Paldies!

தண்ணி அவர்கள் வெறுத்தவர்கள் சொல்லுங்கள்.

0: கரத்தட்டு
1: வெள்ளாருமா. வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் 12 வசனத்தை வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் கர்த்தராகிய இயேசு வரும் நாளிலே என்ன நடக்கும் என்பதை சொல்லியிருக்க வெளிப்படுத்தல் 1:7 வசனத்தை, இதோ மேகங்களுடனே அவர் வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். யார் அவங்க? அவங்க தான் யூதர்கள். இவனை சிலுவையில் அறையும் என்று அவங்க தானே சொன்னாங்க. இந்த முழு இஸ்ராயலும் அவரை காண்பார்கள். மேகங்களோடு அவர் வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவரும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் பாத்தீங்களா, இந்த முழு உலகில் உள்ள அத்தனை கோடி மக்களும் அவரை பார்த்து புலம்புவார்கள். ஐயோ, இந்த சத்தியமுள்ள தேவனை நான் ஏற்றுக்கொள்ளாமல் போனேனே. பித்தளை நம்பின, இரும்ப நம்பின, பிளாஸ்டிக் பொம்மை நம்பின, மரபொம்மை நம்பின, மண் பொம்மை நம்பின, உலகத்தை நம்பின. ஐயோ, செத்து போன மனுஷங்க பேரால் உருவாக்கப்பட்ட பொய் மார்க்கங்களை நம்பின. வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரை, தேவனை, பகவானை, இறைவனை, இந்த ஆண்டவரே நான் நம்பாமல் போனேனே. பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் அவரை கண்டு புலம்புவார்கள். கர்த்தர் நியாயம் தீர்ப்பின் சிங்காசனத்தில் அமர்வார். ஹல்லேலூயா. நல்லது. இந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிக்கப்பட்ட லோத்து போல, நோவா குடும்பத்தை போல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட இந்த முழு உலகில் உள்ள அத்தனை கோடி மக்களும் அந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிக்கப்பட்டார்கள். சரி, அவர் வருகைக்கு முன்பு அந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும், இதைத்தான் நோவாவின் நாட்களில் நடந்தது போல, லோத்துவின் நாட்கள் நடந்தது போல, மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடக்கும் என்று கர்த்தர் எச்சரிக்கை கொடுத்தார். அது என்ன அந்த எச்சரிப்பு இப்ப பார்க்கலாம். நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிச்சார லோத்து, அவர் எப்படி வாழ்ந்தார், முடிவு என்ன? நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிச்சார நோவா, அவர் எப்படி வாழ்ந்தார், முடிவு என்ன? நியாய தீர்ப்பு தப்பிச்சதா சொல்லிக் கொள்கிறோமே நாம் எல்லாரும், நம்முடைய முடிவு என்ன? அதை பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்கும் நமக்கும் எச்சரிப்பையும் செய்தியாக கொடுக்கிறார். முழு உலகமும் அறிய வேண்டிய சத்தியம் இது. ஒவ்வொருவரும் எத்தனை 1000 பேருக்கு சொல்லணுமோ சொல்லுங்க, கடிதம் எழுதுங்க, டெலிபோன் வழியா சொல்லுங்க, வீடு வீடா போய் சந்தித்து வேத வசனத்தை சுட்டிக்காட்டி அவர்கள் சொல்லுங்க. முதலாவது லோத்து குடும்பத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 19:12. பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள், மருமகனாவது உன் குமாரராவது உன் குமார்த்திகளாவது பட்டணத்தில் உனக்கு எவர்களாவது இருந்தால் அவர்கள் இந்த ஸ்தலத்தில் இருந்து வெளியே அழைத்துக் கொண்டு போ என்று சொன்னார்கள். நியாய தீர்ப்பின் அழிவிலிருந்து மீட்கப்பட்டவங்களுக்கு ஒரு செய்தி, ஒரு ஊழியம். லோத்து, நீ உன் மனைவியும் பிள்ளைகளும் இந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அந்த தெய்வ தூதர்களை கொண்டு லோத்துவுக்கு சொல்லப்பட்டது. இன்னும் இந்த நியாய தீர்ப்புக்கு சிக்கியிருக்கிற உன் மகா அண்ணன் தம்பி மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பா இன்னும் ரத்த சம்பந்தமானவங்க யாருன்னா இருக்கிறார்களா? உன்னை தப்புவித்த தேவன் உன் நிமித்தம் உன்னை ரத்த சம்பந்தமான குடும்பத்தாரையும் தப்புவிக்க அவர் இரக்கம் காட்டுகிறார். ஆதலால் நீ உடனே போய் உன் ரத்த சம்பந்தமானவர்கள் எல்லாருக்கும் உன்னை தப்புவித்த தேவனுடைய அந்த செய்தியை அவர்களுக்கு சொல்லி அவர்களையும் அந்த அழிவிலிருந்து நீ தப்புவிக்க வேண்டும் போ என்று சொல்லப்பட்டது. இதைத்தான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்தாவியானவர் இன்றைக்கும் சொல்லுகிறார். நீ மீட்கப்பட்ட சந்தோஷத்தை அனுபவிக்கிறாய், ஆனா உன் புருஷன், உன் மனைவி, உன் அக்கா தங்கச்சி, அக்கா தங்கச்சி, உன் சித்தப்பா பெரியப்பா, உன் மாமா மச்சான், அவங்க எல்லாம் பரலோகத்துக்கு வரக்கூடாதா? நீ மீட்கப்பட்ட அந்த சந்தோஷம் உனக்கு தெரிகிறது, அவங்களுக்கு தெரியலையே. ஆகவே நீ போய் அதை அவர்களுக்கு சொல் என்று இன்றைக்கும் பரிசுத்தாவி சொல்லுகிறார். இப்ப லோத்து போய் சொல்றார், அவருடைய ரெண்டு பொண்ணுங்களையும் கல்யாண மண்டபத்துக்கு ரெண்டு மாப்பிள்ளைங்களை நிச்சயம் பண்ணி வச்சிருக்கிறார், இன்னும் கல்யாணம் ஆகல. அந்த வருங்கால மருமாக மாறுங்க கிட்ட அந்த வருங்கால மாமனார் லோத்து போய் சொல்றார். என்ன நடந்தது? ஆதியாகம் 19:14. அப்போது லோத்து புறப்பட்டு தன் குமார்த்தைகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்குமாரோடு பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள்மாரின் பார்வைக்கு அவன் பரியாச பண்ணுகிறதாய் தெரிந்தது. பாத்தீங்களா, தன்னுடைய மகள்கள் ரெண்டு பேரையும் திருமணத்துக்கு நிச்சயம் பண்ணிருக்கிற வருங்கால மருமகன்மார்கிட்ட போய் இந்த மாமனார் போய் சொல்றாரு, ஐயோ வருங்கால மருமகன்மாரே, நான் ஆராதிக்கிற வானத்தை உண்டாக்கின எங்களுடைய தேவன் இந்த சோதோம் குமராவை அழிக்க அவர் சித்தம் வைத்திருக்கிறார். இன்றிரவு இந்த சோதோம் குமரா அழிய போகிறது. எனக்கு அதை தேவன் வெளிப்படுத்தி விட்டார். நானும் என் மனைவி என் பிள்ளைகள் ஆண்டவர் தப்பிச்சிருக்கிறார். என் நிமித்தம் என் வருங்கால மருமகன் மாறான உங்களை கூட தப்பிவிக்க தேவன் காத்திருக்கிறார். வாங்க சோதோம் குமரா விட்டு ஓடி போகலாம் என்று அவர் அழைத்த போது, அந்த வருங்கால மருமகமாறு, அப்படியே மாமனார, நீங்க எவ்வளவு உத்தமமானவர் எனக்கு தெரியாதா? நீங்க எவ்வளவு பரிசுத்தமானவர் இல்லையா? நீங்க எவ்வளவு நீதியோடு நடந்தவங்க இல்லையா? நீங்க எவ்வளவு உண்மையா இருந்தவங்க இல்லையா? நீங்க எவ்வளவு விசுவாசத்தோடு நடந்தவங்க இல்லையா? அதனாலதான் உங்க கூட நாங்க சம்பந்தமே வச்சோம். அப்ப நீங்க சொன்னீர்கள் என்றால் அது நிச்சயமா உண்மை இருக்கும். உங்களுடைய தேவனை நாங்களே ஏற்றுக்கொள்கிறோம், அப்படியே நடக்கட்டும். வாங்க மாமனாரே போலாம் என்று அந்த ரெண்டு மருமகமாரும் தீர்மானம் பண்ணலையா. அவங்க அவரை பார்த்துட்டு என்னையா சொன்ன, அழிய போதா, வானத்திலிருந்து நெருப்பா, கந்தகமா, சோதோம் குமரா அழிய போதா, போயா, நீ அவன் கடவுளும் அழிவோம், நியாயம் தீர்ப்போம். நீ யாருன்னு எங்களுக்கு என்ன தெரியாதா? உன் சகோதரன் ஆபிரகாமோடு கானான் தேசத்தில் இருந்தே நீ சோதோம் குமராவுக்கு எதுக்கு வந்த? பணம் சம்பாதிக்க தானே வந்த? சோதோம் குமராவுல எல்லா வசதி இருக்குதுன்னு சொல்லித்தானே நீ கானான் தேசத்திலிருந்தே இந்த சோதோம் குமராவுக்கு வந்த? சுகமா வாழ்றதுக்கு தானே வந்த? அப்ப நாங்க சுகமா வாழக்கூடாதா? நீ ஆடி எல்லாம் அடங்கி போயிட்ட இல்ல? என்னமோ நீ நியாயம் திருப்போறதான், அழிஞ்சு போதான் அப்படி நீ சொன்ன உடனே நாங்க எல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் எடுத்து நின்று வரணுமா என்ன? போயா, நீ உன் நியாயம் திருப்பும் கடவுளும் பார்த்திருக்கலாம். அப்படின்றால் இதிலிருந்து என்ன தெரிகிறது? இந்த லோத்து தன்னுடைய ரெண்டு மகள்களையும் எப்படிப்பட்ட மருமகமாருக்கு சம்பந்தம் முடிச்சிருக்கிறாருன்னு தெரிதா? விசுவாசத்தோடு நடக்கிற பையன்களோடு அவர் சம்பந்தம் பண்ணிக்கல. நல்ல வசதியா இருக்கணும், அங்க வீடு இங்க வீடு, அங்க அது இருக்கணும், இங்க இது இருக்கணும், இருக்குதா? ஆ, முடிச்சிடலாம். விளங்குதா? என் அன்பான சகோதரனே, சகோதரிகளே, லோத்துவின் நாட்களில் நடந்தது போல் மனுஷகுமாரன் வரும்போது நடக்கும் என்றார் கர்த்தர். இன்னைக்கு உங்க குடும்பங்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? உன் சாட்சி உன் அண்ணன் ஏத்துக்கிறானா? உன் தம்பி ஏத்துக்கிறானா? உன் அக்கா ஏத்துக்கிறாளா? உன் தங்கச்சி ஏத்துக்கிறாளா? உன் சித்தப்பா பெரியப்பா ஏத்துக்கிறாங்களா? இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் எவ்வளவு மோசமா இருந்தவங்க தெரியுமா? எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு இவங்க ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு எவ்வளவு உத்தமா இருக்கிறாங்க தெரியுமா? அதனால இவங்க சொல்றது அத்தனை உண்மை. இப்படி உங்களுடைய சாட்சியை பார்த்து நீங்கள் சொல்லும் செய்தியை யாராவது ஏற்றுக்கொள்கிறார்களா? நீங்க ஆராதிக்கிற சபைக்கே உன் ரத்த சம்பந்தமானவங்களை கூப்பிட்டா வராங்களா? நீங்க ஆராதிக்கிற துதிக்கிற நீங்க ஜெபிக்கிற அந்த இடத்துக்கு உன் பிள்ளை கூப்பிட்டா வருதா? உன் பிள்ளை எங்க கூப்பிடுற? ஜப கூட்டத்துக்கா? நீயா? ஜப கூட்டத்துக்கா? நீயா? நீ யாருன்னு எனக்கு என்ன தெரியாதா? நீ போய் என்ன போய் ஜப கூட்டத்துக்கு கூப்பிடுறியா? நீயும் ஜப கூட்டமா வச்சுக்காது அங்கே. இந்த வீட்டில் நீ பண்ற அநியாயம், நீ பேசுற பொய், நீ பண்ற பித்தலாட்டம், நீ பண்ற உட்டாள்சிதா கதை, என்ன மோசம், என்ன நாசம், என்ன நாசம், என்ன உன் மனைவிக்கு நீ பண்ற துரோகம், உன் பிள்ளைக்குட்டிக்கு நீ பண்ற துரோகம், உனக்கு வெக்கமா இல்ல? பைபிள ஒழுங்காப்படியா போயா? கிறிஸ்தவன் சொல்லிக்காத, கடைபிடி. எவ்வளவு நேரத்தில் அவ விசுவாசியான் அநேக பேர் இப்படிப்பட்ட உபதேசத்தை உங்களுக்கு சொல்றாங்க, நீங்கள் பரிசுத்தாவியின் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருங்கள் என்று சொன்னார் கர்த்தரா இயேசு. எங்கே அந்த சாட்சி? லோத்து ஒரு சாட்சி இல்லாத வாழ்க்கை சோதோம் கமராவில் வாழ்ந்ததுனால விசுவாசமுள்ள வாலிபர்களை தன் மகள்களுக்கு திருமணத்துக்கு நிச்சயிக்காம உலக பிரகாரமான அது இது வசதி ஆடம்பரங்கிற ஆளுங்களை நியமிச்சிட்டாரு. அவெல்லாம் சொல்றா, நீயும் கடவுள நியாயம் தீர்ப்பு உன்னோட வச்சுக்கா. நடந்தது என்ன? பைபிள் சொல்லுகிறது, ஆதியாகம் 19:17-18 பின்பு அந்த தூதுவர்கள் லோத்தும் அவருடைய மனைவியும் அவருடைய ரெண்டு பிள்ளைகளையும் அவர்கள் கைகளை பிடித்தபடி சோதோம் குமரா விட்டு அவர்களை வெளியில் அவசரத்தில் கொண்டு போய் பின்னிட்டு பார்க்க வேண்டாம், திரும்பி பார்க்க வேண்டாம், உங்களுக்கு முன்னால் இருக்கிற மலைக்கு ஓடிப்போங்கள், கண்மலையாம் இயேசுவை நோக்கி பார்த்து ஓடிப்போ, திரும்பி பார்க்காது, பழைய வாழ்க்கைக்கு திரும்பாது, எகிப்துக்கு திரும்பாது, திரும்பும் பழைய சாக்கடைக்கு வராது, போ, இயேசு நம் கண்மலை நோக்கி ஓடிப்போ என்று அவர்கள் சொன்னார்கள். லோத்து ஓடுகிறார், லோத்து மனைவி ஓடுறாங்க, லோத்து ரெண்டு கல்யாணமாத ரெண்டு பொண்ணுங்களும் ஓடுறாங்க. பின்னால் மகா சத்தம், டுமா டுமார், வானம் இடிந்து நெருப்பு விழுந்து அலறு ஓ என்று சோதோம் கொமராவில் அலறல் சத்தம், ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். லோத்துவும் லோத்து மனைவியும் ரெண்டு பேரும் ஓடுறாங்க. இந்த ஓடினோர பொஞ்சாதி புருஷனை பார்த்து யோசிக்கிறா, இந்த மனுஷனோட நான 25 வாழ்ந்து நிக்கிறேனே, இவர் யாருன்னு எனக்கு என்ன தெரியாதா என்ன? இந்த ஆள் காலில் அவனு சொல்வாரு, மத்தியானம் அவனு சொல்வாரு, சாயந்தரத்தில் இல்லவே இல்லைன்னு சத்தியம் பண்ணுவாரு, அடுத்த நாள் ஆமான்வாரு, அப்புறமா இல்லைன்னு, நானும் அப்படி சொன்னேன் அப்படின்வாரு. இப்ப என்னமோ சோதோம் குமரா அழியுது, நெருப்பு வருது, அது இதுன்னு சொல்ல போய் என் ரெண்டு பொண்ணுங்களுக்கும் கல்யாணத்துக்கு நான் வாங்கி வச்ச போத்திஸ்ல வாங்கி வச்ச புடவை நகை எல்லாம் வாங்கி வச்சதெல்லாம் வீட்டுல வச்சுட்டு வெறும் சூட்கேஸ் எடுத்துக்கா, எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் அப்படி இருந்தால் சொல்ல போய் அவசரத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வெறும் காலி சூட்கேஸ் எடுத்துட்டு வந்துட்டேனே, என்ன நடக்க போதோ, என்ன நடக்க போதோ? ஓடிக்கொண்டே இருக்கிற பொஞ்சாதி யோசித்தன ஓடி வந்து நிற்கிறார். அவ இப்படியா யோசிக்க முடியல, என் புருஷன் ஒரு உத்தமன், என் புருஷன் ஒரு ஜப மனிதன், என் புருஷனுக்கு தேவன் ஒன்றை உணர்த்திருப்பார் என்றால் அது நிச்சயம் என்றா, என் புருஷன் எத்தனை நீதிமான் என்பது எனக்கு தெரியும், என் புருஷனுக்காக எதையுமே இழக்க நான் தயார் என்ற முடிவுக்கு அந்த மனைவி வர முடியல. இது எதை காட்டுகிறது? இவங்க கடந்த கால வாழ்க்கையில கணவன் மனைவியும் தேவனுக்கு முன்பு ஒருமனப்பட்டு இவர்கள் வாழாமல் போனதை இது காட்டுகிறது. இன்று எத்தனை குடும்பங்களில திருமண காரியங்கள், வீடு வாங்குற காரியங்கள், வீடு விற்கிற காரியங்கள், ஒரு பொருள் வாங்குற காரியம், கொடுக்கிற காரியங்கள், சின்ன பேச்சுவார்த்தையில கூட புருஷன் மனைவியோடு ஒத்து போகாத ஒரு சூழ்நிலை குடும்பங்களில் ஏன் இருக்கிறது? தேவனுக்கு முன்பு நீங்கள் ரெண்டு பேரும் முழங்கால் போட்டு ஜெபிக்கிற ஒரு ஒருமனப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு இருந்திருக்கும் என்றால் மற்ற எல்லா காரியத்திலும் கணவன் மனைவி உறவு என்கிற ஒருமனப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு இருந்திருக்கும். ஆண்டவருடைய சமூகத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒருமனப்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இல்லை என்றால் இந்த உலகத்தில் எந்த சம்பவத்திலும் புருஷனும் மனைவியும் ஒருமனப்பட்டு போகிற சூழ்நிலை இல்லாமல் போகும். அங்குதான் பிரிவினைகள் உண்டாகும். உங்க குடும்பங்கள் இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டு உணர்ந்து பாருங்க. உன் மனைவி சொல்லும் வார்த்தையோடு உன்னால் சம்பந்தப்பட்டு போக முடிகிறதா? உங்கள் புருஷன் சொல்லும் வார்த்தையோடு உங்களால் கீழ்ப்படிந்து போக முடிகிறதா? அல்லது எதிர்த்து நின்று நீங்கள் வாதம் பண்ணி கொண்டிருக்கின்றீர்களா? லோத்துவின் மனைவி லோத்துவோடு ஓடிக்கொண்டிருக்கும் போது அவள் பின்னால் திரும்பி பார்க்க ஆரம்பித்தாள். பைபிள் சொல்லுகிறது, அவள் உப்பு தூணாய் அழிந்து போனாள். இப்ப லோத்து அவங்க மருமகன்களை இழந்துட்டாரா? இப்ப மனைவி இழந்துட்டார். லோத்துவனுடைய ரெண்டு கல்யாணமாவத வாலிப பொண்ணுங்க ரெண்டு பேரும் ஓடிக்கொண்டிருக்கிறார். நடந்தது என்ன? அதுக்கு பிறகுதான் மகா பெரிய அழிவு அவங்களுடைய குடும்பங்களில் நடந்தது. வெளியே சொல்ல வெட்கப்படும்பாடியான சம்பவம் அவங்க குடும்பத்தில் நடந்தது. லோத்துவினுடைய ரெண்டு பிள்ளைகளோடு கூட லோத்து சோதம் கொமராவில் இருந்து தப்பித்து குறிக்கப்பட்ட மலைக்கு போய் சேர்ந்து விட்டார்கள். ஆதியாகமம் 19 அதிகாரம் 31-38 வரைக்கும் உள்ள வேத பாசனங்களை வாசித்து பாருங்கள். வெளியே சொல்ல வெட்கப்படும்படியான சம்பவங்களை, அவங்க குடும்ப ஜீவியத்தில் நடந்ததை வேதம் நமக்கு போதிக்கிறது. இந்த திருமணமாகாத ரெண்டு வாலிப பெண் பிள்ளைகளும் தாயின் பராமரிப்பு இல்லாம போனதுனால, அவங்க தெய்வத்தை அறிகிற அறிவில்லாமல் வளர்ந்ததுனால, அந்த ரெண்டு பெண் பிள்ளைகளும் அந்த மலையிலே உட்கார்ந்து பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள்? சோதோம் கொமோரா அழிந்து விட்டதுனால அத்தனை கோடிக்கணக்கான மனிதர்களும் செத்து போனார்கள். இனி நம்மை திருமணம் செய்து நமக்கு பிள்ளைகளை உண்டாக்கி தலைமுறை கொடுப்பதற்கென்று ஒரே ஒரு ஆம்பளை கூட இந்த உலகத்தில் கிடையாது. அந்த பிள்ளைகளுக்கு தெரியவில்லை, சோதோம் கொமோரா போல பல லட்சக்கணக்கான பட்டணங்களை உலகம் முழுவதும் தேவன் வைத்திருக்கிறார் என்று அந்த பிள்ளைகளுக்கு தெரியவில்லை. காரணம் என்ன? இவங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில கணவன் மனைவி பிள்ளைகள் என்கிறவர்கள் ஒரு ஐக்கியத்தோடு தேவனுக்குள் இவர்கள் ஐக்கியப்படவில்லை. அவர்கள் மத்தியில் ஒரு ஐக்கியம் இல்லாமல் இருந்திருக்கிறது. இந்த பிள்ளைகள் தேவனையோ அவருடைய மகிமையோ அவருடைய சித்தத்தையோ அவருடைய மகத்துவத்தை இந்த பிள்ளைகள் வளரவே இல்லை, அறிவே இல்லை. சோதோம் கொமோரா ஒன்றுதான் உலகத்திலே ஒரு ஊர் என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள். சோதோம் கொமோரா போல பல லட்சக்கணக்கான பட்டணங்கள் இந்த உலகம் முழுவதும் உண்டு என்பதை அவங்களுக்கு தெரியவே இல்லை. அதனுடைய விளைவு என்ன? அவங்களுக்கு புத்தி சொல்லி கொடுக்க வேண்டிய, பராமரிக்க வேண்டிய, வாலிபு வயசுல தம் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டிய ஒரு தாய் அவ பின்னால திரும்பி பார்த்து அவ அழிஞ்சு போயிட்டா. என்னன்பான சகோதரியே, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா? ரொம்ப சந்தோஷம். தேவனுடைய கட்டளை நீ அனுதினமும் கடைபிடித்து கீழ்ப்படிக்க வேண்டும். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற குடும்பத்தை நீ கட்டி எழுப்புகிற புத்தி உள்ள ஸ்திரீயாய் நீ இருக்கணும். உன் புருஷன் வாழ்க்கையை நீ கட்டி எழுப்பணும். பிள்ளைகள் வாழ்க்கையை நீ கட்டி எழுப்பணும். இவ மலையை பார்க்காம போனாலும் சரி, கூட ஓடி வருகிற வாலிப பொம்பள் பிள்ளைங்களாவது பார்த்திருக்கலாம் இல்ல? இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி நான் வாழ்வேன். அவ அதை கவனிக்கல பாருங்க, அவ பின்னால பார்க்க ஆரம்பிச்சா. இன்னைக்கு நிறைய சகோதரிகள் பக்கத்து வீட்டில் இருக்கிறத பேசுகிறார்கள், பின்னால வீட்டில் நடக்கிறத பேசுகிறார்கள், பக்கத்து தெருவில் நடக்கிறத பேசுகிறார்கள். ஆனா அவங்க வீட்டில் நடந்து கொண்டிருக்கிறதை அவர்கள் இன்னும் பார்க்காமல் இருக்கிறார்கள். லோத்துவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும்போது நடக்கும். இப்ப என்ன நடந்தது? இப்ப இந்த ரெண்டு பொண்ணுங்களை உட்கார்ந்து பேசுறாங்க. எந்த ஆம்பளையும் நம்மளை திருமணம் செய்ய ஒருவர் கூட இல்லை, எல்லாரும் செத்து போயிட்டாங்க. கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, அது இவங்களுக்கு தெரியாது. அதனால இப்ப ஒரே ஒரு ஆம்பளை தான்ங்கிறாரு. அது யாரு? அவர் தான் நம்ம அப்பா. அதனால நம்ம ஒண்ணு செய்வோம், நான் திராட்சை பழ ரசத்தை புளிக்க வைத்து அந்த புளித்த மதுபானத்தை அப்பாவுக்கு நான் குடிக்க கொடுக்கிறேன், நீ எனக்கு உதவி செய்யணும். அவர் அந்த மதுபானம் குடித்து மதிமயங்கி போகும்போது அவரோடு நான் தகாத உறவு கொண்டு கர்ப்பிணி ஆகிறேன், நீ எனக்கு உதவி செய்யணும். பிறகு நீயும் என்னை போலவே அவரை மதுபானம் குடிக்க வைத்து அவர் மதிமயங்கி போகும்போது என்னை போலவே நீயும் அவரோடு வாழலாம், உனக்கு நான் உதவி செய்வேன் என்று சொல்லி இந்த தாயின் பராமரிப்பு தெய்வத்தை அறிகிற அறிவில்லாம வளர்ந்த இந்த பிள்ளைங்க தான் தோண்டித்தனமாய் அவர்களாக முடிவெடுத்து இந்த அக்காவும் தங்கைய ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணி இந்த லோத்து என்கிற தகப்பனுக்கு மதுபானம் கொடுத்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஒரு பிள்ளை அப்பாவுக்கு மதுபானம் கொடுக்கலாம் என்று முடிவெடுக்கிறது என்றால், அவங்க அப்பா ஒரு ஜெபிக்கிற மனுஷனா இருந்திருந்தா, ஒரு உத்தமமான மனுஷனா இருந்திருந்தா, ஒரு நீதியுள்ள மனுஷனா அந்த அப்பா இருந்திருந்தா, எந்த பிள்ளையாகலாம், புதுசா எனக்கு வேலை கிடைச்சிருக்குது அதனால எங்க அப்பாவுக்கு நான் ஒரு குவார்டர் பாட்டில் பிராந்தி வாங்கி போய் கொடுக்க போறேன்னு முடிவெடுக்குமா? யோசிச்சு பாருங்க. ஒரு தாய் உத்தமும் நீதியும் உள்ளவளா இருக்கிறவளா இருந்தால், அவள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவளா இருந்தால், அவள் நீதியோடு குடும்பத்தில் நடத்துகிறவளா இருந்தால், எந்த மகளாவது புதுசா சினிமா ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்குது, அந்த டிவிடி கேசட்டை எங்க அம்மாவுக்கு நான் வாங்கி போய் கொடுக்கலான்னு இருக்கிறேன்னு ஒரு பொண்ணு முடிவு எடுக்குமா? எடுக்காது. ஆனா இந்த பிள்ளைகள் அப்பாவுக்கு மதுபானம் கொடுப்போம் என்று ஏன் முடிவெடுத்தார்கள் என்றால், சோதோம் கமராவில் லோத்து என்கிற இந்த மனுஷன் இந்த பிள்ளைகளோடு வீட்டில் இருக்கும் போது இவங்க பார்வையில தான் அவர் மதுபானம் குடிச்சு வாழ்றவராயிருந்தார். வெளியில தான் ஒரு பெரிய விசுவாசி. எங்க புருஷன் ரொம்ப சாதுவானவருங்க, அவன் மாதிரி இவன் மாதிரி குடிச்சிட்டு ரோல் எல்லாம் சண்டை போடுறவர் இல்லைங்க. அவர் குவார்ட்டர் பாட்டில் வாங்கினாந்தாலும் குடிச்சாலும் குடிச்சிட்டு உடனே படுத்துக்குவாருங்க, அவ்வளோ நல்லவருங்க. வழங்குதா? ஆக இந்த ரெண்டு பெண் பிள்ளைகளும் இந்த தகப்பனுக்கு மதுபானம் கொடுக்கிறார்கள். அவர் குடிச்சிருக்கிறார் பாருங்க என்றால், அது கடந்த கால வாழ்க்கை இந்த பிள்ளைகளுக்கு தெரியும். கொடுத்தார், குடித்தார். விளைவு பைபிள் சொல்லுகிறது, மதிமயங்க வேலையில் அந்த பிள்ளைகள் அவரோடு தகாத உறவு கொண்டார்கள். இப்படி அடுத்த பெண்ணுக்கு இன்னொரு பெண் உதவி செய்தால், இப்ப ரெண்டு பெண் பிள்ளைகளும் கர்ப்பிணி ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். லோத்துவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும்போது நடக்கும் என்றார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு தேவ பயமில்லாத குடும்பங்களிலே, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் முழங்கால் போடாத குடும்பங்களிலே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கட்டளையின்படி நடக்காத கணவன் மனை உறவுகளிலே அற்புதங்கள் உண்டு, ஆர்ப்பாட்டங்கள் உண்டு, பரவசங்கள் உண்டு, எழுச்சிகள் உண்டு, ஆடல் பாடல் உண்டு. ஆனால் அதனோடு கூட அனுதனமும் சிலுவை சுமக்கிற கிறிஸ்தவ ஜீவம் உண்டு என்பதை இன்றைக்கு அநேக பேர் உணரவில்லை. அனுதினமும் நான் சிலுவை சுமக்க வேண்டும், நான் சகித்து வாழ வேண்டும், நான் பொறுத்து வாழ வேண்டும், நான் தியாகத்தோடு வாழ வேண்டும், நான் தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும், நான் என் அந்நியாயங்களை விட்டவனாய் விட்டவளாய் நான் உத்தமத்திலே வாழ வேண்டும், நான் சிலுவை சுமக்க வேண்டும். இந்த அனுபவங்களில் எத்தனை பேருக்கு உண்டு? இது எங்க இல்லையோ அங்கெல்லாம் அந்த வீடுகள் எல்லாம் கெட்ட நடத்தை, வேசித்தனம், ரகசிய பாவம், காமம், இச்சை, அநியாயம். ஒரு காலத்தில் ஜபம் செய்து கொண்டிருந்த எத்தனை வீடுகள் எல்லாம் இப்ப எல்லாம் 24 மணி நேரம் சினிமாவும் சீரியல்களும், இன்டர்நெட் சினிமாக்களும், புது புது சினிமாக்களும், புது புது சீரியல்களும், இதுதான் இன்றைக்கு அநேகம் செய்து கொண்டிருக்கிறது. என்பான சகோதரனே, சகோதரிகளே, இப்ப சொல்லுங்க, லோத்து நியாயத்தீர்ப்பில் இருந்து தப்பிக்கப்பட்டு விட்டார், மருமகனை இழந்துட்டாரா, மனைவி இழந்துட்டாரா, இப்ப யார இழந்துட்டாரு பாருங்க, தன் ரெண்டு பிள்ளைகளை. ஐயோ, எந்த குடும்பம் நியாயத்தீர்ப்பில் இருந்து தப்பிக்கப்பட்டதாய் சொன்னதோ அந்த குடும்பத்தில் தான் முதல் முதலாவது தாறுமாறான விபச்சார சந்ததியே உருவாயிருக்கிறது. லோத்துவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும்போது நடக்கும். இன்னைக்கு உங்களுடைய குடும்பங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறது? புலம்பலா, சந்தேகமா, கண்ணீரா, அக்ரமா, கட்டுப்படுத்த முடியாத மகனா, அடக்க முடியாத மகளா, தாறுமாறான வாழ்க்கை வாழ்கிற புருஷனா?
0: லோத்துவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும்போது நடக்கும் என்று நான் உங்களுக்கு சொன்னேன் என்றார் கர்த்தராகிய இயேசு.
1: என் அன்பான சகோதர சகோதரிகளே,
0: அனுதினமும் சிலுவை சுமக்கிற ஒரு கிறிஸ்தவம்,
1: தேவனுடைய உபதேசத்தின்படி வாழ்கிற ஒரு கணவன் ஒரு மனைவி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கட்டளைப்படி வாழ்கிற பிள்ளைகள், தேவனுக்கு பயப்படுகிற ஒரு குடும்பம்,
0: உத்தமத்திலும் உண்மையிலும் நீதியிலும் நேர்மையிலும் பரிசுத்தத்திலும் அன்பிலும் ஜபத்திலும் சாட்சியாயிருப்பார்கள்.
1: தாய் தகப்பனுக்கு அடங்காத பிள்ளைங்க, தான் தோன்றியும் நடக்கிற வழிய நடக்கிற மகன் மக, அப்பா அம்மாவுக்கு தெரியாம கண்டவங்களோட சுத்தி நிற்கிற பிள்ளைங்க, புருஷன் ஒரு வழி, மனைவி ஒரு வழி, பிள்ளை ஒரு வழி, அந்த குடும்பத்தில் என்ன நடக்கிறது? லோத்துவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும்போது நடக்கும் என்றார் கர்த்தர். இப்ப லோத்து இப்போ லோத்து என்ன சொல்லுவாரு? தேவனே, நான் ஏன் அந்த நியாயத்தீர்ப்புல இருந்து தப்பிக்கப்பட்ட? ஐயோ, அந்த நியாயத்தீர்ப்புல நான் அழிந்து போயிருந்தா நன்றா இருந்திருக்குமே. எதுக்கு அந்த சுனாமியில இருந்து நான் தப்பிச்ச? எதுக்கு அந்த கொள்ளை நோயில இருந்து நான் தப்பிக்கணும்? எதுக்கு அந்த ஆர்ட்அட்டாக்ல இருந்து என்னை நீங்க காப்பாத்தணும்? எதுக்கு அந்த புற்றுநோயில இருந்து நீங்க என்ன காப்பாத்தணும்? ஐயோ, எதுக்கு எங்களை குப்பையில இருந்து உயர்த்தி நீங்க? நாங்க அழிஞ்சு போயிருந்தா நன்றா இருந்திருக்குமே. ஐயோ, என்னுடைய மருமகள் மார் எழுந்து போனேனே. ஐயோ, என் மனைவி ஐயோ எழுந்து போனேனே. ஐயோ, என் பிள்ளைகள் ஐயோ சீர்கெட்ட சந்ததியாய் போனாங்களே. நான் ஏன் தப்பிச்ச? நான் ஏன் தப்பிச்ச? நான் அந்த நியாயம் தீர்ப்பில் அழிஞ்சு போயிருந்தா நன்றா இருந்திருக்குமே.
0: அன்பானவர்களே, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து அனுதினமும் என்னை பின்பற்றி வர கடவன். இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அடித்தளம். ஆர்ப்பாட்டம், பரவசம், தரிசனங்கள், ஆடல் பாடல்கள் எல்லாம் உண்டு. ஆனால் அது மாத்திரம் கிறிஸ்தவம் அல்ல. சிலுவையை சுமக்க வேண்டும். சுயம் சாக வேண்டும், மாம்சம் சாக வேண்டும், அக்கிரமம் சாக வேண்டும், அநியாயம் சாக வேண்டும், சிலுவை சுமக்கணும். இன்னைக்கு உங்க குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை வந்தது, பொறுத்து போக முடிகிறதா? விட்டு கொடுக்க முடிகிறதா? தாழ்ந்து போக முடிகிறதா? மன்னிக்க முடிகிறதா? இதெல்லாம் நான் சகிச்சுதான் தேரணும். என்ன நடந்தாலும் ஆண்டவரிடத்துல நான் ஜபத்துல சொல்லுவேன், நிச்சயம் என் தேவன் என் மனைவி மாத்துவார், நிச்சயம் புருஷனை மாத்துவார், நிச்சயம் தாய் தேப்பனை மாத்துவார், கட்டாயமா என் தேவன் என் பிள்ளைகளை மாத்துவார். இன்றைக்கு உண்டா? கணவன் மனைவி மத்தியில் ஒரு சின்ன பிரச்சனை, இன்றைக்கு பிரிஞ்சு போகிறார்கள். பிள்ளைகள் மத்தியில் ஒரு சின்ன பிரச்சனை, தாய் தேப்பனை தூக்கி அறிந்து விட்டு பிரிஞ்சு போகிறார்கள். என் அன்பான சகோதரனே, சகோதரியே, லோத்துவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும்போது நடக்கும். இன்றைக்கு குடும்பங்களில் பிசாசு தாறுமாற விதைத்திருக்கிறான், இச்சையை விதைத்திருக்கிறான், ரகசிய பாவங்களை விதைத்திருக்கிறான், குடி வெறியை விதைத்திருக்கிறான், கெட்ட நடத்தை விதைத்திருக்கிறான், கேடான பாவம், அக்கிரமான பாவங்கள் பிசாசு இன்றைக்கு குடும்பங்களில் விதைத்திருக்கிறான். குடும்பங்கள் இன்னைக்கு சின்ன பின்னமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அனுதினமும் சிலுவை சுமந்து கிறிஸ்துவின் பின்னால் செல்லும் அனுபவம் கிடையாது. லோத்துவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும்போது நடக்கும். இதுதான் லோத்துவினுடைய குடும்பம். நியாயத்திற்கு தப்பிச்சிட்டாங்க. ஆனா பாருங்க, பரலோகம் போய் சேர்றதுக்கு முன்பு எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. பாருங்க என் அன்பானவர்களே, உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய வார்த்தையோடு காத்துக்கொள். உன் சாட்சியை காத்துக்கொள் பரிசுத்தாவின் பலத்தோடு. சிலுவை சுமக்க கற்றுக்கொள், நீ ஜெயம் பெறுவாய். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நோவாவின் நாட்கள் என்ன நடந்தது அதை பார்த்து நாம் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து நம்மை நாம் தாழ்த்துவோம். ஆதியாகமம் 6:9 நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். ஹல்லேலூயா! நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே. நோவா காலத்தில் என்ன நடந்தது அதான் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு ஒரு ஊர்ல நடந்தது, இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஊரிலும் அது நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பார்க்கிற விபச்சாரம், இன்றைக்கு பார்க்கிற வேசித்தனம், இன்றைக்கு பார்க்கிற கள்ள வழிகள், இன்றைக்கு பார்க்கிற விக்கிர ஆராதனைகள், இன்றைக்கு பார்க்கிற செத்து போன மனிதர்கள் பக்தி, இன்றைக்கு பார்க்கிற பேய்களுடைய அநியாயங்கள், அக்கிரமங்கள், தாறுமாறுகள், இன்றைக்கு பார்க்கிற கொலைவெறி, இன்றைக்கு பார்க்கிற சொல்லுன்னா அக்கிரமங்கள், சீரழிவுகள், அது நோவா காலத்தில் ஆரம்பமானது. பைபிள் என்ன சொல்கிறது?
1: நோவா காலத்துல குடிகாரர் இருந்தான், விபச்சாரக்காரர் இருந்தான், அக்கிரமக்காரர் இருந்தான், திருட இருந்தான், விக்கிராராதனக்காரர் இருந்தான், மனைவி விட்டு விட்டு கண்ட பொம்பளையோட சுத்திரவன் எல்லாம் நோவா காலத்துல இருந்தான். பைபிள் என்ன சொல்லுகிறது? நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். காரணம் என்ன? அடுத்த வார்த்தை பாருங்கள், நோவா தேவனோடு நடந்தார். கைகளை பலமாய் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா! கிறிஸ்துவோடு நடந்த ஒரு வாழ்க்கை. பாவம் உன்னை தொடாது, இச்சை உன்னை தொடாது, அசுத்தம் உன்னை தொடாது. உன் மனைவிக்கு துரோகம் செய்து விட்டு வேறொரு பெண்ணை இச்சிக்கிற ஒரு சாபம் ஒரு நிமிஷம் உனக்குள்ள குடிகொள்ள முடியாது. ஆண்டவராக இயேசுவின் வார்த்தையை நீங்கள் கடைபிடிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்மணி போல் காத்துக்கொள்வார். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நீ ஆண்டவரை நேசிக்கிறாயா, பாடுகிறாயா, துதிக்கிறாயா, ஜெபிக்கிறாயா, ஞாபகம் வச்சுக்கோ, நீ கர்த்தருடைய மகள் என்ற முடிவுக்கு நீ வந்து விட்டாய் என்றால் ஒரு பையன் உன்னை தொட்டு பேச நீ அனுமதிக்க மாட்டே. தூர நில, என்ன சொல்ல வந்த சொல்லு, தொட்டு பேசாத. உன்னால் அப்படி சொல்ல முடியுமா இன்றைக்கு? ஆனால் ஆண்டவராக இயேசுவின் வார்த்தைப்படி நீ நடப்பாய் என்றால் நீ சொல்லுவாய். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா! செல்போன்ல கண்டவங்களோட பேசுறியே, கர்த்தரோடு பேசியிருக்கிறியா? மணிக்கணக்கா செல்போன்ல பேசுறல்ல, அந்த பேச்சில தானே கடைசியில உண்டே நீ இழந்துடுற சீக்கிரத்துல. நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருப்பாய் என்றால் கண்ட பெண்ணோடு, கண்ட ஆணோடு, கண்ட விதமான செல்போன்ல பேச நீ நினைப்பாயா? ஒரு போது நினைக்க மாட்டாய். என் தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல என் பார்வை, என் சொல், செயல், சிந்தை எல்லாவற்றிலும் நான் உத்தமனாய் இருப்பேன், நான் உத்தமையாய் இருப்பேன். என் கர்த்தர் என்னில் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா! ஆகவேதான் பைபிள் சொல்லுகிறது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள, ஐயா அம்மா ஊர் கெட்டு போச்சியா, தெரு கெட்டு போச்சியா, காலேஜ் கெட்டு போச்சு, உலகம் கெட்டு போச்சு, அவன் கெட்டு போனவன் எல்லாம் கெட்டு போனவங்களை பத்தி நிறைய பேசிக்குவானுங்க. ஏன்னா தன்னுடைய கெட்டு போன வாழ்க்கை நியாயம் பண்றதுக்கு. அதனாலதான் இவன் எல்லாம் கெட்டு போயிட்டான்னு எல்லாரும் சொல்லுவான். அதான் நான் கூட கெட்டு போயிட்டேன். துபார் உனக்கு செய்தி, நோவா காலத்துல இந்த கெட்டு போனவங்க எல்லாம் நோவா தெருவிலே இருந்தாங்க, நோவா ஊர்லயே இருந்தாங்க, நோவா சுத்தியே இருந்தாங்க. ஆனால் நோவா தேவனோடு இருந்ததுனால அவர் நீதிமானா இருந்தார். கைகளை உயர்த்தி அலுவலா என்று சொல்வோம். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், சாத்தான் அவனை தொடான். 1 யோவான் 3:9 என்ன சொல்கிறது என்று வாசித்து பார். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், அவன்தான் தேவனால் பிறந்தவன். 1 யோவான் 3:8 பாருங்க, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். நீ பாவம் செய்யும் கிறிஸ்தவனா, உனக்குள்ள பிசாசின் ஆவி இருக்கிறது. நான் சொல்லவில்லை, கர்த்தர் சொல்லுகிறார். நோவா நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். நடந்தது என்ன? கர்த்தராக தேவன் இந்த நீதிமானும் உத்தமனமாய் இருந்த நோவாவிடத்துல தான் இந்த அழிவிலிருந்து அவருடைய முழு குடும்பம் தப்பிக்கும்படியான ஒரு பேழையை செய்யும்படி தேவன் கட்டளையிட்டார். அந்த பேழை தான் உலக அழிவிலிருந்து நம்மை தப்புவிக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்கிற பேழை. கைகளை பலமாய் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அதான் பரிசுத்த சபை, அதான் ஆவிக்குரிய சபை, அதான் தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு சபை, அதான் தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு ஊழியன். அவன் உத்தமனும் நீதிமான். எங்க பாஸ்டர் யார் தெரியுமா? ஒரு உத்தம
2: நீதிமான் என்பது உன் தாத்தா பாட்டி சம்பாரிச்ச ஒண்ணு இல்ல, நீ நான் சம்பாரிச்ச ஒண்ணு இல்ல, கர்த்தர் கல்வாரியில சம்பாரிச்சு கொடுத்த ஒன்று. ஹல்லேலூயா! அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அதை காத்துக்கொள்வதுதான் தேவனுடைய கட்டளையின்படி அனுதினமும் வாழ்வது. ஹாலேலூயா, நல்லது. ஆதியாகமம் 6:14 நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையில அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளம் புறமுமாக கீழ்பூசு என்றார். இன்றைக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நீதிமான உத்தமமான ஒரு உண்மை உள்ள ஊழியக்காரனை கொண்டுத்தான், நீதிமான உத்தமையான ஒரு உத்தமமான ஊழியக்காரை கொண்டுத்தான் அவருடைய பேழை என்னும் பரிசுத்த சபையை இந்த பூமியிலே கட்டி எழுப்புவார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து
1: நீதிமான உத்தமமானவர்களை கொண்டுத்தான் அந்த பரிசுத்த ஊழியங்களை உயர்த்துவார். நீதிமான உத்தமமானவர்களை கொண்டுத்தான் கர்த்தரா இயேசு கிறிஸ்து அவருடைய மகிமையை பூமியிலே கொண்டு வருவார். நீதிமான உத்தமர்களை கொண்டுத்தான் கர்த்தர் கோணலும் தாறுமானமான வழியில் இருக்கிற மக்கள் கூட்டத்தை ரட்சிப்பார். நீதிமான உத்தமமான கொண்டு அவர்களை கொண்டுத்தான் கர்த்தர் மகத்துவமான மக்கள் கூட்டத்தை தனக்கென்று எழுப்புவார். நீதிமான உத்தமமான ஒரு ஊழியக்காரனை கொண்டுத்தான் ஆவியான ஒரு சபையை தேவன் பூமியில் எழுப்புவார். ஹாலேலூயா.
0: என் அன்பான சகோதரனே, சகோதரி, உனக்கு 4 பாட தெரிஞ்சதுனால நீ ஊழியக்காரன் முடிவு பண்ணிடாத. நீ உத்தமனும் உத்தமையுமா இருக்கணும். வேதத்திலிருந்து 2 பேச தெரிஞ்சதுனால நீ முடிவு பண்ணிடாத, நீ ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லி. அதுக்காக மற்றவங்களுக்கு அடங்காம, பெரியவங்களுக்கு அடங்காம, உன்னுடைய மூத்த ஊழியக்காரர்களுக்கு நீ அடங்காம தன் தோன்றி தன்னமா ஓடிடாத, குப்பையா போயிடுவ. ஊழியக்காரனுடைய லட்சணம் என்ன? அவன் வாங்கின பட்டம் அல்ல.

அவன் வாங்கின பட்டம் அல்ல, பட்டம் வாங்கின ஒரு ஊழியக்காரனை பார்த்தா பிசாசு பயப்படும் இல்லை. தேவனுடைய சமூகத்தில் ஜபத்தில் காத்திருந்த பரிசுத்தமான ஒரு ஊழியக்காரனுக்கு தான் பிசாசு பயப்படும். பிசாசு பிடிச்சவங்கிட்ட பட்டத்தை காட்டு. கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து பிசாசு பிடிச்சவங்கிட்ட போய் நின்று பாரு, யாருக்கு பயப்படும் என்று அப்போ உனக்கு தெரியும். என்பான சகோதரனே சகோதரியே, சிலுவையிலே உன்னை சுயத்தை நம்மை நாம் சாகடித்தால் தான் கிறிஸ்து நமக்குள்ளே உயிர்த்தெழுவார். அவர்களை கொண்டு தான் கர்த்தர் பூமியின் அதிபதியான பிசாசை நசுக்குவார். ஆக நோவாவை கொண்டு தேவன் பழையை உண்டாக்கினார். நடந்தது என்ன? ஆதியாகமம் 6 அதிகாரத்தில் இந்த பேழை உண்டாக்கின பிறகு தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தாராம்? ஆதியாகமம் 7 அதிகாரத்தில் 16வது வசனம், தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமான சகலவிதமான மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தது. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை வெளியிலே அடைத்தார். கைகளை வைத்து அல்லேலூயா என்று சொல்வோம். அல்லேலூயா. பாருங்க, நோவா என்கிற உத்தம நீதிமானை கொண்டு தேவன் இயேசு கிறிஸ்து என்கிற சபையை, பேழையை பூமியிலே எழுப்பினார். அந்த பேழைக்குள்ள யார் யார் போனது? நோவா சென்றார், நோவா மனைவி சென்றார், நோவாவுடைய 3 மகன்கள் சென்றார்கள், நோவாவுடைய 3 மருமகள் மாறும் சென்றார்கள். தேவன் முன் குறித்து சொன்னது போல பூமியில் உள்ள எல்லா மிருகங்களும், அதான் எல்லா குணநலன்கள் கொண்ட புற இனத்து ஜனங்கள், அவைகள் எல்லாம் உள்ளே சென்றது. உள்ளே சிங்கமும் சென்றது, உள்ளே மாடும் சென்றது. வெளியே சிங்கம் மாட்டை பார்த்திருந்தா என்ன பண்ணிருக்கோம்? ஓடி போய் கடிச்சிருக்கோம். புலி சிறுத்தை வெளியில ஆட்டை பார்த்திருந்தா என்ன பண்ண? ஓடி போய் கடிக்கும். ஆனா இப்ப சிறுத்தையும் புலியும் அந்த பேழைக்குள் இருக்கிறது, அது பக்கத்திலே ஆடு இருக்கிறது. புலியும் சிறுத்தையும் ஆட்டை பார்த்து சிரித்தது, ஆடும் புலி சிறுத்தை பார்த்து சிரித்தது. ஏன்? கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்கிற பரிசுத்த சபையில உலக பிரகாரமா இருந்து எந்த சாபம் அல்ல மனிதர்கள் உள்ளே வந்தாலும் ஆவியான தேவன் அவர்கள் மாம்ச சாபங்களை முழுவதும் மாற்றி வைத்திருப்பார். கைகளை பலமாய் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவர்களே, சிங்கம் மாட்டை கடித்து குதறவில்லை, அது உலக சாபம். ஆனால் கிறிஸ்து என்கிற பேடைக்குள்ள அது சாபம் மாறியது. அதே போலதான் பல கோடி மக்களுடைய சாபம் இயேசுவின் ரத்தத்தால், இயேசுவின் ஆவியால் உருமாறும். அவருடைய பேழை என்னும் சபையில் அவர்கள் இருப்பார்கள். கடைசியாக நோவாவினுடைய மனைவி, அவருடைய மகன்கள், அவருடைய மருமகள் மாறாக 8 பேர் பேழையில உள்ள இருந்தார்கள். பைபிள் சொல்லுகிறது, ஆதியாகமம் 7:16 இவர்கள் முழுவதும் உள்ளே போன பிறகு பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் கதவை அடைத்தார். அல்லேலூயா. இனி நோவாவே பேழையிலிருந்து வெளியே வரணும்னு சொன்னா தேவனாகிய கர்த்தர் வெளியிலிருந்து கதவை திறந்தா தான் அவர் வர முடியுமே தவிர மற்றபடி நோவாவால் வெளியில வர முடியாது. இதுல இருந்து என்ன தெரிகிறது தெரியுமா? யோவான் 14:6 கர்த்தராக இயேசு சொன்னார், நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் யார் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான், என்னை அல்லாமல் யார் ஒருவரும் பரலோகத்துக்குள்ளே நுழைய முடியாது, பிதாவோடு ஐக்கியப்பட முடியாது. ஏனென்றால் நானே பரலோகத்தின் வாசல், நானே பரலோகத்தின் வழி, நானே மனித குலத்தின் ஜீவன், என்னை அல்லாமல் யார் ஒருவனும் பிதாவிடத்தில் வர

கைகளை பலமாய் தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆக கர்த்தராக இயேசு வரும் காலத்தில் இந்த முழு உலகத்தில் உள்ள கிறிஸ்தவ விசுவாச குடும்பங்களில சபையில ரெண்டு பிரிவாய் மக்கள் கூட்டங்கள் இருப்பார்கள். ஒன்று, முழு குடும்பமும் ஐக்கியமான குடும்பம், ஆண்டவருடைய கட்டளைப்படி நடந்த கணவன் மனைவி, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நடந்த பிள்ளைகள், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடந்த குடும்பம், முழு குடும்பமும் அந்த பேழையில் இருந்தது போல முழு உலகத்தில் கர்த்தர் வரும் நாளில 50% நோவா சந்ததி போல முழு குடும்பமும் தேவனுடைய ராஜ்யத்தில் போய் சேரும். இன்னொரு 50% லோத்து குடும்பம் மாதிரி மருமகளை இழந்து, மனைவியை இழந்து, பிள்ளைகளை சீரழித்து, தன்னை சீரழித்து, ஐயோ ஐயோ ஐயோ இப்படி ஒரு ஜீவியமா, ஐயோ ஐயோ ஐயோ வாழ தெரியாம வாழ்ந்தோமே, கேடுகளாய் வாழ்ந்தோமே, என் குடும்பத்தை இழந்துட்டேனே, என் மனைவி இழந்துட்டேனே, என் பிள்ளைகளை இழந்துட்டேனே, என் தாய் தகப்பனை இழந்துட்டேனே, என் சாட்சி இழந்துட்டேனே, என்னையா இழந்துட்டேனே, ஐயோ ஐயோ ஐயோ என்று புலம்பி அழுகிற லோத்துவின் சந்ததி. மனுஷகுமாரன் வரும்போது நோவாவின் நாட்களில் நடந்தது போல் நடக்கும். மனுஷகுமாரன் வரும்போது லோத்துவின் நாட்களில் நடந்தது போல் நடக்கும். இன்றைக்கு உங்க குடும்பங்களில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இந்த சத்தியம் உங்கள் மத்தியில் போதிக்கப்பட்ட இந்த நிமிஷம் முதல் மனமாறி குணமாறி அக்கிரமங்கள் எல்லாம் தூக்கி எறிந்து, தாறுமாறுகளை தூக்கி எறிந்து, துரோகங்களை தூக்கி எறிந்து, அசுத்தங்களை அந்நியாயங்களை தூக்கி எறிந்து, நம்ம மீட்க ஜீவனை கொடுத்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் இனி நான் உத்தமனாய் இருப்பேன், என் மனைவியை உத்தமமாய் நேசிக்கிற புருஷனாய், என் புருஷனை உத்தமமாய் நேசிக்கிற மனைவியாய், என் பிள்ளைகளை எங்கள் தேவனுக்கு ஏற்றவர்களாய் வளர்க்கிற பெற்றோராய், இந்த சமுதாயத்தில் மற்ற குடும்பங்களுக்கு ஒரு சாட்சியுள்ள குடும்பமாக எங்கள் தேவனுக்கு உகந்தவர்களாய் நாங்கள் வாழ்வோம். இனி குழப்பங்கள் ஒளியட்டும், தாறுமாறு ஒளியட்டும், கெட்ட வழிகள் ஒளியட்டும், தேவனுக்கு விரோதமான எதுவும் இனி நம்முடைய வீட்டுக்குள்ள வேண்டாம், ஆண்டவருக்கு விரோதமான எந்த அநியாயம் இந்த வீட்டுக்குள்ள இனி இருக்கக்கூடாது. இந்த வீடு இனி சாராய கடை இல்ல, இந்த வீடு இனி சினிமா தியேட்டர் இல்ல, நம்ம வீடு இனிமே ஊதாரிகள் உட்கார்ந்து ஊர்கதை பேசுகிற ஒரு இடம் அல்ல, நம்முடைய வீடு கெட்ட நடத்திக்குரிய இடம் அல்ல, நம்முடைய வீடு கலகம் செய்கிற இடம் அல்ல, நம்முடைய வீடு புலம்புகிற ஒரு இடம் அல்ல, நம்முடைய வீடு நம்மையே நாம் இழந்து போகிற ஒரு இடம் அல்ல, நம்முடைய வீடு கர்த்தர் வாசம் பண்ணும் அவருடைய சொந்த வீடாய் மாற வேண்டும். கைகளை பலமாய் தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஒப்பு கொடுப்பீர்களா? அற்புதங்களிலே மாபெரும் அற்புதம் ஒரு பாவி மனம் திரும்புவதுதான். அந்த மகிமையான அற்புதத்தை தான் எங்களுடைய ஊழியங்களிலே கடந்த 35 ஆண்டு காலமாக சத்தியமுள்ள தேவன், உயிர்த்தெழுந்த தேவன், ஜீவனுள்ள தேவன், மகிமையுள்ள தேவன், ஆவியான தேவன், இயேசு கிறிஸ்து என்கிற மகத்துவம் உள்ள இயேசுவின் நாமத்திலே எங்கள் ஊழியத்திலே நிறைவேற்றுகிறார். ஒரு பாவி மனம் திரும்புவதனாலே முழு பரலோகமே சந்தோஷம் அடைகிறது. ஹல்லேலூயா! நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே ஆராதிப்போம். நானும் என் கணவன் மனைவி பிள்ளைகளும், நானும் என் குடும்பமும் என் தேவனுக்காகவே இருப்போம். எங்கள் வீடு ஒரு ஜப வீடு, எங்கள் வீடு ஒரு துதியின் வீடு, எங்கள் வீடு தேவனுடைய தரிசனங்களை காண்கிற வீடு, எங்களுடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் ஆவியானுடைய குரலை கேட்பார்கள், எங்களுடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் புஷ்பங்களைப் போல் பிரகாசிப்பார்கள், எங்களுடைய வீடு நீதிமான்களின் ஆசீர்வாதம் தங்கும் ஒரு வீடு.
பரலோகத்தின் சகல ஆசீர்வாதங்களால் நிரம்பிய வீடு என்னுடைய வீடு. என்னுடைய குடும்பம் கர்த்தராக இயேசு உலாவும் ஒரு வீடு. வாரும் ஆண்டவரே, உமக்காக முழு குடும்பமாயுமாய் வரவேற்க நாங்கள் காத்திருக்கிறோம். ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். என் அன்பான சகோதரனே, சகோதரியே, தேவன் மனதிற்கும் உள்ளவர், தேவன் இரக்கம் உள்ளவர். நீ சிக்கலாக்கின உன் குடும்பத்தை கர்த்தர் சீராக்குவார். நீ கோணலாக்கின உன்னுடைய வாழ்க்கையை தேவன் நேராக்குவார். நீ உடைத்து போட்டு உன்னுடைய வாழ்க்கையை தேவன் ஒன்றாய் கூட்டி தருவார். என் கணவனும் நானும், என் மனைவியும் நானும், என் பிள்ளைகளும் என் பெற்றோரும், என் தாய் தகப்பனும் நாங்களும் எங்கள் கர்த்தருக்கு உகந்தவர்களாயிருப்போம். ஒப்பு கொடுப்பீர்களா? ஒப்பு கொடுப்பீர்களா? இனி எங்கள் வீட்டில் கலகம் இல்லை, வாக்குவாதம் இல்லை, நீ நான் என்ற போட்டி இல்லை. ஒருவரை ஒருவர் மன்னிப்போம், ஒருவரை ஒருவர் நம்புவோம், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வோம், ஒருவருக்காக ஒருவர் தியாகம் செய்வோம். நாங்கள் ஆவியானவருடைய கனி நிறைந்தவர்களாய் எங்கள் குடும்பத்தை கர்த்தருக்கு பழையாய் தருவோம். எங்கள் வீட்டில் பலிபீடத்தை எழுப்புவோம். எங்கள் வீடு ஒரு துதியின் வீடு. எங்கள் வீடு பரலோக பொக்கிஷங்கள் நிரம்பிய ஒரு வீடு. என் நானும் என் குடும்பமும் கர்த்தருடைய ஆவியானவர் உலாவும் ஒரு குடும்பம். நாங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள், நாங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் மனைவியை நேசிப்பேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் புருஷனை நான் நேசிப்பேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் பிள்ளைகளை நான் நேசிப்பேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தாய் தகப்பனுக்கு நான் ஒருபோதும் மனநோவா இருக்க மாட்டேன். உத்தமமுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் இருப்போம். எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்கள் சபையிலே, சமுதாயத்திலே நாங்கள் சாட்சியாய் எழுப்புவோம். முழுவதும் உங்களை ஒப்புக்கொள்ள

0: அல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போக போகிறோம். உன்னதப்பாட்டின் புஸ்தகம் 5:9 வாசிங்க.
1: ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்?
0: போதும், கண்களை மூடுவோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, தருமையான நாட்களுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையுள்ள கரத்தனை எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் தான் சபைக்கு பேசணும் ஆண்டவரே. மனுஷனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு சோர்ந்து போயிருக்கிறோம் ஆண்டவரே. மனுஷனுடைய சத்தம் எங்களை இழகி போக பண்ணும், உம்முடைய சத்தம் எங்களை இழைப்பாறுதலுக்குள்ளே கொண்டு போகும் ஆண்டவரே. ஆண்டவர் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் நீங்கள் பேசுங்க, ஒவ்வொருத்தரோடும் இடைப்படுங்க. வந்த ஒருத்தரும் வெறுமனே திரும்பாத படிக்கு தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக, உம்முடைய வசனத்தினால் இடைக்கட்டுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. உன்னத பாட்டின் புஸ்தகம் 5:9 பார்க்க போகிறோம். ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, உன் நேசர் மற்ற நேசரை பார்க்கிலும் எதனால் விசேஷித்தவர்? பொதுவாக நம்ம நேசரை பற்றி தான் பார்ப்போம். நம்முடைய நேசரை எப்படி விசேஷித்தவர் தான் பார்ப்போம், பார்த்துருக்குறோம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்திரீகளுக்குள் ரூபவதி என்கிறதான அந்த ஒரு காரியத்தை மாத்திரம் எடுத்துக்கொள்ள போகிறோம். ஸ்திரீகளுக்குள் ரூபவதினா என்ன? அதாவது பெண்களுக்குள்ளேயே இருக்கிறதுலே அந்த மோஸ்ட் பர்ஃபெக்ட் ஒன், ஆண்டவர் விரும்புகிறதான முழுவதும் ரூபவதியாக இருக்கக்கூடியதான. அதாவது ஒரு காலத்தில், அது ஒரு காலத்தில் அப்படி இருந்துச்சு, பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச காலம்னு ஒன்று இருந்துச்சு. இப்போ அப்படிலாம் இல்லை, அதாவது பார்த்துக்குது, பார்த்து வச்ச காலம்னு ஒன்று இருந்துச்சு. அந்த காலத்தில் எல்லா க்ரைட்டீரியாவும் பார்ப்பாங்க, உயரம், கலரு எல்லாம் பார்ப்பாங்க, படிப்பு எல்லாம் பார்த்து அப்படிலாம் பார்த்து எது த மோஸ்ட் பர்ஃபெக்ட் ஒன்றா இருக்குதோ அதைத்தான் தனக்குன்னு செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நம்முடைய ஆண்டவரும் தன்னுடைய மனவாட்டிய சபை எப்படி இருக்கணும்னு விரும்புகிறாருன்னா, எல்லா சபைகளிலும் த பர்ஃபெக்ட் ஒன், எல்லா விதத்திலும் ரூபவதியாக சபை இருக்கணும், எல்லா விதத்திலும் அது இருக்கணும். அப்படிப்பட்டதான ஒரு சபையைத்தான் கர்த்தர் தனக்கென்று மனவாட்டியாக செலக்ட் பண்ண போறார். அப்படின்னா என்னங்க, கோடிக்கணக்கான சபை இருக்குது உலகத்தில், அப்போ ஒரு சபை தான் பரலோகத்துக்கு போகுமா அப்படின்னா, அப்படி இல்லை. மனவாட்டி என்றால், அதாவது சபை என்று சொன்னால் கட்டிடம் அல்ல. நம்ம இதுக்கு முன்னாடி வேற ஒரு கட்டடத்தில் சின்னதில் இருந்தோம், இப்போ பெருசில் இருந்திருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் பெரிய கட்டடத்துக்குள்ளே போவோம். அப்படி இருக்கும் பொழுது சபை என்பது நம்மைத்தான் குறிக்கிறது, நம்மளைத்தான் ஆண்டவர் ரூபவதியாய் பார்க்கிறார். மனவாட்டி சபைக்குரிய குணாதிசயம்னு ஒன்று இருக்குது. அதாவது எல்லாருமே மனவாட்டி சபைக்குரிய குணாதிசயமாக வரணும் தான் ஆவியானவர் விரும்புகிறார். அப்போ நமக்கு அந்த மனவாட்டி சபைக்குரிய குணாதிசயம் இருக்குதா? எல்லா சபைகளிலும் ஆண்டவர் பார்க்கிறார். யார் யாரெல்லாம் அந்த மனவாட்டி சபைக்குரிய குணாதிசயத்தோடு இருக்கிறாங்களோ அவர்களை எல்லாம் கொண்டு போய் தான், வருகையில் கொண்டு போய் ஒரு சபை தன்னுடைய மனவாட்டி சபையாக தேவன் உருவாக்குவார். அல்லேலூயா. எல்லா சபைகளையும் மொத்தமாக கொண்டு போவான்னு பைபிள் சொல்லலை. சபைகளிலே மனவாட்டிக்குரிய குணாதிசயம் நமக்கு இருக்கிறதா, அந்த மனவாட்டிக்குரிய குணாதிசயத்தோடு இருக்கிறவர்களை கொண்டு போய் எல்லா சபைகளிலும். கொஞ்சம் நம்ம இந்த கடைசி காலத்தை பார்த்தோம்னா, இன்னொரு வசனத்தையும் வாசிங்க. நாகம் புஸ்தகம் 3:4 வாசிங்க. நாகம் புஸ்தகம் 3:4
1: தன் வேசித்தனங்களினால் சாதிகளையும் தன் சூனியங்களினால் வம்சங்களையும் விற்கிற மகா சூனியக்காரியும் ரூபவதியுமாய் இருக்கிற வேசியினுடைய திரளான வேசித்தன.
0: இன்னொரு சபையும் இருக்குது, இன்னொரு சபையும் இருக்கு, வேசித்தன திருச்சபை. இதுவும் பார்த்தீங்கன்னா ரூபவதினு இருக்கு, இதுவும் பார்க்கறதுக்கு ரூபவதியாக தான் இருக்கு. மனவாட்டி சபையும் பார்க்கறதுக்கு ரூபவதியாக தான் இருக்கு. இன்னைக்கு கடைசி காலத்தில் நான் இப்போ புரஜாதியார் சபையை பற்றியோ பாரம்பரிய சபையை பற்றியோ சொல்லலை. ஆவிக்குரிய சபைகள்லேயே இந்த ரெண்டு வகை இருக்குது. மனவாட்டி சபைக்குரிய இருக்கு, வேசித்தன திருச்சபை இருக்குது. இன்னைக்கு எது நல்ல சபை எது கெட்ட சபைன்றதே இப்போ பெரிய போராட்டம் ஆயிடுச்சு. ஊரில் ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க, நாங்கள் அங்கேருந்து இங்கே வரோம், சென்னைக்கு மாத்தலாகி வரோம், ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையாக இருந்தால் சொல்லுங்க. நாங்கள் இந்த கேள்வியே தப்பு. ஆவிக்குரிய சபைனாலே நல்லது தானே, அதில் என்ன நல்ல ஆவிக்குரிய சபை? ஏன்னா இன்னைக்கு நிலைமை, ஆவிக்குரிய சபையோட நிலைமை எப்படி இருக்குதுன்னா, நல்லது கெட்டதுன்னு பிரிஞ்சிருச்சு. ஆண்டவர் வந்து மிருகங்களை படைக்கும் போது நாட்டு மிருகம் காட்டு மிருகம் படைச்சார். ஆனால் பேழைக்குள்ளே போகும்போது நாட்டு மிருகம் காட்டு மிருகம் போல. வசனம் சொல்லுது, பரிசுத்தமானது பரிசுத்தம் இல்லாததுன்னு ஆகிப்போச்சு. ஆண்டவர் படைக்கும் போது எல்லாமே பரிசுத்தம் தான், ஆனா ஒரு நாள்ல எப்படி ஆயிப்போச்சு, பரிசுத்தம் இல்ல பரிசுத்தம் இல்லாததுன்னு ஆயிப்போச்சு. அந்த மாதிரி ஆவிக்குரிய சபைகள் நல்லா தான் இருந்தது, ஆனா இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகள் என்ன நிலைமையில் இருக்குதுன்னா, சில சபைகள் மனவாட்டி சபைக்குரிய குணாதிசயத்தோடு இருக்குது, சில சபைகள் வேசித்தன திருச்சபையோடு இருக்குது. இதுல நமக்கே நிறைய சந்தேகம், எது சரி எது தப்பு. கடைசி காலத்தில் உபதேசங்கள், வேசித்தன உபதேசங்கள், கள்ள உபதேசங்கள், நல்ல உபதேசங்கள், இதுல எது சரி எது தப்புன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு இன்னைக்கு எல்லாம் வருது. இப்ப நிறைய பேருக்கு சந்தேகம், விசுவாசிகளே பல இடங்களுக்கு தெரியாம போய் மாட்டிக்கிறாங்க. நாங்க நம்பி தான் போனோம், அங்க போனா இப்படி இருக்கும் நாங்க எதிர்பார்க்கல அப்படிங்கிறாங்க. அப்ப எது மனவாட்டி சபை? இனி கடைசி காலத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறது எது நல்ல சபை எது மனவாட்டி சபை? சில நேரங்களில் நாம என்ன நினைக்கிறோம், ஆவிக்குரிய சபைகள் எல்லாமே தி பெர்ஃபெக்ட் அப்படின்னு நினைக்கிறோம். சிஎஸ்ஐ சபை, சால்வேஷன் ஆர்மி, இதெல்லாம் பாரம்பரிய சபை, பரலோகத்துக்கு போவாதுன்னு நினைக்கிறோம். நாகர்கோயில் தாண்டி ஒரு பக்கத்தில் சால்வேஷன் ஆர்மின்னு ஒரு சபையில் கூப்பிட்டுருந்தாங்க. நான் என்ன மைண்டில் போறேன்னா, அவங்களுக்கு ரட்சிப்பை பற்றி சொல்லணும், ஞானசானத்தை பற்றி சொல்லணும், அவங்களை ஆண்டவருக்குள்ள நடத்தணுங்கிற ஒரு எண்ணத்தோட போறேன். போனா பாஸ்டர் அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்கிறார். கிருபாசனத்திலிருந்து ஒரு பாஸ்டர் வந்து அவருக்கு கம்யூனியன் கொடுக்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இப்போ கிருபாசனம் பாஸ்டர் கேட்டேன், எப்படி இவங்க அந்நிய பாஷை பேசுறாங்கன்னு. அவங்க சொல்றாரு, இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, சால்வேஷன் ஆர்மியில இருக்கிறாங்க, எழுதி போட்டிருக்காங்க, எங்களுக்கு அபிஷேகத்துக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி எழுதி போட்டிருக்காங்க, அது இன்னும் வரல. ஆனா அவங்க எல்லாருமே கம்யூனியன் எடுக்கிறாங்க, தண்ணீர்ல மூழ்கி ஞானசானம் எடுக்காங்க. போர்டு மட்டும்தான் சால்வேஷன் ஆர்மி, உள்ளுக்குள்ள நம்மள மாதிரி ஆவிக்குரியம் இருக்கிறான். நம்மளை பொறுத்த வரைக்கும் சால்வேஷன் ஆர்மி போவாது, ஒரே போர்டு. சூலூர்னு ஒரு இடம் இருக்கு கோயம்புத்தூர் பக்கத்துல, ஒரு நாள் மீட்டிங் கூப்பிட்டு இருந்தாங்க. அங்க சிஎஸ்ஐ சர்ச், நமக்கு சிஎஸ்ஐனாலே பாரம்பரிய சபைங்கிற மைண்டுக்கு வந்துட்டோம். அங்க போனா அவரு சிஇஓன் மனவாட்டி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. ஆராதனையில அபிஷேகத்தில் நிரம்பி ஜனங்க ஆராதிக்கிறாங்க, அந்நிய பாஷை பேசுறாங்க. அப்புறம் பாஸ்டர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் எப்படி இவங்க அபிஷேகத்தில் அந்நியில் பேசுறாங்களே? அவங்க சொல்றாங்க, நாங்க 3 வருஷமா எல்லாரும் மாறி இருக்கிறோம். அப்ப கேட்ட, ஞானசானம்னு காட்டுறாரு, தொட்டி கட்டி வச்சிருக்கிறாரு, யார் ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுத்தாலும் நாங்க மூழ்கி ஞானசானம் கொடுக்கறோம். இப்ப இதுல யாரு மனவாட்டி? நாம நினைச்சிட்டு இருக்கோம் சிஎஸ்ஐ போகாதுன்னு, அங்கிருந்தும் கொஞ்சம் பேர் வருவான். நாம நினைக்கிறோம் எல்லா ஆவிக்குரிய சபையும் போகணும், இங்கிருந்து கொஞ்சம் பேர் கைவிடப்படுவான். அப்ப எது குணாதிசயம், எது சபை, எது கர்த்தர் விரும்புகிற மனவாட்டி சபை, எது வேசித்தன திருச்சபை, இந்த டிஃபரன்ஷியல் தெரியணும். இப்ப நாம எது சபை, அவன் நல்லவன் நம்ம கெட்டவன் பார்க்க போறது இல்ல. இந்த ஆராதனை நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் மனவாட்டிக்குரிய குணாதிசயத்தோடு இருக்கிறேன் தான் பார்க்க போறோம், ஒரு சுய பரிசோதனை. ஏன்னா வேதம் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்ம தான் பார்க்க போறோம் இதுல. இந்த கிறிஸ்தவத்தில் இருக்கிற பெரிய இதுவே, நான் நல்லவன்ங்கிறதோட நிறுத்த மாட்டான், அவன் கெட்டவன் சொல்லிட்டு நிறுத்துவான். 144,000 பேர் நாங்க தான் அவன் சொல்லிட்டா பெரிய சந்தோஷம், ஒரு தப்பும் இல்ல, சொல்லிட்டு போங்க கான்பிடென்ட். ஆனா அடுத்து என்ன சொல்லுவான், நீங்க எல்லாம் வரமாட்டீங்கப்பா மரணத்துக்கு, அங்கதான் தப்பு நடக்குது. அவன் வருவானா மாட்டானாங்கிறது நமக்கு முக்கியமே இல்ல, நாம போவோமா மாட்டோமாங்கிறதா இப்ப முக்கியம். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு சபைக்கு வெளியிருந்து வருகையில போகாம இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏன்னா அவனுக்கு இயேசுவை தெரியாது. உள்ள வந்து நீ பரலோகத்துக்கு போல வருகையில போகணும்னா உன்னை விட நிர்பாகியம் உள்ள உலகத்துல வேற யாருமே இருக்க மாட்டான். சபைக்கு எதுக்கு வரோம்? பாரம்பரிய சபை சடங்காச்சாரம் மாதிரி, இப்ப ஆவிக்குரிய சபை சடங்காச்சாரம். அங்க வந்தாங்க, உட்காருவாங்க, 2 பாட்டு பாடுவாங்க, எழுந்திருக்க கடவும் போக கடவும் போயிட்டாங்க. இப்ப அதே மாதிரி இங்க வரோம், 2 பாட்டு பாடுறோம், கொஞ்ச நேரம் ஆராதிக்கிறோம், செய்தி கேட்கறோம், போயிடும். என்ன மாற்றம் சபையில? என்ன மாற்றம்? மாற்றம் வராத இடம் வேஸ்ட் இல்ல. அப்ப சபை என்று சொன்னால் மாற்றத்தை உண்டாக்க வேண்டும். அப்ப நாம இங்க வந்திருக்கிறோம், ஒரு கான்பிடன்ட் இருக்கணும், இயேசு வந்தா நான் போவேன், அந்த கான்பிடன்ட் நமக்கு வரணும். அல்லேலூயா. அப்ப நான் மனவாட்டி சபைக்குரிய குணாதிசயத்தில் இருக்கிறேனா? ஒரு 3 காரியங்களை தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மனவாட்டிக்குரிய குணாதிசயம் இருக்கிறதா இல்லையா? முதலாவது வாசிங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 22:17 வாசிங்கள். வெளிப்பாடு 22:17 வாசிங்கள்.
1: ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள்.
0: போதும், ஆவியும் மனவாட்டியும். இந்த வசனம் பார்க்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். மனவாட்டியுடைய முதலாவது சுபாவம் என்னவா? வா என்று தேவனை கூப்பிடுகிறதான ஒரு அனுபவம், தேவனை வான்னு கூப்பிடுறது. இதை கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இங்க இருக்கிறவங்கள எத்தனை பேர் இயேசுவே நான் உங்களுடைய வருகைக்கு காத்திருக்கிறேன்னு ஒவ்வொரு நாளும் வாஞ்சியோட கூப்பிடுறவங்க இருக்கிறீங்க? உங்க ஜபங்கள்ல எப்போ வருவீர் இயேசுவே, பரிசுத்த வாட்டி பாடினாங்க, எப்ப வருவே இயேசுவே, ஏங்கி உள்ள முன்னை தேடுதேன்னு. அந்த மாதிரி இயேசு வரு, இயேசுவை பார்த்து வானு கூப்பிடற அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குது? எத்தனை பேர் இயேசுவே உங்க வருகை எப்போ வரும், நான் எப்போ போவேன் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறது எத்தனை பேர்? நான் வெளிநாட்டில் வேலை செஞ்சிருக்கிறேன். வெளிநாட்டில் வேலை செய்யும் போது அங்க இருக்கிற கணவன் போன் பண்ணுவாருங்க. இங்க போன் பண்ணும்போது ரெண்டு வகையான மனவாட்டி இருக்கிறாங்க. கணவன் சொல்லுவாரு, உங்களெல்லாம் பார்க்காம இருக்க முடியலம்மா, பிள்ளைகளெல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, நான் வந்துடலான் இருக்கேன் ஊருக்கும்பாரு. இங்க ரெண்டு வகையான மனவாட்டி இருக்கு. ஒரு மனவாட்டி சொல்லும், ஒரு வகையான மனவாட்டி, வந்துருங்கப்பா எங்களுக்கும் உங்களை பார்க்காம இருக்க முடியல, கூழோ கஞ்சியோ சேர்ந்து குடிப்போம், நீங்க வந்துருங்கன்னு சொல்லும். இது ஒரு வகை. இன்னொரு வகையான மனவாட்டி இருக்கு, அது என்ன சொல்லும்னா, இப்பதான் கடக்கால் போட்டிருக்கோம், நீங்க பல்ல கடிச்சுக்கிட்டு ஒரு 3 வருஷம் அங்க இருந்துட்டீங்கன்னா எப்படி ஒரு 3 வருஷம் பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்க முடியும்? யோசித்து பாருங்க, பல்ல கடிச்சுக்கிட்டு ஒரு 3 வருஷம் அங்க இருந்துட்டீங்கன்னா அதுக்குள்ள நம்ம பேஸ்மெண்ட்லாம் போட்டுடலாம், பிள்ளைகளும் படிச்சு முடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம நல்லா இருக்கோம். இது பிராக்டிக்கல், இது பிராக்டிக்கல். அவங்க சொல்றது தப்பு இல்லை, பிராக்டிக்கல். அவங்களோட குடும்ப கஷ்டத்தை வச்சு அவங்க யோசிச்சு சொல்றாங்க. போனை வச்ச உடனே கணவன் சொல்லுவாரு, பாருங்க சார் ஊருக்கு வந்துடலான்னு நினைக்கிறேன், போயிடலான்னு நினைக்கிறேன், அங்கே இருக்கிற கஷ்டத்தை சொல்லி அப்புறமா கொஞ்சம் நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்றாங்க. இதே வகையில தான் ரெண்டு வகையான சபை இருக்குது. ஒன்று இயேசுகிட்ட இருந்து எதையாவது எதிர்பார்க்கிற சபை, இன்னொன்று இயேசுவையே எதிர்பார்க்கிற சபை. இன்னைக்கு பெரும்பாலான சபை எப்படி இருக்குது? இயேசுகிட்ட எதிர்பார்க்கிற சபை. இயேசுகிட்ட போய் முழங்கால் போட்டாலே போகும்போதே ஜபக்குறிப்பை எழுதிக்கிட்டு தான் போறான். போய் முழங்கால் போட்ட உடனே இயேசு எனக்கு அது இல்லப்பா, இவன் வரானாலும் இயேசு டென்ஷன் ஆயிருந்தான். இவன் வர்றான்னு இவன் எதுவும் கேட்க போறான். இப்ப வந்து லிஸ்ட வாசிப்பான், 1 மணி நேரத்துக்கு அழுவான், ஜோம் பண்ணுவான், சோத்ராண்டவரே நீர் அப்படியே செய்வதற்காக சோத்திரம், பதில் கூட கேட்க மாட்டான். ரிக்வஸ்ட சொல்லியாச்சு. என்னைக்காவது உட்காந்து இயேசுகிட்ட கொஞ்ச நேரம் பேசியிருக்கிறோமா? என்னைக்காவது இயேசுவை கொஞ்ச நேரம் நேசிச்சிருக்கிறோமா? இயேசுகிட்ட ஜபத்துல என்னைக்காவது அன்பா பேசியிருக்கிறோமா? இயேசு என்ன விரும்புறாரா தெரியுமா நம்ம கிட்ட? அவர் எல்லாத்தையும் கொடுக்க ஆசைப்படுறாரு. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இயேசுகிட்ட இருந்து ஏதாவது ஒன்று வாங்கினவங்க தான், நான் உட்பட. இயேசுகிட்ட இருந்து வாங்காம இங்க ஒருத்தருமே இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன விரும்புறாரா தெரியுமா? எபேசு சபைக்கிட்ட ஒரு குறை சொல்றாரு, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. இந்த ஆதி அன்புனா என்ன? அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? வாசிங்க இறைமேவன் புஸ்தகம் 2:2 வாசிங்க.
1: நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும், நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசம்.
0: நல்லா கவனிங்க, நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசம். இந்த ஆதியில கொண்டிருந்த அன்புக்கு 2 டெஃபினிஷன் கொடுக்கிறாரு. ஒன்னு உன் இளவயது பக்தி, இன்னொன்று நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசம். இந்த மனவாட்டி கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசம். அவர் அழகா சொல்றாரு பாருங்க, மனவாட்டியினுடைய நேசம்னு சொல்லல, அவர் எப்படி சொல்றாரு, வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசம். வாழ்க்கைப்பட்ட போது என்ன நேசம்? அது என்ன வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசம்? கணவன் வீட்டுக்கு மனைவி வந்த உடனே, இப்போ கணவன் வீட்டுக்கு வந்துருவாங்க, மனைவியை கொண்டு வந்து விட்டுருவாரு, இவர் வேலைக்கு போவார், முதல் நாள் வேலைக்கு போறார். இப்போ அந்த வீட்டில் மாமியார் மாமனார் எல்லாரும் இருப்பாங்க, ஃப்ரிட்ஜு எல்லாருக்கும், டிவி கிவி எல்லாமும் இருக்கும், சாப்பாடு எல்லாருக்கும் மொத்தம் இருக்கும். ஆனால் அந்த அம்மா யாருக்கிட்டையுமே பேசாது, ஒரு மாதிரி கூச்சமாவே இருக்கும், ஒருத்தர்கிட்டையும் பழகாது, சரியா சாப்பிடாது. கணவன் சொல்லிட்டு போயிருப்பாரு, 5 மணிக்கு வந்துடுறேம்மா வேலையை முடிச்சுட்டுன்னு. அந்த அம்மாவுக்கு அந்த 5 மணி வரைக்கும் அந்த நாட்கள் வந்து ஒரு மணி நேரம் 1 வருஷத்தை போல இருக்கும். அதுக்கு அப்படியே எப்போ மணி 5 ஆகும், ஏன்னா யாருக்கிட்டையும் அதை பொறுத்த வரைக்கும் வெளியே போயிருக்கிற கணவன் தான் அந்த அம்மாவுக்கு உறவு. இங்க இருக்கிற எதுவுமே சாப்பாடு கப்பாடு ஒண்ணும் முடிக்காது. வாழ்க்கைப்பட்ட போது இந்த நேசம் நல்லா கவனிங்க. ஆரம்பத்தில் அவ்வளவுதான், வெளியே போயிருக்கிற கணவன் எப்போ வருவார்னு, மணி 5 ஆன உடனே அவர் வரமாட்டாரு. எவனும் சொன்ன நேரத்துக்கு வந்ததே இல்லை இது வரைக்கும் வீட்டுக்கு, அதனால அவர் வரமாட்டாரு. வரணுன்னே இந்த அம்மா கேட்கும் மாமியார, அத்தை மணி 5 ஆயிடுச்சு அவர் இன்னும் வரலையே. அந்த அம்மா கேஷுவலா சொல்லும் மாமியார், அவன் அப்படித்தாம்மா சொன்ன நேரத்துக்கு வரமாட்டான். உடனே போன் அடிக்கும், எங்க இருக்கீங்க? அவர் சொல்லுவார், வந்துகிட்டே இருக்கேன். இல்ல மணி 5 ஆச்சு இது எப்போ? நல்லா கவனிக்கணும், எப்போ? 10 வருஷம் கழிச்சு, பத்து வருஷம் கழிச்சு மாமியார் கேட்பாங்க, ஏமா எங்க மாமா வீட்டுக்காரு? அவரு வருவார. அந்த வாழ்க்கப்பட்ட போது எப்படி இருந்துச்சு? என் பார்வை வாசப்படியிலே இருந்துச்சு. எப்ப வருவார்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. என்னை சுத்தி எது இருந்தாலும் என்னுடைய மனம் அதன் மேல் போகவில்லை. வெளியே போயிருக்கிற மனவாளன் மேலே இருந்துச்சு. தேவன் அதைத்தான் சபைகிட்ட எதிர்பார்க்கிறாரு. இந்த பூமியில் உன்னை சுத்தி எது இருந்தாலும், எத்தனை உறவுகள் இருந்தாலும், தூர தேசத்துக்கு போயிருக்கிற மனவாளன் மேலே மாத்திரத்தான் உன்னுடைய நோக்கம் இருக்க வேண்டும், உன்னுடைய எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசம். அதுதான் மனவாட்டி வா என்று அழைக்கிற சுபாவம். எப்போ வருவீர்? காத்திருக்கிற அனுபவம். உன்னை இந்த பூமியில எது உன்னை சுத்தி இருந்தாலும் அது உன்னை அசைக்காது. எது உன்ன இருந்தாலும் அது மேல விருப்பம் போகாது. அதான் பைபிள் சொல்லுது, எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் அதை அல்ல, இதை காட்டிலும் பரமதேசத்தையே நாடினான். மோசே பத்தி சொல்லுது, இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி. எல்லாரும் அதை தான் எதிர்பார்த்தாங்க. எப்ப வருவார், எப்ப வருவார்? அந்த நேசம் சபைக்கு இருக்குதா? இன்னைக்கு நாம அப்படி இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம சபைக்கு வந்தாலே ஏதோ ஒன்னு ஆண்டவட்ட எதிர்பார்க்கிறோம். ஒரு ஜப நான் எதிர்பார்க்கறது தப்புனே சொல்லல, ஆனா அதுக்காக மட்டுமே கணவன் வீட்டுக்கு வராருன்னா எதையாவது வாங்கிட்டுதான் வரணும்ன்ற அவசியம் இல்லையே. சில அம்மாக்கள்லாம், சில குழந்தைங்கள்லாம் அப்பா வீட்டுக்கு வரும்போதே என்னப்பா வாங்கிட்டு வந்தீங்க, ஏன் வாங்காம வந்தா அப்பா மேல பாசம் வராதா? வாங்கிட்டு வந்தாலும் வாங்கிட்டு வராவிட்டாலும் அப்பா எப்ப வருவார்னு காத்திருக்குது பாருங்க. அதுதான் பிள்ளை, அதைத்தான் கர்த்தர் கேட்கிறாரு. ஆவியும் மனவாடி. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் அவருக்கு ஒரு சுபாவம், ஒரு அனுபவம் ஆண்டவருக்கு. உன்னத பாட்டில் நமக்கு தெரியும், மனவாட்டி கிட்ட கதவை தட்டுறாரு, அவ திறக்கல. அவர் எதிர்பார்த்தது என்ன? வாசல்ல நின்று வரவேற்கிறோம்னு ஒரு எதிர்பார்ப்பு. இவர் வந்து கதவை தட்டுறாரு, அது திறக்கல. அந்த சுபாவத்தை புதிய ஏற்பாட்டு சபைகிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? வாசப்படியில் நின்று எதிர்பார்த்து கூப்பிடுகிற ஒரு அனுபவம். நான் சொல்றேன், நீங்க வருகையில போகணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு வருகையில போகணுங்கிற வாஞ்சம் இருக்கணும். முதல்ல அந்த எதிர்பார்ப்பு இருக்கணும். அதுதான் பேசிக். அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறவன் எப்படி இருப்பான் தெரியுமா? எப்ப வருவார்னு காத்திருக்கிற அனுபவத்துக்கு வந்துருவான். எப்ப இயேசு வருவார்? இந்த பூமியில என்ன சுத்தி ஆயிரம் இருக்கட்டுங்க, இது அல்லங்க, வெளியே போயிருக்கிற என் மனவாளன் மேல என் நோக்கம் இருக்கும். நல்ல விசுவாசிகள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்க ஆவிக்குரிய சபையில மெம்பரா இருக்கிறதுனாலயோ, ஏஜில மெம்பரா இருக்கிறதுனாலயோ, நான் வந்து தசமாங்க கரெக்டா கொடுக்கறேன்றதுனாலே மாத்திரம் பரலோகத்துல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மட்டும் நினைச்சிடாதீங்க. இது குவாலிபிகேஷன் இல்ல, இது பேசிக். கண்டிப்பா செய்யணும். ஒரு ஆவிக்குரிய சபையில நம்ம மெம்பரா இருக்கணும், அது காலத்தின் கட்டாயம் இருக்கணும். பிள்ளைய வந்து சில அம்மாமார்கள் வீட்டுல திட்டுவாங்க, பாத்திருக்கீங்களா? பிள்ளை ஃபெயில் ஆயிடும். இந்த அம்மா சொல்ற அப்பா திட்டுறதுக்கும் அம்மா திட்டுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த அப்பா திட்டுவார், ஏன்டா ஒழுங்கா படிக்கலன்னு கேட்பார் அப்பா. ஆனா அம்மா என்ன தெரியுமா சொல்லும், நல்லா தானடா சோறு போட்டேன், வடிச்சு வடிச்சு கொட்டனேடா, தின்னுட்டு ஃபெயில் ஆயிட்டே. ஏங்க சாப்பிட்றதுக்கும் ஃபெயில் ஆகுறதுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? சில நேரத்தில் சகோதரிகள் கேட்கிற கேள்வியே தப்பா தான் இருக்கும். அந்த பிள்ளைய அவங்க கேட்பாங்க, நல்லா தின்னியே, பக்கத்து வீட்டுக்காரன் பாரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்க, அவன்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறான். ஏங்க சாப்பாட்டுக்கும் ஃபர்ஸ்ட் மார்க்குக்கும் சம்பந்தமே இல்லைங்க, அது எங்க இருக்குது? நம்ம நினைக்கிறோம் சாப்பாடு கட்டி கொடுத்து, லஞ்ச் பாக்ஸ் கையில கொடுத்து, பேக்கை மாட்டி விட்டு, யூனிஃபார்ம் போட்டு, ஐடி கார்டு போட்டா பிள்ளை பாஸ் ஆயிடணும். இல்ல, இன்னொன்னு செய்யணும். என்ன செய்யணும்? படிக்கணும். அதே மாதிரி சபைக்கு பைபிளை தூக்கிட்டு வந்து தசமாங்க நீங்க கொடுத்துட்டு, நான் ஏஜ்ல மெம்பர்னா பரலோகத்துல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. உன் ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இருக்கணும், உன் உள்ளான மனுஷன் பூரணப்படணும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பரலோகத்துடைய என்ட்ரன்ஸ்ல ஏஜியா ரைட்ல வா, ஏசியாவா லெப்ட்ல வா, சிபிஎம் நீ ரொம்ப கேள்வி கேட்ப பின்னாடி போ, இந்த பிரச்சனை எல்லாம் கிடையாதுங்க. நோ கோட்டா சிஸ்டம். ரெண்டே சாட்சி தான் பரலோகத்தின் வாசல்ல, ஒன்னு உண்மையும் உத்தமும் உள்ளவனே உள்ளவா, ரெண்டு அக்கிரம செய்கக்காரனே அப்படியே போயிடு. ரெண்டே சாட்சி தான். அதுல முதல்ல உனக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு இருக்க வேண்டிய மெயின் குவாலிபிகேஷன், ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல காத்திருக்கிற அனுபவம். ஆண்டவரே நீர் எப்போ வருவீர், எப்போ வருவீர், எப்போ வருவீர்? நான் சொல்றேன் கேளுங்க, இந்த பூமியில ஆளுக்கு ஒரு ஆசை இருக்குது. ஒருத்தனுக்கு வீடு கட்டணும்னு ஆசை இருக்கு, ஒருத்தனுக்கு கார் வாங்கணும்னு ஆசை இருக்கு, ஒருத்தனுக்கு ஏரியாலேயே பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு ஆசை இருக்கு, ஒருத்தனுக்கு இந்த உலகத்திலேயே பெரிய ஆளா பணக்காரன் ஆகணும்னு ஆசை இருக்கு. என்ன வேணா இருக்கட்டும், ஆவிக்குரியவனுக்கு சொல்றேன், நீ என்ன ஆசை வேணா வச்சுக்க. எல்லாத்த விட டாப் மோஸ்ட் ஆசை என்ன தெரியுமா? ஏசு எப்ப வருவாரு, இதெல்லாம் விட்டுட்டு நான் போகணும். அதுதான் உன் டாப் மோஸ்ட் ஆசையாக இருக்கணும். நீ அதுக்கு கீழே என்ன வேணா வச்சுக்க, ஆனா உன்னோட டாப் மோஸ்ட் ஆசை எப்ப இயேசு வந்தாலும் இதையெல்லாம் விட்டுட்டு நான் போகணும். இதுதான் மனவாட்டி வானு கூப்பிடுற அனுபவம். அந்த வசனம் ரொம்ப சிம்பிளா இருக்கும். அது தேவனுடைய ஏக்கம், தேவனுடைய எதிர்பார்ப்பு. என்ன வானு கூப்பிடுங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு விருந்தாளி நம்மளை பார்த்து என்ன வானு கூப்பிடுங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம். இயேசு சொல்றாரு, ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக. முதலாவது சுபாவம் என்ன? வா என்று கூப்பிடுகிற அனுபவம், இது இருக்குதா? இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது மனவாட்டி சபைக்குரிய ரெண்டாவது குணாதிசயம் என்ன? வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 21 ரெண்டாவது வசனத்தை வாசிங்க. வெளிப்பாடு 21:2 வாசிங்க.
1: யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டு இருந்தது.
0: ரெண்டாவது சுபாவம், மனவாட்டிக்குரிய ரெண்டாவது சுபாவம் வசனத்துல சொல்லியிருக்கு, தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல ஆயத்தம். அப்ப மனவாட்டி சபைக்குரிய ரெண்டாவது குணாதிசயம் என்ன? தன் புருஷனுக்கு ஏற்ற அலங்காரம். இந்த புருஷனுக்கு ஏற்ற அலங்காரம் பண்ணியிருக்கிறீங்களா? அலங்காரம்னாலே பொதுவாக அது வந்து சகோதரிகளை குறிக்கிறது தான். இந்த சகோதரர்கள் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கான், இவனும் அலங்காரம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறான். முந்தியெல்லாம் ஒரு சட்ட பேண்ட்டை போட்டு அவன் பாண்டு கிளம்பி போயிடுவான். அலங்காரம்னாலே யாரை குறிக்கும்? ஒரு காலத்தில் சகோதரிகளை தான் குறிக்கும். இப்போ இவனு ஜெல்லு கில்லுன்னெலாம் ஒன்று போட்டு தலைக்கு மேலே கும்பா முள்ள மன்றிய மல்லாக்கப்படுக்க வச்ச மாதிரிலாம் வச்சிருக்கான். இப்போ என்னென்னமோ வச்சிருக்கான், இருந்துட்டு போட்டான். இந்த அலங்காரம் இருக்குதே, இது யாருக்கு ஏற்ற அலங்காரம்? யாருக்கு ஏற்ற மாதிரி அலங்காரம் பண்றோம்? வசனம் சொல்லுது 21:2, தன் புருஷனுக்கு ஏற்ற அலங்காரம். புருஷனுக்கு ஏற்ற அலங்காரம் இருக்குதா? இப்ப நீங்க போய் புடவை எடுக்கிறீங்க, யாருக்கு ஏற்ற மாதிரி எடுக்கிறீங்க? மனசாட்சியத்தோடு சொல்லுங்க, சும்மா ஓவரெல்லாம் பேசிடப்படாது. யாருக்கு ஏற்ற மாதிரி புடவை எடுக்கிறோம்? இந்த சகோதரர்கள் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கும் சகோதரிகள் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இந்த சகோதரர்களை சொல்லி பாருங்களேன், எப்பா பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு முதல் கேள்வி கேட்பாப்ல. அவங்ககிட்ட என்ன கலர்ல சட்டை இல்லை? அவங்க சொல்லுவாங்க, அவங்ககிட்ட பச்சை கலர்ல தான் இல்லை. நேராக கடைக்கு போவாப்ல, பச்சை கலர்ல ஒரு சட்டை எடுங்கம்பாப்ல. ஒரு பச்சை கலர்ல சட்டை எடுத்துட்டு 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவாப்ல. நீ சகோதரியை கேட்டு பாருங்க, அவங்க தான் வசனத்தின்படி ட்ரெஸ் எடுப்பாங்க. அந்த அம்மாவை கேளுங்க, என்ன எடுக்க போறீங்க? அங்க போய் தான் பார்க்கணும். நம்பப்படுகள் மேல் உறுதியும் காணப்படாதல் மேல் நிச்சயமும். விசுவாசத்தோட போகும் அந்த அம்மா, நேராக போகும். அங்க போயிட்டு இந்த அதை எடுங்க அப்படிங்கும்போம், மேலேருந்து எடுத்து போடுவார். ஒரு தடவை இப்படி பார்க்கும், ஒரு தடவை இப்படி பார்க்கும், அதை எடுங்க அப்படிங்கும். கீழானவங்களில் மேலானவங்களே நோக்குங்கள்னு மேலேயே தான் பார்க்கும். மொத்தத்தையும் எடுத்து போட்டுருவான். போட்ட பிறகு அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்கும், அதில் தான் அந்த கடைக்காரங்க ஹார்ட் அட்டாக் வரும். இவ்வளவு தானா, வேறொன்னும் இல்லையா? மொத்த கடையுமே டேபிள் மேலே இருக்கும், அந்த ஷெல்ஃப்லேருந்து எடுத்து எல்லாம் போட்டிருப்பான். அந்த அம்மா கேட்கும், இவ்வளவு தானா, வேறொன்னும் இல்லையா? அதான் நான் சொல்லுவேன், இந்த சரவணா ஸ்டோர்ஸ் 5 மாடி கட்டடம் இருக்குல்ல, அவன் தான் அந்த துணிக்கடை வச்சிருக்கிறவன்லயே அறிவாளி. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவன் மட்டும்தான் அந்த சோஃபா செக்ஷன்ல, அந்த புடவை செக்ஷன்ல சோஃபா போட்டிருப்பான். மற்ற எந்த செக்ஷன்லயும் இருக்காது. நீங்க புடவை எடுக்கிற செக்ஷன்ல போங்க, சோஃபா போட்டிருப்பான். அதுல நீங்க போய் பாருங்க, அதுல இந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குடியெல்லாம் மல்லாக்கப்படுத்திருக்கோங்க. நேத்து வந்தவன், முந்தா நேத்து வந்தவன், அவன்லாம் பிள்ளைய பார்த்துட்டு இப்படி பிடிச்சிட்டு உட்காந்துட்டே இருப்பான். அவனை பார்த்தா நமக்கு பாவமா இருக்கும், இவன்லாம் எப்போ வந்திருப்பான் உள்ள. அதுல நம்ம போகும்போது அவன் நம்மளை பாவமா பார்ப்பான், வந்துட்டியா, நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதை விட பெரிய கொடுமை என்னன்னா, அனௌன்ஸ் பண்ணுவான், உங்கள் வீட்டுக்காரர் உங்களை தேடுகிற. அப்ப அந்த அம்மா காணாமே போச்சு உள்ள. கிறிஸ்துமஸுக்கு போனது, நியூ இயர் வரைக்கும் வரல. தேடுது, உங்கள் வீட்டுக்காரர் உங்களை தேடுகிறார், சிவப்பு கடவை கட்டி இருப்பாராம், பச்சை கலர் ஜாக்கெட் போட்டிருப்பாராம், இப்படிலாம் சொல்லுவான். அவன் எவ்வளவு பெரிய அறிவாளி பாருங்க, கீழே ஹோட்டலும் கட்டிட்டான் உள்ளிய. அதாவது வீட்டுக்கு சமைக்கலாம் போயிடாத, இவனை கொண்டு வந்து இங்க விட்டு மிச்சத்தை நாங்க பாத்துக்கிறோம். அவ்வளவு கஷ்டப்பட்டு புடவை எடுப்பாங்க. அதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுங்களா? இப்போ பரவாயில்லைங்க, நான் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மா கூட புடவை எடுக்க போவேன். அந்த அனுபவத்தில் இப்போ என் பொண்டாடி கூட கூட போகிறதில்ல. என்ன காரணம்னா, அப்போல்லாம் அந்த மேட்சிங் ப்ளவுஸ் தனியாக விற்கும், புடவை தனியாக மேட்சிங் ப்ளவுஸ் தனியாக விற்கும். புடவையை வாங்கிட்டு இந்த மேட்சிங் ப்ளவுஸ் தேடுவாங்க பாருங்க, ஒவ்வொரு கடையாக வச்சு வச்சு பார்ப்பாங்க. வச்சு பார்த்துட்டு அந்த ப்ளவுஸை எடுத்துக்கிட்டு திருப்பி வெளியே வந்து பார்ப்பாங்க. அதாவது சன்லைட்டில் வேறவா தெரியுமா, டியூப் லைட்டில் வேறையவன் தெரியுமா, இப்படி வச்செல்லாம் பார்த்தது. எந்த கடைக்காரன் ஜோம் பண்ணான்னு தெரியல. ஆண்டவரே எங்களை இவங்ககிட்ட வந்து காப்பாற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா புடவையோடய ஜாக்கெட் வந்துடுது எல்லாத்துலேயும், பார்த்துருக்கீங்களா? எவனுடைய ஜபம் அது? இவங்ககிட்ட எங்களை காப்பாற்றுங்கன்னு இப்போ புடவையோட ஜாக்கெட் வந்துடுது. எதுக்கு சொல்கிறேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணுறமே, யாருக்காக, யாருக்கு ஏற்ற மாதிரி புடவை எடுத்தீங்க நீங்கள்? சும்மா கதை விடாதீங்க. வீட்டுக்காரர் வந்து கேள்வி கேட்பாங்க பாருங்க, அது அதை விட மோசம். அவர்கிட்ட கேட்பாங்க, எப்பா இது எப்படி இருக்கு? அந்த ஆள்கிட்ட ஒரு பதில் தான் இருக்கு, ரெண்டு பதிலே கிடையாது. அதுக்கு ஒரே பதில், நல்லா இருக்கு. அவன் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டானா அவன் நிலைமை என்ன? அடுத்த அந்த அம்மா சொல்லுவான், உங்களுக்கு டேஸ்டே இல்லைப்பா, உங்களுக்கும் இல்லை உங்க அம்மாவுக்கும் இல்லை, உங்க என் கல்யாணத்தில் உங்க தங்கச்சி ஒரு புடவை கட்டுச்சு, அது அதை விட மோசம், உங்க குடும்பமே டேமேஜ் ஆயிடும். அதுக்கு பயந்தே இப்ப எவனும் பதிலே பேசுறதில்ல, புடவைய பாக்குறதும் இல்லை. அந்த அம்மா பெட்டியோட வரும்போதே சொல்லிடான், நல்லா இருக்கு. அந்த அம்மா கேக்குது, பார்க்கவே இல்லையாப்பா. இல்ல நீ எடுத்தாலே நல்லா தான் மாறும், பிரச்சனைய விடு. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போ, நம்ம அலங்காரம் பண்றோமே, யாருக்கு ஏத்த அலங்காரம்? சகோதரிகள் அழகா சொல்லுவாங்க, நாலு பேர் பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லணும். நீங்க என்னைக்காவது வீட்டுக்காரர் பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டு இருக்கீங்களா? வீட்டுக்காருக்கு ஏத்த மாதிரி புடவை எடுத்திருக்கீங்களா? நான் இப்பொழுது சபைக்கு வருகிறேன். சபை என்பது ஒரு மனவாட்டி, மனவாளன் இயேசு கிறிஸ்து. இந்த சபையினுடைய அலங்காரம் முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற அலங்காரமாய்த்தான் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கணும். இது இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிக்காம இன்னைக்கு இன்னொரு அலங்காரம் இருக்குது. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 17:4 வாசிங்க. வெளிப்பாடு 17:4.
1: அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து.
0: இங்கேயும் ஒரு ஸ்திரீ இருக்கிறா பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல ரெண்டு ஸ்திரீ, 21:22 மனவாட்டி, 17:18 ஒரு ஸ்திரீ இருக்கிறா. அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து
1: பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு.
0: இங்கேயும் ஒரு ஸ்திரீ இருக்கிறா. 17:18 ஒரு ஸ்திரீ இருக்கிறா, 21:22 ஒரு ஸ்திரீ இருக்கிறா. 21:22 மனவாட்டி, 17:18 விபச்சாரி. அந்த 5 வாசிங்க.
1: மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்ன நாமம் அவள் நெற்றியில் எழுதி இருந்தது.
0: இந்த ஸ்திரீ பாருங்க, இவ்வளவு அலங்காரம் பண்ணிருக்கிறா, மனவாட்டியும் அலங்காரம் பண்ணிருக்கிறா. இது விபச்சார அலங்காரம், அது மனவாட்டிக்குரிய அலங்காரம். மனவாட்டிக்குரிய அலங்காரம் யாருக்காக? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல. விபச்சாருடைய அலங்காரம் யாருக்காக? விபச்சாரி யாருக்கு அலங்காரம் பண்ணுவா? வரவங்க அத்தனை பேருக்கும் பிடிக்கிற மாதிரி அலங்காரம் பண்ணுவா. இன்னைக்கு சபைகள் ரெண்டு வகை இருக்கு. ஒன்று இயேசு விரும்புகிறது போல இருக்கிற சபை, இன்னொன்று வருகிறவர்களை திருப்திப்படுத்துகிறதான சபை. எப்பவுமே சபை வருகிறவரை திருப்திப்படுத்த கூடாது. சபைக்கு நாம ஏன் வரோம்? நமக்கு ஏத்த மாதிரி பிரசங்கம், நமக்கு ஏத்த மாதிரி பாட்டு, நமக்கு ஏத்த மாதிரி ஆட்டம், அது கிடைக்காது. அப்படி கிடைச்சாது விபச்சார சபை. சபை என்பது என்ன? இங்கே கர்த்தர் பேசுவார், இங்கே கர்த்தர் வார்த்தைகளை கொடுப்பார், அதுக்கேத்த மாதிரி நான் மாறணும். அதுக்கு தான் சபை. அல்லேலூயா. வசனம் உங்களுக்காக மாறாது, நீங்க தான் வசனத்துக்கு ஏத்த மாதிரி உங்களை மாத்தணும். அதுக்கு தான் சபை. ஆண்டவர் அதுக்கு தான் நம்மளை உருவாக்கி இருக்கிறாரு. இன்னைக்கு கடைசி காலத்துல சபை எப்படி போகுது? நிறைய சபைகள் விசுவாசிக்கேத்த மாதிரி சபை, யூத்துக்கு ஏத்த மாதிரி பாட்டு, வரவனுக்கு ஏத்த மாதிரி பிரசங்கம், வாலிபனுக்கு ஏத்த மாதிரி பாட்டு, வாலிப தங்கச்சிக்கு ஏத்த மாதிரி செய்தி. இப்படி நீ கொடுத்தனா அது விபச்சாரம். நீ செய்தி கொடு, அதுக்கேத்த மாதிரி அவன் மாறட்டும். நீ வசனத்துல உள்ளதை மட்டும் பேசு, அதுக்கேத்த மாதிரி கர்த்தர் அவனை மாத்துவார். வாலிபன் தான் வசனத்துக்கு ஏத்த மாதிரி மாறணும், வாலிபனுக்கு ஏத்த மாதிரி வசனம் மாறக்கூடாது. இன்னைக்கு சபை மாறுது, இன்னைக்கு ஆராதனை மாறுது, செய்தி மாறுது, வரவங்களுக்கு ஏத்த மாதிரி கிரவுடு கலைஞ்சிருமே. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த பயம் இருக்குது. ஸ்ட்ரிக்டா பேசினா, ஸ்ட்ராங்கா பேசினா சபை கலைஞ்சிரும். அதனால கொஞ்சம் பிளீஸ் பண்ணி பேசணும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களை பிளீஸ் பண்றதுக்கு நாங்க இல்ல, கர்த்தரை பிளீஸ் பண்றதுக்கு தான் நாங்க இங்க இருக்கிறோம். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் நாங்கள் செய்ய முடியும், வேற செய்ய முடியாது. ஏன்னா நாளைக்கு நாங்க பரலோகத்துக்கு போகும்போது எங்களை கணக்கு கேட்க போறது நீங்க இல்ல, அவரு. அவர் என்ன சொல்றாரோ அதுதான் செய்ய முடியும். அப்ப சபை வசனம் என்ன கொடுக்குதோ, பைபிள் என்ன சொல்றதோ அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். இன்னைக்கு உலகத்துக்கு ஏத்த மாதிரி விபச்சாரி என்ன பண்ணுவா? ஆளுக்கு ஏத்த மாதிரி தன்னை அலங்காரம் பண்ணிக்கொள்வா, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி அலங்காரம் பண்ணிக்கொள்வா. இன்னைக்கு சபை அப்படிதான் போகுது. ஒவ்வொருத்தருக்கு ஏத்த மாதிரி, கமிட்டிக்கு ஏத்த மாதிரி சர்ச்சு, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி செய்தி, அங்க இருக்கிறவங்களுக்கு ஏத்த மாதிரி பாட்டு ஆட்டம் போட்டு இன்னைக்கு ஆடுறான் சபைக்குள்ள. கலர் கலரா லைட்டை போட்டு விட்டு, ஜிகினா பேப்பரை போட்டு, புகைய போட்டு டான்ஸ் ஆடுறான். ஏன்டா அப்படி ஆடுற? யூத் விரும்புறாங்க. ஏன்பா யூத் விரும்புறது? எத்தனை பேர் எப்படி பாருக்குது? பைபிள் எங்க இருக்குது? அடுத்து ஒரு வார்த்தை எல்லாரும் சொல்றது, தாவீது ஆடினார் அதனால நாங்களும் ஆடுறோம். நான் எப்பவும் சொல்லுவேன், தாவீது ஆடினா அது மாதிரி நீங்க ஆடுங்க, ஒரு தப்பும் இல்லை. தாவீது ஆடுற மாதிரி நம்ம ஆடுறது ஒரு தப்பும் இல்லை. தாவீது எப்படி ஆடினாரு?
2: தேவாலயத்துக்கு உள்ள ஆடினாரா வெளியாடினாரா? ஆசாரிப்பு கூடாரத்துக்கு உள்ள ஆடினாரா வெளியாடினாரா? வெளியாடுங்க, ஒரு தப்பும் இல்ல. கொடம்ப கைவேசுக்கு போயிருங்க, நல்ல பிரிட்ஜுக்கு மேல ஆடுங்க. உங்களை யாரும் வேணாம், நல்ல சென்டர் நின்னு டங்கு டங்குன்னு குதிங்க, சபையை விட்டுருங்க. தாவீது ஆடும்போது எப்படி ஆடினாரு? மீகால் சொல்றாங்க, ராஜா தன் வஸ்திரத்தை கலைந்து போட்டு விட்டு ஆடினார், டிரெஸ்ஸை கழட்டி போட்டு ஆடுங்க, அதே மாதிரி ஆடுங்க. தாவீது ஆடினா அப்படிதான் ஆடணும். ஆனா ஆடும்போது நல்லா நீட்டா இன் பண்ணி பெல்ட் போட்டு டை போட்டு ஆடுற, கழட்டி போட்டு ஆடு. கேட்டா தாவீது ஆடினாரு, தாவீது ஆடினாரு. சபையை கெடுக்க வந்திருக்காங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சபை என்பது தேவனுடைய மனவாட்டி, அதை அலங்காரம் பண்றதுக்கு அவருக்கு தான் உரிமை இருக்கு. அதை மாத்தவோ மாடிபிகேஷன் பண்ணவோ வேற எவனுக்கும் அதிகாரம் கிடையாது. அது கர்த்தர் ஊழியக்காரன் கையில ஒப்படைச்சிருக்கிறார். சபையினை தூதன் கையில கர்த்தர் ஒப்படைச்சிருக்கிறாரு. அந்த தூதன் வழியா உங்களுக்கு பேசுவார். நம்ம சபைக்கு ஒரு தூதனை கொடுத்திருக்கிறார், மெய்ப்பண கொடுத்திருக்கார், அவர் வழியா உங்களுக்கு சொல்லுவார் எல்லாத்தையும். அப்படித்தானே இத்தனை வருஷம் சொன்னாங்க. இப்ப புதுசு புதுசா உபதேசங்கள், புருஷனுக்கேற்ற அலங்காரம், அதான் ரொம்ப முக்கியம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சபை எப்பவுமே புருஷனுக்கேற்ற அலங்காரம் தான் இருக்கணும். இயேசு என்ன விரும்புறாரோ அதான் சபைக்குள்ள இருக்கணும். அது பிரசங்கமோ பாட்டோ ஆராதனைகளோ எதுவானா இருக்கட்டும், இயேசு என்ன விரும்புறாரோ அதான் இருக்கணும். சில நேரத்தில் உங்களுக்கு ஏத்த மாதிரி அது இருக்காது. நம்ம நினைப்போம், பாஸ்டர் என்ன சிலர்லாம் இப்போ இப்படி ஆயிட்டான். முந்தையெல்லாம் நாங்கள் இங்கே இருக்கும்போது, நான் சொல்றது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி, நாங்கள் உட்காந்து செய்தி கேட்கும் போது நம்ம பாஸ்டர் ஏதாவது சொன்னாங்கன்னா ஆவியானவர் எங்களோட பேசினார் அப்படின்னு நாங்கள் போய் வெளியே சொல்லுவோம். ஆவியானவர் கூட பேசினாரு, இன்னைக்கு ஆவியானவர் போடு போடுன்னு போட்டாரும்போம். இப்போ ஆவியானவரே பேசினாலும் என்ன சொல்றான்னா, பாஸ்டர் என்னையே குறி வச்சு தாக்குறாரு, என் குடும்பத்தையே குறி வச்சு தாக்குறாரு. ஏங்க, நாங்கன்னா ராணுவத்தில் வேலை செய்கிறோம், உங்களையே குறி வச்சு தாக்குறதுக்கு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்க ஆவியானவர் பேசுவார்னு விசுவாசிச்சு வந்தீங்கன்னா ஆவியானவர் உங்களோட பேசுவார். நீங்க ஆவியானவர் பேசினார்னு விசுவாசிக்காம மனுஷன் பேசின விசுவாசிச்சா அது மனுஷ குரலாதான் உங்களுக்கு தெரியும். நீங்க ஜபத்தோட வரணும், ஆண்டவரே இன்னைக்கு என் கூட பேசுங்க. நான் சொல்றேன், எவரை கொண்டும் பேசுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். உன் விசுவாசம் தான் முக்கியம். நீ வரும்போது ஜபத்தோட ஆண்டவரே இன்னைக்கு என் கூட பேசுங்க, இன்னைக்கு ஒரு வார்த்தையை கொடுங்க, ஆண்டவர் உன்னை மாத்துவார். நீ தேவனுடைய மனவாட்டி, மறந்துடாது. நீ தேவனுக்கு ஏத்த மாதிரி தான் உன்னை மாடிஃபை பண்ணணும். நீ தேவனுக்கு ஏத்த மாதிரி தான் அலங்காரம் பண்ணணும். நீ தேவனுக்கு ஏத்த மாதிரி தான் உன்னை மாடிஃபை பண்ணிக்கொள்ளணும். இல்லைனா அந்த சபைக்கு பேரை வேற, உனக்கு பேரை வேற, நமக்கு வேற பேர் வந்துடும். கணவன் வீட்டில் இருந்தா மனைவி கணவனுக்கு ஏத்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும். ஒரு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வரும்போது, என்னம்மா இன்னைக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறியே, இல்ல பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா இருக்குன்னு சொன்னார். என்னம்மா இன்னைக்கு நல்ல குழம்பு, டே இந்த குழம்பு வச்சிருக்கிறியே எனக்கு பிடிக்காதே, ஏன் இந்த குழம்பு வச்ச? பெரும்பாலும் நீங்க பிடிக்காத குழம்பு தான் வைப்பீங்க, அது வேற விஷயம். ஏமா இந்த குழம்பு வச்சிருக்கிற? உடனே அவங்க சொல்லுவாங்க, எதிர் வீட்டுக்காரமா சொன்னாங்க நல்லா இருக்குன்னு. எதிர் வீட்டுக்காரமாக்கு குழம்பு வைக்கக்கூடாது, யாருக்கு ஏற்ற மாதிரி வைக்கணும்? புருஷனுக்கு ஏற்ற மாதிரி குழம்பு வைக்கணும். இன்னைக்கு நிறைய பிரச்சனை குடும்பத்தில் இதில் தான் ஆரம்பிக்குது. புருஷனுக்கேற்ற அலங்காரம் இருந்துச்சுன்னா வீட்டில் பிரச்சனையே வராது. புருஷனுக்கேற்ற அலங்காரம் இருந்தால் சபையில் பிரச்சனையே வராது. அல்லேலூயா. இது ரெண்டாவது மனவாட்டிக்குரிய சுபாவம், இயேசுக்கு ஏற்ற மாதிரி சபை இருக்கணும். மூணாவது வாசிங்க 21 கடைசி வசனம் வாசிங்க, வெளிப்பாடு 21 கடைசி.
1: தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை.
2: மூணாவது நல்லா கவனிங்க, தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யை நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதற்குள் பிரவேசிப்பதில்லை. ஒன்னு கூட உள்ள வராதுன்னு இன்னைக்கு சபைகளுக்குள்ள என்ன இருக்குது பாத்தீங்கன்னா, இபச்சார சபைக்குள்ள இருக்க வேண்டியதெல்லாம் மனவாட்டி சபைக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. ஒரு வசனம் வாசிங்க, எசேக்கியேல் புத்தகம் 8:6 வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 8:6 வாசிங்க.
1: அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவறுப்புகளை காண்கிறாய் அல்லவா?
2: ஆண்டவர் சொல்றாரு, தீட்டுள்ளதும் அருவறுப்புள்ளதும் பொய்யை நடப்பிக்கிற ஒன்றும் உள்ளே வரக்கூடாது. அப்படி வந்தா என்ன ஆகும்? வசனம் சொல்லுது 8:6 எசேக்கியேல், தேவன் சபையை விட்டு தூரம் போவார். என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் பண்ணும்படியான காரியங்கள் என்ன இருக்குது? தீட்டுள்ளதும் அருவறுப்புள்ளதும் பொய்யை நடப்பிக்கிறது உள்ள வந்துருச்சு. உள்ள வந்தோடனே ஆண்டவர் சொல்றாரு, நான் வெளியே போயிடுவேன். இன்னைக்கு பாதி சபைகளுக்குள்ள தீட்டுள்ளதும் அருவறுப்புள்ளதும் உள்ள இருக்குது. ஒரு காலத்தில் ஆவிக்குரிய சபை எதெல்லாம் ஆண்டவர் அருவருக்கிறார் அங்க இருக்குது. நீங்க வீட்டில் போய் அந்த எசேக்கியேல் 8 மார்க் பண்ணிக்கங்க, 8 வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அந்த அருவருப்பு, அவர் சொன்ன அருவருப்பெல்லாம் இன்னைக்கு சபைகளுக்குள்ள தலை விரிச்சு ஆடுது எல்லாம். நான் ஒரு 2 காரியத்தை மாத்திரம் சொல்லிட்டு போறேன். அந்த எசேக்கியேல் 8:10 வசனத்தை வாசிங்க பாப்போம்.
1: நான் உள்ளே போய் பார்த்த போது இதோ சகலவித ஊரும் பிராணிகளும் அருவர்ப்பான மிருகங்களும் ஆகிய இவைகளின் சுரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் சுவரில் சுற்றிலும் சித்திரம் தீரப்பட்டு இருந்தன.
2: அங்க 2 விஷயம் இருக்கு. ஒன்னு உள்ளுக்குள்ள ஃபுல்லா பெயிண்டிங்ஸ், விக்கிரகத்துடைய பெயிண்டிங்ஸ். ரெண்டாவது மிருகம் உள்ள இருக்குது, மிருகத்துடைய பெயிண்டிங்ஸ் இருக்கு. இது ஒரு பீரியட்ல நம்ம பார்த்தோம் சொன்னா ஆர்சி சபையில தான் இருக்கும். ஆர்சி சபைக்கு நமக்கு என்ன வித்தியாசம், அவங்க சபையில ஃபுல்லா பெயிண்டிங்ஸ் இருக்கும். இயேசுநாதர் கீழே தடுக்கி எழுதுறவ உழுந்ததுல ஆரம்பிச்சு அவர் நிமிந்து பரலோகம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வரைக்கும் மொத்தம் பெயிண்டிங்ஸ் இருக்கும். அதுல பெயிண்டிங்ஸ் இருந்தாலே அது ஆர்சி சபை தான். இப்ப பெரும்பாலான சபைகள் பெந்தகோஸ்தே சபைகளுக்குள்ள போனீங்கன்னா வசனமே கிடையாது, எல்லாம் அழகா பெயிண்ட் பண்ணி இப்ப நம்ம சுத்தி வசனமா போட்டிருக்கிறோம். அந்த சின்ன சபையில இருந்த காலத்துல இருந்தே நம்ம வெறும் வசனம் தான் போட்டிருப்போம் வாழ்ல, இப்பவும் ஃபுல்லா வசனம் தான் போட்டிருக்கிறோம். பெரும்பாலான சபைகள், நான் சொல்றது 100% சபைகள், 100% சபைகள். நான் ஒரு வருஷத்துக்கு மினிமம் 50 சபைகளுக்கு போவேன். 80% சபைகள் பாக்குறேன் வசனமே கிடையாது, எல்லாம் அழகழகா பெயிண்டிங்ஸ், மானு குதிரை எல்லாம் ஓடுது. புல்பீட்ல வசனமே கிடையாது, சுத்தி வசனம் கிடையாது. முந்திலா பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்க வசனம் இருக்கும், இப்ப வசனம் இல்ல. வசனத்துக்கு பதிலா இப்ப என்ன இருக்குதுன்னா கிறிஸ்மஸ் தாத்தா மான் வண்டியை பிடிச்சிட்டு நிக்கிறார் இருக்கு, அதான் இருக்கு. ஸ்ரீலங்கால ஒரு சபையில கூப்பிட்டு இருந்தாங்க பிரசங்கத்துக்கு, நான் கொஞ்சம் முன்னாடி போயிட்டேன், சொன்ன டயத்துக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே வந்தாங்க. பார்த்தா சபையில ஃபுல்லா வசனமே இல்ல, மருந்துக்கு கூட ஒரு வசனம் இல்ல. புல்பீட்ல பெருசா கிறிஸ்மஸ் தாத்தா அப்படி இத வண்டியை பிடிச்சிட்டு நிக்கிறார், சேரட்ட வண்டியை பிடிச்சிட்டு. எங்க பார்த்தாலும் வசனம் இல்ல. சரி ஒருவேளை பாத்ரூம்ல எழுதி வச்சிருப்பாங்கன்னு உள்ள போய் பார்த்தா அங்கேயும் இல்ல, எங்கேயும் இல்ல வசனம். அப்புறமா பாஸ்டர் வந்தாரு, பாஸ்டர் கேட்டேன் என்ன விஷயமா என்ன கூப்பிட்டீங்க பாஸ்டர் அப்படின்னு, வருகையில போறதுக்கு என்ன பண்ணணும்னாரு, உங்க சபை போகாதுன்னு. ஏன்னாரு, ஒரு வசனம் கூட இல்லையா உன் சபையில. வசனம் தெளிவா சொல்லுகிறது, நீ என் வசனத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். இன்னைக்கு சபை வசனத்தை கொஞ்சம் கொஞ்சமா மறந்துகிட்டு இருக்குது, சபையில வசனமே இல்ல. வசனம் பார்த்தா அசிங்கமா இருக்குதான், கேட்டா சொல்றான் வீடியோ எடுக்கிறோம், வீடியோல அழகா இருக்கணும். அப்ப அழகா இருக்கணும்னா என்ன பண்ணணும், நேச்சுரல் சீனரிஸ் போடணும். நேச்சுரல் சீனரிஸ் அழகுன்னு எவன்டா சொன்னான்? நேச்சுரல் சீன் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு காலத்துல ஏன் பரிசுத்தவான்கள் வசனம் எழுதி போட்டாங்கன்னு தெரியுமா? நமக்கு முன்னாடி இருந்த பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்களே அவங்க எல்லாம் பைத்தியக்காரங்க இல்ல. இன்னைக்கு இருக்கிறவங்க பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்துடுறாங்க, இல்லைன்னா வந்து எப்படியோ வந்துடுறாங்க. அன்னைக்கு இருந்தவங்களுக்கு அதெல்லாம் இல்ல, ஆனா ஆவியில இருந்தாங்க அவங்க அத்தனை பேரும். அவங்க ஸ்பிரிட்ல நடத்தினாங்க. அவனுக்கு இந்த அறிவு எல்லாம் இல்ல, ஒரு அறிவு இருந்துச்சு, தேவன் சொல்றத செய்யணுங்கிற அறிவு இருந்துச்சு. சபையில வசனமா இருந்துச்சு. என்ன காரணம், எதுக்கு பரிசுத்தவான்கள் வசனம் எழுதி போட்டாங்க? எவனாவது சூசைடுக்கு போவான் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு, அந்த வழியா போகிறவன் என்ன பண்ணுவான், அது என்னமோ தெரியாது, சூசைட் பண்ணிக்க போறவன் சர்ச்சை பார்த்தோன்னா ஜோம் பண்ணிட்டு சூசைட் பண்ணலாம்னு ஒரு முடிவெடுப்பான். எப்பவுமே சர்ச்சுக்குள்ள வந்து செல்ஃபா சூசைட் பண்றவங்களா இருக்கும், அது வேற விஷயம். சர்ச்சுக்கு வந்து அதுக்கப்புறமா சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு, அது சாக போறோம் அத்தனை பேருக்கு அப்படி ஒரு எண்ணத்தை கத்தர் கொடுத்துருவாரு. அது கடைசி சான்ஸ், அவனுக்கு லாஸ்ட் சான்ஸ். அவன் சூசைட் பண்ணிக்க போகும்போது உள்ள வருவான் பாருங்க. இங்க அப்ப அங்க ஊழியக்காரங்க எல்லாம் இருக்க மாட்டாங்க, ஏன்னா வீக் டேஸா இருக்கும், ஊழியக்காரங்க இருக்க மாட்டாங்க, வெளியே ஊழியத்துக்கு போயிருப்பாங்க. அவங்ககிட்ட பேசுறதுக்கு ஆள் இருக்காது, ஆனால் அங்க இருக்கிற வசனம் அவனோடு கூட பேசும். அந்த வசனம் அந்த ஆத்மாவை காப்பாத்திரும், ஆளே தேவையில்லைங்க, வசனம் காப்பாத்திரும் ஆத்மாவை. அப்படி ரட்சிக்கப்பட்டு வந்தவன் கோடி கணக்கானவன் இருக்கிறான். ரோட்ல கிடந்த வசனத்தை படிச்சு ரட்சிக்கப்பட்டவனா எத்தனையோ பேர் இருக்கிறான். அதனாலதான் அதுக்கு நித்திய ஜீவ வசனம்னு பேர் உண்டு, அந்த வசனத்துக்கு உயிர் இருக்குது. அதனாலதான் அதை எழுதி போட்டாங்க பரிசுத்தவான்கள். நரகலான விக்கிரகங்கள், எது ஊரும் பிராணிகளும் சகல மிருகங்களும் சித்திரம் தீட்டப்பட்டிருந்தது. இன்னைக்கு வந்துருச்சு சபைக்குள்ள. ஒரு காலத்துல ஆவிக்குரிய சபைக்குள்ள எதுவுமே இருக்காது, ஆவிக்குரிய சபைக்குள்ள வசனம் இருக்கும். ஆவிக்குரிய ஊழியக்காரனுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒன்னே ஒண்ணு தெரியும், சோதராம் சோதராம் சோதராம் சோதரான்னு இருப்பான். ஆர்சி சபையில பெயிண்டிங்ஸ் இருக்கும், ஆர்கன் இருக்கும், எல்லாருக்கும் எல்லாம் வச்சு கிராண்டா இருக்கும். ஆனா எவனுக்காவது பிசாஸ் பிடிச்சிட்டா ஃபாதர் சொல்லி அனுப்புவாரு, ஊருக்கு வெளியே ஒருத்த கொட்ட அடிச்சிட்டு இருக்கிறான் பாருங்க, அவங்ககிட்ட கூட்டிட்டு போங்க. ஏன், அவருக்கே தெரியும் பிசாஸ் அவனுக்கு தான் பயப்படும், உனக்கு பயப்படாது. ஆவிக்குரிய ஊழியக்காரங்கிட்ட அந்த பவர் இருந்துச்சு, சபையை சுத்தி வசனம் இருந்துச்சு. இன்னைக்கு எங்க அருவறுப்பான விக்கிரகங்கள்? வசனம் இல்ல, விசுவாசிகளுக்கு சொல்றேன், வீடுகள்லயே தான். தயவு செய்து ஆவிக்குரிய சபைக்கு வந்த உடனே நாங்க கொடுத்த மூல உபதேசம், எங்களுக்கு எல்லாம் என்ன மூல உபதேசம், வீட்டில இருந்த இயேசுநாதர் போட்டோ, அவங்க அம்மா போட்டோ, அப்பா போட்டோ தூக்கி வெளியே போடுங்க. அது உங்களுக்கு கூட பேசாது, அது இயேசுநாதர் இல்ல, அது அவங்க அம்மா இல்ல, தூக்கி வெளியே போடுங்கன்னு சொன்னோம். அதான் மூல உபதேசம். அதுக்கு பதிலா வசனத்தை வாங்கி மாட்டுங்கன்னு சொன்னோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இயேசுநாதரும் அவங்க அம்மா எல்லாரும் கேலண்டர் வழியா வராங்க வீட்டுக்குள்ள. இயேசு கூப்பிடுறதுல ஆரம்பிச்சு இயேசு உட்கார்றாரு வரைக்கும் எல்லா ஊழியும் இருக்கு. இயேசு பக்கத்துல என்ன வேணா போட்டுக்கலாம், அவ்வளவு ஊழியம் இருக்கு. எல்லா ஊழியக்காரனும் கேலண்டர் போடுறான். அத்தனை கேலண்டர்ல இயேசுநாதர் போட்டோ, இயேசுநாதர் முகம். இது இயேசுநாதர் யார் சொன்னது? ஒரு காலத்துல அது விக்கிரகம், ஒரு காலத்துல அது அருவறுப்பு, ஒரு காலத்துல அது சபையில வைக்க கூடாது. இன்னைக்கு அதுவே நம்ம வீட்டுக்குள்ள கேலண்டர் வழியா இருக்குது. உங்களுக்கு அது அருவறுப்பா தெரியல பாருங்க. அதனால தான்

0: பாருங்க. அதனால தான் நான் சொல்றேன், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை மங்கி போச்சு. ஒரு காலத்தில் அது அருவறுப்பா தெரிஞ்சிச்சு, ஏன்னா நம்ம ஆவி ஷார்ப்பா இருந்துச்சு. இன்னைக்கு இயேசுநாதர் போட்டோ கேலண்டர்ல வருது, டிவியில வருது, எல்லாத்துலயும் வருது, கேஷுவலா இருக்கு. நம்ம நமக்கு உறுத்தல, ஏன்னா நம்ம மனவாட்டி சபையை குணாதிசயத்தை தாண்டி போயிட்டு இருக்கிறோம். நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஒரு நாள் அதுதான் சொல்ற ஆண்டவர் ஆதியில கொண்டிருந்த அன்பு. அன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்ப நம்ம என்ன சொல்றோம், மெச்சூர்ட் ஆயிட்டோம். மெச்சூர்ட் ஆயிட்டா பாவத்தை அலோ பண்ணலாம்னு அர்த்தமா? ஆண்டவர் தாவீது கிட்ட பிடிச்ச ஒரே விஷயம் என்ன தெரியுமா? என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டன் ஏன் சொன்னார் தெரியுமா? அவன் ஆடு மேய்க்கும் போது கர்த்தர்கிட்ட எப்படி அன்பா இருந்தானோ அதே அன்பு தான் அவன் ராஜாவாகும் போதும் இருந்தான். அவனுக்குள்ள எந்த மாற்றமும் இல்லை. அவன் எப்படி ஆடுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடனோ அதே மாதிரி ராஜாவாயும் ஆடினான். நமக்கு மெச்சூரிட்டி என்ன? மெச்சூரிட்டி அபிஷேகம் பெற்று நல்லா அந்நிய பாஷை பேசிட்டு இருந்த போது இங்க இருக்கிற மூக்கு மொழியெல்லாம் உடைச்சோம் ஆரம்பத்துல. இப்ப மெச்சூரிட்டி வந்துருச்சு. எப்படி மெச்சூரிட்டி? அந்நிய பாஷை பேசுறதே இல்லை. Praise the Lord. Hallelujah. இவ்வளவுதான் வருது, அந்நிய பாஷையே கிடையாது. ஏன்? மெச்சூரிட்டி வந்துருச்சான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி வேற. நீ கொஞ்சம் கொஞ்சமா தேவனை விட்டு தூரம் போய்கிட்டு இருக்கிற. வீடுகளுக்குள்ள அருவறுப்பு டிவி வழியா, வீடுகளுக்குள்ள அருவறுப்பு கேலண்டர் வழியா. இன்னைக்கு வசனத்துக்கு முக்கியத்துவம் இல்லை. இன்னைக்கு உள்ள வந்துருச்சு நரகலான விக்கிரகங்கள், நரகலான ஊரும் பிராணிகள் எல்லாம் உள்ள வர தொடங்கிருச்சு. இன்னைக்கு சில சபைகளுக்கு போறோம், கண்ணில் பார்த்தது தான் சொல்றோம். சில ஆவிக்குரிய சபைக்கு போறோம், குடில் வச்சிருக்கோம் கிறிஸ்மஸுக்கு. குடில் வச்சு அப்படியே இயேசுநாதர் அவங்க அம்மா எல்லாத்தையும் போட்டு குட்டி குட்டியா பொம்மை வச்சு குடில் வச்சிருக்கான். இது ஒரு விக்கிரக வழிபாடுன்னு நாம சபைகள் ஆவிக்குரிய சபைகள்ல போன நூற்றாண்டுல வெளியே தள்ளினது. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா சபைக்குள்ள வருது. எதெல்லாம் ஒரு காலத்துல நாம வெறுத்தோமோ அதெல்லாம் இன்னைக்கு சபைக்குள்ள தானாவே வருது. எபேசு சபை காலத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தாரர் உபதேசத்தை நீயும் வெறுக்கிறாய்பார். ஆனா பெருகமுகிட்ட சொல்லும் போது சொல்லுவாரு, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தார் உபதேசத்தை பின்பற்றுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டும்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காலத்துல சபை வெறுத்துச்சு, அதே உபதேசம் கொஞ்ச காலம் கழிச்சு சபைக்குள்ள வந்துருச்சு. சில அருவறுப்புகளை ஆண்டவர் பூமி நம்ம சபைக்குள்ள வராதபடிக்கு அருவறுப்பார். அது போக போக நாள் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமா சபைக்குள்ள வர தொடங்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். ஆரம்பத்தில் நம்ம எப்படி இருந்தோமோ அதே பரிசுத்தம் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ரெண்டாவது அருவறுப்பு அந்த 8:16 8:16
1: என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள்.
0: தேவாலயத்துக்குள்ள யார வழிபட்டிருக்கிறான்? சூரிய நமஸ்காரம், சூரிய வழிபாடு. இன்னைக்கு அந்த சூரிய வழிபாடு இன்னைக்கு ஆவிக்குரிய சபைக்குள்ள வருது. கொஞ்சம் கொஞ்சமா ஆவிக்குரிய சபைகளை கொண்டாராம். எப்படி கொண்டாராம்? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்சி சர்ச்சில் எல்லாம் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சாங்க. பொங்கல் வச்சு பொங்கல் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தாண்டி சிஎஸ்ஐ சபைக்கு வந்துச்சு. இப்போ பெந்தகோஸ்தே ஊழியக்காரங்க பெந்தகோஸ்தே சுவிசேஷங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க? பொங்கல் வைப்பது தவறல்ல. ஏன் பொங்கல் வைக்கிறது தவறல்ல? பொங்கல் என்பது பைபிளில் உள்ளதான முதற் பலனான பண்டிகை. அந்த பண்டிகையை நம்ம தான் கொண்டாடணும். அதனால சபையில பொங்கல் வைங்க. சபைக்கு வெளியே பொங்கல் வச்சு கரெக்டா பாத்தீங்கன்னா பொங்கலை வெளியே வச்சு முதுகு வாசலுக்கு இருக்கும், சூரியனுக்கு நேராக அந்த பொங்கல் இருக்கும், அதை வச்சு கொண்டாடுங்க. அது முதற் பலனான பண்டிகை அப்படின்னு சொல்லி இப்ப அனௌன்ஸ் பண்றான். கவனிச்சு கொள்ளுங்க, இவனுங்களுக்கு பைபிள்ல சொல்லியிருக்கிற பண்டிகையும் தெரியல, முதற் பலனான பண்டிகைன்னா என்னன்னு தெரியல, பொங்கல்னா என்னன்னு தெரியல. அதான் பிரச்சனையே. லேவியராகம் 23 7 பண்டிகைகள் இருக்கு. இந்த 7 பண்டிகைகளை குறித்து பைபிள் சொல்லுது. இவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. குலசேயர் 2:16 வாசிங்க. குலசேயர் 2:16
2: ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது.
0: இரண்டாவது, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, புதிய உடன்படிக்கை அப்பத்தை பிட்டு கொடுத்தார். மூணாவது, முதற் பலனான பண்டிகை, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து முதற் பலனாய் உயிர்த்தெழுந்தார். 1 கொரிந்தியர்ல இருக்கு. அது முதற்

0: முதற்பலன பண்டிகை. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததுதான் முதற்பலன பண்டிகை. நாலாவது பெந்தகோஸ்தே பண்டிகை, பரிசுத்த ஆவியானவர் 50வது நாள் ஊற்றப்பட்டது. ஐந்தாவது எக்கால பண்டிகை, வருகையின் போது ஊதப்படுறது. ஆறாவது பாவ நிவர்த்தி பண்டிகை, 7 வருஷம் உபத்திரவ காலம். ஏழாவது கூடார பண்டிகை, 1000 வருஷம் அரசாட்சி. அவ்வளவுதான் ஏழு பண்டிகையின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. கூடார பண்டிகை 1000 வருஷம் அரசாட்சிக்கு அப்புறம் நித்தியம் வந்துடும், நியாய தீர்ப்பு நித்தியம். இதுக்கும் பொங்கலுக்கும் என்ன சம்பந்தம்? எங்க வந்துச்சு பொங்கல் இங்க? இவனுக்கு என்ன இப்ப அர்த்தம் கேட்டீங்கன்னா, எல்லா பண்டிகையும் இப்ப சபைக்குள்ள கொண்டாடணும், அதை கொண்டாடணும், அதுக்கு ஒரு கிறிஸ்தவ முழாம் பூசணும், அதுக்கு பேரு பொங்கல். அதாவது ஆரோன் பொன் கண்ணு குட்டி செஞ்சிட்டாரு, கண் கண்டி செஞ்சுட்டு அதுக்கு ஒரு பேர் வைப்பாரு. என்ன பேர் வைப்பாரு? கர்த்தருக்கு பண்டிகைன்னு பேர் வைப்பாரு. செஞ்சது பொண்ணு கண்ணு குட்டி, அந்த கண்ணு குட்டியை செஞ்சுட்டு அதுக்கு பேரு கர்த்தருக்கு பண்டிகை. அதே மாதிரி இன்னைக்கு உலகத்தின் பண்டிகை எல்லாம் சபைக்குள்ள கொண்டாடும். ஏன்? இன்னைக்கு களியாட்டம் வந்துருச்சு, அருவறுப்பு சபைக்குள்ள வந்துருச்சு, தீட்டுள்ளது சபைக்குள்ள வருது, அதை கொண்டாடணும். நேரடியா கொண்டாட முடியாது, அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறான், கர்த்தருக்கு பண்டிகை. பொங்கல் என்பது முதற்பலனான பண்டிகை. போய் விசுவாசிகள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அந்த சபையில பொங்கல் வைக்கிறான், இந்த சபையில பொங்கல் வைக்கிறான், இங்க அது வைக்கிறாங்க, இங்க இது வைக்கிறாங்க. சபைக்குள்ளே புறஜாதியார் பண்டிகை ஒரு நாளும் வரக்கூடாது. சபைக்குள்ள அந்நிய அக்கினி ஒரு நாளும் வரக்கூடாது. இது பரிசுத்த ஸ்தலம், இங்க தீட்டுள்ளது அருவறுப்புள்ளது உள்ளே நுழைய கூடாது. இன்னைக்கு கொண்டாந்துட்டான் புறஜாதியார். பழைய ஏற்பாட்டு காலமா இருந்து ஆசாரிப்பு கூடாரமா இருந்தது அந்நிய அக்கினி வந்ததுக்கு ஒரே ஆட்டி தான். புதிய ஏற்பாட்டில் கிருபையினால் பொழைச்சுக்குச்சு. இன்னைக்கு தீட்டுள்ளது அருவறுப்புள்ளது, அருவறுப்பான ட்ரெஸ். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு தகுதி உண்டு, எல்லாமும் தகுதியாகிறாது. ட்ரெஸ் போடுங்க, காஸ்ட்லி ட்ரெஸ் கூட போடுங்க, தப்பு இல்லை, அருவறுப்பான ட்ரெஸ் போடாதீங்க. பையன் பேண்ட் போடுறான், வாங்கி கிழிச்சானா கிழிச்சதை வாங்கினானு தெரியல. தொடையில கிழிஞ்சிருக்குது, பின்னாடி கிழிஞ்சிருக்குது. ஒரு சபைக்கு போய்கிட்டு இருக்கிற அவன் முன்னாடி போறான் ஒரு பையன், அந்த பேண்ட் விளவா வேணாமா விளவா வேணாமான்னு பின்னாடி ஆடிக்கிட்டே இருக்குது. நான் அவங்ககிட்ட சொல்றேன், தம்பி இந்த பேண்ட் கீழே உழுந்துரு மாதிரி இருக்கு, கொஞ்சம் மேல தூக்கி போடுப்பான்னு சொன்னேன். அவன் சொல்றான், அண்ணா ஃபேஷன்ன்றான். மோஷன் போற இடத்துல என்னடா ஃபேஷன்? சபை என்பது ஒரு ஒழுங்கு இல்ல, சபையில ஒழுங்கினோம். மத்தவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? வருது சபைக்கு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வருது பொம்பளை பிள்ளை, இங்க இருந்து இங்க வரைக்கும் போட்டது ஜல்லட மாதிரி இருக்கு. இது போடுதா வேணானே தெரியல, எதுக்கு போட்டிருக்க எல்லாம் தெரியுது. கேட்க முடியாது, கேட்டா கோவம் வந்துடும், உடனே கொச்சிக்கிட்டு போயிருது. உங்களுக்கு ஏத்த மாதிரி சபை தொடஞ்சு 10 பேர் திறந்து வச்சிருக்கான், எப்படி வேணாலும் வா, எப்படி வேணாலும் பண்ணு, என்ன பண்ணாலும் பரலோகத்துக்கு போயிடலாம். கவனிச்சுக்கொள்ளுங்க, இப்படித்தான் இருக்கணும்னு பைபிள் சொல்லுது, அப்படித்தான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். எப்படி வேணாலும் இருந்தா பரலோகத்துக்கு போலான்னா அதுக்கு பைபிளும் காரணம் இல்லை, நாங்களும் காரணம் இல்லை. சபை என்பது ஒழுங்கு, பரிசுத்தம். உன்னை பார்த்தா கிறிஸ்துவ பார்க்கணும். ரோமர் 8:29 வாசிங்க ஒரு தடவை. ரோமர் 8:29,
1: தம்முடைய குமாரன்
0: அநேக சகோதரர்களை முதற் பேரானவனாய் இருக்கும்படிக்கு
1: தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனின்
0: சாயலுக்கு ஒப்பாய். நல்லா கவனிங்க, குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய். இயேசுவ பார்க்கணும், உன்னை பார்த்தா உன் சாயல் இயேசுவின் சாயல போல இருக்கணும். அது எப்படிங்க? நீல முடியோட தாடியோட பங்க வச்சுட்டு வரவா? இல்ல, பேதுரு இயேசு கூடவே போறாரு, இயேசுவை பிடிச்சிட்டு போறாங்க, கூடவே போறாரு. போய் அந்த குளிர்காயிர இடத்துல உட்கார்றாரு, நெருப்பக்கத்துல. அந்த வேலைக்காரமா கேட்கறாங்க அவரை பார்த்து, நீயும் அந்த கலிலேயின் கூட இருந்தவன் தானே, உன் பேச்சு காட்டுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 3.5 வருஷம் இயேசுவோட இருந்து பேதுருவின் பேச்சும் இயேசுவின் பேச்சும் ஒரே மாதிரி இருக்கிறது. 3 வருஷம் இயேசு கூட இருந்ததுக்கே அவன் பேச்சு மாறிச்ச. 30 வருஷம் இயேசு கூட இருக்கிறீங்களா, என்ன மாறிச்சு? 10 வருஷம் 15 வருஷம் சபைக்கு வரீங்களா, என்ன மாறி இருக்கு? ஒரு மாற்றம், பேச்சில மாற்றம், செய்கையில மாற்றம், சிந்தனையில மாற்றம், பார்வையில மாற்றம், ஒரு கிடையாது. வந்த மாதிரி அப்படியே இருக்கு, என்ன மாற்றம் இருக்கு? அதே சிந்தனையில பார்வையில கோளாறு இருக்கு, அதே பேச்சில இன்னும் கெட்ட வார்த்தை வந்துகிட்டு தான் இருக்குது. சபைக்கு வந்தோம்னா உன்னை என்னையும் பார்க்கிறவன் இயேசுவை பார்க்கணும். நான் சொல்றேன், நல்லா கவனிங்க, சுவிசேஷம் என்பது சொல்லுவதை விட வாழுவது. நீங்க தான் நிருபங்கள், நீங்க தான் சுவிசேஷம். உங்களை பார்த்து ரட்சிக்க பண்ண ஒருத்தன், உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சுவிசேஷமே சொல்லக்கூடாது. உன்னை பார்த்து அவன் இயேசுகிட்ட வரணும். உன் வீட்டில் இருக்கிற சந்தோஷத்தை பார்த்து அவன் வரணும். உன் வீட்டில் இருக்கிற சமாதானத்தை பார்த்து அவன் வரணும். உன் வீட்டில் எப்ப பார்த்தாலும் டிவி இருந்துச்சுன்னா அவன் எப்படி வருவான் சபைக்கு? வா வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா அவன் எப்படி வருவான் சபைக்கு? உன் பிள்ளை எப்ப பார்த்தாலும் கெட்ட வார்த்தை பேசி சினிமா தியேட்டருக்கு போயிருந்துச்சுன்னா அவன் எப்படி வருவான் சபைக்கு? எதுக்கு வரும்? குமாரனின் சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி. இன்னைக்கு நம்மளை பார்த்தா எப்படி இருக்குது? நல்ல ஷார்ட்டா முடி அடிச்சுட்டு மேல மாத்திரம் முடி கொண்ட மாதிரி வச்சிருக்கான். மீசையே எல்லாமே தாடி மாத்திரம் இவ்வளவு தூரத்துக்கு தொங்குது. இது ஒரு கம்மல் போட்டு வந்திருக்குது, இப்படி போட்டு இப்படி. நான் சொல்லுவேன், இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? பிள்ளைகளே கிடையாது. இது காரணம் பிள்ளைகள் கிடையாது. இந்த வாங்கி கொடுக்குற ஆள் ஒன்று இருக்குல்ல, அவங்களை கூப்பிட்டு ரெண்டு கொடுத்தோம்னா சரியா போயிடும். அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க தான் கஷ்டப்பட்டோம், எங்க பிள்ளைகளாவது நல்லா இருக்கட்டும். உன் பிள்ளை நல்லா இருக்கட்டும், யார் நாசமா பண்ணு யார் சொன்னது? நல்லா இருக்கட்டும், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு தகுதி உண்டு, ஆனால் எல்லாமும் தகுதியா இராது. இங்கிலாந்து ராணியை பார்க்கணும்னா சில விதிமுறைகள் இருக்கு. யாரா இருந்தாலும், அவர் எந்த நாட்டு பிரதமரா இருந்தாலும், அவருக்கு ஒரு விதிமுறை இருக்கு. வந்து ராணி பக்கத்தில் நிற்கும் போது ஷூல இருந்து தலை வரைக்கும் மூடி இருக்கணும், தலை மட்டும்தான் திறந்துருக்கணும், கை கூட இவ்வளோதான் கொடுக்கணும். அதுக்கு ஒரு கிளாஸே இருக்குது. அதே மாதிரி அந்த பிரதமரோட அவர் மனைவி வந்துச்சுன்னா உடம்பு முழுக்க கவுன் போட்டு மூடி இருக்கணும், கை கால் எதுவுமே தெரியக்கூடாது, தலை தொப்பி போட்டு மூடி இருக்கணும். ராணி கிட்ட கை கொடுக்கும்போது இப்படி தான் கொடுக்கணும் ப்ரொசீஜர். ஏன்னா அவங்க உலகத்துக்கே ராணி, அவங்கள பார்க்கறதுக்கு அவ்வளோ பரிசுத்தம் இருக்குதான், உடம்பு தெரியக்கூடாதான். ஒரு உலகத்தின் ராணினிய பார்க்கறதுக்கே இவ்வளவு ப்ரொசீஜர் இருக்குதே, இவ்வளவு பரிசுத்தம் இருக்குதே. அழியாத ராஜாவை பார்க்க இங்க வர்றோமே, அவரை பார்க்கறதுக்கு எவ்வளவு பரிசுத்தோட வரணும், எவ்வளவு உண்மையோட வரணும். நீ சபைக்கு எப்படி எடுத்து, சபையை எப்படி எடுத்துக்கிட்ட? ஒரு பார்க்குக்கு போற மாதிரி, ஒரு பீச்சுக்கு போற மாதிரி, ஒரு சினிமா தியேட்டருக்கு போற மாதிரி நீ சபைக்கு வர. இங்க உட்காந்து எஸ்எம்எஸ் அனுப்புறது, வந்துட்டியா? அது அங்கிருந்து வந்துட்டேன். எங்க இருக்க? பின்னாடி பாரு. முன்னாடி பார்க்க தானே சபைக்கு வந்த நீ. நீ எப்படி பரலோகத்து போவ? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கிளாஸ் ரூம்ல தப்பு பண்ணாலே டீச்சர் அடிக்கும். ஆனா இங்க இருக்க டீச்சர் இருக்கார்ல பரிசுத்த ஆவியானவர், அடிக்க மாட்டாரு, நொறுக்குவாரு. உன்னை எங்க நொறுக்கணும்னு அவருக்கு தெரியும். சபை பரிசுத்தத்தின் உச்சம். பூமியில் இருக்கிற இடத்திலேயே எங்க இருந்தாலும் நீ பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு தான் ஆண்டவர் சபைக்குள்ள கொண்டு வச்சிருக்கிறார். This is the one and only place, the gate for the heaven. பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே கேட் இதுதான். தேவனுடைய வீட்டில் தான் ஏணி இருக்குது, அங்கிருந்தா ஏறி மேல போனோம். இது தேவனுடைய வீடு. இனி இந்த இடத்திலேயே கேடித்தனம் பண்ணினா, இங்க உக்காந்து திருட்டுத்தனம் பண்ணினா, இங்க உக்காந்து நீ கண்ணு காட்டிட்டு இருந்தீனா, நீ எங்க போய் உருப்பிடுவ? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சபையில ஒழுக்கமா இல்லாதவ உலகத்துல வேற எங்கேயுமே ஒழுக்கமா இருக்க முடியாது. உலகத்துல எங்க வேணா நீ ஒழுங்கினமா இருக்கலாம், ஆனா சபை உன்னை ஒழுங்குபடுத்தும். அதுக்குதான் ஆண்டவர் சபையை வச்சிருக்கிறார். நீ இங்கேயே ஒழுங்கினமா இருந்தீனா வேற எங்கேயும் ஒழுக்கமா இருக்க முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும், ஆனா நான் சொல்றதெல்லாம் கடினம் கிடையாது. 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேசுனதெல்லாம் கேட்டீங்கன்னா செத்தே போவிய. நாங்களும் அதை கேட்டு வளர்ந்தவங்க. அதனாலதான் நீ கர்த்தருடைய கிருபையில ஊழியக்காரன் நிக்கிறோம். அவருக்கு பின்னாடி 40-50 ஊழியக்காரன் உருவாயிருக்கிறான்னா காரணம் அதுதான், வாயிலிருந்து வந்த வார்த்தைகள், அப்படிப்பட்ட வார்த்தைகள். அவர் ஏறி நிக்க நேத்து ஒருத்தன் சொன்னான், அவர் ஏஞ்சி நிக்கும் போது ஒரு அபிஷேகம் இறங்குதுன்னா. நாங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி அதை கண்கூட கண்டவங்க. இன்னைக்கு நாங்க நான் பேசுறது வேணா உங்களுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும், ஜெகன் ஓவரா பேசுறாரு அப்படின்லாம் நீங்க சொல்லலாம், சொல்லிட்டு போங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நாங்க என்ன பெற்றுக்கொண்டோமோ அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறோம். நான் ஒன்னும் என் சுயமா பேசல, பைபிள்ல எனக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சோ, என் ஊழியக்காரன் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதைத்தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இது பரிசுத்தத்தின் உச்சம், சபை. இங்கே தீட்டுள்ளதும் அருவறுப்புள்ளதும் பொய்யை நடப்பிக்கிற ஒன்றும் உள்ளே வரக்கூடாது. உன்னை பார்க்கிறவன் இயேசுவை பார்க்கணும். உன்னை பார்த்த உடனே இயேசு ஞாபகம் வரணுங்க அவனுக்கு. உன்னை பார்த்தோன்னு இச்சே வரக்கூடாது, உன்னை பார்த்தா இயேசுவோட ஞாபகம் வரணும். உன்னை பார்த்தோடனே அவனுக்கு ஒரு ஒரு இச்சை தோணவே கூடாது. ஆணை பார்த்தா பெண்ணுக்கும், பெண்ணை பார்த்தா ஆணுக்கும் சபைக்குள்ள தோணவே கூடாது. உன் மேல் தேவன் இருப்பாரானால் இயேசுவை பார்த்த எந்த பொண்ணுக்கும் இச்சையே வரல. இயேசு எந்த பொண்ணையும் இச்சையா பார்க்கவும் இல்லை. காரணம், அவர் மேல் இருந்த அபிஷேகம் அப்படிப்பட்டது. அந்த அபிஷேகம் உன் மேல் இருக்குமானால் உன்னையும் அப்படித்தான் பார்ப்பார்கள். நீ அப்படி மாறணும், அதுக்குதான் சபை. இயேசுடைய பரிசுத்தத்தின் உச்சம் பாக்குறீங்களா? இயேசுடைய பரிசுத்தத்தின் உச்சம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்களா? யோவான் எழுதின சுவிசேஷம் 4:7 வாசிங்க, 27 வசன வாசிங்க.
2: அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள்.
0: முதல்ல பாருங்க, இயேசுநாதர் ஒரு பொண்ணோட தனியா பேசுறாருன்றதே என்ன விஷயம், ஆச்சரியமான விஷயம். இயேசுநாதர் ஒரு பொண்ணோட தனியா பேசுறாருங்கிறது ஆச்சரியமான விஷயம். அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் அது வரைக்கும் எந்த பொண்ணோட தனியா பேசினதே இல்லைன்னு அர்த்தம். பரிசுத்தத்தின் உச்சத்தை கவனிங்க. 33 வயசு வாலிபன் இயேசு ஒரு பெண்ணோட பேசுறத பார்த்து சுத்தி இருக்கிறோம் ஆச்சரியப்படுறான், என்னடா ஆண்டவர் ஒரு பொண்ணோட பேசுறாரு. அந்த அளவுக்கு பரிசுத்தத்தின் உச்சம். பொண்ணோட பேசினா பரிசுத்தம் போயிருமா? இல்ல, அப்படி அவ்வளவு வெளிப்படை. அது வரைக்கும் அவர் அப்படி பேசினதே இல்ல. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர்.
2: ஆச்சரியப்பட்டார்கள், ஆகிலும் என்ன தேடுகிறார் என்றாவது.
0: என்ன அர்த்தம் அதுக்கு? தூரத்துல இருந்து சீஷன் பாக்குறான் இயேசுவை. இயேசு ஒரு ஸ்திரீயோட பேசுறத பார்த்து ஆச்சரியப்பட்டான். அடுத்து வசனம் என்ன சொல்லுது?
2: என்ன
0: தேடுகிறீர் என்றாவது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தூரத்துல இருந்து பார்க்கும் போது இயேசு எப்படி பேசிருக்கிறார் தெரியுங்களா? அவன் அங்கிருந்து பாக்குறான், இங்க சமாரிய ஸ்திரீ நிக்கிறா. இயேசு எப்படி பேசிருக்கார் தெரியுமா? நேருக்கு நேர் கண்ணை பார்த்து பேசல, இப்படி பேசிருக்கிறார். இப்படி நின்னுகிட்டு, இவனும் புருஷன் இல்லமா, இப்ப இருக்கிறவனும் இல்லமா, பேசுகிறது இன்னார் என்றா நீ அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பமா, கீழே பார்த்து இப்படி பேசினத தூரத்துல இருந்து பார்க்கும் போது எப்படி தெரியுது? என்ன தேடுகிறீர் என்றாவது. ஒரு பொண்ணை நேருக்கு நேர் கூட நின்று பேசாதபடிக்கு தனியா பேசும் போது கீழே பார்த்து பேசுகிற ஆண்டவர் தான்டா என்னுடைய பரிசுத்தத்தின் உச்சத்தின் ஆண்டவர். அந்த தேவன் நம்முடைய தேவன். அந்த பரிசுத்தம் நமக்கு வரணும். அதுதான் குமாரனின் சாயலுக்கு ஒப்பு. உன்னை பார்த்தா தூரத்தில் இருக்கிற ஆச்சரியப்படணும். இன்னைக்கு இருக்குதா சபையில அலையுது, மேல் மாடிக்கு கீழ் மாடிக்கு அலையுது, சபையில ஓடுது, இங்கேயும் அங்கேயும், எங்க இருக்க எங்க இருக்க எங்க இருந்தா என்ன. சபைக்கு வந்தீங்கன்னா அப்பா அம்மாவோட வீட்டுக்கு போய் போய் சேர்ற வழிய பாரு, விட்டுட்டு அலையாத. கவனிச்சுக்கொள்ளுங்க, சபை பரிசுத்த ஸ்தலம். ஒரு காலத்துல ஆசாரிப்பு கூடாரம் மகா பரிசுத்த ஸ்தலம்னு ஒன்று இருந்துச்சு. அது உள்ள ஒரு குற்றம் சொன்னாலும் அடி உழும், செத்து போவான் ஊழியக்காரன். அதுதான் இப்போ நமக்கு சபையா ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். திரைச்சிலையை கிழித்து அதன் வழியாக நம்மளை உள்ளே பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். அப்போ இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வந்து உட்காரணும்னா நமக்கு எவ்வளவு பயம் இருக்கணும், எவ்வளவு நடுக்கம் இருக்கணும். ஒருவேளை நீங்கள் அப்படி இல்லாமல் இதை அசட்டையாக நினைச்சிங்கன்னா, திருப்பியும் சொல்கிறேன், நஷ்டம் உங்களுக்கு தான். ஒருவேளை அன்னைக்கு மாதிரி உடனே தேவன் அடிக்காதவராக இருப்பார், ஆனால் அவர் அடிக்கிற காலம் ஒன்று வருகிறது. அந்த அடிக்கிற காலத்தை உங்களால் தாங்க முடியாது. அதுக்கு தான் ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சபையை ஆண்டவர் சுத்திகரிக்க விரும்புகிறார். சபை என்பது தீட்டுள்ளதும் அருவறுப்புள்ளதும் பொய்யை நடப்பிக்கிற ஒன்றும் அதற்குள் பிரவேசிக்காது. இது உள்ள வந்தாலே பரிசுத்தந்தான், இது உள்ள நுழைஞ்சாலே ஆண்டவர் விரும்புகிறதான அந்த மகிமை தங்கி இருக்கும். கடைசியா 21 அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 24 வசன வாசிங்க. 21-24
2: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதின் வெளிச்சத்திலே நடப்பார்கள், பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள்.
0: நல்லா கவனிங்க, பூமியின் ராஜாக்கள் அதன் மகிமையும் கனத்தையும் எங்கே கொண்டு வருவார்கள்? சபைக்குள்ளே கொண்டு வருவார்கள். மணவாட்டி சபைனா நம்மளை பார்த்து பூமியின் ராஜாக்கள் எப்படி பண்ணணும்? கனத்தையும் மகிமையும் கொண்டாடணும். நம்மளை பார்த்தா அவனுக்கு ஒரு கனம் வரணும், ஒரு பயம் வரணும். அதுதான் மணவாட்டி சபை. அதுவே விபச்சார சபைகிட்ட பூமியின் ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்களாம்? வாசிங்க 17:1 வாசிங்க. 17:1 வாசிங்க.
2: 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே.
0: ஒரு வேசித்தன திருச்சபையா இருந்தா பூமியின் ராஜாக்கள் அந்த சபையோட என்ன பண்ணுவாங்க? வேசித்தனம் பண்ணுவாங்க. அதுவே மணவாட்டி சபையா இருந்தா அந்த சபைக்கு என்ன கொண்டு வருவாங்க? கனத்தையும் மகிமையும் கொண்டு வருவார்கள். ஒரு காலத்துல கிறிஸ்தவர்கள்னா ஒரு மரியாதை இருந்துச்சு. அதை நம்ம பரிசுத்தவான்கள் சம்பாரிச்சு வச்சு போயிருந்தாங்க. 1st century போன 100 வரைக்கும் சம்பாரிச்சு வச்சிருந்தாங்க. கிறிஸ்தவங்கன்னா ஒரு கனம். ஒரு தப்பு செஞ்சுட்டா எனக்கு தெரியும், ஒரு 30 மாதிரி கேள்வி கேட்கும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா, கிறிஸ்தவங்களா இருந்து இப்படி பண்ணலாமா? ஏதாவது ஒரு தப்புன்னு பேப்பர்ல வந்துச்சுன்னா கிறிஸ்தவங்க செஞ்சிட்டாங்கன்னு வந்தா என்ன சொல்லுவாங்கன்னா, கிறிஸ்தவங்களே வர வர இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படிம்பாங்க. ஏன்னா கிறிஸ்தவன் செய்ய மாட்டாங்கிறது உலகத்தினுடைய நியதி. கிறிஸ்தவன் அப்படி இருந்தான், கிறிஸ்தவ ஊழியர்கள் அப்படி இருந்தார்கள். ஆனா இன்னைக்கு பூமியின் ராஜாக்கள் கனத்தையும் மகிமையும் கொண்டாடுறாங்களா? இன்னைக்கு நம்மளை பார்த்தா ஒரு கனம் மகிமை இருக்குதா? பழைய ஏற்பாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தீர்க்க தரிசியை பார்த்து ராஜாக்கள் பயந்தாங்க. யோவான் ஸ்நானகனை பார்த்து ஏரோது பயந்தான் இருக்கு, ஆகாப் எலியாவை பார்த்து பயந்தான் இருக்கு. வர முடியாதுன்னு போய் சொல்லு அந்த நரி கிட்டார் இயேசு ஏரோதை பார்த்து. ஆகாவை பார்த்து சொன்னான், நீயே அவன்தான் எலியா. அந்த ஒரு கணம் இருந்துச்சு, ஒரு மகிமை இருந்துச்சு. என்னதான் எலியா மேல கோபமா இருந்தாலும் எலியா வாடானா வந்து நிப்பா ஆகாப்பு, அந்த அளவுக்கு ஒரு கணம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பூமியின் ராஜாக்கள் சபையோடு கூட வேசித்தனம் பண்ணுகிறார்கள். வரான் எம்எல்ஏ எம்பிகள் வரான், ஒரு உதாரணம் வரான், உங்க வீட்டில் எத்தனை பேர், நாங்க நாலு பேர், ஆளுக்கு 2000 ரூபா ஓட்டு கொடுத்துறோம், போட்டுருங்க. நீ காசு வாங்கிட்டு போட்டீன்னா நீ தான் விபச்சார சபை. விபச்சாரி என்ன பண்ணுவா? காசை வாங்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது செய்வா, அவளுக்கு பேர் விபச்சாரி. நீ காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டீன்னா நீ தான் விபச்சார மனவாட்டி. நீ ஓட்டு போட்டு அது உன் இஷ்டம், நீ யாருக்கு வேணா போடுங்க அது உங்க இஷ்டம். ஆனா காசை வாங்கிட்டு போட்டீங்கன்னா நீ விபச்சாரி, வேசித்தனம். முந்தியெல்லாம் சபைக்கு இந்த எம்எல்ஏக்கெல்லாம் வருவாங்க, வந்து ஐயா எங்களுக்காக ஜோம் பண்ணுங்கன்னு தான் கேட்பாங்க, வேற ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஐயா எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க, நாங்கள் ஆட்சிக்கு வரணும்னு ஜோம் பண்ணுங்கயா, நம்மளும் சரின்னு போயிடுவாங்க. இப்போ அப்படி இல்லை, கொஞ்சம் வெளியெல்லாம் போய் பார்த்தோம், பார்த்தா பாஸ்டர்கிட்ட வந்து கேட்குறாங்க, உங்கள் சபையில் எத்தனை ஓட்டு, சபையில் எத்தனை ஓட்டு, முன்னாடி ஆத்மா போய் இப்போ விசுவாசி போய் இப்போ ஏதாவது என்னவாயிருச்சு ஓட்டு, தலைக்கு என்ன கொடுப்பீங்க? சபைக்கு தலை யாரு? இப்போ யார் தலைக்கு யார் வேலை பேசுறது? இன்னைக்கு சபையில் இருக்கிற ஆத்மாக்கெல்லாம் ஓட்டா மாறி ஒரு ஒரு தலைக்கு 2000 ரூபான்னு விலை பேசி இன்னைக்கு ஓட்டா விற்கிறான் சபைய. இவன் தான் விபச்சார சபை, இதான் வேசித்தன தபை. சபையை பார்த்தா உலகத்தின் ராஜாக்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் போலீஸ்காரன் அத்தனை பேருக்கும் பயம் வரணும். உன்னை பார்த்தா இன்னைக்கு என்ன நடக்குது? போலீஸ்காரன் எம்எல்ஏவும் எம்பியும் பார்த்து நாம பயப்படுறோம். ஏன், என்ன காரணம்? அன்னைக்கு ஆகாப பார்த்தா எலியா போட்ட போடலை ஆகாப பயப்படுறான். இன்னைக்கு அரசியல்வாதியை பார்த்து நாம பயப்படுறோம். சபை அதில் அடிக்க வருவாங்க, உதைக்க வருவாங்க. உன்னை எவனும் எதுவும் பண்ண முடியாது, அதை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கல. நீ கிறிஸ்துவின் மனவாட்டி, உன் மேல கை வைக்கிற அதிகாரம் உலகத்துல யாருக்கும் கிடையாது. கர்த்தரா உன்னை அப்படி அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார், அதுதான் முக்கியம். ஒரே ஒரு சாட்சியை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். ஏசிய சபையினுடைய ஸ்தாபகர் சுந்தர ஐயாவுடைய வாழ்க்கையில் நடந்த சாட்சி அவர் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார், ரொம்ப அருமையான சாட்சி. ஒரு தடவை அவருடைய காரை கொண்டு போய் அவருடைய டிரைவர் ஒரு இடத்துல மோதிட்டார். மோதின உடனே காரை ஸ்டேஷன் கொண்டு போயிட்டாங்க. போன உடனே டிரைவர் சொல்லியிருக்கிறாரு, ஐயா என் மேலே தான் தப்பு, காரை தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் ஃபைன் கட்டிடுறேன், தண்டனை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு உடனே, கார் யாருது? இந்த மாதிரி சுந்தர ஐயாவது, ஓனரை வர சொல்லு. இப்போ இவர் சொல்லியிருக்கிறாரு, ஐயா அவங்களாம் போலீஸ் ஸ்டேஷன்லாம் வரமாட்டாங்க, அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளலாம் கால் வைக்க மாட்டாங்க, அதனால தயவு செஞ்சு வண்டியை கொடுத்துருங்க, நான் என்ன செய்கிறேன், ஃபைன் என்னவோ இல்லை தண்டனையோ நானே வாங்கிக்கிறேன். உடனே அந்த எஸ்ஐ சொல்லிட்டாரு, அது என்ன, சுந்தரத்தை வர சொல்லு, அவருக்கு தெரியாது அவருடைய மரியாதை அவருக்கு தெரியாது, சுந்தரத்தை வர சொல்லு, அவர் வந்தால் தான் நான் வண்டியை விடுவேன், இல்லைனா தர மாட்டேன். இப்போ தயங்கி தயங்கி ஜப வீட்டுக்கு ஃபோன் அடிச்சிருக்கிறார் டிரைவர், ஐயா அந்த மாதிரி வண்டியை பிடிச்சிட்டாங்க, தப்பு என் மேலே தான், ஆனால் நீங்கள் வந்தால் தான் விடுவேன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு உடனே சுந்தர ஐயா சொன்னாராம், அங்கேயே இரு தம்பி, ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு வரேன்ட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு போயிருக்கிறார். போய் சுந்தரையா ஸ்டேஷனுக்குள்ளே அப்படி காலை வைக்கிறாரு, அப்படி காலை வைக்கிறாரு. உள்ளே 4 பேர் இருக்காங்க, ஒரு எஸ்ஐ, 2 கான்ஸ்டபிள், இந்த டிரைவர், ஒரு ரைட்டர், எல்லோரும் இருக்கிறாங்க. அப்படி காலை வைக்கிறாரு, வெச்ச மாத்திரத்தில் 5 பேரும் எழுந்திரிச்சு அப்படி நின்னானா. இவர் யார் என்னன்னு யாருக்குமே தெரியாது, சுந்தரையாவை யாருன்னு எஸ்ஐக்கு தெரியாது. நின்ன மாத்திரத்தில் அப்படி காலை உள்ளே வச்ச உடனே அப்படி ஏந்திச்சு நின்னானா, ஐயா உங்களுக்கு என்ன வேணும்னு நானும், அந்த கார் என்னது, நான் தான் சுந்தரம், என்னத்தான் நீங்கள் வர சொன்னீங்க, அந்த டேபிளை திறந்து சாவி எடுத்து கையில் கொடுத்து நீங்கள் போங்க ஐயா. ஒரு சொல்லியிருக்கிறாரு, இல்லை நீங்கள் தான் என்னை வர சொன்னீங்க, ஐயா நீங்கள் போங்க, வண்டி எடுத்துகிட்டு போங்க, தம்பி டிரைவர் வண்டி எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு அனுப்பி விட்டுட்டான். ஒரு கேள்வி கேட்கலை, இன்னும் சுந்தரையா யாருன்னு அவனுக்கு தெரியாது. அவர் மேலிருந்த அபிஷேகம் புறஜாதியாரை எழும்பி நிற்க பண்ணுகிறது. இதுதான் கர்த்தர் ஆவிக்குரியவனுக்கு கொடுத்திருக்கிற கணம். இதான் பூமியின் ராஜாக்கள் கணத்தையும் மகிமையும் கொண்டு வருவார்கள். நீ நானும் வந்து நின்னா இதுதான் நடக்கணும். நியாயமா இதுதான் நடக்கணும். ஏரோது யோவான் ஸ்நானகனை பார்த்து பயந்திருந்தான் இருக்கு. இயேசுவின் மேல் கை வைக்க வேதபாரகரும் பரிசேயர்களும் பயந்திருந்தார்கள் இருக்கு. அது உன் மேல் இருக்கிற அபிஷேகம். இன்னைக்கு நீ ஒவ்வொருத்தனையும் பார்த்து பயப்படுற காரணம் உனக்குள்ள பயம், உனக்குள்ள குற்றம், உனக்குள்ள பாவம், உனக்குள்ள பரிசுத்தம் இல்ல. அந்த பயம் உனக்கு வருது. நீ கர்த்தருக்கு பிரியமானவனா இருந்து நீ தேவனுடைய மனவாட்டி சபையா இருந்தினா தைரியமா யாருக்கு முன்பாக எழும்பி நிற்க பண்ண முடியும்? கர்த்தர் எல்லார் கண்களுக்கு முன்பாக உன்னை உயர்த்துவதற்கு வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். நான் சொல்லுவேன், கர்த்தர் அதை செய்வார். இன்னைக்கும் கர்த்தர் அதை செய்வார். இன்னைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவருக்கு தேவை மனவாட்டி சபை மட்டுமே. ஒரு மனவாட்டி சபை அவருக்கு கிடைச்சா கர்த்தர் அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை உன்னை கொண்டும் என்னை கொண்டும் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். விசுவாசிகளுக்கு நான் கடைசியா சொல்லி முடிக்கிற, இந்த சபைக்குள்ள வந்த நீ ஒவ்வொருத்தரும் பரிசுத்தத்திலும் விசுவாசத்திலும் கர்த்தர் விரும்புகிற மனவாட்டி சபையா நீ இருப்பினா, தீட்டுள்ளதும் அருவறுப்புள்ளதும் பொய்ய நடப்பிக்கிற ஒன்றும் உனக்குள்ள வராம இருந்தா, நீ போகிற இடங்களில் எல்லாம் கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நீ போகிற இடங்கள் எல்லாம் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். இப்ப கர்த்தருக்கு தேவை கையில எடுத்து பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் அது. நீயா இருந்தினா, நம்ம சபையா இருந்துச்சுனா, இந்த ஏரியாவை வருகிற வருஷங்களில் கர்த்தர் அப்படி நீ ஒரு மனவாட்டி சபையா மாறினா உன்னை ரெண்டு மடங்கு பலுகி பெருக பண்ண கர்த்தர் வல்லமுள்ள தேவனாய் இருப்பார். அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் அப்படி மாறணும், ஒவ்வொருத்தரும் அப்படி மாறணும். மாறும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நாம் யாவரும் எந்திரிப்போம். நாம் ஜெபிக்க போகிறோம். தேவ சமூகத்துல ஆண்டவர்கிட்ட நம்ம சுய பரிசோதனை பண்ண போறோம். கரெக்டா ஒரு 5 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ண போறோம். நான் மனவாட்டி சபையா இருக்கணும் ஆண்டவரே. தீட்டுள்ளதும் அருவறுப்புள்ளதும் பொய்ய நடப்பிக்கிற ஒன்றும் எனக்குள்ள வரக்கூடாது ஆண்டவரே. நீர் விரும்புகிற ஊழியக்காரனை நான் நிக்கணும். நீர் விரும்புகிற விசுவாசியான நிக்கணும். என்னை பார்க்கிறவங்கள உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. ஒப்புக்கிறது ஜெபம் பண்ணுவோமா? ஒரு 2 நிமிஷம் உங்களை ஆராய்ந்து பாருங்க. இப்ப ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம், துதிக்க வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம். 2 நிமிஷம் உங்களை ஆராய்ந்து பாருங்க. வேதம் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்களை ஆராய்ந்து பாருங்க. உங்க ஆவி ஆத்மா சரீரத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இது உங்களை உருவாக்குகிற ஒரு நாள். உன் பக்கத்துல இருக்கிறவன பார்க்காத, எதிரில் இருக்கிறவன பார்க்காத, அவன் அப்படி இவன் இப்படி யார பத்தி உனக்கு கவலை இல்ல. நீ என்னன்னு மட்டும் பாரு. வருக வரப்போறது பக்கத்துக்காரனையும் சேர்த்து இல்ல, உனக்கு மட்டும். நீ எப்படி இருக்கிறியோ அப்படித்தான் வருகிற நீ போக முடியும். யாரையும் நீ குற்றம் தீர்க்காது, யாரையும் நியாயம் தீர்க்காது. எதையும் நிறுத்து. அந்த சபை சரியில்லை, இந்த சபை சரியில்லை, அவன் பரலோகத்துக்கு போக மாட்டான், இவன் பரலோகத்துக்கு போக மாட்டான், எவன் போனா என்ன, எவன் போகாட்டி என்ன, நீ போகணும், நாம் போகணும். அதுதான் அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட். உன்னை ஆராய்ந்து பார். உன் ஆவி ஆத்மா சரீரம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்குன்னு பார். உன் ஆத்மா மண்ணோட ஒட்டிக்கிட்டு இருக்குதா? கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, பொருளாசை, மண்ணாசை, பெண்ணாசை, மூர்க்கம், கோபம், மாம்சத்தின் கிரியைகள் எதெல்லாம் காணப்படுதுன்னு பார். இது நீக்கி போடுறதுக்கான ஒரு காலம். இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு எது இதை வச்சிருக்கிறாருன்னா, நீ குற்றவாளியின் குற்றம் தீர்க்கறதுக்கு இல்ல, உன்னை ஆண்டவர் சுத்திகரிக்க விரும்புகிறார். நம்மளை சுத்திகரிக்க விரும்புகிறார் ஆண்டவர். மாசற்ற மனவாற்றிய மாத்த விரும்புகிறார். அவர் விரும்புகிற மனவாற்றிய மாத்த விரும்புகிறார். இன்னைக்கு நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க போகிறோம். இன்னைக்கு உண்மையிலேயே கர்த்தர் உன் கூட பேசி இருப்பார்னா, உன்னோட கர்த்தர் இடைபட்டு இருப்பார்னா, இன்னையிலிருந்து நான் கர்த்தர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ போறேன், இனி நான் உலகம் விரும்புகிற அல்ல கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை வாழ போறேன், நான் அவருக்கு மனவாட்டியா மாறணும் நீ ஆசைப்பட்டினா, உன்னுடைய 2 கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல், ஆண்டவரே நீர் விரும்புகிறபடி நான் மாறணும். ஆண்டவரே நீர் விரும்புகிறபடி நான் மாறணும். ஆண்டவரே வேற ஒண்ணுமே எனக்கு வேணாம், நீங்க என்ன சொல்லுங்க அதுதான் எனக்கு வேணும். இந்த உலகத்துல உள்ள ஆஸ்தி சம்பாத்தியம் பொருள் பெருமை பட்டம் பதவி ஜாதி பெருமை எல்லாம் ஒளிஞ்சு போயிடும், எல்லாம் காணாம போயிடும். ஒன்னே ஒன்னு தான் நிக்கும், தேவன் உண்மையில் வைத்ததான அபிஷேகம் மட்டும் கடைசி வரைக்கும் நிக்கும். அவர் அழைத்த அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாதவைகள், அது உன் மேல நிக்கும். ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே நீங்க என் கூட இருங்கப்பா, நீங்க என் கூட இருங்கப்பா, வேற எதுவும் எனக்கு வேண்டாம். உபகத்தை ஜெபம் பண்ணுவோமா? தேவன் ஆவியில நிறைஞ்சு ஆண்டவர்கிட்ட ஒரு 2 நிமிஷம் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீர் விரும்புகிற ஒரு பரிசுத்த வாழ்க்கை, நீர் விரும்புகிறதான ஒரு அபிஷேகம். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த ஆவியானவரே, ஒரு விசை நம்முடைய ஜனங்களை மூடுவீராக. ஒரு விசை, ஒரு விசை, எல்லா மாம்ச கிரியைகளும் நிர்மூலமாகட்டும். கண்களின் இச்சைகள் எல்லாம் நிர்மூலமாகட்டும். மாம்சத்தின் இச்சைகள் எல்லாம் நிர்மூலமாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசை இறங்கி வருவீராக. இடம் முழுவதும், திருச்சபை முழுவதும், ஒவ்வொருத்தர் மேலும், ஒவ்வொருத்தர் மேலும், சிறியோர், பெரியோர், வயதானவர்கள், முதியோர்கள், இளைஞர்கள், பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவீராக. ஒவ்வொருத்தரையும் நிரப்புவீராக. உச்சம் தலை முதல் உள்ளம் காண வரைக்கும் எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆவியானவர் ஒரு விசை நம்மை சுத்திகரிப்பார். விட முடியாத பாவங்கள் எல்லாம் இன்றோடு கூட ஒழிக்கப்பட்டு போகும். ஆவி ஆத்மா சரீரத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடு. எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க. எதெல்லாம் பலகீனம் பாருங்க. இப்ப ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இன்ன நிலைமையில் நான் விழுந்தேன், அந்த நிலைமையில என்ன தூக்கி எடுப்பங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் சபையை பார்த்து சொல்றார், என்ன நிலைமையில் நீ விழுந்தாய் என்பதை நீ நோக்கி பாருன்னு சொல்றார். இது தூக்கி எடுக்கிற ஒரு நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒட்டுமொத்தம், முன்னாடி இருக்கிறவங்க வந்து பின்னாடி இருக்கிற அத்தனை பேரும் தேவ சமூகத்துல என்ன தூக்கி எடுங்கப்பா, சொல்லுங்க, நின்ன தூக்கி எடுங்கப்பா. மீண்டும் உமக்கென்று வல்லமையான ஒரு கருவியாக, தேவன் விரும்புகிற ஒரு பாத்திரமாக, வல்லமை உள்ள சாட்சியாக, கர்த்தருக்காக எழுமி பிரகாசிக்கிற வைராக்கியம் உள்ள ஒரு ஊழியக்காரனாக, ஆண்டவரே நீர் வருகிற வரைக்கும் என்னுடைய அக்கினி இந்த இடம் முழுவதும் பற்றி எரிவதாக, என் வீடுகளிலே பற்றி எரியட்டும், திருச்சபைகளிலே பற்றி எரியட்டும், ஆபீஸ்ல பற்றி எரியட்டும். என்னை பார்க்கிறவன் உன்னை பார்க்கணும் ஆண்டவரே, சொல்லுங்க பாப்பா. ஆண்டவரே, என்ன பார்க்கறோம், உங்களை பார்க்கணும், எனக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னு தெரியப்படுத்தணும் ஆண்டவரே. அந்த அபிஷேகம் வெளிப்படணும். பூமியின் ராஜாக்கள் கனத்தையும் மகிமையும் கொண்டு வரணும். நீ மட்டும் கரெக்டா இருந்து பாரு, உன்னுடைய சுப்பீரியர்ஸ் உனக்கு மரியாதை கொடுப்பாங்க. நீ கரெக்டா இருந்து பாரு, உனக்கு மேல இருக்கிற அதிகாரிகள் உனக்கு மரியாதை கொடுப்பார்கள். உன்னை விட பெரிய பெரிய படிப்பாளிகள் உனக்கு மரியாதை கொடுப்பார்கள். நீ தேவனுக்குள்ள இருந்தா, நீ நீதிமானா இருந்தா, உனக்கு மேல கர்த்தர் ஒருத்தரையும் வைக்க மாட்டாரு, எல்லாருக்கும் மேலே கர்த்தர் உன்னை கொண்டு போய் நிறுத்துவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் நினைச்சா ஆடு மேய்க்கிறவன ராஜாவா மாத்தவும் முடியும். கர்த்தர் நினைச்சா ராஜாவை புல்லு மேய வைக்கவும் முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ ஒப்பு கொடுத்து ஜெபமுன்னு ஆண்டவர் சொல்றாரு. உன்னை இன்று பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் மத்தியில பெரிய காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ ஜீசஸ். இந்த அபிஷேகம் நிறைந்ததான இந்த ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் மத்தியிலே வல்லமையாய் செயல்பட்டதுக்காய் நன்றி. ஒரு வேறுபாடை எங்களுக்குள்ள நீ கட்டளையிட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இது முதல் கொண்டு ஆண்டவர் எங்களுக்குள்ள ஒரு பெரிய சுத்திகரிப்பு வரட்டும். இது முதல் கொண்டு ஆண்டவர் எங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரட்டும். நீர் விரும்புகிறபடி ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் காண கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.

0: பேத்தரை தந்த வசனம் 1 சாமுவேல் புத்தகம் 2:7.
1: அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர்.
0: அவர் தாழ்த்துகிறவரும் அவர் தான்
1: உயர்த்துகிறவருமான
0: நம்மளை உயர்த்துகிறவர் கர்த்தராகிய தேவன். நம்மளை என்ன செய்யறாரு? உயர்த்துகிறவர். நான் கலங்கே கூடாது. என் வாழ்க்கையில் ஒரு உயிர்வில்லை, என் வாழ்க்கையில் கண்ணீர் வேதனை தானு சொல்லி இங்க கலங்க வேண்டாம். அவர் தான் உயர்த்த முடியும். அவர் தான் நம்ம துதிக்கணும், சோத்திரம் பண்ணணும். பாருங்க, தலைவரை போய் எப்படி வாழ்த்துறாங்க, உயிரை கொடுத்து கத்துறாங்க. நம்ம ஜீவனில் தேவனை என்ன செய்யணும்? துதிக்கணும், சோத்திரம் பண்ணணும், அவரோடு இருக்கணும். அவர் தான் நம்மளை உயர்த்துகிறவர். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உயர்வில்லையா? தேவனை கர்த்தர் நிச்சயமா ஒரு உயர்வை தருவார். அல்லேலூயா. அவர் தான் உயர்த்துகிறவர். கலங்காதீங்க. என் வாழ்க்கையில் ஒரு உயிர்வே இல்லை, என் வாழ்க்கையில் வேதனையும் கண்ணீரும் துன்பமும் தான் இருக்குது, என் ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில் உயர்ந்தே இல்லைன்னு சொல்லி கலங்குறீங்களா? கர்த்தர் நிச்சயமா நம்மள எல்லாரும் நினைச்சு போறாரு, உயர்த்துவார். அதனால தான் தேவர் இந்த வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 18:48.
1: அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர்.
0: அவரே என் சத்துருக்களுக்கு என்ன செய்யறார்? விலக்கி விடுவிக்கிறவர்.
1: எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல்,
0: எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல்
1: என்னை நீர் உயர்த்தி,
0: என்னை உயர்த்தி
1: கொடுமையான மனுஷனுக்கு,
0: கொடுமையான மனுஷனுக்கு
1: என்னை தப்புவிக்கிறீர்,
0: என்னை தப்புவிக்கிறீர். அல்லேலூயா. கொடுமையான மனுஷன் விலைக்கு என்ன செய்யற? நம்மள உயர்த்துகிற தேவன். நம்மளுக்கு சத்துருக்கள் யாரு? பிசாச நம்ம சத்துரு மாதிரி யாருமே இல்ல. அல்லேலூயா. பிசாசுக்கு என்ன செய்ய? விலைக்கு நம்மளை என்ன செய்யறா? விடுவித்து நம்மளை என்ன செய்ய? உயர்த்தி தப்பு வைக்கிற தேவன். அல்லேலூயா. நம்மளை உயர்த்துகிற தேவன். கலங்காதீங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு உயர்வை தருவார், வேலை உயர்வை தருவார். உங்கள் வாழ்க்கையில கஷ்டத்தில் இருந்து நல்ல ஐஸ்வர்யத்தில் உயர்வை தருவார். உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தருவார். உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருக்கீங்களா? சமாதானத்தை தருவார். எல்லாமே அவரால் தான் முடியும். அவரால் கூட அந்த காரியம் ஒண்ணுமே இல்லை. சரி, அவர் நம்மளை உயர்த்து நாம் என்ன செய்யணும் அதுதான் பார்க்க போறோம். முதலாவது நம்ம பார்க்கிறோம் சங்கீத புஸ்தகம் 3:3-4.
1: ஆனாலும் கர்த்தாவே,
0: ஆனாலும் கர்த்தாவே,
1: நீர் என் கேடகமும்,
0: நீர் என் கேடகமும்,
1: என் மகிமையும்,
0: என் மகிமையும்,
1: என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர்.
0: என் தலையை என்ன செய்றாரா? உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர்.
1: நான் கர்த்தர் நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன்.
0: நம்ம தலை உயர்த்துகிறவர். ஆனால் சங்கீதக்காரர் நீர் என் தலை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். ஆனால் என்ன செஞ்சார்? என்ன செஞ்சாராம்? கர்த்தர் நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நம்ம என்ன செய்யணும்? நம்மளை உயர்த்தணும். தேவனை நோக்கி என்ன செய்யணும்? கூப்பிட எதை குறிக்கிறது? ஜெபத்தை குறிக்கிறது. நம்ம ஒரு நாளும் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நீங்க தான் என் வாழ்க்கையில் உயர்வை தரும். நீங்க தான் ஆண்டவரே என் வாழ்க்கையில் உயர்வை தாரும், என்னை உயர்த்தி ஆசீர்வதியும் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். ஆண்டவர் ஒருத்தர் தான் நம்மளை உயர்த்த முடியும். இந்த உலகத்தில் யாருமே நம்மளை உயர்த்தவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமான உங்க இயேசுவின் கருத்துல இன்னைக்கு வந்திருக்க ஒவ்வொரு வாழ்க்கையில் என்ன செய்ய போறார்? கட்டாய உயர்வை தரப்போறார். நம்ம என்ன செய்யணும்? அவரை நோக்கி எப்படி கூப்பிடணுமா? சத்தமிட்டு கூப்பிட்டேன். நிறைய பேர் பேசாமே இருக்கோம், அமைதியை துதிக்க மாட்டேன்றோம், செவிக்க மாட்டேன்றோம். தேவன் உங்களிடத்துல என் மேல வைத்த அன்பு என்ன தெரியுமா? நம்ம அவரை எப்படி கூப்பிடணுமா? சத்தமிட்டு கூப்பிடணும். சத்தமிட்டு கூப்பிடும்போது உங்களுக்கு உயர்த்துவார், நிச்சயமா உயர்த்துவார். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, 88:1.
1: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
0: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
1: இரவும் பகலும்,
0: இரவும் பகலும்
1: உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன்,
0: உம்மை நோக்கி கூப்பிடுறேன். பாத்தீங்களா? இரவுலையும் கூப்பிடணும், பகல்லையும் கூப்பிடணும். அவரை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும். பாருங்க, நம்ம வந்து ஒரு குழப்பம் பிரச்சனை என்ன செய்யறோம்? நம்ம கண் கலங்கி அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறோம். சங்கீதக்காரர் சொல்றாரு, என் கர்த்தாவே நான் என்ன செய்ய? இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கூப்பிட்டனால சங்கீதக்காரன் தேவன் உயர்த்தினார். நீங்கள் நானும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமா உயர்த்துவார். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், துதிக்கணும். இரவுல மட்டும் இல்ல, இரவுலையும் ஜெபிக்கணும், பகல மாத்திரம் இல்ல, பகலையும் ஜெபிக்கணும். எப்பெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டு நம்ம இடத்துல அதுதான் விரும்புறார். வேற ஒன்னே பொண்ணை கொடு, பொருளை கொடு அப்படி கேட்கல. அவரை நோக்கி இரவும் பகலும் நம்ம ஜெபிக்கணும். கண்ணீரோடு அவரை நோக்கி நம்ம ஜெபிக்கணும். ஏதோ இப்ப கச்சேரி 2 மணி நேரம் ஜெபிச்சுட்டா போதும் அப்படி இருக்கக்கூடாது. இரவும் பகலும் நம்ம ஜெபிக்கணும். 2 மணி நேரம் நீ ஜெபிச்சிருக்கிறோம் போதும், 3 மணி நேரம் அது ஒரு அதுக்காக ஒரு காலம் இருந்துச்சு. உண்மைதான், 2.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. 2.5 மணி நேரம் ஜெபிச்சா போதும். இப்பெல்லாம் அப்படி இல்லை. இப்ப காலம் கடைசி நாளில் வாழ்றதுனால என்ன செய்யணுமா? இரவும் பகலும் அவரை நோக்கி ஜெபிக்கணும். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, 145 சங்கீதம் 18
1: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: தம்மை நோக்கி இயேசுகிறிஸ்து நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
1: உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும்
1: கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார்.
0: உள்ளத்திலிருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நோக்கி கூப்பிடுறவங்க எங்க இருக்கிறாரா? சமீபமா இருக்கிறார், உங்க பக்கத்துல நம்ம அருகில தான் இருக்கிறாரு. நம்ம கூப்பிடும் போது நிச்சயமா நம்ம கண்ணீர் எதுவாக இருந்தாலும் துடைக்க முடியும். கடன் பிரச்சனையா, கண்ணீரா, வேதனையா, வியாதியின் கஷ்டமா, நோயின் கஷ்டமா, பிரச்சனையா, குடும்பத்துல எல்லாம் எப்ப பார்த்தாலும் குடும்பத்துல சண்டையும் குழப்பமா இருக்கா, எப்படிப்பட்ட பிரச்சனைனாலும் மாற்ற முடியும். கடன் அடைச்சி தருவாரு, பந்திர செய்யணையா, நம்மள யாரு வந்து மந்திரம் பண்ணி உங்களை ஏதாவது பண்ணிடுற பாருன்னு கதட்டுறாங்களா? ஒண்ணுமே நம்மள செய்ய முடியாது. நம்ம நினைச்சினும் அவர் நோக்கி உண்மையாய் அவர் நோக்கி பண்ணும் உண்மையா நம்ம அவர் நோக்கி கொடுமா நமக்கு எப்படி இருக்கிறாரா? சமீபமா இருக்கிறார். உபாக்கம் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா 4:7 நம்மள போல பாக்கி பெற்ற சத உலகத்துல ஒண்ணுமே இல்ல. வாசி பாருங்க,
1: நம்முடைய தேவனாகிய கர்த்தரை,
0: நம்முடைய தேவனாகிய கர்த்தரை
1: தொழுது கொள்கிற போதெல்லாம்,
0: தொழுது கொள்கிற போதெல்லாம்
1: அவர் நமக்கு சமீபமா இருக்கிறது போல,
0: எங்க இருக்கிறாரா? நம்ம சமீபமா இருக்கிறது போல
1: தேவனை எவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற,
0: வேற இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற,
1: வேற பெரிய சாதி எது?
0: வேற பெரிய சாதி எது? நம்ம தான் இந்த உலகத்திலே பெரிய சாதி. அல்லேலூயா. நம்ம கர்த்தரை நோக்கி தொழுது கொள்ள மாதிரி நமக்கு எங்க இருக்கிறாரு? சமீபமா இருக்கிற, அவர் நோக்கி உண்மையா கூப்பிடும் போல எங்க இருக்கிறாரு? சமீபமா இருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாள் அவரை நோக்கி நம்ம செவிக்க வேண்டும். அதுதான் பரிசுத்த போலவங்க சொல்லியிருக்கிறாரு, எடவிடாம செவம் பண்ணுங்க, சோத்திரத்தோட செவத்துல விழித்திருங்க. கொலோசியர் புத்தகம் 4:2
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்.
0: நம்ம எப்படி ஜெபம் பண்ணணுமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க,
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
0: ஸ்தோத்திரத்தோட என்ன செஞ்சிடணும்? ஜெபத்தில் விழித்திருக்க வேண்டும். நம்ம ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நம்ம மாத்த முடியும் அவரால். பாருங்க, என்னுடைய வாழ்க்கையிலாம் பாத்தீங்கன்னா எங்கேயோ இருக்கிறது, அம்மா இல்ல, அப்பா இல்ல, கண் பார்வையில எங்கேயோ இருந்திருக்க வேண்டியது. கர்த்தர் என்னை தெரிஞ்சிட்டார், நான் அவரை தெரியல, அவர் என்னை தெரிஞ்சு கொண்டார். அல்லேலூயா. அவர் என்னை ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் இன்னைக்கு கர்த்தர் எனக்கு இந்த அளவுக்கு என்ன போயிட்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் எனக்கு எல்லாமே. அவர் தான் ஒரு குறையில்லாமல் நடத்துறாரு. முன்ன உடை கொடுக்கிறார், உடுத்த உடை கொடுக்கிறார், தங்க இடம் கொடுத்திருக்கிறாரு, எந்த குறையில்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதை நம்ம எப்படி செபிக்கணும்? அவரை இடவிடாம செபிக்கணும், ஸ்தோத்திரத்தோட செபத்துல விழிப்பா இருக்கணும். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு, பாசிக்கலாமா? 3:4 எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க.
1: ஆனாலும் கர்த்தாவே,
0: ஆனாலும் கர்த்தாவே,
1: நீர் என் கேடகமும்,
0: நீர் என் கேடகமும்,
1: என் மகிமையும்,
0: என் மகிமையும்,
1: என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர்.
0: என் தலைய உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர்.
1: நான் கர்த்தர் நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன்.
0: நான் கர்த்தர் நோக்கி எப்படி கூப்பிட்டாரா? சத்தமிட்டு கூப்பிட்டேன். ஆமா, அருமையான, கர்த்தர் நோக்கி நம்ம சத்தமிட்டு கூப்பிட வேண்டும். இரவு மாத்திரல, பகல் மாத்திரல, இரவும் பகலும் கூப்பிட வேண்டும். அதான் பரிசுத்த போல சொல்லிட்டாரு, இடவிடாம செவம் பண்ணுவேன், ஸ்தோத்திரத்தோட செவத்துல விழித்திருங்க. நீங்க செவம் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில் நிச்சயமா உயர்வை பார்ப்பீங்க. உங்க குடும்பத்துல ஒரு உயர்வு வரும், கடன் பிரச்சனை மாறும், உங்க வாழ்க்கையில பிரச்சனை நீங்கும், உங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயங்களை செய்ய நல்ல உயர்வா இருப்பீங்க. நீங்க தான் எல்லாரோட உயர்வா இருக்க போறீங்க. நம்ம ரேவளுக்கு உயர்வு பள்ளி ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? அவரை நோக்கி எப்பயும் சத்தமிட்டு கூப்பிடுங்க. பரிசுத்த போல சொல்லி இடவிடாம செவனுங்க, ஸ்தோத்திரத்தோட செபத்துல விழித்திருங்க. என்ன 2வது நம்ம உயர்வுக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? வாசித்து பாருங்க, நீதிமொழியின் புஸ்தகம் 14:34
1: நீதி ஜனத்தை உயர்த்தும்.
0: நீதி ஜனத்தை உயர்த்தும். நம்ம நீதிமானா இருந்தா, நம்ம நீதியா செய்தா, எதை செய்தாலும் நீதி, நீதியா செய்யும் போது கர்த்தர் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். அதான் கர்த்தர் அவர் நீதியின் பாதையில் நடத்துகிற ஒவ்வொரு நாளும் ஆண்டுகிட்டு கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். மறுபடி இந்த சங்கீதத்துல சொல்றாருல, 23
1: அவர் என் ஆத்மாவை தேற்றி,
0: அவர் என் ஆத்மாவை தேற்றி,
1: தம்முடைய நாமத்தின் நிமித்தம்,
0: தம்முடைய நாமத்தின் நிமித்தம்
1: என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார்.
0: அவர் நீதியின் பாதையில் நடத்துகிறார். நீதியின் பாதையில் நடந்தால் நீதி தன் ஜனத்தை உயர்த்தும். நம்ம நீதியா இருந்த போது, நீதியின் பாதையில் நடக்கும் போது, நீதியா நம்ம ஆளும் போது கர்த்தர் நிச்சயம் நம்ம உயர்த்துவார். நம் வாழ்க்கையில் நீதி வேணும். நம் நீதி இல்லாம இருக்குமா? ஆண்டவரே நீதிமானாய் என்ன மாற்றும், நீதியின் பாதையில் நடக்கணும். என்ன நீதியா? நான் நீதியா வாழணும் ஆண்டவர, என் வாழ்க்கையில குற்றமில்லாத வாழ்க்கை வாழணும் ஆண்டவர, நீதியா இருக்கணும் ஆண்டவர. எதை செய்தாலும் நம்ம கர்த்தர் பார்க்கிறார். நம் நீதியா இருக்க வேண்டும் ஆண்டு. ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவர் நீதியா இருக்கணும் ஆண்டவர், நீதியா வாழணும் ஆண்டவர. நம்ம எப்படி நீதிமான மாற்றுவார்? ரோமர்கள் நிருபம் 5:9
1: இப்படி நாம்,
0: இப்படி நான்
1: அவருடைய ரத்தத்தினாலே,
0: அவர் ரத்தத்தினாலே
1: நீதிமான்களாக்கப்பட்டிருக்க,
0: நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. ஒரு நாள் ஆண்டு ரத்தத்தினால கழுவப்படும். ஆண்டவரே, நான் நேத்து இந்த குறை சொன்ன, இந்த பாவம் செஞ்சு, இந்த கோபம் இருக்கு, இந்த எரிச்சல், இந்த கசப்பு, இந்த வேதனை இருக்கப்பா, என்னை மன்னியும், உங்க ரத்தத்தாலே கழுவுங்க, நீதிமானாய் மாற்றுங்க, நீதிமானாய் மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்க வேண்டும். நீதிமானாய் மாறும்போது நீதி தன் சடத்தை எதை செய்யுமா? உயர்த்தும். நம்ம அப்புறம் ஏசப்பாட்டை கேட்கிறோம், ஆண்டவரே நீதிமானாயை மாற்றும் சொல்லி. யோபின் புஸ்தகம் 36:7.
1: அவர் தம்முடைய கண்களை,
0: அவர் தம்முடைய கண்களை
1: நீதிமான்களை விட்டு விலக்காமல்,
0: தம்முடைய கண்களை என்ன செய்ய மாட்டாரா? நீதிமான்களை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளக்காமலும்
1: அவர்கள் ராஜாக்களோட கூட,
0: அவர் ராஜாக்களோட கூட
1: சிங்காசனத்தில் ஏறவும்,
0: சிங்காசனத்தில் ஏறவும்
1: உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார்.
0: உயர்ந்த ஸ்தலத்தில் என்ன செய்வாரா? என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நீதி செய்யமானார் கர்த்தருடைய கண்கள் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம சிங்காசனத்தில் ஏறவும் ராஜாக்களோடு எப்பவும் கர்த்தரோடு நம்ம உட்கார்ந்திருப்போம். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றும், ஆண்டவரே நீதிமானாய் என்னை மாற்றும் அப்பா, நீதி என் வாழ்க்கையில மாற்றும், நீதி தம்முடைய சனத்தை உயர்த்தும். ஏசாயா 50 சொல்றாரு,
1: என்னை நீதிமானாக்குகிறவர்,
0: என்னை நீதிமானாக்குகிறவர்
1: சமீபமாய் இருக்கிறார்,
0: சமீபமாய் இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? நம்ம சமீபமா இருக்கிறாரு. ஆண்டவரே என்னை நீதிமான ஆக்குங்க அப்பா, நான் என் வாழ்க்கையில எதிரியோ குறை இருக்கு, குற்றம் இருக்கு, என்னை நீதிமான ஆக்குன்னு சொல்லி கேளுங்க. நீதிமான விட்டு கர்த்தர் கண்களை திருப்ப மாட்டார், நம்மளுக்கு உயர்த்துவார். நீதி தம் சனங்களை உயர்த்தும். முதல்ல அவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்துறாரு, அவரை நோக்கி நம்ம செபிக்கும் போது நம்மளை உயர்த்துறோம். ரெண்டாவது, நம்ம நீதிமான இருந்தா கட்டாயம் உயர்த்துவார், எல்லா காரியத்திலும் உயர்த்துவார். அவரால் முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. உபாகம் புஸ்தகம் 6:25.
1: நம்முடைய தேவனாகிய கர்த்தர்,
0: நம்முடைய தேவனாகிய கர்த்தர்
1: நமக்கு கட்டளையிட்டபடியே,
0: நமக்கு கட்டளையிட்டபடியே
1: நாம் அவர் சமூகத்தில்,
0: நாம் அவர் சமூகத்தில்
1: இந்த எல்லா கட்டளைகளின்படியும்,
0: எல்லா கட்டளையின்படியும்
1: செய்ய சாவதானமாயிருந்தா
0: இருந்தால்
1: நமக்கு நீதியாயிருக்கும்,
0: நமக்கு நீதியா இருக்கும். அவர் கட்டளை இல்லாம கை கொள்ளும் போது நமக்கு எப்படி இருக்கும்? அது நமக்கு நீதியா இருக்கும். அப்ப நீதி செய்வது கர்த்தர் தம்முடைய சனத்தை உயர்த்துகிறார். அல்லேலூயா. முதல்ல கர்த்தர் உயர்த்தணும், என்ன செய்யணும்? அவரை நோக்கி கூப்பிடணும், இடவிடாம செபிக்கணும். ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில நீதி இருந்த கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். மூன்றாவதாக யார கர்த்தர் உயர்த்துறார் பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 4:10.
1: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்,
0: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்,
1: அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்,
0: அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக, மனிதருக்கு முன்பாக இல்ல, மனிதருக்கு முன்பாக நம்ம எப்படி இருந்தா பிரச்சனை இல்ல, யாருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும்? கர்த்தருக்கு முன்பாக தெரியுமா? ஒன்றும் இல்லாண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லாண்டவரே, என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்பட வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் போது கர்த்தர் நம்மள உயர்த்துகிறார். கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படும் போது நிச்சயமா கர்த்தர் நம்மள உயர்த்துவார். லூக்கா சுவிசேஷம் 14:11.
1: தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான்,
0: தன்னைத்தான் உயர்த்துற எவனும் தாழ்த்தப்படுவான்,
1: தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்,
0: தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நானே வந்து உயர்த்தி உயர்த்தி பேச பிரயோஜனம் இல்லை, அதான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நம்ம ஆண்டு ஒண்ணுமே இல்லாண்டவரே, என்னை மாற்றும், எனக்கு எப்படியாவது இருவச்சிங்க, என்னை மாற்றும் அப்ப ஒண்ணு இல்லைன்னு சொல்லி நம்ம தாழ்த்தும் போது கர்த்தர் நிச்சயமா நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. முத யார தேவன் உயர்த்துகிறாரு? ஜெபம் பண்றவங்கள உயர்த்துறாரு. ரெண்டாவது, நீதிமான உயர்த்துறாரு. மூன்றாவது, யாரை உயர்த்துறாரு? தாழ்வு உள்ளங்களை உயர்த்துறாரு. அன்றைய வார்த்தை கேட்டோம், இப்ப நம்ம செவிக்க போறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய கரங்களை தாங்கட்டும், அற்புதங்கள் அதிசயங்களை செய்யுங்க, ஆராய்ந்து முடிய பெரிய கரித்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே, எத்தனை வாலிப சகோதர சகோதரிகள் ஆண்டவரே தேவையில்லாம அப்பா கம்ப்யூட்டர் பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா, லேப்டாப் வச்சு அப்பா தேவையில்லாத படம் பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்கள் எல்லாம் நீங்கள் மாற்ற வேண்டும் கெஞ்சுகிறோமப்பா. அப்பா தகப்பனே, தகப்பனே தேவையில்லாத போய் செல்போனை வச்சு தேவையில்லாத காரியங்களை பார்க்குறாங்களேப்பா, ஒவ்வொருவரையும் நீ மாற்ற வேண்டும் செபிக்கிறோம். அவங்க ஆத்மா வெளியேறப்பட்டதை, யாருமே ஆத்மா வேஸ்டாக போயிடக்கூடாது சுவாமி, எப்படியாவது அவங்க சந்திக்க முடியாத செஞ்சுக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, நீங்கள் தான்ப்பா உதவிச்சு, நீங்கள் தான் உதவிச்சுன்னு அப்பா, தேவையில்லாத செல்போன்லையும் தேவையில்லாமல் போய் பாக்குறவங்க எத்தனை பேர், ஆண்டவரே இவங்களெல்லாம் மாற்றுங்கப்பா மாற்றுங்க. எத்தனையோ மக்கள் குடித்து வெறித்து ஆத்துமாக்களை கெடுத்து கொண்டிருக்காங்களப்பா. இவங்க வாழ்க்கையில ஒரு புதிய தந்திரல முடியாச்சு வைக்கிறோம். அவங்களுக்கு இதை பார்க்கும்போது கசப்பாய் மாற்ற வேண்டும் கெஞ்சுகிறப்பா. நீர் அதிசயங்களை செய்ய முடியாத கூட கெஞ்சுகிறோம். அன்பின் தகப்பனே இறங்குங்கப்பா இறங்குங்க அப்பா. எத்தனை பேர் இந்த வெத்தலை பாக்கு போட்டு ஆத்துமாக்கள் எடுத்து கொண்டிருக்காங்க, அவங்கெல்லாம் மாத்திருங்க மாத்திருங்க. அவங்க கண்ணீர்லாம் துடைச்சிருங்க ஐசப்பா. கேட்ட சமான் இல்லைன்னு சொல்றாங்க, சமான் இல்லை அதனால தான் இப்படி பண்றேன்றாங்களப்பா. அவங்களுக்கு நீங்க சமான் தாங்க சந்தோஷ் தாங்கப்பா. அண்டுவரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஐசப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க, என்ன விலை இருந்தாலும் குணமாக்குங்க. மந்திரம் செவனைகள் பெல்லிசனியங்களை அழித்து போடுங்க, நிர்மலமாக்கி போடுங்க ஆண்டவரே. கத்துடி கரங்களை தாங்கட்டும் அப்பா. கத்தாவே எத்தனையோ கஷ்டங்களப்பா, எத்தனையோ பாப்பா வள கஷ்டங்கள் பிரச்சனைகள், குடும்பத்துல சண்டை சச்சரவு, எத்தனை குடும்பங்கள் இருக்காங்கப்பா. எல்லா சண்டை சச்சரவுலாம் மாத்திருங்க மாத்திருங்க. நிம்மதியை கொடுங்க, ஆறுதலை கொடுங்க, தேர்தலை கொடுங்க ஏசப்பா. எத்தனையோ குடும்பங்களை சமையல் செஞ்சா கூட சாப்பிட முடியாத போயிருதப்பா. சண்டை குழப்பம் தேவையில்லாத பிரச்சனையை உண்டாக்குற பொல்லாத அசுத்தவி ஏசுக்குத்தினா அதை கடிந்து கொண்டு கட்டுகிறோம் அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். கடனால கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்கப்பா. பணத்தேவை சந்திங்க சப்பா சந்திங்கப்பா. வெள்ளியும் என்னோட இது பொண்ணு என்னோடு சொன்னீங்க தானே சப்பா. எத்தனை குடும்பங்கள் கடன் பிரச்சனால தவிக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க. எத்தனை குடும்பங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பால் கூட வாங்க முடியாம கஷ்டப்படுறாங்க. இந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டுமே ராஜா, மாற்ற வேண்டுமே. எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வாதத்தை கட்டிட வேண்டுமே, நன்மைகளை செய்ய வேண்டுமே. இந்த பொல்லாத கொரோனா வைரஸ் அப்புறப்படுத்த வேண்டுமே ஆண்டவரே. எஸ்அப்பா நீங்க சொல்லாக நீங்க கட்டிலடை நிற்கும் ஐயா. பலத்த அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஐயாமை நோக்கி கெஞ்சுகிறோம் தகப்பனே. நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீங்க சொல்லுங்க சொல்லுங்கப்பா. அந்த பொல்லாத வியாதி எங்க தேசத்தை விட்டு அப்புறப்படுத்துங்க. கொரோனா வாட்டி படித்து கொண்டிருக்குதப்பா, அதுலேருந்து விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க ராஜா. குமார விடுதலையாக்கலால் மெய்யாக விடுதலை சொன்னீரை தேவக்குமாரன். இயேசுக்கு நீர் ஒருவர் மட்டும்தான் விடுதலையாக்க முடியும். கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க. தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸில் இருக்கிற மக்களுக்கு வெற்றி தாரும் ஐயா. தோட்டத்தில் வெள்ளம் மழைச்சிருக்கிற விவசாயிகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்போ மழைனால யாருக்கு நஷ்டம் வந்துடாத இடிக்கு மழை எங்களுக்கு ஆசீர்வாதமான மழை தாரும். எந்த விவசாயிகளுக்கு நஷ்டம் வரக்கூடாது ஆண்டவரே, வரக்கூடாதப்பா. ஆசீர்வாதமான மழை தாரும் ஆண்டவரே. அப்பா தண்டனை மழை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, ஆசீர்வாதமான மழை தாரும். மழை எங்களுக்கு தேவை, எங்கள் கரத்துல எல்லாம் தண்ணி வேணும், குடி தண்ணி எங்களுக்கு தேவைப்படுது ஆண்டவரே. இங்க ஆசீர்வாதமான மழை தாரும் ஐயா, வெள்ளம் விளைச்சல தாரு, நல்ல விளையணும் அப்பா. ஈசாக்கு விதை வைத்தான் தேவன் 100 மடங்கு ஆசீர்வத்தேன்னு சொல்லி வாக்கு திருத்தத்தின்படி விவசாயிகளுடைய நிலம் நல்ல விளையணும். ஆசீர்வாதத்தை கட்டிலெடுங்க ஏசப்பா, உங்களாலதான் அது முடியும் அப்பா. அவை நோக்கி கெஞ்சுகிறோம். யாரும் விவசாயிகளை நஷ்டம் அடையக்கூடாதப்பா. இந்த வருஷத்துல எவ்வளவோ நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, அப்பா அவை துதிக்கிறோம். இந்த கொரோனானால எத்தனையோர் வெள்ளம் விளைஞ்சு அதுவும் சரியான முறையில் நெல் அறுக்க முடியல. எத்தனையோ குடும்பங்களில் பூவெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்பா. அப்படியே மக்கி போகிற அளவுக்கு ஆயிடுச்சு சுவாமி. அந்த நாள் வராதபடிக்கு, யாருக்கு விவசாயிகளுக்கு நஷ்டம் வராதபடிக்கு ஆசீர்வாதத்தை கட்டிட வேண்டும். கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம். நீங்கள் ஆசீர்வதிங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து உங்கள் நாமத்தை மகிழ்படுத்துங்க. எல்லா துதிக்கான மக்கி முக்கி செலுத்துகிறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443003 7 8 0 1 9 மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12 பார் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6 4 3 1 0 1 நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர், 1 0 4 9 0 1 0 0 0 0 2 2 2 9 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1 3 3 1 0 1 0 0 0 0 2 6 2 4 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
0: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டி மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க.
3: நம்முடைய 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 8144192 ஈஸியா மனசில் வச்சுக்கலாம். 8144192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமார் வெளியே ஊழியத்துக்கு போயிடுவாங்க, சில நேரத்தில் வெளியே ஊழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோடு ஏதாவது நீங்க உங்க பிரச்சனையை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களும் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜபங்களை உங்கள் ஜப குறிப்புகளை நீங்கள் சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்.
5: பெரியமானவர்களே, உங்களின் அநேகர்

0: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நம் தேசியின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.
2: நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தமிழ் டிவி.

0: அவ அந்த பாவத்தை விட்டு எழுந்து வரும்போது அங்க அதிசயம் நடந்தது. ஹலேலூயா. மனவ என்ன செஞ்சாங்க? பழி செலுத்தும் போது அங்க அதிசயம் நடந்தது. ஹலேலூயா. அவங்க பழி செலுத்தும் போது அதிசயம் நடந்தது. நம்ம வாழ்க்கையில ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணும்போது அதிசயம் கட்டாயம் நடக்கும். ரெண்டாவது, இந்த இளையகுமாரி என்ன செஞ்சான்? தன்னுடைய பாவத்திலிருந்து எழுந்து புறப்பட்டு வரும்போதே தூரத்துல அவங்க அப்பா என்ன செய்யறாரு? கழுத்தை கட்டி கொண்டு மனதுருகி கழுத்துக்கு கட்டி கொண்டு முத்திரமிட்டான். அப்புறம் பாவம் காணாம போனான், திரும்ப கிடைத்தான், மறித்து போன, திரும்ப என்ன செஞ்சிட்டான்? உயிர்த்தான்னு சொல்லி எல்லாரும் என்ன செஞ்சாங்க? சந்தோஷப்பட்டு களி கூர்ந்தார்கள். அங்க ஒரு சந்தோஷம் நடக்குது. ஆமா அருமையானவர்களே, நம்ம பாவத்துட்டு விலகி வரும்போது ஒரு சந்தோஷம், ஒரு அதிசயம் நடக்குது. நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஒரு அதிசயம் நடக்குது. உங்க வாழ்க்கையில ருசித்து பாருங்க. அதான் கர்த்தர் சொன்னார், கர்த்தர் நல்ல இருப்பத ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். முதல்ல மனம் பாருங்க, அவங்க வந்து ஆட்டை வெள்ளாட்டு குட்டியை பிடிச்சி போஜனை பழி கொண்டு வந்து வச்சாங்க. அங்க சாப்பிட பார்த்துட்டே இருந்தாங்களா? பார்த்துட்டு என்ன நடந்தது? அதிசயம் நடந்தது. நம்மளுக்கு கூட என்னென்ன பாவத்துக்கு அடிமையா இருக்குமோ அதை பாவத்தை விட்டு மனம் திரும்பதான் நம்ம வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். நம் பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். என்னென்ன பாவம் செய்யறோம் நமக்கு தான் தெரியும். அதான் பாவம் செய்யறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்காது. பாவத்தை விட்டு மனம் திரும்ப, அதுதான் எகித்து இன்னும் முழுமையா ஆண்டவர் அன்பர் ருசிக்க முடியல. அதான் கர்த்தர் சொன்னார், கர்த்தர் நல்ல இருந்தது ருசித்து பாருங்க. ருசித்து பார்க்கணும்னு சொன்னா அந்த பாமான செயலை விட்டு வெளியேறி வர வேண்டும். மூன்றாவதாக எப்ப அதிசயம் நடக்குது பாருங்க, யோபின் புஸ்தகம் 5:8-9.
1: ஆனாலும்
0: நான் தேவனை நாடி
1: என் நியாயத்தை
0: தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன்.
1: ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும்
0: நான் தேவனிடத்தில் எல்லா கரித்து ஒப்புவிப்பேன். அப்ப என்ன செய்றாரா? ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும்
1: எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார்.
0: நம்ம ஆண்டவர் ஒப்புவிக்கும் போது நமக்கு என்ன செய்யறாரு? ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். ஹலேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமா எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். அதனாலதான் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹலேலூயா. நாமளும் பழி செலுத்தணும். ரெண்டாவது, பாவத்திலிருந்து விடுதலை, அந்த பாவத்தை விட்டு எழுந்து வந்துடணும். ஹலேலூயா. நம் வாழ்க்கையில் அதிசயம். மூணாவது என்ன, தேவனை நாடி என் நாய் தவறத்துல ஒப்புவிப்பேன். அவர் என்ன செய்ய? ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். ஹலேலூயா. அதிசயங்களை செய்வார். நீங்க அவரத்துல உங்க நியாயத்துல ஒப்புவீங்க. முழுமையா அவரத்துல ஒப்பு கொடுங்க. நிச்சயம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஆராய்ந்து மொழி பெரிய கருத்து எண்ணி முடியாத அதிசயங்கள் அவர் கட்டாயம் செய்வார். 105:4.
1: கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள்.
0: கர்த்தரையும் ஒரு வல்லமையும் நாடுங்கள்.
1: அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள்.
0: சமூகத்தை என்ன செய்யணும்? நித்தமும் தேடுங்கள். சமூகத்தை என்ன செய்யணும்? நித்தமும் காலையோறு எழுந்து அவர் சமூகத்தை நம்ம தேடணும். ஆண்டு தேடும்போது கர்த்தர் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். ஆராய்ந்து முடிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். ஒவ்வொரு நாளும் நம்ம தேட வேண்டிய, ஏதோ ஒரு நாள் தேடிட்டு மற்றவங்களை ஒரு நாள் விட்டுறக்கூடாது. என்னைக்குமே அவரை தேடணும். அல்லேலூயா. 136:4.
1: ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள்.
0: ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள்.
1: அவர் கிருபை என்றும் உள்ளது.
0: கிருபை என்னது? என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்வர். அதிசயம் சின்ன அதிசயம் இல்லை, பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அவரை துதிங்கிற கிருபை என்றும் உள்ளது. அவர் தான் பெரிய அதிசயங்களை செய்ய முடியும். அது ஆண்டவராய் இயேசுக்கு சொன்னார், சோர்ந்து போகாம எப்போதும் ஜெபம் பண்ணுங்க. லூக்கா சுவிசேஷம் 18:1.
1: சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும்.
0: எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். முதல் அதிசயங்களை எப்ப செய்யறார்? மனவ என்ன செஞ்சாங்க? மனவ அவங்க மனைவியும் வெள்ளாட்டிய குட்டியை கொண்டு வந்து போஜனை பலி விட்டாங்க. அந்த அதிசயம் பார்த்தாங்க. ரெண்டாவது அதிசயம் சொன்ன, பாவத்திலிருந்து நம்ம விடுதலை பெறும்போது நமக்கு அதிசயம் நடக்குது. மூணாவது எப்ப அதிசயம் நடக்குது? அவங்க எல்லாத்தையும் கர்த்தரத்தில் ஒப்புவித்து செவிச்சாங்க. அதிசயம் நடந்தது. அவரை பெரிய அதிசயங்களை செய்யறோம். அவரை துதிங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் பெரிய அதிசயங்களை செய்வார். அவரை எப்போதும் சவம் பண்ணி பாருங்க. அதை சோர்ந்து போகாம சவம் பண்ணணும். கர்த்தர் கட்டாயம் செய்வார். அவர் சோர்ந்து போக எப்போதுமே செய்ய வேண்டும். கடைசியாக கர்த்தர் எப்ப அதிசயங்களை செய்கிறார்? லூக்கான் சுவிசேஷம் 5:20.
1: அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு
0: திமிர்வாதக்காரனை நோக்கி மனுஷனே,
1: உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார்.
0: விசுவாசம் நமக்கு வேணும். விசுவாசம் தான் நம்ம பாவத்தை மன்னிப்பார். அது மாத்திர அதிசயங்களையும் செய்வார். நமக்கு விசுவாசம் வேணும். ஆண்டுகிட்ட கேட்கணும், விசுவாசம் எனக்கு தாங்க ஆண்டவரே, விசுவாசம் தாங்கன்னு சொல்லி கேட்கணும். 25 லூக்கா சுவிசேஷம் 5:25.
1: உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து
0: தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு
1: தேவனை மகிமைப்படுத்தி
0: தன் வீட்டிற்கு போனான்.
1: அதனாலே
0: எல்லாரும் ஆச்சரியப்பட்டு
1: தேவனை மகிமைப்படுத்தினார்கள்.
0: அல்லாமலும்
1: அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள்.
0: என்ன காரியங்களை கண்டாங்க? திமிராதுக்காரர் என்ன செஞ்சான்? நடந்து போனான். ஹல்லேலூயா. முதல் எப்ப அதிசயம் நடந்துச்சு? பரிசுத்த. இரண்டாவது அதிசயம் எப்ப நடந்துச்சு? பாவத்திலிருந்து விடுதலை பெறும்போது. மூணாவது அவங்க காரியங்களை ஒப்படைத்து அவங்க செபிக்கும் போது பெரிய அதிசயங்களை செய்கிறவர். நாலாவது அதிசயம் நடந்துச்சு? விசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்தது. அதிசயங்களை கண்டோம் என்றார்கள். நமக்குள்ள விசுவாசம் வேணும். அதான் கர்த்தராகிய தேவன் சொன்னார், ஆண்டவரே இயேசுக்கு சொன்னார். யோவான் சுவிசேஷம் 11:40.
1: இயேசு அவளை நோக்கி
0: நீ விசுவாசித்தால்
1: தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார்.
0: அப்ப நமக்கு விசுவாசம் இருந்தா தேவனுடைய மகிமை நம்ம பார்க்க முடியும். விசுவாசித்தா போதும். விசுவாசம் நம்ம மிக மிக அவசியம். ஆண்டவரை கேட்கணும், விசுவாசம் என் உள்ளத்துல தொடங்கும். ஆண்டவர் நீங்க தான் எனக்குள்ள விசுவாசம் தொடங்கணும்னு சொல்லி நம்ம கேட்கணும். எபிரேயன் புஸ்தகம் 12:1.
1: ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்
0: நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க
1: பாவமான யாவற்றையும்
0: நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும்
1: தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும்
0: முடிக்கிறவருமாயிருக்கிற
1: இயேசுவை நோக்கி
0: நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில்
1: பொறுமையோட ஓட கடவோம்.
0: நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் விசுவாசம் தொடங்குறவர் தான், விசுவாசத்தை முடிக்கிறவர் தான். விசுவாசத்தை கேட்கணும், ஆண்டவரே என் விசுவாசம் தாங்கப்பா. நமக்குள்ள விசுவாசம் இருந்தா அதிசயங்களை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. விசுவாசம் கேட்கணும். அதாங்க கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. எபிரேயன் புஸ்தகம் 11:6.
1: விசுவாசம் இல்லாமல்
0: தேவனுக்கு பிரியமா இருப்பது
1: கூடாத காரியம்.
0: பாத்தீங்களா, விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். மத எப்ப அதிசயம் நடந்துச்சு? மன்னவும் அவங்க மனைவியும் என்ன செஞ்சாங்க? வெள்ளாட்டு குட்டியும் போச்சனை பண்ணியும் கொண்டு செலுத்தினாங்க. அப்ப அதிசயங்கிறது கண்ணா பாத்துட்டே இருக்கும்போது அதிசயம் நடந்தது. ஹல்லேலூயா. ரெண்டாவது பாவத்தை விட்டு மனம் திரும்பி இலையகம் வரங்க அப்பாட்ட வரும்போது அதிசயம் நடந்தது. மூன்றாவது எப்ப அதிசயம் நடந்தது? எல்லாத்தையும் அன்று நம்பிக்கையோட கத்துட்ட செபித்தாங்க, அப்ப அதிசயம் நடந்தது. நான்காவதாக விசுவாசிக்கும் போது தேவன் அதிசயங்களை செய்தார். ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே எனக்கு இந்த நாலு கரியன் வாழ்க்கை நிறைவேற்றுங்க. ஆண்டவரே நான் இப்படியே இருக்கிறப்பா, பாவத்துக்கு அடிமை வாழக்கூடாதப்பா. எகித்திலிருந்து பாவமான அந்த எகித்து பாவம் எனக்குள்ள இருக்கக்கூடாது. பாவத்தை விட்டு மனம் திரும்ப, இளையகுமார் எப்படி மனம் திரும்ப, அவர் எழுந்து போயிட்டாரப்பா. நான் அதே பாவத்தில் அந்த இடத்துல உட்கார்ந்து அதே செய்ததான் செய்துட்டு இருக்கேன். என்னை மாற்றும்னு சொல்லி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நிச்சயமா நம்மளே வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார்.
2: அவரே அதிசயங்களை செய்கிற தேவன். அவரே நமக்கு அதிசயங்களை செய்கிற தேவன். இன்றைக்கும் கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, கர்த்தர் நோக்கி பார்த்து அப்பா என்னுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்யும் என்று சொல்லி அதை திறந்து கேட்பீங்களா? கர்த்தர் எப்பொழுதெல்லாம் அதிசயங்களை செய்கிறார் என்று சொல்லி மிக தெளிவாக நாம் கேட்டோம். நான்கு விதமான காரியங்களை நாம் பார்த்தோம். வேதம் சொல்லுகிறது, இதோ மாம்சமான யாவருக்கும் நாம் தேவனாய் கர்த்தர் என்னால செய்யக்கூட அவசியமான காரியம் ஒன்று உண்டோ? அவரால் முடியாதுன்னு சொல்லி எதுவுமே கிடையாது. அவர் நம்ம வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய அவளோடு கூட காத்திருக்கிறார். அன்பானவர்களே, எப்போதெல்லாம் அதிசயம் நடக்கும் என்று சொல்லி நான்கு விதங்களிலே ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார். மனபாவும் அவரது குடும்பத்தினரும் என்ன செய்தார்களாம்? பலி செலுத்தினார்கள். அங்கே அதிசயம் நடந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஸ்தோத்திர பலியை கொடுத்திருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் பொழுது, நமக்கு பலி செலுத்தும் பொழுது நமக்கும் அதிசயம் நடக்கும். அந்த ஸ்தோத்திர பலியை செலுத்தும் பொழுது மனப்பூர்வமாய் நாம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி கேட்டோம். இயேசு கிறிஸ்தன் மூலமாய் மனப்பூர்வமாய் செலுத்த வேண்டுமா? கர்த்தர் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி என்னுடைய வாயில் இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னார். இன்றைக்கும் ஒப்பு கொடுப்போமா? ஒரு இதுவரையும் ஸ்தோத்தரிக்காம இருக்கிறோமா? கர்த்தரை ஆராதிக்காம கர்த்தரை துதிக்காம இருக்கிறோமா? இன்னைக்கு அற்புதம் செய்வோம். இன்றைக்கு நம்ம அர்ப்பணம் செய்வோம். இன்றைக்கு நம்மை கர்த்தர் சமூகத்தில் அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, என்னை துதிக்க உங்க அன்பின் கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எப்பொழுதுமே துதித்து கொண்டிருக்க எனக்கு உடைய குருவை தாரம் என்று சொல்லுங்க. துதிக்கிறவர்களுக்கு அதிசயம் நடக்கும். தேங்க்யூ லார்ட், நன்றி நன்றி. கர்த்தரை துதிக்க அர்ப்பணிப்பீர்களா? துதிக்க உங்களை அர்ப்பணிப்பீர்களா? இரண்டாவதாய் சொன்னார், நீ எகிப்தை விட்டு புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே அதிசயத்தை காணப்படும். எகிப்து என்பது அடிமைத்தன வீடு. எந்த ஒரு மனிதன் பாவம் செய்கிறானோ அவன் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். பாவத்தை விட்டு வெளியே வரும் பொழுது இளைய மகன் எழுந்து அப்பாட்ட எப்படி புறப்பட்டு வந்தானோ அதே போல பாவத்தை விட்டு வெளியே வரும் பொழுது கர்த்தர் நமக்கு அதிசயங்களை செய்ய ஆவலோடு கூட காத்திருக்கிறார். மூன்றாவதாக, எப்பொழுது அதிசயம் நடக்கும் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். நான் தேவனை நாடி சென்று என் நியாயத்தை அவரோடு ஒப்புவிப்பேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். எப்பொழுதுதான் நாம் தேவனை நாடி தேடி ஓடி சென்று ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ கர்த்தர் அற்புதத்தை அதிசயத்தை செய்ய ஆரம்பிப்பார். சோர்ந்து போகாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய ஆவலுள்ளவராயிருக்கிறார். கடைசியாக கர்த்தர் சொன்னார், அந்த திமிர்வாதக்காரனுடைய வாழ்க்கையில அவனை சுமந்து கொண்டு போன மக்களுடைய விசுவாசத்தை பார்த்து அவனை நடக்க வைத்தார். எல்லாரும் சொன்னார்கள், பெரிய அதிசயமான காரியத்தை நாம் கண்டோமே, எப்பொழுது அதிசயம் நடக்குது பார்த்தீர்களா? அந்த விசுவாசம். ஒரு விசுவாசத்துல சோர்ந்து போயிட்டீங்களா? இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில விசுவாசத்தை தாரும் ஆவியானவரே, எனக்கு விசுவாசத்தை பெருக பண்ணுங்கப்பா. விசுவாசத்தின் ஆவியை தாரு, விசுவாசத்தின் வரத்தை தாரு, விசுவாசத்தின் கனியை தாரும். எல்லாம் வாய் திறந்து ஜெபிக்கலாமா?

0: நாங்கள் துதிக்க ஒப்பு கொடுங்க. கர்த்தரை ஸ்தோத்தரிக்க பலி செலுத்த அர்ப்பணிங்க. எழுந்து பாவத்தை விட்டு வெளியே புறப்பட்டு இளைய மகன் தன் தகப்பனிடத்தில் வந்தது போல நம் தகப்பன் இயேசுவிடம் வர உங்களை அர்ப்பணம் செய்யுங்க. ஜெபிக்க அர்ப்பணியுங்கள். என் காரியத்தெல்லாம் கர்த்தரிடம் சொல்லுவேன், அவரை நாடி தேடி ஓடுவேன் சொல்லி யோபு சொன்னது போல ஜெபிக்க ஒப்பு கொடுங்க, விசுவாசிக்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் என்ன நிலை வந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன், ஆண்டவரே என் ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டீர் என்று சொல்லி விசுவாசிங்க. கர்த்தர் இன்றைக்கு அற்புதம் செய்ய அதிசயம் செய்ய விரும்புகிறார். எல்லாம் கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அடியார்ல ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண் நோக்கி பார்ப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா, மனோவா குடும்பம் அவருக்கு பலி செலுத்தின போது அதிசயம் நடந்ததப்பா. அதுபோல் எங்கள் வாழ்க்கை நாங்கள் எப்பொழுதுமே துதிபலி சோத்திர பலி செலுத்த, எங்கள் சரீரத்தை தகரம்பலியாய் செலுத்த, இந்த வாஞ்சை விருப்பத்தை தாகத்தை அவ்வியானவரே எங்களுக்கு நீ உருவாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம் ராஜா, ஜெபிக்கின்றோம் அப்பா. அப்பா, பாவத்தை விட்டு வெளியே வருவதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க அப்பா. எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்ட நாளிலேன்னு சொன்னீரே, பாவத்தை விட்டு வெளியே வந்து அப்பா இளைய மகன் உம்மிடத்திலே வந்தது போல நாங்களும் ஓடி வரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க, என் தேவனை நாடி செல்வேன் என்று யோபு சொன்னது போல ஒவ்வொரு நாளும் சமூகத்தை நாடி தேடி ஓடி வர எங்களுக்கு அந்த கிருபை அதிகமாய் தாரும் ஆண்டவரே. எப்பொழுதுமே விசுவாசிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க, விசுவாசிக்கவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாச தேவன மகிமை காண்பாய் என்று சொன்னீரே. திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வந்த மனிதர் விசுவாசத்தை பார்த்து அவனை நடக்க வைத்தீர். எல்லாரும் சொன்னார்களே, இன்றைக்கு ஒரு அதிசயமான காரியத்தை கண்டோம் என்று சொன்னார்களே, அதே போல இங்க வந்திருக்க எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில இப்பொழுது எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்க உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கையில ஒரு அதிசயம் விளங்குவதாக, ஒரு அதிசயம் நடப்பதாக, இன்றைக்கு இங்க வந்திருக்க ஜனங்கள் வாழ்க்கையில அதிசயம் நிகழ்வதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற மக்களுக்கு என்ன அதிசயம் தேவையோ கர்த்தரை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ மாம்சமான யாவருக்கும் தேவனை கர்த்தர்னு சொன்னீரே, என்னால செய்யக்கூட அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரே. இப்போது அதிசயம் விளங்குவதாக நடப்பதாக, பிள்ளைகள் அதிசயத்தை காண்பார்களாக. நீ செய்ய போவதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துறோம் ஆண்டவரே, நன்றி. கடைசியாக உங்க ஆசீர்வாதத்திற்காக அக்கா அவர்கள் ஜெபிக்க போகிறார். எல்லாரும் அவரோடு சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ண போறோம்.
1: வல்லமை மூடிக்கொள்ளட்டும். அதே போல எல்லா மக்கள் இடத்துல ஓடி வரட்டும் ஆண்டவரே. பலத்த காரியத்தை செய்ய பாவஞ்சர பாவத்துக்கு அடிமையா இருக்கன்னு சொன்னீரே, யாரும் பாவத்துக்கு அடிமையா இருக்க வேண்டாம் ஆண்டவர், உமக்கு அடிமையாக்கி கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு உள்ளங்களை ஆளிகை செய்யுங்க, வழி நடத்துங்க. தேவனை சுத்த இருதயங்களிலே சிருஷ்டி மையா, நீலபரமான ஆவி எங்கள் உள்ளத்துல புதுப்பிக்க முடியாது செவிக்கிறோம். பலத்த காரியத்தை செய்யுங்க, பலத்த அற்புதங்கள் அடையாளங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க. வேலை இல்லாத குடும்பங்களை வேலையை கொடுங்க. திருமணமாக மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பாக்கத்தை தரணும். சமாளாத குடும்பத்தில் சமால் தரும். குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை செய்யணும். கண்ணீரோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யணும். கடன் கஷ்டங்கள் கண்ணீர்கள் வேதனைகள் துன்பங்கள் தொல்லைகள் எல்லாவற்றையும் மாற்றி மாண்டவர். தொழிற்சேர குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபாரஞ்சேர குடும்பங்களை ஆசிரியங்க. கேசவ இருக்க மக்கள் வெற்றி தாரும். உள்ளத்திலே அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க ஆண்டவரே. தொடுங்காண்டவரே தொடுங்காண்டவரே தொடுங்காண்டவரே. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சீவுள்ள சாட்சியில் எழுப்புங்காண்டவர் எழுப்புங்காண்டவர் எழுப்புங்காண்டவரே. தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க. உள்ளத்திலே வெளியரங்கமா இருப்பது நடக்கட்டும் ஆண்டவர். அதிசயம் செய்யுங்க ஆண்டவர். படிக்கிற பிள்ளைக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். தேவனுடைய கரம் தொடட்டும். தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க. மந்திரம் செய்வனை எல்லாம் உடைந்து போட்டு சாத்தாண்டு கிரி அழிக்கப்பட்டு போட்டு ஆண்டவர் ஆண்டவரே அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கிறவங்க நான் மகிப்படணும் ஆண்டவர். நீங்க மகிமடன் இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே கெஞ்சிரப்பா கெஞ்சிரப்பா, நீங்க மகிமடையணும், மகத்தான காரியத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, உன்னதாவை நிரப்புங்க, எல்லா துதிகனமாக்கி முக்கிய செலுத்துறோம்
2: அன்பு சகோதர சகோதரிகளே. ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் வெப்சைட்டை பாருங்க, நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாத மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431 நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1049010000229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431001 நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asmankaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.
6: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தமிழ் டிவி.

0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன்னை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஆராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவார். எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

0: பகவான் சிவசேஷம் 14 18 வசனம்.
1: நான் உங்களை திக்கற்றவர்களாக விடே,
0: திக்கற்றவர்களாக விடே,
1: உங்களிடத்தில் வருவேன்,
0: உங்களிடத்தில் வருவேன். கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், திக்கற்றவர்களா விடவே மாட்டேன், திருமண உலகத்துல வருவேன் அப்படின்றாரு. எவ்வளவு அன்புள்ள தேவன் பாத்தீங்களா, நம்மளை கைவிட்டுற மாட்டாரு. நான் உங்களிடத்தில் திரும்ப வருவேன். நம்மளை வந்து எங்கேயும் செய்வார், பரலோகத்துக்கு நம்மள கூட்டிட்டு போவார். இந்த உலகம் நமக்கு சொந்தமே கிடையாது. அதுக்கு தந்த வாக்கு தத்தங்கள் தான் இப்ப நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நான் திரும்ப உங்களுக்கு வருவேன்னு சொன்னாரு. நம்மளை கூட்டிட்டு போய் வரப்போறாரு. சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. லூக்கான சுவிசேஷம் 21:11 வசனம்.
1: பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும்
0: பஞ்சங்களும்
1: கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து
0: பயங்கரமான தோற்றங்களும்
1: பெரிய அடையாளங்களும் உண்டாகும்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, வானத்திலிருந்து பெரிய அடையாளங்களும் தோற்றங்களும் உண்டாகும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும்னு சொன்னாரு. இப்ப எங்க பார்த்தாலும் பூமி அதிர்ச்சி பார்த்தீங்களா. கொஞ்ச நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜப்பான்ல பூமி அதிர்ச்சி, ஜப்பான்ல அடிக்கடி பூமி அதிர்ச்சி வருது. அப்புறம் பஞ்சங்கள், இப்ப எங்க பார்த்தாலும் வேலை இல்லாதனால எவ்வளவோ பேர் பஞ்சங்கள், எவ்வளவோ பேர் போன் பண்றாங்க, எங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம், எவ்வளவு பேர் பண்றாங்க பஞ்சங்கள். அது மாத்திர கொள்ளை நோய், எல்லா இடத்திலும் கொள்ளை நோய், நம்ம தேசம் மாத்திரல எல்லா இடத்திலயும் கொள்ளை நோய். அன்று சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டு வருகிறது. அந்த கொள்ளை நோய் எப்படி வரும்னு சொல்லியிருக்காருன்னா, லூக்கான சுவிசேஷம் 21:35 வசனம்.
1: பூமியிலெங்கும்
0: குடியிருக்கிற
1: அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும்.
0: அது எப்படி வருதா, ஒரு கண்ணியை போல. கண்ணி வச்சா என்ன செய்யும், எத்தனையோ மிருகங்கள் மாட்டும், பறவைகள் மாட்டும், அந்த மாதிரி கண்ணியை போல பூமி எங்கும் குடியிருக்க மாதிரி எல்லா உலகம் முழுவதுமே இந்த கொரோனா கொள்ளை நோயை வந்து கொண்டிருக்குது. ஆண்டவரை ஏசுக்கு சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறுது. அதான் சொல்ல, உங்களுக்கு திக்கட்டால் விடேன், திக்கட்டங்களும் விட மாட்டேன், திருமங்கலத்துல வருவேன், வந்து நம்மளை கூட்டிட்டு போறாரு. அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. லூக்கான சுவிசேஷம் 21:25 வசனம்.
1: சூரியனிலும்
0: சந்திரனிலும்
1: நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும்.
0: சூரியன்ல சூரியன் இப்ப ஓட்டு வந்துருச்சுன்னு சொல்றாங்க, சந்திரன்ல ரத்தமா இருந்து சொல்றாங்க, அப்புறம் நட்சத்திரத்திலும் அடையாளம், நட்சத்திரம்லாம் கீழே விழுதுன்னு சொல்றாங்க. இந்த காரியங்கள்லாம் நிறைவேறுது.
1: பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு
0: தத்தளிப்பும்
1: இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும்
0: அலைகளும்
1: முழக்கமாயிருக்கும்.
0: பாத்தீங்களா, இப்ப எங்க பாருங்க, சமுத்திர அலைகளும் முழக்கமா இருக்குது, தண்ணி வந்துருச்சு பக்கத்துல இல்லைன்னு சொல்றாங்க. இப்படின்னு பாக்கும்போது ஆண்டவராக இயேசுக்கு வரப்போறாரு. அதான் சொன்னாரு, உங்களை திக்கற்றங்களா விடே, மறுபடியும் உங்களத்துல வருவே. சொன்ன வாக்கு தத்துவங்கள் நிறைவேறுது. கர்த்தராகிய தேவன் வரப்போறாரு, நம்ம ஒருத்தரையும் கூட்டி செல்ல வரப்போறாரு. நம்ம எப்படிலாம் இருக்கணும் தான் நம்ம பார்க்க போறோம். கர்த்தர் வந்து நம்மளை கூட்டிட்டு போறாரு. இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை. உலகத்தின் வேசம் ஒரு நாள் கடந்து போகணும் சொல்லி 1 Corinthians 7:31 வசனம்.
1: இவ்வுலகத்தின் வேசம் கடந்து போகிறது.
0: இந்த உலகத்தின் வேசம் என்ன போகுது, கடந்து போகுது. டிராமா நடிச்சாங்கன்னா ராஜா மாதிரி நடிப்பாங்க, அந்த இடத்த விட்டு வரும்போது எல்லா வேசத்தையும் கழட்டி போட்டுருவாங்க. அதே போலதான் உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. நம்ம உலகத்தை நம்பி யாருமே வாழக்கூடாது. ஆண்டவராக இயேசுக்கு வரப்போறாரு. அவர் வருகைக்கு நம்ம ஒரு நாளும் ஆயத்தத்தோட எப்போ வருவேன்னு எதிர்பார்ப்போட நம்ம இருக்க வேண்டும். எப்போ வருவீர் ஆண்டவரே, எப்போ வாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு நாளும் வாஞ்சியோடு எதிர்பார்ப்போட, நம்ம ஒரு நாள் எப்போ வருவார் நம்ம எதிர்பார்ப்போட வாஞ்சியோட அவரை வருகைக்கு நம்ம காத்திருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஊக்கமா செபிக்கணும், போராடி செபிக்கணும். நம்ம எந்த சூழ்நிலையும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்ம எப்போ ஆண்டவர் எப்போ வருவே நம்ம ஒவ்வொரு நாள் எதிர்பார்ப்போட காத்திருக்கணும். ஆண்டவரை இயேசு வரப்போறாரு. அதை சொன்னவங்களை திக்கற்றாய் விட, திரும்ப வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. திரும்ப வரப்போறாரு. நம்ம ஒரு நாள் அந்த எதிர்பார்ப்போட கத்தர் வருகையை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும். முதலாவது பார்க்கிறோம் எபிரேயன் புஸ்தகம் 10 37 38 வசனம்.
1: வருகிறவர்
0: வருகிறவர்
1: இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார்,
0: இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார்,
1: தாமதம் பண்ணார் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி போவானானா அவன் மேல் என் ஆத்மா பிரியமா இராது என்கிறார்.
0: ஆமா பிரியமானவர்களே, வருகிறவர் தாமதம் பண்ண கொஞ்ச காலத்தில் வருவாரு. நம்ம விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. இன்னும் ஆண்டவர் வரான்னு சொல்றாரு, இன்னும் வரலன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்காது, விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. விசுவாசம் நமக்கு எப்பவுமே விசுவாசம் நிலைச்சிருக்கணும். கட்டாயம் வருவாரு, வரேன்னு சொன்ன கட்டாயம் வருவாரு. நம்ம எல்லாம் ரட்சிக்கப்படணும், நம்ம எல்லாம் என்ன ஆண்டவருக்குள்ள வரணும், நம்ம எல்லாம் என்ன கத்திர முழுமையா தேடணும். அதுக்கு தான் ஆண்டவருக்கு கொஞ்சம் தாமதமா இருக்கிறாரு. நம்ம என்ன செய்யக்கூடாது, விசுவாசத்தை விட்டுருவே கூடாது. இன்னொரு
1: வருகிறவர்
0: இன்னும்
1: கொஞ்சம் காலத்தில் வருவார்,
0: தாமதம் பண்ணார்
1: விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்.
0: விசுவாசம் தான் கர்த்தர் சொன்னார் கட்டாயம் வருவாருங்கிற நமக்குள்ள இருந்தா நம்மள கர்த்தர் நீதிமானா மாத்திர நீதிமான் பிழைப்பா,
1: பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமா இராது என்கிறார்.
0: அவன் மேல என் ஆத்மா பிரியமா இராது என்கிறார். கத்து வருவாரு. நம்ம விசுவாசத்தை தளர விட்டுறக்கூடாது. நம்ம விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும், நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார் கட்டாயம் வருவார். அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நம்ம என்ன செய்யணும், ஒரு நாளும் ஆண்டு வருகைக்கு ஆயத்தத்தோட எதிர்பார்ப்போட கத்திற்காக எப்போ வருவார் ஏக்கத்தோட தாகத்தோட நம்ம ஒரு நாளும் இருக்க வேண்டும். அதான் பின்வாங்கி போகக்கூடாது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் இல்லாட்டா என்ன செய்யணும், பின்வாங்கி போனா கர்த்தருடைய ஆத்மா நம்ம மேல என்ன செய்ய பிரியமாறாது. இந்த உலகத்துல நம்ம யாரு நம்மளுக்கு விட்டு போனாலும் கர்த்தர் மேல நம்ம விசுவாசம் இருந்தா நம்ம ஆத்மா என்ன செய்யும், கர்த்தருடைய ஆத்மா என்ன செய்யும், நம்ம மேல பிரியமா இருக்கும். நம்ம விசுவாசம் இல்லாம நம்ம பின்வாங்கி போயிட்டோம்னா கர்த்தருடைய ஆத்மா நம்ம மேல பிரியமா இருக்காரு. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் என் ஆத்மா மேல பிரியமா இருக்காது அப்படி சொல்றாரு. யார் பிரியமா இல்லாட்டாலும் நம்ம கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யக்கூடாது, பின்வாங்கி போகவே கூடாது. எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நம்ம கர்த்தர் உறுதியாய் படிச்சுக்கொள்ளணும். விசுவாசத்தோடு அவரே நம்ம கரத்தை பிடிச்சுக்கணும். நம்ம பின்வாங்கி ஒரு நாளும் கர்த்தரை விட்டு பின்வாங்கவே கூடாது. ஒவ்வொரு நிமிஷமும் அவரை விட்டு பின்வாங்கி கூடாது. வினாடியே நம்ம அவரோடு இருக்கிறோமான்னு சொல்லி நம்ம இதயத்தை சோதித்து பார்க்க வேண்டும். பின்வாங்கி போவானால என் ஆத்மாவில் பிரியமா இருக்காதுன்னு ஆண்டவராக ஏத்துக்கிட்டு சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே நீங்க என்னை எப்படியாவது உங்களுக்கு விசுவாசமா இருக்கணும்ப்பா, அந்த விசுவாசம் எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். அதனாலதான் நீதிமன்ற புஸ்தகத்துல வாசிக்கிறோம் 24:10
1: ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது.
0: பாத்தீங்களா, நம்ம பிரச்சனைகள் ஆபத்துகள் போராட்டங்கள் வரும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. என்ன வந்தாலும் சரி இயேசு கிறிஸ்து என்னை கைவிட மாட்டேன். அந்த ஒரே நம்பிக்கை, இயேசு கிறிஸ்து என்னை கைவிட மாட்டார். அவருடைய பிள்ளை நானே, அவரே ஒரு நாளுமே கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். நம்ம ஆபத்துக்கால சோர்ந்து போறோம், பலன் குறியினது. நம்ம சோர்ந்து போகக்கூடிய இப்பெல்லாம் பாருங்க, எங்க பார்த்தாலும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் பண பிரச்சனைகளும் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ கஷ்டங்கள். இந்த சூழ்நிலை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பின்வாங்கி போயிடக்கூடாது. பின்வாங்கி போன என் ஆத்மா பிரியமாயிராதுன்னு சொல்லி இருக்கிறார். அது மாத்திரல ஆபத்துக்களை சோர்ந்து போனா என்ன செய்ய, நம்ம பலன் என்ன ஆயிருமா, குறியினது. எந்த பலன், நம்ம ஆவிக்குரிய பலன் நமக்கு குறுகி போயிடும். எந்த சூழ்நிலையும் கத்திட்ட உண்மையா நிலைச்சிருக்க வேண்டும். அது மாத்திரல கத்தர் சொல்றாரு, நம்ம விசுவாசம் நமக்கு எப்படி கிடைக்கும், நமக்கு பரிசுத்த பவுல் நமக்கு அருமையா சொல்லி வச்சிருக்கிறாரு. விசுவாசம் நமக்கு விசுவாசத்தில் சோர்ந்து போயிட்டு நமக்கு எப்படி விசுவாசம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாரு. 2 Corinthians 4:13
1: விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி
0: நாங்களும்
1: அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம்.
0: விசுவாசத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே எனக்கு பரிசுத்தாவி தாங்கப்பா, எனக்கு விசுவாசம் வேணும். பரிசுத்தாவினர் வந்துட்டாருன்னா நம்மளுக்கு விசுவாசம் கட்டாயம் தருவார். ஆண்டவரே, விசுவாசிக்கிற ஆவி எனக்கு தாருங்கப்பா. பரிசுத்தன் அபிஷேகம் மேல் சம்பூர்ணம் பொழிந்தருளும் ஆண்டவரே. பரிசுத்தன் அபிஷேகம் மேல் சம்பூர்ணம் பொழிந்தருளும் சொல்லி கேட்டா கர்த்தர் விசுவாசிக்கிற ஆவியை நம்ம தருவார். நம்ம சோர்ந்து போகாம நம்ம ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்துவார். நம்ம ஆற்றுவார், தேற்றுவார், ஆறுதல் படுத்துவார். ஒருவன் அவன் தாய் தேற்று போல தேற்றுன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம இந்த விசுவாசத்தை நாவை பெற்றுக்கொள்ள வேண்டும். யூதா ஒரே அதிகாரம் தான், 3வது வசனம்.
1: பிரியமானவர்களே,
0: பொதுவான ரட்சிப்பை குறித்து
1: உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது.
0: பார்த்தீங்களா, நம்ம அந்த விசுவாசத்தை உறுதியா இருக்கணும், போராடணும். விசுவாசம் சோறு வைப்பான். விசுவாசம் இல்லாம உன்னை எங்க ஆண்டவர் கைவிட்டார், உனக்கே இந்த மாதிரி நடக்கல, உனக்கு என்ன நடக்கு, இது இப்படி நடக்கலையே, அப்படி நடக்கலையே, அப்படிலாம் சோறு வைப்பான். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தரை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நமக்கு அவர் எதை செய்தாலும் எனக்கு நன்மையை தான் செய்வார். நம்ம ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டேன் அப்படின்னு விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். ஆண்டவரே, விசுவாசத்துல உறுதியா இருக்க எனக்கு உதவி செய்யுமாப்பா. விசுவாசம் எனக்கு தாங்க. விசுவாசத்துல உறுதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். விசுவாசனை விட்டுட்டோம்னு சொன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, ஆண்டவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாது. அதான் சொல்லி விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் அப்படின்னு சொல்லி எப்ரேல் 11:6
1: விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம்.
0: விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் நம்ம கேட்டு பெற்றுக்கலாம். ஆண்டவரே, விசுவாசம் தாங்கப்பா. விசுவாசம் வாழ்க்கையில் வர்த்திக்க மொதல் விசுவாசம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். 2வதாக ஒன்னியாவான் 3:2-3
1: பிரியமானவர்களே,
0: இப்பொழுது
1: தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்.
0: இனி எவ்விதமாய் இருப்போம் என்று
1: இன்னும் வெளிப்படவில்லை.
0: ஆகிலும்
1: அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று
0: அறிந்திருக்கிறோம்.
1: அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருப்பது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறார்.
0: அருமையானவர்களே, நம்ம இப்ப இப்படி இருக்கிறோம், வரும்போது என்ன செய்வோம், ஆண்டவர் வரும்போது என்ன செய்வோம், அவர் இருக்கிற வண்ணம் அவருக்கு ஒப்பாகவே நம்ம இருக்க போறோம் அப்படின்னு இந்த உலகத்துல நம்ம சுத்திகரிக்க வேண்டும். நம்ம இறந்தப்ப சுத்திகரிக்க முடியாது. நம்ம இந்த உலகத்தில் இருக்கும் போதே சுத்திகரிக்க வேண்டும். நம்ம ஆண்டவராக இயேசு சொன்னார், நான் உங்களை திக்கற்றால் விடே, திரும்ப உங்களிடத்துல வருவேன்னு சொன்னார், வரப்போறாரு. நம்ம ஒவ்வொரு நாள் என்ன செய்ய வேண்டும், அவர் இருக்கிற வண்ணமாக நம்ம இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தரி வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம செபிக்க போறோம். ஆண்டவர் நோக்கி நம்ம செவம் பண்ணுவோம். நம்ம தேவைகளை ஆண்டவர் கட்டாயம் சந்திப்பார். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறங்க. பரலோக பரிசுத்த பிதாவே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. டிவி பார்த்திருக்க ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வித்து பலப்படுத்த முடியா செபிக்கிறோம். சமாளித்தாரு, சந்தோஷித்தாருமையா, நன்மையான காரியத்தை செய்யப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சிற தேவன் ஆண்டவரே, அப்பாமை துதிக்கிறோம். நீர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அசியங்களை செய்கிறவரையும் துதிக்கிறோம், போற்றுகிறோம். கர்த்தருடைய கரம் தாங்க வேண்டும் ஐயா. எத்தனை பேர் அப்பா தாய் தப்பு இழந்திருப்பாங்க ஆண்டவரே, எத்தனை பேர் பிள்ளைகள் இழந்திருப்பாங்க, அவங்களெல்லாம் நீங்க ஆற்றுங்க, தேற்றுங்க, ஆறுதல் படுத்துங்க. அன்பின் தகப்பனே, அப்பாமை துதிக்கிறோம். தாய் இழந்த பிள்ளைகளுக்கு சமான சந்தோஷத்தாரும், அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வழி உருவாக்கி தாங்க. தேவைகள் அனைத்து சந்திங்க, ஆசீர்வைத்து உயர்த்த வேண்டியா ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய கரம் தாங்கி வழி நடத்திட்டுமையா, நன்மையான காரியத்தை செய்ய வேண்டிக் கொடுத்திருக்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரீஷர் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. வேலை இல்லாத குடும்பங்களை வேலையை கொடுங்க சப்பா. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும். கற்பத்தின் கனி கற்றால கிடைக்கும் சுகுந்தரணி சொன்னீரை குழந்தை பாக்கிட்ட தாருமப்பா தாங்க சப்பா தாங்க. குழந்தை தாருமையா அண்டு உமக்கு லேசான கருமையா. பலவன் காய்கிலும் பலவீனன் காது உதவிச்சிருந்த லேசான கரும். குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாய்த்து கொடுக்க முடியாச்சு பிக்கிறோம். நன்மைகளா நிரப்ப முடியாச்சு பிக்கிறோம். கடன் அடைக்க உதவிச்சு முடியாச்சு பிக்கிறோம். கஷ்டத்தை மாத்த முடியா கெஞ்சுகிறோம் ஐயா. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தர முடியா செபிக்கிறோம் ஐயா. வாகனம் வச்சிருக்கிற மக்களை வாகனத்தை ஆசீர்வதிக்க முடியா செபிக்கிறோம். வாகனம் நல்ல ஓடத்தக்கதாக கிருப தர முடியா செபிக்கிறோம். தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். அப்பா அம்மட பார்த்து கெஞ்சிரும் வியாபாரம் செய்யற மக்களை ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திக்க முடியா செபிக்கிறோம். பொருளாதாரத்துல பின் வாங்கியிருக்க ஒவ்வொரு மக்களோட தேவைகளை சந்தித்து ஆசீர்வித்து உயர்த்துங்க. தேவை கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும். நன்மையினால முடிச்சுட்டு காத்துக்கோங்கப்பா. எங்க அருமையான சிறு பிள்ளைகள் நம்ம கருத்துல கொடுக்கறோம். எல்லா தீங்குக்கு விலை காத்துக்கோங்கப்பா. சிறு பிள்ளைகளுக்கு எத்தனையோ பிசாசன் கண்ணி வைத்திருக்கான் ஆண்டவர. அவருடைய கண்ணிக்கெல்லாம் விலைக்கு காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. தகப்பனே தகப்பனே எங்க சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும் பராமரித்துக் கொள்ளும். எல்லா குழந்தைகளும் செபிக்கிற குழந்தைகளா துதிக்கிற குழந்தைகளா மாற்றும் ஆண்டவர். அதிசயங்களை அற்புதங்களை செய்யப்பா. ஞானத்திலும் பக்தியிலும் கல்வியிலும் சிறந்து விளங்குற பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். நல்ல செபிக்கிற பிள்ளைகளாக துதிக்கிற பிள்ளைகளாக ஆராதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. சிறு பிள்ளைகளுக்கு பிசாசு வச்சிரு கண்ணில் யாரும் இந்த கண்ணில் மாற்றாதபடிக்கு பிள்ளைகள் எல்லாவற்றிலும் அப்பா சிறுவர் வாயினால அப்பா பலன் உண்டு பண்ணுவேன்னு சொன்னீர். அப்பா துதி உண்டு பண்ணுவேன்னு சொன்னீர். அப்படியாக சிறு பிள்ளைகளை ஆசீர்வித்து உயர்த்துங்க. பொறுப்படுத்தி காத்துக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமே மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யேசுபா நாமத்தில் தாழ்மையை கேஞ்சுகிறோம் பரமபிதாவே ஆமென். கத்த நம்ம செவத்தை கேட்டார் கலங்காதீங்க.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன்னை அணுகாதுன்னு சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும். அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஆராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினை தருவார். எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ₹100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30-780-19, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12 Bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1-49-01-00-00-2229 என்ற எண்ணிக்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.
2: நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தமிழ் டிவி.

0: நான் இப்போ அலெக்சாண்டர் ஸ்டுடியோவுக்கு முன்னாடி நின்னுகிட்டு இருக்கேன். இங்க கூட்டம் பயங்கரமா நிரம்பி வழியுது. உள்ள போய் பார்க்க முடியுமான்னு எல்லாரும் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க.
1: என்னுடைய அடுத்த விருந்தினருக்கு மக்கள் மத்தியில நிறைய வரவேற்பு இருக்கு. அவரை பாக்கிறதுக்காகவே நேத்து ராத்திரில இருந்து ஸ்டுடியோக்கு வெளியே கூட்டம் ரொம்ப வழியுது. உலக பிரசித்தி பெற்ற இவர்
2: இன்னைக்கு நமக்கு பேட்டி கொடுக்க போறாரு. இவருடைய புது புத்தகமான எம்பவர் யுவர் ஃபியூச்சர் பை எம்பிரேசிங் யுவர் பாஸ்ட்ல நம்மளோட பல கேள்விகளுக்கு பதில் சொல்லி வாழ்க்கையோட தத்துவத்தை நமக்கு புரிய வைக்கிறாரு. இப்படி ஒரு என்ட்ரிய நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. வேர்ல்ட் ரிலிஜன் மற்றும் மித்தாலஜில டாக்டரேட் பட்டம் வாங்கினவங்களை எதுக்காக கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டில இருந்து வெளியே
3: அனுப்புனாங்க? அவங்களுக்கு என்ன வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் எப்பவுமே செமினார்ல சொல்ற மாதிரி ஒரு விசித்திரமான வாழ்க்கையை உண்டாக்க ஒரு விசித்திரமான மனக்கட்டுப்பாடு தேவை.
2: உங்களோட பல முக்கியமான வேலைகள்ல நீங்க குறிப்பா பைபிள் கூட பத்தி ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க இல்லையா? பல நாட்களுக்கு அப்புறம் அது மறுபடியும் தலைப்பு செய்தியா வந்திருக்கு. அப்புறம் ரோஸ்டன்பர்க் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க.
3: ரோஸ்டன்பர்கோட இழப்பு ஈடு செய்ய முடியாதது. அவர் சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம்.
2: நம்மளோட ஆடியன்ஸ்க்கு இந்த பைபிள் கோட்னா என்ன, அது எப்படி வேலை பாக்குதுன்னு சொல்ல முடியுமா?
3: வெல், ஒரு கிராஸ்ல மறைச்சு வைக்கப்பட்டிருக்கிற வாக்கியங்களும் வார்த்தைகளும் இருக்கு. அது நம்முடைய கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் மட்டும் சொல்லல, நம்முடைய எதிர்காலத்தையும் தெளிவா சொல்லுது. நிறைய பேர் இதுல உலகத்துடைய ப்ளூ பிரிண்டே இருக்கிறதா நம்புறாங்க. நல்லா கவனிங்க, இந்த எல்லா இடைவெளிகளையும் பங்க்சுவேஷன்ஸையும் எடுத்துட்ட பிறகு ஒளிச்சு வைக்கப்பட்ட வார்த்தைகள் சமமான எண்களை கொண்டு இருக்கு. உதாரணத்துக்கு ஒவ்வொரு 4வது, 12வது, 50வது வார்த்தைகளை சொல்லலாம். ஹிட்லர், கெனடியோட கொலை எல்லாமே இதுல ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கு. ஐசக் நியூட்டன் தன்னுடைய கடைசி 10 வருஷத்தை எப்படி கழிச்சார் தெரியுமா? பைபிள் கூட ஆராய்ச்சியில. இன்னொரு உதாரணத்தை சொல்லணும்னா பிரின்சஸ் டயானாவை சொல்லலாம். சரியான இடைவெளி விட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. இப்படியே இடைவெளி விட்டு பார்த்தா பாரிஸ் டனல் ஆகஸ்ட் கூட வரும். அப்புறம் 57 பார்த்தா 1997 நம்ம தேதி படி கிட்டத்தட்ட அதே நேரத்தில் அவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. அதுவிட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா டேனியல் புத்தகத்துல கடைசி நாள் வரைக்கும் புத்தகத்தை சீல் பண்ணி வைக்க சொல்லி தேவதைகள் சொல்லுது. ஆனா இந்த புத்தகத்தோட ரகசியத்தை ரோஸ்டன்பர்க் கண்டுபிடிச்சிருக்கலாம். அவர் என்ன நம்பினார்னா பைபிள் உண்மையிலே ஒரு ஹாலோகிராபிக் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்னு. 2D இல்லாம 3D தான் அதை தெரிஞ்சுக்க முடியும். இது மட்டும் நாம கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த கூட வச்சு கடவுள் நம்ம எதிர்காலத்தை எப்படி எழுதியிருக்காருன்னு நாம கண்டுபிடிச்சிடலாம். எப்படியும் நான் இத பத்தி என்னோட புத்தகத்துல ஏன் எழுதிருக்கேன்னா, நாம எல்லாரும் நம்புறது மதங்களை மட்டும்தான். ஆனா நம்ம சிந்தனைக்கும் மேல நிறைய விஷயங்கள் இருக்கிறத நம்ம ஏத்துக்க மறுக்கிறோம்.
2: உங்களை மாதிரி நல்லா படிச்சவங்க கூட இந்த பைபிள் கோடெல்லாம் நம்புறீங்களேன்னு யாராவது உங்ககிட்ட கேள்வி எழுப்பியிருக்காங்களா? அப்படி கேட்டிருந்தா நீங்க என்ன பதில் சொன்னீங்க?
3: நீங்க சொல்ல வர்றது இயேசு நம்மை நேசிக்கிறார், அது இதுன்னு பைபிள்ல நிறைய வார்த்தைகள் இல்லையன்னு கேட்க வரீங்க இல்லையா?
2: ஆமா, அதேதான்.
3: எங்க அம்மா இந்த கண்ணோட்டத்துல தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னாச்சு தெரியுமா? எனக்கு 10 வயசு இருக்கும்போது எங்க அம்மா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க. அவங்களுக்கு கடவுள் மேல இருந்த நம்பிக்கை, கடவுள் மேல இருந்த பக்தி எல்லாமே கட்டுக்கதுன்னு நான் அப்பதான் நம்பினேன். ஒரு முடிவுக்கும் வந்தேன். அதனால இந்த மாயை நிச்சயமா உண்மையா இருக்கணும்.
2: இது உங்களோட தனிப்பட்ட கருத்துன்னு கூட சொல்லலாம் இல்லையா? உங்களோட குறிக்கோள் தான் என்ன?
3: சென்ட்ரா, என்னோட குறிக்கோளே மக்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணுங்கிறது தான். நீங்க எல்லாரும் மாறுதல விரும்புறீங்களா? அதான் எனக்கு வேணும். மாறுதல் தான் எல்லாத்துக்கும் அர்த்தத்தை கொடுக்கும். நான் பல பேர் பின்தங்கி இருக்கிறத பாத்திருக்கேன். ஏதோ ஒரு பெரிய சக்திக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, உணர வேண்டியது என்ன தெரியுமா? அந்த சக்தியே நாம தாங்கிற உண்மையே. பரிணாம வளர்ச்சியில அடுத்த அடியை எடுத்து வச்சு கடைசியா நாம சாதிச்சு காட்டணும்.

0: மாதம் ஆனா கோடோட கடைசி பகுதி மிஸ் ஆகுது. அவரோட நோட்ஸ்லயும் கடைசி பக்கத்தை காணும். ஆனாலும் இந்த ப்ரோக்ராம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு.
1: அலையை சேர்ந்த ரெண்டு பேர், அவங்களை நாம எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும்.

0: அலெக்சாண்டர் இப்போது மக்களின் பார்வைகளுக்காக திறக்கப்பட்டிருக்கு, அதுவும் சில நல்ல பணிகளுக்காக. இது வந்துட்டு மக்களின் மனதில் கொடி கொண்டிருக்கும் டாக்டர் கேலன் ஹேன். சார், நீங்க இங்க விக்கிறவரா வந்திருக்கீங்களா இல்ல வாங்குறவரா வந்திருக்கீங்களா?
1: அதெல்லாம் இல்ல, கொஞ்சம் ஷாம்பெயின் குடிச்சிட்டு போலான்னு வந்தேன். நல்ல விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கேன்.
0: அலெக்சாண்டர் எல்லாராலையும் போற்றப்படுபவர். தற்போது அரசியலுக்காக யூரோப்பியன் சேர்மனாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் தன்னுடைய இந்த நாளை கொண்டாட விரும்பினாரு. அதுக்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சு இதுல வர பணத்தை வச்சு ஆப்பிரிக்கன் ரிலீஃப் ஃபண்டுக்காக உதவ போறாரு.

0: லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், உங்களோட நிதி உதவி எனக்கு ரொம்ப தேவை. நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோட ஃப்ரெண்ட் டஸ்கரியோட பிரின்சஸ் கேப்ரியாலா நம்மிடையே வந்திருக்காங்க. அவங்க சில வார்த்தைகள் பேசுவாங்க. நன்றி. வாங்க பிரின்சஸ் கேப்ரியாலா.
1: கடந்த சில வருஷங்களா சேர்மன் அலெக்சாண்டரோட ஒத்துழைப்பு நமக்கு பல வழிகள்ல உதவி இருக்கு. அழிஞ்சுகிட்டு இருக்கிற நம்ம பொக்கிஷங்களை அவர் தான் காப்பாத்துறாரு. வெற்றியோட ஆரம்பத்துல நாம இப்ப இருக்கோம். முதலாவதாக ஆரோக்கியமான பிஸ்கட் ஒண்ணு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இத சாப்பிட்டா மனிதன் நாள் பூரா சக்தியோட இருப்பான். தேங்க்யூ. அடுத்ததா ஒரு புதிய தொழில்நுட்பத்தால கடல் நீரை சுத்திகரிச்சு சுத்தமான ஒரு குடிநீரா தயாரிச்சிருக்காரு. பாலைவன மக்களுக்கு இது ரொம்ப உதவும். மிக அற்புதமான இந்த கண்டுபிடிப்புகளுக்காக நான் சேர்மன் அலெக்சாண்டருக்கு இந்த வருஷத்துக்கான யுனைடெட் நேஷன்ஸோட மிகச்சிறந்த மனிதருக்கான விருதை அளிக்கிறேன்.
2: Mr. Chairman.
0: Mr. Mythology. நீங்க தான டாக்டர் லேர்ன். பரவாயில்ல, அவரை விட. ஆமா, உங்களுக்கு என்ன எங்க எல்லாரையும் தலைமையில தாங்கறத நினைப்பா?
3: உங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவியை செய்ய வந்திருக்கேன்.
4: அப்படியா மிஸ்டர் லேர்ன்? ஒரு சிறந்த உலகத்தை உருவாக்க விசித்திரமான மனநிலை வேணும் இல்லையா?
0: நீங்க இவங்களை சந்திச்சிருக்கீங்களா?
3: நான் இவங்களோட ரசிகன்.
0: அப்புறம் இன்னொரு விஷயம், உலகத்துல மாறுதல்களும் தொலைநோக்கு பார்வையும் ரொம்ப முக்கியம்.
3: சார், நான் உங்களை சந்திச்சு சில முக்கியமான விஷயங்களை பேசணும். யார் இருந்தாலும்
4: கேக்குறீங்களா? இவன் அலெக்ஸோட காவலாளி மாதிரி ரொம்பவே பயங்கரமான ஆளுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
3: அப்படின்னா நான் இவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும்.
4: ஸ்டோன் ரொம்ப நல்ல மனுஷன், அவரை பலியாக்க கூடாது.
3: அவர் நல்லது செய்வாருன்னு எனக்கும் நம்பிக்கை இருக்கு. நானும் பணம் சம்பாதிக்க விரும்பல, மக்களுக்கு நல்லது செய்ய விரும்புறேன்.
4: பிரமாதம், உங்களுடைய பேச்சு வலிமை மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு.
5: Kind of you. What would your wife say?
6: We're separated, so probably not too much.
5: Almost as effective as your personal power tapes.
6: Did I do something to offend you in a former life?
5: No, only in this one. You know, Stone is a good man. He doesn't deserve to be exploited.
6: Hey, I believe in what he's doing for the world. I'd like to help people out where it's not about making money.
5: Brilliant, because you know the best thing about your power tapes.
4: Kandipa panamu vandu serum.

0: எப்படி நம்ம ஷாட்? நான் இதுல எக்ஸ்பர்ட். ஆமா, ஏன் டல்லா இருக்க?
1: ஒண்ணு
0: எப்பவும் எதையாவது சந்திச்சுக்கிட்டே இருக்க. ஆமா, உன் ஃபேமிலி எப்படி இருக்க?
1: இதுக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கலாமா?
0: கேட்டது தப்பா? அந்த அலெக்சாண்டரோட மீட்டிங்க்கு போக வேண்டாம் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லி இருக்கேன். ஆனா கேட்காம போயிட்டு வந்து நிக்கிறேன்.
1: என்ன கூப்பிட்டதே நீங்க தான் மறந்துட்டீங்களா?
2: பாய்ஸ், உங்க டிஃபன் ரெடி. நீங்க ரெடியா?
0: நீ அடிக்கடி வெளியே சுத்திக்கிட்டே இருப்பியா? டென்னிஸ் கோல்ஃப் கோர்ட்னு
1: சொல்ல வந்தது சீக்கிரமா சொல்லுங்க.
0: நேரத்தை நேற்று உன் மனைவி கிட்ட பேசியிருக்கா?
1: அதுக்காக வர சொன்னீங்களா?
0: உங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ஏன் என்கிட்ட முதலியா சொல்லல? டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கேமே.
1: உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி ஒரு 30 வருஷம் இருக்குமா ஜாக்?
0: 32 வருஷம் ஆச்சு. எங்க கதையை விட உங்க கதைக்கு என்னாச்சு?
1: இப்ப உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? என்னோட திருமண வாழ்க்கைய நான் எழுதிட்டேங்கிறதையா இல்ல எனக்கு சமாளிக்க தெரியலங்கிறதையா?
0: அவசரப்படாத, நாம நண்பர்கள், நண்பர்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கணும்.
3: கலன், எங்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. செனட்டரோட மனைவியா இருக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. என்ன பண்ணிச்சிருங்க. என்ன நடந்தாலும் நாங்க பெரிய மாட்டோம்னு எங்களுக்குள்ள நாங்க உறுதியா இருந்தோம். எந்த நேரத்திலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும்
1: சரி. தொலைநோக்கு பார்வையை பத்தி சொல்லுங்க.
0: தொலைநோக்கா? எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது.
1: ஆனா எனக்கு அந்த பார்வை இருக்கு.
0: அப்படி என்ன பார்வைன்னு சொல்ல முடியுமா?
1: கெட்டது நடக்க போதுன்னு எனக்கு தெரியுது.
0: ஒருவேளை உன்னுடைய உள்ளுணர்வு ஏதோ சொல்ல வரும்போது நினைக்கிறேன்.
1: அப்படியா? என்ன கிண்டல் பண்றீங்கல்ல?
0: என்னை எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சு இந்த பதவியில உட்கார்றதுக்கு காரணமான ஒன்ன நான் கிண்டல் பண்ணுவனா? எனக்கு அந்த மாதிரி உள்ளுணர்வு எல்லாம் இல்ல. குடும்பத்தை பத்தியும் தெரியும், கல்யாணத்தை பத்தியும் தெரியும். ஒரு மனிதனோட உண்மையான வெற்றிய அவன் மனைவியோட முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சொல்லுவாங்க. அதனால அவளை அனுசரிச்சு போக கத்துக்க.
4: ஓகே ஓகே, நீங்க சொன்ன விஷயத்த நான் மறக்கல. ஓகே, நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, கவலையே படாதீங்க. ஓகே ஓகே ஓகே ஓகே, பாய். அது அந்த ஸ்கிரீன்ல டாக்டர் லேன பாத்திய, அவரை பத்தி நீ என்ன நினைக்கிற?
1: அவரை பத்தி நான் எதுவும் நினைக்கல.
4: என்னை பொறுத்த வரைக்கும் அவரு சுவாரஸ்யமானவர், தொலைநோக்குள்ள மனுஷன். என்னை சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி தொலைநோக்கு இல்ல.
5: Tamil rocker, that's Thangami.
6: Hello, Gilan.
7: Daddy!
1: என்னோட பர்த்டே பேபி எங்க?
7: இதோ இங்க.
6: நீங்க அவளை இப்படி கெடுக்க கூடாதுல்ல. நான் ஏற்கனவே அவளை
7: டாடி எங்க இருக்கேன்னு கண்டுபிடிங்க.
1: எங்கடா இருக்க செல்லம்? நீ எங்க இருக்கன்னு எனக்கு தெரியும். நான் வருவன் எதிர்பார்க்கல. எப்படிய சர்ப்ரைஸ்?
7: நீங்க எப்படியா வருவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க என்ன சிரிப்ப மாட்டீங்க?
6: குழந்தைகள் அன்பு இருக்க மாதிரி ஏன் மேலயும் இன்னும் அன்பு இருக்கா?
7: மட்டும் சொல்லிடாதீங்க. நீங்க எப்ப வீட்டுக்கு வந்தாலும் ஹாய் சொல்றீங்க, கட்டி பிடிக்கிறீங்க, முத்தம் கொடுக்கறீங்க, அவ்வளவுதான்.
1: இன்னும் வேணும்னு சொல்ல தர?
7: நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். சில சமயம் நீங்க பிஸியா இருக்கிறது என்ன அவாய்ட் பண்றதுக்காகன்னு என் மனசுக்குள்ள தோணுது. நான் போய் கேக் செய்யணும்.
1: ஜெனி,
7: என்ன விடுங்க.
1: நான் யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ணிட்டேன். இங்கே இருக்க போறேன் உனக்காகவும் குழந்தைக்காகவும். இதெல்லாம் நடக்க நாளாகும் தான், ஆனா எப்படி நடத்தி காட்டும்? நம்ம கனவுகளோட உள்ள போனா நாம எப்படி இணைக்கப்பட்டிருக்கோங்கிறது நல்லா தெரியும். சில பேர் சொல்லுவாங்க, என்னோட வாழ்க்கை ஒருவேளை வேற ஒருத்தருடைய கனவா இருக்கலாம். இந்த சமுதாயத்துல மித்தாலஜிங்கிறது தனிப்பட்ட மனிதனோட கனவு. ஆனா மதம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல சாத்தான்கள் நிறைய இருக்கு. அதுங்க எப்பவுமே ஆத்மாக்களோட சண்டை போட்டு போராடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? நம்மளோட வேலைகளை நம்ம சரியா செய்யலனா
7: சைன் பண்ணுங்க ப்ரொஃபசர். தேங்க்ஸ்.
8: ஸ்டோன் அலெக்சாண்டர் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு, உங்க கூட தனியா பேச விரும்புறாரு. அவர் உங்களை அவருடைய வேர்ல்ட் ஸ்பேஸ் மீத்துக்கு வரவேற்க சொல்லியிருக்காரு.
1: மன்னிக்கணும், நான் உங்களோட அழைப்பு ஏத்துக்க முடியாது, நாங்க வரவும் முடியாது.
8: இது அவருக்கு ரொம்ப ஏமாத்தமா இருக்கும்.

0: ஐசக்கோட வீடு, யூதர்களுடைய மத கூட்டம், இஸ்மாயிலுடைய வீடு ஒரு மாஸ்கா இருக்கும், அநேகமா டோம் ஆஃப் ராக்கா இருக்கலாம்.
1: நம்ம ஏஜென்ட்ஸ காண்டாக்ட் பண்ணி ஜெருசலம் திட்டத்தை ஆரம்பிக்க சொல்லு. கம் ஆன், டூ இட்.

0: பாக்க எப்படி இருக்க?
1: உனக்கு என்ன, நீ எப்பவுமே அழகுதான்.
0: தேங்க்ஸ். இவ்வளவு தூரம் ஷார்ட் அவே.
1: ஓகே,
0: ஃப்ரேம் வெச்சிட்டேன்னு சொல்லு.
1: ஓகே, ரெடி. கேமரா ஆன் பண்ண சொல்லுங்க, சீக்கிரம்
0: சார். சீக்கிரமா அதை ரெக்கார்ட் பண்ணுங்க.
1: ஓகே.
2: ஒரு முக்கிய செய்தி, ஜெருசலத்துல இப்ப இருக்கிற நம்முடைய நிருபர் சாண்ட்ராவை நம்ம தொடர்பு கொள்வோம். சாண்ட்ரா,
3: இப்ப எனக்கு பின்னாடி தெரியற இஸ்லாம்களோட டோம் ஆஃப் தி ராக் தகர்க்கப்பட்டதா நீங்க பாக்குறீங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ஒரு பெரிய வெடி சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்ட போது அப்படியே காதையை வெடிச்சிட்டு போல.

0: பெஞ்சமின்
1: முக்கியமான மெசேஜ் இருக்கு. நீ முதல்ல இங்கிருந்து போயாகணும். நீங்க கூட வா.

0: கடந்த வாரம் நடந்த வெடிகுண்டு தாக்குதலுக்கு காரணம் தாங்கள் இல்லை என்று இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன மக்கள் மறுத்து வருகிறார்கள். 7வது நாளாக வன்முறை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மிஸ்டர் அலெக்சாண்டர் 3 நாட்களாக 2 நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். ஆனாலும் எந்த முன்னேற்றமும் இல்லை. கடைகள் மற்றும் வர்த்தக மையங்கள் மூடப்பட்டுள்ளன. நடந்த சம்பவத்திற்கு இஸ்ரேல் பொறுப்பேற்கும் வரை தன்னுடைய எல்லா வர்த்தக கப்பல்களையும் நிறுத்தி வைப்பதாக சவுதி அரேபியா அறிவித்துள்ள
1: குழந்தை தூங்கிட்டா போல இருக்கு. நீங்க இன்னைக்கு நைட்டு வேலைக்கு போறீங்களா இல்ல ஏன் கூடவே இன்னைக்கு தங்க போறீங்களா? கல்யாணமான புதுசுல எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம்ல. எந்த கவலையும் இல்லாம எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாம
2: என்ன இது?
1: சேர்மன் அலெக்சாண்ட்ரா, நீங்க ஏன் இதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல?
2: சொல்லணும்னு எனக்கு தோணலதான்.
1: முக்கியமான மீட்டிங்கா? போயிட்டு இந்த வீக்கெண்டுக்குள்ள வந்துருவீங்கல்ல? வெக்கத்தை விட்டு நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இதுக்காக எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்த தெரியுமா?
2: ஒரு வாரம் தானே.
1: சுலபமா சொல்லிட்டீங்க.
2: இது ஊ மேலயும் மேடி மேலயும் சத்தியம். எல்லாம் சரியாயிடும். நான் சொல்றது நம்ப.
0: பாலஸ்தீனம் மற்றும் இஸ்ரேல் ஆகிய 2 நாடுகளுக்கும் இழப்புகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றன. இருந்தும் பேச்சுவார்த்தைக்கு இடம் இருக்கிறது என்று அலெக்சாண்டர் தரப்பு நம்புகிறது.
3: உள்நாட்டு போர் தீவிரம் அடையும் என்று சிலர் கூறுகிறார்கள். இதே நிலைமை நீடித்தால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும் என்று மக்கள் அஞ்சுகின்றார்கள்.
4: சார், இஸ்ரேல் பேச்சுவார்த்தையிலிருந்து விலகிக்கிறேன்னு அறிவிச்சிருக்காங்க. அவங்க உங்களுடைய பதவிக்கு எந்த அர்த்தமும் இல்லைன்னு நினைக்கிறாங்க.
2: இப்படிப்பட்டவங்க தான் உலகத்தை நல்வழிப்படுத்துவாங்கன்னு உங்ககிட்ட சொல்லுங்க. காரணம் இல்லாம அவங்களுடைய நாடு அவங்களுக்கு கிடைக்கும்னு நம்ப வேணாம்னு சொல்லுங்க. அது முட்டாள்தனம் புரிய வைங்க. அவங்க ஒரு ஒப்பந்தத்துக்கு வர வரைக்கும் நீங்க அவங்களுக்கு உதவ முடியாதுன்னு சொல்லுங்க.
4: இதெல்லாம் நடக்காத விஷயம்.
5: டாக்டர் லேனோட அருமையான யோசனைப்படி நான் இஸ்ரேல் பிரதமரை சந்திக்க விரும்புறேன். நீ அவரோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போய் அவர் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ண போ.
2: சரி சார்.
5: எல்லாரும் கிளம்புங்க, நாங்க தனியா பேசணும். நீங்க எங்களுக்கு ரொம்ப உதவியா இருப்பீங்க.
2: இதைத்தான் எல்லாரும் விரும்புறாங்க. அடிமைகளை

0: மேலும் அடிமைப்படுத்தவர் சாத்தான் தேவை
1: இருக்கலாம். ஆனா அவங்க மட்டும் இல்ல, நாங்களும் கெட்டவங்க தான், தனிப்பட்டவங்க தான், வரமுறை இல்லாதவங்க தான். இங்க எந்த விதிமுறையும் கிடையாது. இங்க இல்லாத இன்னொரு விஷயம்
0: தொலைநோக்கு.
1: எஸ்,
2: ரோம்.
1: ரோமன் எம்பையர் உருவானதுக்கு இப்படிப்பட்ட காவல் தான் ஒரு காரணம். அது நம்மளோடது மாதிரி கிடையாது. 200 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்ச உலக சமாதானம். கலை, இலக்கியம், பண்பாடுன்னு உலகமே ஒன்னா சேர்ந்து இருந்தது. அந்த உலகத்தை நான் மறுபடியும் பார்க்க விரும்புறேன். நீங்க சொல்ற மாதிரி மக்களோட வாழ்க்கையில மறுபடியும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புறேன். நம்மளோட எவல்யூஷன்ல அடுத்த கட்டத்துக்கு நான் போக விரும்புறேன்.

0: நமக்கு யாராவது இப்ப தூண்டுகோளா இருக்கணும், நமக்கு உந்துதலா இருக்கணும். இது என்ன மியூசிக்?
1: இது மெக்கலையோட மியூசிக். ரொம்ப அற்புதமா இருக்கும். அவர் தான் எனக்கு ஒரு தூண்டுகோளா இருக்காரு.
0: எஸ், தூண்டுகோள் தான். நம்ம செய்திகளை வெளியே கொண்டு போற ஒரு சாதனமா இருக்கிறவங்க நமக்கு தேவை. அதாவது டாக்டர் மார்ட்டின் லூதர் கிங் மாதிரி, காந்தி மாதிரி, ஒரு புதிய அமைதியை நிலைநாட்ட நமக்கு ஒரு புதிய சீசர் தேவை.
1: வேண்டாம், சீசர் மாதிரி வேண்டாம். அவர் பிரம்மாண்டமா முன்னாடி போக, நாம சாதாரண ஆள் மாதிரி கையை கட்டிட்டு அவர் பின்னாடி போய் நம்மள நாமளே அவமானப்படுத்திக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுல எனக்கு விருப்பமும் கிடையாது. கண்டிப்பா இதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஒரு சிலருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயத்தை இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த பாம் பிளாஸ்ட், பஞ்சம், கொடிய நோய் எல்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கு.
0: எப்படின்னு சொல்லுங்க.
1: எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா நம்ம வேலை அவசரமானதுன்னு மட்டும் எனக்கு புரியுது. இது ரொம்ப அற்புதமான ஒரு ட்ரிங்க்.
0: மிஸ்டர் அலெக்சாண்டரோட சிறப்பு விருந்தினருக்காக, அதுவும் முழு அன்போட.
1: எங்க அப்பா இந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தார். எங்க அப்பா மாதிரி எத்தனையோ அலெக்சாண்டர்கள் இந்த பதவியில இருந்துட்டு போயிருக்காங்க. எங்க அம்மா தான் பாவம். எங்க அப்பா ஒரு குடிகாரர், பல பெண்கள் கூட தொடர்பு வச்சிருந்தாரு. எங்க அம்மாவை போட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்காரு. அதனால சின்ன வயசுலயே நான் நல்லதையும் கெட்டதையும் பிரிச்சு பார்க்க கத்துக்கிட்டேன்.

0: ஹலோ, யாரு? அம்மா கிட்ட குடுக்கற.
1: ஹலோ ஜெனி, நான் சீக்கிரமா தான் வரணும்னு நினைச்சேன். ஆனா என்ன இங்க சேர்மன் அலெக்சாண்டர் வெளியுறவுத்துறை அமைச்சரா நியமிச்சிருக்காரு.
2: எனக்கு இந்த பதவி கிடைச்சதுல உனக்கும் சந்தோஷம் தான் நினைக்கிறேன். ஆனா நான் எவ்வளவு நாள்ல திரும்பி வருவேன் எனக்கே தெரியல. இதுதான்
1: என்னுடைய வாழ்க்கையோட அர்த்தம்னு எனக்கு தெரியுது. மேடிய நான் கேட்டதா சொல்றேன், நான் எப்ப நேரம் கிடைச்சாலும் உங்களுக்கு மறக்காம போன் பண்றேன். பாய்.
3: குடும்பங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், அதுல நிறைய கஷ்டம் வரும். எனக்கு அப்படி கஷ்டம் வந்தது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி.
1: அதுக்காக வருத்தப்பட்டீங்களா?
3: உங்களுக்கு எனக்கும் பெரிய வேலைகள் காத்துக்கிட்டு இருக்கு. சரி வாங்க, நாம ரெண்டு பேரும் ஒன்னா இணைஞ்சு அதை போய் கொண்டாடுவோம்.
4: மிஸ்டர் அலெக்சாண்டர் மற்றும் புகழ்பெற்ற குலன் லேன் இரண்டு பேரும் உலக அமைதிக்கான முயற்சியோடு முதல் கட்ட பயணத்தை துவங்கினார்கள். முதலில் அவர்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்காக வாஷிங்டன் செல்கின்றார்கள். இதேபோல் பல நாடுகளுடைய தலைநகரங்களுக்கு அவர்கள் செல்லவிருக்கின்றார்கள்.
5: ஸ்டாக் மார்க்கெட் இப்போது கடுமையாக உயர்ந்துள்ளது. உலகமெங்கும் பணப்புழக்கம் என்ற அலெக்சாண்டரின் புதிய திட்டம் பலத்த வரவேற்பை பெற்றுள்ளது. மிஸ்டர் அலெக்சாண்டர் தன்னுடைய புதிய எண்ணெய் கப்பலை கஷ்டப்படும் நாடுகளுக்காக அர்ப்பணித்துள்ளார். இதனால் அந்த நாடுகளின் பொருளாதாரம் வளரும் என்று நம்பப்படுகிறது.
4: ஜெருசலேமில் மக்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் அலைமோதுகிறது. கடவுளால் அனுப்பப்பட்ட தூதர்கள் என்று தங்களை கூறிக்கொள்ளும் இரண்டு அடையாளம் தெரியாதவர்கள் உலகம் அழிய போவதை எச்சரிக்க வந்திருப்பதாக கூறுகின்றனர்.
5: ஆனால் வாட்டிகன் சிட்டியில் கலன் லேன் தன்னுடைய உலக மத ஒற்றுமை நிலையத்திலிருந்து உலகம் அழிய போவதில்லை என்று கூறுகிறார். கான்பரன்ஸை தொடர்ந்து டாக்டர் லேன் ரோமில் இருக்க போவதாகவும் அலெக்சாண்டர் கேசலில் ஓய்வெடுக்கப் போவதாகவும் கூறுகிறார்.
1: ஹலோ,
6: நீ உடனடியா இந்த மாநாட்டை நிறுத்தணும்.
1: யாரு யாரு பேசுறது?
6: பேசுறது யாரா இருந்தா உனக்கு என்ன சொல்ற விஷயத்த கவனி.
1: இந்த மாநாடு ரகசியமா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கப்ப அந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்?
7: இது எல்லாமே அவங்க கையில தான் இருக்கு.
1: யார் கையில? யார் பேசுறது?
7: ரோஸ்டன்போகோட ப்ரோக்ராம பத்தி எனக்கு நல்லா தெரியும். இனிமேலும் நான் அதுக்கு உடனே இருக்க மாட்டேன். மேடி ஸ்கொயர்
6: கிட்ட நாளைக்கு மத்தியானம் 2 மணிக்கு உங்களை தனியா சந்திக்கிறேன்.
7: நிச்சயமா இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்தே தீரும்.
8: எனக்கு
1: தனியா போறது நல்லதுன்னு தோணுது. நான் அவனை பயமுறுத்த வரேன்.

0: அவன் உங்ககிட்ட இதை மட்டும்தான் கொடுத்தானா? இதை யார் கொடுத்து அனுப்புனதுன்னு சொல்லலையா?
1: இல்ல
0: சொல்லலையா?
1: சொல்றதுக்கு அவனுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல.
0: நான் உங்களை தனியா அனுப்பியிருக்க கூடாது. ஒருவேளை உங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்கலாம்ல. உங்களை கொன்னிருந்தா என்ன ஆகுறது?
1: இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? Wild sibling tamed by beast. இந்த வாக்கியம் வித்தியாசமா இருக்கு. இது ஹீப்ரூ கோடா இருக்கலாம்.
0: இதுக்கு என்ன அர்த்தம் எனக்கும் தெரியாது. ஒருவேளை நம்ம மாநாட்டை திசை திருப்புற விஷயமா இது இருக்குமோ? இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நாம இந்த இடத்த விட்டு போயாகணும்னு சொல்ல வராங்கன்னு மட்டும் எனக்கு புரியுது. இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டருக்கு லைன் போட்டு இங்கிருந்து கிளம்புறதுக்கு பிளைட் ஏற்பாடு பண்ண சொல்லு.
2: இல்ல இல்ல இல்ல, நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். எல்லாரும் தயவு செஞ்சு நல்லா கேட்டுக்கு. ஒரு பிடி மண்ணை கூட நாம யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது. என் நாட்டு மக்களும் அதை ஒத்துக்கவே மாட்டாங்க.
1: ஜென்டில்மேன்,
2: என்ன
1: பிளீஸ், நான் உங்களுடைய பிரச்சனை என்னன்னு ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம சேர்மன் அலெக்சாண்டர் ரொம்ப நேர்மையான மனுஷன். கொடுத்து பழக்கப்பட்டவர் பறிக்க மாட்டாரு. அதனால நீங்க எந்த தவறான முடிவும் எடுக்க வேண்டாம் ஜென்டில்மேன். சேர்மன் அலெக்சாண்டர் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் இந்த உலகத்துக்காக அர்ப்பணிச்சிருக்காரு. உங்களுக்கும் கொடுக்க விரும்புறாரு.
0: என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக நான் உங்க எல்லார் முன்னாடியும் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். இந்த அருமையான நேரத்துல 7 வருஷங்களுக்கான அமைதி ஒப்பந்தத்தை அறிவிக்கிறதுல பெருமைப்படுறேன். இந்த ஒப்பந்தம் இஸ்ரேலோட எல்லைகளை மட்டும் பாதுகாக்கிறதுக்காக இல்ல, இது மூலமா பாலஸ்தீனமும் சுதந்திர நாடா ஆக போகுது. இந்த நம்பிக்கையை வளர்க்கறதுக்காக நீங்க எங்களுக்கு உதவணும். அது மட்டும் இல்லாம நான் தனிப்பட்ட முறையில சேதம் அடைஞ்ச டோம் ஆஃப் த ராக்கையும் செயின்ட் சாலமனோட கோயிலையும் உடனடியா புதுப்பிக்கிறதுக்காக நிதி உதவி செஞ்சிருக்கேன். வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ சார்.
0: வாழ்த்துக்கள்.
3: நான் சொல்றத கவனமா கேளுங்க. உங்களுக்கு பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்க.
1: அப்படியா? யார் சொல்ல போறா? சொல்லிட்டு நான் தப்பிச்சிடறேன்.
3: இது பாருங்க, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். இது பத்தியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அந்த ரெண்டு பேர்கிட்ட இருந்து நான் உங்களுக்கு மெசேஜ் கொண்டு வந்திருக்கேன். அவங்க உங்களை பிளட் பேஜஸ் ஃபாலோ பண்ண சொன்னாங்க.
1: எனக்கு நல்லா புரியுது. ஆனா நீ சொல்றது எல்லாமே எனக்கு வேடிக்கையா இருக்கு.
4: குலன் சாண்ட்ராவையும் செலிபிரேஷன்ல கலந்துக்க சொல்லுங்க.
5: அலெக்சாண்டரோட இந்த திட்டத்துக்கு உலக நாடுகளைச் சேர்ந்த பல டெலிகேட் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்த திட்டத்துக்கு உற்சாகமான வரவேற்பு இருக்கு. அதுக்கு கைமாறா அலெக்சாண்டர் அவங்களோட கையில தன்னோட அற்புதமான உணவு மற்றும் தண்ணீருக்கான பார்முலாவை ஒப்படைச்சாரு. அதோட சேர்த்து புது தொழில்நுட்பமான அணு ஆயுதத்துக்கான விவரத்தையும் கொடுத்தாரு.
0: குட் ஈவினிங் ஜென்டில்மேன். நம்மளோட இந்த உலக ஒற்றுமையின் முக்கிய சின்னமாக இன்னைக்கு நான் இந்த சிறப்பான படங்களை உங்களுக்கு காட்ட விரும்புறேன்.

0: என்னால நம்பவே முடியல. நம்ம நாட்டோட சேர்த்து பல நாடுகள் தங்களுடைய சுதந்திரங்களை அவங்களுக்கு விட்டு கொடுத்திருக்காங்க.
1: இல்ல இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல.
0: விஷயமே நான் மைனாரிட்டியா இருக்கிறது தான்.
1: இது நம்ம ஆட்சியினுடைய உரிமையை ஒப்படைக்கிறது கிடையாது, நம்ம நாட்டுடைய வளங்களை பெருக்கிறது.
0: யூரோப்பியன்
1: யூனியன் அலெக்சாண்டருக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. வேர்ல்டு யூனியன் இன்னும் டெமோக்ரஸியை தான் கடைபிடிக்குது, அதுவும் சரியான முறையில தான் நடந்துகிட்டு இருக்கு.
0: நான் ஒத்துக்க முடியாது.
1: ஆனா அதுதான் உண்மை.
2: அறிவிக்கப்பட்ட ஒரு வருடத்திற்கு பிறகு இப்பொழுது டெம்பிள் மற்றும் டோமோஃப்ராக்கை மறுபடியும் கட்டுவதற்கான பணி இரண்டு தரப்பிலும் நடந்து வருகிறது.
3: ஜெருசலேமில் அந்த வினோத மனிதர்கள் தொடர்ந்து பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு வருகின்றார்கள். சொர்க்கத்தை மூட ஆண்டவர் தங்களுக்கு சக்தி அளித்திருப்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள்.
2: சேர்மன் அலெக்சாண்டர் மற்றும் லேன் இன்று ரோமுக்கு வருகை தருகிறார்கள். தங்களது 3 வருட அமைதி ஒப்பந்தத்தினை கொண்டாட இன்று ஜெனீவாவில் சந்திக்கிறார்கள்.

0: சரி, நீங்க எனக்கு சொல்லு.
1: என்னது?
0: நம்ம முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிறது விதிதான் நீ நினைக்கிறியா?
1: நீங்க என்ன சொல்றீங்க?
0: ஒரு நிமிஷம். அடால்ஃப் ஹிட்லர் தன்னோட கதாபாத்திரத்தை முழுமையா செஞ்சு முடிச்சிருக்காருனா அவர் தன் கடமையில இருந்து தவறி இருக்காரா?
1: நீங்க சொல்றத வச்சு பார்த்தா
0: சொல்லு. நாம ரோஸ்டன்பர்கோட ப்ரோக்ராம் எடுத்துட்டு வந்தப்போ நாம எதை பத்தியுமே கனவு காணல. அதை அப்படியே பின்தொடர்ந்திருப்போம். உணவு பற்றாக்குறை, அரசியல் ரகசியங்கள், மிடில் ஈஸ்ட ஒழுங்குபடுத்துறது, ஓம் பேரு, என் பேரு, என் லேனோட பேரு எல்லாமே வரும். அது ஒரு வினோதமான கட்டம். இப்ப நாம அதோட ரெண்டாவது கட்டத்தை தொடங்கினா என்ன ஆகும்?
1: இப்ப நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இந்த கோட்களை நம்ப வேண்டியதுதான். இது பாருங்க, ஃப்ரம் டென் அவர்ஸ் ஏவில் அரெஸ்ட் ஒரு சக்தி கல்லின் மேல் உருவாக்கப்படும். எல்லாமே அந்த சாத்தானோட. நீங்க இந்த கோட்களை நிச்சயமா நம்பி ஆகணும். நீங்க உடனே கீழே போய் பார்ட் டூ ஆரம்பிச்சு வைங்க. அப்புறம் இந்த உலகமே உங்க காலடியில கிடக்கும்.
0: அதுதான் உண்மைங்கிறது எனக்கு தெரியும். ஆனா அந்த சாத்தானா நானே ஆயிட்டேனே.

0: துப்பாக்கியை கீழே போடு டாமினிக்.
1: இவன் அந்த ப்ராப்பர்ட்டிகளை பார்த்துட்டா.
0: துப்பாக்கியை கீழே போடுன்னு சொன்ன
1: நீங்க ரோஸ்டம்பர்கோட ப்ரோக்ராம் திருடிட்டீங்க. அந்த கோட் எல்லாம் ஸ்கிரிப்டா மாத்திட்டு இருக்கீங்க. சினகாக் டோம் தகர்த்தது நீங்க தானே?
0: ஆமா, ஆனா நாங்க செஞ்ச நல்லதையும் யோசிச்சு பாருங்க. எத்தனை பேருக்கு உதவி செஞ்சிருப்போம், எத்தனை பேர் உயிரை நாம காப்பாத்திருப்போம். இதெல்லாம் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச நல்லது இல்லையா? சொல்லுங்க, ப்ரோக்ராம் கொடுத்துருங்க.
1: உனக்காக என் குடும்பத்தை என் வாழ்க்கையை நான் தியாகம் பண்ணிருக்கேன். மக்கள் எல்லாம் செத்துட்டு இருக்காங்க. அவங்க
0: ஒரு நிமிஷம் இல்ல, நான் சொல்றது கேளுங்க. வாழ்க்கைங்கிறது நாம நினைக்கிற மாதிரி கிடையாது. நீங்க கண்ட கனவை நனவாக்குற தருணத்துல இருக்கீங்க. அதனால அதை பாதியில விட்டுட்டு போயிடாதீங்க. நீங்க எனக்கு வேணும். என்னோட புது உலகத்துக்கு தூதுவனா நீங்க தான் இருக்கணும். நாம லாபம் சம்பாதிக்கணும். நான் எதிர்பார்க்கிற தொலைநோக்கு உங்ககிட்ட தான் இருக்கு. நாங்க கொஞ்சம் தனியா பேசணும்.
1: உன்னை இங்கிருந்து போக சொன்ன லாபத்துல பங்கு தரதா சொன்னீங்க.

டாக்டர் லேனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. அவனை விடாதீங்க, நான் உடனே வரேன். நல்லா தேடுங்க, அவன் இங்கதான் இருக்கணும்.

அவன் எப்படி தப்பிச்சான்? எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. அவருடைய போட்டோ எல்லா நியூஸ் பேப்பர்லயும் வரணும், புரியுதா? எப்படியாவது அவனை புடிங்க. ரெண்டு பேரும் வெளியே கதவு கிட்ட போயிருங்க.

0: சாரி சாரி.
1: கெலன் நாதா, என்னாச்சு? நான் நியூஸ் படிச்சேன், நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா?
0: டாமினிக், டாமினிக் தா.
1: அவெல்லாம் ஒன்னும்
0: இல்ல. அந்த பேஜ கண்டுபிடிச்சிட்டேன். நீ சொன்ன பிளட் பேஜ், நீ சொன்னது கரெக்டா? உன்னோட உதவி எனக்கு தேவை.
1: சரி ஓகே, நான் இப்ப ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன். உங்களை என்னோட ஜெட்ல யாருக்கும் தெரியாம இங்க இருந்து அனுப்பி வைக்கணும். டாமினிக் தான் இதுக்கெல்லாம் காரணங்கிறது என்னால நம்ப முடியல.

0: by my blood. இனிமே நான் பார்த்துக்கிறேன். நான் வந்துகிட்டே இருக்கேன்.
1: சேர்மன் ஸ்டோன் அலெக்சாண்டர் குண்டடிப்பட்டு இறந்ததா டாக்டர்கள் அறிவிச்சிருக்காங்க. சம்பவம் நடந்தது இன்னைக்கு விடிய காலையில 2 மணிக்கு. இதுல சந்தேகத்துக்குரிய குற்றவாளி வேற யாருமே இல்ல, டாக்டர் கலீன் லேன் தான். அவனுடைய நோக்கம் என்னன்னு தெரியல, ஆனா போலீஸ் தரப்புல அவ ஆயுதங்களோட இருந்ததாவும் பயங்கரமானவன்னு சொல்றாங்க. இன்டர்போல் போலீஸ் அவனை தேடிக்கிட்டு இருக்கு. இத்தாலிய அரசாங்கம் அவனை பிடிக்கிறதுக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செஞ்சுகிட்டு இருக்கு.
0: நடந்த சம்பவத்தில இருந்து எங்களால இன்னும் மீண்டு வர முடியல. அதுவும் டாக்டர் லேனோட இந்த பயங்கரமான செயல்களை பார்த்து இனிமே ஒரு நிமிஷம் கூட அலெக்சாண்டரோட உலக வேலைகளை தடுத்து நிறுத்தவோ அல்லது தாமதப்படுத்தவோ கூடாது. எப்பவாவது ஒரு தடவைதான் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் சில அற்புதமான செயல்களை செய்ய வருவாரு. அலெக்சாண்டர் வாழ்ந்த காலத்துல நாமளும் வாழ்ந்திருக்கோம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரை நாம புகழாம இருக்கவே முடியாது. நாம அவரை மறக்கவே கூடாது. நாம அவரோட வேலைய அதே போல செயல்படுத்தணும். அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாகணும். அதை அவர் மேலந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு.
2: நாம அவங்க ரெண்டு பேரையும் சந்திச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்? உண்மையை வெளியே சொல்லிட போறோமா?
3: நிக்கங்க. ரோஸ்டும் பஸ் சொன்ன மாதிரி இந்த உலகத்தோட மொத்த கூட இதுல தான் இருக்கு. ஆனா நான் முதல்ல அதை நம்புறேன். இந்த புத்தகத்துல போட்டிருக்க எல்லா கூடையும் அவரால் தான் உடைக்க முடியும். உங்க மக்களுக்காக புனித நகரத்துல 77 பேருக்கு கட்டளை வழங்கியிருக்கு. 70 வார்த்தைகள் கொண்ட 70 வாக்கியங்கள்.
2: ஆனா மேல இருக்கிற ஒரு வாக்கியம் மிஸ் ஆகுதே.
3: 69 தடவை 7 முடிஞ்சதும் அவங்க விலக்கப்படுவாங்கன்னு அவங்களுக்கு முடிவு வரும்னு டேனியல்ல போட்டிருக்கு. ரோஸ்டன்பர்க்கு இந்த கோடுக்குள்ள போறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல என்னமோ.

0: நோ, வெளியே போ, யாரையும் உள்ள விடாத.
1: நான் உன்னை மன்னிச்சிட்டேன். பக்கத்துல வா. நான் உன்னை பக்கத்துல வான்னு சொன்னேன். பயப்படாம வா. ஹலோ டாமினிக், நான் பழசு எல்லாத்தையும் மறந்துட்டேன். இனிமே நீ எனக்கு எவ்வளவு வேணா விசுவாசமா இருக்கலாம், ஆனா நீ செஞ்ச துரோகத்தை என்னால மறக்க முடியாது. உன் பாசுக்கே நீ துரோகம் பண்றியா? துரோகம் பண்றவங்களுக்கு இதுதான் கதி. இனிமே துரோகம் பண்ண மாட்டல்ல. வாட் குட். இப்போ அந்த ஃபைனல் கோட், அதை நீ தெரிஞ்சுக்கிட்டல்ல.

0: ஒரு மனுஷனோட வாழ்நாள் முழுக்க போராட்டம் தான். தான் அப்பா அம்மாவோட பாராட்ட பெறத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படுறான். ஓ உழவா. ஆனா அதே அவனோட காலம் முடிஞ்ச பிறகு ஒரு பெரிய பொட்டியில அவனை போட்டு மூடி அது மேல விலை உயர்ந்த பூக்களால அலங்கரிக்கிறாங்க. அத அவன் பார்க்கவா போறான். உள்ளவா இல்ல வெளியே போட்டா அவனிக்?
1: சார் நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நினைச்சேன்.
0: 48 மணி நேரமா நான் இன்னும் தூங்கவே இல்லை.
1: சரி நான் அப்புறமா வரேன்.
0: இல்ல, நான் ஏற்கனவே என் தூக்கத்தை இழந்துட்டேன். நான் என் கண்ணை மூடனா சிந்தனைகள் தான் வருது. அந்த சிந்தனைகள் என்னோடது இல்ல. நீ என்ன கொண்டு வந்திருக்க? 7 horns bows to wounded head. பிரமாதம். நீ உடனே போய் உலக ஒற்றுமை மாநாட்டுக்கு ஏற்பாடு பண்ணு. எந்த 10 நாடுகள் எனக்கு இன்னும் விசுவாசமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்.
1: இங்கேயா?
0: ஆமா. ஏன் பெட்ல உட்காந்துகிட்டு எல்லார்கிட்டயும் ஒரு தடவை பேசி பாப்போமே, என்ன சொல்ற?
1: சரி சார். அப்புறம் சார் எனக்கு அந்த குரல்கள் பிடிக்கல.
0: இல்ல, அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. அவங்க சக்தி வாய்ந்தவங்க. அவங்கள பத்தி நினைச்சால எனக்கு சிந்தனைகள்லாம் எங்கெங்கயோ போகுது, ரொம்ப வலிக்குது, தாங்க முடியல. ஆனா இது இனிமையா இருக்கு. அந்த குரல்களை விட இது ரொம்ப இனிமையா இருக்கு.

0: உன்னோட விசுவாசத்தை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நான் தான் லேன் விஷயத்துல தப்பு பண்ணிட்டேன், ஆனா நீ எனக்காக அவனை கொல்ல கூட துணிஞ்சிட்ட. அந்த குரல்கள்ல இருந்து என்ன காப்பாத்திட்ட.
1: நீங்க இப்ப என்ன மன்னிச்சு ஏத்துக்கலன்னா உங்க முன்னாடி நான் நின்னுகிட்டு இருக்க மாட்டேன்.
0: என்னோட கைகள்ல ரத்தம் இருந்ததையோ அந்த குரல்களையோ என்னால இப்ப கூட நம்பவே முடியல.
1: உங்களுக்கு இருக்கிற ஒரே குறை அதுதான், அத நான் உங்க சக்தியா பாக்குறேன். ஒரு பையனுக்கு அவங்க அப்பாவிய கொல்ல வர துணிவு அவனுக்கு எதை வேணாலும் செய்ய வைக்கும்.
0: ஆமா, அதுதான் உண்மை.
2: இதுதான் அந்த இடம் உனக்கு நல்லா தெரியுமா?
3: ஆமா, இங்கதான் கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா நான் இங்க கடைசியா வந்த போது ரொம்ப இருட்டா இருந்தது. அதனால எனக்கு இப்போ சரியா சொல்ல தெரியல. அநேகமா இந்த ரூமா தான் இருக்கும் நினைக்கிறேன். வாங்க போய் பாக்கலாம். உள்ள வாங்க.
4: வெல்கம் டாக்டர் லேன்.
1: உங்களை சந்திக்கிறதுக்காக நாங்க ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கோம்.
4: முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க.
5: நாங்க யாருங்கிறது இப்ப முக்கியம் இல்ல, உண்மை என்னங்கிறது தான் இப்ப முக்கியம்.
0: எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாருக்குமே நான் ஏன் இங்க வந்திருக்கேங்கிற பதட்டம் இருக்கும்ல.
1: அது எப்படி இருந்தது சார்? உங்களுக்கு ஏதாவது உணர்வு தெரிஞ்சதா?
0: எனக்கு ஒரு குரல் கேட்டது, அலெக்சாண்டர். நான் திரும்பி பார்த்தேன், அங்க ஒரு ஆள் இருந்தார். அவர் நான் தான் அலெக்சாண்டர் த கிரேட்னு சொன்னது எனக்கு கேட்டது. ஜென்டல்மேன், இதுக்கு மேல நான் வேற எதுவும் உங்ககிட்ட சொல்ல முடியாது, புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் அந்த குரல் என்னோட வாழ்க்கையில நான் இந்த உலகத்தையே வெல்ல போறேன்னு என்கிட்ட சொல்லுச்சு. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் என்ன இங்கதான் பார்த்தேன், அதுவும் வேற ஒரு உலகத்துல. அதுக்கப்புறம் நான் இங்கேயே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். திரும்பி போய் என்னோட பதவியை நிலைநாட்டுறதா இல்ல. ஆனா நீங்க திரும்பி போயாகணும். நீங்க எல்லாரும் இப்ப திரும்பி போயாகணும். மனிதர்களோட முன்னேற்றத்துக்காக, மக்களுக்காக அலெக்சாண்டர் மாதிரி இருங்க. உலகத்தை ஒண்ணு சேருங்க.
6: ஒரு முக்கியமான செய்தி, ஸ்டோன் அலெக்சாண்டர் யுனைடெட் வேர்ல்டுடைய முதல் சான்சலரா நியமிக்கப்பட்டிருக்காரு. ஆனா மூணு கவுன்சிலர்கள் ஒரு கட்டத்துல இதை எதிர்த்து வெளியேறினாங்க. அவங்கள தவிர எல்லாரும் அலெக்சாண்டருக்கு தான் ஆதரவு தெரிவிச்சாங்க. அரசு விழா கிங் சாலமனுடைய கோவில்ல ரொம்ப சிறப்பான முறையில நடக்க போகுது. இந்த விழா இன்னிலிருந்து ஒரு வாரம் கழிச்சு யூதர்களுடைய விடுமுறையான பூரம் அன்னைக்கு நடக்க போகுது. இதோ போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் வராங்க, அவங்க கிட்ட ஏதாவது விவரம் கிடைக்குதான்னு பாக்கலாம். சார், ஒரே ஒரு
5: கேள்வி. வேண்டுகோள நிராகரிச்சுட்டாரு. ஆனா எப்படியோ நாங்க அவரை சமாதானப்படுத்திட்டோம். காயப்பட்டு கஷ்டத்தோட இருக்கிற இந்த உலகத்துக்கு சரியான முறையில நம்பிக்கை ஊட்டுவோம் வாக்கு கொடுத்திருக்கோம். அவர் மறுபடியும் உயிர் தெழுந்தது ஆச்சரியம்தான். இப்படிப்பட்ட சோதனைகள் நம்முடைய வரலாறுல மிக பிரபலமான வார்த்தைகளால பேசப்பட்டிருக்கு. ஆனா எதுவுமே இதை விட உண்மையா நடந்ததில்லை. மன்னர் இறந்துட்டார், நம்முடைய அரசர் வாழ்க.
7: சாத்தான் கிட்ட இருந்து நம்மள டிராகன் காப்பாத்தது, அதோட சக்தி மறுபடியும் பிரகாசமா திரும்பி வந்துருது. சாத்தானுடைய ஒரு முகம் பட பயங்கரமான காயத்தால பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த பயங்கரமான காயம் சரி செய்யப்பட்டிருக்கு. இந்த உலகமே அதை பார்த்து வியப்படையுது. அந்த சாத்தான பின்தொடர்
1: இப்படிப்பட்ட சாவை பத்தி கேள்விப்படுறது எனக்கு ஒன்னு புதுசுல.
8: லாஸ்ட் டேலே தான் எழுதி இருக்கு, உலகத்துல பெரிய தலைவர் ஒருத்தர் வருவாரு, சாலமனோட கோயில மறுபடியும் கட்டுவாரு, அவர் 3 வருஷத்துக்கு உலகத்துல அமைதியை நிலைநாட்டுவார்னு எழுதிருந்தது. இதெல்லாம் புது ரோம அரசாங்கத்துக்கு கீழே நடக்கும்.
7: சாத்தானோட பிடிக்குள்ள அகப்பட்டாவன் தன்னைத்தானே கடவுள்னு சொல்லிப்பான். அதுக்கப்புறம் பயம்தான் இந்த உலகத்திலேயே மேலோங்கி நிற்கும். கடைசியா கடவுளே அவனை அழிக்க உருவெடுத்து வருவாரு. சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் நடுவுல வரப்போற கடைசி போர் இதுதான்.
1: இத பாருங்க, எனக்கு நான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சு ஆகணும்.
7: அந்த கடைசி கூடு எப்படி கிடைக்கும்?
8: ஒளி தேவதைகளுக்கும் இருள் தேவதைகளுக்கும் ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு, அதுவும் உங்க ஆத்மா மேல. இத புரிஞ்சுக்கோங்க டாக்டர் லேன்.
1: என்ன சொல்ல வரீங்க நீங்க ரெண்டு பேரும்?
7: அப்போகாலிப்ஸ்க்கு சொந்தமான 4 குதிரைகள் வேற தொலைநோக்கு என்ன?
1: இல்ல, அது உண்மை இல்ல. இந்த பைத்தியமாக்காதீங்க.
7: ஒருவேளை நீங்க இந்த நேரத்துல எல்லாமே உங்களுடைய கையில தான் இருக்கு. அத நம்பிக்கையோடு ஏத்துக்கிற ஒருத்தர் தான் உங்களுக்கு இப்ப தேவை.
9: என்னோட குழந்தை என்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டிருக்கு, அதனால அதை பத்தி எனக்கு சரியா தெரியல.
8: நீ உன் ஆத்மாக்குள்ள எதையோ தேடிக்கிட்டு இருக்க, ஆனா அத கடவுளால தான் நிறைவேற்ற முடியும்.
9: என்ன நீங்க குழப்பாதீங்க. ஜெனிஃபர், நான் தான் கலன்.
3: கலன், நல்லா இருக்கீங்களா?
9: எனக்கு உன்னோட உதவி தேவை. என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. வேர்ல்ட் யூனியன் லீடர்ஸ் நான் இமெயில் அனுப்பியிருக்கேன், ஆனா அதை எல்லாத்தையும் அலெக்சாண்டர் தடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் தடுத்த சில ப்ரோக்ராம்ஸ் உனக்கு இமெயில் அனுப்பி வைக்கிறேன், நீ அதை பாரு.
3: ஓ அப்படியா, சரி அனுப்பி வைங்க, நான் அதை பார்த்து ரிப்ளை பண்றேன்.
9: தேங்க்யூ ஜெனி, நான் அப்புறமா காண்டாக்ட் பண்றேன்.

0: என்னாச்சு?
1: அவங்க நம்ம இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க.
0: அப்படியா? நீங்க யாருக்கு போன் பண்றீங்க?
1: எனக்கு சிக்னல் சரியா கிடைக்க மாட்டேங்குது. வண்டி நிறுத்து.
0: ஏன்
1: வண்டி நிறுத்து?
2: ஹலோ
1: கெனி, நான் தான். ஏதாவது தகவல் கிடைச்சதா?
0: நீங்க தான் அவசியமா குழம்பி போயிருக்கீங்க கலன். நான் ப்ரோக்ராம நல்லா செக் பண்ணிட்டேன்.
2: எந்த ப்ராப்ளமும் இல்ல.
0: அலெக்சாண்டர் ரொம்ப நல்லவருதா. உலகத்துக்காக அவர் நிறைய செஞ்சிருக்காரு.
2: உங்களுக்கு தான் மன ரீதியா கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன்.
1: அவங்க உங்களையே தேடி அங்க வந்தாங்களா?
0: தயவு செஞ்சு என்ன எந்த கேள்வியும் கேட்காதீங்க கலன். மறுபடியும் எனக்கு போன் பண்ணாதீங்க.
1: நம்ம உடனே ஊருக்கு போய் ஆகணும்.
0: உங்களுக்கு என்ன பைத்தியமா? அங்க உங்களோட உயிருக்கு ஆபத்து.
1: எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் நான் தான். நான் எதையும் இழக்க போறேன். என் குழந்தைய கூட இருக்கலாம்.
3: ப்ரோக்ராம் நின்னு போயிடுச்சு. இதுக்கு மேல ஆக்சஸ் பண்ண முடியல. கவலைப்படாத, கோயில்ல என்னோட பதவியேற்பு விழால ஆரம்பிப்போம்.
4: பதவியேற்பா? ஃபைனல் கோட் கிடைக்காம நாம எதுவும் செய்ய முடியாது. நீங்க மாட்டிக்குவீங்க.
3: நான் எப்பவுமே எப்படியாவது வெளியே வந்துருவேன்.

0: அவன் எப்படி லாஸ் ஏஞ்சல்ஸ் போனான், யார் அவனுக்கு உதவி செய்யறது, ஏன் அவனுக்கு இன்னும் பிடிக்கும்
1: ஆளுங்க அங்க போயிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனை புடிச்சு தீர்த்துருவாங்க.
0: எதுக்காக இன்னும் காத்துக்கிட்டு இருக்கீங்க? அவங்களை ஷூட் பண்ணுங்க. குறி சரியில்லை சார். சொட்டு தள்ளுங்க. குறி சரியில்லை சார்.
2: சொல்லதுக்கு வெளியே போயிடுங்க.

0: எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்க நம்ம பேசுறத கேட்டு ஆபத்து.
1: நம்ம கிட்ட அதிக நேரம் கிடையாது.
2: சரி சென்னை, நீ உங்க அம்மாவுக்கு போன் பண்ணி நீயும் மேடியும் கொஞ்ச நாள் அவங்க வீட்டுல தங்குறத தகவல் கொடுத்துரு.
1: நம்ம போன விட்டு கேக்குறாங்க, நமக்கு ப்ராப்ளம்.
2: அதான் எனக்கு வேணும். நீ சீக்கிரம் மெக்சிகோக்கு போயிட, அவங்களும் குழம்பிடுவாங்க, நமக்கும் யோசிக்கிறதுக்கு போதிய அவகாசம் கிடைச்சிடும்.
3: சார், அவங்க கிளம்பிட்டாங்க, ஆனா ட்ரூப்ஸ் இன்னும் வரல. அவங்க இப்ப வந்துருவாங்க.

0: கலன், எங்க என்ன பண்ணிக்க என்ன நடக்குதுங்க?
1: சாரி ஜாக், என்னால வேற யாரையும் நம்ப முடியல.
2: ஜாக், என்ன விஷயம், என்ன ஆச்சு?
3: பாட்டி,
1: நாங்க அவனை பின்தொடர்ந்துதான் வந்துட்டு இருந்தோம், ஆனா திடீர்னு எங்க போனான்னு தெரியல. எல்லா இடத்துலயும் நல்லா தேடுங்க.
0: நான் ஒரு போன் கால் பண்ணிட்டு உனக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரேன்.

0: கொஞ்சம் விஸ்கி குடி, உனக்கு ரிலாக்ஸா இருக்கும். ஜாக், நான் சாத்தான்களை பாக்குறேன். சாத்தான்களையா? நீ ரொம்ப குழம்பு போயிருக்க நினைக்கிறேன்.
1: நான் சொல்றது உண்மை, அவங்க நிஜமானவங்க.
0: எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு நிமிஷம் இரு, நான் இதோ வந்துடுறேன். ஒரே நிமிஷம், உடனே வந்துடுறேன்.

0: எனக்கு ஒரு மெசேஜ் கிடைச்சது. அவனை எங்கேயும் போக விட்டுறாத, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுறோம்.
1: ஏன் அப்படி பாக்குற? சாரி, ஓ நல்லதுக்காக தான் இதை செஞ்சேன். நான் சொல்றதை கேளு, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. அவன் பாத்ரூம் குள்ள இருக்கான். நீங்க என்ன பண்றீங்க? அவனை சாகடிக்கப்படுறதா என்கிட்ட சொல்லவே இல்லையே.

0: பயப்படாதீங்க, ஏதோ கனவு கண்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி கனவு நம்ம ரெண்டு பேரும் ஃபிளைட்ல வந்து போதே இருந்தது.
1: நம்ம எங்க இருக்கோம்?
0: பாதுகாப்பான இடத்துல இஸ்ரேல்ல இருக்கோம்.
1: என்னது?
0: நினைவு இல்லாம ரோட்ல கடந்த உங்களை தூக்கிட்டு வந்தேன்.

0: இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே.
1: அவன் ஜெயிச்சிட்டான் இல்லையா? என்ன நடந்தாலும் சரி, உன் நம்பிக்கையை மட்டும் நீ இழக்க கூடாது. இதுதான் அந்த ஃபைனல் ஃபோர்.
0: குட் பை. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க நம்பிக்கையே உங்க குழந்தைதான்.
2: நீங்க எங்க போறீங்க?
1: இத பத்தி ஏற்கனவே புக் ஆஃப் ரெவலேஷன்ல எழுதிருக்கு டாக்டர் லேன். எங்க கடமை முடிஞ்சிருச்சு, நாங்க கிளம்புறோம்.
3: அவங்க அந்த ஃபைனல் கோட கொடுத்துட்டாங்கல்ல?
2: ஆமா, எனக்கு அதை கொடுத்துட்டாங்க.
3: கொடுத்துட்டாங்கன்னு எனக்கு தெரியும். வரி அதிகாரி என்கிட்ட கொடு. நீ இப்பயாவது ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டியா? சாத்தம் கூட ஏஞ்சல் ரூபத்துல வரும்.
4: அவனை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அவன் இங்கதான் இருக்கான்.
5: இந்த கோயில் மிகவும் பிரமாதமாக கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. ஓல்டு டெஸ்டமெண்டின் கணக்குகளையும் அதன் பதிவுகளையும் வைக்கும் வசதி இதில் உள்ளது. சேர்மன் அலெக்சாண்டரின் பதவியேற்பு விழா நடக்கவிருப்பதால் கோயிலுக்கு பாதுகாப்பாக ராணுவம் வரவழைக்கப்பட்டுள்ளது.
6: அந்த பொண்ணு லேனையும் பிடிச்சிட்டா, ஃபைனல் கோடியும் கைப்பற்றிட்டா.
7: என் பிரச்சனை எப்படி முடியுது பாத்தியா? எனக்கு வர பிரச்சனை எல்லாம் தானா விலகிடணும்னு நான் உங்ககிட்ட சொன்னல்ல.
6: எஸ் சார்.
8: நீங்க எல்லாரும் எனக்காக ஒரு அற்புதமான வீட்டை கட்டியிருக்கீங்க. நான் இனிமே உங்களுக்கு என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் செய்வேன். என் மனசுல நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நான் கண்டிப்பா சொர்க்கத்துக்கு தான் போவேன்னு. இப்போ அதுக்கான நேரம் வந்தாச்சு. நான் என்னோட சிம்மாசனத்தை கடவுளோட நட்சத்திரத்துக்கும் மேல அமைப்பேன். அதுவும் இப்போ நிறைவேற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நான் அந்த சிம்மாசனத்துல உட்காந்து
9: என்னோட ஆட்சியை அங்கிருந்து நடத்துவேன்னு நினைச்சேன். அதுவும் மேல உள்ள அந்த புனிதமான இடத்துல இருந்து.
8: அதுவும் நிறைவேற நேரம் வந்தாச்சு.

0: வேற யாராலையும் செய்ய முடியாத விஷயத்த நான் செஞ்சிருக்கேன். நான் நம்மளோட அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கான அடியை எடுத்து வைக்க போறேன். நான் பேரரசனாகி கடவுளாவும் ஆயிட்டேன்.
1: எங்களால் ஒத்துக்க முடியாது. இதுக்கு பதிலாக எங்களுக்கு ஸ்டாக் எடுத்துருங்க.
2: இதுக்கு எங்களால் ஒத்துக்க முடியாது. அலெக்சாண்டர் டவுன் டவுன்.
3: நீங்க அழிவை சந்திக்கும் போது டேனியல் புனித இடத்துல நின்றுட்டு என்ன சொல்றாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சாத்தானால எந்த காலத்திலையும் ஜெயிக்கவே முடியாது, கடவுளால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். தீய சக்திய வேற இருக்கு ஆண்டவர் நிச்சயமா மறுரூபம் எடுத்து வரத்தான் போறாரு. மக்கள் உனக்கு எதிராக திரும்பவும் ஒரு புரட்சியை ஏற்படுத்த போறாங்க. லூசிபர், நீ ஆண்டவர் கிட்ட மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். உன்னை பத்தி மக்கள் தெரிஞ்சுக்க போற நாள் வெகு தூரத்துல இல்ல. நீ தெரிஞ்சுக்கணும், உலகத்தையே ஆட்டி படைக்கிற ஒன்ன உரு தெரியாம அழிக்க அந்த ஆண்டவர் கீழே வருவார். பாவம் செஞ்ச ஓ முன்னாடி அந்த மக்கள் மண்டி இட்டுட்டாங்க.
4: நான் சொல்றத கேளுங்க. டேவிடோட வீட்டுல கடவுள்.
0: கடவுளா?
4: ஆமா, கடவுளே தான். அவர் தன்னுடைய கருணை மணியை எல்லார் மேலையும் பொழிய போறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் அவரை தான் திரும்பி பார்ப்பாங்க, தன்னை காப்பாத்தினவரை தான் நம்புவாங்க. ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் செயலுக்காக வருத்தப்படுவான்.
0: கடவுளா? நான் மட்டும்தான் சாத்தானோட தலைவன். அப்படி வேற யாராவது இங்க இருந்தா இப்பவே அதுக்கான அறிகுறிய நீ காட்டணும்.
3: உன்ன மாதிரி மோசமானவனும் தீய குணங்களும் உள்ளவன் தான் இந்த மாதிரி அறிகுறிகளை காட்ட சொல்வான். ஆனா இயேசுவ போல உன்னுடைய அறிகுறி கண்டிப்பா இதுவா மட்டும்தான் இருக்கும். ஆண்டவருடைய ப்ராஃபெட்ஸ் ஆன எங்க ரெண்டு பேருக்கும் உன்னை அழிக்க சொல்லி கட்டளை போட்டிருக்காரு. அது மட்டும் அல்ல, நீ அழிச்ச ராஜாங்கத்தை ஆண்டவர் மூணு நாள்ல மறுபடியும் நிர்மாணிப்பாரு.
0: அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன்.

இவங்க எல்லாரையும் வெளியே தூக்கிட்டு போய் போடுங்க, பொதுமக்கள் பார்க்கட்டும். என்ன எதிர்த்தா என்ன நடக்கும்னு இந்த உலகமே தெரிஞ்சுக்கிட்டோம். யாரும் இதை மறக்கவே கூடாது.

0: இஸ்ரேல் நாடு மொத்தமும் நமக்கு எதிராக திரும்பிடுச்சு சார்.
1: என்னை எதிர்க்கிறவங்களுக்கு என்ன கதின்றதுக்கு இவங்க தான் ஒரு உதாரணம். என்னோட ஜெனரல் நான் வர வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ண சொல்லு.
0: மத்த நாடுகளையும் எதிர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
1: யார் எதிர்த்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா அந்த ஃபைனல் கோடு என்கிட்ட தான் இருக்கு.

0: ஓகே, கண்ட்ரோலை நான் என்கிட்டயே வச்சுக்கிறேன். நான் உடனடியா தரை வழி தாக்குதல் செஞ்சாகணும். என்னோட எதிரிகளை துரத்த அணு ஆயுத தாக்குதல் நடத்தணும். அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்க வருத்தப்பட்டுதான் ஆகணும். மிஸ் பாரிஸ் வந்த உடனே எனக்கு தெரியப்படுத்துங்க.
1: எஸ் சார். சேர்மன், ஒரு முக்கியமான விஷயம் வந்து பாருங்களேன்.
0: அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்கு போகுது?
2: ஏறத்தாழ 3 மில்லியன் மக்கள் இறந்து விட்டார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் நாடு விட்டு நாடு தஞ்சம் புகுந்துள்ளார்கள்.
3: ஹாங்காங் பிளான்ட் நிறுத்தப்பட்டு விட்டது. முதல் கட்ட பரிசோதனையில் கடல் பகுதி ஆபத்துக்கு உள்ளாவதாக கண்டுபிடித்துள்ளனர். மொத்த மீன்பிடிப்பு வாரியமும்
4: மூடப்பட்டுள்ளது.
5: நாங்க இதுக்கு துணையா இருக்க மாட்டோம்.
0: ஓ, ஐ அம் சாரி, உங்களுக்கு வேற வழியே இல்ல.
4: ஆமா, இல்லதான் இந்த உலகத்துக்கிட்டே நியாயத்தை கேட்கலாம்.
0: ஜென்டில்மேன், ஜென்டில்மேன் பிளீஸ், நாம தொடர்ந்து ஒர்க் பண்ணுவோம்.

0: ப்ளீஸ்.
1: நாம தொடர்ந்து ஒர்க் பண்ணுவோம், நீங்க கொஞ்சம் வெளியேறுங்க, உங்களை நான் அப்புறமா வந்து பாக்குறேன். ஓ சாண்ட்ரா, நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டேன். நான் சொன்னது கரெக்டா?
2: அவனுக்கு
1: சந்தேகம் வரல, ஆனா எனக்கு சந்தேகம் வருது. இந்த ஒமேகா கோட் அடையறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், அத நீ புரிஞ்சிக்கவே இல்லையே.
2: என்னாச்சு உங்களுக்கு? What do you mean?
1: I mean, உனக்கு அவனை சொல்றதுக்கான தைரியம் ஏன் வரலன்னு கேக்குறேன். பரவாயில்ல விடு.

0: என்ன இதெல்லாம்? அவன் உன்ன ஏமாத்திட்டான்.
1: அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அவன் அப்படி செஞ்சிருக்க மாட்டான்.
0: நீ இப்போ அவனை காப்பாத்த பாக்க.
1: இல்ல,
0: நீ நானும் அவங்க கிட்ட போய் பேசிட்டு வரலாம்.
2: நீ கொடுத்த அந்த ஃபைனல் கோடு சரியில்லை. அந்த டூப்ளிகேட் உண்மையான ஃபைனல் கோட. எங்க இவங்களே ஏமாத்த பாக்கிறியா? நீ உண்மைய சொல்ற வரைக்கும் நான் உன்னை விடுறதா இல்ல. சொல்லு.
3: எனக்கு தெரியாது.
0: நான் மொத்தமா மிடில் ஈஸ்ட் அழிக்கிறத நீ விரும்ப மாட்டேன்னு நினைக்கிறேன். நீ அந்த ஃபைனல் கூட கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்தா நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். அப்படி ரெண்டாவது ஆட்டத்தை ஆரம்பிக்க யாராவது செத்தாத்தான் முடியும்னா கூட யார் சாகணும்னு நீயே சொல்லு. கடைசி கூட யார் இயக்கிறது?

0: இந்த உலகத்துல எல்லாமே வேகமா நடந்துகிட்டு இருக்கு. நானும் அதே வேகத்துல உன்னை மேல அனுப்பி வைக்க போறேன்.
1: அவளை போக விடு.

0: எங்களுடைய புனித ப்ராஃபிட் சார்பா நாங்க உனக்கு கொடுத்த ஆதரவை மறுபடியும் வாபஸ் வாங்கிக்கிறோம். மதத்துக்கு எதிரானவன் ஒண்ணு அறிவிக்கிறோம்.
1: தாக்குதலை நிறுத்த சொல்லுடா.
2: டாக்டர் லேன், ஏன் அனாவசியமா உணர்ச்சி வசப்படுற?
1: நிறுத்த சொல்ல, இல்லனா உன் உயிர் போயிடும்.
2: நான் ஏற்கனவே செத்து பொழைச்சவன்டா.
1: நிறுத்த இல்லனா கடவுளால கூட உன்னை காப்பாற்ற முடியாது.
2: கடவுளா? இந்த உலகத்திலே நான் தாண்டா கடவுள். நீ வேணும்னா என் கூடவே இருக்கலாம். என்ன சொல்ற சாண்ட்ரா? எஸ், என் கூடவே இருக்கலாம்.
1: நீ உன்னுடைய கோட்ல நிறைய நேரம் செலவழிச்சிட்ட. இப்ப சாத்தம் தீல எரிஞ்சு சாம்பலாக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதுல யாரும் தப்பிக்க முடியாது.
2: ரொம்ப நல்லாவே கதை சொல்ற. நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். எல்லாமே என் கட்டுப்பாட்டுலதான் இருக்கு. நான் தான் நிலைமைகளை உருவாக்குறேன். மக்களுக்கு எதை யோசிக்கணும், எதை நம்பணும்னு நான் தான் சொல்றேன். ஜீசஸ் சிலுவையில ஏத்த உதவியா இருந்த யூதா நான் தான். லட்சக்கணக்கான பேரை கொல்ல சொன்ன ஹிட்லர் நான் தான். அது மட்டும் இல்ல, உங்க அம்மாவை கொன்ன அந்த குடிகார டிரைவரும் நான் தான். நான் தான் உன் மேல பட இருந்த புல்லட்டையும் தடுத்து நிறுத்தின. நீ வாழணுங்கிறதுக்காக நான் சாக துணிஞ்ச.
1: இவனை பத்தி இப்ப புரிஞ்சுக்கிட்டியா?
2: அவளுக்கு எல்லாமே புரியும். அவ கஷ்டத்துல இருந்தப்போ யார் உதவி செஞ்சதுன்னு புரியும். அவ மேல ரொம்ப அன்பு காட்டுறது யாருன்னு அவளுக்கு புரியும். அதே மாதிரிதான் உனக்கும் உதவி செஞ்ச.
3: என்ன மன்னிச்சிடுகளேன்.
2: நீ இப்ப வேற ஏதாவது பேசணும்னு ஆசைப்படுறியா? அந்த ஃபைனல் கோட பத்தி உனக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு.

0: ஓகே, தாக்குதல் ஆரம்பிக்க தயாரா
1: இருக்க. I'll give it to you.
2: நான் கொடுத்துறேன்.
0: நீ கண்டிப்பா கொடுத்துருவேன்னு எனக்கு தெரியும்.
2: இந்த
0: தேங்க்யூ. நான் சொன்னபடி தாக்குதல் ஆரம்பிங்க.
2: என்னது?
0: அவங்க ஏற்கனவே தயாரா இருக்காங்க, எதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணும்? ரெடி, 3, 2, அண்ட்

0: TamilRockers.im.
1: Tamil Rocker at Thangami.

0: நீ கண்ட விலங்கு முன்பு இருந்தது தற்போது உயிரோடு இல்லை. பாதாள குழியிலிருந்து எழப்புகிறது, ஆனால் அழிந்து போகும். வாழ்வு நூலில் உலகம் தொடக்க முதல் பெயர் எழுதப்படாத மண்ணுடன் அந்த விலங்கை காணும் போது வியப்படைவார்கள். ஏனெனில் முன்பு உயிரோடு இருந்து தற்போது இல்லாத அந்த விலங்கு திரும்பவும் உயிர் பெற்று வருவதை காண்பார்கள். 5000 ஆண்டு காலமா எல்லாரும் என்ன திரும்பி பார்க்கணுங்கிறதுக்காக நான் போராடி இருக்கேன். ஆனா சிலர் நான் சொல்றதை கேட்டிருக்காங்க. ஆனா இனிமே எல்லாரும் நான் சொல்றதான் கேட்க போறாங்க. நான் இந்த உலகத்தை உண்மைங்கிற ஒரு போர்வையால மூடி வைக்க போறேன். அந்த உண்மை நரகத்தோட கொடூரமா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த உலகமே என் வார்த்தையை கேட்டுதான் இயங்கும். நான் இங்க ஏற்கனவே வந்திருக்கேன். இந்த சுவர்கள் அப்போ விசாலமா நின்னுகிட்டு இருந்தது. இந்த மண் மனித ரத்தத்தினால சிவப்பான பூக்கள் மாறி இருந்தது.
1: உங்க எதிரிகளோட ரத்தம்
0: எஜிப்சியன் கேனனைட்டஸ் துரத்தி அடிச்ச போது நான் இங்க இருந்தேன். 1000 வருஷத்துக்கு முன்னாடி நசரின் இந்த உலகத்துக்கு வந்தாங்க. ஆனா வரப்போற போர் எதுக்குமே சமமாதான்.
1: அவன் எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்த்தான். அதுதான் அமகேடன்.
0: இந்த இறுதி நாட்கள்ல யார் ஜெருசலத்தை ஆள்றாங்களோ
1: அவங்கதான் இந்த உலகத்தையும் ஆளுவாங்க.
0: சரியா சொன்னீங்க.

0: அடுத்த தடவை கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்க. யாருமே கேத்தலிக்கு ஓட்டு போடக்கூடாது.
1: டெக்னிக்ஸன் இன்னைக்கு வரமாட்டாரு, அதனால நீங்க கவலையப்பட வேண்டாம்.
0: அப்படியா?
1: ஆமா, இந்த தடவை அவர் கண்டிப்பா வரலையா?
0: ஏன் வரலையா?
1: டிவியில பாக்குறதுக்கு சரியா இல்லாம இருந்தாரு.
0: என்னது வேடிக்கையா இருக்க? அவரு பயந்துட்டாரா என்ன?
1: அப்படிலாம் இல்ல ஜெனரல், உலகமே இப்ப டிவியை தான் பாத்துக்கிட்டு இருக்கு, அதனால ஒவ்வொருத்தரோட கருத்துக்களும் மாறுபட வாய்ப்பு இருக்கு. அதுவும் என்ன மாதிரி ஆளுங்க தங்களோட கருத்துக்களை எப்படி வேணாலும் மாத்துவாங்க. எங்கிட்ட நூத்துக்கணக்கான டிவி ஸ்டேஷன்கள், ரேடியோ ஸ்டேஷன்கள், நியூஸ் பேப்பர் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா, டிவியை பாத்தீங்கன்னா, ரேடியோவை கேட்டீங்கன்னா, நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு புரியும்.

0: எனக்கு உன்ன பிடிக்கல தெரியுமா? எனக்கு உன்ன சுத்தமா பிடிக்கல. ஏன்னா நீ அம்மாவை கொண்டுட்ட.
1: எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என் வாரிசு எப்படி இருக்கான்?
2: ரொம்ப நல்லா இருக்கா சார்.
1: அவன் அப்படி இருந்தா தான் எனக்கு சந்தோஷம். நீ எப்படி இருக்க ஸ்டோன்?
2: இவன் என்ன அம்மாவை இழந்த சோகத்துல இருக்கான்.
1: அதுக்கு என்ன பண்றது? அம்மா இறந்து 3 மாசம் ஆச்சு. சின்ன பையன் தானே, கொஞ்சம் விளையாட்டு படிப்பு அது இதுன்னு கவனத்தை வேற எதுலயா செலுத்தினா மனசு தானா மாறிடும். என்ன ஸ்டோன், நான் சொன்னவன் நீ நடந்து பல்ல? யூ ஆர் வெரி குட் பாய்.
0: புரிஞ்சதுப்பா.
1: ஓகே ஸ்டோன், குட் நைட்.
2: குட் நைட் சார். எனக்கு புரியுது, உனக்கு உன் அம்மா பிடிக்கும். கடவுள் உங்க அம்மாவை உங்ககிட்ட இருந்து பறிச்சதுக்கு பதிலா ஒரு அழகான தம்பியை கொடுத்திருக்காரு. உனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமா? நம்ம கொஞ்ச நேரம் அங்க உட்காந்து பேசிட்டு இருக்கலாம். ஓகே, இப்ப வந்துடுறேன்.

0: கடவுளுக்கு இப்ப நாவனை கொடுக்கிறேன்.
1: எனக்கு தெரிஞ்சு நான் படிச்சதுல இருந்து இந்த பள்ளிக்கூடத்தோட தரம் இன்னும் குறையல நினைக்கிறேன். இது என் பையனுக்கான ஃபீஸ்.
2: நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் அலெக்சாண்டர், மத்தவங்களை வழி நடத்துற தலைவனா உங்களை மாதிரியே இவனையும் நாங்க தயார் பண்ணுவோம்.
1: இனிமே நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப. ஹார்ட் ஒர்க் பண்ணு, ரூல்ஸ கடைபிடி. என் பையன்றதுனால அவனுக்கு நீ எந்த விசேஷ சலுகையை நீங்க கொடுக்க கூடாது. எல்லா பசங்களும் எப்படி நடத்துறீங்களோ அதே மாதிரி நடத்துங்க. அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய வீரனா வரணும், அதான் என்னுடைய லட்சியம். எல்லார்கிட்டையும் சகஜமா பழகணும், சந்தோஷமா இருக்கணும். ஓகே,
2: உங்க பையனுக்கு ஒரு பெரிய தலைவர் ஆகிற தகுதி இருந்தா அதை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும்.
1: நான் உன்னை அடிக்கடி வந்து பாக்குறேன், கவலைப்படாத. ஓகே, டிரைவர் வண்டி எடு.

அறிவு கெட்டவங்க.

எங்கள் தலைவரே, நாங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன ஆசீர்வதிங்க, நான் உங்களோட இந்த லட்சியத்துல உங்களுக்கு சேவை செய்யறேன். உங்களோட இந்த செய்தியை பூமி பூராவும் பரப்ப எனக்கு சக்தி கொடுங்க.

0: சாத்தானோட விருப்பப்படி உங்களோட லட்சியம் நிறைவேற எவ்வளவு ரத்தம் சிந்த வேண்டி இருந்தாலும் சரி, உங்களுக்கு வெற்றியை பெற்று தருவோம். இது உறுதி. இருள வாழறவன் இந்த உலகத்தை ஆளுவான்.
1: இனிமே நான் தான் கடவுள். கடவுள்
2: ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஜெனரல்கள் தங்களோட படைகளை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் அவங்கள சில தேர்ந்தெடுத்த இடங்களை தாக்க அனுப்புனாங்க. இந்த மாதிரி ஆயுதங்களை கொடுத்தாங்க. இது நேருக்கு நேரா போராடுறதுக்கு ரொம்ப உதவியா இருந்தது. தைரியம், சக்தி, சாதுரியம் இதெல்லாம் வெற்றியை நிர்ணயிச்சது. ஆனா நவீன ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட உடனே, குறிப்பா ஸ்டன்கன், இந்த போர் நுணுக்கங்கள்ல பல்லாயிரக்கணக்கான வீரர்களையும் கொன்னு குவிச்சது. இதுக்கு என்ன அர்த்தம்?
3: ஒரு ராணுவ அதிகாரியா நீங்க தான் உங்க படையில இருக்கிறவங்களோட உயிருக்கு பொறுப்பு. இதுல நீங்க உங்க திறமையும் புத்திசாலித்தனத்தையும் உபயோகிக்கணும்.
2: தேங்க்யூ அலெக்சாண்டர்.

0: சூப்பரா சண்டை போட்டு
1: வந்துட்டா. ஜெனரலோட பொண்ணு ஏப்ரைலா, வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நீங்க ரொம்பவே மாறிட்டீங்க. பாக்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க.
2: அப்படியா?
1: ஆமா, என்னடா நான் பொய்யா சொல்றேன். இந்த டிரஸ் உங்களுக்கு அழகா இருக்கு.

0: பேட் ரோல்ஸ். ரெண்டு வகையான வீரர்கள் இருக்காங்க, வாழறவங்க அப்புறம் சாகுறவங்க.
1: அவங்க வராங்க, எல்லாத்தையும் தயாரா வைங்க.
0: நீங்க வாழணும்னா சாகடிக்க கத்துக்கணும். கொல்றவங்க தான் போர்ல ஜெயிப்பாங்க. எல்லாரும் தயாரா இருங்க. நீங்களும் உங்க குழுவும் ஹில் 31 பாதுகாக்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. அதாவது நீங்க அலெக்சாண்டர் குழுவை எதிர்க்கணும். இதுல ஜெயிக்கிறவங்களுக்கு பெரிய பாராட்டும் பதவியும் காத்துக்கிட்டு இருக்கு. இது வெறும் ஒரு பயிற்சி இல்ல, இதுதான் உங்க எதிர்காலத்தோட முதல் படி.

0: நீ இப்ப தோத்துட்ட பாரு.
1: எதுக்காக சுட்ட?
0: நான் கருணையை காட்ட மாட்டேன் முட்டாள்.
1: ஆனா கப்ரைலா என்ன முட்டாளா நினைக்கலையே.
2: Oh!

0: ஃபாஸ்ட் அகாடமி விட்டு போனதுக்கு நான் காரணமாயிட்டேன்.
1: ஏன்?
0: நான் சுட்டதனால்தான் அவனுக்கு அப்படியாச்சு.
1: அவன் ரொம்ப நல்லவன், அவன் கூட இருந்தா ஜாலியா இருக்கும், அவ்வளவுதான். வா. இது ரொம்ப அழகா இருக்குல்ல?
0: ஆமா, அற்புதமா இருக்கு.
1: அந்த பொண்ணுங்களை பாத்தியா, இங்க எங்க பார்த்தாலும் இருக்கும். ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இங்க சிங்கங்களும் புலிகளும் மட்டும்தான் இருந்தது. அதுங்களை அடிமையா வச்சிருந்து கொண்டுடுவாங்க.
0: அத மக்களும் பார்த்து சந்தோஷப்படுவாங்க. நான் புக்ல படிச்சிருக்கேன்.
1: அப்படியா?
0: கேப்ரியலா, ஃபர்ஸ்ட் மாதிரியே என் கூட நீ சும்மா பொழுதுபோக்காக தான் பழகிறியா?
1: இல்ல.
2: Gabriella, stay. Stay with me.
3: Please.
2: Stay. Stay.

0: பிளாசோவுக்கு நடந்த சம்பவம் ரொம்பவே மோசமானது. அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து குணமாகி வரதுக்கு இன்னும் ஒரு மாசம் ஆகும்.
1: ஆமா, நாங்க எல்லாரும் அவனோட இந்த நிலைமையை பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறோம் சார்.
0: ரொம்ப அழகா பதில் சொல்ற. ஆனாலும் இதுக்கான விசாரணை நடக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உனக்கு இது சாதகமா இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
1: ஆனா நான் தான் பண்ணன்றதுக்கு எந்த சாட்சியும் இல்ல. ஃபாஸ்டியோட ஆளுங்களே இந்த விபத்து நடந்த போதன்னா அவ கூட இல்லன்னு தான் சொல்லுவாங்க.
0: ஆனா நடந்ததுக்கு ஏதோ ஒரு வகையில நீ காரணமா இருக்கன்னு நான் நினைக்கிறேன். உனக்கு தண்டனை கொடுக்கறது இப்ப என் கையில தான் இருக்கு. இதுக்கும் மேல சில விஷயங்கள் இருக்கு.
1: என்ன?
0: நீ என் பொண்ணு கூட பழகிறதும் எனக்கு நல்லா தெரியும்.
1: நான் நினைச்சேன் நீங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. உங்க அனுமதியோட நான் அவளை என் வாழ்க்கை துணைவியா ஏத்துக்கலான் இருக்கேன். என்ன சொல்றீங்க?
0: அதுக்கு இடமே கிடையாது. நீ அவளுக்கு தொல்லை கொடுப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னோட திறமையை பத்தி நான் குறை சொல்ல விரும்பல. நீ ஒரு தலைவரோட பையனா தான் பிறந்திருக்க. ஆனா உங்ககிட்ட மனிதாபிமானமே கிடையாது. உன்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட என் பொண்ணு பழகறத நான் விரும்பல.
1: ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, நீங்க என்ன பண்ணாலும் இங்க ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது.
0: அப்படியா?
1: அப்படியே நீங்க ஏதாவது செய்ய நினைச்சாலும் உங்களோட இந்த அகாடமி இல்லாம பண்ணிடுவேன். அது மட்டும் இல்ல, அதுக்கு மேலையும் நான் என்ன வேணாலும் செய்வேன்.
0: உங்க அப்பாவோட பண பலத்தால நீ என்ன மிரட்டி பாக்குறியா? நீ இனிமே இங்க இருக்க கூடாதுன்னு உங்க அப்பா கிட்ட இப்பவே சொல்ற.
1: நான் அவளை சந்திக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தது உங்க உடம்புல உயிர் இருக்காது.
2: இப்போ உங்க அண்ணனை பத்தி என்ன நினைக்கிறேன்?
3: எனக்கு அவன மாதிரி ஆகணும்னு ஆசையா இருக்கு.
2: நீ நீயா இருக்கிறதா நல்லது தேவி.
1: நான் இந்த ராணுவ வாழ்க்கையை தேர்ந்தெடுத்ததே யூரோப்பியன் யூனியன் பதவிக்காக தான். அதை ஆட்சி செய்யணும்.
2: கங்கராச்சுலேஷன்ஸ் அலெக்ஸ்.
1: தேங்க்ஸ் பா. டேவிட்,
3: உன்னை பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சேன்.
1: நீதான் என்னோட தம்பியா?
3: ஏ, என்ன பார்த்தா அப்படி தெரியலையா?
1: எனக்கு அண்ணன் மாதிரி இருக்க. உன்ன அப்பா அவர் வழியில கூட்டிட்டு போறார் போல இருக்கு.
3: ஆமா, எனக்கு அது பிடிக்கல. நான் வாழ்க்கையில என்ன செய்யறதுன்னு எனக்கு குழப்பமா இருக்கு. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. என்னப்பா சொல்றீங்க?
2: நிச்சயமா நாங்க ஹெல்ப் பண்ணுவோம். நீங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டே இருங்க, நான் உங்க ரெண்டு பேருக்கும் குடிக்க சில்லுன்னு ஏதாவது கொண்டு வரேன்.
3: இல்ல, நான் போய் எடுத்துட்டு வரேன்.
1: சீக்கிரமா, நாம ரெண்டு பேரும் நிறைய பேச.

0: இதுதான் என் வீடு. அதோட வாழ்க்கையில பணம் மட்டும் முக்கியம் கிடையாது.
1: நான் இதுவரைக்கும் உனக்கு எதுவுமே செய்யல அலெக்ஸ், இனிமேலாவது உனக்கு எல்லாமே செய்யணும்னு நினைக்கிறேன். என்னோட வீட்டுக்கு வந்துரு அலெக்ஸ், நாம எல்லாருமே ஒன்னாக இருப்போம். என்ன சொல்ற, நாம மூணு ராஜாக்கள்.
0: நீங்க ரொம்ப சென்டிமெண்டா இருக்கீங்கப்பா, ஆனா நான் ஒரு பிராக்டிக்கல் ஆனவன். நீங்க கனவுல கூட நினைக்காததை நான் செஞ்சு காட்ட போறேன், இந்த உலகத்தையே மாத்த போறேன். அப்பா, நான் பேசுறது முட்டாள்தனமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லப்பா,

0: ஓ, I'm sorry. நான் பார்க்கல.
1: இல்ல, பரவாயில்ல பரவாயில்ல, விடுங்க பரவாயில்ல. என் பேரு டேவிட் அலெக்சாண்டர்.
0: நீ ஸ்டோனோட தம்பியா?
1: அவர் உங்களுக்கு தெரியுமா?
0: எங்க அப்பா ஒரு ஸ்கூல் நடத்துறாரு, அங்கதான் அவரும் இருக்காரு.
2: என்ன பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா வியட்நாம் போரிய மீடியால தான் நடத்திக்கிட்டு இருக்கு. அரசு ஒரே ஒரு ஆயுதத்தை வச்சு ஜெயிக்க வேண்டியது, ஆனா தவறிட்டாங்க.
0: எல்லாமே அப்படிதான்.
2: ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன். சரியா?
3: நீங்க என் பையனை எப்படி வளர்த்திருக்கீங்கன்னு எனக்கு புரியல ஜெனரல்.
4: நான் சொல்றத தயவு செஞ்சு நம்புங்க. அவனை நான் எப்படியோ உருவாக்கணும்னு நினைச்சேன், ஆனா இப்படி வருவான்னு நினைக்கவே இல்லை.
0: உன்ன மட்டும் ஏன் உங்க அப்பா இந்த ஸ்கூலுக்கு அனுப்பல?
1: அவரை என்ன அண்ணன் மாதிரி திறமையானவ இல்ல நினைச்சிருப்பாரு.
0: வித்தியாசமா நினைச்சிருக்கலாம். ரெண்டு பேரும் சகோதரர்களா இருந்தாலும் வேற வேற மனுஷங்க தானே.
1: ஆனா நான் அதுல சேர்ந்திருக்கலாம் நினைக்கிறேன்.
0: ஏன்?
1: அது வந்து இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி இடத்த நான் பார்த்ததே இல்ல.
0: அது வந்து நீங்க என்னவாக போறீங்க? எப்படி சொல்றது, மீடியா வர்ணனையாளரா?
1: வர்ணனையாளரா?
0: ஆமா.
1: இல்ல இல்ல, நான் ஏதாவது மக்களுக்கு உதவுற மாதிரி செய்யணும்னு ஆசைப்படுறேன்.
0: டெலிவிஷன் மக்களுக்கு உதவுறது இல்லையா?
1: ஆனா எனக்கு அந்த விஷயத்துல அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்ல.
2: என் மனைவி கிட்ட என்ன பேசிட்டு இருக்க?
1: ஓ, ஸ்டோன், இவ உன் மனைவியா?
0: என்ன சொல்றீங்க?
2: நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்ன்ற விஷயத்தை இவங்க கிட்ட சொல்லவே இல்லையா? எத்தனை நாள் தான் மறைச்சு வச்சிட்டு இருக்க போறேன். கேப்ரியலா, உனக்கு ஒண்ணு தெரியுமா, நம்மள மாதிரி இந்த உலகத்துல பொருத்தமான ஜோடி யாருமே கிடையாது.
0: எனக்கு இப்ப கொஞ்சம் வேலை இருக்கு, நான் உங்களை அப்புறம் பாக்குறேன்.
2: அவ வெக்கப்படுறா, ரொம்ப அழகானவ. அம்மா என்ன சொல்லிட்டு இருந்தா?
0: அம்மா, நான் இத வந்துடுறேன்.
1: சும்மா தான் பேசிட்டு இருந்தா.
2: எந்த பத்தி?
1: முக்கியமான விஷயம் எதுவும் இல்ல. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் ஸ்டோன்.
2: அதிர்ஷ்டங்கிறது அமையிறது டேவிட்.
5: அதிர்ஷ்டமா? இந்த அற்புதமான ஒரு மையத்தை உருவாக்குனது நமக்கு அதிர்ஷ்டம் தான். நமக்கு ஒரு வழிகாட்டியா இருந்ததுக்கு, இத்தனை வருஷம் நம்மளை உற்சாகப்படுத்தினதுக்கு. இந்த அகாடமி உலகத்துக்காக பல நல்ல ராணுவ தலைவர்களை உருவாக்கியிருக்கு. அதோட பல தொழிற்சாலைகளையும் கேப்டன்களையும் அதோட சேர்த்து இந்த நேரத்தில் இது நான் கொஞ்சம் பெருமையா சொல்ல வேண்டியிருக்கு. அதோ உங்க இடையே உட்கார்ந்திருக்கிற மிக சிறந்தவரான என்னுடைய அப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த இனிமையான மாலை பொழுதுல இந்த ஹால்ல ஒரு இசையை ஏற்பாடு பண்ணிருக்க, அதுவும் மறக்க முடியாத என் தந்தைக்கு அர்ப்பணிக்க போறோம். அதை அர்ப்பணிக்க போறது என் அருமை மனைவி கபரியால.
6: பிரமாதம் அலெக்ஸ்.
5: நன்றி.
3: ஒன்னு சொல்றேன், என்னோட பசங்க ரெண்டு பேருமே என்ன விட நல்ல பேச்சாளர்கள் ஆயிட்டாங்க.
5: அப்ப நான் உங்களை பேசக்கூடாதுன்னு எப்பவும் தடுத்தது இல்லையே?
3: இல்ல, நான் அதுக்காக சொல்லல.
6: அது பேசுற விதத்தினால இல்ல, எதை பத்தி பேசுறாங்கிறதுலதான் இருக்கு. அப்ப ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அலெக்ஸ்.
3: நான் உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும் அலெக்ஸ், வரியா?
5: நிச்சயமா.

0: பிரமாதம், ரொம்ப நல்லா ஆடுனீங்க.
1: நீ ரொம்ப நல்லாவே டான்ஸ் ஆடுற.
0: இத்தனை வருஷம் கழிச்சு உன்ன பாக்கும்போது ஆள் அடையாளம் தெரியாம மாறிட்ட.
1: எப்படி இருக்க?
0: பார்த்தா தெரியல, கிழவி ஆயிட்ட.
1: சச்சா, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நியூயார்க்ல உன்னை பார்த்ததை விட இப்ப ரொம்ப அழகா இருக்க.
2: Darling David, you are my favorite senator.
3: Congressman.
2: Well, whatever you are, I missed you terribly.
4: ஜெனரல் நம்மளை விட்டு போனது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
5: ஆமா, அவர் எனக்கு அப்பா மாதிரி இருந்தாரு.
4: உனக்கு அவரு என்னை விட ஒரு படி மேலதான். எல்லாரும் சொல்றாங்க நீ உன் வாழ்க்கையில வேற பாதை மாறி போய்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. உன் சாவை நீயே நிர்ணயிச்சுக்க முடியுமா? எல்லா விஷயத்திலயும் நான் ஜெயிச்சிட்டேன், ஆனா ஒரு விஷயத்துல நான் தோத்துட்டேன்னு நினைக்கிறேன்.
5: என்னன்னு சொல்லுங்க.
4: நீ வளர்ந்த விதம் தான் அலெக்ஸ்.
5: வேடிக்கையா இருக்கு. நான் இன்னைக்கு என்னவா இருக்கணும் அது எனக்கு பிடிச்சிருக்கு.
4: நான் சொல்ல வந்தத நீ இன்னும் சரியா புரிஞ்சுக்கல.
1: என் கூட டான்ஸ் ஆடுறியா?
0: ஓ, நிச்சயமா.
1: ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க, அதான் உனக்கு நல்லது.
0: என்ன சொல்ற?
1: நான் ஒரு சாதாரண ஆளு. யூரோப்பியன் யூனியன் தலைவர் மனைவியோட ஆடுறது தப்பா இடதா? சரி, நான் உன்னை எப்படி கூப்பிடலாம்? ராணினா?
0: ஓ டேவிட், போதும், நிறுத்து. உன்னோட இந்த கிண்டல் பேச்சு இன்னும் மாறவே இல்ல.
4: நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அலெக்ஸ்.
5: எனக்கு தெரியும், எல்லாத்தையும் நீங்க குடுத்துட போறீங்க. உங்க டிவி ஸ்டேஷன், உங்களுடைய வயர் சர்வீசஸ், ஏன் உங்களோட கம்யூனிகேஷன் சேட்டலைட்டே கொடுக்க போறீங்க. எல்லாத்தையுமே மக்களுக்காக கொடுக்க போறீங்க. ஆமா, நீங்க மக்கள் கிட்ட உங்களை ரொம்ப பெரிய தாராளமான மனுஷனா காட்டிக்க போறீங்க. நீங்க உங்களை காப்பாத்திக்க பாக்குறீங்க அப்பா, ஆனா அதுக்கு காலம் கடந்து போச்சு.
4: நீ எப்படி இத கண்டுபிடிக்கிறேன்னு எனக்கு தெரியல. எப்படி இருந்தாலும் இன்னைக்கு நடக்கிற பார்ட்டியில நான் என்னுடைய திட்டத்தை அறிவிக்க போறேன். அது உனக்கு சம்மதம் தானே?
5: ஆமா, உங்க முடிவு சரிதான். முகம் தெரியாத உங்க முன்னாடி உங்க பிள்ளைங்களை அவமானப்படுத்த போறீங்க. நான் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை ரொம்ப ரசிக்கிறேன், ஆனா நான் உங்களை இப்படி செய்ய விட மாட்டேன்.
4: உன்னால என் முடிவை மாத்த முடியாது. இந்த திட்டத்தை உன்னால தடுத்து நிறுத்தவும் முடியாது அலெக்ஸ். உனக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன், உனக்கு ஒரு டிரஸ்ட் அமைச்சு தரேன், உனக்கு ஒரு அரண்மனையும் தரேன். உன் தம்பி டேவிட்டுக்கு வெர்ஜினியால ஒரு எஸ்டேட் கிடைக்கும். நீங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமாவும் திருப்தியாவும் வாழலாம். புரியுதா?
5: எனக்கு எது திருப்தி தரணும் உங்களுக்கு தெரியாது ஃபாதர். அது உங்க சக்திக்கும் மேலானது.
1: எங்க அண்ணனுக்கு இப்போ இங்க நல்ல பேர் இல்ல.
0: அப்படி ஒண்ணு பேர் வாங்கின மாதிரி எனக்கு தோணல. வாழ்க்கையில அவர் என்ன எதிர்பார்க்கிறாருனே புரியல.
1: நீ கூட இருக்கல்ல, உன்னோட அழகுல அவர் குழம்பி போயிருப்பார்.
0: அதனாலதான் சீரியஸா பேசுறேன்.
1: நானும் தான்.
5: இதை என்னால ஒத்துக்க முடியாதுப்பா. எனக்கு சேர வேண்டியத நான் அடைஞ்சே தீருவேன், எதுவா இருந்தாலும் சரி. சொத்து எல்லாமே.
4: நான் ஒரு முடிவு எடுத்த நான் எடுத்ததுதான். அதை உன்னால மாத்த முடியாது.
5: இது சரியில்லை. எனக்கு உங்களோட தொலை தொடர்பும் அதோட வலிமையும் எனக்கு தேவை. நான் இந்த உலகத்தை எப்படியோ என் இஷ்டப்படி மாத்ததான் போறேன்.
4: நீ இந்த உலகத்தை மாத்திரியோ இல்லையோ, என் ஆசை, கனவு, லட்சியம் இதெல்லாம் அழிக்கிறதுக்கு என்கிட்ட சண்டை போடுற.
5: ஏப்பா இப்படி அவசரப்படுறீங்க? இதுக்கெல்லாம் நான் போய் சண்டை போடுவேனா? நான் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தா அப்புறம் நான் உங்களை அழைக்க வேண்டியிருக்கும். அதனால உங்களை இப்போ உங்களோட நரகத்துக்கு அனுப்புறோம்.

0: காப்பாத்துங்க, உடனே ஆம்புலன்ஸ் வர வழிங்க, சீக்கிரம் யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்க உடனே. அப்பா அப்பா
1: அப்பா, என்னாச்சு?
0: எனக்கு தெரியாது, அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால பால்கனிக்கு வந்து காத்து வாங்க வந்திருக்காரு.
1: அப்பா
0: ஏப்பா இப்படி நீங்க அவசரப்பட்டீங்க? இல்லப்பா பேச முயற்சி பண்ணாதீங்க.
2: நீ செய்த பாவங்கள் அனைத்தும் விலகி கிண்டிலிருந்து நீ உயர்ந்த மனிதனாக போகிறாய். இன்று முதல் உனக்கு நடப்பவை எல்லாம் நலமாகத்தான் முடியும். உனக்கு எதிரிகளே இருக்க மாட்டார்கள். இதை பருகிவிட்டு என்னிடம் கொடு.
3: இது என்னுடைய ரத்தம். என் எதிரிகள் என்னை சிந்த வைத்தது. இதை குடித்து நான் வெற்றி கொள்வேன். இதுதான் என் கதை. இது பாவங்களால் உருவாக்கப்பட்டது. இதை குடித்து அரசாங்கத்தை மகிழ்ச்சியடையவை. எதிர்த்து நிற்க உலகம் எல்லாம் கதிர் அறுப்பது போல் வெட்டி சாய்க்கப்படும். என்னுடைய தாக்குதல் பூமியில் துடித்துக் கொண்டு இருக்கின்றவர்களை ஒரு எரிமலையாக வெடிக்க செய்யும். என்னை எதிர்த்தவர்கள் கதி இதுதான்.
4: பலமுள்ள ஒரு தீவிரவாத கூட்டம் அழிக்கப்பட்ட பிறகு ஜெருசலேமில் உள்ள டெம்பிள் மவுண்டில் உற்சாகமாக கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன.
5: ஏனென்றால் இங்கு எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்துக் கொண்டிருப்பது ஸ்டோன் அலெக்சாண்டர் வேர்ல்ட் யூனியனில் சான்சலராக பதவியேற்பது.
6: ஸ்டோன் அலெக்சாண்டர் பதவி ஏற்க போற இந்த சமயத்துல அவரால் உலகமே மாறி இருக்கு. அவரோட சொத்துக்களை வச்சு உலகத்தோட பல பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்காரு. குறிப்பா உலக பசி மற்றும் வறட்சிய மிடில் கிளாஸ்ல சமாதானத்தை ஏற்படுத்திருக்காரு. அதோட அரசுக்காக பல வேலைகளையும் செஞ்சிருக்காரு.
7: எல்லாரும் பாத்தீங்கல்ல, காங்கிரஸ்க்கு சொல்ல வேண்டியது இல்லைன்னா உங்களால என்ன செய்ய முடியும் சொல்லுங்க.
8: நான் சொல்றேன் ரிச்சர்ட், டெலிகேஷனை திரும்பப்படுறது மிகப்பெரிய தப்பு. அது ஒரு தவறான செய்தியை வச்சு.
9: இல்ல, அது ஒரு சரியான செய்தி தான்.
7: சரியான நேரத்துலதான் வந்திருக்கீங்க வைஸ் பிரசிடென்ட். ஷோ இன்னும் ஆரம்பிக்கல.
6: அலெக்சாண்டர் யூரோப்பியன் யூனியனோட சேர்மனா பதவியேற்றது ஒரு நல்ல விஷயம்தான். நாடுகளுக்கிடையே பாகுபாடு நீங்கிடுச்சு. உலகமே 10 ஜனநாயக பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பிரிவிலிருந்து ஒரு செக்ரட்டரி ஜெனரலுக்கு பாராளுமன்றத்துல ஒரு ஓட்டு போட உரிமை வழங்கப்பட்டிருக்கு. ஆனா அலெக்சாண்டர் சான்சலரா பதவியேற்றதுக்கு அப்புறம் இனிமே இந்த திட்டம் முடிவுக்கு வந்துடும் எதிர்பார்க்கிறோம். டயனா,
4: இன்னும் சில நேரங்களில் சான்சலர் தனது உரையை தொடங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
3: நீங்க எனக்காக ஒரு அற்புதமான வீட்டை கட்டிருக்கீங்க. நான் இனிமே உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை எல்லாத்தையும் செய்வேன். என் மனசுல நான் எதை நினைக்கிறேனோ அதை செய்வேன். நான் கண்டிப்பா சொர்க்கத்துக்கு தான் போவேன். இப்போ அதுக்கான நேரம் வந்தாச்சு. நான் என்னோட சிம்மாசனத்தை கடவுளோட நட்சத்திரம்.
7: இவர் உங்களோட அண்ணாங்கறத என்னால நம்பவே முடியல.
9: யாராவது எங்க வீட்டு வாசல்ல போட்டு போயிருக்கலாம்.
7: அனாதியா போட்டிருப்பாங்கன்னு சொல்றீங்களா?
3: அதுவும் நிறைவேற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நான் அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து
7: இந்த முட்டாள் மனுஷனை நீங்க நம்புறீங்களா?
10: பேசுறத பார்த்தா ஹிட்லரோட சர்வாதிகாரம் மாதிரியே இருக்கு.
8: உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாமே அவன் பக்கம் இருக்கிறதுனால அவன் எந்த நேரத்திலயும் நம்ம மேல தாக்குதல் நடத்தலாம். அதனால அவன் மேல எப்பவும் ஒரு கண்ணு வச்சுக்கணும்.
9: அவனுடைய முதல் அடி நம்மளுடைய பொருளாதாரத்து மேலதான் இருக்கும். உலக சந்தையில இருந்து நம்மள துண்டிப்பான்.
7: சைனீஸும் லத்தீனும் இந்த பிரச்சனை பத்தி என்ன நினைக்கிறாங்க?
9: எதுவும் சொல்றதுக்கு இல்ல. இதோ இந்த இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட்டை பாருங்க. இதெல்லாம் சேட்டலைட்ல இருந்து எடுத்த போட்டோஸ். ரஷ்யாவை சுத்தி உள்ள ஆயுத கிடங்குகள் இந்த போட்டோல இருக்கு.
7: அவங்க பொருட்களை வெளியே கொடுத்துட்டு இருக்காங்களா?
9: சிஐஏ சொல்றபடி யாரோ நிறைய பணத்தை கொடுத்து இந்த ஆயுதங்களை எல்லாம் வாங்கியிருக்காங்க.
8: ஆனா அது இன்னும் உறுதி செய்யப்படாது.
7: அப்ப யார் இதை கொடுத்தது?
9: அது ஒருவேளை என்னோட அண்ணனா இருக்கலாம். ஏன்னா இவ்வளவு சீக்கிரம் இந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றதுக்கு அவராலதான் முடியும்.
7: சான்சலர் கிட்ட நான் பேசணும். நாங்க ஸ்கிரீன்ல இருக்கோம்.
3: நான் மிடில் ஈஸ்ட்ல இன்னும் ஒரு நாள் இருக்க போறேன். வெஸ்டே அன்னைக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.
7: ரொம்ப பிஸியா இருக்கீங்க இல்லையா சான்சலர்?
3: மிஸ்டர் பிரசிடென்ட்,
11: உலகத்தோட எதிர்காலம் பிரச்சனையில்.
7: அதுக்கு என்ன அர்த்தம்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
11: ஐயோ பாவம், ஒரு சின்ன பொறுப்புல இருக்கிறவர் நீங்க. இன்னும் 30 மணி நேரத்துல எங்க ஆளுங்க உங்களை வந்து சந்திப்பாங்கன்னு அர்த்தம்.
7: அட்மோ, நம்மளோட படைகள் இப்ப எந்த திசையில இருக்கு?
8: கோஸ்ட் ஆஃபீல் கிட்ட தான் சார் இருக்காங்க.
7: ஓகே, இது அவங்களுக்கு நல்ல பாதுகாப்பான இடமா தான் இருக்கணும். என்ன சொல்றீங்க ஜென்டில்மேன்?

0: அங்க என்ன ஒத்து பாத்துக்கிட்டு இருக்க டேவிட்? கொஞ்ச நேரம் வேலை செய்யறது நிறுத்து.
1: நான் உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன் சார். எப்படியாவது எங்க அண்ணன் என்ன பண்ண போறான்னு தெரிஞ்சுக்கணும். அவன் ஒரு சாதாரண ஆள் இல்ல.
0: அவனை எது செயல்படுத்துதுன்னு எனக்கு தெரியும். அவனோட அதிகாரம் தான். அவன் ஒரு நவீன மனுஷனா மாற ஆரம்பிச்சதுல இருந்து இப்படிதான் இருக்கான். நான் தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யோசனைகளை தடுக்க டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறேன். ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்கவே முடியல. என்ன பண்றது?
1: இத பாருங்க சார்.
0: இன்சூரன்ஸ் ஸ்டடி.
1: சிஏஏ சந்தேகத்துக்கிடமான 200 பேருடைய லிஸ்ட் எடுத்திருக்காங்க. அதுல அரசியல் ரீதியாவோ பிசினஸ் ரீதியாவோ கண்டிப்பா எங்க அண்ணனுடைய பேரும் இருக்கும்.
0: நீ என்ன சொல்ல வர?
1: செத்துட்டாங்க அந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாரும்.
0: இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி செத்தாங்க?
1: பலவிதமா செத்துருக்காங்க. கேன்சர்னால, அட்டாக்னால, ஸ்ட்ரோக்னால.
0: இதெல்லாம் அவங்க அவனை எதிர்த்ததுனாலும் மட்டும் சொல்லாத. இதெல்லாம் நம்பறதுக்கு நான் தயாரா இல்ல டேவிட்.
1: இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து தள்ளி நிக்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லது.
0: என்னால அதை செய்ய முடியாது. அவன் என்ன நிஜமாவே எதிர்க்கணும்னா அது நேருக்கு நேரா தான் இருக்கும். அதை புரிஞ்சுக்க.
2: நான் என்ன நினைக்கிறேன்னா, வைஸ் பிரசிடன்ட் சொல்றது சரின்னு தோணுது.
0: ஒருவேளை நீங்க பிரசிடன்ட் ஆனீங்கன்னா எப்படி வேணாலும் முடிவு எடுத்துக்கங்க. அடுத்து பாப்போமா? டேக்.
2: ஓ,
0: இன்னொரு ஆட்டம் போடுவோமா?
3: சரி.
4: வேர்ல்டு யூனியனோட குடிமக்களே, இந்த உலகம் ஒற்றுமையோட முதல் நாளை நீங்க இப்ப பார்க்க போறீங்க. ஒரே பணம், ஒரே மொழி, ஒரே லட்சியம். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் நாளுக்கு நாள் மேலும் சிறப்படைய செய்யறதுதான் எங்க கொள்கை. ஒரே ஒரு சர்வாதிகாரி. எனக்கு தெரியும் நீங்க எல்லாரும் பயப்படுறீங்க. இந்த பயம் எங்கிருந்து ஏற்படுதுன்னு எனக்கு தெரியும். இதே பயம் தான் நண்பர்களை சேர்த்து ஜூலியஸ் சீசரை தோக்கடிக்க செஞ்சது. அதுவும் அந்த இடத்துல ரோமன் சாம்ராஜ்யத்துல அவனோட நிலைமைக்கு வந்துருவாங்கிற பயம். ஆனா புரூட்டஸ் சொன்னாரு, அவன் ஒரு குறிக்கோள் உள்ளவன். ஆனா என்னோட குறிக்கோளை பார்த்து நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை. ஆமா, ஏன்னா நான் ஒன்னும் சர்வாதிகாரி இல்லை. மனிதர்களை அவங்களுடைய கெட்ட நேரங்கள்ல இருந்து காப்பாத்துனுங்கிற கடமை உணர்ச்சி தான் எனக்கு இருக்கு. நான் உங்களை என் வழிய கடப்பிடிங்கன்னு சொல்ல போறதில்ல. ஆனா இந்த பயணத்துல உங்களை என் கூட கூட்டிக்கிட்டு தான் போக போறேன். இந்த பயணம் வேற ஒரு அற்புதமான உலகத்துக்கு உங்களை கூட்டிக்கிட்டு போக போகுது.

0: எப்படி இருக்கீங்க சான்சலர்?
1: மிஸ்டர் பிரசிடென்ட். டேவிட், எப்படி இருக்கிறடா? கேப்ரியலா உன்னை ரொம்ப கேட்டதாவும், உனக்கு நேரம் கிடைச்சா உன்னை பார்க்க வர சொன்னா.
2: கண்டிப்பா.
0: உங்களோட அந்த பேச்சு ரொம்ப பிரமாதமா இருந்தது சான்சலர்.
1: உங்களை தேர்ந்தெடுக்க உதவுன அந்த ஸ்பீச்சோடவா?
0: நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பேசிக்கிறத விட நேரடியா விஷயத்துக்கு வர்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: நிச்சயமா.
0: நீங்க கிட்டத்தட்ட எல்லா நாடுகளையும் உங்க பின்னாடி வரிசையில நிக்க வச்சிட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உங்களோட இந்த புது உலக வழிமுறையில உங்களுக்கு ஈடுபாடு இருக்கிறதா எனக்கு தெரியலையே. நான் சொல்றது சரியா சான்சலர்?
1: இனிமே இதெல்லாம் முடிவெடுக்க வேண்டியது நீங்க இல்லன்னு நான் நினைக்கிறேன். இத பாருங்க, யுனைடெட் நேஷனும் யூரோப்பியன் யூனியனும் அவங்கள என்னோட ஆர்கனைசேஷன்ல வந்து சேர்ந்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, உங்க ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ் கூட எனக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க.
0: அந்த அம்பாசடரோட நடவடிக்கைகளை திரும்ப பெற்றாச்சு.
1: மிஸ்டர் வைஸ் பிரசிடென்ட், நீங்க இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் எது நன்மையை ஏற்படுத்துதோ அதை தான் நானும் செய்யணும்னு விரும்புறேன்.
2: இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் சொல்றது தான் கரெக்ட்னு நான் நம்புறேன் சார்.
1: ஒரு பெரிய அலையை எதிர்த்து நீங்க மட்டும் படக ஓட்ட முடியாது. துணிஞ்சு நின்னு உங்களால எதுவும் செய்யவும் முடியாது. இல்ல, நார்த் அமெரிக்கன்ஸ் மத்தவங்களோட சேர்ந்துதான் ஆகணும்.
0: மொத்த நார்த் அமெரிக்காவுமா? நீங்களும் உங்களோட ஆளுங்களும் எதை வேணும்னாலும் சொல்லிக்கங்க. ஆனா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் தான் கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்ட அமெரிக்காவோட பிரசிடென்ட்.
1: அப்படியா? அப்படின்னா இனிமே நாம ரெண்டு பேரும் பேசறதுக்கு எதுவுமே இல்ல. ஜென்டல்மேன்,

0: கேப்ரியலா,
1: எப்படி இருக்க? பிரசிடென்ட் எப்படி இருக்காரு?
0: கொஞ்சம் சீரியஸா தான் இருக்காரு.
1: ஓ,
0: அலெக்ஸ் ஹாஸ்பிடலுக்கு போன் பண்ணி என்ன உடனே இங்க வர சொன்னாரு. இது அவசரமாமே.
1: ஆமா டேவிட், நான் உன்னை கேட்காம லஞ்ச் தயார் பண்ணி வச்சிட்டேன். நீ சாப்பிட வரல?
0: நிச்சயமா.
1: ஓ சந்தோஷம், வா.
0: நாம ரெண்டு பேரும் இப்படி சந்திக்கிறது ரொம்ப நல்லா இருக்குல்ல.
1: கடைசியா எப்ப சந்திச்சோம்?
0: 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜூலைல வாஷிங்டன்ல ஒரு ஃபங்க்ஷன்ல.
1: உனக்கு ஞாபக சக்தி ரொம்ப அதிகம்டா.
0: உன் கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் மறக்க முடியுமா என்ன?
1: ஆனா நீ மட்டும் அன்னைக்கு என்கிட்ட பேசவே இல்ல, காப்ரியலான்னு சொல்லிட்டு காணாம போயிட்ட.
0: எல்லாரும் மாதிரி உன் பின்னாடி சுத்த பிடிக்கல, ஏன்னா உன உயிருக்கு இர காதலிச்சுட்டு இருந்த.
1: ஹே டேவிட், கேட்கவே சந்தோஷமா இருக்கு. நீ இப்படி சொல்லுவேன்னு எதிர்பார்க்கவே இல்ல.
0: நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்கலாமா? அலெக்ஸோட உன்னோட வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கா?
1: என்ன இப்படி ஒரு கேள்வி கேக்குற? நிச்சயமா, அவரால என் பவுண்டேஷன் ரொம்பவே வெற்றிகரமா போயிட்டு இருக்க. கஷ்டப்படுற நாடுகளுக்கு நாங்க எவ்வளவு உதவி இருக்கோம் உனக்கு தெரியுமா? அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சிருக்கோம்.
0: நீ சந்தோஷமா தானே இருக்க?
1: சந்தோஷம் என்ன பெரிய சந்தோஷம்? அதை விட நாம வேற ஏதாவது பேசலாம்.
0: உன்னை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு.
1: ஏன்?
0: என்ன பதில்? ரொம்ப சிம்பிள். அவனுடைய வழியில குறுக்க வர எல்லாருக்கும் முடிவு.
1: செத்துருவாங்களா? உனக்கு பைத்தியம்தா?
0: இருக்கலாம், நான் பைத்தியமாவே இருந்துட்டு போறேன். ஆனா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்.
1: ஏன்?
0: எல்லாம் ஒரு காரணமா தான் சொல்றேன். நான் சொல்றது தயவு செஞ்சு கேளு, பிளீஸ்.
1: நிச்சயமா செய்வன் டேவிட்.
2: ஜான்சன் உங்களை உள்ள கூப்பிட்டாரு.
0: Excuse me.

0: டேவிட், பென்சனுக்கு இப்படியாவும் நான் நினைச்சு கூட பாக்கல. ஆனா என்ன பண்றது, அந்த கடவுள் இதெல்லாம் பாத்துட்டு சும்மா தான் இருக்கா?
1: உன் வழி இப்ப கிளியர் ஆயிடுச்சு நினைக்கிறேன். அப்படிதானே?
0: நீ சொல்றது எனக்கு புரியல.
1: தப்பெல்லாம் எப்படி மறைக்கிறன்னு தெரியல, ஆனா நிச்சயம் நான் கண்டுபிடிப்பேன்.
0: உனக்கு என்ன பிடிக்காது இல்ல டேவிட், ஆனா இல்லன்னு மட்டும் சொல்லிடாத. உனக்கு உண்மையாவே என்ன பிடிக்காது.
1: உனக்கு என்ன வேணும் அலெக்ஸ்?
0: நீ ருசியான ஒரு லஞ்சம் முடிச்சிட்டு பேச்சுவார்த்தையும் முடிச்சுட்டு இங்க வந்திருப்பேன்னு எனக்கு தெரியும். என் வைஃப், அவ ரொம்ப விசுவாசமானவ, மத்தவங்களை விட

0: மற்றவங்களை விட அவளோட இந்த தன்மை எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: இத பத்தி தானே நீ என்கிட்ட பேசணும்னு நினைச்ச?
0: இன்னும் கொஞ்ச நாள்ல நீ நார்த் அமெரிக்கன் ஜோனோட பிரசிடன்ட் ஆக போற. அதனால நீ என் பக்கம் இருக்கணும்னு நான் விரும்புறேன். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. நீ என்னோட தம்பி டேவிட், ஒரே குடும்பம், ஒரே ரத்தம். இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? நீ எப்பொழுதுமே என் கூட இருக்கணும்.
2: என்ன முடிவு பண்ணணும்னு எனக்கு தெரியும்.
0: டேவிட், நான் உனக்கு உதவி செய்ய நினைக்கிறேன். நாம ரெண்டு பேரும் சேர்ந்தா இந்த உலகத்தையே ஆளலாம். என் கூட சேர்ந்துரு, அதுக்கப்புறம் நீ தான் என்னோட அடுத்த இடத்துல இருப்ப.
2: அதை எப்படி நீ முடிவு பண்ணலாம்?
0: என்கிட்ட அந்த சக்தி இருக்கு. என்னால எதையும் நடத்தி காட்ட முடியும்.
3: எங்க கூட சைனீஸ் அண்ட் லாட்டின் பீப்புள் இருக்கிற வரைக்கும் நீ எது நடக்கும் நினைக்கிறியோ அது நடக்கவே நடக்காது.
0: நான் நினைச்சா எதையும் சமாளிப்பேன். சொல்றத கேளு, வந்து சேர்ந்துரு என்னோட இந்த பிரம்மாண்டமான விஷயத்துல. வந்து சேர்ந்துரு டேவிட், கடைசி வரைக்கும் நீ சந்தோஷமா இருப்ப.
2: என் டைம் வேஸ்ட் பண்ணாதா.
4: நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கலப்பா. எனக்கு என்னோட சொத்து வேணும்.
0: இத நான் தான் செஞ்சேங்கிறத விட நீ தான் செஞ்சேங்கிறதுக்கு இந்த டிவியில ப்ரூஃப்.
3: நான் அன்னைக்கு மேலேயே போகல, இதை யாரும் நம்ப மாட்டாங்க. அன்னைக்கு நான் கீழே இருந்ததுக்கு நிறைய சாட்சி இருக்கு.
0: இது டெலிவிஷன், மக்கள் இதுல பாக்குறத எல்லாத்தையும் நம்புவாங்க. அதோட நீ நிரபராதி நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி உன்னை குற்றவாளின்னு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க.
2: என்ன சீண்டி பார்க்காத.
0: என் மனைவிக்கு நீ எவ்வளவு மோசமானவனு தெரிஞ்சிருக்க.
1: பிரசிடன்ட் செஞ்சுட்டா.
5: டேவிட், என்னை மன்னிச்சிடு. இப்ப நீ என்ன செய்ய போற சொல்ல?
0: நீ உன்னுடைய காங்கிரஸ் குழுவோட இதை பத்தி பேசிக்கலாம். நான் உனக்கு இன்னும் 24 மணி நேரம் டைம் தர, அதுக்குள்ள எனக்கு பதில் வந்தாங்க.
2: நீ ஜாக்கிரதையா வேறு.

0: நாம் அவனை கொன்னுடுவோம்.
1: நியாயமா நடக்க வேண்டிய ஒரு விஷயம் தானாவே ஒரு முடிவுக்கு வந்துடும். ரெண்டாயிரம் வருஷம் உணர்ந்தது யார்? உன்னுடைய உணர்ச்சிகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருது. உன்னோட தியாகம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. நீ சீக்கிரமே முன்னாடி தலைகுனிஞ்சு நிக்க போற. அதோட உங்க அப்பாவுக்கு நான் யாருன்னு தெரிய வரும். மனித சமுதாயத்தையே என் காலடிக்கு கொண்டு வரப்போறேன். அதே சமயம் என்னுடைய சிம்மாசனத்துல நான் உட்கார போறேன். அதனால சொர்க்கத்தில் இருக்கிற எல்லாரும் ஆனந்தமா இருங்க. அத படைச்சவனும் தான். ஓ, பூமியில இருக்கிற எனக்கு நீங்க எல்லாரும் தலைவணங்கியே ஆகணும். ஏன்னா சாத்தானான நான் மேல இருந்து பூமிக்கு வந்து இறங்கி இருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல இது எல்லாத்தையும் நான் முடிச்சிடுவேன்.
0: அதிகாரபூர்வமா செய்தி வந்திருக்கு, உங்க தம்பி
1: இன்னும் நம்ம கூட சேர்றதை நிராகரிச்சுட்டான். நம்மளுடைய இந்த செயல்பாட்டுக்கு என் தம்பி ஒரு சிறு தடங்கலா இருக்கான். பரவாயில்ல, அவனை விட்டுடு. அதனால இவ்வளவு நாள் நம்ம காத்திருக்கோம், அதுக்கு
0: ஒரு முடிவு வந்துடும்.
1: ஆமா, இன்னும் உனக்கு புரியலையா? எல்லாருக்கும் ஏன் மேலதான் நம்பிக்கை? ஏன் மேல? ஆமா, வேணும்னா சுதிச்சு பாரு, நீ வேணும்னா அவங்களை துண்டிப்பாரு, புரட்சியை ஏற்படுத்தி பாரு. நான் இத உங்ககிட்ட ஒரு சவாலாவே எடுத்துக்கிறேன்.

0: உன்னுடைய உத்வேகத்தை நெருப்பு பிழம்பா பூமியில ஊத்து, பூமியில ஊத்து.
1: 11வது நாளாக மெட்டிராய்டில் தீ மழை பெய்து கொண்டிருக்கின்றன. உலகத்தில் சமம் இல்லாத வானிலை உருவாகி கொண்டிருக்கிறது. பெல்ஜியமில் வெள்ளம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. பல மாதங்களாக நடந்து வரும் நிலச்சரிவினால் நோய்கள் ஏற்படும். இதனால் பல மக்கள் உயிரிழக்க நேரிடலாம் என்று டாக்டர்கள் கூறுகின்றனர். நேற்று நடந்த கலவரத்தில் 300 பேர் இறந்துவிட்டார்கள். இது சாதாரண மக்களின் சட்டமீறலை காட்டுகிறது. இதனால் பல இயற்கை அழிவு ஏற்பட்டு வருகிறது.
2: அவங்க இந்த உலகத்தோட முடிவு நினைக்கிறாங்க. எல்லாரும் தெருவுல கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா?
3: ப்ளீஸ், என்னோட மக்கள் என் மேல ரொம்ப விசுவாசமா இருக்காங்க. ஆனா நகரத்துல திடீர்னு ஏதாவது ஒண்ணு வந்து தாக்கும் போது அந்த விசுவாசம் குறையலா இல்லையா?
4: அந்த மாதிரி எதுவும் நடக்காது.
3: நீங்க ஏதாவது செஞ்சாகணும். மிஸ்டர் பிரசிடன்ட், நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க.
5: இத பாருங்க, வேர்ல்டு யூனியன்ல சேரத பொறுத்த வரைக்கும் என்னுடைய முடிவை நான் மாத்திக்கிறதா இல்ல.
6: இது ரோம்ல இருந்து வந்திருக்கிற அபிஷியல் நோட்டீஸ். வேர்ல்டு யூனியன் நமக்கு எதிராக எல்லா வர்த்தகத்தையும் நிறுத்திருக்கிறதா நமக்கு அதிகாரப்பூர்வமான செய்தி வந்திருக்கு.
4: லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன், நான் என் சக்திக்கு மீறி உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சிருக்கேன். நான் சீக்கிரமே ஒவ்வொரு இடத்துக்கு வந்து நேரடியா உங்க கூட பேச போறேன்.
5: உலகத்தையே தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணுங்கிறான்.
2: உலக சமாதானங்கிறதுல உலகத்தை கட்டுப்படுத்துற விஷயம் எங்கிருந்து வந்தது?
5: நான் என்னோட தனிப்பட்ட சுதந்திரத்தை பத்தி பேசல, நமக்காக பேசுறேன், நம்ம நாட்டுக்காக பேசுறேன். நான் அவன் முன்னாடி தலை வணங்கி நிக்க முடியாது. அவன் எந்த விதத்துல நம்மளை மிரட்டினாலும் சரி, அவனுக்கு என்னால அடிப்பணிய முடியாது.
7: நான் ஏற்கனவே கலவரத்துல ஈடுபட்டவங்களுக்கு தண்டனையை நிறைவேற்ற சொல்லிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி இக்கட்டான நேரத்துல அசம்பாவிதம் எதுவும் நடந்துடக்கூடாது இல்லையா?
4: நீங்க ஒரு அற்புதமான பிரசிடண்ட். ஆனா இதுக்கு மேல நம்ம எதுவும் செய்ய வேண்டாம். எங்க பார்த்தாலும் பிணங்கள் கிடைக்கிறத விரும்பல. இது எனக்கு கெட்ட பேர் உண்டாக்கிடும்.
2: மிஸ்டர் பிரசிடன்ட், நான் ஒண்ணு சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. நீங்க உங்க குடும்ப சண்டையை மனசுல வச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன்.
5: இந்த நாட்டோட மக்கள் அயல் நாட்டுக்காரனோட கால அடிப்பணியறதை என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. நம்ம எல்லாருடைய எதிர்காலத்தையும் வேற ஒருத்தன் கையில கொடுத்துட்டு என்ன வேடிக்கை பார்த்து சொல்றீங்களா?
8: வேடிக்கைகளை எப்படி சமாளிக்கிறது? அமெரிக்கன், சைனீஸ் இவங்களெல்லாம் எப்படி சமாளிப்பீங்க?
7: ஆமா, சைனீஸ் அவங்களோட படைகளை நம்ம பார்டர்ல நிறுத்தி வச்சிருக்காங்க.
4: கொஞ்சமாவது நம்பிக்கை வைங்க. ஒரு நிமிஷம், நான் இதோ வந்துடுறேன். மத்தபடி எல்லாமே அமைதியா நடக்கும். சங்கடங்கள் வந்தாதான் அதுல சுவாரஸ்யமே இருக்கும். அமெரிக்கா சைனா இதுல எந்த இடத்துல பிரச்சனை வந்தாலும் அது மெக்கிடோல தான் முடியும்.
5: இந்த அரசு இருந்த மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, இப்ப இருக்கிற மாதிரி தான் இருக்கும். மக்களுக்காக, மக்களுடையதா, மக்களோடவே இருக்கும். நம்மளுடையதாவே சுதந்திரமா இருக்கும். இந்த மீட்டிங் இதோட முடிச்சுக்கலாம்.
8: இதுக்கு நீங்க கண்டிப்பா வருத்தப்படுவீங்க.
5: என் அண்ணனு ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. ஓகே,
9: இது எல்லாமே உங்க சுயநலத்துக்காக தான் பண்றீங்க. உங்க எல்லாரையும் உங்க அடிமையா நடத்த பாக்குறீங்க.
4: இத பத்தி நம்ம ரெண்டு பேரும் அப்புறமா பேசுவோம்.
9: இல்ல இல்ல, நாம இப்பவே பேசியாகணும்.
4: இத பாரு, உனக்கு புரியாத பல விஷயங்கள் இருக்கு.
9: எப்படி, உங்க வழியில குறுக்க வர எல்லாரும் சாகுற மாதிரியா? டேவிட் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அதெல்லாம் உண்மையா?
4: ஆமா, என்னோட அன்பு தம்பி உன்னை எனக்கு எதிராக பேச அனுப்பியிருக்கானா?
9: அப்படின்னா இதெல்லாம் உண்மைதான்ல? நீ உன் அப்பா வீசா கடிச்சிருக்க. என்னால இத நம்ப முடியல.
4: அதனாலதான் உங்களை பெண்கள்னு சொல்றாங்க. நீ என்ன பண்ற? நீ போய் உன் வேலையை மட்டும் பாரு. என் விஷயத்துல தலையிடாத.
9: நீ இப்படி ஒரு கொலகாரனா இருப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்ல. அப்படின்னா மக்களுக்கு உதவி செய்யறதுல வெறும் நடிப்பு தானா?
4: ஒரு மனிதனோட விசுவாசத்தை ஜெயிக்கணும்னா அவனோட பசிய தீக்கிறது மூலமா தான் அது முடியும். ஆனால் அவங்க கைய நீட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கள நீ உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்க எனக்கு வெறுத்து போச்சு. அவங்களோட பசி, பட்டினி, வியாதி, நாத்தம் அவங்க பசியால துடிக்கட்டும், சாகட்டும்.
9: அப்ப இந்த உலகத்துக்காக நம்ம நடிச்சிட்டு இருக்கோம். நம்ம உண்மையிலேயே மனுஷங்களே இல்ல. கடவுளே, என்னால தாங்க முடியல.
4: கடவுளா, கடவுளா, கடவுளா! அவன் இங்கதான் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கான், அதனாலதான் இப்படி நடக்குது. கைய நீட்டி அவங்கிட்ட பிச்சை கேளு ஆரம்பி, அவன் அன்புக்காக பிச்சை கேளு. நீ உன் சுயநனவை இழந்துட்ட.
9: முன்ன பார்க்கவே

0: உன்னை பார்க்கவே பிடிக்கல.
1: குட் பாய்.
0: Mm-hmm.

0: என் இனிய ஆப்பிரிக்கன் குழந்தைகளே, நன்றி. நீங்க எல்லாரும் என்னோட குழந்தைகள், என்னுடைய குழந்தைகள். இப்போ இந்த உலகமே கலவரத்தில் இருக்கு. ஆமா, கலவரத்தில் இருக்கு. எங்க பார்த்தாலும் கலவரம், கலவரம், கலவரம்.
1: இந்த இடத்தை பாத்தீங்களா? இது ஒரு நோய்வாய்ப்பட்ட ஊர் சார். இங்க போய் நம்மள அனுப்பிருக்காங்களே.
2: இது மெக்சிகோ சார்ஜென்ட். இது நம்மளோட வீடு மாதிரி. இது ஜோன் இல்ல, புரிஞ்சுதா?
1: எஸ் சார்.
2: குடுங்க, நான் எடுத்து வைக்கிறேன்.
3: ஓ, ரொம்ப நன்றி.
2: நீங்க லேடி அலெக்சாண்டர்ல?
3: நான்
2: தான் ஹெல்ப் பண்ணணுமா?
3: இங்க வாங்க.
2: உங்க குழு இங்க எல்லாருக்கும் உதவி செஞ்சிட்டு இருக்கு எனக்கு தெரியும். ஆனா நானே உங்களை வந்து நேரடியா சந்திப்பேன்னு நினைச்சு பார்க்கவே இல்லை.
3: என்னால வலி தாங்க முடியல.
2: இந்த கிராமத்துல எத்தனை பேர் செத்துருக்காங்க சொல்லுங்க.
3: சரியா தெரியல, ஒரு 100 பேர் இல்ல அதுக்கு மேலயும் இருக்கும். ஆனா யார் யார் எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஓ ஓ, அழக்கூடாதுமா, அழக்கூடாது. இல்ல இல்ல இல்ல,
0: நீங்க நெருப்பு பிழம்புகள் உங்க வயல்கள்ல வந்து விழறத பார்த்திருப்பீங்க. வானத்துல கால வேளையில கூட இருண்டு போய் இரவு மாதிரி இருக்கிறத பார்த்திருப்பீங்க. உங்க உறவினர்கள் உங்க கண்ணுக்கு முன்னாடியே நோய்வாய்ப்பட்டு இறக்கிறத கூட நீங்க பார்த்திருப்பீங்க. நாம நேசிக்கிற இந்த உலகம் உங்க கண்ணுக்கு முன்னாடியே அழியறத நீங்க பார்த்திருப்பீங்க. அதனாலதான் நீங்க எல்லாரும் இன்னைக்கு இங்க வந்திருக்கிறீங்க. நீங்க எல்லாரும் என்னோட உதவிய நாடி இங்க வந்திருக்கிறீங்க. என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியாது.
3: என்னால முடியல.
2: கடவுள் இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே
3: இருக்காரு.
2: அவர் ஏன் எதுவும் செய்யல?
3: எல்லாத்துக்கும் கடவுளையே நம்பிட்டு இருக்க கூடாது. நம்மால முடிஞ்ச உதவிய நாம செய்யணும் மக்களுக்காக.
0: என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, ஏன்னா நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, துரோகம் பண்ணிட்டீங்க. நான் உங்களுக்கு பட்டினியிலிருந்து விடுதலை கொடுத்த, உலகம் முழுவதும் உங்களுக்காக அமைதியை நான் கொடுத்த, அதுக்காக நீங்க எனக்கு செஞ்ச கைமாறு இதுதானா? நீங்க என்ன நிராகரிச்சிட்டீங்க, நிராகரிச்சிட்டீங்க, ஏமாத்திட்டீங்க. ஆமா,
3: நீ ஒண்ணு கடவுள் இல்ல,
0: கடவுளை ஏமாத்திட்டீங்க. அதுக்காக நீங்க எல்லாரும் தண்டனைய அனுபவிச்சே ஆகணும். நான் உங்களை காப்பாத்துறேன்.

இப்ப இவங்க கடவுள் கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. இப்ப இவங்களுக்கு யாராலையும் எதாலையும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா இவங்களால ஜெனரலை மட்டும் எப்பவும் மறக்கவே முடியாது. இவ்வளவு மோசமான நிலைமையிலையும் இவங்கள ஜெனரல் தான் கவனிச்சுக்கிட்டாரு.

கடவுளோட உதவியாளரே, உன்னோட பயணம் என்னோட மாதிரியே வெற்றிகரமா இருந்திருக்குன்னு நம்புறேன். ஆனா நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, அவங்க சாகுறது தினமும் தான் வயசானவங்க சாகுறாங்க. இந்த பந்தங்கள் தான் நம்மளை தளர்த்துது.

0: நிலநடுக்கமும் பல இயற்கை பேரழிவும் உலகமெங்கும் நடந்து கொண்டிருக்கையில் மற்ற நாடுகளிடம் நம் நாட்டிற்கு உதவி வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது மற்ற நாடுகளிடமிருந்து உணவுகளும் தண்ணீர் விநியோகமும் தொடங்கப்பட்டுள்ளது.
1: இப்ப என்ன பண்ண போறோம்?
0: விரைவிலேயே அனைத்து நாடுகளிடமிருந்தும் உதவிகள் வரும்.
1: சரியான முடிவு தான் எடுத்திருக்கேன் நினைக்கிறேன்.
2: இன்று காங்கிரஸ் கட்சியினர் மிஸ்டர் பிரசிடென்டை அழைத்து வேர்ல்டு யூனியன் உறுப்பினராகும்படி வற்புறுத்தினர். இதனால் உடனடியாக அமைதி திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
3: இந்த செய்தியை பார்க்கிற எல்லாருக்கும் கொஞ்சம் திருப்தி தரும்னு நினைக்கிறேன். இதனால நம்ம டெலிவிஷன் ரேட்டிங் அதிகமாகும். டிவிங்கிறது என்ன ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு. என் வேலையை சுலபமா முடிச்சிருச்சு.
4: இன்னும் உங்களை எதிர்க்கிற ஜோன் இருக்கு, உங்களோட தம்பி.
3: ஆமா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவன் என்னை எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கா.
4: அவனை ஒழிச்சு கட்டிடலான்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்.
3: இனிமே தப்பி தவறி எனக்கு புத்திமதி சொன்னா அவ்வளவுதான். என்னோட தம்பி மிஸ்டர் பிரசிடென்ட் வருவா, நிச்சயம் வருவா.
5: நாங்க எல்லாருமே நம்ம பிரசிடென்ட் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தோம். நாங்க எல்லாருமே அவர் பின்னாடி போனதுக்கு காரணம் அவருடைய நேர்மைதான். ஆனா அவருடைய இந்த வாழ்க்கை இப்ப பொய்யானதா ஆயிடுச்சு. டேனியல் அலெக்சாண்டரோட சாவு ஒரு ரகசிய கேமரா மூலமா, அது ஒரு விபத்து இல்லைன்றது ப்ரூவ் ஆயிடுச்சு. நம்மளுடைய பிரசிடென்ட் சொத்துக்காக ஆசைப்பட்டு தன்னுடைய அப்பாவியை கொன்னுட்டாரு. இது நம்ம நாட்டுக்கு ஏற்பட்ட ஒரு களங்கம். அவருடைய உண்மையான சொரூபம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. இந்த நடந்த சம்பவத்தெல்லாம் வச்சு பார்க்கும் போது டேவிட் அலெக்சாண்டர் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காகவும் தன்னுடைய பதவியை காப்பாத்திக்கிறதுக்காகவும் என்ன வேணாலும் செய்வார்ன்றது வெட்ட வெளிச்சமாயிடுச்சு. அவர் ஒரு சுயநலவாதி.
1: இந்த பிரஸ் கான்பரன்ஸ் எப்ப நடந்தது? இப்பதான் சார் நடந்திருக்கணும். அவருக்கு எல்லா சேனல்லையும் ஒளிபரப்பு ஆயிட்டு இருக்கு. அவனை போன்ல கூப்பிடு.
6: அவரை உடனடியா பதவியிலிருந்து இறக்கணும். அவரா இறங்கலனாலும் மக்கள் சபையை கூட்டி அவரை பதவியிலிருந்து இறக்கி
1: சீக்கிரமா
6: பெத்த தகப்பனையே கொலப்பட்ட ஒரு ஆள்
1: நம்ம பிரசிடண்டா
6: இருக்கவே கூடாது.
1: நீ எல்லாம் மனுஷன் இல்ல, ஒரு பயந்தாங்கோலி. இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லி ஆகணும்.
6: பதில் சொல்ல போறது நீயா நானான்றத பொறுத்திருந்து பாப்போம்.
1: உன்னோட நோக்கம் எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ என்ன செஞ்சிருக்கனு உனக்கு தெரியுமா?
7: We are from FBI. நாங்க டேவிட் அலெக்சாண்டர் கைது பண்ண வந்திருக்கோம்.
8: பிரசிடென்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ணு.
7: கதவை தர.
8: பிரசிடென்ட் கைது பண்ண FBI
7: சொன்னது செய்.
5: உங்களால நாங்க உலகத்துல இருக்கிற மத்த எல்லா நாடுகளோடையும் போர் செய்ய வேண்டியிருக்கு. இதைத்தான் நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா?
1: அவங்க எங்க பின்னாடி வந்தா அவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும்.
5: கோர்ட் உங்களை கைது செய்ய சொல்லி உத்தரவு போட்டிருக்கு.
1: இது தேச துரோகம்.
5: மிஸ்டர் பிரசிடென்ட் ஜெயிலுக்கு போக தயாரா இருக்கு.
7: நாம உடனே தப்பிக்கலாம் சார்.
1: எல்லாரும் அலர்ட்டா இருங்க, போங்க.
9: எல்லாரும் சீக்கிரம் வாங்க.
7: இதை எப்படி சமாளிக்க போறீங்க?
1: இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் சமாளிக்க முடியலன்னா அரசியலேயே இருக்க முடியாது.
7: உங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா?
1: எப்பவுமே அரசியலுக்கு வரும்போது மோசமான நிலைமையை சந்திக்கிற தைரியத்தோட தான் வரணும்.
9: இவங்களை கூட்டிட்டு போங்க. கமான். என்ன வேணும்?
7: பிரசிடென்ட் கைது பண்ண வந்திருக்கோம்.
9: அது அவ்வளவு ஈஸி இல்ல
7: சார். நம்ம இங்கிருந்து போயாது, போங்க.
10: சீக்கிரம் போய் தேடுங்க.

0: அமெரிக்கா என்னோடது. பிரசிடென்ட் தம் பதவியை முற்றில நாட்டை விட்டே போயிட்டான். இப்ப அங்க இருக்கிற அரசு என்னோட சேர தயாரா இருக்காங்க. நாம எப்போ பிரிட்டிஷ்ல சந்திக்கிறோம்? நீங்களும் அங்க வருவீங்கன்னு நம்புறேன்.
1: சைனீஸ் மக்கள் என்னைக்கும் உங்ககிட்ட தலை வணங்க மாட்டாங்க.
0: உங்களுக்கு வறட்சி ஏற்படுத்துற நிலைமை என்னன்னு எனக்கு தெரியும். $10 மில்லியன் மேல
1: நாங்க எவ்வளவு பணத்தை இழந்தாலும் பரவாயில்ல, மன உறுதி குறையாது.
0: நீங்க உங்க ஆளுங்களை தியாகம் பண்ணுவீங்களா?
2: பயமுறுத்துறியா?
0: அது எனக்கு தெரியும். அங்க ஒரு ப்ரொபசி இருக்கு. மிடில் ஈஸ்டோட தலைவர்கள் தங்களுடைய படைகளை மிசோடோவோட விமானத்துல சேர்ப்பாங்க. அப்ப உங்களுக்கே புரியும்.
3: ஒருவேளை உங்க கூட நார்த்தன் ஜோன் சேரல?
0: நிச்சயமா வருவாங்க. நாம அவங்கள அடிப்பணிய வைப்போம்.

0: நாம அலெக்சாண்டரோட சக்தியை எதிர்க்க முடியாது.
1: அப்படின்னா அவங்க கேக்குறத நாம கொடுத்தாகணும். அவங்க எதையும் கேக்குற நிலையில இல்ல. இது நமக்கு ரொம்ப அசிங்கம்.
2: மிஸ்டர் பிரசிடென்ட்,
3: ஜென்டில்மேன், செக்ரட்டரியா இருக்கிற அலெக்ஸ் தன்னை பிரசிடென்ட் அறிவிச்சிட்டான். அது மட்டும் இல்ல, வேர்ல்ட் யூனியன்ல அவன் சேர போறான்.
4: நமக்கு வந்த செய்தியின்படி சைனீஸ் அவங்களோட படையை அவனோட சேர அனுப்பியிருக்காங்களா?
3: நம்ம போராட வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்க பதிலுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன்.

0: பயமா இருக்கா சார்?
1: ஆமா,
0: எல்லாம் சரியாயிடும். இங்க இருந்து தப்பிச்சு போறதா நமக்கு நல்லது. நீங்க பயப்படாம தைரியமா இருக்க.
1: இல்ல பரவாயில்ல, தைரியமா தான் இருக்கு.

0: சார், சைனீஸ் அவங்க படைகளோட மிடில் ஈஸ்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. நாம ஆயுதங்களோட அவங்களை தொடர்ந்து போலாம் நான் நினைக்கிறேன். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நாம இன்னைக்கு ராத்திரி நம்மளோட ஆபரேஷனை வெற்றிகரமா செஞ்சு முடிக்க போறோம். அதுல எந்த பிரச்சனையும் வராது. கொஞ்சம் தள்ளி போறியா?
1: இல்ல இரு,

0: Sir. Sir.
1: நான் சொர்க்கம் திறப்பதை பார்த்தேன். அதற்கு பிறகு வெள்ளை குதிரையையும் பார்த்தேன். யார் உண்மையாகவும் நம்பிக்கையோடும் இருக்கிறானோ, நேர்மையாக நியாயத்தை மட்டுமே பார்க்கிறானோ, அவன் இந்த உலகத்தை பாதுகாப்பான். அவன்தான் ராஜாவுக்கு ராஜாவாக ஆவான், கடவுளுக்கு கடவுளாக இருப்பான்.

0: நான் அந்த சாத்தானை பார்த்தேன். இந்த பூமியின் ராஜாவையும் பார்த்தேன். அவர் வெள்ளை குதிரை மேல் அமர்ந்திருந்தவனோடு போர் புரிந்தார். நான் ஒரு புது சொர்க்கத்தை பார்த்தேன், அதோடு புது பூமியையும் பார்த்தேன். அங்கு வலிகளே கிடையாது, வலிகளே கிடையாது. தீய சக்தி வெளிச்சம் வந்த பிறகு தன் சக்தியை இழந்து விடுகிறது.
1: உங்களுடைய
0: வருகை எங்களை உற்சாகப்படுத்தி விட்டது. நான் தான் ஆல்பா மற்றும் ஒமேகா, ஆரம்பமும் முடிவும் நான் தான்.
2: உள்ள என்னாச்சு? எனக்கு ஏதோ ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. இப்ப என்ன பண்ண போறீங்க? நான் சைனீஸ் பீப்புள் கிட்ட உடனே பேசணும். அதுக்கு ஏற்பாடு செய். இதுவரைக்கும் செய்யாத அளவுக்கு பெரிய போர் செய்ய போறோம்.
3: Thank you, Mr. President. நாங்க உங்க உதவியை தான் எதிர்பார்க்கிறோம்.
4: எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. நாம தீய சக்தியை அரவணைப்போம். அப்பதான் அந்த சக்தியை இன்னும் ஆழமா உள்ள இறக்க முடியும்.

0: பிளைன் ஆஃப் மெகிடோ. மிடில் ஈஸ்டோட முக்கியமான இடம். ஆயிரக்கணக்கான சைனீஸ் படைகள் இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். வேர்ல்டு யூனியனின் 10 சொந்தங்களும் தங்களுடைய படைகளை திரட்டிவிட்டனர். வரலாறு காணாத சம்பவம் ஒன்று இங்கு ஏற்பட போகிறது. யுனைடெட் ஸ்டேட்ஸின் புது தலைவர் இங்கு வந்துவிட்டார்.
1: கங்கராச்சுலேஷன் மிஸ்டர் பிரசிடென்ட்.
2: ஹலோ சார், எப்படி இருக்கீங்க?
3: நீங்க இப்ப பாக்குறது யுனைடெட் ஸ்டேட்ஸ் இன்டீரியர் பிரசிடென்ட் ரெகனைஸ் மெகிடோவுக்கு வந்துள்ள
4: யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவின் சார்பாக தற்போது டேவிட் அலெக்சாண்டரை தேடும் பணி தொடர்ந்து உலகமெங்கும் நடந்து வருகிறது.
5: ஜென்டல்மேன், நாம எப்படியாவது இங்க இருக்கிற ஹெட் குவார்டர்ஸ் தாக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் வேகமா முன்னேறி நம்ம தாக்குதலை தீவிரப்படுத்தலாம். எல்லாரும் துணிஞ்சு உள்ள போங்க. யாரும் எந்த வார்த்தைக்காகவும் காத்துட்டு இருக்க தேவையில்லை.
3: திட்டம் நல்லா இருக்கு, எனக்கு இதுதான் சரின் படுது. ஸ்டோனும் அவங்க ஆளுங்களும் கொண்டாட்டத்துக்காக இங்க திரண்டிருக்காங்க. அவங்க இந்த தாக்குதலை எதிர்பார்க்க மாட்டாங்க. நாம சைனீஸ்க்காக காத்திருந்து அதுக்கப்புறம் முழு படையோட நாம இந்த பக்கமா போய் தாக்கலாம்.
6: உங்களுக்கு தெரியுமா இதுல எவ்வளவு பேர் சாக போறாங்க? ஜெயிக்கணும்
5: சார். ஓகே, நீங்க இந்த வழியா உங்க படையை கூட்டிட்டு உள்ள போங்க.
3: எஸ் சார்.
5: லெப்ட் சைட்ல உங்களுக்கு சரியான பாதை கிடைக்கும். நீங்க அங்க போனீங்கன்னா ஈஸியா தாக்கலாம்.
3: இங்க நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.

0: என் வீரர்களே, நீங்க உங்களுடைய முதலடிய ஜெருசலத்தை நோக்கி எடுத்து வச்சிருக்கிறீங்க. புது உலகத்துக்கான பயணத்தை தொடங்கி இருக்கிறீங்க.
1: அனைவரும் கடவுள் அலெக்சாண்டரை போற்றுங்கள்.
2: உங்களுக்கு தெரிந்தது போல் நம் தலைவர் உங்கள் எல்லோரையும் தொடர்பு கொள்ள வேண்டியதால் அதனால் யூரோப்பியன் யூனியன் தலைவர் அலெக்சாண்டர் யூரோப்பியன் யூனியன் மோட்ரியை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இரவு 10 மணிக்கு பார்வையிட வரார். அடுத்த 10 நாட்களுக்கு ஈஸ்ட் ஜோனின் துருப்புகளுக்கு உலகத்தில் புது திருப்பத்தை ஏற்படுத்தியவரை பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கும்.

0: எதுக்காக? ஏன் என்ன தேர்ந்தெடுத்தீங்க? எவ்வளவு பேர் இருக்காங்க? எனக்கு பயமா இருக்கு. நான் சாக விரும்பல. ஆனா எனக்கு ஒரு ஆழமான விஷயம் தெரியும். நான் எப்படியாவது இதெல்லாம் கடந்துருவேன். நான் ஏற்கனவே செத்துட்டேன். இப்ப நான் உங்க கையில இருக்கேன்.
1: சார், நான் உங்க கூட வரேன்.
0: இல்ல இல்ல, நான் தனியா தான் போவேன்.
1: அங்க உங்களுக்கு ஏதாவது ஆச்சுனா
0: இத மட்டும்தான் என்னால பண்ண முடியும். தேங்க்யூ.
1: கடவுள் அவருக்கு சக்தியை கொடுக்கணும். நீங்க தான் எங்களோட ஊழி. இதெல்லாம் கடந்து போக எனக்கு சக்தி இருக்கான்னு எனக்கு தெரியல. உங்களுடைய வழிகாட்டுதலும் பாதுகாப்பும் எனக்கு வேணும். எல்லாத்துக்கும் மேல உங்க விருப்பத்தின் படி இல்லாம என் விருப்பத்தின் படி செய்யறதுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். என் உயிரை எடுத்துக்குங்க. இன்னைக்கு ராத்திரி ஒரு முடிவு கட்டுங்க. கடவுள்கிட்ட இருந்து வந்தது
2: கடவுள்கிட்டே திரும்ப போயிடும். Good evening, gentlemen.

0: Alex.
1: இவ்வளவு சீக்கிரமா? லாரிஸ் அஞ்சலமன், நீங்க எல்லாரும் சேர்ந்து உங்க கிளாஸ மேல தூக்குங்க. என்னோட அருமை தம்பியோட எதிர்ப்ப மெக்கிடோவில் நான் சந்திக்கிறதுக்கு. ஆனாலும் நான் இந்த நேரத்தில் என் அருமை தம்பிக்கு காவலாளியா இருக்க போறேன். டேவிட், ராத்திரி பொழுது சொகுசா இருந்திருக்கும் நம்புறேன். பொழுது நல்லா இருக்குல்ல? சூரியன் உதிச்சுகிட்டே இருக்கு, பறவைகள் பாடிக்கிட்டே இருக்கு, எல்லாம் என்னுடைய உலகத்துல சுத்திக்கிட்டே இருக்கு.
2: உன்னுடைய உலகம் இருளான மோசமான இடம். நீ கேப்ரியல் அவ என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியும்.
1: ஓ, அதுக்கு பழிவாங்கதான் இங்க வந்திருக்கியா? எல்லாமே கடைசியில காதலுக்காக தான் இல்லையா? இத்தனை வருஷமா நான் உயிரோட இருந்ததுனாலதான் நீங்க ஒழுக்கமா உணர்ச்சிக்கு இடம் கொடுக்காம இருந்திருக்கீங்க இல்லையா? உன்னுடைய பழைய காதலி அண்ணனுடைய பொண்டாட்டின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ ரொம்ப கட்டுப்பாடா இருந்திருக்கே, உன்னை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஆனா உன்னுடைய காதலி என் மனைவியை நான் கொன்னதுக்காக நீ இப்ப என்ன பழிவாங்க வந்திருக்க? உன் கோபத்தை தூண்டிட்டனா? சாரி.
2: நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
1: தெரிஞ்சதுனால என்ன பண்ண போற? ஆனா உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு, அதை நினைச்சு நீ வருத்தப்படல?
2: நான் வருத்தப்படல.
1: சீக்கிரமே வருத்தப்படுது. ஏன் அருமை தம்பியே, உனக்கு நான் ஒரு கடைசி வாய்ப்பு தரேன். என் கூட சேர்ந்துரு, அப்புறம் நான் உன்னை இந்த மோசமான நிலைமையிலிருந்து உயரத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்துருவேன். உன்னை நாட்டுக்கே ராஜாவாக்குற.
2: இதுக்கெல்லாம் வருத்தப்படுறவன் நான் இல்ல, அத முதல்ல புரிஞ்சுக்க.
1: ஊ ஆளுங்களால என்ன எதையும் செய்ய முடியாது, அது எனக்கு தெரியும். நீ வேணும் நான் சாகலா, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா நான் யார் மேலேயும் என் அரசாங்கத்தை நடத்துவேன், யாருக்கும் தண்டனை கொடுப்பேன். வாப்பா வந்து பாரு, இது அற்புதமா இல்ல?
3: எல்லா யூனிட்ஸையும் பொசிஷனுக்கு போத்தணும்.
4: சைனீஸ் கடைசியா இங்க வந்துகிட்டு இருக்காங்க.
1: ரொம்ப வேகமானவங்க, அவங்கள நல்ல விதமா பயன்படுத்தணும்.
3: நான் சொல்ற வரைக்கும் காத்துருங்க.
4: கடவுள் இப்ப எங்க இருக்காரு?
2: இங்கதான் இருக்காரு.
1: அப்படியா? அவர் வந்த உடனே நானே உனக்கு அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன். உன் கடவுள் எனக்கு ஃப்ரெண்டு தான். அந்த கடவுளுக்கு சக்தி இருந்த இப்ப நடக்க போறத தடுக்கட்டும். என்ன வேடிக்கை பண்றதை விட்டுட்டு தப்பித்தவரே அவர் வந்தாருன்னா அவருக்கு சமமான என்ன பாப்பார்?
2: உன்னுடைய எல்லா படையும் எல்லா ஆயுதமும் கடவுளுக்கு முன்னாடி வெறும் தூசு மாதிரி.
1: நீ இன்னும் என்ன சரியாவே புரிஞ்சுக்கலடா. கொஞ்சம் எனக்கு கடவுளுக்கு நடுவுல நடக்க போற யுத்தம் மனித குலத்துக்காகத்தான். அதோ அங்க இருக்கிறது என்னோட படையே இல்ல, அதெல்லாம் என்னுடைய வெற்றி கோப்பைகள். நீ மேலிருந்து கேட்டுக்கிட்டு தானே இருக்க? உன்னோட மிக சிறந்த படைப்பு உனக்கே துரோகம் செஞ்சிடுச்சு. இனிமே இவங்க என்னதான் பின்பற்றுவாங்க? ஆமா, என்னதான் பின்பற்றுவாங்க? நான் ஜெயிச்சிட்டேன். இனிமே இந்த கிரகத்தை சொர்க்கமா நான் மாத்த போறேன். அதுவும் என்ன சேர்ந்தவங்களுக்காக. என்னோட தேவதைகள் திரும்பவும் வருவாங்க. நீ நரகத்தை இதுவரைக்கும் பார்த்திருக்கியா? இதுதான் புது பொற்காலத்தோட முதல் நாள். நாளையிலேந்து ஆரம்பிக்கிறது இன்னும் மோசமான நிலைமை.
2: நாளைக்கு நீ இங்க இருக்க மாட்டேன்.
1: தாக்க சொல்லலையே, என்ன நடக்குதுங்க?
5: ஷூட் பண்ணுங்க.

0: దిగపడి సంట పోడ
1: ఎల్లారు సాగర వరకు పోరాడుగా.

ஆச்சரியமா இருக்கா? என்ன இவ இன்னும் சாகலியேன்னு பாக்குறியா? சரி, யோசிச்சு பாரு. யோசி, நான் தான் நான் வரலாறு முழுதும் பார்த்திருக்கேன். அதுவும் பல பேர். இந்த தடவை இன்னும் மோசமாயிருக்கு. உன்னுடைய அண்ணன் பேரும் நான் தேர்ந்து எடுத்த கருவிதான். ஒரு பொம்மை. என்னுடைய கட்டளையை நிறைவேற்ற அவனை பயன்படுத்தின. நான் இருள் சக்திகளுக்கு கட்டளையிடுற, தீய சக்திகள் எழுந்திருக்க எழுந்து உங்களுக்கு எதிராக நிக்கிறவங்களை அழிச்சிடுங்க. எழுந்திருங்க. கட்டளையிடுறது உங்களுடைய கடவுள். இருள் சூழட்டும்.

0: இன்னையோட உன் கதை முடிச்சுது.
1: பாத்தியா, நிலைமையே மாறிப்போச்சு. யாராலையும் என்ன தோக்கடிக்க முடியாது. நான் தான் சக்தி வாய்ந்தவன், எனக்கு தான் வெற்றியே.

எல்லாம் முடிஞ்சத. நீ அழிய போற.

0: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192.
1: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
2: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384-8413-9999 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும்.

0: நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க, பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களை பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
1: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
0: மத்தேயு சுவிசேஷம் 24:42.
2: உங்கள் ஆண்டவர்
0: இன்ன
2: நாளிகையிலே
0: வருவார்
2: என்று
0: நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால்
2: விழித்திருங்கள்,
0: விழித்திருங்கள். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருக்காவது தெரியுமா எப்ப வருவார்னு? தெரியாது. யாருக்கு மட்டும்தான் தெரியும்? பிதாவாகிய தேவனுக்கு மட்டும் தெரியும். குமாரன் இயேசு கிறிஸ்து கூட அறியாது, தெரியாது அவர் எப்போ வருவேன்னு தெரியாது. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? விழித்திருங்கள். விழித்திருங்கன்னா தூங்காம இருக்கணுமா? எப்படி தூங்காம இருக்கணுமா? இல்ல சொல்லுங்க, தூங்காம இருக்கணுமா? இல்ல, தூங்கினாலும் நம்ம இறுதி என்ன செய்யணும்? ஆண்டோடு இணைந்து எப்ப வருவார் ஏக்கத்தோட தாகத்தோட கண்ணீரோட வாஞ்சோட காத்திருக்கணும், விழிப்பா இருக்கணும். பாருங்க, நம்ம ஒரு இடத்துல நம்ம உட்கார்ந்துதான் இருப்பீங்க, நிறைய பேர் நிறைய இடத்துல உட்கார்ந்து இருப்பீங்க, கொட்டை கொட்டையா பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா அங்க என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம உள்ள என்ன செய்யறது? தூக்கம் பாரம். நம்ம உள்ள பாரத்தினால தூக்கத்தில் நிறைஞ்சிருக்கும் போது என்ன, யார் இந்த பக்கம் போனாங்களா பாத்தீங்களான்னா, இல்லையா சரியா கவனிக்கலையே அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில என்ன இல்லை, விழிப்பு இல்லை. இப்படி அங்கதான் உட்கார்ந்துருப்போம்னா யோசனை சோர்வுகள் அப்படிதான் இருக்கும். கேட்டு இந்த பக்கம் இப்படி போனாங்களான்னு கேட்டா, இல்லை எனக்கு தெரியல, நான் பார்க்க கவனிக்கல அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். காரணம் என்ன? நம்ம என்ன செய்யல, சரி நம்ம ஆத்மத்துல விழிப்பு இல்லாம கவனம் இல்லாம இருக்கிறதுனாலதான் அந்த மாதிரி. அதனால நம்ம ஆண்டுகிட்ட கேட்கல, ஆண்டவரே விழிப்பு இதயத்தை தாரோம். அதனால தாவீது ராஜா கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு பாருங்க, சங்கீத புஸ்தகம் 13:3.
2: என் தேவனாகிய கர்த்தாவே,
0: என் தேவனாகிய கர்த்தாவே,
2: நீர் நோக்கி பார்த்து,
0: நீர் நோக்கி பாருங்க, எங்களை நோக்கி பாருங்க ஆண்டவரே, நீர் எங்களை நோக்கி பார்த்து
2: எனக்கு செவி கொடுத்தருளும்.
0: என்னை நோக்கி பாருங்க ஆண்டவரே, எனக்கு செவி கொடுங்க.
2: நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு,
0: நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு
2: என் கண்களை தெளிவாக்கும்,
0: என் கண்களை தெளிவாக்கும். என்னை நோக்கி பாருங்க ஆண்டவரே, எனக்கு செவி கொடுத்துருங்க. என்ன வேணும்? நான் என் கண்கள் மரண நித்திரை அடையபடிக்கு எனக்கு என்ன செய்ய, என் கண்களை தெளிவாக்கும். இங்க அதான் சொன்னேன் நான், இங்கதான் உட்கார்ந்துருப்போம். யாராவது கேட்டாங்க, இவங்க இந்த மாதிரி இந்த வழியே போனாங்களா இப்படி அப்படின்னு கேட்டா, இல்ல ஆனா கவனிக்கலையே அப்படிமா. அதுதான் அவர் கேட்கிறாரு, ஆண்டவரே என் கண்கள் மரண நித்திரையடையாத விடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். நம்ம கண்கள் எப்பவும் தெளிவா இருக்கணும். நம்ம ஆவிக்குரிய கண்கள் தெளிவா இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குது, என்ன நடக்கு, எப்படிலாம் இந்த உலகம் எப்படி இருக்குது, என்ன இருக்குது, நம்ம எப்படி ஆண்டவர் ஆட்சிக்கு போகணும், அந்த எண்ணம் வரும். நமக்குள்ள தெளிவில்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம உலகத்தை தான் நோக்கி பார்த்துட்டே இருப்போம். இப்படி ஆயிடுச்சே, இப்படி ஆயிடுச்சே, அதாயிடுச்சா, இதாயிருச்சா, அது எப்படி ஆயிடுச்சு, இதை தான் நினச்சிட்டு இருப்போம். அதனால தாவீராஜா கேட்கிற கத்தாவே, நான் மரண என்னை நோக்கி பாருங்க ஆண்டவரே, எனக்கு செவி கொடுங்க. எப்படி கேட்பாருங்க பாருங்க, என்னை நோக்கி பாருங்க, எனக்கு செவி கொடுங்க, என் கண்கள் மரண நித்திரை அடையபடிக்க என் கண்களை தெளிவாக்கும். நம்ம ஒவ்வொரு நாள் விண்ணப்ப கேட்கணும், பார்த்தா நமக்கு அதிசயமா இருக்கும். நம்ம கண்கள் தெளிவா இருக்கணும், அப்பதான் எல்லாத்தையும் பார்க்க முடியும். நம்ம எங்க இருக்கிறோம், என்ன செய்யறோம், எப்படி இருக்கிறோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது. ஏன்னா இந்த உலகம், நம்ம வாழ்க்கை வந்து உலகத்துக்குரியதல்ல. எப்ப நம்ம எப்ப பரலோகத்து போவோம், எப்ப நம்ம ஆத்தம் எடுத்துக்கொள்ளப்பட போறோம், எப்ப என்ன செய்யும் தெரியாது. ஏன்னா இந்த உலகத்துல கொஞ்ச நாள் தான் இருக்க போறோம், நம்ம பரலோகத்துல யுக யுகமா இருக்க போறோம். அதுக்காக நம்ம அந்த கண் நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் கவனமா இருக்கணும். இந்த உலகத்தை குறிச்சு நம்ம எண்ணங்கள் நம்ம உள்ளத்துல கொண்டு வரக்கூடாது. நம் பரலோகத்தை குறிச்சு தான் நம்ம எண்ணங்கள் சிந்தனைகள் நம்ம சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அங்கதான் யோக யோகம் இருக்க போறோம். நம்ம கர்த்தருக்குள்ள இருந்தா பரலோகம். நம்ம சும்மா சோர்ந்து சோர்ந்து கவலையெல்லாம் பட்டுட்டு இருந்தோம்னா எங்க போவோம், எங்க போவோம்? மத்தேயு சுவிசேஷம் 25:13.
2: மனுஷகுமாரன் வரும் நாளையாவது,
0: மனுஷகுமாரன் வரும் நாளையாவது,
2: நாளிகையாவது,
0: நாளிகை எந்த நேரம், எந்த மணி நேரம், நாளிகைன்னு என்ன தெரியுமா, எந்த மணி நேரம், எங்க ஊர்ல எத்தனை நாளிகைன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப நாளை

0: யாவது நாழிகையாவது
1: நீங்கள் அறியாதிருக்கிறபடியா,
0: நீங்க அறியாதிருக்கிறபடினால்
1: விழித்திருங்கள்,
0: விழித்திருங்கள். உங்களை ஆத்து மாத்திர விழிக்க விழிப்பா இருக்கணும். நம்ம தூங்கினாலும் நம்ம ஆத்மா விழிப்பா இருக்கணும். எப்ப ஏசு வருவாரு, எப்ப ஏசப்ப வருவாரு, அதான் மரண நித்திரை அடையக்கூடாது. ரொம்ப நித்திரை, ஆழ்ந்த நித்திரை அடைஞ்சிட்டே நமக்கு என்ன நடக்குனே தெரியாது. அதான் மரண நித்திரைங்கிறது, அதை ஆழ்ந்த நித்திரை வராத வழிக்கு விழித்திருக்க வேண்டும். எப்போ வருவார், எந்த நாள், எந்த நாள் வருவார், எந்த நாளிகையில் எந்த மணி நேரம் வருவார் நமக்கு தெரியாது. அப்ப என்ன செய்ய, நம்ம விழித்திருக்க வேண்டும். சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா எப்படி பாஞ்சியா இருக்கிறோம், ஐயோ நாளைக்கு வரேன் இருக்காங்க, வரணும், அதுக்குள்ள வீடெல்லாம் சுத்தம் பண்ணும், பண தேவை, பணம் நம்பிட்டு இல்லைன்னா கூட யாத்தையாவது பணம் வாங்கி அவங்க வருகைக்கு, அவங்க வர்றதுக்கு ஏதாவது செஞ்சு வைக்கணும். எவ்வளவு விழிப்பா இருக்கும். நம்ம ஆண்டவராக இயேசுக்கு திரும்ப அழைத்து செல்ல வரப்போறாரு, அவர் நம்ம அழைத்து பரலோகத்துக்கு கூட்டு போக போறாரு. அப்ப நம்ம எவ்வளவு விழிப்பா இருக்கணும், தாகத்தோடு வாஞ்சியோட விழிப்பா இருக்க வேண்டும். விழிப்பு விழிப்பா இருந்தா தான் பரலோகத்துக்கு நம்ம கூட்டு போவாரு. இல்லாட்டா நம்ம விழிப்பு இல்லாம இருந்தா என்ன செய்யும், பிசாசு எங்க கூட்டி போறேன் நம்மள, அவன் ஓயாம உழைச்சிட்டு இருக்கான். என்ன எப்படி உழைக்கிறான், இந்த சன்னங்களை எப்படியாவது நரகத்துக்கு கூட்டு போன்னு உழைச்சிட்டு இருக்கான். நம்ம என்ன செய்யணும், நம்ம கண்கள் மரண நிச்சரி அடையாளிக்கு நம்ம கண்கள் தெளிவா இருக்குன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்டு பரலோகத்துக்கு போறதுக்காக நம்ம விழிப்பா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசன் யார நரகத்தை இழுத்திருப்பாளன்னு சொன்ன விழிப்பாக செயலாட்டி கொண்டிருக்கிறா. நம்ம இதுக்கெல்லாம் தப்புணும்னு சொன்னா நம்ம கண்கள் விழிப்பா இருக்க வேண்டும், விழிப்பா விழித்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே என் கண்கள் விழித்திருக்கணுமப்பா, உமை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டே இருக்க வேண்டும். எதிராளி பிசாசன் எப்படி எவ்வளவு விழுங்கலாமோ என்று சொல்லி என்னச்சான், வகை தேடி சுட்டி தேடிறான். ஒரு இடத்துல இல்ல, எங்கெல்லாம் நம்ம இந்தி காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கேயாவது பாரு இந்த இடத்துல பேய் இருக்குன்னு எங்க ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி இல்ல, அவன் என்ன செய்றானா, வகை தேடி எங்க என்ன செய்றான், எங்க இருக்கிறா சொல்லுங்க, சுட்டிட்டு இருக்கான். எங்க இருக்கா, யார கொல்லல, யார் நரகத்துக்கு கொண்டு போலாம், எப்படி அவங்க உள்ளத்துல சிந்தனையை செதற வைக்கலாம், எப்படி அவங்க உள்ளத்தை மாற்றலான்னு சொல்லி அவனை சுட்டி திரிந்து கொண்டிருக்கிறான். எப்படி யார் உள்ளத்துல மாத்தல, யாருக்குள்ள தேவையில்லாத மசாலா, தேவையில்லாத காரியங்களை உள்ளத்துல புகுத்தலான்னு சொல்லி சுட்டி திரிகிறான். அதுக்கு தான் இருக்கு. அவன் என்ன செய்வான், நம்ம உள்ளத்துல தேவையில்லாத எண்ணங்கள், சிந்தனைகளை, குழப்பங்களை, சோர்வுகளை உண்டாக்கி நம்ம சோர்வடிக்கிறது அவனுடைய வேலை. அவனுக்கு நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க, என்ன செய்யக்கூடாது, அதான் பிசாசுக்கு என்ன செய்யாதங்க, இடம் கொடாமலும் இருங்க. ஹலேலூயா. அன்று சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டு வருகிறது. லூக்கான சுவிசேஷம் வாழ்க்கை கேட்ட லூக்கான சுவிசேஷம் 21:25
1: சூரியனிலும் சந்திரனிலும்
0: நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும்
1: பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு,
0: பூமியில மேலுள்ள பூமியில குடியிருக்கோம் இல்லையா, அதன் சொல்ற பூமியில் மேலுள்ள ஜனங்களுக்கு
1: தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும்.
0: சமுத்திரமும் அலைகள் எப்படி இருக்குமா, வழக்கமா இருக்கும். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரத்திலையும் அடையாளம் உண்டாகும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, சூரியன்ல சூரியன் சுனாமி வருதான், சாக்லேட் எல்லாம் 60 சாக்லேட்டுக்கு மேல எரிஞ்சிருச்சான், அது நமக்கு தெரியல. அந்த சூரியன் சுனாமி வர்றதுக்கு அடையாளமா இருக்குது பாருங்க. இப்ப பாத்தீங்களா, எப்ப பார்த்தாலும் மழை காத்து, மழை காத்து. அன்று சொன்ன வாக்கு தத்துவங்கள்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நட்சத்திரத்திலையும் அடையாளம் நடக்குது, சூரியல் நடக்குது, சந்திரன் நடக்கு, அடையாளம் நடந்து கொண்டிருக்குது. நம்ம தான் இந்த வாழ்க்கையில ஒரு மாற்று இல்லாம நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா எல்லா வாழ்க்கையிலும் அற்புத அடையாளம் நடந்து கொண்டிருக்குது. நம்ம வாழ்க்கையை நீ கர்த்தர் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, என் வாழ்க்கை மாற வேண்டும், நாம சந்திக்க என்னை தகுதிப்படுத்துங்க, உடைய வருகைக்கு நான் ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவரே, எங்க பார்த்தாலும் பூமி சமுத்திரமா எப்படி இருக்குதா, வழக்கமா இருக்கு. இன்னொரு வாசிப்பாத 25.
1: சூரியனிலும் சந்திரனிலும்
0: நட்சத்திரங்களிலும்
1: அடையாளங்கள் தோன்றும்,
0: அடையாளம் தோண்டிடுச்சு. ஆனா நம்ம தான் என்ன செய்யல, ஆயத்தம் எல்லாம் இருக்கு. அப்புறம் வாசிப்பா,
1: பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு,
0: பூமியில மேல, பூமி மேல யாரெல்லாம் குடியிருக்கிறாங்களோ ஜனங்களுக்கு
1: தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும்.
0: என்ன செய்யும், ஜனங்களுக்கு என்ன உண்டாகும், தத்தளிப்பு. பாத்தீங்களா, தத்தளிப்பு இழுக்கும். என்ன இப்ப கொள்ளைன்னு நிறைய பேர் தத்தளிப்பு, நிறைய பேருக்கு வேலை இல்ல, இடுக்கும், எப்படி வாழ்வோம், எப்படி செய்வோம், என்ன செய்யறது, இவ்வளவு பிரச்சனையா இருக்குது, இந்த பிரச்சனை எப்படி கடந்து போகணும், எல்லாருக்கும் தத்தளிப்பு, இடுக்கும், ஐயோ வேலை இல்லையே. நிறைய பேருக்கு நிறைய வேலை, நிறைய பேர் வேலை இழந்துட்டாங்க, நிறைய பேர் அம்மா அப்பா இழந்துட்டாங்க, பிள்ளைகள் இழந்துட்டாங்க, தத்தளிப்பு, இடுக்கும், இடுக்கம் உண்டாயிருக்கும்.
1: சமுத்திரமும்
0: சமுத்திரமும்
1: அலைகளும்
0: அலைகளும்
1: முழக்கமாயிருக்கும்.
0: பாத்தீங்களா, சமுத்திரமும் அலைகளும் எப்படி இருக்குமா, முழக்கமா இருக்கு. இப்ப அப்படித்தான் இருக்குது, எப்ப பார்த்தாலும் சமுத்திரம் அலைகளும் முழக்கமா இருக்கு, தண்ணி எல்லாம் உள்ள வந்திருக்கு. நம்ம லூக்கால் சுவிசேஷத்துல வாசிக்கிறோம் 21:11
1: பல இடங்களில்
0: பல இடங்களில்
1: மகா பூமி அதிர்ச்சிகளும்.
0: பல இடங்களில் என்ன செய்த என்ன என்ன வருதா, மகா பூமி அதிர்ச்சிகள். போன வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னால அந்தமான் தீவுல ஒரு மொத்தம் 20 பூமி அதிர்ச்சி வந்துருச்சான். ஆனா கத்தர் பாதிப்பு உண்டாக வரைக்கும் நம்மளை காத்து கொண்டிருக்கிறார். இது நமக்கு ஒரு எச்சரிப்பா தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். என்னன்னா 20 அந்தமான் தீவுல பூமி அதிர்ச்சி வந்து, ஆனால் கத்தர் பாதிப்பு உண்டாக வரைக்கும் காத்து கொண்டிருக்கார். மகா பூமி அதிர்ச்சிகளும்
1: பஞ்சங்களும்,
0: பஞ்சம் பாத்தீங்களா, சீலோல பஞ்சம், பாகிஸ்தான்ல பஞ்சம், ஆப்கானிஸ்தான்ல பஞ்சம், இன்னும் எந்தெந்த தேசம்லாம் நமக்கு தெரியாது. நம்ம சொல்ற வச்சுதான் கேக்கு, நமக்கு என்ன தெரியும், ஒன்னும் தெரியல. எத்தனையோ இடத்துல பஞ்சங்களும் உண்டாயிருக்கு, பஞ்சங்களும்
1: கொள்ளை நோய்களும்,
0: கொள்ளை நோய் பாத்தீங்களா, இதெல்லாம் இருக்கு. கொள்ளை நோய்களும்
1: கொள்ளை நோய்களும் உண்டாகும்,
0: உண்டாகும்.
1: வானத்திலிருந்து,
0: வானத்திலிருந்து
1: பயங்கரமான தோற்றங்களும்,
0: பயங்கரமான தோற்றங்களும்,
1: பெரிய அடையாளங்களும் உண்டாகும்.
0: வானத்துல பெரிய அடையாளங்கள் உண்டாகும், பயங்கரமான தோற்றம், இதெல்லாம் உண்டாயிட்டு இருக்கு. நம்ம தான் இப்ப தேவனை சந்திக்க ஆயத்தமா இருக்கணும். எப்ப ஆண்டவர் வருவாருன்னு தெரியும். அவர் சொன்ன அத்தனை காரியங்களும் நடந்துருச்சு. நம்ம ஒரு நாளும் ஆயத்தத்தோட அவர் சந்திக்க ஆயத்தமா இருக்கணும். அதனால தாபீராஜா கேட்டாரு, தேவனே என்ன செய்யுங்க, எனக்கு என் கண்கள் மரண தெரியாது, என்னை நோக்கி பாரு, எனக்கு செவி கொடுங்க, என் கண்கள் மரண நித்திரை அடையாத படிக்கு என் கண்கள் தெளிவாக்கும். இன்னும் நம்ம உலக காரியத்திலே அது வேணும் இது வேணும், எனக்கு உலகத்தில் அது வேணும், பணம் வேணும், பொண்ணு வேணும் இருந்தோம்னா நம்ம என்ன செய்வோம், ஆண்டு வரும்போது நம்மளை நம்ம மறந்துடுவோம், நம்ம இழந்துருவோம். நம்ம நரகத்துக்கு போகக்கூடாது. யாரும் நரகத்தில் என்ன இருக்கு, அழியாத புழுவோம், அங்கே என்ன இருக்கு, அக்கினி வாசிங்க. மார்க்கு 9:44 ஏன்னா நரகத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும், பரலோகத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சிருக்கோம், நரகத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். அங்க என்ன இருக்கான் பாருங்க, மார்க் 9:44
1: அங்கே அவர்கள் புழு சாவாமலும்,
0: அங்க என்ன இருக்குது, அவர் புழுவே என்ன செய்யாதா, சாகவே சாகாது.
1: அக்கினி அவியாமலும் இருக்கும்,
0: அக்கினி என்ன செய்யுமா, அமராது, அமராது இருக்கும், அவியாம இருக்கும். அந்த இடத்துக்கு நம்ம யாரும் போகக்கூடாது, நம்ம எதிர்காலியும் கூட போகக்கூடாது. நம்ம எதிராளிகளுக்கு நம்ம செபிக்கணும். நம்ம ஆண்டவராக ஏசுகிட்டு சொன்னா, சத்துருக்களை செய்யுங்க, நிந்திக்கிறவங்களுக்காக துன்பப்படுத்துறவங்களுக்காக செபம் பண்ணுங்க, சபிக்கிறவங்களுக்காக என்ன செய்யணும், ஆசீர்வதிங்க, பகைக்கிறவர்களுக்கு என்ன செய்யணும், நம்ம நன்மை செய்யணும். ஆண்டவராக ஏசுகிட்டு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். நம்ம யாருமே நம்ம சத்துருக்கு கூட அந்த நரகத்துக்கு போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி இருக்குது, நம்ம ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். சரி, அப்படியே நம்ம என்னதான் செய்யணும், ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன செய்யணும், லூக்கான் சுவிசேஷம் மாஸ்கி கேட்ட அதிகாரம் 21:36
1: ஆகையால்,
0: ஆகையால்
1: இனி சம்பவிக்க போகிற,
0: இனி இனி என்னென்ன காரியம் சம்பவிக்க போகுது, நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா 6, 7, 8, 15 வரைக்கும் வாசித்தீங்கன்னா பயங்கரமான காரியங்கள் சம்பவிக்க போகுது. நீங்க வீட்டில் வாசி பாருங்க, 6, 7, 15 கர்த்தர் என்ன கோபம், தேவனுடைய கோபாக்கிறே முடிந்தது. வாசிப்பா வெளிப்படுத்தின விசேஷம் 15:1
1: பின்பு வானத்திலே,
0: வானத்திலே
1: பெரிதும்,
0: பெரிதும்
1: ஆச்சரியமுமான,
0: ஆச்சரியமான
1: வேறொரு அடையாளமாகிய,
0: வேறொரு அடையாளமாகிய
1: கடைசியான 7 வாதைகளுடைய,
0: கடைசியான 7 வாதைகளுடைய
1: 7 தூதரை கண்டேன்,
0: 7 தூதரை கண்டு
1: அவைகளால்,
0: அவைகளால்
1: தேவனுடைய கோபம் முடிகிறது.
0: அப்பதான் என்ன செய்து, இந்த 6, 7, 15 வரைக்கும் நீங்க வாசிட்டீங்கன்னா 7 வாதைகள் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்புன்னா என்ன செய்யணுமா, அதான் சொல்றாரு. அப்பதான் கத்துடைய கோபாக்கிறேன் முடிந்ததுன்னு சொல்றாரு. இப்ப அது வரைக்கும் 7 அக்கினி, 7 தூதர்கள், 7 வந்துட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம தப்புன்னா என்ன செய்யணும்? அதுதாங்க சொல்ற, இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் நீ தப்புன்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணுமா?
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க,
0: இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க,
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு,
0: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
1: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுது என்ன செய்யணும்? ஜபம் பண்ணி விழித்திருந்தா தான் பரலோகம். நாங்கள் கிறிஸ்தவங்களா இருப்பதுனால கண்ணு தெரியாம ஊழியம் செய்யறதுனால பரலோகம் போக முடியாது. எப்பொழுது என்ன செய்யணும்? ஜபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, கர்த்தரை வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப நம்ம செபிக்க போறோம். செபித்தோமா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு மக்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, ஆசீர்வதிங்க, வியாதி சுகமாக்க, ஸ்பா நோய் சுகமாக்குங்க, பலவீனத்தை குணமாக்க, மந்திரம் செய்வரையும் உடைத்து போடுங்க, மஞ்சள் காமாலை குணமாக்குங்கப்பா. ஆண்டவரே, மீன் நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். கொரோனா கொள்ளைனா யாருக்காவது இருந்தாலும் சுகமாக்கிருங்க, சுகமாக்கிருங்கப்பா. மந்திரம் செய்வனை பெல்லியூசனிங்களை எல்லாவற்றையும் விடுதலை தாங்க ஆண்டவரே. பிச்சை கேட்கிறப்பா மக்களெல்லாம் காத்துக்கொள்ளுங்கப்பா, காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொருவருமே தேடக்கூடிய மக்களாக மாற்றுங்கப்பா, மெச்சரிக்கக்கூடிய மக்களாக மாற்றுங்க, உமோடு இருக்கக்கூடிய மக்களாக மாற்றுங்க. வியாதிகள் நீக்குங்கப்பா, பலவீனங்கள் மாறணும். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, சுகமாக்குங்கப்பா. குடும்பத்தில் காணப்படுற தடைகளெல்லாம் நீக்கி போடுங்கப்பா, தடைகளை நீக்கி போடுங்கப்பா. குடும்பத்தில் எத்தனை குடும்பங்கள் சண்டை குழப்பங்களப்பா, எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்குங்கப்பா, குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்குங்க. ஆண்டவரே, குடி பார்க்கும்போது ஒரு வெறுப்பை தாரு, வெறுப்பை தாரு சுவாமி. ஆண்டவரையுமே துதிக்கிறோம், ராஜாமை ஸ்தோத்திரிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க ஏசப்பா. எத்தனையோ குடும்பங்கள் வேலை இல்லாமல் தவிக்கிறாங்கப்பா, வேலை தர முடியாது செபிக்கிறோம். திருமணம் ஆகாத மக்கள் திரும்ப நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை பாக்கியத்துக்காக செபிக்கிற மக்கள் குழந்தை பாக்கியத்தை தாங்க. சமாளம் இல்லாத மக்கள் சமானத்தை கொடுங்க. கடன் பிரச்சனை மாற்றுங்க. கண்ணீரை துடைங்க. ஐயாமை துதிக்கிறோம். தகப்பனையும் நோக்கி செபிக்கிறோம். பிரிந்த குடும்பம் இணைக்கணும். சமாளம் இல்லாத குடும்பத்தில் சமான் தரணும். கடன் பிரச்சனை மாறணும். கண்ணீர் துடைக்கணும் ஐயா. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ஐயா. தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்பாமை நோக்கி கெஞ்சுகிறோம். வண்டி வச்சிருக்கிற மக்களுக்கு, வாகனம் வச்சிருக்கிற மக்கள் வாகனத்தில் நல்ல ஆசீர்வாதத்தை தாரும். உங்க நாமத்தை மகிழ்ப்படுத்துங்க. மகத்தான காரியத்தை செய்யுங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க. தேடம் எண்ணிக்கொள்ள உமக்காக எழும் பிரகாசிக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே, இறங்குமப்பா, இறங்குமப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. ஆசீர்விக்க வேண்டுமா கெஞ்சுகிறோம், கர்த்தாவை கெஞ்சுகிறோம். செபிக்க துதிக்க எல்லாருக்கும் உன்னத பலத்தை கொடுங்க ஏசப்பா. அன்னி பாசல் நிறைஞ்சி செபிக்கணுமே. ஆவியில செவம் பண்ணுங்கன்னு சொன்னீரே, ஆவியில செவம் பண்ணுமே. கருத்தா செபிக்கணுமையா. உம்மோடு இருக்க உதவி செய்யப்பா. உமக்காக எழும் பிரகாசிக்க கிருபை தாங்க. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. எல்லா துதி கண மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்ம சேர்த்த கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கு உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன்னை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேத நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாறிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாவற்றிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
4: கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aswinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: ஆண்டு வர போறாரு, எப்பயுமே நம்ம ஆயத்தமா இருக்கணும். முதல் என்ன செய்யணும், நம்ம முதல்ல என்ன செய்யணும் பார்த்தோம், நம்ம வந்து முதல் அற கட்டப்பட்டிருக்கணும். எந்த அற, மனதினார கட்டப்பட்டு, மனது வந்து குழப்ப போடக்கூடாது. அங்க அங்க அங்க குழப்பத்தை பிசாசு கொண்டு வரும் மனசுல, நம்ம குழப்பம் வராதபடிக்கு நம்ம ஆத்மாவை காத்துக்கொள்ளணும், மனசை காத்துக்கொள்ளணும். சக்தி வசந்த அறைய கட்டிக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும், நமக்குள்ள கொடுத்து கத்து கொடுத்த விளக்கு என்ன செய்யணும், எப்போதும் எரிஞ்சிட்டு இருக்கணும் தீப்பெட்டி. அதுதான் ரட்சிப்பு, அது குறையாம நம்ம காத்துக்கொள்ளணும். ரட்சிப்பு நமக்கு குறையக்கூடாது. ரட்சிப்பு விட்டுட்டோம்னு சொன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அதுக்கு என்ன வேணும், என்ன வேணும், பரிசுத்தம் நமக்குள்ள அதையும் சம்பூரம் பெற்றுக்கொள்ளணும். அப்பதான் அவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். மூன்றாவதாக லூக்கான் சுவிசேஷம் 12:36
1: தங்கள் எஜமான்,
0: தங்கள் எஜமான்
1: கல்யாணத்திலிருந்து,
0: கல்யாணத்திலிருந்து
1: வந்து தட்டும் போது,
0: கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது
1: உடனே அவருக்கு திறக்கும்படி,
0: உடனே அவருக்கு திறக்கும்படி
1: எப்பொழுது வருவார் என்று,
0: எப்பொழுது வருவார் என்று
1: காத்திருக்கிற,
0: காத்திருக்கிற
1: மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள்.
0: மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். எப்ப வருவார் இயேசு, எப்ப வருவார் சொல்லி காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாம் இருங்கள். எப்ப இயேசுகிட்ட வருவாரோ தெரியாது, எப்போ வருவார், எப்போ வருவார்னு சொல்லி காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருங்கள். கத்து வரப்போறாரு. முதல்ல என்ன செய்யணும், மனசு அற கட்டியிருக்கணும். எதனால, சத்தியத்தினால கட்டியிருக்கணும். பசுத்து பவுல் சொல்றாரு, கத்தரை விட்டு பிரிக்க, கத்தரை விட்டு பிரிக்கிறதுக்கு மனசை கெடுத்துருமோ என்று சொல்ல பயந்துருக்கிறேன்னு சொன்னாரு. ரெண்டாவது ரட்சிப்பு, நம்ம ரட்சிப்பு கத்தர் கொடுத்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். பசுத்தேன் அபிஷேகம் சம்பூரம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, அவர் எப்போ வருவார் சொல்லி காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாகவும் இருங்கள். 2 பேதுரு 3:12
1: தேவனுடைய நாள்,
0: தேவனுடைய நாள்
1: சீக்கிரமாய் வரும்படிக்கு,
0: சீக்கிரமாய் வரும்படிக்கு
1: மிகுந்த ஆவலோடு,
0: மிகுந்த ஆவலோடு
1: காத்திருங்கள்,
0: காத்திருங்கள்.
1: அந்த நாளில்,
0: அந்த நாளில்
1: வானங்கள் வெந்து அழிந்து,
0: வானங்கள் வெந்து அழிந்து
1: பூதங்கள் எரிந்து உருகிப்போம்,
0: பூதங்கள் எரிந்து உருகிப்போம். எப்ப மிகுந்த ஆவலோடு கத்திர, கொஞ்சம் இல்ல, மிகுந்த ஆவலோடு கத்திரம் கத்திரம் காலத்தை சொல்லி வைத்திருக்கிறாரு. பசுத்து பேதர கொண்டு நம்ம எப்படி இருக்கணுமா, மிகுந்த ஆவலோடு காத்திருக்கணும். எப்ப வருவார், எப்ப வருவார், மிகுந்த ஆவலோடு, வாஞ்சோடு, தாகத்தோடு, மிகுந்த ஆவலோடு காத்திருக்கணும். கத்திருக்கும் நமக்கு வரவு சரியான இருக்கா, அவருக்காக நம்ம காத்திருக்கிறோமா, அவர் வருவார் வருவதுக்காக நம்ம காத்திருக்கிறோமா. நான் ஆண்டோட்டு கேட்போம், ஆண்டோர் காத்திருக்கேன், எனக்கு பலன் கொடுங்க ஏசப்பா, நான் காத்திருக்கணும் ஏசப்பா, எப்போ வருவீங்கன்னு சொல்லி காத்திருக்கேன், எனக்கு உதவிச்சிங்க சொல்லி நம்ம கேட்போம். 2 பேதுரு 3:14
1: ஆகையால் பிரியமானவர்களே,
0: ஆகையால் பிரியமானவர்களே,
1: இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள்,
0: இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள்
1: கரையற்றவர்களும்,
0: கரையற்றவர்களும்
1: பிழை இல்லாதவர்களும்,
0: பிழை இல்லாதவர்களுமாய்
1: சமாதானத்தோடு,
0: சமாதானத்தோடு
1: அவர் சந்நிதியில் காணப்படும்படி,
0: அவர் சந்நிதியில காணப்படும்படி
1: ஜாக்கிரதையாய் இருங்கள்,
0: ஜாக்கிரதையா இருங்கள். அதுதான் சொல்றாங்க, என்ன குழப்ப வரக்கூடாது, சோறு வரக்கூடாது, உள்ள எப்படி இருக்கணும், சமானத்தோடு இருக்கணும். கரை தெர பல ஒன்றில்லாம சமானத்தோடு அவர் சந்நிதானத்தை காத்திருக்கணும். அதான் ஆண்டவர் சொன்னார், உலகம் கொடுக்கற சமானத்தை இல்ல, என்னுடைய சமானத்தை உங்களுக்கு வைத்து பெற வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 14:27
1: சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்,
0: சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்,
1: என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்,
0: என்னோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்.
1: உலகம் கொடுக்கிற பிரகாரம்,
0: உலகம் கொடுக்கிறது என்ன, இந்த சீனா பாக்குறவங்க கொஞ்ச நேரம் சமாதானம் இருக்கும், குடிக்கிறவங்களுக்கு கொஞ்ச நேரம் சமாதானம் இருக்கும், கதை புதுசா படிக்கும்போது சமாதானம் இருக்கும், சீரியல் பார்க்கும்போது கொஞ்ச நேரம் சமாதானம் இருக்கும். அந்த சமாதானத்தை இல்ல, உலகம் கொடுக்கற சமாதானத்தை இல்ல,
1: நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை,
0: நான் உங்களுக்கு கொடுக்க உலகம் கொடுக்கற சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை.
1: உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக,
0: உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்ப ஆண்டவர் என்ன சமாதானத்தை கொடுக்கறாரா,
1: அவருடைய சமாதானத்தை,
0: சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை வைத்து போகிறேன்,
1: என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்,
0: என்னோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சமாதானம் இருக்கா, சந்தோஷம் இருக்கா, நிம்மதியா இருக்கா, உள்ளத்துல குழப்பம் இருக்கா? ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு சமாளித்து கொடுங்கப்பா, எனக்கு உள்ள குழம்ப கூடாதப்பா, நான் கொஞ்ச நாள் தானே ஆண்டவர், எனக்கு குழப்ப வரக்கூடாது, மேற்குள்ள எனக்கு பலன் கொடுங்க. உங்க இருதயத்தை சமாதான ஆளக்கடகுன்னு சொல்ற பாருங்க, கொலோசியர் 3:15
1: தேவ சமாதானம்,
0: தேவ சமாதானம்
1: உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவுது.
0: இருதயத்தில் தேவ சமாதானம் இருக்கா இல்லைன்னா கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க. ஆண்டவர் சொன்னார் அவற்றை சமாதானம் எவ்வளவு இருக்குதா, சமாதானம் அதே போல வச்சிருக்கிறாராம், கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க. உங்கள் இருதயத்தில் சமாதானம் இருக்கா, குழப்பம் இருக்கா, சோர்வு இருக்கா? அப்படி யாராத்த சமாதானம் ஆகணும், ஒப்பராகணுமா? ஒப்பராகாம இருக்கீங்களா? ஒப்பராகட்ட உங்களுக்கு குழப்பம் தான் இருக்கும், சமாதானமே இருக்காது. யாராட்ட சமாதானம் ஆகணும், யாராட்ட ஒப்பராகணும்? சரியானா தான் உங்க குள்ளத்துல சமாதானம் நிறைஞ்சிருக்கும், இல்ல உங்களத்துல குழப்பம் சோர்வு தான் இருக்கும். கத்தர் வந்தார்னா அவர் வருகைக்கு நம்ம போக முடியாது. அவற்றை சமாதானம் எவ்வளவு இருக்குதா, ஒரு நதி போல. வாசிங்க ஏசாயின் புஸ்தகம் 66:12
1: கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
0: கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
1: இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும்.
0: கர்த்தர் எவ்வளவு வச்சிருக்கிறாரு, நதியை போல வச்சிருக்கிறாரு. அந்த சமாதத்தை பெற்றுக்கொள்ளணும். யாராட்ட ஒப்புரவாகணும், யாராட்ட நம்ம சமாதானமாகணும், யாராருக்கு நம்ம விரோதம் பேசியிருக்கிறோம், என்ன செஞ்சிருக்கிறோங்கிறத அது கத்துட்டு ஒப்பு கொடுத்து கத்துட்டு மொதல் மன்னிப்பு வைக்கணும். ரெண்டாவது, யாராரு நம்ம எந்தெந்த காரியத்துல எது இதுல குறைவா இருக்குமோ அது சமாதானம் ஆயிட்டீங்கன்னா உங்க உள்ளத்துல சமாதானம் கத்தன்னு சொல்ற. கத்துட்டு எவ்வளவு சமாதானம் இருக்குதான், நதி போல இருக்கு. அந்த சமாதானம் இறுதித்தாளணும். இறுதித்தல சமாதானம், நம்ம குழப்பம் இருந்துச்சுன்னா பர்லத்துக்கு நம்ம போக முடியாது. அந்த சமாதானத்தை கத்துட்டு கேளுங்க. அதுக்காக தான் கர்த்தராகிய தேவன் நமக்காக தம்மை தம்மை ஒப்பு கொடுத்தாராம். எபேசியர் புத்தகம் 5:27
1: கரை திரை முதலானவைகள்,
0: கரை திரை முதலானவைகள்
1: ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபையாக
0: அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு
1: தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார்.
0: அதை பார்த்தீங்களா, அதற்காக தான் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஏன் கரை திரை பல ஒன்றுமில்லாம பரிசுத்தமும் பிழையற்ற சரீரமாக தமக்கு முன்பாக மகிமுள்ள சபையாக தமக்கு முன்பாக நிறுத்திக்கொள்ளுக்குதான் தம்மை தம்மை நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த சமாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்கு உரியமில்லாத காரியம் என்னென்ன இருக்கு உள்ள தலசி பாருங்க, என்னென்ன இருக்குது இன்னைக்கு அறி கேளுங்க. இன்னைக்கு இன்றைய ரச்சனை நாள், இன்றைய அனுக்கர நாள், மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பியாக பயந்துட்டு இருக்கோம்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுதான் ஆண்டவராக இயேசுகிறது சொன்னார். எபேசியர் புத்தகம் 4:32
1: ஒருவருக்கொருவர் தயவாயும்,
0: ஒருவருக்கொருவர் சும்மா இல்ல, ஒருவருக்கொருவர் தயவாயும்
1: மன உருக்கமாயும் இருந்து,
0: மன உருக்கமாயிருந்து
1: கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல,
0: கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல
1: நீங்களும்
0: ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மன்னிக்கணும், நம்ம மற்றவங்களை மன்னிக்கணும், நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னிக்கணும். நிறைய உள்ளத்துல சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, குழப்பம் சோர்வு. ஆண்டவர் சொன்னார் சமாதான நதியை போல வச்சிருக்கிறாரு, கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. மன்னிப்பு மிக மிக அவசியம். ஒருத்தருக்கொருத்தர் மன்னிக்கணும். மன்னிக்காம இருந்தோம்னா பல்லவ ராஜ்யத்து போக முடியாது. அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த பரமண்ட செபத்துல, நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நீங்களும் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னித்தரணும். மன்னிக்கிறோமா? நிறைய பேருக்கு மன்னிப்பு இல்லை, நிறைய பேர் சமாதானம் இல்லை, நிறைய பேர் குழப்பத்தில் இருக்கீங்க. இன்னைக்கே மன்னிப்பு கேட்டுருங்க. இன்னைக்கே நீங்க கத்தரோட ஒப்புறாங்க, முத கத்தரோட ஒப்புறாங்க, மற்றவங்களோட ஒப்புறாங்க, இல்லாட்ட பரலோகராஜ் இழந்துருவோம். ஆண்டவர் கேட்போம், ஆண்டவரே மன்னிமப்பா. அதுதான் அவர் நமக்காக கரை, நம்ம எப்படி இருக்க கூடாது, கரை திரை பல ஒன்றும் இல்லாம பரிசுத்தமும் பிழையற்ற சரீரமா இருக்கிறதுக்காகத்தான் அவர் என்ன செய்ய, நமக்காக என்ன செஞ்சாரு, நம்மளை வந்து அவர் மகிமுள்ள சபையா நம்ம அவருக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காகத்தான் நமக்காக தம்மை தம்மை ஒப்புக் கொடுத்தார். கைகள் ஆணி, கால் ஆணி, விழால குத்தப்பட்டார், முள்ளு முடி சூட்டப்பட்டார், முதுவெல்லாம் அடிக்கப்பட்டார், விழாவில் குத்தப்பட்டார், எத்தனையோ பாடுகளை சகிச்சு நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அன்றையும் ரத்தனை கழுவுணும் சுவாமி, நான் உங்களிடத்துல ஒப்பராகணும்ப்பா, நான் செவமன்ற உண்மைதான், உம்முக்கு எனக்கு ஐக்கியம் இருக்கதா, கத்துறா இயேசு கத்துறா ஐக்கியமா இருக்க முடியுதா, இல்லாட்டி நீ கேளுங்க. ஆண்டவரே நீ மன்னி, உமக்கு எனக்கு ஐக்கியம் இல்லப்பா, என் பாவங்கள் உங்களுடைய முகத்தை மறைக்கிறது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் கேளுங்க, கர்த்தர் நிச்சயமா மன்னிப்பார். நான்காவதாக லூக்கா சுவிசேஷம் 12:37.
1: எஜமான் வரும்போது,
0: எஜமான் வரும்போது
1: விழித்திருக்கிறவர்களாக,
0: விழித்திருக்கிறவர்களாக
1: காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள்.
0: எஜமான் வரும்போது விழித்திருக்கிற ஊழியக்காரரை காணப்படுறவங்களே பாக்கியவான். விழித்திருந்த என்ன செய்யணும், ஜெபிக்கணும், ஆத்மாத்தில் விழிப்பு இருக்கணும். அதான் தாவீராச்சு சொல்றார், கர்த்தாவே என் கண்கள் மரண நித்திர அடையாத வடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். வாசிங்க சங்கீத புஸ்தகம் 13:3.
1: என் தேவனாகிய கர்த்தாவே,
0: என் தேவனாய கர்த்தாவே,
1: நீர் நோக்கி பார்த்து,
0: நீ நோக்கி பார்த்து
1: எனக்கு செவி கொடுத்தருளும்,
0: எனக்கு செவி கொடுத்தருளும்,
1: நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு,
0: நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு
1: என் கண்களை தெளிவாக்கும்,
0: என் கண்களை தெளிவாக்கும். மரணத்திற வேண்டாண்டவரே என் கண்களை தெளிவாக்கும் சொல்லி சங்கீதக்காரர் செவிக்கிறார். நாம் விழித்திருக்க வேண்டும். விழித்திருந்த என்ன செய்யணும், செவிக்கணும். விழித்து சும்மா பாட்டு திரும்பி திரும்பி பார்க்கறது இல்ல, விழித்திருந்து செவிக்க வேண்டும். அதுதான் அடிக்கடி வாசிக்கிறோம் லூக்கா சுவிசேஷம் 21:36.
1: ஆகையால்,
0: ஆகையால்
1: இனி சம்பவிக்க போகிற,
0: இனி சம்பவிக்க போகிற
1: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி,
0: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க,
0: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு,
0: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
1: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுது என்ன செய்யணுமா, ஜபம் பண்ணி விழித்திரு, அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம் ஜபம் பண்ணி சொல்ல, எப்பொழுதும் செவமணி விழித்திருங்கள். கடைசி வினாடியில் இருக்கிறோம், எப்பொழுதும் செவமணி. நடந்தாலும், உட்கார்ந்தாலும், படுத்தாலும், கார்ல போனாலும், வண்டியில போனாலும், எந்த வாகனத்தில் போனாலும் எப்பொழுதும் செவமணி விழித்திருங்கள். கத்து வரப்போறாரு, செவமணி விழித்திருங்க. இங்க சொல்றாரு எபேசியர் புத்தகம் 6:18.
1: எந்த சமயத்திலும்,
0: எந்த சமயத்திலும்
1: சகலவிதமான வேண்டுதலோடும்,
0: சகல எந்த சமயம் இருந்தாலும், கஷ்டமா, தூக்கமா, பாரமா, வியாதியா, பலவீனமா, எந்த சமயத்திலும்
1: சகலவிதமான வேண்டுதல்,
0: சகலவிதமான வேண்டுதலோடும்
1: விண்ணப்பத்தோடும்,
0: விண்ணப்பத்தோடும்
1: ஆவியினாலே ஜபம் பண்ணி,
0: ஆவினால, அதாவது அன்னி பசங்க ஜபம் பண்ணு சொல்றது, ஆவினாலே ஜெபம் பண்ணி
1: அதன் பொருட்டு,
0: அதன் பொருட்டு
1: மிகுந்த மன உறுதியோடும்,
0: மிகுந்த மன உறுதியோடும்
1: சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும்,
0: சகல பரிசுத்தவான்களுக்கு பண்ணும் வேண்டுதலோடும்
1: விழித்துக் கொண்டிருங்கள்.
0: விழித்துக் கொண்டு சகலமான பரிசுத்தவான்கள் வேண்டு பண்ணு வேண்டுதலோடு என்ன செய்யுமா, விழித்துக் கொண்டு. நமக்கு மாத்திரல்ல, நம்ம குடும்பத்துக்கு மாத்திரல்ல, ஊழியர்க்காக நம்ம செபிக்க வேண்டும். யாரா நம்ம விழித்துல ஊழியர்க்காக ரொம்ப செபிக்கிறோம், ஆண்டவரே நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, இதுதான் நம்ம ஜெபம் பண்றோம். ஆழமா நம்ம ஜெபிக்கணும். ஊழியம் குறைந்திருக்குதே, ஊழியம் ஆண்டவருக்குள்ள வரணும். நிறைய பேர் நம்ம ஊழியத்தை தாங்கணும், நல்ல ஊழியம் வளமையா பயன்படுத்தணும். எங்களை ஒவ்வொருத்தரும் நிறைய ஊழியர் எழுப்புங்க. ஆண்டு சொன்னார், அற்பம் மிகுதி வேலையாளுக்களோ கொஞ்சம், இதுக்கெல்லாம் ஜெபிக்கிறோமா. எல்லா பரிசுத்தவங்களுக்கு, சகல விதமா பரிசுத்தவங்களுக்காக வேண்டிக்கொள்ள, எல்லா ஊழியருக்காக ஜெபிக்கணும். நம்ம ஊழியருக்கு மாத்திரல, எல்லா ஊழியர்க்காகவும் ஜெபம் பண்ணணும். அப்படித்தானே சொன்னாரு, வாசிப்பா. சகலமான பரிசுத்தவங்க அதை மட்டும்,
1: அதன் பொருட்டு,
0: அதன் பொருட்டு
1: மிகுந்த மன உறுதியோடும்,
0: மிகுந்த மன உறுதியோடும்
1: சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும்,
0: சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும்
1: விழித்துக் கொண்டிருங்க.
0: சகல பரிசுத்தவான்களுக்கு எல்லா ஊழியர்க்காகவும் ஜெபம் பண்ணணும். மிஷினர்களுக்காக எல்லா ஊழியர்க்காகவும் ஜெபம் பண்ணணும். அதான் சொல்லிட்டு சகல பரிசுத்தவான்களுக்காகவும், எல்லா பரிசுத்தவான்களுக்காகவும் நம்ம செபிக்கணும். செபிக்கிறோமா, இன்னைக்கிலிருந்து ஒரு தீர்மானம் பண்ணுவோம், ஆண்டவரே ஜெபிக்கணும் இயேசுப்பா. அது ஜெபிக்கும் போது என்ன செய்யணும், சந்தோஷமா ஜெபிக்கணுமா, கடமைக்காக ஜெபிக்கிறதா, ஒரு பேருக்காக ஜெபிக்கல, அது எப்படி ஜெபிக்கணுமா, சந்தோஷமா ஜெபிக்கணுமா. பிலிப்பே 1:4
1: நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும்
0: உங்கள் அனைவருக்காகவும்
1: எப்பொழுதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி.
0: எப்பொழுதும் எப்படி ஜெபம் பண்ணணுமா, சந்தோஷத்தோட ஜெபம். ஐயோ ஜெபம் பண்ணணுமா, ஏதோ ஒரு வார்த்தை ஏதோ ஜெபிக்கிறோம் ஜெபிக்க கூடாது, சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணணும். எல்லா பரிசுத்தவங்களுக்காகவும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணணும். முதல்ல பார்த்தோம் ஆண்டு வரப்போறாரு, என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், சீக்கிரமாக சொன்னார், நம்ம என்ன செய்யணும், மனது நிற கட்டியா கட்டப்பட்டிருக்கணும். மனசை பிசாசு நம்ம கெடுத்துறாத வடிக்கு நம்ம இந்த மனசை நம்ம சாக்கிரதையா காத்துக்கொள்ளும், வசனத்தினால நம்ம காத்துக்கொள்ளணும். ரெண்டாவது ரட்சிப்பு எரிஞ்சு கொண்டிருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், பசுத்தேவன் அபிஷேகம் நமக்கு மிக மிக அவசியம். மூன்றாவது நம்ம என்ன செய்யணும், கத்து வருகைக்கு நம்ம காத்திருக்கணும், எப்ப வருவார் எப்ப வருவார் சொல்லி காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணும், கரை தர பல ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்ற சரீரமாக தமக்கு முன்பாக மகிமுள்ள சன்னிதானத்தில் நம்மளை நிறுத்திக்கொள்ள அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, நமக்காக தம்மை தம்மே ஒப்பு கொடுத்தார். நான்காவதாக என்ன செய்யணும், இழுத்திருந்து செவிக்கணும். நீங்க இப்பயே மறந்துட்டீங்கன்னா எப்படி நீ வீட்டில் கேவிப்பீங்க. நான்காவது செபிக்கணும், யாருக்கு, பரிசுத்தவான்களுக்காக செபிக்கணும், நமக்காக, நம்ம குடும்பத்துக்கு மாத்திரம் இல்ல, உங்க பிள்ளைகளுக்கு மாத்திரமா இல்ல, எல்லாருக்காகவும் செபிக்கணும், சகல பரிசுத்தவான்களுக்கும் செபிக்கணும். அது மாத்திரம் ஏன் செபிக்கணுமா, நம்ம சோதனைக்குள் உட்பட பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம செபிக்கணும். மத்தியில் சுவிசேஷம் 26:41
1: நீங்கள் சோதனைக்கு உட்படாத பிடிக்கு,
0: நம்ம சோதனை நம்ம வாழ்க்கையில மேற்கொள்ளப்படாதுன்னா சோதனை வரும், வராது இருக்கவே இருக்காது. சோதனை மேற்கொள்ளணும்னு சொன்னா என்ன செய்யணும், சோதனைக்கு உட்படாத பிடிக்கு
1: விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள்.
0: விழித்திருந்து என்ன செய்யணும், ஜபம் பண்ணணும். இல்ல சோதனைக்காரன் நம்ம மேற்கொள்றான், நம்ம சோதனைக்காரன் பிசாசு, அவன் எப்படியா நம்ம மேற்கொள்றான், அவன் மேற்கொள்ள கூடாதுன்னு சொன்னா நம்ம விழித்திருந்து ஜபிக்கணும். அப்பதான் ஆண்டு ஒரு அச்சத்துக்கு போக முடியும். கத்துட்டு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை ஜெயிக்க பலன் கொடுங்க, எல்லாரும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எனக்கு உதவிச்சிங்கப்பா, ஒரு காதில் கேட்டு விட்டுறதுக்கு மறுதல் விட்டுறாதீங்க, ஐயோ நேரமாகுதே நினைக்காதீங்க, வசனம் இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும், வசனம் இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. ஐயோ நேரமாகுதே, எவ்வளோ நேரம் ஆகுது, எப்போதான் போய் சோறு செய்யணும், என்ன செய்யறது அப்படின்னு நினைக்காதீங்க. வசனம் மிக மிக மிக அவசியம், பரிசுத்தான் மிக மிக அவசியம், அவர் இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும், இல்லைன்னு சொன்னால் பரலோகத்துக்கு போக முடியாது. கத்துட்டு ஒப்பு கொடுப்போம்மா, ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், எவ்வளோ நான் ஆசையாக இருந்துட்டப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் எல்லாட்டி ஒப்புறவாகணும் ஆண்டவரே, என் குளத்தில் குழப்பம் சோர்வு இருக்கப்பா, எல்லாவற்றையும் இன்னைக்கு நிறைய பேர் ஒப்புறவுறது இல்லை, ஒப்புறவாகுன்னா பச்சைப்படுறோம், மற்ற போய் மன்னிப்பேக்கிறது கஷ்டப்படுறோம், மன்னிப்பு கேட்டுறோம், அப்போ அதே செய்த பார்த்தா திரும்ப செய்கிறோம். ஆண்டவரே எனக்கு பலன் கொடுங்கப்பா, என்னை முழுமையாக என்னை ஒப்பு கொடுக்குறப்பா, என்னை உள்ளத்தை மாற்றுங்கன்னு சொல்லி கேளுங்க. நீங்கள் தான் என்னை மாற்ற முடியும், எந்த மனிதன் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து தான், அவற்றை சொல்லுங்க, அவர் உங்களை மாற்றுவார், நிச்சயம் மாற்றி நம்மளுக்கு புதிய நமக்கு தருவார். ஆண்டு கையில் ஒப்பு கொடுப்போம்மா.
2: கர்த்தர் நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்கலாமா, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவரை கர்த்தர் நம்ம அவரு கூட பேசினார், அவரது மகிமையான வருகையிலே நாம் பங்கு பெற நான்கு விதமான காரியங்களை கர்த்தர் நம்ம அவரு கூட பேசினார். நம் அறையை நம் கட்டினவர்களாய், நம் அறையை கெட்டியாய் கட்டினவர்களாய் இருக்க வேண்டுமா, அறையை சத்திய வசனத்தினால் கட்ட வேண்டுமா, காரணம் பிசாசு நம்முடைய மனதை கெடுத்து விடுவான், கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று நம்ம மனதை பிசாசு கெடுத்து விடுவான் என்று பவுல் எச்சரிக்கிறார். ஆகவே சத்திய வசனத்தினால் நம்முடைய மனதை நாம் கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நம்மோடு கூட பேசி நம்மை எச்சரிக்கிறார். அவை திறந்து ஜெபிக்கலாமா, அப்பா என்னை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா, என் மனம் எங்கும் அங்கும் அலையாத பிடிக்கு என் மனமாகி அறை கெட்டியாய் கட்டப்பட உதவி செய்யுங்க, என் ரட்சிப்பாகி அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும் அப்பா. ஆகவே ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவராகி என்னை நான் பெற்று என்னுடைய ரட்சிப்பாகி அந்த தீவிட்டு விலகு எரிந்து கொண்டே இருக்க எனக்கு கிருப கொடுங்கப்பா, கிருப கொடுங்கப்பா. வாய் திறந்து ஜெபிக்கலாமா? மாத்திரமல்ல கரை திரை பிழை இல்லாமல் எப்போதும் வருகைக்கினார். அவளோடு காத்திருக்க எனக்கு கிருப கொடுங்கப்பா. அப்பா எனக்கு உதவி செய்யுங்க. கரை திரை பிழையற்ற பரிசுத்தவானாய் பரிசுத்தவாட்டியா என்னை மாற்றும் ஆண்டவரே. சோதனைக்கு உட்படாதபடிக்கு எப்பொழுது விழித்திருந்து ஜெபித்துக் கொண்டே இருக்க எனக்கு அப்படி கிருபை நிறைவாய் தாங்கப்பா. வாய் திறந்து எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லாம் ஜெபிங்க அப்பா. உங்க வருகையில நான் ஒருபோதும் அப்பா விட்டுவிடப்படக்கூடாத ஆண்டவரே. வருகில நான் காணப்பட வேண்டும் அப்பா. எனக்கு கிருப கொடுங்க. எல்லாம் ஜெபிக்கலாமா? நன்றி பரலோக பிதாவே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்கு ஆகமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அறைகள் கெட்டியாய் கட்டப்படணும் ஆண்டவரே. அப்பா எங்கள் அறையிலே வேத வசனம் எப்பொழுதே கட்டப்பட்டிருக்கணும் ஆண்டவரே. எங்கள் மனதினரை கட்டப்பட்டிருக்கணும். எங்களுக்கு நீ தயவு கூர்ந்து உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதங்களை செய்தரலும் ஆண்டவரே. எங்கள் ரட்சிப்பாகிய இந்த தீவிட்டு விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும்படிக்கு எப்பொழுதும் தெளிவான ஓ பரிசுத்த ஆவியினவராய் எண்ணெயை எங்களுக்குள்ள ஊற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் பாத்த நிரம்பி வழியும்படிக்கு அப்பா அந்த பரிசுத்தாவின் அபிஷேகமாகி எண்ணெய் எங்களுக்குள்ள ஊற்றுமடிக்கு ஜெபிக்கிற ஆண்டவரே. கரை திரை பிள்ளை இல்லாதபடிக்கு எப்பொழுதுமே நாங்கள் அவளோடு பரிசுத்தமாய் வருகைக்கு காத்திருக்க எங்களுக்கு கிருப கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ நன்றி அப்பா. உதவி செய்யுங்க. மாத்திரமல்ல சோதனைக்கு உட்படாதபடிக்கு நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்கணும். இனி சம்பவிக்க போற எல்லாவற்றுக்கும் தப்பித்துக் கொள்ளவும். மனுஷகுமாராய் உம்மை கொண்டாய் நிற்க பாத்திரங்களாக நாங்கள் எண்ணப்படுவதற்கும் எப்பொழுது ஜெபம் பண்ணி விழித்திருக்கவும் எங்களுக்கு நீ கிருபையும் ஒத்தாசையும் தயவாய் தரும்படிக்கு இப்ப சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. அன்பின் கரத்தில் எங்கள் தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தையை கேட்டு உமது பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து மகிமையின் வருகையில் பங்கு பெறுவதற்கு எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு கரங்களையும் குடும்பங்களையும் உள்ளங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் எப்பொழுது தேவ சமாதானம் தான் நிறைந்திருக்கணும், மற்றோடு ஒப்புரவாகணும் ஆண்டவரே. சோத்திரம் ஒவ்வொரு ஒப்புரவாக மன சமாதானமாய் இருக்க அப்பா அந்த ஒப்புரவு ஆகக்கூடிய அந்த உள்ளத்தை எங்கள் ஒவ்வொருக்கு தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்வதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக பக்கச்சம் பண்ணுவாங்க. எல்லாம் இணைந்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே மற்றொரு ஒப்புரவாகி நாங்கள் சமாதானமாக இருக்க மகிமையின் வருகளை காணப்பட எங்களுக்கு கிருப கொடுங்கப்பா. இணைந்து ஜெபிக்கலாம், ஜெபம் செய்வோம்.
0: எங்களை ஒவ்வொருவரும் பிரகாசிப்பின் தகப்பனே, உமக்காக எளி பிரகாசிக்க கிருப தர முடியாது ஜெபிக்கிறோம். பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். சமாதானத்தினால் சந்தோஷத்தை நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம். நாங்கள் யார் யார்த்தாலும் ஒருவர் சமாதமா இருக்கு சொன்னீரே. நாங்கள் ஒருவர் சமாதமா இருக்க கிருப செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அன்றுவரையா எல்லா அந்தகர சக்தி அழித்து நிர்மலமாக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த உலகம் எங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. உலகத்தின் வேசு ஒரு நாள் கடந்து போயிருவேன் ஐயா. நாங்கள் ஒருவர் சமாதமா இருக்கணும், ஒரு சந்தோஷமா இருக்கணும், சமாதமா இருக்கணும், ரச்சனையை சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளணும். உற்சாகத்தின் ஆவியினால் எங்களுக்கு தாங்க முடிய செய்யுங்கப்பா. அன்றுவரையுமே துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தன் அபிஷேத்த சம்பூர்ணம் பொழிந்தருளும் ஐயா. எங்களை வேலை பொழிந்தருளும் உமக்கே அப்பா. பசு தேவையான அழுகலாம தேவைன்னு சொன்னா எங்களுக்கு எத்தனை அதிகம் தேவாண்டவரே. ரச்சாமை துதிக்கிறோம். பசு தேவீசம் பூர்மத்தாரு அக்கினியை தாரும் தேவை, வல்லமை தாரும் தேவை, பிரசனத்தால் நிரப்புங்க, மகிமேல் நிரப்புங்க. எந்த மனிதன் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி நீங்க ஆண்டவரே. யார் வேணாலும் பிரகாசிப்பிக்க உமால முடியும் ஐயா. ஒருத்தர் கூட விட்டாதீங்கப்பா, விட்டாதீங்கப்பா. குழப்பத்திலையும் போர்வையில் இருக்கிற மக்களை தூக்கி எடுத்து கண்மல் நிறுத்துங்கப்பா. உங்களுக்கு சமாதானம் நதி போல இருக்குப்பா. அந்த சமாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இன்றே ரச்சனையால இன்றே அனுக்கரனாலும் சொன்னீரே. ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க. கத்துடைய கரம் தாங்கி வழி நடத்தணும் ஐயா. நன்மையான காரியத்தை செய்யுங்க. ஒரு வாழ்க்கையில அற்புதங்களை அதிசயங்களை அடையாளங்களை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரீச்சர் தேவன் ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. தகப்பனே துதிக்கிறோம். இறங்குமப்பா, இறங்குமப்பா. ஒவ்வொரு குலத்தையும் அழிய செய்யுங்க. கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாத்திருங்க, துக்கங்கள்லாம் நீக்கிருங்க, கஷ்டத்துல மாத்திருங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க ஏசப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரணும். சம்மம் இல்லாத மக்களுக்கு சம்மான் தரணும். கடன் பரிசுல மாறணும். கண்ணீர் துடைக்கணும் ஐயா. ஆத்துமா கண்களை திறந்து விடுங்க. உண்மை பார்க்கட்டும், அந்தி கொள்ளட்டும், சார்ந்து கொள்ளட்டும், மூடு ஒன்றரை கலக்கட்டும். வியாதி சுகமாக்க, நோய் சுகமாக்க, பலவீன குணமாக்க. மந்திரம் செய்வனு மந்திரம் பெல்லிசனி எல்லாம் அழிக்கப்பட்டு போட்டும் ஐயா. தொழில் சிற குடும்பங்கள் ஆசிரியப்படணும். வியாபாரம் செய்ய குடும்பங்கள் செழிப்பாகணும் ஐயா. கண்ணீர்லாம் துடைக்கணும். வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்கள் வாழ்க்கையிலையும் கஷ்டத்தை மாத்துங்க. கண்ணீரை துடைச்சிருங்க ராச்சா. இறக்கச்செங்கேசப்பா ஆண்டவரே, இறக்க செய்ய முடியா கெஞ்சுகிறோம், கண்ணீரை துடைக்க முடியா ஜெபிக்கிறோம் ஐயா. பாமை துதிக்கிறோம், படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க, உண்மை அறிந்து கொள்ள அண்டிக் கொள்ள கிருப தர முடியா ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்க ஏசப்பா, நன்மையினால முடிச்சூட்டி காத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு வாழ்க்கையை ஆசீர்வித்து உயர்த்துங்க. தகப்பனை முடி கிருவைக்குள்ளாக மூடி மறைத்து காத்துக்கோங்க. ஆண்டவர் சாத்தானுக்கு யார் இடம் கொடுக்காத அப்படி காத்துக்கோங்க. உங்க ரத்த கோட்டைகளை மூடிக்கோங்க ஏசப்பா. எல்லா துதிக்கான மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம் ஏசப்பா. நம்முடைய வருகைக்கு எல்லாரையும் சந்திக்க, உண்மை சந்திக்க எல்லாரையும் தகுதிப்படுத்துங்க. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25 அதிகாரம் 40 வசனத்தின்படி, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருளாளர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார்.
3: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. In English, Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 75-98-11-2435. Our email address, asminkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192.
1: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
2: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா வாதை உன்னை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேத நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384-8414-1399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட் ஆகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: நான் கிறிஸ்தவங்களா இருப்பதனால கண்ணு தெரியாம ஊழியம் செய்யறதுனால பரலோகத்துக்கு போக முடியாது. எப்பொழுது என்ன செய்யணும்? சபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். நம்ம கிறிஸ்தவங்களா இருப்பதனாலயோ பரலோகத்துக்கு போக முடியாது. எப்பொழுதும் சபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்கள் நிறைவேறுது. நீங்க வாசி பாருங்க. ஆராதிய வீட்டுல போய் நல்லா இந்த வெளிப்படுத்துற விசேஷம் 6 15 அதிகாரத்தில் வாசித்து பாத்தீங்கன்னா 7 எக்காலங்கள், 7 தூதர்கள், 7 வாதைகள் வந்துகிட்டே இருக்கும். எப்பொழுதும் செபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். 2 மணி நேரம் இல்ல, 3 மணி நேரம் இல்ல, 5 மணி நேரம் இல்ல, எப்பொழுதும் செபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். செபித்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். இன்னொரு வாசிப்பாத.
3: ஆகையால்
2: இனி சம்பவிக்க போகிற
3: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் சபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
2: எப்பொழுதும் சபம் பண்ணி விழித்திருந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஏதோ ஒரு நேரம் ஜபம் பண்ணிட்டா, 2 மணி நேரம் ஜபம் பண்ணா, 3 மணி நேரம் ஜபம் பண்ணிட்டோம், இனிமேல் உலக காரியத்திலே வாழலாம்னு சொல்லி இருந்தா நம்ம பரலோகத்தில் வந்துருவோம். அங்க நரகத்தில் என்ன இருக்கு? அழியா என்ன செய்யிருக்கு? புழு சாவாமலும் அக்கினி அழியாம இருக்கு. அந்த இடத்துக்கு யாரும் போகக்கூடாது. நம்ம சத்துருக்குள் கூட போகக்கூடாது. நம்ம விரோதமா இருக்கிறவங்க மக்கள் கூட போகக்கூடாது. ஹல்லேலூயா. செபிக்கணும், செபிட்டு விழிப்பா இருக்கணும். ஆண்டவர் குரலை கேட்க ஆயத்தத்தோடு விழிப்பா இருக்கணும். எப்பொழுதும் செபம் பண்ணி விழித்திருக்கணும். விழிப்பு இல்லாம இருந்தா பிசாசு நம்மளை வஞ்சிச்சிருவான். அதங்க சொல்றாரு கொலோசியர் 4:2.
3: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க.
2: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க.
3: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
2: ஸ்தோத்திரத்தோட ஜெபத்துல என்ன செய்யணும்? விழித்திருக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும், தூச்சிட்டே இருக்கணும், விழிப்பா இருக்கணும். நம்ம இறுதி ஆண்டவரோடு இருக்கணும். ஆண்டவரோடு இருக்கணும், அவர் நமக்கு சிநேகிதனா இருக்கணும். உலக ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இந்த மாதிரிலாம் பிரயோஜனம் இல்லை. உலக ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் முடிச்சுட்டு கர்த்தரோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும், அவரோடு இருக்கணும். அதான் சொல்றாரு, இடபடாம சோமனுங்க ஸ்தோத்திரத்தோட சபத்துல விழித்திருங்கள். நம்ம உலக பிரகாரமான ஃப்ரெண்ட்ஷிப்பு உலக பிரகாரமா அது இதுன்னு வச்சிருந்தோம்னா நம்ம ஆத்துவ விழித்திருக்க முடியாது, நம்ம ஆத்துவ பாரப்படுத்திடும். அதுதான் சொல்றாரு, இடபடாம

0: தாமல் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரத்தோட என்ன செய்யணும்? ஜெபத்துல விழித்திருக்க வேண்டும். அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். நரகத்துக்கு போ நாங்க அழியாத புழு சாபாதான், அக்கினி அபியாது. அந்த இடத்துக்கு நம்ம யாரும் போகக்கூடாது. நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், இட விடாம ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரத்தோட ஜெபத்துல என்ன செய்யணும்? விழித்திருக்கணும். இங்க சொல்றாரு எபேசியர் புத்தகம் 6 அதிகாரம் 19 வசனம் 18 வசனம்.
1: எந்த சமயத்தில்,
0: எந்த சமயம், நீ கஷ்டமா துன்பமா தொல்லையா, இல்லங்க இன்னைக்கு ரொம்ப எனக்கு கஷ்டம், உடம்பு ரொம்ப முடியல, இன்னைக்கு முடியல, இன்னைக்கு பண கஷ்டங்க செவிக்க முடியல, அது இல்ல, அதுதான் பரிசுத்த போல் திட்டமெழுதியிருக்கிறாரு. எந்த சமயமும், எந்த சமயத்திலும்
1: சகல விதமான வேண்டுதலோடு,
0: சகல விதமான வேண்டுதலோடு ஜெபத்துல. எனக்கு நீ முடியலன்னு சொல்ல முடியாது, இன்னைக்கு என்னால முடியல செவிக்க முடியல அப்படி இல்ல. எந்த சமயத்திலும் பலவிதமான வேண்டுதலோடும்,
1: சகல விதமான வேண்டுதலோடும்,
0: சகல விதமான வேண்டுதலோடும்,
1: விண்ணப்பத்தோடும்,
0: விண்ணப்பத்தோடும்,
1: ஆவியினாலே ஜெபம் பண்ணி.
0: எப்படி ஜெபம் பண்ணனும்? ஆவியினால. ஆவியினால என்ன? அன்னி பசல் ஜெபம் பண்ணுங்க. சொன்னா யாருமே கேட்க மாட்டேன்றீங்க, யாருமே அன்னி பசல் ஜெபிக்க மாட்டேன்றீங்க. அன்னி பசல் ஆவினாலே ஜெபம் பண்ணி. ஆவினால பரிசுத்தாவி நிறைஞ்சி அன்னி பசல் பேசணும். அன்னிப்பசல் பேச நம்ம ஜெபத்தில் யாருமே கேட்க மாட்டேன்றீங்க. ஆவியினாலே ஜெபம் பண்ணி
1: அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு.
0: மன உறுதி வேணும், இல்ல என்ன கர்த்தர் நிச்சயமா காத்துக்கொள்ள, பிசாசே நீ என்ன தொட முடியாது. மன உறுதியோடும்
1: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்,
0: சகல பரிசுத்தவன்கள் உனக்கு மட்டும் இல்ல, சகல பரிசுத்தவன்களுக்காகவும்
1: பண்ணும் வேண்டுதலோடும்,
0: பண்ணும் வேண்டுதலோடும்
1: விழித்துக் கொண்டிருங்கள்,
0: விழித்துக் கொண்டிருங்கள். சகல பரிசுத்தவன்களுக்கும் பண்ணு வேண்டுதலோடு விழித்துக் கொண்டிருங்க, ஜெபிச்சுட்டே இருங்க, தூச்சிட்டே இருங்க. கர்த்தராஜ்யத்துக்கு போக முடியும். இதுவரைக்கும் உலகத்துல பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கணும், சுகம் சேர்க்கணும் அப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க மக்கள். இனிமே நம்ம காலத்துல அப்படி இல்ல. நம்ம ஆத்துமா காக்கப்படணும். உங்க பிள்ளைகளை கர்த்திட்ட கொண்டு கவனமா இருங்க. உங்க பிள்ளைகளை ஆண்டுகிட்ட கொண்டு கவனமா இருங்க. படிக்க வைக்கணும், படிக்க வைக்கணும், படிக்க வைக்கிறதே கவனமா இராதிங்க. இன்னும் கொஞ்ச காலம் தான் ஆண்டு வரப்போறாரு. ஆண்டு வருக சமயமா இருக்கு, அதுதான் சொல்றாரு. என்ன செய்யுங்க? எப்பொழுதும் எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடு, விண்ணப்பத்தோடும், பரிசுத்தவன்களுக்கு செபிக்கும் வேண்டுதலோடு இணைச்சிருங்க, விழித்து கொண்டிருங்க. செபத்தில் விழிப்பறந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம காலத்தில் கர்த்தர் கட்டாய் வருவார். அவர் ராஜ்யத்தில் போகணும். நம்ம விண்ணப்பத்தோடு, செபத்தோடு, வேண்டுதலோடு விழித்திருக்கணும். அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். சரி, செபிக்க முடியலன்னு சொல்றீங்களா? கேளுங்க, ஆண்டவரே கிருபி நாம விண்ணப்பத்தனை ஊற்றும். ஆண்டவரே என்னை செபிக்க முடியலப்பா, உட்கார்ந்தா தூக்கம் தான் வருது. என்னால செபிக்க முடியல, துதிக்க முடியல, உண்மை ஆராதிக்க முடியல, எனக்கு உட்கார்ந்த தூக்கம் வருது அப்படி சொல்றீங்களா? சகரியா 12:10.
1: நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும்,
0: தாவீதின் குடும்பத்தார் மேலும்,
1: எருசலேம் குடிகளின் மேலும்,
0: எருசலேம் குடிகள் மேலும்,
1: கிருபையின் ஆவியையும்,
0: கிருபையின் ஆவியையும்,
1: விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன்.
0: கிருபையின் ஆவி, விண்ணப்பங்களின் ஆவி ஊற்றுவேன். ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், உங்களுக்கு கிருபையின் ஆவி, விண்ணப்பங்களை தருவேன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் நம்ம சாக்கு பாக்கு சொல்லிட்டு எவ்வளவு நாள் இருக்க போறோம்? பரிசுத்தல் நிறையனா நிறைய மாட்டேன்றீங்க, அன்னி பாசத்துல பேசுனா பேச மாட்டேன்றீங்க. அதுதான் ஆண்டவரே சொல்றாரு, இந்த சனங்கள் பேச சொன்னா பேச மாட்டோங்கிறாங்க. ஆண்டவரே சுக்கத்தோடு சொல்லியிருக்காரு. வாசித்து பாருங்க, யாசை 28 வருங்க, வாசிருக்க 12 வசனம். 28:12-11.
1: பரியாச உதடுகளினாலும்,
0: பரியாச உதடுகளினாலும்,
1: அந்நிய பாஷையினாலும்,
0: அந்நிய பாஷையினாலும்
1: இந்த ஜனத்தோட பேசுவார்,
0: இந்த ஜனத்தோட பேசுவார்.
1: இதுவே நீங்கள் இழைத்தவனை இழைப்பார பண்ணத்தக்க இழைப்பாறுதல்,
0: இழைத்தவனை இழைப்பாரத்தக்க இழைப்பாறுதல்.
1: இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும்,
0: இதுதான் ஆறுதல், அன்னிப்பத்துல பேசுங்க, இதே ஆறுதல் என்று அவரோடு அவர் சொன்னாலும்
1: கேட்க மாட்டோம் என்கிறார்கள்.
0: கேட்க மாட்டோம், அப்படித்தான் இருக்கிறோம். கேட்க மாட்டோம், நான் ஜெபிக்க மாட்டேன், அன்னிப்பத்துல பேச மாட்டேன். இது கடினப்படுத்திட்டு இருக்கிறோம். தயவு செய்து நாட்கள் பொல்லாத ஆனப்பிள காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. அருமையானவர்களே, நாட்கள் பொல்லாத ஆனப்பிள காலத்தை என்ன செஞ்சிடணும்? பிரயோஜனப்படுத்தணும். அன்னிப்பத்துல பேச மாட்டேன், அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கோம். நமக்கு எப்பயுமே நமக்கு துக்கம் வேதனை கவலைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். எப்ப நம்ம கவலை இல்லாம வாழ போறோம்? ஆனா கவலை மாறணும்னு சொன்னா அன்னி பாசல் நிறைஞ்சி செவிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், ஆண்டரோடு இருக்கணும். அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.

0: கர்த்தர் ராஜ்யத்துக்கு போனா என்ன செய்யணும், விழித்திருக்க வேண்டும். இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமார்கள் முன்பாக இருக்க பாத்திரம் என்னப்படுனா என்ன செய்யணும், எப்பொழுதோ என்ன செய்யணும், செவமண்ணி விழித்திருக்க வேண்டும். இரண்டாவதாக ஒன்னு குறைந்த புஸ்தகம் 15:34
1: நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டு
0: தெளிந்தவர்களாயிருங்கள் பாத்தீங்களா. பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்துக் கொண்டு எப்படி இருக்கணும், நம்ம எப்படி இருக்கணுமா, எப்படி இருக்கணும், தெளிந்தவர்களாயிருங்கள். நீதி கேட்க பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களா இருங்க. அப்பதான் ஆண்டவர் எப்போ வருவார் என்னன்னு தெரியும். நீங்க என்ன யோசிச்சுட்டே உட்கார்ந்துட்டு மனிதரை பிரியப்படுத்தி இருந்தா பரலோகத்து கட்டாயம் எங்க போக முடியாது, பரலோகராஜ்யத்தை இழந்துருவோம். இயேசுவை பிரியப்படுத்துங்க, இயேசுவுடைய உள்ளத்தை பிரியப்படுத்துங்க, மனிதரை பிரியப்படுத்தாதீங்க. மனிதரை பிரியப்படுத்தினா பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசுவை பிரியப்படுத்தி வாழ்வோம். இதுவரைக்கும் எப்படியே வாழ்ந்தோம், இயேசுவை பிரியப்படுத்த வேண்டும். இன்னொரு வாசிப்பாத,
1: நீங்கள் பாவம் செய்யாமல்
0: நீதி கேட்க
1: விழித்துக் கொண்டு
0: தெளிந்தவர்களாயிருங்கள். பாவம் செய்யாதீங்க. பாவம் செய்த ஆட்கள் போயிருச்சு, இன்னும் பாவம் செய்தா நரகம்தான். பாவம் செய்யக்கூடாது, நீதி கேட்க விழித்துக் கொண்டிருக்கணும், தெளிந்தவர்களா இருக்கணும். அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலக நமக்கு சொந்தம், உலகத்தின் வேஷம் கடந்து போயிடும். ஏன் பாவம் செய்யக்கூடாது, பாவம் செஞ்சா கத்தல் முகம் நமக்கு மறைக்கப்படும். வாசித்து பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 59:2
1: உங்கள் அக்கிரமங்களே
0: உங்களுக்கும்
1: உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது.
0: எது எது எது நமக்கும் தேவன் நடுவாக என்ன எது பிரிவினை உண்டாக்குது, நம்முடைய பாவங்களும் நம்ம அக்கிரமங்களும் தான் தேவனுக்கு நடுவாக என்ன செய்யுது, பிரிவினை உண்டாக்கு. ஆண்டவர் நம்மளை பிரிக்கிறது இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, ஒன்னை விட்டு விளக்குதும் இல்ல, ஒன்ன கை உண்டு சொல்லிட்டாரு. அவர் ஒன்னு விட்டு விளக்குதும் கை, எது நம்மளை பிரிக்கிறது, நம்முடைய பாவங்களும் நம்முடைய அக்கிரமம் தான் உங்களுக்கும் தேவனுக்கு நடுவா பிரிவினை உண்டாக்கிறது.
1: உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு,
0: உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு,
1: அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது.
0: என்னுடைய பாவம் தான் தேவன் எனக்கு செவி கொடுக்காதபடிக்கு என் பாவங்கள் தான் மறைக்கிறது. அருமையான சகோதரன் சகோதரியே, பாவம் செஞ்ச நாட்கள் போதும், பாவத்துக்கு அடிமந்த வாழ்ந்த நாட்கள் போதும். கடைசி வினாடியில் இருக்கோம், பாவத்தை விட்டு விலகுவோம். கடைசி காலத்தில் இருக்கிறோம், பாவத்தை விட்டு விலகுவோம். பாவம் செய்யற ஆத்மா சாகவே சாகும்னு சொல்லி இருக்கிறார். ஆத்மா பாவம் செஞ்சா அந்த பாவம் செய்யற ஆத்மா சாகவே சாகும். எஸ்ஐக்கள் 18:30 பாருங்க, பாவம் செய்யற ஆத்மா சாகவே சாகும்.
1: பாவம் செய்கிற ஆத்மாவே
0: பாவம் செய்யற ஆத்மா
1: சாகும்
0: சாகும். பாவம் செய்ய யார் ஆத்மா பாவம் செய்தோ அந்த ஆத்மா சாகும். ரெண்டாவது மரணம் சாகுனா என்ன, எல்லாரும் சாகுவோம், ஆனா ரெண்டாவது மரணம் தான் கத்தர் சொல்றாரு. ரெண்டாவது மரணத்துல என்ன வருமா, ரெண்டாவது மரணம் அங்க வந்து கந்தகமும் வாசிங்க, வெளிப்படுத்தல் விசேஷம் 21 சாவுன்னா அதுதான், அந்த சாவு தான் சொல்றாரு. 21:8
1: இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார்.
0: பாத்தீங்களா, எரியல கடலில் பங்கடைவு யாரு, பாவம் செய்யற ஆத்மா என்ன செய்யும், எங்க போகும், அக்கினியும் கந்தகம் எரியுற கடல்ல பங்கடைவார்கள். பாவம் செய்யாவடி நம்ம ஆத்மா காத்துக்கொள்ளணும். அதுதான் இப்போ ஒன்னு குறைந்த பரிசுத்த பவுல் நமக்கு எழுதியிருக்கிறாரு. பாவத்துக்கு நம்ம என்ன செய்யணும், அது வாசிப்போ. ஒன்னு குறைந்த 15:34
1: நீங்கள் பாவம் செய்யாமல்
0: நீதி கேட்க விழித்திருங்கள்
1: தெளிந்தவர்களாக
0: நீதி கேட்க விழித்திருங்கள். தெளிந்தவர்களாருங்க, பாவம் செய்யாதீங்க. சரி, பாவம் செய்யக்கூடாது எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா பாவம் செய்ய மாட்டோம். 1 Yohan 3:6
1: அவரில் நிலைத்திருக்கிற எவனும்
0: அவரில் கர்த்தரில் நிலைத்திருக்கிற எவனும்
1: பாவம் செய்கிறதில்லை பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை,
0: அவரை காணவும் இல்லை,
1: அவரை அறியவும் இல்லை.
0: அவரை அறியவில்லை. பாவம் செய்யறவங்க யாரு என்ன சொல்ல, தேவனை காண முடியாது, அவரை அறிஞ்சு கொள்ள முடியாது. பாவம் செய்யக்கூடாதுன்னா என்ன செய்ய, அவர் நம்ம நிலைத்திருக்க வேண்டும். எப்ப நிலைத்திருப்போம், செபிக்கணும், துதிக்கணும், வேத வாசிக்கணும், ஆண்டவரை அறிந்து கொள்ள. எனக்குனால மற்றவங்க வாசிக்கணும், உங்களுக்கு அப்படி இல்லை. நீங்க எப்ப எடுத்தாலும் பைபிள் எடுத்து வாசிக்கலாம். படிப்பை கொடுத்திருக்கிற படிப்பு நல்ல வாசிக்கக்கூடிய கிருபை கொடுத்திருக்கிறார், கண்பார்வை தந்திருக்கிறார். நாங்கள் ஒரு அதிகார வாசிக்கணும், யாராவது எப்போ வாசிப்பாங்கன்னு காத்திருக்கணும். உங்களுக்கு அப்படி இல்லை, காத்திருக்கணும், நல்லா வாசிக்கணும், பைபிள் வாசிக்கணும், செபிக்கணும். பாவம் செய்யக்கூடாதுன்னா நம்ம செபிக்கணும், பைபிள் வாசிக்கணும், ஆண்டவர் துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், ஆண்டவர் ஆராதிக்கணும். அப்போ நான் பாவம் செய்ய மாட்டோம். அதில் நிலைத்திருக்கணும், எவரும் பாவம் செய்யா நிலைத்திருக்கணும். அது மாத்திரம் மாஸ்கி கட்ட சங்கீதம் 119 சங்கீதம் 11 வசனம்,
1: நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு,
0: நாம கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு,
1: உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
0: கர்த்தருக்கு விரோதம் பாவம் செய்யலன்னா என்ன செய்ய, ஆண்டவருடைய வார்த்தை நம்ம இருதயத்துல வைத்து வைக்க வேண்டும். ஆண்டு வசனம் இருந்தா தான் நம்ம பாவம் செய்ய மாட்டோம். வசனம் நமக்குள்ள இருந்தா பாவம் செய்யும். பாவம் செஞ்சவங்க நம்ம ஆண்டு முகத்தை பார்க்க முடியாது. ஆண்டு விட்டு நம்மளை பிரிச்சு, நம்ம பாவமே அக்கறமே நம்மளை விட்டு பிரிச்சிடும். சொல்றேன், விரோதமாய் பாவம் செய்ய படிக்க உங்களுடைய வார்த்தை இதயத்தில் வைத்து வைத்தேன்னு சொல்றாரு. முதல்ல நம்ம என்ன செய்யணும், ஆண்டு ராஜ்யத்துக்கு போனா விழித்திருந்து செபிக்கணும். இனி சம்பவிக்க பாரு, இவைகளுக்கெல்லாம் தப்பணுமா, விழித்திருந்து செவம் பண்ணுங்க. ரெண்டாவது என்ன செய்யணும், பாவம் செய்ய படிக்கிற மாத்தமாக காத்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 20:29-31 வரைக்கும், முதல்ல 28 வாசிக்கலாமா. நம்மளெல்லாம் கர்த்தர் தான் ரத்தத்தால் மீட்டு கொண்டிருக்கிறார், அதில் மறந்துடுறோம். வாசிங்க 28-31 வரைக்கும்.
1: ஆகையால் உங்களை குறித்தும்,
0: உங்களை குறித்தும்
1: தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே,
0: சுய ரத்தம், சொந்த ரத்தம் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக பாதிக்கப்பட்டு சொந்த ரத்தம் சுய ரத்தத்தினாலும்
1: சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை,
0: தமது சபை நம்ம சபை வந்து நம்ம சபை இல்ல, கர்த்தர் சுய ரத்தத்தை சிந்தி நம்ம சம்பாதித்திருக்கிறார். அதுல மறந்துடுறோம் நம்ம இந்த ரத்தம், நம்ம சொந்த ரத்தம், ஒரு சொட்டு ரத்தம் கூட வைக்காத வடிக்கு பாருங்க. வியாசாயம் புத்தகம் 53:10 வாசிப்பா, 53:10
1: கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி,
0: நமக்காக எனக்காக உங்களுக்காக நொறுக்க சித்தமாகி
1: அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார்.
0: அவர்களுக்காக பாடுகளுக்கு உட்படுத்தினார், நொறுக்கினார், அவர் அடிக்கு ஒப்பு கொடுத்தாரு, பாடுகளுக்கு உட்படுத்தினார், பாடுகளுக்கு உட்படுத்தினார்.
1: அவருடைய ஆத்மா,
0: அவருடைய ஆத்மா
1: தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது,
0: குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது
1: அவர் தமது சந்ததியை கண்டு,
0: சந்ததியை கண்டு
1: நீடித்த நாளா இருப்பார்.
0: பாத்தீங்களா, நமக்காக நொறுக்க சித்தமான கர்த்தரி வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப நம்ம சாம்பணுமா, எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் தகப்பனே, மே நன்றியோடு மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சார் வல்லமுள்ள தேவனை கர்த்தாவே, இந்த மக்களை ஆசீர்வதிங்க, காத்துக்கோங்க. உடைய வார்த்தை கேட்ட எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, ரச்சிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வராய்த்தாங்க, செவிக்க துதிக்க உதவிச்சிங்க, மே அறிந்து கொள்ள, மே அண்டிக்குள்ள, மே சார்ந்து கொள்ள, உம்மோடு இருக்க உதவிச்சிங்கப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமா இருப்பீங்க. வியாதி சுகமாக்க ஏஸ்பா, நோய் சுகமாக்க ஏஸ்பா, பலவீனத்தை குணமாக்க ஏஸ்பா. மந்திரம் செய்வன உடைத்து போடுங்க, பிசாசன் அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலை தாங்க, திருமணமாக்காத மக்கள் திரும்ப நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், கடனோடு இருக்கிற மக்கள் கடன் அடிக்க உதவிச்சிங்க. கண்ணீரை தொடங்க, கவலை மாத்துங்க ஆண்டவர. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்குங்கப்பா. வேலை செய்ய அப்பா வியாபாரம் செய்கிற மக்களை ஆசீர்வதிங்க, தொழில் செய்கிற மக்களை ஆசீர்வங்க. விடுதலை தாறு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமா இருப்பது செய்ய சப்பா. கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. ஊழிஞ்சிற ஒவ்வொரு ஊழியரையும் வல்லமையாய் பயன்படுத்துங்க, அக்கிஞ்சி வலையாக மாற்றுங்க. ஊழியத்தில் பெரிய எழுப்பில் உண்டாவளையும் எல்லா சபையிலையும் எழுப்பலையும் உயிர்மைச்சை தாங்க, சமான் தவறு சந்தோஷத்தை தாரும், அக்கினி மாதிரிலாந்து கற்றுக்கோங்க. எல்லா ஊழியரையும் பாதுகாக்கணும், பராமரிக்கணும், தேவக்கரு வச்சு உழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. மகத்தான காரியத்தை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் உள்ளத்தில் வெளியிறங்கமா இருப்பது செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்க. தெய்வீக பிரசனம், தெய்வீக மகிமை மூடிக்கொள்ளட்டும் அப்பா. அன்றுவரே அந்த கரசத்தை எல்லாம் இயேசுக்கு நாமத்தில் கழிந்து கொண்டு கட்டுகிறோம், உங்க ரத்தத்தை தெளிக்கிறோம், எல்லா துதிகான மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுப்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறிஸ்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன்னை அணுகாதுன்னு சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17வது வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
4: எங்களின் எஸ்லின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அப்படி ஆவியானவரை மீண்டும் வரவேற்று மத்தியில இருக்கிறார். ஆனாலும் உங்க சிந்தைக்குள்ள அவர் ஆட்கொள்ள வேண்டும். இயேசு கூட இருக்கிறார், ஆனாலும் உங்க சிந்தையில அவர் முற்றிலுமாய் அவர் நம்மை ஆட்கொள்ள வேண்டும். அதனாலதான் ஆவியானவரை வரவேற்கிறோம். என் சிந்தையை ஆட்கொள்ளும் அப்பா.

உங்கள் மத்தியில் அசைவாடி உங்களை பலப்படுத்துவார். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க சப்தம் என் காதல கேட்கணும், உங்க பக்கத்தில் உள்ளவங்க உங்க சப்தத்தை கேட்கணும். நல்லா துதியுங்க. இந்த புது வருஷத்துல ஸ்தோத்திரம் பெருகட்டும், ஸ்தோத்திரம் பெருகட்டும். தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க. உற்சாகமா வாலிப பிள்ளைங்க இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, நல்லா கர்த்தரை உயர்த்துங்க. இந்த புது வருஷத்துல கர்த்த நாமம், கர்த்த நாமம் உயர்வடைவதாக. இசையா இசையா உங்களை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம்னு சொல்லி நல்லா துதியுங்க. அந்நிய பாஷைய பேசுங்க. எதிரி தோற்று ஓடும்படிக்கு எதிரியானவன் உங்களை வேதனைப்படுத்துறத புரிந்து கொள்கிறேன். கவலைய கொடுக்கறான், பயத்தை கொடுக்கறான். பொல்லாத ஆவி உங்களுக்கு மன அழுத்தம் கொடுத்து உங்களை சோர்வுக்குள்ளாக்குற தீய ஆவிய விரட்டுங்க இயேசு நாமத்துல. துதிக்க துதிக்க ஓடுவான். நன்றியப்பா. எதிரியை அடக்க, பகைவனை ஒடுக்க பாலகர் வாயில துதியை உண்டு பண்ணி இருக்கிறார். பலன் உங்கள் வாயில தான் இருக்கு, உங்க நாவுல தான் இருக்கு.

0: உம்முடைய சமூகம் தான் எங்களுக்கு பேரானந்தம். உம்முடைய
1: பிரசன்னா
0: உம்முடைய பிரசன்னா நாமத்துல அற்புதம் நடப்பதாக.

0: நன்றியாய் சொல்லுங்க. இப்பொழுதே அநேகருக்குள்ள சுகம் உண்டாகிறத என்னால உணர முடியுது. நன்றி சொல்லுங்க. எந்த வியாதியோடு வந்திருந்தாலும் இயேசுன்னு சொல்லும் போதே உங்களுக்கு அற்புதம் நடக்கிறது. உங்க நெஞ்சு வலி மறைகிறது. அநேகர் நெஞ்சு வலியோட வந்திருக்கலாம். இயேசுவின் நாமத்துல அந்த நெஞ்சில உள்ள பலவீனம் மறைவதாக, மறைகிறதுக்காய் ஸ்தோத்திர சொல்லுங்க. எந்த பலவீனமா இருந்தாலும் இயேசையானு சொல்லும் போதே அந்த நாமத்துல பலன் உண்டாகிறது. அவரை பற்றும் விசுவாசத்தால அவர் நாமமே என்னை பலப்படுத்திட்டுன்னு இயேசு நாமத்துல பலன் தேங்க் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. எத்தனை பேர் வியாதியோட போராடுறீங்க, கை உயர்த்தி காட்டுங்க. எனக்கு தெரியுது அநேகர் அந்த வியாதி இந்த வருஷம் நீங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சோர்ந்து போகாம இந்த இடத்துல வியாதியை கை வைத்து கொண்டு ஜீசஸ் என்று சொல்லி சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பலவீன ஆவிய விரட்டுங்க இயேசுவின் நாமத்துல.
1: வெளியேறுவதாக, அற்புதம் நடப்பதாக, ஒவ்வொரு அவயவத்திலும் ஜீவன் இறங்குவதாக, பலன் உண்டாவதாக, நசரேயனாகிய இயேசு என்னும் அதிகாரமுடைய நாமத்தினால நாங்கள் கட்டளையிடுகிறோம். பலவீனப்படுத்துகிற ஆவிகள் வெளியே
0: போவீங்க. இப்பவே வலி நீங்கிடுச்சு சொல்ல முடியும். அற்புதம் நடக்குது இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே. உனக்கு ஒரு அற்புதம், அற்புத சுகம். நீ அநேகருக்கு சாட்சி சொல்லும்படி உனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார்.

நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி சொல்லும் போதே உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பெருகும், அற்புதம் நடக்கும், சுகம் உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் தடைகளை உடைக்கிறோம், தடைகளை உடைக்கிறோம். ஜீசஸ் நாமத்தில் இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ரத்தத்தால சாத்தானை ஜெயித்தார்கள், ஆட்டுக்குட்டியான ரத்தத்தால சாத்தானை ஜெயித்தார்கள். நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம், நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. சமகதுரோக்கோ ரீமகதரலரக்கபா சேதரே மகுதரலரா சீக்கமகதுரலரக்கபா. நன்றி சொல்லுங்க பார்க்கலாம், நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்படி ஒப்பு கொடுங்க.

இயேசுவின் நாமத்துல எல்லா தடைகளை உடைவதாக. ரத்தம் ஜெயம். தேங்க்யூ, தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா. என்ன சத்தம் கேக்குது? இதானே ஏமைத்தானே? இயேசுவின் நாமத்துல கைமை கொண்டாங்க.

0: Thank you. அப்படியே வச்சுக்க. ஜீசஸ், ஹல்லேலூயா. நன்றி அப்பா. அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுவேன் வாக்கு கொடுத்திருக்கிறாரே. ஆமென். அன்பு கூறுகிறவங்களாம் கை வைத்து காட்டுங்க. அவர் அன்பு கூறுற அளவுக்கு உங்களால் அன்பு கூற முடியாது. நான் முயற்சி பண்ணுவோம் இல்லை, சொல்லுங்க. இப்படியே மட்டும் உங்களை லவ் பண்ண விரும்புகிறோம். ஆமாம், உங்கள் லவ் தான் அது பெருசு.
1: ஆமாம்,
0: நீங்கள் எங்கள் மேலே உள்ள லவ்வில் தான் இப்படி சிலுவையில் மணி நேரம் தொங்கி எங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறீங்க.
1: ஆமாம்,
0: நீங்கள் முந்தி அன்பு செஞ்சதுனால இப்போ நாங்கள் பிந்தியாக அன்பு செய்ய முயற்சி பண்ணுறேன்னு சொல்லுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரே லவ் பண்ண முயற்சி பண்ணுறேன், நீங்கள் தான் கிருபையாய் இந்த கிருபையை கொடுக்கணும்.
1: ஆமாம்.

0: இன்னும் அதிகமா,
1: இன்னும் அதிகமா.
0: நன்றி அப்பா. தெளிவா ஆண்டவர் சொல்றார், நான் அன்பு கூறுகிறவர்களை காப்பாற்றுவேன்.
1: ஆமென்.
0: பாதுகாப்பே.
1: ஆமென்.
0: அன்பு கூறுகிறவர்கள், காணாமல் இருந்தும் நீங்கள் அன்பு கூறுகிறீர்கள், தரிசியாமல் இருந்தும் விசுவாசிக்கிறீங்க, அப்படித்தானே? அவரை நம்ம காணல, காண முடியல, கண்ணால தரிசிக்கவும் முடியல, ஆனா அவர் அனுபவிக்கிறோம். இல்ல எப்படி இந்த காற்று, காற்று காண்பதில்லை, காற்று அசைவாடுவத நாம் அனுபவிக்கிறோம். அப்படித்தான் ஜீசஸ், அவரை கண்ணால காண முடியாவிட்டாலும் அனுபவிக்கிறோம். ஒரு சந்தோஷம் இருக்கு, ஒரு சமாதானம் இருக்கு, காற்று போல அசைவாடுகிறார். இதுதான் பைபிள். பேதுரு சொல்றார், நீங்கள் காணாதிருந்தும் அவரில் அன்பு கூறுவதால் சொல்லி முடியாத மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகுதுன்னு சொல்ற. அப்படி மகிழ்ச்சி உண்டாவதால தானே வந்திருக்கீங்க. இல்ல நன்றி.

0: ஒன்னு பேதுரு 1:8 படி சொல்லி முடியாத மகிழ்ச்சி உங்களை நிரப்புவதாக. அப்படி ஜபிப்பா, அப்படி கரங்களை உயர்த்தி
1: காணாதிருந்தும் அன்பு கூறுகிறவர்களுக்கு சொல்லி முடியாத மகிழ்ச்சியினால் நிரப்புகிறவரே, நம்பி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஒரு சந்தோஷம், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் உண்டாவதாக.
0: உண்டாவதாக துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறுவதாக சொல்லி நாங்க உங்களை வாழ்த்துகிறோம்.

இப்ப இருக்கிற வேதனை அவமானத்துக்கு பதிலா ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் நமக்கு உண்டாவதாக சொல்லி வார்த்தை 61:7 இந்த வருஷம் அப்படியா சொல்லி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் துன்பம் சந்தோஷமாய் மாறுவதாக, உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாய் மாறுவதாக. நன்றி, நித்திய மகிழ்ச்சி அன்பு கூறுகிற உங்களுக்கு உண்டாவதாக.

0: அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அவர் நன்மைக்கு ஏதுவாய் எப்படி இருக்கும்
1: நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம்.
0: நம்மெல்லாம் அறிந்திருக்கிறோம். வசந்த சப்தம வாசிப்பா.
1: அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி.
0: ரோமே 8:28 கையை தட்டி அந்த பைபிளை எடுங்க பார்க்கலாம். 8:28 அங்க பேதுரு 1:8 அன்பு கூறுகிறவர்களுக்கு லட்டு லட்டா ஆசீர்வாதம் வருவதாக. 1:8 சப்தம் போட்டு வாசிப்பா.
1: அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அன்பு கூறுகிறவர்களுக்கு.
0: எத்தனை அழைக்கப்பட்டவர்களாம் கை வைத்துங்க பாக்கலாம்.
1: ஆமே,
0: உங்களை அழைக்கப்பட்டு வந்திருக்கீங்க.
1: ஆமே,
0: ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்களாய்
1: தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம்.
0: நாங்கள் அறிந்திருக்கிறோம் சொல்லுங்க.
1: நாங்கள் அறிந்திருக்கிறோம்
0: தகப்பனே.
1: நாங்கள்
0: அறிந்திருக்கிறோம்.
1: நாங்கள் அறிந்திருக்கிறோம்
0: எங்களுக்கு
1: எங்களுக்கு
0: சகலமும்
1: சகலமும்
0: நன்மைக்கு ஏதுவா
1: நன்மைக்கு ஏதுவா
0: நடக்க செய்வீர்.
1: நடக்க செய்வீர்.
0: நடக்கிறது
1: நடக்கிறது.
0: நன்மைக்கு ஏதுவாய் நீர் மாற்றுகிறீன்னு சொல்லுங்க.
1: நன்மைக்கு ஏதுவாய் நீர் மாற்றுகிறீர்.
0: இப்ப இருக்கிற பிரச்சனை, மன அழுத்தம், ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஏகப்பட்ட பிரச்சனை, தொல்லை, கலக்கம், கவலை, நினைச்சாலே ஒரு ஒரு அச்சம், பயம், பிசாசானவன் சாதாரண பிரச்சனை கூட பெருசா காட்டி உங்களை வேதனைப்படுத்துறான். அதன் மத்தியில தான் கர்த்தர் சொல்றார், நன்மைக்கு ஏதுவாய் மாறும் நீ விசுவாசி.
1: ஆமே,
0: கையை தட்டு. நன்மைக்கு ஏதுவாய் மாறும்.
1: நன்மைக்கு ஏதுவாய் மாறும்.
0: இப்ப இருக்கிற துன்பம்,
1: இப்ப இருக்கிற
0: வேதனை நன்மைக்கு ஏதுவாய் மாறும்.
1: நன்மைக்கு ஏதுவாய் மாறும்.
0: ஜீசஸ் சிலுவையை சுமக்கிற போதே அப்படித்தான் தாங்கினார். அவர் அவருக்கு தெரியும் இது நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். சிலுவையை சுமந்து கல்வாரியில தொங்கும் போது நன்மைக்கு ஏதுவாய், என்ன நன்மை, நம்மளா ரட்சிக்கப்படுவோம் என்ற மிகப்பெரிய நன்மைக்காகத்தான். தம் முன்னால வைத்திருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு தான் சிலுவையை தாங்கினார். தமக்கு முன்னே ஒரு மகிழ்ச்சி இருந்தது, என்ன மகிழ்ச்சி, என் ஜனம் ரட்சிக்கப்படும், என் ஜனம் பரலோகம் வரும், என் ஜனம் பாவம் மன்னிக்கப்படும், என் ஜனம் விடுதலை பெறும், பிசாசை தோற்கடிக்கும். அந்த ரட்சிப்பு தான் அவருக்கு சந்தோஷம் கொடுத்தது. தனக்கு முன்னே இருந்த மகிழ்ச்சியின் பொருட்டுன்னு எபிரேயர்ல எழுதியிருக்கு. 12 தாங்க முடிந்தது அவரால், சிலுவைய தாங்க முடிந்தது, 6 மணி நேரம் சிலுவையில தொங்க முடிந்தது, எல்லாமே தமக்கு முன்னால ஒரு சந்தோஷம் இருந்தது. நன்மைக்கு எதுவாய் பிதாவை மாற்றுவார் என்ற நம்பிக்கைதான் தாங்க வைத்தது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், இப்ப இருக்கிற சிலுவை வேதனை நன்மைக்கு எதுவாய் முடியும்.
1: ஆமென்.
0: ஆகவே நன்றின்

அநேகருக்கு நைட்ல தூக்கம் வரல, பயங்கர அழுத்தம். அதை நினைச்சாலே, அந்த பிரச்சனை நினைச்சாலே அப்படியே ஒரு அழுத்தம், தூக்கம் வரல. அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, சங்கீதக்காரன் பாடுறான், நீர் என்னை தாங்குவதா, நைட்ல தூங்குவே நிம்மதி, பகல்

0: வசனம் சொல்லுது, தம்மை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் கண்ணோக்கினார் என்று இருக்கு. சங்கீதம் 14:2 வாசித்து பாருங்க. சங்கீதம் 14:2,
1: தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார்.
0: நாமெல்லாம் தேடுகிற கூட்டம். ஆமென். சரிங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அன்பு கூறுகிற கூட்டம், அடுத்து கர்த்தரை தேடுகிற கூட்டம்.

0: அப்படியே ஒவ்வொருவரா பாக்குறாரு. இப்ப நான் பாக்குறேன் பாருங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் பார்க்கிறாருன்னு விசுவாசிக்கிறீங்களா? கையுறுத்தி தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க.
1: தேங்க்யூ அப்பா.
0: அநேக தூரத்திலிருந்து சென்னையிலிருந்து நடந்தே வந்திருக்காங்க ஒரு கூட்டம். நடந்து வந்தீங்களா? பஸ்ல வந்தீங்களா? சென்னையிலிருந்து ஒரு கூட்டம், ஒரு 8 பேர் வந்திருப்பீங்களா? அண்ணனும் தம்பியும் வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஜீசஸ். மற்ற பிரதர்ஸ் தேங்க்யூ, வெல்கம். உங்களுக்கு தூரத்திலிருந்து வந்தவங்களுக்கு அவ்வளோ தூரம் அதிகம் ஆசீர்வாதம், அவ்வளவு ஆசீர்வாதம். எவ்வளவு தூரமோ அவ்வளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாவதாக. கை தட்டி ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.

0: திமிர்வாதக்காரனை தூக்கிக்கிட்டு வரும்போது இந்த வசனம் அருமையா இருக்கும். மார்க்கு மார்க்கு 2 மத்தேயு 9 அந்த அதிகாரம் ஆரம்பத்திலேயே இருக்கும். தூக்கி கொண்டு கூரைய பிரித்து கொண்டு இறக்கி வைத்த பொழுது வேதம் சொல்லுது, கர்த்தர் விசுவாசத்தை கண்டு, சொல்லுங்க கண்டு,
1: கண்டு
0: அவர்கள் விசுவாசத்தை கண்டு ஒரு அற்புதம் நடக்கிறது. அவன் பாவம் மன்னிக்கப்படுகிறது, அவன் நோய் சுகமாகிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை கண்டு உங்களுக்கு அற்புதம் செய்ய

நானே உன்னை உருவாக்கினேன், நானே உன்னை சுமப்பேன். ஏசாயா 46:4. நன்றி அப்பா. அப்பா நம்ம கொடுக்கிற வாக்கு தத்தம், நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை பெற்றெடுத்தேன், நான் தான் உன்னை சுமப்பேன். போட்டி போட்டு நான் தான் சுமப்பேன். தாய் தன் பிள்ளையை சுமப்பது போல, ஒரு தகப்பன் தன் மகனை சுமப்பது போல நான் உன்னை சுமப்பேன்.

0: தேடுகிறான் பார்த்து கொண்டிருக்கிறோம், தேடுகிறவர்களை காண்கிறார்னு பார்த்தோம். 33 சங்கீதத்தில் அதிகமாக தியானித்த வசனம் தான் 33 சங்கீதம் 18
1: தமக்கு பயந்து
0: பயந்து
1: தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி
0: விடுவிக்க
1: பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது.
0: காண்கிறார் என்பதை விட இன்னும் கொஞ்சம் ஆழமா கண் நோக்கமா இருக்கிறது.
1: ஆமென்.
0: ஊக்கமா சொல்லுங்க, கர்த்தருடைய கண்,
1: கர்த்தருடைய கண்
0: என் மேல,
1: என் மேல நோக்கமா இருக்கிறது.
0: நல்ல ஊக்கமா சொல்லு,
1: நோக்கமா இருக்கிறது.
0: ஊக்கமா சொல்லுங்க,
1: நோக்கமா இருக்கிறது.
0: கண் உங்க மேல நோக்கமா இருக்கு. காரணம் நீங்க கிருபைக்கு காத்திருக்கீங்கல்ல. வசனம் சொல்லுது கர்த்தருக்கு பயந்துனா அவர் மேல ஒரு பயபக்தி. பயபக்தியா இருக்கிறவங்களாம் தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க.
1: தேங்க்யூ அப்பா.
0: அதான் பயந்த இடத்துல எல்லாம் பயபக்தின்னு போட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். கர்த்தர் மேல் ஒரு பயபக்தியோட வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. அவருடைய கிருபைக்கு இறக்கத்துக்கு காத்து இருக்கீங்க இல்ல. அவருடைய இறக்கத்துக்கு காத்திருக்கிறவர்கள், வி ஹோப், ஆங்கிலத்துல ஹோப், நம்பிக்கையோடு காத்திருக்கிறவர்கள் கை வைத்து தேங்க்யூ அப்பா.
1: தேங்க்யூ அப்பா.
0: நம்முடைய ஜபத்துக்கு பதில் நம்பிக்கையோட காத்திருக்கிறவர்கள், கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள். இப்படிப்பட்ட உங்கள் மேல கர்த்தருடைய கண் நோக்கமா இருக்கிறதுன்னு சொல்லுங்க.

0: அதற்கு நோக்கமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் ஆத்துமாக்களை மரணத்துக்கு
1: விலக்கி
0: விடுவிக்கவும். கடந்த ஆண்டு விடுவித்தாரா?
1: ஆமென்.
0: ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்க அவர் நோக்கமாயிருந்தார், நோக்கமாயிருக்கிறார். கடந்த ஆண்டில் நடந்த அற்புதம், மிகப்பெரிய அற்புதம் என்னன்னா, நீங்க உயிரோடு இருப்பதான் பெரிய அற்புதம். நாங்க உங்களை உயிரோட இந்த செட்டெல்லாம் வார வாரம் வர்ற கூட்டம் உயிரோட பாக்குறது சந்தோஷமா இருக்கு. கை தட்டாமே சொல்லுங்க. அநேகரை நாங்க மாதா மாதம் பாக்குற கூட்டம் உங்களை உயிரோட வச்சிருக்காரு. மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கும்படி அவர் கண் நோக்கமா இருந்தது. இந்த வருஷமும் நோக்கமா இருப்பதற்கு

0: என் ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்க எங்களை காண்கிறவரே. அதோடு மட்டுமல்ல, இந்த பஞ்சமான உலகத்துல உயிரோட காக்கிறவர், பஞ்சத்தில் அவர்களை
1: உயிரோட காக்க
0: என்ன நல்ல தமிழ, பஞ்சத்தில் உணவு தருகிறவர். சொல்லுங்க, இந்த பஞ்ச

0: மூன்று வசனங்கள் தான் நினைவு நீங்க கொள்ளணும். ஒன்று, அவர் தேடுகிறவர்களை காண்கிறார், காத்திருக்கிறவர்கள் மேல் கண் நோக்கமாயிருக்கிறார். ரெண்டு வசனம் மனப்படம் ஆயிடுச்சா? இன்னும் ஒரு வசனம் சொல்லி ஜெபிக்க போறோம். இன்றைக்கு அதிக நேரம் எடுக்க முடியாது. உங்களுக்கு நாங்கள் உணவு தயார் பண்ணல. வழக்கமா உணவு எவ்வளவு பேர் வரின்னு தெரியாதனால, ஆனா நெக்ஸ்ட் மந்த்ல உணவு ரெடியா இருக்கும். ஹல்லேலூயா. இந்த வருஷம் நீங்க ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன்னு அல்லது வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன்னு, இங்க சாப்பாடு உங்களுக்கு அங்க தெரியல. அதனால குயிக்கா முடிச்சு அனுப்பிடும். இன்னும் ஒரு வசனம் என்ன, தெரிந்த வசனமா இருந்தாலும் ரெண்டு நாளாகமா எடுங்க. இதெல்லாம் அதிகமாய் நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிற வசனம். இன்றைக்கு முதல் வருஷத்துல ரெண்டு நாளாகும், 16:9 ஆமேன். ஆசாவுக்கு வருமே, ஆசாவில் வரும். 16:9
1: ஆமா. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது.
0: திரும்ப சத்தம் போட்டு வாசி.
1: தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது.
0: கடைசி ரெண்டு மட்டும் நல்லா வாசித்து திருப்தியா நீங்க. பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது எதற்கு?
1: இந்த விஷயத்தில் மதியில்லா
0: வல்லமை இல்ல, வல்லமையை ஊற்றும்படி விளங்க பண்ணும்படின்றத விட என்ன, அப்படி வல்லமையால் நம்மை நிரப்பும்படி. சொல்லுங்க, வல்லமையால்.
1: வல்லமையால் நிரப்பப்படும்படி,
0: நம்மை நிரப்பப்படும்படி அல்ல நிரப்பும்படி,
1: நிரப்பும்படி
0: கர்த்தருடைய கண்கள்
1: கர்த்தருடைய
0: உலாவி கொண்டிருக்கிறது. உலாவினா அப்படியே பாக்குறாரு. யார நிரப்பலாம், எந்த மகளுக்கு இன்னைக்கு வல்லமை அதிகமாக்கலாம் அப்படின்னு கண்கள் என்ன செய்யுது, அவர் உலாவி கொண்டிருக்கிறது. இப்படி டு அண்ட் ஃப்ரோ அப்படின்னு இருக்கு ஆங்கிலத்துல. இங்க இங்க இங்க இங்க பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு என் பிள்ளைய வல்லமையில நிரப்பித்தான் அனுப்பணும். கைதட்டு ஆமென் சொல்லுங்க. என் மகனுக்கு வல்லமைய நிரப்பித்தான் அனுப்பணும். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஆமென். நன்றி அப்பா. நம்முடைய வல்லமை ஊற்றும்படி,
1: ஊற்றும்படி
0: கண்கள் நம்மேல் நோக்கமா இருக்கிறது. அதுல ஒரே கண்டிஷன், உத்தம இருதயம் என்று இருக்கிறது ஆங்கிலத்தில் இருக்கு. ஹார்ட்ஸ் ஃபுல்லி கமிட்டட், கர்த்தருக்கு தன்னை முற்றிலும் அர்ப்பணித்தவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? உங்க வாழ்க்கையை முற்றிலும் அர்ப்பணித்தீர்களா? அர்ப்பணித்தவர்களும் கை வைத்து காட்டுங்க. இன்னைக்கு தான் புதுசா வந்தா இன்னைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான், கை வைத்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க. ஃபுல்லி கமிட்டட் உமக்குத்தான், நானும் என் குடும்பமும் உமக்குத்தான். 40 வந்திருக்க அந்த பாட்டு, உமக்குத்தான் எழுந்திருங்க. நானும் என் பிள்ளைகளும் உமக்குத்தான். அப்படி எழுந்து ஒப்பு கொடுப்போம்.

0: அந்த அர்ப்பணத்துல தான் அற்புதம் நடக்குது. சொன்னால அர்ப்பணம் செய்கிறவர்கள் ஹார்ட்ஸ் ஃபுல்லி கமிட்டட். உத்தம இருதயம் என்பது அர்ப்பணம் செய்யப்பட்ட அர்ப்பணம் செய்கிற இதயம். அர்ப்பணம் செய்துட்டீங்களா? உமக்குத்தான். முதல்ல உடல் அர்ப்பணம் செய்யுங்க. இந்த உடல் உமக்குத்தான். கண்டதெல்லாம் நோனோ சொல்ல, கண்டதெல்லாம்
1: நோனோ,
0: கண்ணிச்சை நோனோ,
1: கண்ணிச்சை நோனோ.
0: உமக்கு வேண்டாதவைகள் இல்ல,
1: உமக்கு வேண்டாதவைகள் இல்ல.
0: இது உம்முடைய ஆலயம்,
1: உம்முடைய ஆலயம்.
0: உமக்குத்தான், உமக்குத்தான் ஏசையா.

அவளுடைய அண்ணால் ஒப்பு கொடுத்தபடியினாலதான் அவளுக்கு அற்புதம் நடந்தது. உங்களுக்கு இன்னைக்கு அற்புதம் நடக்குது, இப்பவே நடக்குது. அந்த அற்புதம் தான் அவருடைய வல்லமை ஊற்றப்படும்படி அவர் கண்கள் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றன. இயேசுவின் நாமத்துல நான் ஜெபிக்கிறேன், ஒவ்வொருவருக்குள்ளும் உடைய வல்லமை ஊற்றப்படுவதாக, வல்லமை மேகம் இறங்குவதாக. நன்றி சொல்லி பெற்றுக் கொள்ளுங்க. தேங்க்யூ அப்பா, ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா, உடைய வல்லமைய ஊற்றுங்க. ஊற்றப்படும்படி, ஊற்றும்படி, உம்முடைய கண்கள் உலாவிக் கொண்டிருப்பதற்காய் நன்றி. நீர் ஊற்றுவதற்காய் நன்றி.

0: ஊற்றுங்க. அப்படியே கை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். ஒரு நிமிடம் கை தட்டி தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. தகப்பனே, இந்த நாளிலே, இந்த முதல் முதல் மாதத்திலே, இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே உம்முடைய வல்லமை இறங்குவதாக அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க. கரங்களை தட்டி விடாம ஒரு நிமிஷம், விடாம ஒரு நிமிஷம். ரிசீவ். தேங்க்யூ அப்பா. எல்லா தடைகளும் உடைந்து போவதாக, அற்புதம் நடப்பதாக பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. சோர்ந்து போகாமல் வல்லமை விளங்க பண்ணும்படி கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. ஊக்கமாய் கைதட்டுங்க. கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. எல்லா தடைகளும், எல்லா தடைகளும் உடைந்து என் ஜனத்திற்கு வல்லமை அபிஷேகம் பெருகட்டும், பெருகட்டும், பெருகட்டும். பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ அப்பா. ஊழியர்களுக்கு அபிஷேகம் இன்னொரு லெவலுக்கு போகட்டும். கவலையை மேற்கொள்கிற அபிஷேகம், பயத்தை மேற்கொள்கிற அபிஷேகம், ஓராமாங்கா தேரே லேரே அந்நிய பாஷை அபிஷேகம் ரிசீவ். பெற்றுக்கொள்ளுங்க, விடாதீங்க. கடைசி நேரம், நான் முடிக்க முன்னால வல்லமையோடு உங்களை அனுப்பணும். மகதரகபா, ஓர் அப்படி ஜபிப்பா. ஓ ஜபிக்கவை
1: அபிஷேக தைலம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவதாக. இன்னைக்கு ஒரு புதிய அபிஷேகத்தால் நிரப்பப்படுவார்களாக, உள்ளங்கள் நிரப்பப்படுவதாக. கண்கள் உலாவி பார்க்கிறது. அபிஷேகத்தால் நிரப்ப, வல்லமையால் நிரப்ப ஒவ்வொருவரும் மீதும் இப்போது அந்த அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, வல்லமை நிரப்புவதாக, நிரப்புவதாக, நிரப்புவதாக. இயேசுவின் நாமத்தில் நிரப்பப்படுவார்களாக. ஜீசஸ், ஜீசஸ்.

0: பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கும் நாம் ஒரு பலத்த கைகளை தட்டி கோடி நன்றி சொல்வோம். அல்லேலூயா. ஏறக்குறைய 32 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பாண்டிச்சேரி பகுதிக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்க எங்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி கொண்டு வந்தார். இந்த பாண்டிச்சேரியில் உள்ள எல்லா கத்தோலிக்க சபையில நான் போகாத கத்தோலிக்க சபை இந்த பாண்டிச்சேரியில கிடவே கிடையாது. எல்லா கத்தோலிக்க சபையில 32 வருஷங்களுக்கு முன்பு இன்றைக்கு பாண்டிச்சேரியில் இருப்பது போல அநேக சபைகள் 32 வருஷத்துக்கு முன்பு கிடவே கிடையாது. கத்தோலிக்க மக்களில 32 வருஷத்துக்கு முன்பு பைபிள் எடுப்பதே பாவம் என்ற ஒரு மனநிலை கூட கத்தோலிக்க ஜனங்கள் மத்தியில வளர்க்கப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் என்னை இந்த ஊழியத்திற்கு அழைத்த போது எனக்கு தேவன் ஒரு தரிசனத்தை ஒன்றை வெளிப்படுத்தினார். 1978 வருஷம் கோடி கோடியான மக்கள் கூட்டம் கழுத்திலே கையிலே கால்களிலே சங்கிலிகளால் கட்டப்பட்டு அவர்களுடைய முகம் ஒன்று கூட அடையாளம் தெரியாமல் இருண்ட நிலையில் இருப்பது போன்ற அந்த மக்கள் கூட்டம். நான் அந்த மக்கள் கூட்டத்தையும் அவர்கள் இருக்கிற அந்த பரிதாப நிலைமை, கழுத்துல ஒரு சங்கிலி, கையில ஒரு சங்கிலி, காலில் ஒரு சங்கிலி, எல்லாம் சேர்த்து ஒரு சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் முகம் ஒன்று கூட தெரியவில்லை, எல்லாம் இருண்டு கிடக்கிறது முகம் மாத்திரம். கோடி கோடி, எண்ணவே முடியாது அத்தனை கோடி மக்கள். அவர்கள் எல்லோரும் ஐயோ அம்மா அப்பா என்று சத்தமிட்டவர்களாய் ஒரு தேர் ஒன்றை இழுத்துக் கொண்டிருக்கிறது போல அந்த தரிசனத்தில் எனக்கு ஆண்டவர் காட்டினார். அந்த தேரில் யார் இருப்பது என்று நான் பார்த்தபோது ஒரு மலை போன்ற உருவத்தில் பிசாசு அந்த தேரில் உட்கார்ந்து கொண்டிருப்பதை நான் கண்டேன். நான் சாத்தானை தரிசனத்தில் தான் பார்த்தேன். மலை போன்ற ஒரு உருவம், அவன் அப்படி சிரித்தபடி அந்த தேரில் உட்கார்ந்திருக்கிறான். அதை இந்த மக்கள் கூட்டம், கழுத்திலே கையிலே காலில் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற கூட்டம் மிகுந்த வேதனையோடு கூட இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களுடைய நிலைமையை பார்த்து திடுக்கிட்டேன். அப்பொழுது எனக்கு பக்கத்தில் ஒரு குரல் கேட்டது, இவர்கள்தான் உன்னுடைய ஜனங்கள், இவர்கள்தான் இந்த நாட்டு ஜனங்கள் என்று. நான் இவர்களாம் என் ஜனங்களா, இவர்களாம் என் நாட்டு ஜனங்களா என்று திடுக்கிட்ட நான், யார் என்னிடத்தில் இதை பேசினது என்று பார்த்தபோது பக்கத்தில் ஒருவரும் இல்லை, அங்கு ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. மீண்டும் ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னார், இயேசு கிறிஸ்து எனும் என்னை விசுவாசிக்காத இந்த மக்கள் கூட்டம் பாதாளத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து எனும் என் நாமத்தை இந்த ஜனங்கள் விசுவாசிக்கும்படி நீ எடுத்து சொல், இதற்காகவே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். நான் மிகவும் திடுக்கிட்டு போனேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத ஜனக்கூட்டம், மக்கள் கூட்டம் பாதாளத்தை நோக்கி போகிறார்களா? ஆம் அன்பானவர்களே, எனக்கு ஆண்டவர் சொன்னார், என் மகனே, உன்னை நான் அதற்காய் தெரிந்து கொண்டேன். உன் பாவங்களிலிருந்து உன்னை மீட்க என் ஜீவனை கொடுத்தேன். உன்னை நான் கழுவி சுத்திகரித்தேன். என் வார்த்தையை உன் வாயில் வைத்திருக்கிறேன். நான் உன் வாயிலிருந்து பேசுவேன். இயேசு கிறிஸ்து எனும் என் நாமத்தை இந்த ஜனங்களுக்கு அறிவி என்று சொன்னபோது அந்த தரிசனத்துல நான் மிகவும் மிகவும் ஒரு பலமுள்ள ஒரு பரவசமானேன். இயேசுவின் நாமத்தினால் உங்கள் கட்டுக்கள் சங்கிலிகள் உடைக்கப்படுவதாக என்று சொன்ன போது அந்த கழுத்திலே கையில கால்களை சங்கிலியால் கட்டப்பட்டதெல்லாம் அப்படியே தவிடுபடியாய் உடைய ஆரம்பித்தது. இயேசுவின் நாமத்தினால பிசாசை பாதாளத்துக்கு போவாயாக என்று சொன்ன போது பூமி உடைந்தது. அந்த பிசாசு ஆ என்று அலறிபடி பிசாசு பூமிக்குள்ளே போய்விட்டது. இயேசுவின் நாமத்தினால் அந்த தேரும் அந்த கயிர்களும் அறுந்து போவதாக என்று சொன்ன போது அவர்கள் இழுத்து கொண்டிருந்த அந்த தேர் அந்த கயிர்கள் அப்படி தூசி போல அது பறந்து போனது. நடந்தது என்ன தெரியுமா? எந்த ஜனங்களுடைய சங்கிலிகள்லாம் உடைந்ததோ அந்த ஜனங்கள் எல்லாரும் தேவ தூதனை போல வெண்மையாய் மாறினார்கள். எல்லாரும் பரலோகத்துக்கு அப்படியே பறந்து போய்விட்டார்கள். நான் எழுந்து உட்கார்ந்து கொண்டேன். 35 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஊழியத்திற்கு என்னை ஆண்டவர் அழைத்த போது எனக்கு வெளிப்படுத்தின அந்த தரிசனம், இந்த தரிசனத்தை நான் எந்த மேடையிலும் சொன்னதில்லை. ஏறக்குறைய 30 வருஷங்களுக்கு மேலாக உலகம் முழுவதும் நான் போகாத கத்தோலிக்க சபையே இருக்காது. எல்லா இடங்களுக்கும் பரிசுத்த ஆவியான தேவன் மகா இரக்கத்தோடு என்னை கொண்டு சென்றார். கத்தோலிக்க பாதிரியார்கள் மத்தியில, பிஷப்மார்கள் மத்தியில வேதத்தின் சத்தியங்களை போதிக்கும்படி தேவன் எனக்கு வாசலை திறந்தார். அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தில் இன்றைக்கு அங்கே யார் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்பது எனக்கு தெரியாது. அப்படி ஒருவரும் அங்கு எழவே இல்லை. ஆனால் தேவன் அந்த ஒரு மகா பெரிய சிலாக்கியத்தை தயவை எனக்கு தந்தார். இந்த பாண்டிச்சேரி பட்டணத்தில் நான் போகாத கத்தோலிக்க சபையே கிடையாது. ஆமன்பானவர்களே, நாங்கள் எங்கெல்லாம் சென்றோமோ அங்கெல்லாம் இந்த வேத சத்தியத்தின் வெளிச்சம் அந்த மக்கள் மத்தியிலே பரவியது. இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் உலகம் முழுவதும் அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய், பாஸ்டர்மார்களாய், ஏற்கனவே 35 பேர் இன்றைக்கு பிஷப்மார்களாய் இருக்கிறார்கள். இந்த ஊழியத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள் 100,000,000 பேர் பாஸ்டர்மார்களாய் இன்றைக்கு எழுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆத்துமாதாயம் செய்யவும் சபை கட்டும் ஊழியத்தை செய்யவும் தேவன் அப்படிப்பட்டவர்களை உலகம் முழுவதும் எடுத்து பயன்படுத்திக் கொண்டு வருகிறார். இந்த அண்ணா திடல்ல சகோதரர், அருமையான சகோதரர் ரஜிஸ் அவர்கள் 25 ஆண்டு காலமாக இந்த நற்செய்தி பெருவிழாவை, இது 25வது பெருவிழா என்று அவர்கள் சொன்னார்கள். உங்களில் பல வருஷம் பல பேர் வந்தவர்கள் நீங்கள் எண்ணி பார்க்கலாம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை அறிவிக்கவே நாங்கள் அழைக்கப்பட்டோம். நாங்கள் எந்த மேடையிலும் எங்கள் திட்டத்தை பற்றி ஒரு காலம் பேசினது கிடையாது. நாங்கள் அதை கட்டுகிறோம், இதை கட்டுகிறோம், அதை வாங்க போறோம், இதை வாங்க போறோம், அதுக்கெல்லாம் நீங்கள் பணம் கொடுங்கள், இவ்வளவு பணம் கொடுத்தால் உங்களுக்காக அதுக்காக ஜெபிப்போம், இவ்வளவு கொடுத்தால் இதற்காக ஜெபிப்போம், மாதம் மாதம் இத்தனை 1000 கொடுத்தால் உங்கள் முழு குடும்பத்துக்காக ஜெபிப்போம் என்றெல்லாம் மிக தந்திரமான முறையில் ஒரு போதும் நயவஞ்சகமான ஊழியத்தில் நாங்கள் நடந்ததே கிடையாது. இந்த 25 வருஷம் இதே அண்ணா திடல் மேடையில் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வாயாய் தான் நாங்கள் இருந்தோம். பரிசுத்த ஆவியானுடைய வாயாய் தான் நாங்கள் இருந்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் வளர வேண்டும், ரட்சிக்கப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை வழி நடத்துகிறாரோ அங்கெல்லாம் ஆவிக்குரிய சபையில, சத்தியம் போதிக்கிற சபையில அவர்கள் போய் சேர தேவ ஆவியானவர் அவர்களை வழி நடத்திருக்கிறார். நான் இருக்கிற பெங்களூரிலேயே இதிலும் அதிகமான பிரம்மாண்ட கூட்டங்கள்லாம் பெங்களூரில் நடக்கும். அங்கு பெங்களூரிலேயே 1000,000 மக்கள் அவர்கள் சத்தியத்தை கேட்டார்கள், ஜீவனுள்ள கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள், அவர்கள் வேத சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு போதும், நாங்கள் வைத்திருக்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது, அங்கெல்லாம் வந்து விடுங்கள் என்று நாங்கள் ஒருபோதும் சொன்னதில்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களை எங்கே நடத்துகிறாரோ அங்கே நீங்கள் செல்லுங்கள் என்றுதான் நாங்கள் சொன்னோம். காரணம் என்ன தெரியுமா? எல்லா சபைக்கும் ஒரே ஒரு எஜமானன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. சத்தியம் போதிக்கிற இடங்களுக்கு செல்லுங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என மகிமையுள்ள தேவனுக்கு மகிமை கொடுக்கிற இடங்களுக்கு செல்லுங்கள் என்றுதான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள காலமெல்லாம் இந்த அழைக்கப்பட்ட அப்போஸ்தல ஊழியத்தில் தான் நாங்கள் தரிசனத்தோடு இருக்கிறோம். ஆகவே உங்களுடைய பணத்தையோ உங்களுடைய பொருட்களையோ உங்களுடைய உழைப்பால் சம்பாதித்த எதையோ ஒன்றையோ உங்களிடத்தை எதிர்பார்த்தவர்களாக இந்த பரிசுத்த வேதத்தை எங்கள் கரங்களிலே தேவன் கொடுக்கவே இல்லை. நாங்கள் உங்களை அல்ல, உங்களுடையதல்ல, நாங்கள் உங்களைத்தான் கிறிஸ்துவுக்காக நாங்கள் அழைத்தோம். அல்லேலூயா. எங்களுடைய ஊழியத்திலே ஒருபோதும் பல கோடி மக்களை உலகம் முழுவதும் சந்திக்கிறோம். அவர்களுக்கு எங்களை அவர்களுக்கு நாங்கள் ஒருபோதும் சுட்டி காட்டினதே கிடையாது. மாறாக ஆண்டவராக இயேசுவையே சுட்டி காட்டத்தான் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு இந்த அழைப்பை தந்தார். நாங்கள் பல லட்சம் மக்கள் அனுதினமும் வார வாரம் ஒவ்வொரு ஊர்களுக்கு போகிறோம். ஒருவருக்கு நாங்கள் எங்களை சுட்டி காட்டினது கிடையாது, தேவனைத்தான் சுட்டி காட்டினோம். இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி இவர்தான். ஆண்டவராக இயேசுவே ஜனங்களுக்கு சுட்டி காட்டினோம். இதான் பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தும் ஒரு ஊழியம். ஆமென் அன்பானவர்களே. உங்களுடைய ஆத்தும இரட்சகர் ஆண்டவராக இயேசுவை நீங்கள் பற்றிக் கொள்ளுங்கள் என்று நாங்கள் சுட்டி காட்டினோம். பரலோகம் சந்தோஷப்பட வேண்டும், ஜனங்களை குஷிப்படுத்த வேண்டும் என்றோ, ஜனங்களை சந்தோஷப்படுத்தினால் என்னென்ன நடக்கும், அப்ப நம்ம பின்னால் ஒரு பெரிய கூட்டமே சுற்றும் என்றோ, மாய்மாலமான ஒரு வஞ்சனையை நாங்கள் ஒருபோதும் நடந்ததில்லை. அதை தேவன் அறிவார். நாங்கள் எப்பொழுதுமே கர்த்தராகி தேவனையே சந்தோஷப்படுத்துவதிலே தான் கவனமாயிருந்தோம். வேதம் போதிக்கிறபடி லூக்கா 15:7 பத்தாவது வசனத்திலும் பரிசுத்தாவியானவர் எழுதி வைத்திருக்கிறபடி, ஒரு பாவி மனம் திரும்புவதனால் பரலோகத்திலே தேவனுக்கு முன்பு சந்தோஷம் உண்டாகிறது. ஒரு பாவி மனம் திரும்புவதனால் தேவ தூதர்களுக்கு முன்பு சந்தோஷம் உண்டாகிறது என்கிற பரலோகம் சந்தோஷம் உண்டாகும் ஊழியத்தை தான் இந்த 35 காலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் எங்களை நிறைவேற்றும்படி நடக்கும்படி அவர் செய்திருக்கிறார். கர்த்தருக்கு கோடி கோடி நன்றி சொல்வோம் கைகளை தட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் அன்பானவர்களே. தேவன் தாமே அவருடைய ஆவியால நிரப்பும் போது என் கிறிஸ்துவ அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பை என்று கருதுகிறேன் என்று பரிசுத்த அப்போஸ்தலர் பவுல் சொன்னது போல, கிறிஸ்துவின் ஆவியானவர் ஒருவரை ஆட்கொள்ளும் போது அவர்கள் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுவார்கள், குப்பை என்று கருதுவார்கள், கர்த்தரே லாபம் என்று எண்ணுவார்கள். நம்முடைய லாபமெல்லாம் எங்களுடைய லாபமெல்லாம் ஒன்றே ஒன்று, கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. என் அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சி உள்ளவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உங்களை மீட்டுக்கொண்ட கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமுள்ளவர்களாக உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நீங்கள் எந்தெந்த சபையில அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்பது ரொம்ப நல்லது. ஆனால் அதைவிட ரொம்ப நல்லது, சபையை கட்டிய தேவனான இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் அனுதினமும் ஐக்கியப்பட்டவர்களாயிருக்க வேண்டும். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் ஐக்கியப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை முழுவதும் ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் எங்கே இருக்கின்றீர்கள் என்பதை விட உங்களை மீட்டுக் கொண்ட, உங்களை தெரிந்து கொண்ட, உங்களை ரட்சித்த உங்கள் கர்த்தராக இயேசுவோடு நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதுதான் உங்களை தேவன் வரும் நாளில மறுரூபமாக்கும். ஹல்லேலூயா. என் அன்பான தேவ ஜனங்களே, நீங்கள் ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அந்த ஆவியானவருடைய தெய்வீக அன்பு உங்க உள்ளத்தில் கொழுந்து விட்டு எரியும். நீங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிற, பின்வாங்கி போயிருக்கிற எவரையும் தேவனண்டை கொண்டு வருவதில் மிக கவனம் உள்ளவராயிருப்பீர்கள். இதுலதான் கர்த்தர் பிரியப்படுகிறார். ஆகவே இந்த மூன்றாவது நாள் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். அருமையான சகோதரர் ரெஜிஸ், பாஸ்டர் ரெஜிஸ் அவர்களுக்கும், மேடை அமைத்தவர்கள், பாடியவர்கள், இசைத்தவர்கள், போஸ்டர் ஒட்டியவர்கள், நோட்டீஸ் ஒட்டியவர்கள், ஒளிவொளி அமைத்தவர்கள், ஜெபித்தவர்கள், மன்றாடியவர்கள் எல்லாருக்கும், இந்த கூட்டங்களுக்காக இந்த மைதானத்தை சுத்த பண்ணுவதற்கு கூட அநேக தம்பிமார்கள், அநேக சகோதரங்கள் இரவு பகலாக அரும் பாடுபட்டு இந்த கூட்டங்களுக்காக உழைத்திருக்கிறார்கள். தேவன் எல்லாரையும் அறிவார். எல்லாருக்கும் தேவனுக்கு மகிமையாக ஒரு பலத்த கைகளை தட்டி எல்லாரும் உற்சாகப்படும். இந்த மேடையில இந்த நாளில வந்து ஜெபித்து இந்த கூட்டத்தை ஆரம்பித்த பாஸ்டர் காந்தி அவர்களுக்கும், இந்த மேடையில இருக்கிற இன்னும் மற்ற தெய்வ மனிதர்களுக்கும், இந்த மைதானத்தில் இருக்கிற பாஸ்டர்மார்கள், விசுவாசிகள், இந்த மைதானத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாம் எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தி ஆண்டவரை அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் தேவன் மாற்றுவாராக. என் அன்பான சகோதரனே, சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவுக்காக நான் எதற்காக அழைக்கப்பட்டேனோ அதை அடைந்து கொள்ளும்படி நான் ஆவலாய் முன்னோக்கி ஓடுகிறேன் என்று பரிசுத்த பவுல் சொன்னது போல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் எதற்காக அழைக்கப்பட்டோமோ அதற்காக கர்த்தரை நோக்கி முன்னோக்கி ஓடுவதுதான் கிறிஸ்தவத்தில் ஒரு மகா முக்கியமான ஒரு சாட்சி உள்ள ஒரு ஜீவியம். ஆகவே இந்த நாடு இனி ஒரு மாபெரும் எழுப்புதலை பார்க்க போகிறது. அந்த எழுப்புதலுக்கு முன்பு கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், இந்தியாவில் இருக்கிற சபைகள், பாஸ்டர்மார்கள், போதகமார்கள், பிஷப்மார்கள், இன்னும் ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், மிஷினரிகள், விசுவாசிகள் என்று சொல்லி எல்லாரும் மறுரூபமாக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்திய தேசத்தில் மறுரூபமாக்கப்பட்ட ஒவ்வொரு பாத்திரங்களை கொண்டுதான் கர்த்தர் மகத்தான காரியங்களை இந்திய தேசத்தில் அவர் செய்து காட்டப் போகிறார். ஆகவே இந்த தேசம் எழுப்புதல் அடைவதற்கு கர்த்தாவே, என்னையும் என் பிள்ளைகளையும், என்னையும் என் மனைவி பிள்ளைகளையும், என்னையும் என் கணவன் பிள்ளைகளையும், ஆண்டவர் என்னையும் என்னுடைய சொத்து சுகங்களையும் நீர் எடுத்து பயன்படுத்தும் என்று அனுதினமும் உங்களை ஒப்புக் கொடுங்கள். அனுதினமும் உங்களை ஒப்புக் கொடுங்கள். உம்மாலே எல்லாம் எனக்கு வந்தது, எனக்கு எதெல்லாம் உம்மால் வந்ததோ அவை எல்லாவற்றையும் உமது பாதத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன், எங்களெல்லாம் உமக்காக எடுத்து பயன்படுத்தும் என்று ஒப்புக் கொடுங்கள். தேவன் அவருடைய மகத்துவங்களை வெளிப்படுத்த உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அருமையான பாடல், அருமையான ஜபம், அருமையான துதி, அருமையான மன்றாட்டுகளோடு கூட நம்மை முழுவதுமா ஒப்பு கொடுத்து, தேவனே இன்றைக்கு என்னோடு நீர் பேசும், நானும் என் வீட்டாரும் உமக்கு சாட்சி உள்ளவர்களாக எழும்ப, ஆண்டவரே நானும் என் கணவன் பிள்ளைகளும், நானும் என் மனைவி பிள்ளைகளும், நானும் என் குடும்பத்தாரும், நானும் என் சபையாரும், நானும் ஆண்டவரே என் எதிர்காலமும், உமக்கு முழுவதும் சாட்சியாய் எழும்ப என்னோடு பேசும் என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல உங்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுங்கள். தேவன் தாமே அவருடைய அபிஷேக ஆவியால் உங்களை நிரப்பி ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை இயேசுவின் நாமத்தில் வாழும்படி உங்களை எடுத்து பயன்படுத்துவார். கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். நேசபிதாவே, மாம்சமான யாவருக்கு நான் தேவனாகிய கர்த்தர் என்று உம்மை வெளிப்படுத்தினவரே, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படவும், எல்லா ஜனங்களும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவோம். நீ சித்தமுள்ளவர் ஆணையரே, முழு உலகத்தை ரட்சிக்க உம்மையே, உமது வார்த்தையை, உமது மகிமையை, உமது பரிசுத்தத்தை, உம்முடைய சத்தியத்தை, உம்முடைய ஜீவனை, உமது மகனாக, மனித உருவெடுத்த ரட்சகராக, இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்த அந்த மகத்துவத்திற்காய் கோடி நன்றி சொல்லுகிறோம். அன்பின் ஆண்டவரே, எல்லாரையும் ஏக்கம் பொருட்டி என் ஜீவனை கையளிக்கிறேன் என்று சொல்லி உமது ஜீவனையே எங்கள் மீட்புக்காக கொடூரமான சிலுவையில கையளித்தீரே, நித்திய பலியானீரே, உமக்கு கோடி நன்றி. சிலுவையில நீ நொறுக்கப்பட்டதின் விளைவு ரத்தம் சிந்தப்பட்டது, மனித குலத்தின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. சிலுவையில நீர் அடிக்கப்பட்டதின் விளைவு மனித குலத்தின் வியாதிகள் உம்முடைய தழும்புகளால் சுகமாகிறது. சிலுவையில் உம்முடைய விழா கிழிக்கப்பட அனுமதித்தீர், அங்கிருந்து வடிந்த ரத்தத்தினால், ஜீவ தண்ணீரால், பரிசுத்த ஆவியால் நீர் அபிஷேகம் பண்ணுகிறீர். உம்முடைய ரத்தத்தால் மீட்டுக் கொண்ட மக்களை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற பரிசுத்த சபைகளை கர்த்தர் உலகம் முழுவதும் எழுப்பி உம்முடைய சத்தியத்தினாலே ஆண்டவரை ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழ செய்து ஆவியோடு உண்மையோடு உண்மை ஆராதிக்க செய்கிறேன். இந்த நாளிலும் கூட வந்திருக்கிற இந்த திரள் மக்கள் மேல் மனம் இறங்கும் ராஜா, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் உமது அன்பின் கரத்தை நீட்டி அற்புதங்களும் அடையாளங்களும் சுகபலங்களும் அபிஷேகமும் விடுதலையும் ரட்சிப்பும் உண்டாக செய்வீராக. புல்லாத பிசாசை, மாய பிசாசை, இச்சை பிசாசை, அசுத்த பிசாசை, பொய் பக்தி பிசாசை, விக்கிர ஆவியின் பிசாசை, செத்து போன மனிதர்கள் பேரால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற எல்லா பக்தி மயங்களின் பிசாசின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். ஒவ்வொரு வீடுகளையும் கர்த்தர் ஜெப வீடுகளாய், துதியின் வீடுகளாய் மாற்றுவீராக. ஒவ்வொரு வீடுகளிலும் தேவனுடைய அடையாளங்கள், அற்புதங்கள் நடைபெறுவதாக. ஒவ்வொருடைய தனி வாழ்விலும் தேவனுடைய தொடுதல் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். மனுஷனால் ஆகிறது ஒன்றுமில்லை, எல்லாம் தேவனால் ஆகும். என்னை மறைத்து உமையே வெளிப்படுத்தும். இங்க வந்த அத்தனை மக்களையும் கர்த்தாவே உமது அப்போஸ்தல ஆவியால் நிரப்பிக்கொள்ளும். ஆத்தும் ஆதாயம் செய்வதிலே வாஞ்சி உள்ளவர்களாய் இவர்களை மாற்றும். ஜெப ஆவியால் நிரப்போம். உம்மை நேசிக்கவும், உமது வேதத்தை நேசிக்கவும் கர்த்தாவே பலன் தாரும். மகிமையானவைகளை வெளிப்படுத்த நீர் வல்லவராய் இருக்கிறேன். துதிகன மகிமைகளை உமக்கே தருகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்,
1: ஆமேன்.
0: கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதிய சுவிசேஷம் 17 வசனம் 26-30 வரைக்கும் உள்ள வேத வசனம். நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும்போது நடக்கும். லோத்துவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும்போது நடக்கும். ஜனங்கள் பெண் கொடுப்பதிலும் பெண் எடுப்பதிலும் கட்டுவதிலும் விற்பதிலும் வாங்குவதிலும் அவர்கள் முழுகியிருப்பார்கள். வானத்திலிருந்து அக்னியம் கந்தகம் வந்து எல்லாரையும் அழித்து போடும் போது என்ன நடந்ததோ அதே போல மனுஷகுமாரன் வரும்போது நடக்கும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அவர் மீட்டு கொண்ட சபைக்கு, ஊழியக்காரர்களுக்கு, ஊழியக்காரிகளுக்கு, விசுவாசிகளுக்கு கடந்த 2000 ஆண்டு காலமாக இந்த வேத சத்தியங்களை எச்சரிப்பையின் சத்தமாய் தேவன் கொடுத்திருக்கிறார். இது உலகத்துக்கு போதிக்கப்பட்ட செய்தி அல்ல என்றால் நோவாவை பற்றியும் லோத்துவை பற்றியும் இந்த நாட்டில எத்தனையோ கோடி மக்களுக்கு தெரியவே தெரியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்னும் அவர்களுக்கு தெரியாத பட்சத்தில் இந்த நோவாவை பற்றியும் லோத்துவை பற்றியும் அவர்கள் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? ஆக இந்த நோவாவின் காலம், லோத்துவின் காலம் என்று தேவன் 2000 ஆண்டு காலமாக கிறிஸ்தவ சபையாருக்கு, கிறிஸ்தவ ஊழியக்காரர்களுக்கு, ஊழியக்காரிகளுக்கு, கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு என்ற இந்த எச்சரிப்பின் செய்தியை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 2 வருகையை பற்றி போதித்த எந்த போதகராக இருக்கட்டும், இந்த நோவாவின் காலத்தை பற்றி, லோத்துவின் காலத்தை பற்றி போதித்திருப்பதை நீங்கள் அதிகமாக கேட்டிருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு ராத்திரி பரிசுத்த ஆவியானவர் இதிலிருந்து மிக ஆச்சரியமான சில விஷயங்களை உங்களுக்கு போதிப்பது என்பது இன்றைக்கு உங்களுடைய சொந்த வாழ்க்கையில, இன்றைய சமுதாய வாழ்க்கையில, இன்றைய சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிற அநேக சம்பவங்களை நீங்கள் உணர்வடையவும், புத்தி அடையவும், நீங்கள் எச்சரிப்புக்குள்ளாக்கப்படவும், ஜாக்கிரதை உள்ளவர்களாய் மாறவும், மனம் திரும்பி கர்த்தருடைய பாதத்தை நீங்கள் தேடவும், அது மகா பெரிய ஒரு இரட்சிப்பின், விடுதலையின் செய்தியின்

0: ஒரு ரட்சிப்பின் விடுதலையின் செய்தியின் ஆசீர்வாதமாய் அது இருக்க போகிறது. உங்களிடத்தில் எவ்வளவு கொடுக்கப்படுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் கணக்கு சொல்ல வேண்டியவர்கள் கர்த்தருக்கு. அதிகம் கொடுக்கப்பட்டவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும் என்றார் கர்த்தராக இயேசு. ஆகவே நீங்கள் இதற்கு கீழ்ப்படியவும் இதன்படி நடக்கவும், இரண்டாவது நீங்கள் இந்த தேவனுடைய ஜீவனுள்ள சத்தியங்களை நீங்கள் எல்லாருக்கும் சொல்லவும் கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். ஆகவேதான் கர்த்தர் இந்த செய்தியை இந்த நாளில் உங்களுக்கும் நமக்கும் சொல்லுகிறார். இன்றைக்கு உலகம் முழுவதும் பார்த்தீர்களா, காடு மலை மேடெல்லாம் பிளாட் பண்ணி விற்பனை பண்ணுகிறார்கள். பிளாட் விற்பனைக்கு ஒரு கிரவுண்ட் இந்த விலை, தவண முறையில் வாங்கலாம், வீடு வாங்கலாம். இந்த போர்டு இல்லாத நாடு உலகத்தில் கிடையவே கிடையாது. முழு இந்தியாவும், ஏன் முழு தேசமும், முழு உலகமும், அமெரிக்காவில் போனாலும் கூட அங்கு கூட பிளாட் விற்பனைக்கு போர்டு பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவில் போனா கூட வீடு விற்பனைக்கு, ஐரோப்பா நாடுகளுக்கு போனா கூட அங்கு கூட வீடு விற்பனைக்கு, பிளாட் விற்பனைக்கு போர்டு இருக்கிறதை பார்க்கலாம். முழு உலகமும் இன்றைக்கு அதிகமாக விற்பனை ஆகி கொண்டிருக்கிற ஒன்று நிலங்களும் வீடுகளும் தான். இது உலகத்தாருக்குரிய செய்தி. உலகம் முழுவதும் இந்த நிலங்களும் வீடுகளும் இன்றைக்கு விற்கப்பட்டுக் கொண்டு வருகிறது என்றால், நோவாவின் நாட்களில் நடந்தது போல, லோத்து நாட்களில் நடந்தது போல, மனுஷகுமாரன் வரும்போது நடக்கும் என்றார் கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து. இரண்டாவது, எங்கு பார்த்தாலும் திருமண நிகழ்ச்சிகள் தான், எங்கு பார்த்தாலும் திருமண சத்தங்கள் தான், மேலதால சத்தங்கள் தான். இப்ப மாப்பிளை கிடைப்பது சுலபம், பெண்ணு கிடைப்பது சுலபம், ஆனா கல்யாண சத்திரம் கிடைக்கிறதா சுலபம் இல்லை. அது என்னைக்கு கிடைக்கிறதோ அன்னைக்குதான் கல்யாணம் என்ற நிலைமைக்கு இன்றைக்கு உலகம் மாறி இருக்கிறது. அவ்வளவு திருமணங்கள், பெண் கொடுப்பதிலும் பெண் எடுப்பதிலும் அவர்கள் மூழ்கியிருந்தார்கள். உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் இது. மூன்றாவது, இந்த உலகம் முழுவதும் அனுதினமும் பூமி அதிர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. பூமி அதிர்ச்சி நடக்காத நாள் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. இந்த உலகம் முழுவதும் வினோத வினோதமான கொள்ளை நோய்கள் இன்றைக்கு உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிறது. டெங்கு காய்ச்சல், காலையில காய்ச்சல், மாலையில மரணம். இப்போது தமிழ்நாடு முழுவதும் இந்த டெங்கு காய்ச்சலில தான் நூற்றுக்கணக்கான பேர் மரணம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்தில் தான் இப்பொழுது நாம் இருக்கிறோம். பன்றி காய்ச்சல், பன்றி மேல் இருக்கிற ஒரு கொசு யாரை கடிக்கிறதோ பன்றி காய்ச்சல், அது கடித்ததென்றால் உடனே மரணம். ஆமை அன்பானவர்களே, கொடூரமான நோய்கள், கொடூரமான கொள்ளை நோய்கள் உலகம் முழுவதும், உலகம் முழுவதும் கடல் இன்றைக்கு அதிகமான கொந்தளிப்பா இருக்கிறது. மீனவர்கள் மீன் பிடிக்க போக வேண்டாம் என்று எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். இந்த முழு உலகிலும் கடல் கொந்தளிப்பா இருக்கிறது. இந்த முழு உலகமும் இன்றைக்கு சீரழிந்த நிலையில் இருக்கிறது. சின்ன பிள்ளைகள் கையிலெல்லாம் இன்றைக்கு செல்போன் வந்து விட்டது. இன்டர்நெட்டை சின்ன பிள்ளைகள் எல்லாம் பயன்படுத்துகிறார்கள். அதை யாரும் தவிர்க்க முடியாது. ஆனால் அவர்கள் தேவனை அறிகிற அறிவு அடையாமல் இருப்பார்கள் என்றால், அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடுகிற இதயமுள்ளவர்களாக இருப்பார்கள் என்றால், இந்த செல்போன் வழியா இன்றைக்கு ஒளிபரப்புகிற எத்தனை அசுத்தங்களுக்கு அவர்கள் அடிமையாகி விடுகிறார்கள்.
1: இன்டர்நெட் வழியாக எவ்வளவு உபச்சார ஆசாபாசங்கள் ஒளிபரப்பப்படுகிறது. கோடிக்கணக்கான வாலிப பிள்ளைகள் அதற்கு அடிமையாகிறார்கள். சீரழிந்த ஒரு கலாச்சாரம், தாறுமாறான ஒரு கலாச்சாரம், வெட்கங்கெட்ட பாவம் நிறைந்த ஒரு கலாச்சாரம் முழு உலகிலே இன்றைக்கு தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. நோவாவி நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும்போது நடக்கும் என்றார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஆபிராமை பற்றியோ, மோசேயை பற்றியோ, ஏசா பற்றியோ, எசேக்கியேல்

0: பற்றியோ எருமையா பற்றியோ மல்கியா பற்றியோ பேசாமல் இந்த நோவா லோத்து என்று இந்த ரெண்டு தீர்க்கதரிசிகள் ஊழியக்காரர்களை பற்றி ஏன் பேசினார் அது மிகவும் அவசியம். இந்த நோவாவை லோத்து பார்த்ததில்லை, லோத்துவை நோவா பார்த்ததில்லை. நோவா வாழ்ந்த காலம் வேறு, லோத்து வாழ்ந்த காலம் வேறு. ஆனால் இந்த நோவா இந்த லோத்து காலத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த உலகம் முழுவதும் நடக்கும் என்றார் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அன்றைக்கு நோவா இருந்த ஊரில் தான் இந்த சம்பவங்கள் நடந்தது, லோத்து இருந்த சொதோம் கொமோராவில் தான் இந்த சம்பவம் நடந்தது. ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு தேசத்திலும், ஒவ்வொரு பட்டணத்திலும், ஒவ்வொரு கிராமத்திலும், ஒவ்வொரு தெருவிலும், ஏன் ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொருடைய தனி வாழ்விலும் இந்த சீரழிந்த சம்பவங்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நோவாவும் இந்த லோத்துவின் காலம் என்று ஆண்டவர் சொன்னார். என்ன நடந்தது? நோவாவின் காலத்தில் ஒரு நியாயம் தீர்ப்பு இந்த உலகத்தின் மேல் வந்தது. அதிலிருந்து நோவாவும் அவருடைய மனைவி பிள்ளைகளும் தப்பிக்கப்பட்டார்கள். மற்றபடி உலகம் முழுவதும் இருந்த மக்கள் மழை வெள்ளத்தால் அழிந்து போனார்கள். லோத்து காலத்தில் சோதோம் கமராவின் மேல் ஒரு நியாயம் தீர்ப்பு வந்தது. அதிலிருந்து லோத்துவும் அவருடைய மனைவியும் அவருடைய ரெண்டு பிள்ளைகளும் தப்பிவிக்கப்பட்டார்கள் தேவனால். மற்றபடி சோதோம் கமராவிலிருந்து அத்தனை கோடி கணக்கான மக்களும் வானத்திலிருந்து நெருப்பும் கந்தகமும் விழுந்ததுனால அந்த சோதோம் கொமோராவை அழிந்து போனது. நோவா காலத்தில் ஒரு நியாயம் தீர்ப்பு, லோத்து காலத்தில் ஒரு நியாயம் தீர்ப்பு. அந்த நியாயம் தீர்ப்பிலிருந்து நோவா தப்பிக்கப்பட்டார். லோத்து காலத்தில் நியாயம் தீர்ப்பிலிருந்து லோத்துவும் அவருடைய குடும்பமும் தப்பிக்கப்பட்டது. அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் அந்த கடைசி காலத்தில் உலகத்திற்கு கடைசி நியாயம் தீர்ப்பை கர்த்தராக இயேசு கொண்டு வருகிறார். அந்த கடைசி நியாயம் தீர்ப்பில் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக, தன் சொந்த மீட்பராக, அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அக்கிரமங்கள் பாவங்களை மனம் திரும்பிவிட்டு அவருடைய இரத்தத்தால் கழுவி அவருடைய ஆவியால் கழுவப்பட்டு யாரெல்லாம் ஆண்டவராக இயேசுவை தன் சொந்த இரட்சகராய் மீட்பராய் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாரும் அத்தனை கோடி பேரும் முழு உலகில ஆண்டவராய் இயேசு வரும்பொழுது அந்த நியாயம் தீர்ப்பிலிருந்து அவர்கள் தப்புவிக்கப்படுவார்கள்.
1: உயிர்த்த கர்த்தரா இயேசுவோடு கூட நீ இருக்கணும், அதுதான் முக்கியம். பைபிள் என்ன சொல்கிறது என்பதை பார். தேவனுடைய சத்தியம் எங்கே போதிக்கப்படுகிறதோ அங்கே நீ இருப்பாய். பிதா குமாரன் பரிசுத்தாவி என்கிற மகிமுள்ள தேவனை எங்கே ஆராதிக்கிறார்களோ அங்கே நீங்கள் இருப்பீர்கள். அது ஒருவேளை சின்ன சபையா இருக்கலாம், ஒருவேளை 20 பேர் உள்ள இடமா இருக்கலாம், 10 பேர் உள்ள இடமா இருக்கலாம், 50 பேர் உள்ள இடமா இருக்கலாம், ஏன் 5000 பேர் உள்ள இடமா இருக்கலாம், அதுவெல்லாம் முக்கியம் இல்லை. கர்த்தராக இயேசு கிறிஸ்து உட்பட்டவனாய் உட்பட்டவளாய் நீ வாழ்வதுதான் முக்கியம். பைபிள் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். ரோமர் 8 அதிகாரம் 1 வசனம், ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல். பாத்தீங்களா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை யார் வாழ்வார்களோ அவர்கள் மாம்சமா ஒரு நாளும் வாழ மாட்டாங்க, மாம்சிக ஆசா பாசங்கள் படி வாழ மாட்டாங்க. ஒரு காலத்தில் வாழ்ந்தாங்க, அதுல இருந்து அவங்க மனம் திரும்பி மீட்கப்பட்டாங்க. அவங்க வந்து இச்சைப்படி எல்லாம் வாழ மாட்டாங்க, கண்ணின் இச்சைப்படி பார்க்கறதெல்லாம் இச்சிக்க மாட்டாங்க. நேற்று வரைக்கும் அப்படிதான் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவராய் இயேசுவால் அவர்கள் மீட்கப்பட்ட பிறகு அந்த பழைய மனுஷன், அந்த பழைய மனுஷ சிலுவையில அழிக்கப்பட்டது. அவர்கள் மறுபடியும் கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுந்து விட்டார்கள். ஆக கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் வாழ்கிறவர்கள் மாம்சத்தின்படி வாழாமல் ஆவியின்படி வாழ்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்போ இல்லை. கைகளை பலமாய் தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆக்கினேம் இல்லை, தீர்ப்பும் இல்லை. அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா என்று சொல்லுவோம் எல்லாருமா. பார்த்தீர்களா என் அன்பான சகோதரனே, சகோதரிகளே, நீ மாம்ச சிந்தையிலே வாழ்ந்து உன் வாழ்க்கையை முடிப்பாய் என்றால் நீ நியாயம் தீர்ப்பில் ஆக்கின தீர்ப்புக்குட்படுவாய். 1 யோவான் 1:7 சொல்கிறது, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. எந்த நிமிஷமும் உன் அக்கிரமங்களை உணர்ந்து, உன் பாவங்களை உணர்ந்து, உன்னுடைய கேடுகளை உணர்ந்து நீ மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் நீ தேடும் போது கர்த்தராக இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரிக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நொடி பொழுதும் தேவன் உன்னை சுத்திகரிக்க காத்திருக்கிறார். எந்தறியுமா, நீங்கள் அந்த ஆக்கினை தீர்ப்பிலே போய் சேரக்கூடாதபடிக்கு உங்களை காப்பாற்ற, தப்புவிக்க. ஆகவே கிறிஸ்துவ கேசு உட்பட்டவர்கள் மாம்சீயத்தின்படி நடக்க மாட்டாங்க, விருப்பு வெறுப்புபடி நடக்க மாட்டாங்க. கண்ட கண்ட சண்டை போட்டுக்கொண்டு, கண்ட கண்ட பகையோடு, கண்ட கண்ட விரோதங்களோடு, குரோதங்களோடு அவங்க குடும்பத்தை உடைச்சு, இவங்க குடும்பத்தை உடைச்சு, இங்க இருக்கிற கதை அங்க சொல்லி, அங்க இருக்கிற கதை இங்க சொல்லி, அதெல்லாம் பழைய வாழ்க்கை, அதெல்லாம் மாம்சீக வாழ்க்கை. பஞ்சாதி புருஷன் பஞ்சாதிக்கு கலகம் பண்ணுவது, அண்ணன் தம்பி கலகம் பண்ணுவது, குடும்பத்தை உடைக்கிறது, பிள்ளைங்க வாழ்க்கையை கெடுக்கிறது, அவங்க எதிர்கால பேரை கெடுக்கிறது, அதெல்லாம் மாம்சீக வாழ்க்கை, அதெல்லாம் பழைய வாழ்க்கை. அதிலிருந்தான் உங்களை ஆண்டவர் மீட்டெடுத்தார், அந்த சாக்கடையில் தான் மீட்டெடுத்தார். என் அன்பான சகோதரனே, சகோதரிகளே, நீ திரும்பவும் சாக்கடையில் வாழ்வதற்கு உன்னை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுக்கவில்லை. நீ திரும்ப ஒரு குப்பையிலே போய் வாழ்வதற்காக உன்னை ஆண்டவர் பரிசுத்த சபைகளில் உங்களை கொண்டு வந்து வைக்கவில்லை. நீ உன் மனைவியை விட்டுவிட்டு வேற யாரோ ஒரு பொம்பளையோட சுத்தின்னு இருக்கிறது, ஏதோ உனக்கு வசதி கிடைச்சி சொன்னா எங்கே திறந்திருக்கிற ஒரு சபையில போய் உட்கார்ந்துட்டு நின்றுட்டு உட்காந்துட்டு கை தட்டிட்டு 20 முறை அல்லேலூயான்னு சொல்லிட்டு வர்றது, இதுதான் உங்களுக்கு சபை என்று நீங்க எண்ணிடக்கூடாது. அது உன்னை நியாய தீர்ப்பில் கொண்டு போய் நிறுத்தும். என்றால் நீ அக்கிரமக்காரனா, அக்கிரமக்காரியா தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். மறுபடியும் பிறந்த ஒரு வாழ்க்கை நீ வாழ தயாராயில்லை. ஆகவே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வார்கள். இந்த உலகத்தில் அநேக மதங்களை சார்ந்தவர்கள் எல்லாரும் என்ன சொல்வார்கள், அவர் பாருங்க ஒரு பெரிய பக்திமான்க, ஓ இவரா, இவர் ரொம்ப பக்திமான்க, ரொம்ப பக்திமான்க, இவர் இவர் ரொம்ப பக்திமான்க என்று சொல்வாங்க. அது உலக மதங்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு உட்பட்ட ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகளே, விசுவாசிகளை பக்திமான்கள் என்று சொல்ல மாட்டார்கள், சொல்லக்கூடாது. இவர்கள் ஆவிக்குரியவர்கள். கைகளை பலமாய் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இவர் ஒரு ஆவிக்குரிய மனுஷன், இவங்க ஒரு ஆவிக்குரிய குடும்பம், அவங்க ஒரு ஆவிக்குரிய சகோதரி, அவர் ஒரு ஆவிக்குரிய ஊழியன், அவர் ஒரு ஆவிக்குரிய தேவ மனுஷன். நாம் பக்திமான்கள் அல்ல, ஆவிக்குரியவர்கள், பரிசுத்த ஆவியால் மறுபடியும் பிறந்தவர்கள். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை வைத்து அல்லேலூயா என்று சொல்லுங்க. உங்களை யாராவது தெரியாது தனுமா, இதங்க இவர் ஒரு பக்திமான்க, இதங்க இவரு கூட ஒரு பக்திமான்க, ஒரு நிமிஷம் வாங்கங்க, நாங்க பக்திமான்க இல்லைங்க, நாங்க பரிசுத்த ஆவியானுடைய ஜனங்கள், ஆவிக்குரியவர்கள். உடனே திருத்தினோம், எல்லாம் அவெல்லாம் திருந்த மாட்டான், அல்லேலூயான்னு சொல்லுங்க கைகளை உயர்த்தி. ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை. ஏன் என்றால் நம்முடைய இரட்சகர் மீட்பரமான இயேசு நம்மை அக்கிரமங்களிலிருந்து மீட்பதற்காக, நமது அக்கிரமங்களுக்காக, நமது துரோகங்களுக்காக, நமது அந்நியாயங்களுக்காக அவர் சிலுவையில நியாயமும் தீர்ப்பும் பெற்றுக் கொண்டார். கைகளை பலமாய் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. என் அன்பான சகோதரனே, சகோதரிமார்களே, ஆக என் அன்பானவர்களே, நோவா காலத்தில் ஒரு நியாய தீர்ப்பு, அந்த நியாய தீர்ப்பிலிருந்து நோவாவும் அவருடைய குடும்பம் தப்பிக்கப்பட்டது, மற்றவங்க எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. லோத்து காலத்தில் ஒரு நியாய தீர்ப்பு, அந்த நியாயம் தீர்ப்பிடும் லோத்துவும் அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டார்கள், மீட்கப்பட்டார்கள். மற்ற அத்தனை கோடி பேரும் நெருப்பால் அழிந்து போனார்கள். அதே போல் கர்த்தரும் ரட்சகர மீட்பரும் மான நம் ஆண்டவர் இயேசுவரும் நாளில அந்த கடைசி நியாயம் தீர்ப்பு இந்த முழு உலகத்தின் மேல் அவர் கொண்டு வருவார். அவருடைய ரத்தத்தால் அவருடைய ஆவியால் மீட்கப்பட்ட அவருக்கு சாட்சியாக வாழ்கிற அத்தனை கோடி அத்தனை கோடி அத்தனை கோடி மக்களும் நியாயம் தீர்ப்பில் ஒருபோதும் பங்கடைய மாட்டார்கள். அவர்கள் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். கைகளை பலமாய் தட்டி கைகளை கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். இதைதான் லூக்கா 17 அதிகாரத்தில் 34 வசனத்திலிருந்து 36 வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியில பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்களை கொண்டு எழுதியிருக்கிறார். அந்த ராத்திரியிலே இருவர் படுத்திருப்பார்கள், படுக்கையில் இருப்பார்கள். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ஒருவர் கைவிடப்படுவார்கள். திரிகை திரிக்கிற ரெண்டு ஸ்திரீகள், அதாவது மாவரைக்கிற கல், மாவரைப்பது திரிகை திரிப்பது அதான். காலையில உணவு தயாரிக்க, ரொட்டி தயாரிக்க, மத்தியானம் தயாரிக்க, மாலை இரவுல தயாரிக்க. அப்ப காலை மத்தியானம் மாலை திரிகை திரிப்பது. அதுல ரெண்டு பேரில் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். வயலில் இருக்கிற ரெண்டு பேரில் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். வயலில் இருப்பது என்பது பகல், திரிகை திரிப்பது காலையா இருக்கலாம், மத்தியானமா இருக்கலாம், மாலையா இருக்கலாம். படுக்கையில் இருந்த ரெண்டு பேர் அது நடு இரவு. அப்போ ஆண்டவர் வரும் நாளில இந்த உலகில் ஒரு நாடு பகலா இருக்கும், ஒரு நாடு காலையா இருக்கும், ஒரு நாடு மத்தியானமா இருக்கும், ஒரு நாடு மாலையா இருக்கும், ஒரு நாடு நடு ஜாமமா இருக்கும், ஒரு நாடு விடியற்காலையா இருக்கும். இப்ப பாருங்கள், இந்தியாவில 8:30, இப்ப அமெரிக்காவில இப்போது காலை 10 மணி, இப்ப பொழுது விடுந்து காலை 10 மணி. இப்ப அரேபியாவில் இப்ப என்ன நேரம், இப்பதான் அவங்களுக்கு 6 மணி, மாலை 6 மணி. இப்ப ஐரோப்பாவில் என்ன நேரம், இப்போது இப்பதான் அவர்களுக்கு மத்தியானம் 2 மணி ஐரோப்பாவில். இப்ப பிரான்ஸ், இது சிங்கப்பூர் மற்றும் மலேசியா மற்றும் ஃபினாங்கு மற்ற தேசம் எல்லாம் இருக்கிறது, அங்கெல்லாம் இப்ப என்ன நேரம், இப்ப அங்க இரவு 11 மணி. இப்ப ஆஸ்திரேலியாவில் என்ன நேரம், இப்பொழுது அங்கு விடியற் காலை. பார்த்திருக்கலாம், ஒவ்வொரு நாடு ஒவ்வொரு நேரத்தில் இருக்கிறது. என்ன நடந்தது, ஆண்டவராகிய கர்த்தர் வானத்தில் தோன்றும் நாளில் இந்த வானம் முழுவதும் மறைந்து போய்விடும் ஒரே நொடியில். அப்பொழுது இருவரில் ஒருவர் பறந்து போவார்கள், ஒருவர் கைவிடப்படுவார்கள். ஆண்டவருக்காக உத்தமமும் உண்மையுமாய் வாழ்ந்த ஒரு கணவன் அல்லது ஒரு மனைவி, ஒரு ஊழியன், ஒரு ஊழியக்காரி, ஒரு விசுவாசி, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, ஒரு அம்மா, ஒரு ஐயா, ஒரு பிள்ளை, தேவனுக்காக வாழ்ந்தவங்க, அனுதினமும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி உத்தமமா வாழ்ந்தவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். இச்சை, அசுத்தம், அக்கிரமம், குடி, காமம், விபச்சாரம், வேசித்தனம், மாய்மாலம், துரோகம், துன்மார்க்கம், சொல்லுன்னா பாவம், அக்கிரமான சிந்தை, அக்கிரமம், அக்கிரமம், விட முடியாத துரோகங்கள், விட முடியாத அக்கிரமங்கள், அவங்க எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ஏன், அவங்க பாவம் அவங்களை கெட்டியா பிடிச்சுக்கும், பறக்க விடாது. ஆனால் அவர்களுடைய பரிசுத்தம் அவர்களை பறக்க வைத்தது. இது உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நடக்கும். அப்ப இப்ப அநேக விசுவாசிகள் செத்து போய்விட்டால் என்ன நடக்கும், என்ன நடக்கும்? பரிசுத்த ஆவியானவர் இதை மிகவும் தெளிவாய் உலகம் அறியும்படி தனது ஊழியக்காரர்களை கொண்டு ஆவியான தேவன் மிக தள்ள தெளிவாய் இந்த சத்தியத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறார். 1 தெசலோனிக்கர் 4:16 வசனம், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆராவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இந்த உலகம் முழுவதும் அனுதினமும் சாகர் அத்தனை கோடி பேரும் எழுந்திருக்க மாட்டார்கள். இந்த உலகம் முழுவதும் அனுதினமும் சாகர் அத்தனை கோடி பேர் எழுந்திருக்க மாட்டார்கள். ஆண்டவர் வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். மற்றவங்க யாரும் எழுந்திருக்க மாட்டாங்க. அவங்க ஆத்மாக்கள் பாதாளத்தில் அப்படியே இருக்கும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்து பறந்து செல்வார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:17. பின்பு உயிரோடு இருக்கிற நாமம், இதைத்தான் லூக்கா 17 நாம் படித்தோம். ரெண்டு பேரில் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் என்று. பின்பு உயிரோடு இருக்கிற நாமம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். கைகளை பலமாய் தட்டி கர்த்தருக்கு கோடி கோடி நன்றி சொல்வோம். சத்தமா எல்லாரும் கைகளை வச்சு அல்லேலூயா என்று சொல்லலாம். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவர்கள் ரெண்டு பேரில் ஒருவர் பறந்து போனார், ஒருவர் விடப்பட்டார். ஒருவேளை புருஷன் பறந்து போகலாம், மனம் திரும்பியவன், அக்கிரமக்காரியான மனைவி விடப்பட்டால், அல்லது உத்தமமா இருந்த மனைவி பறந்து சென்றால், துன்மார்க்கனான விபச்சாரக்காரனான புருஷன் படுத்து படுக்கையில் அப்படியே தூங்கிக் கொண்டுதான் இருந்தார். அண்ணன் தம்பியில ஒருத்தர் பறந்து போயிட்டாரு, உலகத்துக்காகவே நான் வாழ்வேன் அப்படி இருந்தவங்க படுக்கையிலே விடப்பட்டாங்க. அது உயிரோடு இருக்கிறவர்கள். மரித்தவர்கள் என்ன எடுத்து பாருங்க, கிறிஸ்துவுக்கள் மரித்தவர்கள் முதலாவது பறந்து சென்றார்கள். மற்றவங்க எல்லாம் பாதாளத்தில் இருந்தார்கள். அந்த பறந்து சென்றவர்களோடு கூட புதிய எருசலேமிலே கர்த்தர் 1000 அரசாட்சியை நடத்துவார். கைகளை பலமாய் தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அந்த 1000 அரசாட்சியில பரிசுத்தவான்களும் பரிசுத்தவதிகளும் உலகம் முழுவதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய ஆவியால் கழுவப்பட்டு அனுதினமும் சிலுவை சுமந்து உத்தமத்தில் உண்மையிலே வாழ்ந்த அத்தனை கோடி, அத்தனை கோடி எண்ண முடியாத அத்தனை கோடியும் எடுக்கப்பட்டது. ஆட்டுக்குட்டியானவருடைய நித்திய ராஜ்யத்தில் அவர்கள் 1000 ஆட்சி செய்தார்கள். அதற்கு பிறகு 2வது உயிர்த்தெழுதல் நடைபெறும். இந்த உலகில் மரித்த பறந்து செல்லாத அத்தனை கோடி பேரும் 2வது உயிர்த்தெழுதல் எழுவார்கள். கர்த்தர் நியாயாதிபதியாய் சிங்காசனத்தில் அமர்ந்து ஒவ்வொருவரையும் அவர் நியாயம் விசாரிப்பார். கைகளை பலமாய் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.

அவர்கள் வேண்டவர்கள் பலவாறு கொதியோடு இறங்கினார்கள்.

0: தேவை இல்லாத வெளிப்படுத்தல். ஒன்றாம் அதிகாரம் 12 வசனத்தை வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் கர்த்தராகிய இயேசு வரும் நாளிலே என்ன நடக்கும் என்பதை சொல்லியிருக்க வெளிப்படுத்தல் 1:7. இதோ மேகங்களுடனே அவர் வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். யார் அவங்க? அவங்கதான் யூதர்கள். இவனை சிலுவையில் அறையும் என்று அவங்க தானே சொன்னாங்க. இந்த முழு இஸ்ராயலும் அவரை காண்பார்கள். மேகங்களோடு அவர் வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவரும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் பாத்தீங்களா, இந்த முழு உலகில் உள்ள அத்தனை கோடி மக்களும் அவரை பார்த்து புலம்புவார்கள். ஐயோ, இந்த சத்தியமுள்ள தேவனை நான் ஏற்றுக்கொள்ளாமல் போனேனே. பித்தளை நம்பின, இரும்ப நம்பின, பிளாஸ்டிக் பொம்மை நம்பின, மரபொம்மை நம்பின, மண் பொம்மை நம்பின, உலகத்தை நம்பின. ஐயோ, செத்து போன மனுஷங்க பேரால் உருவாக்கப்பட்ட பொய் மார்க்கங்களை நம்பின. வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரை, தேவனை, பகவானை, இறைவனை, இந்த ஆண்டவரே நான் நம்பாமல் போனேனே. பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் அவரை கண்டு புலம்புவார்கள். கர்த்தர் நியாயம் தீர்ப்பின் சிங்காசனத்தில் அமர்வார். ஹல்லேலூயா! நல்லது. இந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிக்கப்பட்ட லோத்து போல, நோவா குடும்பத்தை போல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட இந்த முழு உலகில் உள்ள அத்தனை கோடி மக்களும் அந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிக்கப்பட்டார்கள். சரி, அவர் வருகைக்கு முன்பு அந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும், இதைத்தான் நோவாவின் நாட்களில் நடந்தது போல, லோத்துவின் நாட்களில் நடந்தது போல, மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடக்கும் என்று கர்த்தர் எச்சரிக்கை கொடுத்தார். அது என்ன அந்த எச்சரிப்பு? இப்ப பார்க்கலாம். நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிச்சார லோத்து, அவர் எப்படி வாழ்ந்தார், முடிவு என்ன? நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிச்சார நோவா, அவர் எப்படி வாழ்ந்தார், முடிவு என்ன? நியாய தீர்ப்பு தப்பிச்சதா சொல்லிக் கொள்கிறோமே நாம் எல்லாரும், நம்முடைய முடிவு என்ன? அதை பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்கு நமக்கும் எச்சரிப்பையும் செய்தியாக கொடுக்கிறார். முழு உலகமும் அறிய வேண்டிய சத்தியம் இது. ஒவ்வொருவரும் எத்தனை 1000 பேருக்கு சொல்லணுமோ சொல்லுங்க, கடிதம் எழுதுங்க, டெலிபோன் வழியா சொல்லுங்க, வீடு வீடா போய் சந்தித்து வேத வசனத்தை சுட்டிக்காட்டி அவர்கள் சொல்லுங்க. முதலாவது லோத்து குடும்பத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 19:12. பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது, உன் குமாரராவது, உன் குமார்த்திகளாவது, பட்டணத்தில் உனக்கு எவர்களாவது இருந்தால் அவர்கள் இந்த ஸ்தலத்தில் இருந்து வெளியே அழைத்துக் கொண்டு போ என்று சொன்னார்கள். நியாய தீர்ப்பின் அழிவிலிருந்து மீட்கப்பட்டவங்களுக்கு ஒரு செய்தி, ஒரு ஊழியம். லோத்து, நீ உன் மனைவியும் பிள்ளைகளும் இந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அந்த தேவதூதர்களை கொண்டு லோத்துவுக்கு சொல்லப்பட்டது. இன்னும் இந்த நியாய தீர்ப்புக்கு சிக்கியிருக்கிற உன் மகா அண்ணன் தம்பி, மாமா மச்சான், சித்தப்பா பெரியப்பா, இன்னும் ரத்த சம்பந்தமானவங்க யாருன்னு இருக்கிறார்களா? உன்னை தப்புவித்த தேவன் உன் நிமித்தம் உன்னை ரத்த சம்பந்தமான குடும்பத்தாரையும் தப்புவிக்க அவர் இரக்கம் காட்டுகிறார். ஆதலால் நீ உடனே போய் உன் ரத்த சம்பந்தமானவர்கள் எல்லாருக்கும் உன்னை தப்புவித்த தேவனுடைய அந்த செய்தியை அவர்களுக்கு சொல்லி அவர்களையும் அந்த அழிவிலிருந்து நீ தப்புவிக்க வேண்டும், போ என்று சொல்லப்பட்டது. இதைத்தான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்தாவியானவர் இன்றைக்கும் சொல்லுகிறார். நீ மீட்கப்பட்ட சந்தோஷத்தை அனுபவிக்கிறாய், ஆனா உன் புருஷன், உன் மனைவி, உன் அக்கா தங்கச்சி, அக்கா தங்கச்சி, உன் சித்தப்பா பெரியப்பா, உன் மாமா மச்சான், அவங்கெல்லாம் பரலோகத்துக்கு வரக்கூடாதா? நீ மீட்கப்பட்ட அந்த சந்தோஷம் உனக்கு தெரிகிறது, அவங்களுக்கு தெரியலையே. ஆகவே நீ போய் அதை அவர்களுக்கு சொல் என்று இன்றைக்கும் பரிசுத்தாவி சொல்லுகிறார். இப்ப லோத்து போய் சொல்றார், அவருடைய 2 பொண்ணுங்களையும் கல்யாண மண்டபத்துக்கு 2 மாப்பிள்ளைங்களை நிச்சயம் பண்ணி வச்சிருக்கிறார், இன்னும் கல்யாணம் ஆகல. அந்த வருங்கால மருமாக மாறுங்க கிட்ட அந்த வருங்கால மாமனார் லோத்து போய் சொல்றார். என்ன நடந்தது? ஆதியாகம் 19:14. அப்போது லோத்து புறப்பட்டு தன் குமார்த்தைகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்குமாரோடு பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள் மாரின் பார்வைக்கு அவன் பரியாச பண்ணுகிறதாய் தெரிந்தது. பாத்தீங்களா, தன்னுடைய மகள்கள் ரெண்டு பேரையும் திருமணத்துக்கு நிச்சயம் பண்ணிருக்கிற வருங்கால மருமகன் கிட்ட போய் இந்த மாமனார் போய் சொல்றார், ஐயோ வருங்கால மருமகமாரே, நான் ஆராதிக்கிற வானத்தை பூமி உண்டாக்கின எங்களுடைய தேவன் இந்த சோதோம் குமராவை அழிக்க அவர் சித்தம் வைத்திருக்கிறார். இன்றிரவு இந்த சோதோம் குமரா அழிய போகிறது. எனக்கு அதை தேவன் வெளிப்படுத்தி விட்டார். நான் என் மனைவி என் பிள்ளைகள் ஆண்டவர் தப்பிச்சிருக்கிறார். என் நிமித்தம் என் வருங்கால மருமகன் மாறான உங்களை கூட தப்பிவிக்க தேவன் காத்திருக்கிறார். வாங்க சோதோம் குமரா விட்டு ஓடி போகலாம் என்று அவர் அழைத்த போது அந்த வருங்காலம் மருமகமாறு, அப்படியே மாமனார, நீங்க எவ்வளவு உத்தமமானவர் எனக்கு தெரியாதா? நீங்க எவ்வளவு பரிசுத்தமானவர் இல்லையா? நீங்க எவ்வளவு நீதியோடு நடந்தவங்க இல்லையா? நீங்க எவ்வளவு உண்மையா இருந்தவங்க இல்லையா? நீங்க எவ்வளவு விசுவாசத்தோடு நடந்தவங்க இல்லையா? அதனாலதான் உங்க கூட நாங்க சம்பந்தமே வச்சோம். அப்ப நீங்க சொன்னீர்கள் என்றால் அது நிச்சயமா உண்மை இருக்கும். உங்களுடைய தேவனை நாங்களே ஏற்றுக்கொள்கிறோம், அப்படியே நடக்கட்டும், வாங்க மாமனாரே போலாம் என்று அந்த ரெண்டு மருமகமாரும் தீர்மானம் பண்ணலையா. அவங்க அவரை பார்த்துட்டு என்னைய சொன்ன, அழிய போதா, வானத்துல இருந்து நெருப்பா, கந்தகமா, சோதோம் குமரா அழிய போதா, போயா நீ உன் கடவுளும் அழிவோம், நியாயம் தீர்ப்போம். நீ யாருன்னு எங்களுக்கு என்ன தெரியாதா? உன் சகோதரன் ஆபிரகாமோடு கானான் தேசத்தில இருந்தே நீ சோதோம் குமராவுக்கு எதுக்கு வந்த? பணம் சம்பாதிக்க தானே வந்த? சோதோம் குமராவில எல்லா வசதி இருக்குதுன்னு சொல்லித்தானே நீ கானான் தேசத்திலிருந்தே இந்த சோதோம் குமராவுக்கு வந்த? சுகமா வாழ்றதுக்கு தானே வந்த? அப்ப நாங்க சுகமா வாழக்கூடாதா? நீ ஆடி எல்லாம் அடங்கி போயிட்ட இல்ல? என்னமோ நீ நியாயம் திருப்போறதான், அழிஞ்சு போதான் அப்படி நீ சொன்ன உடனே நாங்க எல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் எடுத்து நின்று வரணுமா என்ன? போயா நீ நியாயம் திருப்பும் கடவுளும் பார்த்திருக்கலாம். அப்படி என்றால் இதுல இருந்து என்ன தெரிகிறது? இந்த லோத்து தன்னுடைய ரெண்டு மகள்களையும் எப்படிப்பட்ட மருமகமாருக்கு சம்பந்தம் வச்சிருக்கிறாருன்னு தெரிதா? விசுவாசத்தோடு நடக்கிற பையன்களோடு அவர் சம்பந்தம் பண்ணிக்கல. நல்ல வசதியா இருக்கணும், அங்க வீடு இங்க வீடு, அங்க அது இருக்கணும் இங்க இது இருக்கணும், இருக்குதா? ஆ முடிச்சிடலாம், விளங்குதா? என் அன்பான சகோதரனே சகோதரிகளே, லோத்துவின் நாட்களில் நடந்தது போல் மனுஷகுமாரன் வரும்போது நடக்கும் என்றார் கர்த்தர். இன்னைக்கு உங்க குடும்பங்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? உன் சாட்சி உன் அண்ணன் ஏத்துக்கிறானா? உன் தம்பி ஏத்துக்கிறானா? உன் அக்கா ஏத்துக்கிறாளா? தங்கச்சி ஏத்துக்கிறாளா? உன் சித்தப்பா பெரியப்பா ஏத்துக்கிறாங்களா? இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் எவ்வளவு மோசமா இருந்தவங்க தெரியுமா? எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு இவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு எவ்வளவு உத்தமமா இருக்கிறாங்க தெரியுமா? அதனால இவங்க சொல்றது அத்தனை உண்மை. இப்படி உங்களுடைய சாட்சியை பார்த்து நீங்கள் சொல்லும் செய்தியை யாராவது ஏற்றுக்கொள்கிறார்களா? நீங்க ஆராதிக்கிற சபைக்கே உன் ரத்த சம்பந்தமானவங்களை கூப்பிட்டா வராங்களா? நீங்க ஆராதிக்கிற துதிக்கிற நீங்க ஜெபிக்கிற அந்த இடத்துக்கு உன் பிள்ளை கூப்பிட்டா வருதா? உன் பிள்ளை எங்க கூப்பிடுற? ஜப கூட்டத்துக்கா? நீயா ஜப கூட்டத்துக்கா? நீயா? நீ யாருன்னு எனக்கு தெரியாதா? நீ போய் என்ன போய் ஜப கூட்டத்துக்கு கூப்பிடுறியா? நீ ஜப கூட்டமா வச்சுக்காது அங்கே. இந்த வீட்டுல நீ பண்ற அநியாயம், நீ பேசுற பொய், நீ பண்ற பித்தலாட்டம், நீ பண்ற உட்டாள்சிதா கதை, என்ன மோசம், என்ன நாசம், என்ன நாசம், என்ன உன் மனைவிக்கு நீ பண்ற துரோகம், உன் பிள்ளைக்குட்டிக்கு நீ பண்ற துரோகம் உனக்கு வெக்கமா இல்ல? பைபிள ஒழுங்காப்படியா போயா? கிறிஸ்தவன் சொல்லிக்காத, கடைபிடி. எவ்வளவு நேரத்தில் அவ விசுவாசியான அநேக பேர் இப்படிப்பட்ட உபதேசத்தை உங்களுக்கு சொல்றாங்க, நீங்கள் பரிசுத்தாவியின் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருங்கள் என்று சொன்னார் கர்த்தரா இயேசு. எங்கே அந்த சாட்சி? லோத்து ஒரு சாட்சி இல்லாத வாழ்க்கை சோதோம் கமராவில் வாழ்ந்ததுனால விசுவாசமுள்ள வாலிபர்களை தன் மகள்களுக்கு திருமணத்துக்கு நிச்சயிக்காம உலக பிரகாரமான அது இது வசதி ஆடம்பரங்கிற ஆளுங்களை நியமிச்சிட்டாரு. அவெல்லாம் சொல்றா, நீயும் கடவுளும் நியாயம் தீர்ப்பு உன்னோட வச்சுக்கா. நடந்தது என்ன? பைபிள் சொல்லுகிறது, ஆதியாகம் 19:17-18. பின்பு அந்த தூதுவர்கள் லோத்தும் அவருடைய மனைவி அவருடைய ரெண்டு பிள்ளைகளையும் அவர்கள் கைகளை பிடித்தபடி சோதோம் குமரா விட்டு அவர்களை வெளியில் அவசரத்தில் கொண்டு போய் பின்னிட்டு பார்க்க வேண்டாம், திரும்பி பார்க்க வேண்டாம், உங்களுக்கு முன்னால் இருக்கிற மலைக்கு ஓடிப்போங்கள், கண்மலையாம் இயேசுவை நோக்கி பார்த்து ஓடிப்போ, திரும்பி பார்க்காது, பழைய வாழ்க்கைக்கு திரும்பாது, எகிப்துக்கு திரும்பாது, திரும்பும் பழைய சாக்கடைக்கு வராது, போ, இயேசு என்னும் கண்மலை நோக்கி ஓடிப்போ என்று அவர்கள் சொன்னார்கள். லோத்து ஓடுகிறார், லோத்து மனைவி ஓடுறாங்க, லோத்து ரெண்டு கல்யாணமாத ரெண்டு பொண்ணுங்களும் ஓடுறாங்க. பின்னால் மகா சத்தம், டுமா டுமார், வானம் இடிந்து நெருப்பு விழுந்து அலறோ என்று சோதோம் கொமராவில் அலறல் சத்தம், ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். லோத்துவும் லோத்து மனைவியும் ரெண்டு பேரும் ஓடுறாங்க. இந்த ஓடினோர பொஞ்சாதி புருஷனை பார்த்து யோசிக்கிறா, இந்த மனுஷனோட நான் 25 வருஷம் வாழ்ந்து நிற்கிறேனே, இவர் யாருன்னு எனக்கு என்ன தெரியாதா என்ன? இந்த ஆள் காலில் அவனு சொல்வாரு, மத்தியானம் அவனு சொல்வாரு, சாயந்தரத்தில் இல்லவே இல்லைன்னு சத்தியம் பண்ணுவாரு, அடுத்த நாள் ஆமான்வாரு, அப்புறமா இல்லைன்னு, நானும் அப்படி சொன்னேன் அப்படின்வாரு. இப்ப என்னமோ சோதோம் குமரா அழியுது, நெருப்பு வருது, அது இதுன்னு சொல்ல போய் என் ரெண்டு பொண்ணுங்களுக்கும் கல்யாணத்துக்கு நான் வாங்கி வச்ச போத்திசில வாங்கி வச்ச புடவை நகை எல்லாம் வாங்கி வச்சதெல்லாம் வீட்டில் வச்சுட்டு வெறும் சூட்கேஸ் எடுத்துக்கா, எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் அப்படி இருந்தால் சொல்ல போய் அவசரத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வெறும் காலி சூட்கேஸ் எடுத்துட்டு வந்துட்டேனே, என்ன நடக்க போதோ, என்ன நடக்க போதோ? ஓடிக்கொண்டே இருக்கிற பொஞ்சாதி யோசித்தன ஓடி வந்து நிற்கிற அவ இப்படியா யோசிக்க முடியல, என் புருஷன் ஒரு உத்தமன், என் புருஷன் ஒரு ஜபமனிதன், என் புருஷனுக்கு தேவன் ஒன்றை உணர்த்திருப்பார் என்றால் அது நிச்சயம், என்றா என் புருஷன் எத்தனை நீதிமான் என்பது எனக்கு தெரியும், என் புருஷனுக்காக எதையுமே இழக்க நான் தயார் என்ற முடிவுக்கு அந்த மனைவி வர முடியல. இது எதை காட்டுகிறது? இவங்க கடந்த கால வாழ்க்கையில கணவன் மனைவியும் தேவனுக்கு முன்பு ஒருமனப்பட்டு இவர்கள் வாழாமல் போனதை இது காட்டுகிறது. இன்று எத்தனை குடும்பங்களில் திருமண காரியங்கள், வீடு வாங்குற காரியங்கள், வீடு விற்கிற காரியங்கள், ஒரு பொருள் வாங்குற காரியம், கொடுக்கிற காரியங்கள், சின்ன பேச்சுவார்த்தையில கூட புருஷன் மனைவியோடு ஒத்து போகாத ஒரு சூழ்நிலை குடும்பங்களில் ஏன் இருக்கிறது? தேவனுக்கு முன்பு நீங்கள் ரெண்டு பேரும் முழங்கால் போட்டு ஜெபிக்கிற ஒரு ஒருமனப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு இருந்திருக்கும் என்றால் மற்ற எல்லா காரியத்திலும் கணவன் மனைவி உறவு என்கிற ஒருமனப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு இருந்திருக்கும். ஆண்டவருடைய சமூகத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒருமனப்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இல்லை என்றால் இந்த உலகத்தில் எந்த சம்பவத்திலும் புருஷனும் மனைவியும் ஒருமனப்பட்டு போகிற சூழ்நிலை இல்லாமல் போகும். அங்குதான் பிரிவினைகள் உண்டாகும். உங்க குடும்பங்கள் இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டு உணர்ந்து பாருங்க. உன் மனைவி சொல்லும் வார்த்தையோடு உன்னால் சம்பந்தப்பட்டு போக முடிகிறதா? உங்கள் புருஷன் சொல்லும் வார்த்தையோடு உங்களால் கீழ்ப்படிந்து போக முடிகிறதா? அல்லது எதிர்த்து நின்று நீங்கள் வாதம் பண்ணி கொண்டிருக்கின்றீர்களா? லோத்துவின் மனைவி லோத்துவோடு ஓடிக்கொண்டிருக்கும் போது அவள் பின்னால் திரும்பி பார்க்க ஆரம்பித்தாள். பைபிள் சொல்லுகிறது, அவள் உப்பு தூணாய் அழிந்து போனாள். இப்ப லோத்து அவங்க மருமகன்களை இழந்துட்டாரா? இப்ப மனைவி இழந்துட்டார். லோத்துவனுடைய ரெண்டு கல்யாணமாவத வாலிப பொண்ணுங்க ரெண்டு பேரும் ஓடிக்கொண்டிருக்கிறார். நடந்தது என்ன? அதுக்கு பிறகுதான் மகா பெரிய அழிவு அவங்களுடைய குடும்பங்களில் நடந்தது. வெளியே சொல்ல வெட்கப்படும்பாடியான சம்பவம் அவங்க குடும்பத்தில் நடந்தது. லோத்துவினுடைய ரெண்டு பிள்ளைகளோடு கூட லோத்து சோதம் கொமராவிலிருந்து தப்பித்து குறிக்கப்பட்ட மலைக்கு போய் சேர்ந்து விட்டார்கள். ஆதியாகமம் 19 அதிகாரம் 31 38 வரைக்கும் உள்ள வேத பாசனங்களை வாசித்து பாருங்கள். வெளியே சொல்ல வெட்கப்படும்படியான சம்பவங்களை, அவங்க குடும்ப ஜீவியத்தில் நடந்ததை வேதம் நமக்கு போதிக்கிறது. இந்த திருமணமாகாத ரெண்டு வாலிப பெண் பிள்ளைகளும் தாயின் பராமரிப்பு இல்லாம போனதுனால, அவங்க தெய்வத்தை அறிகிற அறிவில்லாமல் வளர்ந்ததுனால, அந்த ரெண்டு பெண் பிள்ளைகளும் அந்த மலையிலே உட்கார்ந்து பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள்? சோதோம் கொமோரா அழிந்து விட்டதுனால அத்தனை கோடிக்கணக்கான மனிதர்களும் செத்து போனார்கள். இனி நம்மை திருமணம் செய்து நமக்கு பிள்ளைகளை உண்டாக்கி தலைமுறை கொடுப்பதற்கென்று ஒரே ஒரு ஆம்பளை கூட இந்த உலகத்தில் கிடையாது. அந்த பிள்ளைகளுக்கு தெரியவில்லை, சோதோம் கொமோரா போல பல லட்சக்கணக்கான பட்டணங்களை உலகம் முழுவதும் தேவன் வைத்திருக்கிறார் என்று அந்த பிள்ளைகளுக்கு தெரியவில்லை. காரணம் என்ன? இவங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில கணவன் மனைவி பிள்ளைகள் என்கிறவர்கள் ஒரு ஐக்கியத்தோடு தேவனுக்குள் இவர்கள் ஐக்கியப்படவில்லை. அவர்கள் மத்தியில் ஒரு ஐக்கியம் இல்லாமல் இருந்திருக்கிறது. இந்த பிள்ளைகள் தேவனையோ அவருடைய மகிமையோ அவருடைய சித்தத்தையோ அவருடைய மகத்துவத்தையோ இந்த பிள்ளைகள் வளரவே இல்லை, அறியவே இல்லை. சோதோம் கொமோரா ஒன்றுதான் உலகத்திலே ஒரு ஊர் என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள். சோதோம் கொமோரா போல பல லட்சக்கணக்கான பட்டணங்கள் இந்த உலகம் முழுவதும் உண்டு என்பதை அவங்களுக்கு தெரியவே இல்லை. அதனுடைய விளைவு என்ன? அவங்களுக்கு புத்தி சொல்லிக் கொடுக்க வேண்டிய, பராமரிக்க வேண்டிய, வாலிபு வயசுல தம் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டிய ஒரு தாய் அவ பின்னால திரும்பி பார்த்து அவ அழிஞ்சு போயிட்டா. என் அன்பான சகோதரியே, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா? ரொம்ப சந்தோஷம். தேவனுடைய கட்டளை நீ அனுதினமும் கடைபிடித்து கீழ்ப்படிக்க வேண்டும். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற குடும்பத்தை நீ கட்டி எழுப்புகிற புத்தி உள்ள ஸ்திரீயாய் நீ இருக்கணும். உன் புருஷன் வாழ்க்கை நீ கட்டி எழுப்பணும். பிள்ளைகள் வாழ்க்கை நீ கட்டி எழுப்பணும். இவ மலையை பார்க்காம போனாலும் சரி, கூட ஓடி வருகிற வாலிப பொம்பல் பிள்ளைங்களாவது இவ பார்த்திருக்கலாம் இல்ல? இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி நான் வாழ்வேன். அவ அதை கவனிக்கல பாருங்க, அவ பின்னால பார்க்க ஆரம்பிச்சா. இன்னைக்கு நிறைய சகோதரிகள் பக்கத்து வீட்டில் இருக்கிறத பேசுகிறார்கள், பின்னால வீட்டில் நடக்கிறத பேசுகிறார்கள், பக்கத்து தெருவில் நடக்கிறத பேசுகிறார்கள். ஆனா அவங்க வீட்டில் நடந்து கொண்டிருக்கிறதை அவர்கள் இன்னும் பார்க்காமல் இருக்கிறார்கள். லோத்துவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும்போது நடக்கும். இப்ப என்ன நடந்தது? இப்ப இந்த ரெண்டு பொண்ணுங்களை உட்கார்ந்து பேசுறாங்க. எந்த ஆம்பளையும் நம்மளை திருமணம் செய்ய ஒருவர் கூட இல்லை, எல்லாரும் செத்து போயிட்டாங்க. கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, அது இவங்களுக்கு தெரியாது. அதனால இப்ப ஒரே ஒரு ஆம்பளை தான், அது யாரு? அவர் தான் நம்ம அப்பா. அதனால நம்ம ஒன்னு செய்வோம், நான் திராட்சை பழ ரசத்தை புளிக்க வைத்து அந்த புளித்த மதுபானத்தை அப்பாவுக்கு நான் குடிக்க கொடுக்கிறேன், நீ எனக்கு உதவி செய்யணும். அவர் அந்த மதுபானம் குடித்து மதிமயங்கி போகும்போது அவரோடு நான் தகாத உறவு கொண்டு கர்ப்பிணி ஆகிறேன், நீ எனக்கு உதவி செய்யணும். பிறகு நீயும் என்னை போலவே அவரை மதுபானம் குடிக்க வைத்து அவர் மதிமயங்கி போகும்போது என்னை போலவே நீயும் அவரோடு வாழலாம், உனக்கு நான் உதவி செய்வேன் என்று சொல்லி, இந்த தாயின் பராமரிப்பு தெய்வத்தை அறிகிற அறிவில்லாம வளர்ந்த இந்த பிள்ளைங்க தான் தோண்டித்தனமாய் அவர்களாக முடிவெடுத்து இந்த அக்காவும் தங்கைய ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணி இந்த லோத்து என்கிற தகப்பனுக்கு மதுபானம் கொடுத்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஒரு பிள்ளை அப்பாவுக்கு மதுபானம் கொடுக்கலாம் என்று முடிவெடுக்கிறது என்றால், அவங்க அப்பா ஒரு ஜெபிக்கிற மனுஷனா இருந்திருந்தா, ஒரு உத்தமமான மனுஷனா இருந்திருந்தா, ஒரு நீதியுள்ள மனுஷனா அந்த அப்பா இருந்திருந்தா, எந்த பிள்ளையாகலாம் புதுசா எனக்கு வேலை கிடைச்சிருக்குது அதனால எங்க அப்பாவுக்கு நான் ஒரு குவார்டர் பாட்டில் பிராந்தி வாங்கி போய் கொடுக்க போறேன்னு முடிவெடுக்குமா? யோசிச்சு பாருங்க. ஒரு தாய் உத்தமமும் நீதியும் உள்ளவளா இருக்கிறவளா இருந்தால், அவள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவளா இருந்தால், அவள் நீதியோடு குடும்பத்தில் நடத்துகிறவளா இருந்தால்,
1: எந்த மகளாவது புதுசா சினிமா ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்குது, அந்த டிவிடி கேசட்டை எங்க அம்மாவுக்கு நான் வாங்கி போய் கொடுக்கலான்னு இருக்கிறேன்னு ஒரு பொண்ணு முடிவு எடுக்குமா? எடுக்காது. ஆனா இந்த பிள்ளைகள் அப்பாவுக்கு மதுபானம் கொடுப்போம் என்று ஏன் முடிவெடுத்தார்கள் என்றால், சோதோம் கமராவலில் லோத்து என்கிற இந்த மனுஷன் இந்த பிள்ளைகளோடு வீட்டில் இருக்கும் போது இவங்க பார்வையில தான் அவர் மதுபானம் குடிச்சு வாழ்றவராயிருந்தார். வெளியில தான் ஒரு பெரிய விசுவாசி. எங்க புருஷன் ரொம்ப சாதுவானவருங்க, அவன் மாதிரி இவன் மாதிரி குடிச்சிட்டு ரோல் எல்லாம் சண்டை போடுறவர் இல்லைங்க. அவர் குவார்டர் பாட்டில் வாங்கினா இருந்தாலும் குடிச்சாலும் குடிச்சிட்டு உடனே படுத்துக்குவாருங்க. அவ்வளோ நல்லவருங்க, விளங்குதா? ஆக இந்த ரெண்டு பெண் பிள்ளைகளும் இந்த தகப்பனுக்கு மதுபானம் கொடுக்கிறார்கள். அவர் குடிச்சிருக்கிறார் பாருங்க. என்றால் அது கடந்த கால வாழ்க்கை, இந்த பிள்ளைகளுக்கு தெரியும். கொடுத்தார், குடித்தார். விளைவு பைபிள் சொல்லுகிறது, மதிமயங்கி வேலையில் அந்த பிள்ளைகள் அவரோடு தகாத உறவு கொண்டார்கள். இப்படி அடுத்த பெண்ணுக்கு இன்னொரு பெண் உதவி செய்தால், இப்ப ரெண்டு பெண் பிள்ளைகளும் கர்ப்பிணி ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். லோத்துவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும்போது நடக்கும் என்றார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு தேவ பயமில்லாத குடும்பங்களிலே, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் முழங்கால் போடாத குடும்பங்களிலே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கட்டளையின்படி நடக்காத கணவன் மனை உறவுகளிலே அற்புதங்கள் உண்டு, ஆர்ப்பாட்டங்கள் உண்டு, பரவசங்கள் உண்டு, எழுச்சிகள் உண்டு, ஆடல் பாடல் உண்டு. ஆனால் அதனோடு கூட அனுதனமும் சிலுவை சுமக்கிற கிறிஸ்தவ ஜீவம் உண்டு என்பதை இன்றைக்கு அநேக பேர் உணரவில்லை. அனுதினமும் நான் சிலுவை சுமக்க வேண்டும், நான் சகித்து வாழ வேண்டும், நான் பொறுத்து வாழ வேண்டும், நான் தியாகத்தோடு வாழ வேண்டும், நான் தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும், நான் என் அநியாயங்களை விட்டவனாய் விட்டவளாய் நான் உத்தமத்திலே வாழ வேண்டும், நான் சிலுவை சுமக்க வேண்டும். இந்த அனுபவங்களில் எத்தனை பேருக்கு உண்டு? இது எங்க இல்லையோ அங்கெல்லாம் அந்த வீடுகள் எல்லாம் கெட்ட நடத்தை, வேசித்தனம், ரகசிய பாவம், காமம், இச்சை, அநியாயம். ஒரு காலத்துல ஜபம் செய்து கொண்டிருந்த எத்தனை வீடுகள் எல்லாம் இப்ப எல்லாம் 24 மணி நேரம் சினிமாவும் சீரியல்களும், இன்டர்நெட் சினிமாக்களும், புது புது சினிமாக்களும், புது புது சீரியல்களும், இதுதான் இன்றைக்கு அநேகம் செய்து கொண்டிருக்கிறது. என்னன்பான சகோதரனே, சகோதரிகளே, இப்ப சொல்லுங்க, லோத்து நியாயம் தீர்ப்பில் இருந்து தப்பிக்கப்பட்டு விட்டார், மருமகனை இழந்துட்டாரா, மனைவி இழந்துட்டாரா, இப்ப யாரை இழந்துட்டாரு பாருங்க, தான் ரெண்டு பிள்ளைகளை. ஐயோ, எந்த குடும்பம் நியாய தீர்ப்பில் இருந்து தப்பிக்கப்பட்டதாய் சொன்னதோ அந்த குடும்பத்தில் தான் முதல் முதலாவது தாறுமாறான விபச்சார சந்ததியே உருவாயிருக்கிறது. லோத்துவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும்போது நடக்கும். இன்னைக்கு உங்களுடைய குடும்பங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறது? புலம்பலா, சந்தேகமா, கண்ணீரா, அக்ரமா, கட்டுப்படுத்த முடியாத மகனா, அடக்க முடியாத மகளா, தாறுமாறான வாழ்க்கை வாழ்கிற புருஷனா? லோத்துவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும்போது நடக்கும் என்று நான் உங்களுக்கு சொன்னேன் என்றார் கர்த்தராகிய இயேசு. என் அன்பான சகோதர சகோதரிகளே, அனுதினமும் சிலுவை சுமக்கிற ஒரு கிறிஸ்தவம், தேவனுடைய உபதேசத்தின்படி வாழுகிற ஒரு கணவன் ஒரு மனைவி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கட்டளைப்படி வாழுகிற பிள்ளைகள், தேவனுக்கு பயப்படுகிற ஒரு குடும்பம், உத்தமத்திலும் உண்மையிலும் நீதியிலும் நேர்மையிலும் பரிசுத்தத்திலும் அன்பிலும் ஜபத்திலும் சாட்சியாயிருப்பார்கள். தாய் தேப்பனுக்கு அடங்காத பிள்ளைங்க, தான் தோண்டியும் நடக்கிற வழியை வளர்க்கிற மகன் மக, அப்பா அம்மாவுக்கு தெரியாம கண்டவங்களோட சுத்தி நிற்கிற பிள்ளைங்க, புருஷன் ஒரு வழி, மனைவி ஒரு வழி, பிள்ளை ஒரு வழி,
0: அந்த குடும்பத்தில் என்ன நடக்கிறது? லோத்துவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும்போது நடக்கும் என்றார் கர்த்தர். இப்ப லோத்து இப்போ லோத்து என்ன சொல்லுவாரு?
1: தேவனே, நான் ஏன் அந்த நியாயத்தீர்ப்புல இருந்து தப்பிக்கப்பட்டேன்? ஐயோ, அந்த நியாயத்தீர்ப்புல நான் அழிந்து போயிருந்தா நன்றா இருந்திருக்குமே. எதுக்கு அந்த சுனாமியிலிருந்து நான் தப்பிச்சேன்? எதுக்கு அந்த கொள்ளை நோயிலிருந்து நான் தப்பிக்கணும்? எதுக்கு அந்த ஆர்ச்சட்டாக்கிலிருந்து என்னை நீங்க காப்பாத்தணும்? எதுக்கு அந்த புற்றுநோயிலிருந்து நீங்க என்ன காப்பாத்தணும்? ஐயோ, எதுக்கு எங்களை குப்பையிலிருந்து உயர்த்தி நீங்க நாங்க அழிஞ்சு போயிருந்தா நன்றா இருந்திருக்குமே? ஐயோ, என்னுடைய மருமகள் மார் எழுந்து போனேனே. ஐயோ, என் மனைவி ஐயோ எழுந்து போனேனே. ஐயோ, என் பிள்ளைகள் ஐயோ சீர்கெட்ட சந்ததியாய் போனாங்களே. நான் ஏன் தப்பிச்ச? நான் ஏன் தப்பிச்ச? நான் அந்த நியாயம் தீர்ப்பில் அழிஞ்சு போயிருந்தா நன்றா இருந்திருக்குமே.
0: அன்பானவர்களே, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து அனுதினமும் என்னை பின்பற்றி வர கடவன். இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அடித்தளம். ஆர்ப்பாட்டம், பரவசம், தரிசனங்கள், ஆடல் பாடல்கள் எல்லாம் உண்டு. ஆனால் அது மாத்திரம் கிறிஸ்தவம் அல்ல. சிலுவையை சுமக்க வேண்டும். சுயம் சாக வேண்டும், மாம்சம் சாக வேண்டும், அக்கிரமம் சாக வேண்டும், அநியாயம் சாக வேண்டும். சிலுவை சுமக்கணும். இன்னைக்கு உங்க குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை வந்தது, பொறுத்து போக முடிகிறதா? விட்டு கொடுக்க முடிகிறதா? தாழ்ந்து போக முடிகிறதா? மன்னிக்க முடிகிறதா? இதெல்லாம் நான் சகிச்சுதான் தேரணும். என்ன நடந்தாலும் ஆண்டவரிடத்துல நான் ஜபத்துல சொல்லுவேன், நிச்சயம் என் தேவன் என் மனைவியை மாத்துவார், நிச்சயம் புருஷனை மாத்துவார், நிச்சயம் தாய் தேப்பனை மாத்துவார், கட்டாயமா என் தேவன் என் பிள்ளைகளை மாத்துவார். இன்றைக்கு உண்டா? கணவன் மனைவி மத்தியில் ஒரு சின்ன பிரச்சனை, இன்றைக்கு பிரிஞ்சு போகிறார்கள். பிள்ளைகள் மத்தியில் ஒரு சின்ன பிரச்சனை, தாய் தேப்பனை தூக்கி அறிந்து விட்டு பிரிஞ்சு போகிறார்கள். என் அன்பான சகோதரனே, சகோதரியே, லோத்துவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும்போது நடக்கும். இன்றைக்கு குடும்பங்களில் பிசாசு தாறுமாறை விதைத்திருக்கிறான், இச்சையை விதைத்திருக்கிறான், ரகசிய பாவங்களை விதைத்திருக்கிறான், குடி வெறியை விதைத்திருக்கிறான், கெட்ட நடத்தை விதைத்திருக்கிறான், கேடான பாவம், அக்கிரமான பாவங்கள் பிசாசு இன்றைக்கு குடும்பங்களில் விதைத்திருக்கிறான். குடும்பங்கள் இன்றைக்கு சின்ன பின்னமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அனுதனமும் சிலுவை சுமந்து கிறிஸ்துவின் பின்னால் செல்லும் அனுபவம் கிடையாது. லோத்துவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும்போது நடக்கும். இதுதான் லோத்துவினுடைய குடும்பம். நியாயத்திற்கு தப்பிச்சிட்டாங்க. ஆனா பாருங்க, பரலோகம் போய் சேர்றதுக்கு முன்பு எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. பாருங்க என் அன்பானவர்களே, உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய வார்த்தையோடு காத்துக்கொள். உன் சாட்சியை காத்துக்கொள் பரிசுத்தாவின் பலத்தோடு. சிலுவை சுமக்க கற்றுக்கொள், நீ ஜெயம் பெறுவாய். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நோவாவின் நாட்கள் என்ன நடந்தது அதை பார்த்து நாம் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து நம்மை நாம் தாழ்த்துவோம். ஆதியாகமம் 6:9 நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். ஹல்லேலூயா! நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே. நோவா காலத்தில் என்ன நடந்தது? அதான் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு ஒரு ஊர்ல நடந்தது, இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஊரிலும் அது நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பார்க்கிற விபச்சாரம், இன்றைக்கு பார்க்கிற வேசித்தனம், இன்றைக்கு பார்க்கிற கள்ள வழிகள், இன்றைக்கு பார்க்கிற விக்கிர ஆராதனைகள், இன்றைக்கு பார்க்கிற செத்து போன மனிதர்கள் பக்தி, இன்றைக்கு பார்க்கிற பேய்களுடைய அநியாயங்கள், அக்கிரமங்கள், தாறுமாறுகள், இன்றைக்கு பார்க்கிற கொலைவெறி, இன்றைக்கு பார்க்கிற சொல்லுன்னா அக்கிரமங்கள், சீரழிவுகள், அது நோவா காலத்தில் ஆரம்பமானது. பைபிள் என்ன சொல்கிறது?
1: நோவா காலத்துல குடிகார இருந்தான், விபச்சாரக்காரர் இருந்தான், அக்கிரமக்காரர் இருந்தான், திருட இருந்தான், விக்கிரஆராதனக்காரர் இருந்தான், மனைவி விட்டு விட்டு கண்ட பொம்பளையோட சுத்துறவன் எல்லாம் நோவா காலத்துல இருந்தான்.
0: பைபிள் என்ன சொல்லுகிறது? நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தார். காரணம் என்ன? அடுத்த வார்த்தை பாருங்கள், நோவா தேவனோடு நடந்தார். கைகளை பலமாய் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க.
1: ஹல்லேலூயா! கிறிஸ்துவோடு நடந்த ஒரு வாழ்க்கை.
0: பாவம் உன்னை தொடாது, இச்சை உன்னை தொடாது, அசுத்தம் உன்னை தொடாது. உன் மனைவிக்கு துரோகம் செய்து விட்டு வேறொரு பெண்ணை இச்சிக்கிற ஒரு சாபம் ஒரு நிமிஷம் உனக்குள்ள குடிகொள்ள முடியாது. ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தையை நீங்கள் கடைபிடிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்மணி போல் காத்துக்கொள்வார்.
1: வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நீ ஆண்டவரை நேசிக்கிறாயா, பாடுகிறாயா, துதிக்கிறாயா, ஜெபிக்கிறாயா, ஞாபகம் வச்சுக்கோ, நீ கர்த்தருடைய மகள் என்ற முடிவுக்கு நீ வந்து விட்டாய் என்றால் ஒரு பையன் உன்னை தொட்டு பேச நீ அனுமதிக்க மாட்டே.
0: தூர நில, என்ன சொல்ல வந்த சொல்லு, தொட்டு பேசாத.
1: உன்னால் அப்படி சொல்ல முடியுமா இன்றைக்கு?
0: ஆனால் ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தை இப்படி நீ நடப்பாய் என்றால் நீ சொல்லுவாய். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.
1: ஹல்லேலூயா! செல்போன்ல கண்டவங்களோட பேசுறியே, கர்த்தரோடு பேசியிருக்கிறியா? மணிக்கணக்கா செல்போன்ல பேசுறல்ல,
0: அந்த பேச்சில தானே கடைசியில உன்னையே நீ எழுந்துடுற. சீக்கிரத்தில் நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருப்பாய் என்றால் கண்ட பெண்ணோடு, கண்ட ஆணோடு, கண்ட விதமான செல்போன்ல பேச நீ நினைப்பாயா? ஒரு போது நினைக்க மாட்டாய். என் தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல என் பார்வை, என் சொல், செயல், சிந்தை எல்லாவற்றிலும் நான் உத்தமனா இருப்பேன், நான் உத்தமையா இருப்பேன். என் கர்த்தர் என்னில் வாசம் பண்ணுகிறார்.
1: ஹல்லேலூயா! ஆகவேதான் பைபிள் சொல்லுகிறது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள, ஐயா அம்மா ஊர் கெட்டு போச்சியா, தெரு கெட்டு போச்சியா, காலேஜ் கெட்டு போச்சு, உலகம் கெட்டு போச்சு, அவன் கெட்டு போனவனெல்லாம் கெட்டு போனவங்களை பத்தி நிறைய பேசிக்குவானுங்க. ஏன்னா தன்னுடைய கெட்டு போன வாழ்க்கை நியாயம் பண்றதுக்கு. அதனாலதான் இவன் எல்லாம் கெட்டு போயிட்டான்னு எல்லாரும் சொல்லுவான். அதான் நான் கூட கெட்டு போயிட்டேன். துபார் உனக்கு செய்தி, நோவா காலத்துல இந்த கெட்டு போனவங்க எல்லாம் நோவா தெருவிலே இருந்தாங்க, நோவா ஊர்லயே இருந்தாங்க, நோவா சுத்தியே இருந்தாங்க.
0: ஆனால் நோவா தேவனோடு இருந்ததுனால அவர் நீதிமானா இருந்தார். கைகளை உயர்த்தி அலுவலா என்று சொல்வோம்.
1: ஹல்லேலூயா! தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான்,
0: சாத்தான் அவனை தொடான். 1 யோவான் 3:9 என்ன சொல்கிறது என்று வாசித்து பார். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். அவன்தான் தேவனால் பிறந்தவன்.
1: 1 யோவான் 3:8 பாருங்க,
0: பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான்.
1: நீ பாவம் செய்யும் கிறிஸ்தவனா?

0: நான் சொல்லவில்லை, கர்த்தர் சொல்லுகிறார். நோவா நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். நடந்தது என்ன? கர்த்தராக தேவன் இந்த நீதிமானும் உத்தமனுமாய் இருந்த நோவா இடத்துலதான் இந்த அழிவில் இருந்து அவருடைய முழு குடும்பம் தப்பிக்கும்படியான ஒரு பேழையை செய்யும்படி தேவன் கட்டளையிட்டார். அந்த பேழைதான் உலக அழிவிலிருந்து நம்மை தப்புவிக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்கிற பேழை. கைகளை பலமாய் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அதான் பரிசுத்த சபை, அதான் ஆவிக்குரிய சபை, அதான் தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு சபை, அதான் தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு ஊழியன். அவன் உத்தமனும் நீதிமான். எங்க பாஸ்டர் யார் தெரியுமா? ஒரு உத்தம
1: நீதிமான் என்பது உன் தாத்தா பாட்டி சம்பாரிச்ச ஒண்ணு இல்ல, நீ நான் சம்பாரிச்ச ஒண்ணு இல்ல, கர்த்தர் கல்வாரியில சம்பாரிச்சு கொடுத்த ஒன்று. ஹல்லேலூயா! அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். அதை காத்துக் கொள்வதுதான் தேவனுடைய கட்டளையின்படி அனுதினமும் வாழ்வது. ஹல்லேலூயா! நல்லது. ஆதியாகமம் 6:14 நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ் பூசு என்றார். இன்றைக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நீதிமான உத்தமமான ஒரு உண்மை உள்ள ஊழியக்காரனை கொண்டுத்தான், நீதிமான உத்தமையான ஒரு உத்தமமான ஊழியக்காரை கொண்டுத்தான் அவருடைய பேழை என்னும் பரிசுத்த சபையை இந்த பூமியிலே கட்டி எழுப்புவார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து
0: நீதிமான உத்தமமானவர்களை கொண்டுத்தான் அந்த பரிசுத்த ஊழியங்களை உயர்த்துவார். நீதிமான உத்தமமானவர்களை கொண்டுத்தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவருடைய மகிமையை பூமியிலே கொண்டு வருவார். நீதிமான உத்தமர்களை கொண்டுத்தான் கர்த்தர் கோணலும் தாறுமானமான வழியில் இருக்கிற மக்கள் கூட்டத்தை ரட்சிப்பார். நீதிமான உத்தமமான கொண்டவர் அவர்களை கொண்டுத்தான் கர்த்தர் மகத்துவமான மக்கள் கூட்டத்தை தனக்கென்று எழுப்புவார். நீதிமான உத்தமமான ஒரு ஊழியக்காரனை கொண்டுத்தான் ஆவியான ஒரு சபையை தேவன் பூமியில் எழுப்புவார். ஹல்லேலூயா!
2: என் அன்பான சகோதரனே, சகோதரி, உனக்கு 4 பாட்டு பாட தெரிஞ்சதுனால நீ ஊழியக்காரன் முடிவு பண்ணிடாத. நீ உத்தமனும் உத்தமையுமா இருக்கணும். வேதத்திலிருந்து 2 பேச தெரிஞ்சதுனால நீ முடிவு பண்ணிடாத, நீ ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லி. அதுக்காக மற்றவங்களுக்கு அடங்காம, பெரியவங்களுக்கு அடங்காம, உன்னுடைய மூத்த ஊழியக்காரர்களுக்கு நீ அடங்காம தன் தோன்றி தன்னமா ஓடிடாத, குப்பையா போயிடுவ. ஊழியக்காரனுடைய லட்சணம் என்ன? அவன் வாங்கின பட்டம் அல்ல. பட்டம் வாங்கின ஒரு ஊழியக்காரனை பார்த்தா பிசாசு பயப்படும் இல்லை? தேவனுடைய சமூகத்தில் ஜபத்தில் காத்திருந்த பரிசுத்தமான ஒரு ஊழியக்காரனுக்கு தான் பிசாசு பயப்படும். பிசாசு பிடிச்சவங்கிட்ட பட்டத்தை காட்டு. கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து பிசாசு பிடிச்சவங்கிட்ட போய் நின்று பாரு, யாருக்கு பயப்படும் என்று அப்போ உனக்கு தெரியும். என் அன்பான சகோதரனே, சகோதரியே, சிலுவையிலே உன்னை சுயத்தை நம்மை நாம் சாகடித்தால் தான் கிறிஸ்து நமக்குள்ளே உயிர்த்தெழுவார். அவர்களை கொண்டு தான் கர்த்தர் பூமியின் அதிபதியான பிசாசை நசுக்குவார். ஆக நோவாவை கொண்டு தேவன் பேழையை உண்டாக்கினார். நடந்தது என்ன? ஆதியாகமம் 6 இந்த பேழை உண்டாக்கின பிறகு தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தாராம்? ஆதியாகமம் 7:16 தேவனுக்கு தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமான சகலவிதமான மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தது. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை வெளியிலே அடைத்தார். கைகளை வைத்து அல்லேலூயா என்று சொல்வோம். அல்லேலூயா! பாருங்க, நோவா என்கிற உத்தம நீதிமானை கொண்டு தேவன் இயேசு கிறிஸ்து என்கிற சபையை, பேழையை பூமியிலே எழுப்பினார். அந்த பேழைக்குள்ள யார் யார் போனது? நோவா சென்றார், நோவா மனைவி சென்றார்,

நோவாவுடைய மூன்று மகன்கள் சென்றார்கள், நோவாவுடைய மூன்று மருமகள் மாறும் சென்றார்கள். தேவன் முன்குறித்து சொன்னது போல பூமியில் உள்ள எல்லா மிருகங்களும், அதான் எல்லா குணநலன்கள் கொண்ட புற இனத்து ஜனங்கள், அவைகள் எல்லாம் உள்ளே சென்றது. உள்ளே சிங்கமும் சென்றது, உள்ளே மாடும் சென்றது. வெளியே சிங்கம் மாட்டை பார்த்திருந்தா என்ன பண்ணிருக்கோம்? ஓடி போய் கடிச்சிருக்கோம். புலி சிறுத்தை வெளியில ஆட்டை பார்த்திருந்தா என்ன பண்ணும்? ஓடி போய் கடிக்கும். ஆனா இப்ப சிறுத்தையும் புலியும் அந்த பேழைக்குள் இருக்கிறது, அது பக்கத்திலே ஆடு இருக்கிறது. புலியும் சிறுத்தையும் ஆட்டை பார்த்து சிரித்தது, ஆடும் புலி சிறுத்தை பார்த்து சிரித்தது. ஏன்? கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்கிற பரிசுத்த சபையில உலக பிரகாரமா இருந்து எந்த சாபம் அல்ல மனிதர்கள் உள்ளே வந்தாலும் ஆவியான தேவன் அவர்கள் மாம்ச சாபங்களை முழுவதும் மாற்றி வைத்திருப்பார். கைகளை பலமாய் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா! ஆமென் பாடவர்களே. சிங்கம் மாட்டை கடித்து குதறவில்லை, அது உலக சாபம். ஆனால் கிறிஸ்து என்கிற பேடைக்குள்ள அது சாபம் மாறியது. அதே போலதான் பல கோடி மக்களுடைய சாபம் இயேசுவின் ரத்தத்தால், இயேசுவின் ஆவியால் உருமாறும். அவருடைய பேழை என்னும் சபையில் அவர்கள் இருப்பார்கள். கடைசியாக நோவாவினுடைய மனைவி, அவருடைய மகன்கள், அவருடைய மருமகள் மாறாக எட்டு பேர் பேழையில உள்ளே இருந்தார்கள். பைபிள் சொல்லுகிறது, ஆதியாகமம் 7:16 இவர்கள் முழுவதும் உள்ளே போன பிறகு பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் கதவை அடைத்தார். அல்லேலூயா! இனி நோவாவே பேழையிலிருந்து வெளியே வரணும்னு சொன்னா தேவனாகிய கர்த்தர் வெளியிலிருந்து கதவை திறந்தா தான் அவர் வர முடியுமே தவிர மற்றபடி நோவாவால் வெளியில வர முடியாது. இதுல இருந்து என்ன தெரிகிறது தெரியுமா? யோவான் 14:6 கர்த்தராக இயேசு சொன்னார், நானே வழியும், நானே சத்தியம், நானே ஜீவனமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் யார் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான், என்னை அல்லாமல் யார் ஒருவரும் பரலோகத்துக்குள்ளே நுழைய முடியாது, பிதாவோடு ஐக்கியப்பட முடியாது. ஏனென்றால் நானே பரலோகத்தின் வாசல், நானே பரலோகத்தின் வழி, நானே மனித குலத்தின் ஜீவன், என்னை அல்லாமல் யார் ஒருவனும் பிதாவிடத்தில் வர முடியாது. கைகளை பலமாய் தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆக கர்த்தராக இயேசு வரும் காலத்தில் இந்த முழு உலகத்தில் உள்ள கிறிஸ்துவ விசுவாச குடும்பங்களில சபையில ரெண்டு பிரிவாய் மக்கள் கூட்டங்கள் இருப்பார்கள். ஒன்று, முழு குடும்பமும் ஐக்கியமான குடும்பம், ஆண்டவருடைய கட்டளை படி நடந்த கணவன் மனைவி, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நடந்த பிள்ளைகள், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடந்த குடும்பம், முழு குடும்பமும் அந்த பேழையில் இருந்தது போல முழு உலகத்தில் கர்த்தர் வரும் நாளில 50% நோவா சந்ததி போல முழு குடும்பமும் தேவனுடைய ராஜ்யத்தில் போய் சேரும். இன்னொரு 50% லோத்து குடும்பம் மாதிரி மருமகளை இழந்து, மனைவியை இழந்து, பிள்ளைகளை சீரழித்து, தன்னை சீரழித்து, ஐயோ ஐயோ ஐயோ இப்படி ஒரு ஜீவியமா, ஐயோ ஐயோ ஐயோ வாழ தெரியாம வாழ்ந்தோமே, கேடுகளாய் வாழ்ந்தோமே, என் குடும்பத்தை இழந்துட்டேனே, என் மனைவி இழந்துட்டேனே, என் பிள்ளைகளை இழந்துட்டேனே, என் தாய் தகப்பனை இழந்துட்டேனே, என் சாட்சி இழந்துட்டேனே, என்னையே இழந்துட்டேனே, ஐயோ ஐயோ ஐயோ என்று புலம்பி அழுகிற லோத்துவின் சந்ததி.
மனுஷகுமாரன் வரும்போது நோவாவின் நாட்களில் நடந்தது போல் நடக்கும். மனுஷகுமாரன் வரும்போது லோத்துவின் நாட்களில் நடந்தது போல் நடக்கும். இன்றைக்கு உங்க குடும்பங்களில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இந்த சத்தியம் உங்கள் மத்தியில் போதிக்கப்பட்ட இந்த நிமிஷம் முதல் மனமாறி குணமாறி அக்கிரமங்கள் எல்லாம் தூக்கி எறிந்து, தாறுமாறுகளை தூக்கி எறிந்து, துரோகங்களை தூக்கி எறிந்து, அசுத்தங்களை அந்நியாயங்களை தூக்கி எறிந்து, நம்ம மீட்க ஜீவனை கொடுத்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் இனி நான் உத்தமனாய் இருப்பேன், என் மனைவியை உத்தமமாய் நேசிக்கிற புருஷனாய், என் புருஷனை உத்தமமாய் நேசிக்கிற மனைவியாய், என் பிள்ளைகளை எங்கள் தேவனுக்கு ஏற்றவர்களாய் வளர்க்கிற பெற்றோராய், இந்த சமுதாயத்தில் மற்ற குடும்பங்களுக்கு ஒரு சாட்சியுள்ள குடும்பமாக எங்கள் தேவனுக்கு உகந்தவர்களாய் நாங்கள் வாழ்வோம். இனி குழப்பங்கள் ஒளியட்டும், தாறுமாறு ஒளியட்டும், கெட்ட வழிகள் ஒளியட்டும், தேவனுக்கு விரோதமான எதுவும் இனி நம்முடைய வீட்டுக்குள்ள வேண்டாம். ஆண்டவருக்கு விரோதமான எந்த அநியாயம் இந்த வீட்டுக்குள்ள இனி இருக்கக்கூடாது. இந்த வீடு இனி சாராய கடை இல்லை, இந்த வீடு இனி சினிமா தியேட்டர் இல்ல, நம்ம வீடு இனிமே ஊதாரிகள் உட்கார்ந்து ஊர்க்கதை பேசுகிற ஒரு இடம் அல்ல, நம்முடைய வீடு கெட்ட நடத்திக்குரிய இடம் அல்ல, நம்முடைய வீடு கலகம் செய்கிற இடம் அல்ல, நம்முடைய வீடு புலம்புகிற ஒரு இடம் அல்ல, நம்முடைய வீடு நம்மையே நாம் இழந்து போகிற ஒரு இடம் அல்ல, நம்முடைய வீடு கர்த்தர் வாசம் பண்ணும் அவருடைய சொந்த வீடாய் மாற வேண்டும். கைகளை பலமாய் தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஒப்பு கொடுப்பீர்களா? அற்புதங்களிலே மாபெரும் அற்புதம் ஒரு பாவி மனம் திரும்புவதன். அந்த மகிமையான அற்புதத்தை தான் எங்களுடைய ஊழியங்களிலே கடந்த 35 ஆண்டு காலமாக சத்தியமுள்ள தேவன், உயிர்த்தெழுந்த தேவன், ஜீவனுள்ள தேவன், மகிமையுள்ள தேவன், ஆவியான தேவன், இயேசு கிறிஸ்து என்கிற மகத்துவம் உள்ள இயேசுவின் நாமத்திலே எங்கள் ஊழியத்திலே நிறைவேற்றுகிறார். ஒரு பாவி மனம் திரும்புவதனாலே முழு பரலோகமே சந்தோஷம் அடைகிறது. ஹல்லேலூயா! நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே ஆராதிப்போம். நானும் என் கணவன் மனைவி பிள்ளைகளும், நானும் என் குடும்பமும் என் தேவனுக்காகவே இருப்போம். எங்கள் வீடு ஒரு ஜப வீடு, எங்கள் வீடு ஒரு துதியின் வீடு, எங்கள் வீடு தேவனுடைய தரிசனங்களை காண்கிற வீடு. எங்களுடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் ஆவியானுடைய குரலை கேட்பார்கள். எங்களுடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் புஷ்பங்களைப் போல் பிரகாசிப்பார்கள். எங்களுடைய வீடு நீதிமான்களின் ஆசீர்வாதம் தங்கும் ஒரு வீடு, பரலோகத்தின் சகல ஆசீர்வாதங்களால் நிரம்பிய வீடு என்னுடைய வீடு. என்னுடைய குடும்பம் கர்த்தராக இயேசு உள்ளாவும் ஒரு வீடு. வாரும் ஆண்டவரே, உமக்காக முழு குடும்பமாயுமாய் வரவேற்க நாங்கள் காத்திருக்கிறோம். ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். என் அன்பான சகோதரனே, சகோதரியே, தேவன் மனதிற்கும் உள்ளவர், தேவன் இரக்கம் உள்ளவர். நீ சிக்கலாக்கின உன் குடும்பத்தை கர்த்தர் சீராக்குவார். நீ கோணலாக்கின உன்னுடைய வாழ்க்கையை தேவன் நேராக்குவார். நீ உடைத்து போட்டு உன்னுடைய வாழ்க்கையை தேவன் ஒன்றாய் கூட்டித் தருவார். என் கணவனும் நானும், என் மனைவியும் நானும், என் பிள்ளைகளும் என் பெற்றோரும், என் தாய் தகப்பனும் நாங்களும் எங்கள் கர்த்தருக்கு உகந்தவர்களாக இருப்போம். ஒப்பு கொடுப்பீர்களா? ஒப்பு கொடுப்பீர்களா? இனி எங்கள் வீட்டில் கலகம் இல்லை, வாக்குவாதம் இல்லை, நீ நான் என்ற போட்டி இல்லை. ஒருவரை ஒருவர் மன்னிப்போம், ஒருவரை ஒருவர் நம்புவோம், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வோம், ஒருவருக்காக ஒருவர் தியாகம் செய்வோம். நாங்கள் ஆவியானவருடைய கனி நிறைந்தவர்களாய் எங்கள் குடும்பத்தை கர்த்தருக்கு பழையாய் தருவோம். எங்கள் வீட்டில் பலிபீடத்தை எழுப்புவோம். எங்கள் வீடு ஒரு துதியின் வீடு. எங்கள் வீடு பரலோக பொக்கிஷங்கள் நிரம்பிய ஒரு வீடு. என் நானும் என் குடும்பமும் கர்த்தருடைய ஆவியானவர் உள்ளாவும் ஒரு குடும்பம். நாங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள், நாங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள்.
என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் மனைவியை நேசிப்பேன், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் புருஷனை நான் நேசிப்பேன், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் பிள்ளைகளை நான் நேசிப்பேன், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தாய் தகப்பனுக்கு நான் ஒருபோதும் மனநோவா இருக்க மாட்டேன், உத்தமமுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் இருப்போம், எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்கள் சபையிலே சமுதாயத்திலே நாங்கள் சாட்சியாய் எழுப்புவோம். முழுவதும் உங்களை ஒப்புக் கொடுங்கள்.

0: அல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போக போகிறோம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 5:9 வாசிங்க.
1: ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்?
0: போதும், கண்களை மூடுவோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, தருமையான நாட்களுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் தான் சபைக்கு பேசணும் ஆண்டவரே. மனுஷனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு சோர்ந்து போயிருக்கிறோம் ஆண்டவரே. மனுஷனுடைய சத்தம் எங்களை இழகி போக பண்ணும். உம்முடைய சத்தம் எங்களை இளைப்பாறுதலுக்கு உள்ளே கொண்டு போகும் ஆண்டவரே. ஆண்டவர் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் நீங்கள் பேசுங்க, ஒவ்வொருத்தரோடும் இடைப்படுங்க. வந்த ஒருத்தரும் வெறுமனே திரும்பாத படிக்கு தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக, உம்முடைய வசனத்தினால் இடை கட்டுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. உன்னத பாட்டின் புஸ்தகம் 5:9 பார்க்க போகிறோம். ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, உன் நேசர் மற்ற நேசரை பார்க்கிலும் எதனால் விசேஷித்தவர்? பொதுவாக நம்ம நேசரை பற்றி தான் பார்ப்போம். நம்முடைய நேசரை எப்படி விசேஷித்தவர் தான் பார்ப்போம், பார்த்துருக்குறோம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்திரீகளுக்குள் ரூபவதி என்கிறதான அந்த ஒரு காரியத்தை மாத்திரம் எடுத்துக்கொள்ள போகிறோம். ஸ்திரீகளுக்குள் ரூபவதினா என்ன? அதாவது பெண்களுக்குள்ளேயே இருக்கிறதுலே அந்த மோஸ்ட் பர்ஃபெக்ட் ஒன், ஆண்டவர் விரும்புகிறதான முழுவதும் ரூபவதியாக இருக்கக்கூடியதான. அதாவது ஒரு காலத்தில், அது ஒரு காலத்தில் அப்படி இருந்துச்சு, பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச காலம்னு ஒன்று இருந்துச்சு. இப்போ அப்படிலாம் இல்லை, அதாவதுவே பார்த்துக்குது, பார்த்து வச்ச காலம்னு ஒன்று இருந்துச்சு. அந்த காலத்தில் எல்லா க்ரைட்டீரியாவும் பார்ப்பாங்க, உயரம், கலரு எல்லாம் பார்ப்பாங்க, படிப்பு எல்லாம் பார்த்து அப்படிலாம் பார்த்து எது த மோஸ்ட் பர்ஃபெக்ட் ஒன்றா இருக்குதோ அதைத்தான் தனக்குன்னு செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நம்முடைய ஆண்டவரும் தன்னுடைய மனவாட்டிய சபை எப்படி இருக்கணும்னு விரும்புகிறாருன்னா, எல்லா சபைகளிலும் த பர்ஃபெக்ட் ஒன், எல்லா விதத்திலும் ரூபவதியாக சபை இருக்கணும், எல்லா விதத்திலும் அது இருக்கணும். அப்படிப்பட்டதான ஒரு சபையைத்தான் கர்த்தர் தனக்கென்று மனவாட்டியாக செலக்ட் பண்ண போறார். அப்படின்னா என்னங்க, கோடிக்கணக்கான சபை இருக்குது உலகத்தில், அப்போ ஒரு சபை தான் பரலோகத்துக்கு போகுமா அப்படின்னா, அப்படி இல்லை. மனவாட்டி என்றால், அதாவது சபை என்று சொன்னால் கட்டிடம் அல்ல. நம்ம இதுக்கு முன்னாடி வேற ஒரு கட்டிடத்தில் சின்னதில் இருந்தோம், இப்போ பெருசில் இருந்திருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் பெரிய கட்டிடத்துக்குள்ளே போவோம். அப்படி இருக்கும் பொழுது சபை என்பது நம்மைத்தான் குறிக்கிறது, நம்மளைத்தான் ஆண்டவர் ரூபவதியாய் பார்க்கிறார். மனவாட்டி சபைக்குரிய குணாதிசயம்னு ஒன்று இருக்குது. அதாவது எல்லாருமே மனவாட்டி சபைக்குரிய குணாதிசயமாக வரணும்னு தான் ஆவியானவர் விரும்புகிறார். அப்போ நமக்கு அந்த மனவாட்டி சபைக்குரிய குணாதிசயம் இருக்குதா? எல்லா சபைகளிலும் ஆண்டவர் பார்க்கிறார். யார் யாரெல்லாம் அந்த மனவாட்டி சபைக்குரிய குணாதிசயத்தோடு இருக்கிறாங்களோ அவர்களை எல்லாம் கொண்டு போய் தான், வருகையில் கொண்டு போய் ஒரு சபை தன்னுடைய மனவாட்டி சபையாக தேவன் உருவாக்குவார். அல்லேலூயா. எல்லா சபைகளையும் மொத்தமாக கொண்டு போவான்னு பைபிள் சொல்லலை. சபைகளிலே மனவாட்டிக்குரிய குணாதிசயம் நமக்கு இருக்கிறதா? அந்த மனவாட்டிக்குரிய குணாதிசயத்தோடு இருக்கிறவர்களை கொண்டு போய் எல்லா சபைகளிலும். கொஞ்சம் நம்ம இந்த கடைசி காலத்தை பார்த்தோம்னா, இன்னொரு வசனத்தையும் வாசிங்க. நாகம் புஸ்தகம் 3:4 வாசிங்க. நாகம் புஸ்தகம் 3:4
1: தன் வேசித்தனங்களினால் சாதிகளையும் தன் சூனியங்களினால் வம்சங்களையும் விற்கிற மகா சூனியக்காரியும் ரூபவதியுமாய் இருக்கிற வேசியனுடைய திரளான வேசித்தன.
0: இன்னொரு சபையும் இருக்குது, இன்னொரு சபையும் இருக்கு, வேசித்தன திருச்சபை. இதுவும் பாத்தீங்கன்னா ரூபவதின்னு இருக்கு. இதுவும் பார்க்கறதுக்கு ரூபவதியா தான் இருக்கு. மனவாட்டி சபையும் பார்க்கறதுக்கு ரூபவதியா தான் இருக்கு. இன்னைக்கு கடைசி காலத்துல நான் இப்போ புரஜாதியார் சபையை பற்றியோ பாரம்பரிய சபையை பற்றியோ சொல்லலை. ஆவிக்குரிய சபைகள்லேயே இந்த ரெண்டு வகை இருக்குது. மனவாட்டி சபைக்குரிய இருக்கு, வேசித்தன திருச்சபை இருக்குது. இன்னைக்கு எது நல்ல சபை எது கெட்ட சபைன்றதே இப்போ பெரிய போராட்டம் ஆயிடுச்சு. ஊரில் ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க, நாங்கள் அங்கேருந்து இங்கே வரோம், சென்னைக்கு மாத்தலாகி வரோம், ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையாக இருந்தால் சொல்லுங்க. நாங்கள் இந்த கேள்வியே தப்பு. ஆவிக்குரிய சபைனாலே நல்லது தானே, அதுல என்ன நல்ல ஆவிக்குரிய சபை? ஏன்னா இன்னைக்கு நிலைமை, ஆவிக்குரிய சபையோட நிலைமை எப்படி இருக்குதுன்னா, நல்லது கெட்டதுன்னு பிரிஞ்சிருச்சு. ஆண்டவர் வந்து மிருகங்களை படைக்கும் போது நாட்டு மிருகம் காட்டு மிருகம் படைச்சார். ஆனா பேழைக்குள்ள போகும்போது நாட்டு மிருகம் காட்டு மிருகம் போல. வசனம் சொல்லுது, பரிசுத்தமானது பரிசுத்தம் இல்லாததுன்னு ஆயிப்போச்சு. ஆண்டவர் படைக்கும் போது எல்லாமே பரிசுத்தம் தான், ஆனா ஒரு நாள்ல எப்படி ஆயிப்போச்சு, பரிசுத்தம் இல்ல பரிசுத்தம் இல்லாததுன்னு ஆயிப்போச்சு. அந்த மாதிரி ஆவிக்குரிய சபைகள் நல்லா தான் இருந்தது, ஆனா இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகள் என்ன நிலைமையில் இருக்குதுன்னா, சில சபைகள் மனவாட்டி சபைக்குரிய குணாதிசயத்தோடு இருக்குது, சில சபைகள் வேசித்தன திருச்சபையோடு இருக்குது. இதுல நமக்கே நிறைய சந்தேகம், எது சரி எது தப்பு. கடைசி காலத்தில் உபதேசங்கள், வேசித்தன உபதேசங்கள், கள்ள உபதேசங்கள், நல்ல உபதேசங்கள், இதுல எது சரி எது தப்புன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு இன்னைக்கு எல்லாம் வருது. இப்ப நிறைய பேருக்கு சந்தேகம், விசுவாசிகளே பல இடங்களுக்கு தெரியாம போய் மாட்டிக்கிறாங்க. நாங்க நம்பி தான் போனோம், அங்க போனா இப்படி இருக்கும் நாங்க எதிர்பார்க்கல அப்படிங்கிறாங்க. அப்ப எது மனவாட்டி சபை? இன்னைக்கு கடைசி காலத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறது எது நல்ல சபை எது மனவாட்டி சபை? சில நேரங்களில் நாம என்ன நினைக்கிறோம், ஆவிக்குரிய சபைகள் எல்லாமே தி பெர்ஃபெக்ட் அப்படின்னு நினைக்கிறோம். சிஎஸ்ஐ சபை, சால்வேஷன் ஆர்மி, இதெல்லாம் பாரம்பரிய சபை, பரலோகத்துக்கு போவாதுன்னு நினைக்கிறோம். நாகர்கோயில் தாண்டி ஒரு பக்கத்தில் சால்வேஷன் ஆர்மின்னு ஒரு சபையில் கூப்பிட்டுருந்தாங்க. நான் என்ன மைண்டில் போறேன்னா, அவங்களுக்கு ரட்சிப்பை பற்றி சொல்லணும், ஞானசானத்தை பற்றி சொல்லணும், அவங்கள ஆண்டவருக்குள்ள நடத்தணுங்கிற ஒரு எண்ணத்தோட போறேன். போனா பாஸ்டர் அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்கிறார். கிருபாசனத்திலிருந்து ஒரு பாஸ்டர் வந்து அவருக்கு கம்யூனியன் கொடுக்கிறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இப்போ கிருபாசனம் பாஸ்டர் கேட்டேன், எப்படி இவங்க அந்நிய பாஷை பேசுறாங்கன்னு. அவங்க சொல்றாரு, இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, சால்வேஷன் ஆர்மியில இருக்கிறாங்க, எழுதி போட்டிருக்காங்க, எங்களுக்கு அபிஷேகத்துக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி எழுதி போட்டிருக்காங்க, அது இன்னும் வரல. ஆனா அவங்க எல்லாருமே கம்யூனி எடுக்கிறாங்க, தண்ணீர்ல மூழ்கி ஞானசம் எடுக்காங்க. போர்டு மட்டும்தான் சால்வேஷன் ஆர்மி, உள்ளுக்குள்ள நம்மள மாதிரி ஆவிக்குரியம் இருக்கிறான். நம்மளை பொறுத்த வரைக்கும் சால்வேஷன் ஆர்மி போவாது, ஒரே போடு. சூலூர்னு ஒரு இடம் இருக்கு கோயம்புத்தூர் பக்கத்தில், ஒரு நாள் மீட்டிங்க்கு கூப்பிட்டுருந்தாங்க. அங்க சிஎஸ்ஐ சர்ச், நமக்கு சிஎஸ்ஐனாலே பாரம்பரிய சபைங்கிற மைண்டுக்கு வந்துட்டோம். அங்க போனா அவரு சிஓன் மனவாட்டி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு, ஆராதனையில அபிஷேகத்தில் நிரம்பி ஜனங்க ஆராதிக்கிறாங்க, அந்நிய பாஷை பேசுறாங்க. அப்புறம் பாஸ்டர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் எப்படி இவங்க அபிஷேகத்தில் அந்நியில பேசுறாங்களே? அவங்க சொல்றாங்க, நாங்க 3 வருஷமா எல்லாரும் மாறி இருக்கிறோம். அப்ப கேட்டேன், ஞானசானம்னு காட்டுறாரு, தொட்டி கட்டி வச்சிருக்கிறாரு, யார் ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுத்தாலும் நாங்க மூழ்கி ஞானசானம் கொடுக்கறோம். இப்ப இதுல யாரு மனவாட்டி? நாம நினைச்சிட்டு இருக்கோம் சிஎஸ்ஐ போகாதுன்னு, அங்கிருந்தும் கொஞ்சம் பேர் வருவான். நாம நினைக்கிறோம் எல்லா ஆவிக்குரிய சபையும் போகணும், இங்கிருந்து கொஞ்சம் பேர் கைவிடப்படுவான். அப்ப எது குணாதிசயம், எது சபை, எது கர்த்தர் விரும்புகிற மனவாட்டி சபை, எது வேசித்தன திருச்சபை, இந்த டிஃபரன்ஷியன் தெரியணும். இப்ப நாம எது சபை, அவன் நல்லவன் நம்ம கெட்டவன் பார்க்க போறது இல்ல. இந்த ஆராதனை நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் மனவாட்டிக்குரிய குணாதிசயத்தோடு இருக்கிறேன் பார்க்க போறோம், ஒரு சுய பரிசோதனை. ஏன்னா வேதம் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்ம தான் பார்க்க போறோம் இதுல. இந்த கிறிஸ்தவத்தில் இருக்கிற பெரிய இதுவே, நான் நல்லவன்கிறதோட நிறுத்த மாட்டான், அவன் கெட்டவன் சொல்லிட்டு நிறுத்துவான். 144,000 பேர் நாங்க தான் அவன் சொல்லிட்டா பெரிய சந்தோஷம், ஒரு தப்பும் இல்லை, சொல்லிட்டு போங்க கான்பிடன்ட். ஆனா அடுத்து என்ன சொல்லுவான், நீங்கெல்லாம் வரமாட்டீங்க அம்மா வர்றதுக்கு, அங்கதான் தப்பு நடக்குது. அவன் வருவானா மாட்டானாங்கிறது நமக்கு முக்கியமே இல்லை, நாம போவோமா மாட்டோமாங்கிறதா இப்ப முக்கியம். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு சபைக்கு வெளியிருந்து வருகையில போகாம இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏன்னா அவனுக்கு இயேசுவை தெரியாது. உள்ள வந்து நீ பரலோகத்துக்கு போல வருகையில போகணும்னா உன்னை விட நிர்பாகியம் உள்ள உலகத்துல வேற யாருமே இருக்க மாட்டான். சபைக்கு எதுக்கு வரோம்? பாரம்பரிய சபை சடங்காச்சாரம் மாதிரி, இப்ப ஆவிக்குரிய சபை சடங்காச்சாரம். அங்க வந்தாங்க, உட்காருவாங்க, 2 பாட்டு பாடுவாங்க, எழுந்திருக்க கடவும் போக கடவும்னு போயிட்டாங்க. இப்ப அதே மாதிரி இங்க வரோம், 2 பாட்டு பாடுறோம், கொஞ்ச நேரம் ஆராதிக்கிறோம், செய்தி கேட்கிறோம், போயிடும். என்ன மாற்றம் சபையில? என்ன மாற்றம்? மாற்றம் வராத இடம் வேஸ்ட் இல்ல. அப்ப சபை என்று சொன்னால் மாற்றத்தை உண்டாக்க வேண்டும். அப்ப நாம இங்க வந்திருக்கிறோம், ஒரு கான்பிடன்ட் இருக்கணும், இயேசு வந்தா நான் போவேன், அந்த கான்பிடன்ட் நமக்கு வரணும். அல்லேலூயா. அப்ப நான் மனவாட்டி சபைக்குரிய குணாதிசயத்தில் இருக்கிறேனா? ஒரு 3 காரியங்களை தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மனவாட்டிக்குரிய குணாதிசயம் இருக்கிறதா இல்லையா? முதலாவது வாசிங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 22:17 வாசிங்கள். வெளிப்பாடு 22:17 வாசிங்கள்.
1: ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள்.
0: போதும், ஆவியும் மனவாட்டியும். இந்த வசனம் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். மனவாட்டியோடைய முதலாவது சுபாவம் என்னவா? வா என்று தேவனை கூப்பிடுகிறதான ஒரு அனுபவம், தேவனை வானு கூப்பிடுறது. இதை கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இங்க இருக்கங்கள எத்தனை பேர் இயேசுவே நான் உங்களுடைய வருகைக்கு காத்திருக்கிறேன்னு ஒவ்வொரு நாளும் வாஞ்சியோட கூப்பிடுறவங்க இருக்கிறீங்க? உங்க ஜபங்கள்ல எப்போ வருவீர் இயேசுவே, பரிசுத்தவாட்டி பாடினாங்க, எப்போ வருவீர் இயேசுவே, ஏங்கி உள்ள முன்னை தேடுதேன்னு. அந்த மாதிரி இயேசு வர, இயேசுவை பார்த்து வான்னு கூப்பிடுற அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குது? எத்தனை பேர் இயேசுவே உங்களுடைய வருகை எப்போ வரும், நான் எப்போ போவேன் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறது எத்தனை பேர்? நான் வெளிநாட்டில் வேலை செஞ்சிருக்கிறேன். வெளிநாட்டில் வேலை செய்யும் போது அங்கே இருக்கிற கணவன் ஃபோன் பண்ணுவார். இங்கே இங்கே ஃபோன் பண்ணும்போது ரெண்டு வகையான மனவாட்டி இருக்கிறாங்க. கணவன் சொல்லுவார், உங்களெல்லாம் பார்க்காம இருக்க முடியலம்மா, பிள்ளைகளெல்லாம் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது, நான் வந்துடலான் இருக்கேன் ஊருக்கும்பார். இங்கே ரெண்டு வகையான மனவாட்டி இருக்குது. ஒரு மனவாட்டி சொல்லும், ஒரு வகையான மனவாட்டி, வந்துருங்கப்பா எங்களுக்கும் உங்களை பார்க்காம இருக்க முடியல, கூழோ கஞ்சியோ சேர்ந்து குடிப்போம், நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லும். இது ஒரு வகை. இன்னொரு வகையான மனவாட்டி இருக்குது, அது என்ன சொல்லணும்னா, இப்போ தான் கடக்கால் போட்டிருக்கோம், நீங்க பல்ல கடிச்சுக்கிட்டு ஒரு 3 வருஷம் அங்க இருந்துட்டீங்கன்னா எப்படி ஒரு 3 வருஷம் பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்க முடியும்? யோசித்து பாருங்க, பல்ல கடிச்சுக்கிட்டு ஒரு 3 வருஷம் அங்க இருந்துட்டீங்கன்னா அதுக்குள்ள நம்ம பேஸ்மெண்ட் எல்லாம் போட்டுடலாம், பிள்ளைகளும் படிச்சு முடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம நல்லா இருக்கோம். இது பிராக்டிக்கல், இது பிராக்டிக்கல். அவங்க சொல்றது தப்பு இல்லை, பிராக்டிக்கல். அவங்களோட குடும்ப கஷ்டத்தை வச்சு அவங்க யோசிச்சு சொல்றாங்க. போனை வச்ச உடனே கணவன் சொல்லுவாரு, பாருங்க சார் ஊருக்கு வந்துடலாம்னு நினைக்கிறேன், போயிடலான்னு நினைக்கிறேன், அங்க இருக்கிற கஷ்டத்தை சொல்லி அப்புறமா கொஞ்சம் நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்றாங்க. இதே வகையில தான் ரெண்டு வகையான சபை இருக்குது. ஒன்று இயேசுவுக்கிட்ட இருந்து எதையாவது எதிர்பார்க்கிற சபை, இன்னொன்று இயேசுவையே எதிர்பார்க்கிற சபை. இன்னைக்கு பெரும்பாலான சபை எப்படி இருக்குது? இயேசுகிட்ட இருந்து எதிர்பார்க்கிற சபை. இயேசுகிட்ட போய் முழங்கால் போட்டாலே போகும் போதே ஜபகுறிப்பை எழுதிக்கிட்டு தான் போறான். போய் முழங்கால் போட்ட உடனே இயேசு எனக்கு அது இல்லப்பா, இவன் வரானால இயேசு டென்ஷன் ஆயிருந்தார். இவன் வர்றான்னு என்ன கேட்க போறான்? இப்ப வந்து லிஸ்ட வாசிப்பான், 1 மணி நேரத்துக்கு அழுவான், ஜெபம் பண்ணுவான், சோத்திரம் ஆண்டவரே நீர் அப்படியே செய்வதற்காக சோத்திரம், பதில் கூட கேட்க மாட்டான், ரிக்வஸ்ட சொல்லியாச்சு. என்னைக்காவது உட்காந்து இயேசு கிட்ட கொஞ்ச நேரம் பேசி இருக்கிறோமா? என்னைக்காவது இயேசுவை கொஞ்ச நேரம் நேசிச்சிருக்கிறோமா? இயேசு கிட்ட ஜெபத்துல என்னைக்காவது அன்பா பேசியிருக்கிறோமா? இயேசு என்ன விரும்புறாரா தெரியுமா? நம்ம கிட்ட அவர் எல்லாத்தையும் கொடுக்க ஆசைப்படுறாரு. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இயேசு கிட்ட இருந்து ஏதாவது ஒன்று வாங்கினவங்க தான், நான் உட்பட. இயேசு கிட்ட இருந்து வாங்காம இங்க ஒருத்தருமே இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன விரும்புறாரா தெரியுமா? எபேசு சபைகிட்ட ஒரு குறை சொல்றாரு, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. இந்த ஆதி அன்புனா என்ன? அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? வாசிங்க இரேமேவன் புஸ்தகம் 2:2 வாசிங்க.
1: நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசம்.
0: நல்லா கவனிங்க, நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசம். ஆதியில கொண்டிருந்த அன்புக்கு 2 டெஃபினிஷன் கொடுக்கிறார். ஒன்னு உன் இளவயது பக்தி, இன்னொன்று நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசம். இந்த மனவாட்டி கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்னன்னா வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசம். அவர் அழகா சொல்றாரு பாருங்க, மனவாட்டியினுடைய நேசம்னு சொல்லல, அவர் எப்படி சொல்றாரு, வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசம். வாழ்க்கைப்பட்ட போது என்ன நேசம்? அது என்ன வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசம்? கணவன் வீட்டுக்கு மனைவி வந்த உடனே, இப்போ கணவன் வீட்டுக்கு வந்துருவாங்க, மனைவியை கொண்டு விட்டுருவாரு, இவர் வேலைக்கு போவார், முதல் நாள் வேலைக்கு போறார். இப்போ அந்த வீட்டில் மாமியார் மாமனார் எல்லாரும் இருப்பாங்க, ஃப்ரிட்ஜு எல்லாருக்கும், டிவி கிவி எல்லாமும் இருக்கும், சாப்பாடு எல்லாருக்கும், மொத்தம் இருக்கும். ஆனால் அந்த அம்மா யாருக்கிட்டையுமே பேசாது, ஒரு மாதிரி கூச்சமாகவே இருக்கும், ஒருத்தர்கிட்டையும் பழகாது, சரியாக சாப்பிடாது. கணவன் சொல்லிட்டு போயிருப்பார், 5 மணிக்கு வந்துடுறேம்மா வேலையை முடிச்சிட்டுன்னு. அந்த அம்மாவுக்கு அந்த 5 மணி வரைக்கும் அந்த நாட்கள் வந்து ஒரு மணி நேரம் 1 வருஷத்தை போல இருக்கும். அதுக்கு அப்படியே எப்போ மணி 5 ஆகும்? ஏன்னா யாருக்கிட்டையும் அதை பொறுத்த வரைக்கும் வெளியே போயிருக்கிற கணவன் தான் அந்த அம்மாவுக்கு உறவு. இங்க இருக்கிற எதுவுமே சாப்பாடு கப்பாடு ஒன்றும் பிடிக்காது. வாழ்க்கைப்பட்ட போது இந்த நேசம், நல்லா கவனிங்க. ஆரம்பத்தில் அவ்வளோதான், வெளியே போயிருக்கிற கணவன் எப்போ வருவார்னு, மணி 5 ஆன உடனே அவர் வரமாட்டார். எவனும் சொன்ன நேரத்துக்கு வந்ததே இல்லை இது வரைக்கும் வீட்டுக்கு, அதனால அவர் வரமாட்டார். வரணுன்னே இந்த அம்மா கேட்கும் மாமியாரை, அத்தை மணி 5 ஆயிடுச்சு அவர் இன்னும் வரலையே. அந்த அம்மா கேஷுவலா சொல்ல, மாமியார் அவன் அப்படித்தாம்மா சொன்ன நேரத்துக்கு வரமாட்டான். உடனே போன் அடிக்கும், எங்க இருக்கீங்க? அவர் சொல்லுவார், வந்துகிட்டே இருக்கேன். இல்ல மணி 5 ஆச்சு, இது எப்போ? நல்லா கவனிக்கணும், எப்போ? 10 வருஷம் கழிச்சு, பத்து வருஷம் கழிச்சு மாமியார் கேட்பாங்க, ஏமா எங்க மாமா வீட்டுக்காரு, அவரு வருவாரு. அந்த வாழ்க்கப்பட்ட போது எப்படி இருந்துச்சு, என் பார்வை வாசப்படியிலே இருந்துச்சு, எப்ப வருவார்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. என்னை சுத்தி எது இருந்தாலும் என்னுடைய மனம் அதன் மேல் போகவில்லை, வெளியே போயிருக்கிற மனவாளன் மேலே இருந்துச்சு. தேவன் அதைத்தான் சபை கிட்ட எதிர்பார்க்கிறாரு. இந்த பூமியில் உன்னை சுத்தி எது இருந்தாலும், எத்தனை உறவுகள் இருந்தாலும், தூர தேசத்துக்கு போயிருக்கிற மனவாளன் மேலே மாத்திரத்தான் உன்னுடைய நோக்கம் இருக்க வேண்டும், உன்னுடைய எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசம், அதுதான் மனவாட்டி வா என்று அழைக்கிற சுபாவம். எப்போ வருவீர், காத்திருக்கிற அனுபவம். இந்த பூமியில எது உன்னை சுத்தி இருந்தாலும் அது உன்னை அசைக்காது, எது உன்ன இருந்தாலும் அது மேல விருப்பம் போகாது. அதான் பைபிள் சொல்லுது, எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் அதை அல்ல, இதை காட்டிலும் பரமதேசத்தை நாடினான். மோசேயை பத்தி சொல்லுது, இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி. எல்லாரும் அதைத்தான் எதிர்பார்த்தாங்க, எப்ப வருவார் எப்ப வருவார். அந்த நேசம் சபைக்கு இருக்குதா? இன்னைக்கு நாம அப்படி இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம சபைக்கு வந்தாலே ஏதோ ஒன்னு ஆண்டவர்ட்ட எதிர்பார்க்கிறோம். ஒரு ஜப நான் எதிர்பார்க்கறது தப்புனே சொல்லல, ஆனா அதுக்காக மட்டுமே கணவன் வீட்டுக்கு வராருன்னா எதையாவது வாங்கிட்டுதான் வரணும்ன்ற அவசியம் இல்லையே. சில அம்மாக்கள்லாம் சில குழந்தைங்கள்லாம் அப்பா வீட்டுக்கு வரும்போதே, என்னப்பா வாங்கிட்டு வந்தீங்க, ஏன் வாங்காம வந்த அப்பா மேல பாசம் வராதா? வாங்கிட்டு வந்தாலும் வாங்கிட்டு வராவிட்டாலும் அப்பா எப்ப வருவார் காத்திருக்குது பாருங்க. அதுதான் பிள்ளை, அதைத்தான் கத்தர் கேட்கிறாரு. ஆவியும் மனவாடி, ஏன்னா பழைய ஏற்பாட்டில் அவருக்கு ஒரு சுபாவம், ஒரு அனுபவம் ஆண்டவருக்கு. உன்னத பாட்டில் நமக்கு தெரியும், மனவாட்டி கிட்ட கதவை தட்டுறாரு, அவ திறக்கல. அவர் எதிர்பார்த்தது என்ன, வாசல்ல நின்று வரவேற்கிறோம் ஒரு எதிர்பார்ப்பு. இவர் வந்து கதவை தட்டுறாரு, அது திறக்கல. அந்த சுபாவத்தை புதிய ஏற்பாட்டு சபை கிட்ட கத்தர் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? வாசப்படியில் நின்று எதிர்பார்த்து கூப்பிடுகிற ஒரு அனுபவம். நான் சொல்றேன், நீங்க வருகையில போகணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு வருகையில போகணுங்கிற வாஞ்சம் இருக்கணும், முதல்ல அந்த எதிர்பார்ப்பு இருக்கணும், அதுதான் பேசிக். அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறவன் எப்படி இருப்பான் தெரியுமா? எப்ப வருவார்னு காத்திருக்கிற அனுபவத்துக்கு வந்துருவான். எப்ப இயேசு வருவார், இந்த பூமியில என்ன சுத்தி ஆயிரம் இருக்கட்டுங்க, இது அல்லங்க, வெளியே போயிருக்கிற என் மனவாளன் மேல என் நோக்கம் இருக்கும். நல்ல விசுவாசிகள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்க ஆவிக்குரிய சபையில மெம்பரா இருக்கிறதுனாலயோ, ஏஜில மெம்பரா இருக்கிறதுனாலயோ, நான் வந்து தசமாங்காணிக்க கரெக்டா கொடுக்கறேன்றதுனால மாத்திரம் பரலோகத்துல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மட்டும் நினைச்சிடாதீங்க. இது குவாலிபிகேஷன் இல்ல, இது பேசிக், கண்டிப்பா செய்யணும். ஒரு ஆவிக்குரிய சபையில நம்ம மெம்பரா இருக்கணும், அது காலத்தின் கட்டாயம் இருக்கணும். பிள்ளைய வந்து சில அம்மாமார்கள் வீட்டில் திட்டுவாங்க, பாத்திருக்கீங்களா? பிள்ளை ஃபெயில் ஆயிடும். இந்த அம்மா சொல்றது, அப்பா திட்டுறதுக்கும் அம்மா திட்டுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த அப்பா திட்டுவார், ஏன்டா ஒழுங்கா படிக்கலன்னு கேட்பார் அப்பா. ஆனா அம்மா என்ன தெரியுமா சொல்லும், நல்லா தானடா சோறு போட்டேன், வடிச்சு வடிச்சு கொட்டனேடா, தின்னுட்டு ஃபெயில் ஆயிட்டே, ஏங்க சாப்பிட்றதுக்கும் ஃபெயில் ஆகுறதுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? சில நேரத்தில் சகோதரிகள் கேட்கிற கேள்வியே தப்பா தான் இருக்கும். அந்த பிள்ளைய அவங்க கேட்பாங்க, நல்லா தின்னியே, பக்கத்து வீட்டுக்காரன் பாரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கா, அவெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறேன். ஏங்க சாப்பாட்டுக்கும் ஃபர்ஸ்ட் மார்க்குக்கும் சம்பந்தமே இல்லைங்க, அது எங்க இருக்குது? நம்ம நினைக்கிறோம் சாப்பாடு கட்டி கொடுத்து, லஞ்ச் பாக்ஸ் கையில கொடுத்து, பேக்கை மாட்டி விட்டு, யூனிஃபார்ம் போட்டு, ஐடி கார்டு போட்டா பிள்ளை பாஸ் ஆயிடணும். இல்ல, இன்னொன்னு செய்யணும். என்ன செய்யணும்? படிக்கணும். அதே மாதிரி சபைக்கு பைபிளை தூக்கிட்டு வந்து தசமாங்க கொடுத்துட்டு, நான் ஏஜ்ல மெம்பர்னா பரலோகத்துல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. உன் ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இருக்கணும், உன் உள்ளான மனுஷன் பூரணப்படணும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பரலோகத்துடைய என்ட்ரன்ஸ்ல ஏஜியா ரைட்ல வா, ஏசியாவா லெப்ட்ல வா, சிபிஎம் நீ ரொம்ப கேள்வி கேட்ப பின்னாடி போ, இந்த பிரச்சனை எல்லாம் கிடையாதுங்க. நோ கோட்டா சிஸ்டம், ரெண்டே சாட்சி தான் பரலோகத்தின் வாசல்ல, ஒன்னு உண்மையும் உத்தமும் உள்ளவனே உள்ளவா, ரெண்டு அக்கிரம சேர்க்கக்காரனே அப்படியே போயிடு, ரெண்டே சாட்சி தான். அதுல முதல்ல உனக்கு வரலவதுக்கு போறதுக்கு இருக்க வேண்டிய மெயின் குவாலிபிகேஷன், ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல காத்திருக்கிற அனுபவம். ஆண்டவரே நீர் எப்போ வருவீர், எப்போ வருவீர், எப்போ வருவீர். நான் சொல்றேன் கேளுங்க, இந்த பூமியில ஆள் ஆளுக்கு ஒரு ஆசை இருக்குது. ஒருத்தனுக்கு வீடு கட்டணும்னு ஆசை இருக்கு, ஒருத்தனுக்கு கார் வாங்கணும்னு ஆசை இருக்கு, ஒருத்தனுக்கு ஏரியாலேயே பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு ஆசை இருக்கு, ஒருத்தனுக்கு இந்த உலகத்திலேயே பெரிய ஆளா பணக்காரனாகணும் ஆசை இருக்கு. என்ன வேணா இருக்கட்டும், ஆவிக்குரியவனுக்கு சொல்றேன், நீ என்ன ஆசை வேணா வச்சுக்க, எல்லாத்த விட டாப் மோஸ்ட் ஆசை என்ன தெரியுமா? இயேசு எப்ப வருவாரு, இதெல்லாம் விட்டுட்டு நான் போகணும், அதுதான் உன் டாப் மோஸ்ட் ஆசையாக இருக்கணும். நீ அதுக்கு கீழே என்ன வேணா வச்சுக்க, ஆனா உன்னோட டாப் மோஸ்ட் ஆசை எப்ப இயேசு வந்தாலும் இதெல்லாம் விட்டுட்டு நான் போகணும். இதுதான் மனவாட்டி வானு கூப்பிடுற அனுபவம். அந்த வசனம் ரொம்ப சிம்பிளா இருக்கும், அது தேவனுடைய ஏக்கம், தேவனுடைய எதிர்பார்ப்பு. என்ன வானு கூப்பிடுங்க, யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு விருந்தாளி நம்மளை பார்த்து என்ன வானு கூப்பிடுங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம். இயேசு சொல்றாரு, ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக. முதலாவது சுபாவம் என்ன? வா என்று கூப்பிடுகிற அனுபவம், இது இருக்குதா? இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது மனவாட்டி சபைக்குரிய ரெண்டாவது குணாதிசயம் என்ன? வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 2 வசனத்தை வாசிங்க. வெளிப்பாடு 21:2 வாசிங்க.
1: யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டு இருந்தது.
0: ரெண்டாவது சுபாவம், மனவாட்டிக்குரிய ரெண்டாவது சுபாவம் வசனத்துல சொல்லியிருக்கு, தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல ஆயத்தம். அப்ப மனவாட்டி சபைக்குரிய ரெண்டாவது குணாதிசயம் என்ன? தன் புருஷனுக்கு ஏற்ற அலங்காரம். இந்த புருஷனுக்கு ஏற்ற அலங்காரம் பண்ணிருக்கிறீங்களா? அலங்காரம்னாலே பொதுவா அது வந்து சகோதரிகளை குறிக்கிறது தான். இந்த சகோதரர்கள் வந்து இப்ப ஆரம்பிச்சிருக்கான், இவனும் அலங்காரம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கான். முந்தியெல்லாம் ஒரு சட்ட பேண்டை போட்டு அவன் பண்ணி கிளம்பி போயிருவான். அலங்காரம்னாலே யாரை குறிக்கும்? ஒரு காலத்துல சகோதரிகளை தான் குறிக்கும். இப்ப இவனு ஜெல்லு கில்லுன்னா ஒண்ணு போட்டு தலைக்கு மேல கும்பா முள்ள மன்றிய மல்லாக்க படுக்க வச்ச மாதிரிலாம் வச்சிருக்கான். இப்ப என்னென்னமோ வச்சிருக்கான், இருந்துட்டு போட்டான். இந்த அலங்காரம் இருக்குதே, இது யாருக்கு ஏற்ற அலங்காரம்? யாருக்கு ஏற்ற மாதிரி அலங்காரம் பண்றோம்? வசனம் சொல்றது 21:2, தன் புருஷனுக்கு ஏற்ற அலங்காரம். புருஷனுக்கு ஏற்ற அலங்காரம் இருக்குதா? இப்ப நீங்க போய் புடவை எடுக்கிறீங்க, யாருக்கு ஏற்ற மாதிரி எடுக்கிறீங்க? மனசாட்சியத்தோட சொல்லுங்க, சும்மா ஓவரெல்லாம் பேசிடக்கூடாது. யாருக்கு ஏத்த மாதிரி புடவை எடுக்கிறோம்? இந்த சகோதரர்கள் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கும் சகோதரிகள் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இந்த சகோதரர்களை சொல்லி பாருங்களேன், எப்பா பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு முதல் கேள்வி கேட்பாப்புல. அவங்ககிட்ட என்ன கலர்ல சட்டை இல்லை? அவங்க சொல்லுவாங்க, அவங்ககிட்ட பச்சை கலர்ல தான் இல்லை. நேராக கடைக்கு போவாப்புல, பச்சை கலர்ல ஒரு சட்டை எடுங்க பாப்புல. ஒரு பச்சை கலர்ல சட்டை எடுத்துட்டு 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுவாப்புல. நீ சகோதரியை கேட்டு பாருங்க, அவங்க தான் வசனத்தின்படி ட்ரெஸ் எடுப்பாங்க. அந்த அம்மா கேளுங்க, என்ன எடுக்க போறீங்க? அங்கே போய் தான் பார்க்கணும். நம்பப்படுகள் மேல் உறுதியும் காணப்படாதல் மேல் நிச்சயமும். விசுவாசத்தோட போகும் அந்த அம்மா, நேராக போகும். அங்கே போயிட்டு இந்த அதை எடுங்க அப்படிம்போம். மேலேருந்து எடுத்து போடுவார். ஒரு தடவை இப்படி பார்க்கும், ஒரு தடவை இப்படி பார்க்கும், அதை எடுங்க அப்படிங்கும். கீழானவங்கள மேலானவங்களே நோக்குங்கள்னு மேலேயே தான் பார்க்கும். மொத்தத்தையும் எடுத்து போட்டுருவான். போட்ட பிறகு அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்கும், அதில் தான் அந்த கடைக்காரங்க ஹார்ட் அட்டாக் வரும். இவ்வளவு தானா, வேற ஒன்றும் இல்லையா? மொத்த கடையுமே டேபிள் மேலே இருக்கும். அந்த ஷெல்ஃப்லேருந்து எடுத்து எல்லாம் போட்டிருப்பான். அந்த அம்மா கேட்கும், இவ்வளவு தானா, வேற ஒன்றும் இல்லையா? அதான் நான் சொல்லுவேன், இந்த சரவணா ஸ்டோர்ஸ் 5 மடி கட்டடம் இருக்குல்ல, அவன் தான் அந்த துணிக்கடை வச்சிருக்கிறவன்லயே அறிவாளி. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவன் மட்டும்தான் அந்த சோஃபா செக்ஷன்ல, அந்த புடவை செக்ஷன்ல சோஃபா போட்டிருப்பான். மற்ற எந்த செக்ஷன்லயும் இருக்காது. நீங்க புடவை எடுக்கிற செக்ஷன்ல போங்க, சோஃபா போட்டிருப்பான். அதுல நீங்க போய் பாருங்க, அதுல இந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியெல்லாம் மல்லாக்கப்படுத்திருக்கோங்க. நேத்து வந்தவன், முந்தா நேத்து வந்தவன், அவன்லாம் பிள்ளைய பார்த்துக்கிட்டு பிடிச்சிட்டு உட்காந்துட்டே இருப்பான். அவனை பார்த்தா நமக்கு பாவமா இருக்கும், இவன்லாம் எப்போ வந்திருப்பான் உள்ள. அதுல நம்ம போகும்போது அவன் நம்மளை பாவமா பார்ப்பான், வந்துட்டியா, நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதை விட பெரிய கொடுமை என்னன்னா, அனௌன்ஸ் பண்ணுவான், உங்கள் வீட்டுக்காரர் உங்களை தேடுகிறார். அப்ப அந்த அம்மா காணாமே போச்சு உள்ள. கிறிஸ்துமஸுக்கு போனது, நியூ இயர் வரைக்கும் வரல. தேடுது, உங்கள் வீட்டுக்காரர் உங்களை தேடுகிறார். சிவப்பு கடவை கட்டியிருப்பாராம், பச்சை கலர் ஜாக்கெட் போட்டிருப்பாராம், இப்படிலாம் சொல்லுவான். அவன் எவ்வளவு பெரிய அறிவாளி பாருங்க. கீழே ஹோட்டலும் கட்டிட்டான் உள்ளிய, அதாவது வீட்டுக்கு சமைக்கலாம் போயிடாத. இவனை கொண்டு வந்து இங்க விட்டு மிச்சத்தை நாங்க பாத்துக்கிறோம். அவ்வளோ கஷ்டப்பட்டு புடவை எடுப்பாங்க. அதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுங்களா? இப்போ பரவாயில்லைங்க, நான் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மா கூட புடவை எடுக்க போவேன். அந்த அனுபவத்தில் இப்போ என் பொண்டாடி கூட கூட போகிறதில்ல. என்ன காரணம்னா, அப்போல்லாம் அந்த மேட்சிங் ப்ளவுஸ் தனியாக விற்கும், புடவை தனியாக மேட்சிங் ப்ளவுஸ் தனியாக விற்கும். புடவையை வாங்கிட்டு இந்த மேட்சிங் ப்ளவுஸ் தேடுவாங்க பாருங்க. ஒவ்வொரு கடையாக வச்சு வச்சு பார்ப்பாங்க. வச்சு பார்த்துட்டு அந்த ப்ளவுஸை எடுத்துக்கிட்டு திருப்பி வெளியே வந்து பார்ப்பாங்க. அதாவது சன்லைட்ல வேறவா தெரியுமா, டியூப் லைட்ல வேறையவா தெரியும். இப்படி வச்செல்லாம் பார்த்தது, எந்த கடைக்காரன் ஜோம் பண்ணான்னு தெரியல. ஆண்டவரே எங்களை எங்ககிட்ட வந்து காப்பாத்தணும். இப்ப பாத்தீங்கன்னா புடவையோட ஜாக்கெட் வந்துருது எல்லாத்துலயும், பாத்திருக்கீங்களா? எவனுடைய ஜபம் அது? இவங்ககிட்ட எங்களை காப்பாத்துங்கன்னு இப்ப புடவையோட ஜாக்கெட் வந்துருது. எதுக்கு சொல்றேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு செலக்ட் பண்றமே, யாருக்காக? யாருக்கு ஏத்த மாதிரி புடவை எடுத்தீங்க நீங்க? சும்மா கதை விட வீட்டுக்கார்ட்ட வந்து கேள்வி கேட்பாங்க பாருங்க, அது அதை விட மோசம். அவர்கிட்ட கேட்பாங்க, எப்பா இது எப்படி இருக்கு? அந்த ஆள்கிட்ட ஒரு பதில் தான் இருக்கு, ரெண்டு பதிலே கிடையாது. அதுக்கு ஒரே பதில், நல்லா இருக்கு. அவன் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டானா அவன் நிலைமை என்ன? அடுத்து அந்த அம்மா சொல்லும், உங்களுக்கு டேஸ்டே இல்லைப்பா, உங்களுக்கும் இல்லை உங்க அம்மாவுக்கும் இல்லை, உங்க என் கல்யாணத்துல உங்க தங்கச்சி ஒரு புடவை கட்டுச்சு, அது அதை விட மோசம், உங்க குடும்பமே டேமேஜ் ஆயிடும். அதுக்கு பயந்தே இப்ப எவனும் பதிலே பேசுறது இல்ல, புடவைய பாக்குறதும் இல்லை. அந்த அம்மா பெட்டியோட வரும்போதே சொல்லிடறான், நல்லா இருக்கு. அந்த அம்மா கேக்குது, பார்க்கவே இல்லையாப்பா. இல்ல நீ எடுத்தாலே நல்லா தான் இருக்கும், பிரச்சனையை விடு. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போ, நம்ம அலங்காரம் பண்றோமே, யாருக்கு ஏத்த அலங்காரம்? சகோதரிகள் அழகா சொல்லுவாங்க, நாலு பேர் பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லணும். நீங்க என்னைக்காவது வீட்டுக்கார் பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டு இருக்கீங்களா? வீட்டுக்காருக்கு ஏற்ற மாதிரி புடவை எடுத்திருக்கீங்களா? நான் இப்பொழுது சபைக்கு வருகிறேன். சபை என்பது ஒரு மனவாட்டி, மனவாளன் இயேசு கிறிஸ்து. இந்த சபையினுடைய அலங்காரம் முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற அலங்காரமாய்த்தான் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கணும். இது இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிக்காம இன்னைக்கு இன்னொரு அலங்காரம் இருக்குது. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 17:4 வாசிங்க. வெளிப்பாடு 17:4.
1: அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து.
0: இங்கேயும் ஒரு ஸ்திரீ இருக்கிறா பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல ரெண்டு ஸ்திரீ, 21:22 மனவாட்டி, 17:18 ஒரு ஸ்திரீ இருக்கிறா. அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து,
1: பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு.
0: இங்கேயும் ஒரு ஸ்திரீ இருக்கிறா. 17:18 ஒரு ஸ்திரீ இருக்கிறா, 21:22 ஒரு ஸ்திரீ இருக்கிறா, 21:22 மனவாட்டி, 17:18 விபச்சாரி. அந்த 5 வாசிங்க.
1: மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்ன நாமம் அவள் நெற்றியில் எழுதி இருந்தது.
0: இந்த ஸ்திரீ பாருங்க, இவ்வளவு அலங்காரம் பண்ணிருக்கிறா, மனவாட்டியும் அலங்காரம் பண்ணிருக்கிறா. இது விபச்சார அலங்காரம், அது மனவாட்டிக்குரிய அலங்காரம். மனவாட்டிக்குரிய அலங்காரம் யாருக்காக? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல. விபச்சாரியுடைய அலங்காரம் யாருக்காக? விபச்சாரி யாருக்கு அலங்காரம் பண்ணுவா? வரவங்க அத்தனை பேருக்கும் பிடிக்கிற மாதிரி அலங்காரம் பண்ணுவா. இன்னைக்கு சபைகள் ரெண்டு வகை இருக்கு, ஒன்று இயேசு விரும்புகிறது போல இருக்கிற சபை, இன்னொன்று வருகிறவர்களை திருப்திப்படுத்துகிறதான சபை. எப்பவுமே சபை வருகிறவரை திருப்திப்படுத்த கூடாது. சபைக்கு நாம ஏன் வரோம்? நமக்கு ஏத்த மாதிரி பிரசங்கம், நமக்கு ஏத்த மாதிரி பாட்டு, நமக்கு ஏத்த மாதிரி ஆட்டம், அது கிடைக்காது. அப்படி கிடைச்சாது விபச்சார சபை. சபை என்பது என்ன? இங்கே கர்த்தர் பேசுவார், இங்கே கர்த்தர் வார்த்தைகளை கொடுப்பார், அதுக்கு ஏத்த மாதிரி நாம் மாறணும், அதுக்குதான் சபை. அல்லேலூயா. வசனம் உங்களுக்காக மாறாது, நீங்க தான் வசனத்துக்கு ஏத்த மாதிரி உங்களை மாத்தணும், அதுக்குதான் சபை. ஆண்டவர் அதுக்குதான் நம்மளை உருவாக்கி இருக்கிறாரு. இன்னைக்கு கடைசி காலத்துல சபை எப்படி போகுது? நிறைய சபைகள் விசுவாசிக்கு ஏத்த மாதிரி சபை, யூத்துக்கு ஏத்த மாதிரி பாட்டு, வரவனுக்கு ஏத்த மாதிரி பிரசங்கம், வாலிபனுக்கு ஏத்த மாதிரி பாட்டு, வாலிப தங்கச்சிக்கு ஏத்த மாதிரி செய்தி. இப்படி நீ கொடுத்தனா அது விபச்சாரம். நீ செய்தி கொடு, அதுக்கு ஏத்த மாதிரி அவன் மாறட்டும். நீ வசனத்துல உள்ளதை மட்டும் பேசு, அதுக்கு ஏத்த மாதிரி கர்த்தர் அவனை மாத்துவார். வாலிபன் தான் வசனத்துக்கு ஏத்த மாதிரி மாறணும், வாலிபனுக்கு ஏத்த மாதிரி வசனம் மாறக்கூடாது. இன்னைக்கு சபை மாறுது, இன்னைக்கு ஆராதனை மாறுது, செய்தி மாறுது, வரவங்களுக்கு ஏத்த மாதிரி கிரவுடு கலைஞ்சிருமே. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த பயம் இருக்குது, ஸ்ட்ரிக்டா பேசினா, ஸ்ட்ராங்கா பேசினா சபை கலைஞ்சிரும். அதனால கொஞ்சம் பிளீஸ் பண்ணி பேசணும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களை பிளீஸ் பண்றதுக்கு நாங்க இல்ல, கர்த்தரை பிளீஸ் பண்றதுக்கு தான் நாங்க இங்க இருக்கிறோம். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் நாங்கள் செய்ய முடியும், வேற செய்ய முடியாது. ஏன்னா நாளைக்கு நாங்க பரலோகத்துக்கு போகும்போது எங்களை கணக்கு கேட்க போறது நீங்க இல்ல, அவர் என்ன சொல்றாரோ அதான் செய்ய முடியும். அப்ப சபை வசனம் என்ன கொடுக்குதோ, பைபிள் என்ன சொல்றதோ அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். இன்னைக்கு உலகத்துக்கு ஏத்த மாதிரி விபச்சாரி என்ன பண்ணுவான், ஆளுக்கு ஏத்த மாதிரி தன்னை அலங்காரம் பண்ணிக்கொள்வா, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி அலங்காரம் பண்ணிக்கொள்வா. இன்னைக்கு சபை அப்படிதான் போகுது, ஒவ்வொருத்தருக்கு ஏத்த மாதிரி, கமிட்டிக்கு ஏத்த மாதிரி சர்ச்சு, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி செய்தி, அங்க இருக்கிறவங்களுக்கு ஏத்த மாதிரி பாட்டு ஆட்டம் போட்டு இன்னைக்கு ஆடுறான் சபைக்குள்ள. கலர் கலரா லைட்டை போட்டு விட்டு, ஜிகினா பேப்பரை போட்டு, புகைய போட்டு டான்ஸ் ஆடுறான். ஏன்டா அப்படி ஆடுற? யூத் விரும்புறாங்க. ஏன்பா யூத் விரும்புறது? எத்தனை பேர் எப்படி பாருக்குது, பைபிள் எங்க இருக்குது? அடுத்து ஒரு வார்த்தை எல்லாரும் சொல்றது, தாவீது ஆடினார் அதனால நாங்களும் ஆடுறோம். நான் எப்பவும் சொல்லுவேன், தாவீது ஆடினா அது மாதிரி நீங்க ஆடுங்க, ஒரு தப்பும் இல்லை. தாவீது ஆடுற மாதிரி நம்ம ஆடுறது ஒரு தப்பும் இல்லை. தாவீது எப்படி ஆடினாரு? தேவாலயத்துக்கு உள்ளே ஆடினாரா, வெளியே ஆடினாரா?
2: ஆசாரிப்பு கூடாரத்துக்கு உள்ளாடினாரா வெளியாடினாரா? வெளியே ஆடுங்க, ஒரு தப்பும் இல்லை. கோடம்ப கைவேசுக்கு போயிருங்க, நல்ல பிரிட்ஜுக்கு மேல ஆடுங்க. உங்களை யாரும் வேணாம்னா நல்ல சென்டர் நின்னுங்க, டங்கு டங்குன்னு குதிங்க, சபையை விட்டுருங்க. தாவீது ஆடும்போது எப்படி ஆடினாரு? மீகால் சொல்றாங்க, ராஜா தன் வஸ்திரத்தை கலைந்து போட்டு விட்டு ஆடினார். டிரெஸ்ஸை கழட்டி போட்டு ஆடுங்க, அதே மாதிரி ஆடுங்க. தாவீது ஆடினா அப்படிதான் ஆடணும். ஆனா ஆடும்போது நல்லா நீட்டா இன் பண்ணி பெல்ட் போட்டு டை போட்டு ஆடுற, கழட்டி போட்டு ஆடு. கேட்டா தாவீது ஆடினாரு, தாவீது ஆடினாரு. சபையை கெடுக்க வந்திருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சபை என்பது தேவனுடைய மனவாட்டி. அதை அலங்காரம் பண்றதுக்கு அவருக்கு தான் உரிமை இருக்கு. அதை மாத்தவோ மாடிபிகேஷன் பண்ணவோ வேற எவனுக்கும் அதிகாரம் கிடையாது. அது கர்த்தர் ஊழியக்காரன் கையில ஒப்படைச்சிருக்கிறார். சபையினை தூதன் கையில கர்த்தர் ஒப்படைச்சிருக்கிறாரு. அந்த தூதன் வழியா உங்களுக்கு பேசுவார். நம்ம சபைக்கு ஒரு தூதனை கொடுத்திருக்கிறார், மெய்ப்பனை கொடுத்திருக்கிறார். அவர் வழியா உங்களுக்கு சொல்லுவார் எல்லாத்தையும். அப்படித்தானே இத்தனை வருஷம் சொன்னாங்க. இப்ப புதுசு புதுசா உபதேசங்கள், புருஷனுக்கேற்ற அலங்காரம், அதான் ரொம்ப முக்கியம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சபை எப்பவுமே புருஷனுக்கேற்ற அலங்காரம் தான் இருக்கணும். இயேசு என்ன விரும்புறாரோ அதான் சபைக்குள்ள இருக்கணும். அது பிரசங்கமோ பாட்டோ ஆராதனைகளோ எதுவானா இருக்கட்டும், இயேசு என்ன விரும்புறாரோ அதான் இருக்கணும். சில நேரத்தில் உங்களுக்கு ஏத்த மாதிரி அது இருக்காது. நம்ம நினைப்போம், பாஸ்டர் என்ன சிலர்லாம் இப்போ இப்படி ஆயிட்டான். முந்தையெல்லாம் நாங்கள் இங்க இருக்கும்போது, நான் சொல்றது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி, நாங்கள் உட்காந்து செய்தி கேட்கும்போது நம்ம பாஸ்டர் ஏதாவது சொன்னாங்கன்னா ஆவியானவர் எங்களோட பேசினார் அப்படின்னு நாங்கள் போய் வெளியே சொல்லுவோம். ஆவியானவர் உங்க கூட பேசினார், இன்னைக்கு ஆவியானவர் போடு போடுன்னு போட்டாரும்போம். இப்போ ஆவியானவரே பேசினாலும் என்ன சொல்கிறான்னா, பாஸ்டர் என்னையே குறி வச்சு தாக்குறாரு, என் குடும்பத்தையே குறி வச்சு தாக்குறாரு. ஏங்க, நாங்கள்னா இராணுவத்தில் வேலை செய்கிறோம், உங்களையே குறி வச்சு தாக்குறதுக்கு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் ஆவியானவர் பேசுவார்னு விசுவாசிச்சு வந்தீங்கன்னா ஆவியானவர் உங்களோட பேசுவார். நீங்க ஆவியானவர் பேசினார்னு விசுவாசிக்காம மனுஷன் பேசினா விசுவாசிச்சா அது மனுஷ குரலா தான் உங்களுக்கு தெரியும். நீங்க ஜபத்தோட வரணும், ஆண்டவரே இன்னைக்கு என் கூட பேசுங்க. நான் சொல்றேன், எவரை கொண்டும் பேசுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். உன் விசுவாசம் தான் முக்கியம். நீ வரும்போது ஜபத்தோட ஆண்டவரே இன்னைக்கு என் கூட பேசுங்க, இன்னைக்கு ஒரு வார்த்தையை கொடுங்க, ஆண்டவர் உன்னை மாத்துவார். நீ தேவனுடைய மனவாட்டி, மறந்துடாது. நீ தேவனுக்கு ஏத்த மாதிரி தான் உன்னை மாடிஃபை பண்ணணும். நீ தேவனுக்கு ஏத்த மாதிரி தான் அலங்காரம் பண்ணணும். நீ தேவனுக்கு ஏற்ற மாதிரி தான் உன்னை மாடிஃபை பண்ணிக்கொள்ளணும். இல்லைன்னா அந்த சபைக்கு பேரை வேற, உனக்கு பேரை வேற, நமக்கு வேற பேர் வந்துடும். கணவன் வீட்டில் இருந்தா மனைவி கணவனுக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும். ஒரு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வரும்போது, என்னம்மா இன்னைக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறியே, இல்லை பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா இருக்குன்னு சொன்னார். என்னம்மா இன்னைக்கு நல்லா குழம்பு, இந்த குழம்பு வச்சிருக்கிறியே எனக்கு பிடிக்காதே, ஏன் இந்த குழம்பு வச்ச? பெரும்பாலும் நீங்கள் பிடிக்காத குழம்பு தான் வைப்பீங்க, அது வேற விஷயம். ஏம்மா இந்த குழம்பு வச்சிருக்கிற? உடனே அவங்க சொல்லுவாங்க, எதிர் வீட்டுக்காரம்மா சொன்னாங்க நல்லா இருக்குன்னு. எதிர் வீட்டுக்காரமாக்கு குழம்பு வைக்கக்கூடாது, யாருக்கு ஏற்ற மாதிரி வைக்கணும்? புருஷனுக்கு ஏற்ற மாதிரி குழம்பு வைக்கணும். இன்னைக்கு நிறைய பிரச்சனை குடும்பத்தில் இதில் தான் ஆரம்பிக்குது. புருஷனுக்கு ஏற்ற அலங்காரம் இருந்துச்சுன்னா வீட்டில் பிரச்சனையே வராது. புருஷனுக்கு ஏற்ற அலங்காரம் இருந்தால் சபையில் பிரச்சனையே வராது. அல்லேலூயா. இது ரெண்டாவது மனவாட்டிக்குரிய சுபாவம், இயேசுக்கு ஏற்ற மாதிரி சபை இருக்கணும். மூணாவது வாசிங்க 21 அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க, வெளிப்பாடு 21 கடைசி.
1: தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை.
2: மூணாவது நல்லா கவனிங்க, தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யை நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதற்குள் பிரவேசிப்பதில்லை. ஒன்னு கூட உள்ள வராதுன்னு இருக்கு. இன்னைக்கு சபைகளுக்குள்ள என்ன இருக்குது பாத்தீங்கன்னா, விபச்சார சபைக்குள்ள இருக்க வேண்டியதெல்லாம் மனவாட்டி சபைக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. ஒரு வசன வாசிங்க, எசேக்கியேல் புத்தகம் 8 அதிகாரம் 6 வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 8:6 வாசிங்க.
1: அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவறுப்புகளை காண்கிறாய் அல்லவா?
2: ஆண்டவர் சொல்றாரு, தீட்டுள்ளதும் அருவறுப்புள்ளதும் பொய்யை நடப்பிக்கிற ஒன்றும் உள்ளே வரக்கூடாது. அப்படி வந்தா என்ன ஆகும்? வசனம் சொல்லுது 8:6 எசேக்கியேல், தேவன் சபையை விட்டு தூரம் போவார். என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் பண்ணும்படியான காரியங்கள் என்ன இருக்குது? தீட்டுள்ளதும் அருவறுப்புள்ளதும் பொய்யை நடப்பிக்கிறது உள்ள வந்துருச்சு. உள்ள வந்தோடனே ஆண்டவர் சொல்றாரு, நான் வெளியே போயிடுவேன். இன்னைக்கு பாதி சபைகளுக்குள்ள தீட்டுள்ளதும் அருவறுப்புள்ளதும் உள்ள இருக்குது. ஒரு காலத்தில் ஆவிக்குரிய சபை எதெல்லாம் ஆண்டவர் அருவறுக்கிறார் அங்க இருக்குது. நீங்க வீட்டில் போய் அந்த எசேக்கியேல் 8 மார்க் பண்ணிக்கங்க. 8 வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அந்த அருவறுப்பு, அவர் சொன்ன அருவறுப்பெல்லாம் இன்னைக்கு சபைகளுக்குள்ள தலை விரிச்சாடுது எல்லாம். நான் ஒரு 2 காரியத்தை மாத்திரம் சொல்லிட்டு போறேன். அந்த எசேக்கியேல் 8:10 வசனத்தை வாசிங்க பார்ப்போம்.
1: நான் உள்ளே போய் பார்த்த போது இதோ சகலவித ஊரும் பிராணிகளும் அருவறுப்பான மிருகங்களும் ஆகிய இவைகளின் சுரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் சுவரில் சுற்றிலும் சித்திரம் தீரப்பட்டு இருந்தன.
2: அங்க 2 விஷயம் இருக்கு. ஒன்னு உள்ளுக்குள்ள ஃபுல்லா பெயிண்டிங்ஸ், விக்கிரகத்துடைய பெயிண்டிங்ஸ். ரெண்டாவது மிருகம் உள்ள இருக்குது, மிருகத்துடைய பெயிண்டிங்ஸ் இருக்கு. இது ஒரு பீரியட்ல நம்ம பார்த்தோம் சொன்னா ஆர்சி சபையில தான் இருக்கும். ஆர்சி சபைக்கு நமக்கு என்ன வித்தியாசம், அவங்க சபையில ஃபுல்லா பெயிண்டிங்ஸ் இருக்கும். இயேசுநாதர் கீழே தடுக்கி 7 விழுந்ததுல ஆரம்பிச்சு அவர் நிமிந்து பரலோகம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வரைக்கும் மொத்தம் பெயிண்டிங்ஸ் இருக்கும். அதுல பெயிண்டிங்ஸ் இருந்தாலே அது ஆர்சி சபை தான். இப்ப பெரும்பாலான சபைகள் பெந்தகோஸ்தே சபைகளுக்குள்ள போனீங்கன்னா வசனமே கிடையாது, எல்லாம் அழகா பெயிண்ட் பண்ணி இப்ப நம்ம சுத்தி வசனமா போட்டிருக்கிறோம். அந்த சின்ன சபையில இருந்த காலத்துல இருந்தே நம்ம வெறும் வசனம் தான் போட்டிருப்போம் வாழ்ல, இப்பவும் ஃபுல்லா வசனம் தான் போட்டிருக்கிறோம். பெரும்பாலான சபைகள், நான் சொல்றது 180% சபைகள், 180% சபைகள். நான் ஒரு வருஷத்துக்கு மினிமம் 50 சபைகளுக்கு போவேன். 80% சபைகள் பார்க்கிறேன் வசனமே கிடையாது, எல்லாம் அழகழகா பெயிண்டிங்ஸ், மானு குதிரை எல்லாம் ஓடுது, புல்பீட்டில் வசனமே கிடையாது, சுத்தி வசனம் கிடையாது. முந்திலா பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள் வசனம் இருக்கும், இப்ப வசனம் இல்ல. வசனத்துக்கு பதிலாக இப்ப என்ன இருக்குதுன்னா கிறிஸ்மஸ் தாத்தா மான் வண்டியை பிடிச்சிட்டு நிற்கிறார் இருக்கு, அதான் இருக்கு. ஸ்ரீலங்கால ஒரு சபையில கூப்பிட்டுருந்தாங்க பிரசங்கத்துக்கு, நான் கொஞ்சம் முன்னாடி போயிட்டேன், சொன்ன டயத்துக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே வந்தாங்க. பார்த்தா சபையில ஃபுல்லா வசனமே இல்லை, மருந்துக்கு கூட ஒரு வசனம் இல்லை. புல்பீட்டில் பெருசா கிறிஸ்மஸ் தாத்தா அப்படி இதை வண்டியை பிடிச்சிட்டு நிற்கிறார், சேரட்ட வண்டியை பிடிச்சிக்கிட்டு. எங்க பார்த்தாலும் வசனம் இல்லை. சரி ஒருவேளை பாத்ரூம்ல எழுதி வச்சிருப்பாங்கன்னு உள்ள போய் பார்த்தா எங்கேயும் இல்லை வசனம். அப்புறமா பாஸ்டர் வந்தாரு, பாஸ்டர்கிட்ட கேட்டேன் என்ன விஷயமா என்ன கூப்பிட்டீங்க பாஸ்டர் அப்படின்னு, வருகையில போறதுக்கு என்ன பண்ணணும்னாரு, உங்க சபை போகாதுன்னு. ஏன்னாரு, ஒரு வசனம் கூட இல்லையா உங்க சபையில. வசன தெளிவா சொல்லுகிறது, நீ என் வசனத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். இன்னைக்கு சபை வசனத்தை கொஞ்சம் கொஞ்சமா மறந்துகிட்டு இருக்குது, சபையில வசனமே இல்ல. வசனம் பார்த்தா அசிங்கமா இருக்குதான், கேட்டா சொல்றான் வீடியோ எடுக்கிறோம், வீடியோல அழகா இருக்கணும். அப்ப அழகா இருக்கணும்னா என்ன பண்ணும், நேச்சுரல்

அப்போ அழகாக இருக்கணும்னா என்ன பண்ணும், நேச்சுரல் சீனரிஸ் போடணும். நேச்சுரல் சீனரிஸ் அழகுன்னு எவன்டா சொன்னான்? நேச்சுரல் சீன் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு காலத்தில் ஏன் பரிசுத்தவான்கள் வசனம் எழுதி போட்டாங்கன்னு தெரியுமா? நமக்கு முன்னாடி இருந்த பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்களே அவங்க எல்லாம் பைத்தியக்காரங்க இல்லை. இன்னைக்கு இருக்கிறவங்க பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்துடுறாங்க, இல்லைனா வந்து எப்படியோ வந்துடுறாங்க. அன்னைக்கு இருந்தவங்களுக்கு அதெல்லாம் இல்லை, ஆனால் ஆவியில் இருந்தாங்க அவங்க அத்தனை பேரும். அவங்க ஸ்பிரிட்ல நடத்தினாங்க. அவனுக்கு இந்த அறிவெல்லாம் இல்லை, ஒரு அறிவு இருந்துச்சு, தேவன் சொல்றதை செய்யணுங்கிற அறிவு இருந்துச்சு, சபையில வசனமா இருந்துச்சு. என்ன காரணம், எதுக்கு பரிசுத்தவான்கள் வசனம் எழுதி போட்டாங்க? எவனாவது சூசைடுக்கு போவான், தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு. அந்த வழியா போகிறவன் என்ன பண்ணுவான், அது என்னமோ தெரியாது, சூசைட் பண்ணிக்க போறவன் சர்ச்சை பார்த்தோன்னா ஜோம் மட்டும் சூசைட் பண்ணலான்னு ஒரு முடிவெடுப்பான். எப்பவுமே சர்ச்சுக்குள்ள வந்து செல்ஃபா சூசைட் பண்றவனா இருக்கும், அது வேற விஷயம். சர்ச்சுக்கு வந்து அதுக்கப்புறமா சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு, அது சாக போறோம் அத்தனை பேருக்கு அப்படி ஒரு எண்ணத்தை கத்தர் கொடுத்துருவாரு. அது கடைசி சான்ஸ், அவனுக்கு லாஸ்ட் சான்ஸ். அவன் சூசைட் பண்ணிக்க போகும்போது உள்ள வருவான் பாருங்க. இங்க அப்ப அங்க ஊழியக்காரங்க எல்லாம் இருக்க மாட்டாங்க, ஏன்னா வீக் டேஸா இருக்கும், ஊழியக்காரங்க இருக்க மாட்டாங்க, வெளியே ஊழியத்துக்கு போயிருப்பாங்க. அவங்ககிட்ட பேசுறதுக்கு ஆள் இருக்காது, ஆனால் அங்க இருக்கிற வசனம் அவனோடு கூட பேசும். அந்த வசனம் அந்த ஆத்மாவை காப்பாத்திரும். ஆளே தேவையில்லைங்க, வசனம் காப்பாத்திரும் ஆத்மாவை. அப்படி ரட்சிக்கப்பட்டு வந்தவன் கோடி கணக்கானவன் இருக்கிறான். ரோட்ல கடந்த வசனத்தை படிச்சு ரட்சிக்கப்பட்டவனா எத்தனையோ பேர் இருக்கிறான். அதனாலதான் அதுக்கு நித்திய ஜீவ வசனம்னு பேர் உண்டு. அந்த வசனத்துக்கு உயிர் இருக்குது. அதனாலதான் எழுதி போட்டாங்க பரிசுத்தவான்கள். நரகலான விக்கிரகங்கள் எது, ஊரும் பிராணிகளும் சகல மிருகங்களும் சித்திரம் தீட்டப்பட்டிருந்தது. இன்னைக்கு வந்துருச்சு சபைக்குள்ள. ஒரு காலத்துல ஆவிக்குரிய சபைக்குள்ள எதுவுமே இருக்காது. ஆவிக்குரிய சபைக்குள்ள வசனம் இருக்கும். ஆவிக்குரிய ஊழியக்காரனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒன்னே ஒண்ணு தெரியும், சோதரம் சோதரம் சோதரம் சோதரான்னு இருப்பான். ஆர்சி சபையில பெயிண்டிங்ஸ் இருக்கும், ஆர்கன் இருக்கும், எல்லாருக்கும் எல்லாம் வச்சு கிராண்டா இருக்கும். ஆனா எவனுக்காவது பிசாசு பிடிச்சிட்டா ஃபாதர் சொல்லி அனுப்புவாரு, ஊருக்கு வெளியே ஒருத்தன் கொட்டா அடிச்சிட்டு இருக்கிறான் பாருங்க, அவங்ககிட்ட கூட்டிட்டு போங்க. ஏன், அவருக்கே தெரியும் பிசாசு அவனுக்கு தான் பயப்படும், உனக்கு பயப்படாது. ஆவிக்குரிய ஊழியக்காரங்க அந்த பவர் இருந்துச்சு. சபையை சுத்தி வசனம் இருந்துச்சு. இன்னைக்கு எங்க அருவறுப்பான விக்கிரகங்கள்? வசனம் இல்ல. விசுவாசிகளுக்கு சொல்றேன், வீடுகள்லயும் அதான். தயவு செய்து ஆவிக்குரிய சபைக்கு வந்த உடனே நாங்க கொடுத்த மூல உபதேசம், எங்களுக்கு எல்லாம் என்ன மூல உபதேசம், வீட்டுல இருந்த இயேசுநாதர் போட்டோ, அவங்க அம்மா போட்டோ, அப்பா போட்டோ தூக்கி வெளியே போடுங்க. அது உங்களுக்கு கூட பேசாது, அது இயேசுநாதர் இல்ல, அது அவங்க அம்மா இல்ல, தூக்கி வெளியே போடுங்கன்னு சொன்னோம். அதான் மூல உபதேசம். அதுக்கு பதிலா வசனத்தை வாங்கி மாட்டுங்கன்னு சொன்னோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இயேசுநாதரும் அவங்க அம்மா எல்லாரும் கேலண்டர் வழியா வராங்க வீட்டுக்குள்ள. இயேசு கூப்பிடுறதுல ஆரம்பிச்சு இயேசு உட்கார்ற வரைக்கும் எல்லா ஊழியும் இருக்கு. இயேசு பக்கத்தில் என்ன வேணா போட்டுக்கலாம், அவ்வளோ ஊழியம் இருக்கு. எல்லா ஊழியக்காரனும் கேலண்டர் போடுறான். அத்தனை கேலண்டரில் இயேசுநாதர் போட்டோ, இயேசுநாதர் முகம். இது இயேசுநாதர் யார் சொன்னது? ஒரு காலத்தில் அது விக்கிரகம், ஒரு காலத்தில் அது அருவறுப்பு, ஒரு காலத்தில் அது சபையில் வைக்கக்கூடாது. இன்னைக்கு அதுவே நம்ம வீட்டுக்குள்ள கேலண்டர் வழியாக இருக்குது. உங்களுக்கு அது அருவறுப்பாக தெரியல பாருங்க. அதனால தான் நான் சொல்றேன், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை மங்கி போச்சு. ஒரு காலத்தில் அது அருவறுப்பாக தெரிஞ்சிச்சு, ஏன்னா நம்ம ஆவி ஷார்ப்பாக இருந்துச்சு. இன்னைக்கு இயேசுநாதர் போட்டோ கேலண்டர்ல வருது, டிவியில வருது, எல்லாத்துலயும் வருது, கேஷுவலா இருக்கு. நம்ம நமக்கு உறுத்தல, ஏன்னா நம்ம மனவாட்டி சபையை குணாதிசயத்தை தாண்டி போயிட்டு இருக்கிறோம். நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஒரு நாள் அதுதான் சொல்ற ஆண்டவர் ஆதியில கொண்டிருந்த அன்பு. அன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்ப நம்ம என்ன சொல்றோம், மெச்சூர்ட் ஆயிட்டோம். மெச்சூர்ட் ஆயிட்டா பாவத்தை அலோ பண்ணலாம்னு அர்த்தமா? ஆண்டவர் தாவீது கிட்ட பிடிச்ச ஒரே விஷயம் என்ன தெரியுமா, என் இருதயத்துக்கு ஏற்றவனை கண்டன் ஏன் சொன்னார் தெரியுமா? அவன் ஆடு மேய்க்கும் போது கர்த்தர்கிட்ட எப்படி அன்பா இருந்தானோ அதே அன்பு தான் அவன் ராஜாவாகும் போதும் இருந்தான். அவனுக்குள்ள எந்த மாற்றமும் இல்லை. அவன் எப்படி ஆடுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடினானோ அதே மாதிரி ராஜாவாயும் ஆடினான். நமக்கு மெச்சூரிட்டி என்ன? மெச்சூரிட்டி அபிஷேகம் பெற்று நல்லா அந்நிய பாஷை பேசிட்டு இருந்த போது இங்க இருக்கிற மூக்கு மூலையெல்லாம் உடைச்சோம் ஆரம்பத்துல. இப்ப மெச்சூரிட்டி வந்துருச்சு. எப்படி மெச்சூரிட்டி? அந்நிய பாஷை பேசுறதே இல்லை. Praise the Lord. Hallelujah. இவ்வளவுதான் வருது, அந்நிய பாஷையே கிடையாது. ஏன்? மெச்சூரிட்டி வந்துருச்சான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி வேற. நீ கொஞ்சம் கொஞ்சமா தேவனை விட்டு தூரம் போய்கிட்டு இருக்கிற. வீடுகளுக்குள்ள அருவறுப்பு டிவி வழியா, வீடுகளுக்குள்ள அருவறுப்பு கேலண்டர் வழியா. இன்னைக்கு வசனத்துக்கு முக்கியத்துவம் இல்லை. இன்னைக்கு உள்ள வந்துருச்சு நரகலான விக்கிரகங்கள், நரகலான ஊரும் பிராணிகள் எல்லாம் உள்ள வர தொடங்கிருச்சு. இன்னைக்கு சில சபைகளுக்கு போறோம், கண்ணில் பார்த்தது தான் சொல்கிறோம். சில ஆவிக்குரிய சபைக்கு போகிறோம், குடில் வச்சுருக்கோம் கிறிஸ்மஸுக்கு. குடில் வச்சு அப்படியே இயேசுநாதர் அவங்க அம்மா எல்லாத்தையும் போட்டு குட்டி குட்டியாக பொம்மை வச்சு குடில் வச்சுருக்கான். இது ஒரு விக்கிரகம்.

0: வழிபாடுன்னு நாம சபைகள் ஆவிக்குரிய சபைகள்ல போன நூற்றாண்டுல வெளியே தள்ளினது இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா சபைக்குள்ள வருது. எதெல்லாம் ஒரு காலத்துல நாம வெறுத்தோமோ அதெல்லாம் இன்னைக்கு சபைக்குள்ள தானாவே வருது. எபேசு சபை காலத்தில் ஆண்டவர் சொல்லுவாரு, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தாரர் உபதேசத்தை நீயும் வெறுக்கிறாய்பார். ஆனா பெருகமுகிட்டு சொல்லும் போது சொல்லுவாரு, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தார் உபதேசத்தை பின்பற்றுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டும்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காலத்துல சபை வெறுத்துச்சு, அதே உபதேசம் கொஞ்ச காலம் கழிச்சு சபைக்குள்ள வந்துருச்சு. சில அருவறுப்புகளை ஆண்டவர் பூமி நம்ம சபைக்குள்ள வராதபடிக்கு அருவறுப்பார். அது போக போக நாள் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமா சபைக்குள்ள வர தொடங்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். ஆரம்பத்தில் நம்ம எப்படி இருந்தோமோ அதே பரிசுத்தம் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது அருவறுப்பு அந்த 8:16 8:16
1: என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கு நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள்.
0: தேவாலயத்துக்குள்ள யார வழிபட்டிருக்கிறான்? சூரிய நமஸ்காரம், சூரிய வழிபாடு. இன்னைக்கு அந்த சூரிய வழிபாடு இன்னைக்கு ஆவிக்குரிய சபைக்குள்ள வருது. கொஞ்சம் கொஞ்சமா ஆவிக்குரிய சபைகளை கொண்டாராம். எப்படி கொண்டாராம்? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்சி சர்ச்சில் எல்லாம் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சாங்க. பொங்கல் வச்சு பொங்கல் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தாண்டி சிஎஸ்ஐ சபைக்கு வந்துச்சு. இப்போ பெந்தகோஸ்தே ஊழியக்காரங்க பெந்தகோஸ்தே சுவிசேஷங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க? பொங்கல் வைப்பது தவறல்ல. ஏன் பொங்கல் வைக்கிறது தவறல்ல? பொங்கல் என்பது பைபிளில் உள்ளதான முதற்பலனான பண்டிகை. அந்த பண்டிகையை நம்ம தான் கொண்டாடணும். அதனால சபையில பொங்கல் வைங்க. சபைக்கு வெளியே பொங்கல் வச்சு கரெக்டா பாத்தீங்கன்னா பொங்கலை வெளியே வச்சு முதுகு வாசலுக்கு இருக்கும், சூரியனுக்கு நேரா அந்த பொங்கல் இருக்கும், அதை வச்சு கொண்டாடுங்க. அது முதற்பலனான பண்டிகை அப்படின்னு சொல்லி இப்ப அனௌன்ஸ் பண்றான். கவனிச்சுக்கொள்ளுங்க, இவனுங்களுக்கு பைபிள்ல சொல்லியிருக்கிற பண்டிகையும் தெரியல, முதற்பலனான பண்டிகைனா என்னன்னு தெரியல, பொங்கல்னா என்னன்னு தெரியல. அதான் பிரச்சனையே. லேவியராகம் 23 7 பண்டிகைகள் இருக்கு. இந்த 7 பண்டிகைகளை குறித்து பைபிள் சொல்லுது, இவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. குலசேயர் 2:16 குலசேயர் 2:16
2: ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது.
0: இரண்டாவது, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, புதிய உடன்படிக்கை அப்பத்தை பிட்டு கொடுத்தார். மூணாவது, முதற்பலனான பண்டிகை, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து முதற்பலனாய் உயிர்த்தெழுந்தார்னு 1 Corinthians அது முதற்பலனான பண்டிகை. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததுதான் முதற்பலனான பண்டிகை. நாலாவது, பெந்தகோஸ்தே பண்டிகை, பரிசுத்த ஆவியானவர் 50வது நாள் ஊற்றப்பட்டது. 5வது, எக்கால பண்டிகை, வருகையின் போது ஊதப்படுறது. 6வது, பாவ நிவர்த்தி பண்டிகை, 7 வருஷம் உபத்திரவ காலம். 7வது, கூடார பண்டிகை, 1000 வருஷம் அரசாட்சி. அவ்வளவுதான். 7 பண்டிகையின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. கூடார பண்டிகை 1000 வருஷம் அரசாட்சிக்கு அப்புறம் நித்தியம் வந்துடும், நியாய தீர்ப்பு நித்தியம். இதுக்கும் பொங்கலுக்கும் என்ன சம்பந்தம்? எங்க வந்துச்சு பொங்கல்? இங்க இவனுக்கு என்ன இப்ப அர்த்தம் கேட்டீங்கன்னா, எல்லா பண்டிகையும் இப்போ சபைக்குள்ள கொண்டாடணும், அதை கொண்டாடணும், அதுக்கு ஒரு கிறிஸ்தவ முலாம் பூசணும், அதுக்கு பேரு பொங்கல். அதாவது ஆரோன் பொன் கண்ணு குட்டி செஞ்சிட்டாருல்ல, கண் கண்டி செஞ்சுட்டு அதுக்கு ஒரு பேர் வைப்பாரு. என்ன பேர் வைப்பாரு? கர்த்தருக்கு பண்டிகைன்னு பேர் வைப்பாரு. செஞ்சது பொண்ணு கண்ணு குட்டி, அந்த கண்ணு குட்டியை செஞ்சிட்டு அதுக்கு பேரு கர்த்தருக்கு பண்டிகை. அதே மாதிரி இன்னைக்கு உலகத்தின் பண்டிகை எல்லாம் சபைக்குள்ள கொண்டாடும். ஏன்? இன்னைக்கு களியாட்டம் வந்துருச்சு, அருவறுப்பு சபைக்குள்ள வந்துருச்சு, தீட்டுள்ளது சபைக்குள்ள வருது, அதை கொண்டாடணும். நேரடியா கொண்டாட முடியாது, அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறான், கர்த்தருக்கு பண்டிகை. பொங்கல் என்பது முதற்பலனான பண்டிகை. போய் விசுவாசிகள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அந்த சபையில பொங்கல் வைக்கிறான், இந்த சபையில பொங்கல் வைக்கிறான், இங்க அது வைக்கிறாங்க, இங்க இது வைக்கிறாங்க. சபைக்குள்ளே புறஜாதியார் பண்டிகை ஒரு நாளும் வரக்கூடாது. சபைக்குள்ள அந்நிய அக்கினி ஒரு நாளும் வரக்கூடாது. இது பரிசுத்த ஸ்தலம். இங்க தீட்டுள்ளது அருவறுப்பு உள்ளது உள்ளே நுழைய கூடாது. இன்னைக்கு கொண்டாந்துட்டான் புறஜாதியார். பழைய ஏற்பாட்டு காலமா இருந்து ஆசாரிப்பு கூடாரமா இருந்தது அன்னி அக்கினி வந்ததுக்கு ஒரே ஆட்டி தான். புதிய ஏற்பாட்டுல கிருபை நாள் பொழைச்சுக்கிச்சு. இன்னைக்கு தீட்டுள்ளது அருவறுப்பு உள்ளது. சிறப்பான டிரெஸ் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு தகுதி உண்டு, எல்லாமும் தகுதியாகிறாது. டிரெஸ் போடுங்க, காஸ்ட்லி டிரெஸ் கூட போடுங்க, தப்பு இல்ல. அருவறுப்பான டிரெஸ் போடாதீங்க. பையன் பேண்ட் போடுறான், வாங்கி கிழிச்சானா கிழிச்சதை வாங்கினானு தெரியல. தொடையில கிழிஞ்சிருக்குது, பின்னாடி கிழிஞ்சிருக்குது. ஒரு சபைக்கு போயிட்டு இருக்கிற அவன் முன்னாடி போறான், ஒரு பையன் அந்த பேண்ட் விளவா வேணாமா விளவா வேணாமான்னு பின்னாடி ஆடிட்டே இருக்குது. நான் அவங்ககிட்ட சொல்றேன், தம்பி இந்த பேண்ட் கீழே உழுந்துரு மாதிரி இருக்கு, கொஞ்சம் மேல தூக்கி போடுப்பான்னு சொன்னேன். அவன் சொல்றான், அண்ணா ஃபேஷன்ன்றான். மோஷன் போற இடத்துல என்னடா ஃபேஷன். சபை என்பது ஒரு ஒழுங்கு இல்ல, சபையில ஒழுங்கினோ. மத்தவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் வருது? சபைக்கு டிரெஸ் போட்டுக்கிட்டு வருது பொம்பளை பிள்ளை, இங்க இருந்து இங்க வரைக்கும் போட்டது ஜல்லட மாதிரி இருக்கு. இது போடுதா வேணானே தெரியல, எதுக்கு போட்டிருக்க எல்லாம் தான் தெரியுது. கேட்க முடியாது, கேட்டா கோவம் வந்துடும், உடனே கோச்சிக்கிட்டு போயிருது. உங்களுக்கு ஏத்த மாதிரி சபை தொடஞ்சு பத்து பேர் திறந்து வச்சிருக்கான், எப்படி வேணாலும் வா, எப்படி வேணாலும் பண்ணு, என்ன பண்ணாலும் பரலோகத்துக்கு போயிடலாம். கவனிச்சுக்கொள்ளுங்க, இப்படித்தான் இருக்கணும்னு பைபிள் சொல்லுது, அப்படித்தான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். எப்படி வேணாலும் இருந்தா பரலோகத்துக்கு போலாம்னா அதுக்கு பைபிளும் காரணம் இல்லை, நாங்களும் காரணம் இல்லை. சபை என்பது ஒழுங்கு, பரிசுத்தம். உன்னை பார்த்தா கிறிஸ்துவ பார்க்கணும். ரோமர் 8:29 வாசிங்க ஒரு தடவை. ரோமர் 8:29
1: தம்முடைய
0: குமாரன் அநேக சகோதரர்களை முதற் பேறானவனாய் இருக்கும்படிக்கு
1: தேவன் எவர்களை
0: முன்னறிந்தாரோ
1: அவர்களை
0: குமாரனுடைய ஒப்பாய். நல்லா கவனிங்க, குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய். இயேசுவ பார்க்கணும், உன்ன பார்த்தா உன் சாயல் இயேசுவின் சாயல போல இருக்கணும். அது எப்படிங்க? நீல முடியோட தாடியோட பங்கு வச்சுட்டு வரவா? இல்ல. பேதுரு இயேசு கூடவே போறாரு, இயேசுவ பிடிச்சிட்டு போறாங்க, கூடவே போறாரு. போய் அந்த குளிர்காயிற இடத்துல உட்கார்றாரு, நெருப்பு பக்கத்துல. அந்த வேலைக்காரமா கேட்கிறாங்க அவரை பார்த்து, நீயும் அந்த கலிலேயின் கூட இருந்தவன் தானே, உன் பேச்சு காட்டுகிறதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? 3.5 வருஷம் இயேசுவோட இருந்து இருந்து இருந்து பேதுருவின் பேச்சும் இயேசுவின் பேச்சும் ஒரே மாதிரி இருக்கிறது. 3 வருஷம் இயேசு கூட இருந்ததுக்கே அவன் பேச்சு மாறுச்ச. 30 வருஷம் இயேசு கூட இருக்கிறீங்களா, என்ன மாறுச்சு? 10 வருஷம் 15 வருஷம் சபைக்கு வரீங்களா, என்ன மாறி இருக்கு? ஒரு மாற்றம், பேச்சில மாற்றம், செய்கையில மாற்றம், சிந்தனையில மாற்றம், பார்வையில மாற்றம், ஒரு கிடையாது. வந்த மாதிரி அப்படியே இருக்கு. என்ன மாற்றம் இருக்கு? அதே சிந்தனையில பார்வையில கோளாறு இருக்கு, அதே பேச்சில இன்னும் கெட்ட வார்த்தை வந்துகிட்டா இருக்குது. சபைக்கு வந்தோம்னா உன்னை என்னையும் பார்க்கிறவன் இயேசுவ பார்க்கணும். நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. சுவிசேஷம் என்பது சொல்லுவதை விட வாழ்வது. நீங்க தான் நிருபங்கள், நீங்க தான் சுவிசேஷம். உங்களை பார்த்து ரட்சிக்க பண்ண ஒருத்தன், உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சுவிசேஷமே சொல்லக்கூடாது. உன்னை பார்த்து அவன் இயேசுகிட்ட வரணும். உன் வீட்டில் இருக்கிற சந்தோஷத்தை பார்த்து அவன் வரணும். உன் வீட்டில் இருக்கிற சமாதானத்தை பார்த்து அவன் வரணும். உன் வீட்டில் எப்ப பார்த்தாலும் டிவி ஓடிச்சுன்னா அவன் எப்படி வருவான் சபைக்கு? உன் வீட்டில் எப்ப பார்த்தாலும் சண்டை நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா அவன் எப்படி வருவான் சபைக்கு? உன் பிள்ளை எப்ப பார்த்தாலும் கெட்ட வார்த்தை பேசி சினிமா தியேட்டருக்கு போயிருந்துச்சுன்னா அவன் எப்படி வருவான் சபைக்கு? சபைக்கு எதுக்கு வரும்? குமாரனின் சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி. இன்னைக்கு நம்மளை பார்த்தா எப்படி இருக்குது? நல்ல ஷார்ட்டா முடி அடிச்சுட்டு மேல மாத்திரம் முடி கொண்ட மாதிரி வச்சிருக்கான். மீசையே எல்லாமே தாடி மாத்திரம் இவ்வளவு தூரத்துக்கு தொங்குது. இது ஒரு கம்மல் போட்டு வந்திருக்குது, இப்படி போட்டு இப்படி. நான் சொல்லுவேன், இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? பிள்ளைகளே கிடையாது. இது காரணம் பிள்ளைகள் கிடையாது. இந்த வாங்கி கொடுக்குற ஆள் ஒன்று இருக்குல்ல, அவங்கள கூப்பிட்டு ரெண்டு கொடுத்தோம்னா சரியா போயிடும். அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க தான் கஷ்டப்பட்டோம், எங்க பிள்ளைகளாவது நல்லா இருக்கட்டும். உன் பிள்ளை நல்லா இருக்கட்டும், யார் நாசமா பொண்ணு யார் சொன்னது? நல்லா இருக்கட்டும், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு தகுதி உண்டு, ஆனால் எல்லாமும் தகுதியா இராது. இங்கிலாந்து ராணியை பார்க்கணும்னா சில விதிமுறைகள் இருக்கு. யாரா இருந்தாலும், அவர் எந்த நாட்டு பிரதமரா இருந்தாலும், அவருக்கு ஒரு விதிமுறை இருக்கு. வந்து ராணி பக்கத்தில் நிற்கும் போது ஷூல இருந்து தலை வரைக்கும் மூடி இருக்கணும், தலை மட்டும்தான் திறந்திருக்கணும், கை கூட இவ்வளவுதான் கொடுக்கணும். அதுக்கு ஒரு கிளாஸே இருக்குது. அதே மாதிரி அந்த பிரதமரோட அவர் மனைவி வந்துச்சுன்னா உடம்பு முழுக்க கவுன் போட்டு மூடி இருக்கணும், கை கால் எதுவுமே தெரியக்கூடாது, தலை தொப்பி போட்டு மூடி இருக்கணும். ராணி கிட்ட கை கொடுக்கும்போது இப்படிதான் கொடுக்கணும் ப்ரொசீஜர். ஏன்னா அவங்க உலகத்துக்கே ராணி, அவங்கள பார்க்கறதுக்கு அவ்வளவு பரிசுத்தம் இருக்குதான், உடம்பு தெரியக்கூடாதான். ஒரு உலகத்தின் ராணினிய பார்க்கறதுக்கே இவ்வளவு ப்ரொசீஜர் இருக்குது, இவ்வளவு பரிசுத்தம் இருக்குது. அழியாத ராஜாவை பார்க்க இங்க வர்றோமே, அவரை பார்க்கறதுக்கு எவ்வளவு பரிசுத்தோட வரணும், எவ்வளவு உண்மையோட வரணும். நீ சபைக்கு எப்படி எடுத்து, நீ சபையை எப்படி எடுத்துக்கிட்ட, ஒரு பார்க்குக்கு போற மாதிரி, ஒரு பீச்சுக்கு போற மாதிரி, ஒரு சினிமா தியேட்டருக்கு போற மாதிரி நீ சபைக்கு வர. இங்க உட்காந்து எஸ்எம்எஸ் அனுப்புறது வந்துட்டியா, அது அங்கிருந்து வந்துட்டேன். எங்க இருக்க, பின்னாடி பாரு, முன்னாடி பார்க்க தானே சபைக்கு வந்த. நீ எப்படி பரலோத்து போவ? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கிளாஸ் ரூம்ல தப்பு பண்ணாலே டீச்சர் அடிக்கும். ஆனா இங்க இருக்க டீச்சர் இருக்கார்ல பரிசுத்த ஆவியானவர், அடிக்க மாட்டாரு, நொறுக்குவாரு. உன்னை எங்க நொறுக்கணும்னு அவருக்கு தெரியும். சபை பரிசுத்தத்தின் உச்சம். பூமியில் இருக்கிற இடத்திலேயே எங்க இருந்தாலும் நீ பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு தான் ஆண்டவர் சபைக்குள்ள கொண்டு வச்சிருக்கிறார். ஏன்னா திஸ் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி பிளேஸ், த கேட் ஃபார் த ஹெவன். பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே கேட் இதுதான். தேவனுடைய வீட்டில் தான் ஏணி இருக்குது, அங்கிருந்தா ஏறி மேல போனோம். இது தேவனுடைய வீடு. இனி இந்த இடத்திலேயே கேடித்தனம் பண்ணினா, இங்க உக்காந்து திருட்டுத்தனம் பண்ணினா, இங்க உக்காந்து நீ கண்ணு காட்டிட்டு இருந்தினா, நீ எங்க போய் உருப்பிடுவ? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சபையில ஒழுக்கமா இல்லாதவன் உலகத்துல வேற எங்கேயுமே ஒழுக்கமா இருக்க முடியாது. உலகத்துல எங்க வேணா நீ ஒழுங்கினமா இருக்கலாம், ஆனா சபை உன்னை ஒழுங்குபடுத்தும். அதுக்குதான் ஆண்டவர் சபையை வச்சிருக்கிறார். நீ இங்கேயே ஒழுங்கினமா இருந்தீனா வேற எங்கேயும் ஒழுக்கமா இருக்க முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும், ஆனா நான் சொல்றதெல்லாம் கடினம் கிடையாது. 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேசுனதெல்லாம் கேட்டீங்கன்னா செத்தே போவிய. நாங்களும் அதை கேட்டு வளர்ந்தவங்க. அதனாலதான் கர்த்தருடைய கிருபையில ஊழியக்காரன் நிக்கிறோம். அவருக்கு பின்னாடி 40-50 ஊழியக்காரன் உருவாயிருக்கிறான்னா காரணம் அதுதான், வாயிலிருந்து வந்த வார்த்தைகள், அப்படிப்பட்ட வார்த்தைகள். அவர் ஏறி நிக்க, நேத்து ஒருத்தன் சொன்னான், அவர் ஏஞ்சி நிக்கும் போது ஒரு அபிஷேகம் இறங்குதுன்னா. நாங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி அதை கண் கூட கண்டவங்க. இன்னைக்கு நாங்க நான் பேசுறது வேணா உங்களுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும், ஜெகன் ஓவரா பேசுறாரு அப்படின்லாம் நீங்க சொல்லலாம், சொல்லிட்டு போங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நாங்க என்ன பெற்றுக்கொண்டோமோ அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறோம். நான் ஒன்றும் ஏன் சுயமா பேசல, பைபிள்ல எனக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சோ, என் ஊழியக்காரன் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதைத்தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இது பரிசுத்தத்தின் உச்சம், சபை. இங்கே தீட்டுள்ளதும் அருவறுப்புள்ளதும் பொய்யை நடப்பிக்கிற ஒன்றும் உள்ளே வரக்கூடாது. உன்னை பார்க்குறவன் இயேசுவை பார்க்கணும். உன்னை பார்த்த உடனே இயேசு ஞாபகம் வரணுங்க அவனுக்கு. உன்னை பார்த்தோன்னு இச்சே வரக்கூடாது, உன்னை பார்த்தா இயேசுவோட ஞாபகம் வரணும். உன்னை பார்த்தோடனே அவனுக்கு ஒரு இச்சை தோணவே கூடாது. ஆணை பார்த்தா பெண்ணுக்கும், பெண்ணை பார்த்தா ஆணுக்கும் சபைக்குள்ளே தோணவே கூடாது. உன் மேல் தேவன் இருப்பாரானால் இயேசுவை பார்த்த எந்த பொண்ணுக்கும் இச்சையே வரல. இயேசு எந்த பொண்ணையும் இச்சையை பார்க்கவும் இல்லை. காரணம், அவர் மேல் இருந்த அபிஷேகம் அப்படிப்பட்டது. அந்த அபிஷேகம் உன் மேல் இருக்குமானால் உன்னையும் அப்படித்தான் பார்ப்பார்கள். நீ அப்படி மாறணும். அதுக்குதான் சபை. இயேசுடைய பரிசுத்தத்தின் உச்சம் பாக்குறீங்களா? இயேசுடைய பரிசுத்தத்தின் உச்சம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்களா? யோவான் எழுதின சுவிசேஷம் 4 வாசிங்க, 27 வசன வாசிங்க.
3: அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள்.
0: முதல்ல பாருங்க, இயேசுநாதர் ஒரு பொண்ணோட தனியா பேசுறாருன்றதே என்ன விஷயம்? ஆச்சரியமான விஷயம். இயேசுநாதர் ஒரு பொண்ணோட தனியா பேசுறாருங்கிறது ஆச்சரியமான விஷயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அது வரைக்கும் எந்த பொண்ணோட தனியா பேசினதே இல்லைன்னு அர்த்தம். பரிசுத்தத்தின் உச்சத்தை கவனிங்க. 33 வாலிபன் இயேசு, ஒரு பெண்ணோட பேசுறத பார்த்து சுத்தி இருக்கிறான், ஆச்சரியப்படுறான், என்னடா ஆண்டவர் ஒரு பொண்ணோட பேசுறாரு. அந்த அளவுக்கு பரிசுத்தத்தின் உச்சம். பொண்ணோட பேசினா பரிசுத்தம் போயிருமா? இல்ல, அப்படி அவ்வளவு வெளிப்படை. அது வரைக்கும் அவர் அப்படி பேசினதே இல்ல. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர்.
3: ஆச்சரியப்பட்டார்கள், ஆகிலும் என்ன தேடுகிறார் என்றாவது.
0: என்ன அர்த்தம் அதுக்கு? தூரத்துல இருந்து சீஷன் பாக்குறான் இயேசுவை. இயேசு ஒரு ஸ்திரீயோட பேசுறத பார்த்து ஆச்சரியப்பட்டான். அடுத்து வசனம் என்ன சொல்லுது?
3: என்ன
0: தேடுகிறீர் என்றாவது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தூரத்துல இருந்து பார்க்கும் போது இயேசு எப்படி பேசிருக்கிறார் தெரியுங்களா? அவன் அங்க இருந்து பாக்குறான், இங்க சமாரிய ஸ்திரீ நிக்கிறா, இயேசு எப்படி பேசிருக்கார் தெரியுமா? நேருக்கு நேர் கண்ணை பார்த்து பேசல, இப்படி பேசிருக்கிறார். இப்படி நின்னுகிட்டு, இவனும் புருஷன் இல்லமா, இப்ப இருக்கிறவனும் இல்லமா, பேசுகிறது இன்னார் இருந்தா நீ அவர்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பமா, கீழே பார்த்து இப்படி பேசினத தூரத்துல இருந்து பார்க்கும்போது எப்படி தெரியுது? என்ன தேடுகிறீர் என்றாவது. ஒரு பொண்ணை நேருக்கு நேர் கூட நின்னு பேசாதபடிக்கு தனியா பேசும்போது கீழே பார்த்து பேசுகிற ஆண்டவர் தான்டா என்னுடைய பரிசுத்தத்தின் உச்சத்தின் ஆண்டவர். அந்த தேவன் நம்முடைய தேவன். அந்த பரிசுத்தம் நமக்கு வரணும். அதுதான் குமாரனின் சாயலுக்கு ஒப்பு. உன்னை பார்த்தா தூரத்தில் இருக்க ஆச்சரியப்படணும். இன்னைக்கு இருக்குதா சபையில அலையுது, மேல் மாடிக்கு கீழ் மாடிக்கு அலையுது, சபையில ஓடுது, இங்கே அங்கேயும், எங்க இருக்க எங்க இருக்க எங்க இருந்தா என்ன? சபைக்கு வந்தீனா அப்பா அம்மாவோட வீட்டுக்கு போய் போய் சேர்ற வழிய பாரு, விட்டுட்டு அலையாத. கவனிச்சுக்கொள்ளுங்க, சபை பரிசுத்த ஸ்தலம். ஒரு காலத்தில் ஆசாரிப்பு கூடாரம் மகா பரிசுத்த ஸ்தலம்னு ஒன்று இருந்துச்சு. அது உள்ள ஒரு குற்றம் சொன்னாலும் அடி உழும், செத்து போவான் ஊழியக்காரன். அதுதான் இப்போ நமக்கு சபையா ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். திரைச்சிலையை கிழித்து அதன் வழியாக நம்மளை உள்ளே பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். அப்போ இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்து உட்காரணும்னா நமக்கு எவ்வளவு பயம் இருக்கணும், எவ்வளவு நடுக்கம் இருக்கணும். ஒருவேளை நீங்க அப்படி இல்லாம இதை அசட்டையா நினைச்சீங்கன்னா திருப்பியும் சொல்றேன், நஷ்டம் உங்களுக்கு தான். ஒருவேளை அன்னைக்கு மாதிரி உடனே தேவன் அடிக்காதவராக இருப்பார், ஆனால் அவர் அடிக்கிற காலம் ஒண்ணு வருகிறது, அந்த அடிக்கிற காலத்தை உங்களால் தாங்க முடியாது. அதுக்குதான் ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். சபையை ஆண்டவர் சுத்திகரிக்க விரும்புகிறார். சபை என்பது தீட்டுள்ளதும் அருவறுப்புள்ளதும் பொய்யை நடப்பிக்கிற ஒன்றும் அதற்குள் பிரவேசிக்காது. இது உள்ள வந்தாலே பரிசுத்தம் தான், இது உள்ள நுழைஞ்சாலே ஆண்டவர் விரும்புகிறதான அந்த மகிமை தங்கி இருக்கும். கடைசியா 21 வெளிப்படுத்தின விசேஷம் 24 வசன வாசிங்க, 21-24.
3: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதின் வெளிச்சத்திலே நடப்பார்கள், பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள்.
0: நல்லா கவனிங்க, பூமியின் ராஜாக்கள் அதன் மகிமையும் கனத்தையும் எங்கே கொண்டு வருவார்கள்? சபைக்குள்ளே கொண்டு வருவார்கள். மனவாட்டி சபைனா நம்மளை பார்த்து பூமியின் ராஜாக்கள் எப்படி பண்ணணும்? கனத்தையும் மகிமையும் கொண்டாடணும். நம்மளை பார்த்தா அவனுக்கு ஒரு கனம் வரணும், ஒரு பயம் வரணும். அதுதான் மனவாட்டி சபை. அதுவே விபச்சார சபைகிட்ட பூமியின் ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்களாம்? வாசிங்க 17:1 வாசிங்க, 17:1 வாசிங்க.
3: ஏழு கலசங்களை உடைய அந்த ஏழு தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே.
0: ஒரு வேசித்தன திருச்சபையா இருந்தா பூமியின் ராஜாக்கள் அந்த சபையோட என்ன பண்ணுவாங்க? வேசித்தனம் பண்ணுவாங்க. அதுவே மனவாட்டி சபையா இருந்தா அந்த சபைக்கு என்ன கொண்டு வருவாங்க? கனத்தையும் மகிமையும் கொண்டு வருவார்கள். ஒரு காலத்துல கிறிஸ்தவர்கள்னா ஒரு மரியாதை இருந்துச்சு, அதை நம்முடைய பரிசுத்தவான்கள் சம்பாரிச்சு வச்சு போயிருந்தாங்க. 1st century போன 100 வரைக்கும் சம்பாரிச்சு வச்சிருந்தாங்க. கிறிஸ்தவங்கன்னா ஒரு கணம், ஒரு தப்பு செஞ்சிட்டா எனக்கு தெரியும், ஒரு 30 மணி கேள்வி கேட்கும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா, கிறிஸ்தவங்களா இருந்து இப்படி பண்ணலாமா? ஏதாவது ஒரு தப்புன்னு பேப்பர்ல வந்துச்சுன்னா கிறிஸ்தவங்க செஞ்சிட்டாங்கன்னு வந்தா என்ன சொல்லுவாங்கன்னா, கிறிஸ்தவங்களே வர வர இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படிம்பாங்க. ஏன்னா கிறிஸ்தவன் செய்ய மாட்டாங்கிறது உலகத்தினுடைய நியதி. கிறிஸ்தவன் அப்படி இருந்தான், கிறிஸ்தவ ஊழியர்கள் அப்படி இருந்தார்கள். ஆனா இன்னைக்கு பூமியின் ராஜாக்கள் கனத்தையும் மகிமையும் கொண்டாடுறாங்களா? இன்னைக்கு நம்மளை பார்த்தா ஒரு கனம் மகிமை இருக்குதா? பழைய ஏற்பாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தீர்க்க தரிசியை பார்த்து ராஜாக்கள் பயந்தாங்க, யோவான் ஸ்நானகனை பார்த்து ஏரோது பயந்தான் இருக்கு, ஆகாப் எலியாவை பார்த்து பயந்தான் இருக்கு. வர முடியாதுன்னு போய் சொல்லு அந்த நரிகிட்டனார் இயேசு ஏரோதை பார்த்து, ஆகாவை பார்த்து சொன்னான் நீ ஏன் வந்தான் எலியா. அந்த ஒரு கனம் இருந்துச்சு, ஒரு மகிமை இருந்துச்சு. என்னதான் எலியா மேல கோபமா இருந்தாலும் எலியா வாடானா வந்து நிப்ப ஆகாப்பு, அந்த அளவுக்கு ஒரு கனம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பூமியின் ராஜாக்கள் சபையோடு கூட வேசித்தனம் பண்ணுகிறார்கள். வரான் எம்எல்ஏ எம்பிகள் வரான், ஒரு உதாரணம் வரான், உங்க வீட்டுல எத்தனை பேரு? நாங்க 4, ஆளுக்கு 2000 ஓட்டு கொடுத்துறோம், போட்டுருங்க. நீ காசு வாங்கிட்டு போட்டீன்னா நீ தான் விபச்சார சபை. விபச்சாரி என்ன பண்ணுவா? காசை வாங்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது செய்வா, அவளுக்கு பேர் விபச்சாரி. நீ காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டினா நீ தான் விபச்சார மனவாட்டி. நீ ஓட்டு போட்டு அது உன் இஷ்டம், நீ யாருக்கு வேணா போடுங்க அது உங்க இஷ்டம். ஆனா காசை வாங்கிட்டு போட்டினா நீ விபச்சாரி, வேசித்தனம். முந்தியெல்லாம் சபைக்கு இந்த எம்எல்ஏக்கெல்லாம் வருவாங்க, வந்து ஐயா எங்களுக்காக ஜோம் பண்ணுங்கன்னு தான் கேட்பாங்க, வேற ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. ஐயா எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க, நாங்க ஆட்சிக்கு வரணும்னு ஜோம் பண்ணுங்கயா, நம்மளும் சரின்னு போயிருவாங்க. இப்ப அப்படி இல்ல, கொஞ்சம் வெளியெல்லாம் போய் பார்த்தோம், பார்த்தா பாஸ்டர்கிட்ட வந்து கேக்குறாங்க, உங்க சபையில எத்தனை ஓட்டு? சபையில எத்தனை ஓட்டு? முன்னாடி ஆத்மா போய், இப்ப விசுவாசி போய், இப்ப ஏதாவது என்ன ஆயிருச்சு? ஓட்டு. தலைக்கு என்ன கொடுப்பீங்க? சபைக்கு தலை யாரு? இப்ப யார் தலைக்கு யார் வேலை பேசுறது? இன்னைக்கு சபையில இருக்கிற ஆத்மாக்கெல்லாம் ஓட்டா மாறி ஒரு தலைக்கு 2000 ரூபான்னு விலை பேசி இன்னைக்கு ஓட்டா விக்கிறான் சபைய. இவன் தான் விபச்சார சபை, இதான் வேசித்தனத்தபை. சபைய பார்த்தா உலகத்தின் ராஜாக்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், போலீஸ்காரன் அத்தனை பேருக்கும் பயம் வரணும். உன்னை பார்த்தா இன்னைக்கு என்ன நடக்குது? போலீஸ்காரனும் எம்எல்ஏவும் எம்பியும் பார்த்து நாம பயப்படுறோம். ஏன், என்ன காரணம்? அன்னைக்கு ஆகாபை பார்த்தா எலியா போட்ட போட்டில் ஆகாபை பயப்படுறான். இன்னைக்கு அரசியல்வாதியை பார்த்து நாம பயப்படுறோம். சபை அதில் அடிக்க வருவாங்க, உதைக்க வருவாங்க. உன்னை எவனும் எதுவும் பண்ண முடியாது. அதை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கல. நீ கிறிஸ்துவின் மனவாட்டி. உன் மேல கை வைக்கிற அதிகாரம் உலகத்துல யாருக்கும் கிடையாது. கர்த்தரா உன்னை அப்படி அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். அதுதான் முக்கியம். ஒரே ஒரு சாட்சியை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். ஏசிய சபையினுடைய ஸ்தாபகர் சுந்தர ஐயாவுடைய வாழ்க்கையில் நடந்த சாட்சி அவர் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். ரொம்ப அருமையான சாட்சி. ஒரு தடவை அவருடைய காரை கொண்டு போய் அவருடைய டிரைவர் ஒரு இடத்துல மோதிட்டார். மோதின உடனே காரை ஸ்டேஷன் கொண்டு போயிட்டாங்க. போன உடனே டிரைவர் சொல்லியிருக்கிறாரு, ஐயா என் மேலே தான் தப்பு, காரை தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் ஃபைன் கட்டிடுறேன், தண்டனை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு. உடனே கார் யாருது? இந்த மாதிரி சுந்தர ஐயாவது. ஓனரை வர சொல்லு. இப்போ இவர் சொல்லியிருக்கிறாரு, ஐயா அவங்களாம் போலீஸ் ஸ்டேஷன்லாம் வரமாட்டாங்க, அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளலாம் கால் வைக்க மாட்டாங்க, அதனால் தயவு செஞ்சு வண்டியை கொடுத்துருங்க, நான் என்ன செய்கிறேன், ஃபைன் என்னவோ இல்லை தண்டனையோ நானே வாங்கிக்கிறேன். உடனே அந்த எஸ்ஐ சொல்லிட்டாரு, அது என்ன, சுந்தரத்தை வர சொல்லு. அவருக்கு தெரியாது, அவருடைய மரியாதை அவருக்கு தெரியாது. சுந்தரத்தை வர சொல்லு, அவர் வந்தால் தான் நான் வண்டியை விடுவேன், இல்லைனா தர மாட்டேன். இப்போ தயங்கி தயங்கி ஜப வீட்டுக்கு ஃபோன் அடிச்சிருக்கிறார் டிரைவர், ஐயா அந்த மாதிரி வண்டியை பிடிச்சிட்டாங்க, தப்பு என் மேலே தான், ஆனால் நீங்கள் வந்தால் தான் விடுவேன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. உடனே சுந்தர ஐயா சொன்னாரா, அங்கே இரு தம்பி, ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு வரேன்ட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு போயிருக்கிறார். போய் சுந்தரையா ஸ்டேஷனுக்குள்ளே அப்படி காலை வைக்கிறார். அப்படி காலை வைக்கிறாரு. உள்ளே 4 பேர் இருக்காங்க, ஒரு எஸ்ஐ, 2 கான்ஸ்டபுள், இந்த டிரைவர், ஒரு ரைட்டர், எல்லோரும் இருக்கிறாங்க. அப்படி காலை வைக்கிறாரு. வெச்ச மாத்திரத்தில் 5 பேரும் எழுந்திரிச்சு அப்படி நின்னானா. இவர் யார் என்னன்னு யாருக்குமே தெரியாது. சுந்தரையா யாருன்னு எஸ்ஐக்கு தெரியாது. நின்ன மாத்திரத்தில் அப்படி காலை உள்ளே வச்ச உடனே அப்படி ஏந்திச்சு நின்னானா, ஐயா உங்களுக்கு என்ன வேணும்னு. நானும் அந்த கார் என்னது, நான் தான் சுந்தரம், என்னத்தான் நீங்கள் வர சொன்னீங்க. அந்த டேபிளை திறந்து சாவி எடுத்து கையில் கொடுத்து, நீங்கள் போங்க ஐயா. இவர் சொல்லியிருக்கிறாரு, இல்லை நீங்கள் தான் என்னை வர சொன்னீங்க, ஐயா நீங்கள் போங்க, வண்டி எடுத்துகிட்டு போங்க, தம்பி டிரைவர் வண்டி எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு அனுப்பி விட்டுட்டான். ஒரு கேள்வி கேட்கலை. இன்னும் சுந்தர ஐயா யாருன்னு அவனுக்கு தெரியாது. அவர் மேலிருந்த அபிஷேகம் புறஜாதியாரை எழும்பி நிற்க பண்ணுகிறது. இதுதான் கர்த்தர் ஆவிக்குரியவனுக்கு கொடுத்திருக்கிற கணம். இதான் பூமியின் ராஜாக்கள் கணத்தையும் மகிமையும் கொண்டு வருவார்கள். நீ நானும் வந்து நின்னா இதுதான் நடக்கணும். நியாயமா இதுதான் நடக்கணும். ஏரோது யோவான் ஸ்நானகனை பார்த்து பயந்திருந்தான் இருக்கு. இயேசுவின் மேல் கை வைக்க வேதபாரகரும் பரிசேயர்களும் பயந்திருந்தார்கள் இருக்கு. அது உன் மேல் இருக்கிற அபிஷேகம். இன்னைக்கு நீ ஒவ்வொருத்தனையும் பார்த்து பயப்படுற காரணம் உனக்குள்ள பயம், உனக்குள்ள குற்றம், உனக்குள்ள பாவம், உனக்குள்ள பரிசுத்தம் இல்லை. அந்த பயம் உனக்கு வருது. நீ கர்த்தருக்கு பிரியமானவனா இருந்து, நீ தேவனுடைய மனவாட்டி சபையா இருந்தினா, தைரியமா யாருக்கு முன்பாக எழும்பி நிற்க பண்ண முடியும்? கர்த்தர் எல்லார் கண்களுக்கு முன்பாக உன்னை உயர்த்துவதற்கு வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். நான் சொல்லுவேன், கர்த்தர் அதை செய்வார். இன்னைக்கும் கத்திரத்தை செய்வார். இன்னைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவருக்கு தேவை மனவாட்டி சபை மட்டுமே. ஒரு மனவாட்டி சபை அவருக்கு கிடைச்சா, கத்தர் அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை உன்னை கொண்டும் என்னை கொண்டும் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். விசுவாசிகளுக்கு நான் கடைசியா சொல்லி முடிக்கிறேன், இந்த சபைக்குள்ள வந்த நீ ஒவ்வொருத்தரும் பரிசுத்தத்திலும் விசுவாசத்திலும் கர்த்தர் விரும்புகிற மனவாட்டி சபையா நீ இருப்பினா, தீட்டுள்ளதும் அருவறுப்புள்ளதும் பொய்ய நடப்பிக்கிற ஒன்றும் உனக்குள்ள வராம இருந்தா, நீ போகிற இடங்களில் எல்லாம் கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நீ போகிற இடங்களெல்லாம் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். இப்ப கர்த்தருக்கு தேவை கையில எடுத்து பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம், அது நீயா இருந்தினா, நம்ம சபையா இருந்துச்சுனா, இந்த ஏரியாவை வருகிற வருஷங்களில் கர்த்தர் அப்படி நீ ஒரு மனவாட்டி சபையா மாறினா, உன்னை ரெண்டு மடங்கு பலுகி பெருக பண்ண கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாய் இருப்பார். அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் அப்படி மாறணும், ஒவ்வொருத்தரும் அப்படி மாறணும். மாறும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நாம் யாவரும் எந்திரிப்போம். நாம் ஜெபிக்க போகிறோம். தேவ சமூகத்துல ஆண்டவர்கிட்ட நம்ம சுய பரிசோதனை பண்ண போறோம். கரெக்டா ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ண போறோம். நான் மனவாட்டி சபையா இருக்கணும் ஆண்டவரே. தீட்டுள்ளதும் அருவறுப்புள்ளதும் பொய்ய நடப்பிக்கிற ஒன்றும் எனக்குள்ள வரக்கூடாது ஆண்டவரே. நீர் விரும்புகிற ஊழியக்காரன நான் நிக்கணும், நீர் விரும்புகிற விசுவாசியா நான் நிக்கணும். என்னை பார்க்கிறவங்களை உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. ஒப்புக்கிறது ஜெபம் பண்ணுவோமா? ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களை ஆராய்ந்து பாருங்க. இப்ப ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம், துதிக்க வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம். ரெண்டு நிமிஷம் உங்களை ஆராய்ந்து பாருங்க. வேதம் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்களை ஆராய்ந்து பாருங்க. உங்க ஆவி ஆத்மா சரீரத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இது உங்களை உருவாக்குகிற ஒரு நாள். உன் பக்கத்துல இருக்கிறவனை பார்க்காத, எதிரில் இருக்கிறவனை பார்க்காத, அவன் அப்படி இவன் இப்படி, யாரை பத்தி உனக்கு அவள் இல்ல, நீ என்னன்னு மட்டும் பாரு. வருக வரப்போறது பக்கத்துக்காரனையும் சேர்த்து இல்ல, உனக்கு மட்டும். நீ எப்படி இருக்கிறியோ அப்படித்தான் வருகிற நீ போக முடியும். யாரையும் நீ குற்றம் தீர்க்காது, யாரையும் நியாயம் தீர்க்காது. எதையும் நிறுத்து. அந்த சபை சரியில்லை, இந்த சபை சரியில்லை, அவன் பரலோகத்து போக மாட்டான், இவன் பரலோகத்து போக மாட்டான், எவன் போனா என்ன, எவன் போகாட்டி என்ன, நீ போகணும், நாம் போகணும். அதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட். உன்னை ஆராய்ந்து பார். உன் ஆவி ஆத்மா சரீரம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்குன்னு பார். உன் ஆத்மா மண்ணோட ஒட்டிக்கிட்டு இருக்குதா? கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, பொருளாசை, மண்ணாசை, பெண்ணாசை, மூர்க்கம், கோபம், மாம்சத்தின் கிரியைகள், எதெல்லாம் காணப்படுதுன்னு பார். இது நீக்கி போடுறதுக்கான ஒரு காலம். இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு எது இதை வச்சிருக்கிறாருன்னா, நீ குற்றவாளின் குற்றம் தீர்க்கறதுக்கு இல்ல, உன்னை ஆண்டவர் சுத்திகரிக்க விரும்புகிறார். நம்மளை சுத்திகரிக்க விரும்புகிறார் ஆண்டவர். மாசற்ற மனவாற்றிய மாத்த விரும்புகிறார் அவர். விரும்புகிற மனவாற்றிய மாத்த விரும்புகிறார். இன்னைக்கு நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க போகிறோம். இன்னைக்கு உண்மையிலேயே கத்தர் உன் கூட பேசி இருப்பார்னா, உன்னோட கத்தர் இடைபட்டு இருப்பார்னா, இன்னையிலிருந்து நான் கர்த்தர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ போறேன், இனி நான் உலகம் விரும்புகிற அல்ல கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை வாழ போறேன், நான் அவருக்கு மனவாட்டியா மாறணும் நீ ஆசைப்பட்டினா, உன்னுடைய ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல், ஆண்டவரே நீர் விரும்புகிறபடி நான் மாறணும் ஆண்டவரே, நீர் விரும்புகிறபடி நான் மாறணும் ஆண்டவரே, வேற ஒண்ணுமே எனக்கு வேணாம், நீங்க என்ன சொல்லுங்க அதுதான் எனக்கு வேணும். இந்த உலகத்துல உள்ள ஆஸ்தி சம்பாத்தியம் பொருள் பெருமை பட்டம் பதவி ஜாதி பெருமை எல்லாம் ஒளிஞ்சு போயிடும், எல்லாம் காணாம போயிடும். ஒன்னே ஒன்னு தான் நிக்கும், தேவன் உண்மையில் வைத்ததான அபிஷேகம் மட்டும் கடைசி வரைக்கும் நிக்கும். அவர் அழைத்த அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாதவைகள், அது உன் மேல நிக்கும். ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே நீங்க என் கூட இருங்கப்பா, நீங்க என் கூட இருங்கப்பா, வேற எதுவும் எனக்கு வேண்டாம். உபகரத்தை ஜெபம் பண்ணுவோமா? தேவன் ஆவியில நிறைஞ்சு ஆண்டவர்கிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து, தேவ சமூகத்துல ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீர் விரும்புகிற ஒரு பரிசுத்த வாழ்க்கை, நீர் விரும்புகிறதான ஒரு அபிஷேகம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த ஆவியானவரே, ஒரு விசை உடைய ஜனங்களை மூடுவீராக, ஒரு விசை ஒரு விசை, எல்லா மாம்ச கிரியைகளும் நிர்மூலமாகட்டும், கண்களின் இச்சைகள் எல்லாம் நிர்மூலமாகட்டும், மாம்சத்தின் இச்சைகள் எல்லாம் நிர்மூலமாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசை இறங்கி வருவீராக, இடம் முழுவதும் திருச்சபை முழுவதும் ஒவ்வொருத்தர் மேலும் ஒவ்வொருத்தர் மேலும், சிறியோர் பெரியோர் வயதானவர்கள் முதியோர்கள் இளைஞர்கள் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவீராக, ஒவ்வொருத்தரையும் நிரப்புவீராக. உச்சம் தலை முதல் உள்ளம் காலம் வரைக்கும் எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆவியானவர் ஒரு விசை நம்மை சுத்திகரிப்பார். விட முடியாத பாவங்கள் எல்லாம் இன்றோடு கூட ஒழிக்கப்பட்டு போகும். ஆவி ஆத்மா சரீரத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடு, எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க. ஏதெல்லாம் விலகினும் பாருங்க, இப்ப ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இந்த நிலைமையில் நான் விழுந்தேன், அந்த நிலைமையில் என்ன தூக்கி எடுப்பங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் சபையை பார்த்து சொல்றார், என்ன நிலைமையில் நீ விழுந்தாய் என்பதை நீ நோக்கி பாருன்னு சொல்றாரு. இது தூக்கி எடுக்கிற ஒரு நேரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஒட்டு மொத்தம் முன்னாடி இருக்கிறவங்க பின்னாடி இருக்கிற அத்தனை பேரும் தேவ சமூகத்துல என்ன தூக்கி எடுங்கப்பா, சொல்லுங்க நின்ன தூக்கி எடுங்கப்பா. மீண்டும் உமக்கென்று வல்லமையான ஒரு கருவியாக, தேவன் விரும்புகிற ஒரு பாத்திரமாக, வல்லமை உள்ள சாட்சியாக, கர்த்தருக்காக எழுமி பிரகாசிக்கிற வைராக்கியம் உள்ள ஒரு ஊழியக்காரனாக, ஆண்டவரே நீர் வருகிற வரைக்கும் என்னுடைய அக்கினி இந்த இடம் முழுவதும் பற்றி எரிவதாக, என் வீடுகளிலே பற்றி எரியட்டும், திருச்சபைகளிலே பற்றி எரியட்டும், ஆபீஸ்ல பற்றி எரியட்டும். என்னை பார்க்கிறவன் உன்னை பார்க்கணும் ஆண்டவரே, சொல்லுங்க பாப்பா ஆண்டவர்ட்ட, என்ன பார்க்கறவன் உங்களை பார்க்கணும், எனக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னு தெரியப்படுத்தணும் ஆண்டவரே. அந்த அபிஷேகம் வெளிப்படணும், பூமியின் ராஜாக்கள் கனத்தையும் மகிமையும் கொண்டு வரணும். நீ மட்டும் கரெக்டா இருந்து பாரு, உன்னுடைய சுப்பீரியர்ஸ் உனக்கு மரியாதை கொடுப்பாங்க. நீ கரெக்டா இருந்து பாரு, உனக்கு மேல இருக்கிற அதிகாரிகள் உனக்கு மரியாதை கொடுப்பார்கள், உன்னை விட பெரிய பெரிய படிப்பாளிகள் உனக்கு மரியாதை கொடுப்பார்கள். நீ தேவனுக்குள்ள இருந்தா, நீ நீதிமானா இருந்தா, உனக்கு மேல கர்த்தர் ஒருத்தரையும் வைக்க மாட்டாரு, எல்லாருக்கும் மேலே கர்த்தர் உன்னை கொண்டு போய் நிறுத்துவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் நினைச்சா ஆடு மேய்க்கிறவனை ராஜாவா மாத்தவும் முடியும், கர்த்தர் நினைச்சா ராஜாவை புல்லு மேய வைக்கவும் முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீ ஒப்புக்கொடுத்த ஜோமன் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை இன்று பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் மத்தியில பெரிய காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ ஜீசஸ். இந்த அபிஷேகம் நிறைந்ததான இந்த ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் மத்தியில வல்லமையாய் செயல்பட்டதுக்காய் நன்றி. ஒரு வேறுபாடை எங்களுக்குள்ள நீ கட்டளையிட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இது முதல் கொண்டு ஆண்டவரை எங்களுக்குள்ள ஒரு பெரிய சுத்திகரிப்பு வரட்டும். இது முதல் கொண்டு ஆண்டவரை எங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரட்டும். நீர் விரும்புகிறபடி ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் காண கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.

0: கர்த்தரை தந்த வசனம் 1 சாமுவேல் 2:7.
1: அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர்.
0: அவர் தாழ்த்துகிறவரும் அவர் தான்
1: உயர்த்துகிறவருமான.
0: அல்லேலூயா. நம்மளை உயர்த்துகிறவர் கர்த்தராய் தேவன். நம்மளை என்ன செய்யறாரு? உயர்த்துகிறவர். கலங்கே கூடாது. என் வாழ்க்கையில் ஒரு உயிர் விலை, என் வாழ்க்கையில் கண்ணீர் வேதனை தானு சொல்லி கலங்க வேண்டாம். அவர் தான் உயர்த்த முடியும். அவர் தான் நம்ம துதிக்கணும், சோத்திரம் பண்ணணும். பாருங்க, தலைவரை போய் எப்படி வாழ்த்துறாங்க, உயிரை கொடுத்து கத்துறாங்க. நம்ம ஜீவனோட தேவனை என்ன செய்யணும்? துதிக்கணும், சோத்திரம் பண்ணணும், அவரோடு இருக்கணும். அவர் தான் நம்மளை உயர்த்துகிறவர். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உயர்வில்லையா? தேவனை கர்த்தர் நிச்சயமா ஒரு உயர்வை தருவார். அல்லேலூயா. அவர் தான் உயர்த்துகிறவர். கலங்காதீங்க. என் வாழ்க்கையில ஒரு உயிர்வே இல்லை. என் வாழ்க்கையில வேதனையும் கண்ணீரும் துன்பமும் தான் இருக்குது. என் ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில உயர்ந்தே இல்லைன்னு சொல்லி கலங்குறீங்களா? கர்த்தர் நிச்சயமா நம்மள எல்லாரும் நினைச்சு போறாரு, உயர்த்துவார். அதனாலதான் தேவர் இந்த வசனத்துல நமக்கு தந்திருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 18:48.
1: அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர்.
0: அவரே என் சத்துருக்களுக்கு என்ன செய்யறார்? விலக்கி விடுவிக்கிறவர்.
1: எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல்,
0: எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல்
1: என்னை நீர் உயர்த்தி,
0: என்னை உயர்த்தி
1: கொடுமையான மனுஷனுக்கு,
0: கொடுமையான மனுஷனுக்கு
1: என்னை தப்புவிக்கிறீர்,
0: என்னை தப்புவிக்கிறீர். அல்லேலூயா. கொடுமையான மனுஷனுக்கு விலைக்கு என்ன செய்யற? நம்மள உயர்த்துகிற தேவன். நம்மளுக்கு சத்துருக்கள் யாரு? பிசாசா. நம்ம சத்துரு மேல யாருமே இல்ல. அல்லேலூயா. பிசாசுக்கு என்ன செய்ய? விலைக்கு நம்மளை என்ன செய்யறாரா? விடுவித்து நம்மளை என்ன செய்ய? உயர்த்தி தப்பு வைக்கிற தேவன். அல்லேலூயா. நம்மளை உயர்த்துகிற தேவன். கலங்காதீங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு உயர்வை தருவார், வேலை உயர்வை தருவார். உங்கள் வாழ்க்கையில கஷ்டத்துல இருந்து நல்ல ஐஸ்வர்யத்துல உயர்வை தருவார். உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தருவார். உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருக்கீங்களா? சமாதானத்தை தருவார். எல்லாமே அவரால் தான் முடியும். அவரால் கூட அந்த காரியம் ஒண்ணுமே இல்லை. சரி, அவர் நம்மளை உயர்த்து நாம் என்ன செய்யணும் அதுதான் பார்க்க போறோம். முதலாவது நம்ம பார்க்கிறோம் சங்கீத புஸ்தகம் 3:3-4.
1: ஆனாலும் கர்த்தாவே,
0: ஆனாலும் கர்த்தாவே,
1: நீர் என் கேடகமும்,
0: நீர் என் கேடகமும்,
1: என் மகிமையும்,
0: என் மகிமையும்,
1: என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர்.
0: என் தலையை எரிச்சிறாரா? உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர்.
1: நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன்.
0: நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். நம்ம தலை உயர்த்துகிறவர். ஆனால் சங்கீதக்காரர் நீர் என் தலை உயர்த்துகிறவருமா இருக்கிறார். ஆனா என்ன செஞ்சார்? என்ன செஞ்சாரா? கர்த்தர் நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்மளை உயர்த்தணும். தேவனை நோக்கி என்ன செய்ய? கூப்பிட எதை குறிக்கிறது? ஜெபத்தை குறிக்கிறது. நம்ம ஒரு நாளும் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நீங்க தான் என் வாழ்க்கையில் உயர்வை தரணும். நீங்க தான் ஆண்டவரே என் வாழ்க்கையில் உயர்வை தாரும், என்னை உயர்த்தி ஆசீர்வதியும் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். ஆண்டவர் ஒருத்தர் தான் நம்மளை உயர்த்த முடியும். உலகத்தில் யாருமே நம்மளை உயர்த்தவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமான உங்க ஏசின் கருத்துல இன்னைக்கு வந்திருக்க ஒவ்வொரு வாழ்க்கையில் என்ன செய்யறார்? கட்டாய உயர்வை தரப்புறார். நம்ம என்ன செய்யணும்? அவரை நோக்கி எப்படி கூப்பிடணுமா? சத்தமிட்டு கூப்பிட்டேன். நிறைய பேர் பேசாமே இருக்கோம், அமைதியை துதிக்க மாட்டேன்றோம், செவிக்க மாட்டேன்றோம். தேவன் உங்களிடத்துல என் மேல வைத்த அன்பு என்ன தெரியுமா? நம்ம அவரை எப்படி கூப்பிடணுமா? சத்தமிட்டு கூப்பிடணும். சத்தமிட்டு கூப்பிடும்போது உங்களை உயர்த்துவார், நிச்சயம் உயர்த்துவார். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, 88:1.
1: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
0: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
1: இரவும் பகலும்,
0: இரவும் பகலும்
1: உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன்,
0: உம்மை நோக்கி கூப்பிடுறேன். பாத்தீங்களா? இரவுலையும் கூப்பிடணும், பகல்லையும் கூப்பிடணும். அவரை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும். பாருங்க, நம்ம வந்து ஒரு குழப்பம், பிரச்சனை, என்ன செய்யறோம்? நம்ம கண் கலங்கி அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறோம். சங்கீதக்காரர் சொல்றாரு, என் கர்த்தாவே, நான் என்ன செய்ய? இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கூப்பிட்டனால சங்கீதக்காரன் தேவன் உயர்த்தினார். நீங்கள் நானும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமா உயர்த்துவார். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், துதிக்கணும். இரவுல மட்டும் இல்ல, இரவுலையும் ஜெபிக்கணும், பகல மாத்திர பகலையும் ஜெபிக்கணும். எப்பெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டு நம்ம இடத்துல அதுதான் விரும்புற. வேற ஒன்னே பொண்ணை கொடு, பொருளை கொடு அப்படி கேட்கல. அவரை நோக்கி இரவும் பகலும் நம்ம ஜெபிக்கணும். கண்ணீரோடு அவரை நோக்கி நம்ம ஜெபிக்கணும். ஏதோ இப்ப கச்சேரி 2 மணி நேரம் ஜெபிச்சுட்டா போதும் அப்படி இருக்கக்கூடாது. இரவும் பகலும் நம்ம ஜெபிக்கணும். 2 மணி நேரம் நீ ஜெபிச்சிருக்கிறோம் போதும், 3 மணி நேரம் அது ஒரு அதுக்காக ஒரு காலம் இருந்துச்சு, உண்மைதான். 2.5 மணி நேரம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. 2.5 மணி நேரம் செவிச்சா போதும். இப்பெல்லாம் அப்படி இல்லை. இப்ப காலம் கடைசி நாளில் வாழ்றதுனால எது செய்யணுமா? இரவும் பகலும் அவரை நோக்கி செவிக்கணும். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, 145 சங்கீதம் 18 வசனம்.
1: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: தம்மை நோக்கி இயேசுகிறிஸ்து நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
1: உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும்,
1: கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார்.
0: உள்ளத்திலிருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நோக்கி கூப்பிடுறவங்க எங்க இருக்கிறாரா? சமீபமா இருக்கிறார். உங்க பக்கத்துல நம்ம அருகில தான் இருக்கிறாரு. நம்ம கூப்பிடும் போது நிச்சயமா நம்ம கண்ணீர் எதுவாக இருந்தாலும் துடைக்க முடியும். கடன் பிரச்சனையா, கண்ணீரா, வேதனையா, வியாதியின் கஷ்டமா, நோயின் கஷ்டமா, பிரச்சனையா, குடும்பத்துல எல்லாம் எப்ப பார்த்தாலும் குடும்பத்துல சண்டையும் குழப்பமா இருக்கா, எப்படிப்பட்ட பிரச்சனைனாலும் மாற்ற முடியும். கடன் அடைச்சி தருவாரு, பந்திர செய்யணையா, நம்மள யாரு வந்து மந்திரம் பண்ணி உங்களை ஏதாவது பண்ணிர பாருன்னு நம்ம கதட்டுறாங்களா? ஒண்ணுமே நம்மள செய்ய முடியாது. நம்ம நினைச்சினும் அவர் நோக்கி உண்மையாய் அவர் நோக்கி பண்ணும் உண்மையா நம்ம அவர் நோக்கி கொடுமா நமக்கு எப்படி இருக்கிறாரா? சமீபமா இருக்கிறார். உபாக்கம் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா 4:7 நம்மள போல பாக்கி பெற்ற சத உலகத்துல ஒண்ணுமே இல்ல. வாசி பாருங்க,
1: நம்முடைய தேவனாகிய கர்த்தரை,
0: நம்முடைய தேவனாகிய கர்த்தரை
1: தொழுது கொள்கிற போதெல்லாம்,
0: தொழுது கொள்கிற போதெல்லாம்
1: அவர் நமக்கு சமீபமா இருக்கிறது போல.
0: எங்க இருக்கிறாரா? நம்ம சமீபமா இருக்கிறது போல.
1: தேவனை எவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற,
0: வேற இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற,
1: வேற பெரிய ஜாதி எது?
0: வேற பெரிய ஜாதி எது? நம்ம தான் இந்த உலகத்திலே பெரிய ஜாதி. அல்லேலூயா. நம்ம கர்த்தரை நோக்கி தொழுது கொள்ள மாதிரி நமக்கு எங்க இருக்கிறாரு? சமீபமா இருக்கிற. நம்ம அவர் நோக்கி உண்மையா கூப்பிடும் போல எங்க இருக்கிறாரு? சமீபமா இருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாள் அவரை நோக்கி நம்ம செவிக்க வேண்டும். அதுதான் பரிசுத்த பவுலுங்க சொல்லியிருக்கிறாரு, எடவிடாம செவம் பண்ணுங்க, சோத்திரத்தோட செவத்துல விழித்திருங்க. கொலோசியர் புத்தகம் 4:2
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்.
0: நம்ம எப்படி ஜெபம் பண்ணணுமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க,
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
0: ஸ்தோத்திரத்தோட என்ன செஞ்சிடணும்? ஜெபத்தில் விழித்திருக்க வேண்டும். நம்ம ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நம்ம மாற்ற முடியும் அவரால். பாருங்க, என்னுடைய வாழ்க்கையிலாம் பாத்தீங்கன்னா எங்கேயோ இருக்குது. அம்மா இல்ல, அப்பா இல்ல, கண் பார்வையில எங்கேயோ இருந்திருக்க வேண்டியது. கர்த்தர் என்னை தெரிஞ்சிட்டார். நான் அவர் தெரியல, அவர் என்னை தெரிஞ்சு கொண்டார். அல்லேலூயா. அவர் என்னை ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் இன்னைக்கு கர்த்தர் எனக்கு இந்த அளவுக்கு என்ன போயிட்டு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் தான் எனக்கு எல்லாமே. அவர் தான் ஒரு குறையெல்லாம் நடத்துறாரு. முன்ன உடை கொடுக்கிறார், உடுத்த உடை கொடுக்கிறார், தங்க இடம் கொடுத்திருக்கிறாரு, எந்த குறையில்லாம நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதை நம்ம எப்படி செபிக்கணும்? அவரை இடவிடாம செபிக்கணும். ஸ்தோத்திரத்தோட செபத்துல விழிப்பா இருக்கணும். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு, பாசிக்கலாமா? 3:3, 4 எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க.
1: ஆனாலும் கர்த்தாவே,
0: ஆனாலும் கர்த்தாவே,
1: நீர் என் கேடகமும்,
0: நீர் என் கேடகமும்,
1: என் மகிமையும்,
0: என் மகிமையும்,
1: என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர்.
0: என் தலைய உயர்த்துகிறவா இருக்கிறீர்.
1: நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன்.
0: நான் கர்த்தரை நோக்கி எப்படி கூப்பிட்டாரா? சத்தமிட்டு கூப்பிட்டேன். ஆமா, அருமையான கர்த்தரை நோக்கி நம்ம சத்தமிட்டு கூப்பிட வேண்டும். இரவு மாத்திரல, பகல் மாத்திரல, இரவும் பகலும் கூப்பிட வேண்டும். அதான் பரிசுத்த பவுல் சொல்லிட்டாரு, எடவிடாம செவம் பண்ணுவேன், ஸ்தோத்திரத்தோட செவத்துல விழித்திருங்க. நீங்க செவம் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில் நிச்சயமா உயர்வை பார்ப்பீங்க. உங்க குடும்பத்துல ஒரு உயர்வு வரும். கடன் பிரச்சனை மாறும். உங்க வாழ்க்கையில பிரச்சனை நீங்கும். உங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயங்களை செய்வது நல்ல உயர்வா இருப்பீங்க. நீங்க தான் எல்லாரோட உயர்வா இருக்க போறீங்க. நம்ம ரேவல உயர்வு பள்ளி ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? அவர் நோக்கி எப்பயும் சத்தமிட்டு கூப்பிடணும். பரிசுத்த பவுல் சொல்லி இடவிடாம செவமனுங்க, ஸ்தோத்திரத்தோட செபத்துல விழித்திருங்க. என்ன ரெண்டாவது நம்ம உயர்வுக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? வாசித்து பாருங்க, நீதிமொழி புஸ்தகம் 14:34
1: நீதி ஜனத்தை உயர்த்தும்.
0: நீதி ஜனத்தை உயர்த்தும். நம்ம நீதிமானா இருந்தா, நம்ம நீதியா செய்தா, எதை செய்தால் நீதி, நீதியா செய்யும் போது கர்த்தர் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். அதான் கர்த்தர் அவர் நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஒவ்வொரு நாள் ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறேன். மறுபடி இந்த சங்கீதத்தில் சொல்றாரு, 23
1: அவர் என் ஆத்மாவை தேற்றி,
0: அவர் என் ஆத்மாவை தேற்றி,
1: தம்முடைய நாமத்தின் நிமித்தம்,
0: தம்முடைய நாமத்தின் நிமித்தம்
1: என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார்.
0: அவர் நீதியின் பாதையில் நடத்துகிறார். நீதியின் பாதையில் நடந்தால் நீதி தன் ஜனத்தை உயர்த்தும். நம்ம நீதியா இருந்த போது, நீதியின் பாதையில் நடக்கும் போது, நீதியா நம்ம ஆளும் போது கர்த்தர் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். நம் வாழ்க்கையில் நீதி வேணும். நம் நீதி இல்லாம இருக்குமா? ஆண்டவரே நீதிமானாய் என மாற்றும். நீதியின் பாதையில் நடக்கணும். என்ன நீதியா? நான் நீதியா வாழணும் ஆண்டவர. என் வாழ்க்கையில குற்றமில்லாத வாழ்க்கை வாழணும் ஆண்டவர. நீதியா இருக்கணும் ஆண்டவர. எதை செய்தாலும் நம்ம கர்த்தர் பார்க்கிறார். நம் நீதியா இருக்க வேண்டும். ஆண்டு ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவர் நீதியா இருக்கணும் ஆண்டவர், நீதியா வாழணும் ஆண்டவர. நம்ம எப்படி நீதிமான மாற்றுவார்? ரோமர்கள் நிருபம் 5:9
1: இப்படி நாம்,
0: இப்படி நான்
1: அவருடைய ரத்தத்தினாலே
0: அவர் ரத்தத்தினாலே
1: நீதிமான்களாக்கப்பட்டிருக்க
0: நீதிமான்களாக்கப்பட்டிருக்க ஒரு நாள் ஆண்டு ரத்தத்தினால கழுவப்படும். ஆண்டவரே, நான் நேத்து இந்த குறை சொன்ன இந்த பாவம் செஞ்ச இந்த கோபம் இருக்கு, இந்த எரிச்சல், இந்த கசப்பு, இந்த வேதனை இருக்கப்பா, என்னை மன்னியும், உங்க ரத்தத்தாலே கழுவுங்க, நீதிமானாய் மாற்றுங்க, நீதிமானாய் மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்க வேண்டும். நீதிமானாய் மாறும்போது நீதி தன் சடத்தை என்ன செய்யுமா? உயர்த்தும். நம்ம அப்புறம் ஏசப்பாட்டை கேட்கலாம், ஆண்டவரே நீதிமானாயிரை மாற்றும் சொல்லி. யோபின் புஸ்தகம் 36:7
1: அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விளக்காமல்
0: தம்முடைய கண்களை என்ன செய்ய மாட்டாரா? நீதிமான்களை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளக்காமலும்
1: அவர்கள் ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார்.
0: உயர்ந்த ஸ்தலத்தில் என்ன செய்வாரா? என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நீதி செய்யமானார் கர்த்தருடைய கண்கள் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம சிங்காசனத்தில் ஏறவும் ராஜாக்களோட எப்பவும் கர்த்தரோட நம்ம உட்கார்ந்திருப்போம். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றும், ஆண்டவரே நீதிமானாய் என்னை மாற்றும் அப்பா, நீதி என் வாழ்க்கையில மாற்றும், நீதி தம்முடைய சனத்தை உயர்த்தும். ஏசாயா 50 சொல்றாரு,
1: என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறார்.
0: சமீபமா இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? நம்ம சமீபமா இருக்கிறாரு. ஆண்டவரே நீ நீதிமான ஆக்குங்கப்பா, நான் என் வாழ்க்கையில எதிரியும் குறை இருக்கு, குற்றம் இருக்கு, என்னை நீதிமானாக்குன்னு சொல்லுங்க. நீதிமான விட்டு கர்த்தர் கண்களை திருப்ப மாட்டார், நம்மளுக்கு உயர்த்துவார். நீதி தம் சனங்களை உயர்த்தும். முதல் அவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்துறாரு, அவரை நோக்கி நம்ம செபிக்கும் போது நம்மளை உயர்த்தும். ரெண்டாவது நம்ம நீதிமான இருந்தா கட்டாயம் உயர்த்துவார், எல்லா காரியத்திலும் உயர்த்துவார். அவரால் முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. உபாகம் புஸ்தகம் 6:25
1: நம்முடைய தேவனாகிய கர்த்தர்
0: நமக்கு
1: கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின் படியும் செய்ய சாவதானமாயிருந்தால் நமக்கு நீதியாயிருக்கும்.
0: அவர் கட்டளை இல்லாம கை கொள்ளும் போது நமக்கு எப்படி இருக்கும்? அது நமக்கு நீதியா இருக்கும். அப்ப நீதி செய்வது கர்த்தர் தம்முடைய சனத்தை உயர்த்துகிறார். அல்லேலூயா. முதல்ல கத்திரம் உயர்த்தன என்ன செய்யணும்? அவரை நோக்கி கூப்பிடணும், இடவிடாம செபிக்கணும். ரெண்டாவது வாழ்க்கையில நீதி இருந்த கத்திரம் அவளை உயர்த்துவார். மூன்றாவதாக யார கத்திர உயர்த்துறார் பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 4:10
1: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்,
0: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்,
1: அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்.
0: அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக, மனிதருக்கு முன்பாக இல்ல, மனிதருக்கு முன்பாக நம்ம எப்படி இருந்தா பிரச்சனை இல்ல, யாருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும்? கர்த்தருக்கு முன்பாக தெரியுமா? ஒன்றும் இல்லாண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லாண்டவரே, என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்பட வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறார். கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படும் போது நிச்சயமா கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். லூக்கால் சுவிசேஷம் 14:11
1: தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான்.
0: தன்னைத்தான் உயர்த்துற எவனும் தாழ்த்தப்படுவான்.
1: தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்.
0: தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நானே வந்து உயர்த்தி உயர்த்தி பேச பிரயோஜனம் இல்லை, அதான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நம்ம ஆண்டுட்டு ஒண்ணுமே இல்லாண்டவரே, என்னை மாற்றுவோம், எனக்கு எப்படியாவது இருவச்சிங்க, என்னை மாற்றுவா பண்ண ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நம்ம தாழ்த்தும் போது கர்த்தர் நிச்சயமா நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. முதல் யார தேவன் உயர்த்துகிறாரு? ஜெபம் பண்றவங்கள உயர்த்துறாரு. ரெண்டாவது நீதிமான உயர்த்துறாரு. மூன்றாவது யாரை உயர்த்துறாரு? தாழ்வு உள்ளங்களை உயர்த்துறாரு. ஆண்டவருடைய வார்த்தை கேட்டோம், இப்ப நம்ம செவிக்க போறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய கரம் அவங்களை தாங்கட்டும், அற்புதங்கள் அதிசயங்களை செய்யுங்க, ஆராய்ந்து முடிய பெரிய கரித்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனை எத்தனை வாலிப சகோதர சகோதரிகள் ஆண்டவரே தேவையில்லாம அப்பா கம்ப்யூட்டர் பார்த்து கொண்டிருக்காங்கப்பா, லேப்டாப் வச்சு அப்பா தேவையில்லாத படம் பார்த்துட்டு இருக்கிற மக்கள் எல்லாம் நீங்க மாற்ற வேண்டும் கெஞ்சுகிறோம்ப்பா. அப்பா தகப்பனே தகப்பனே தேவையில்லாத போய் செல்போனை வச்சு தேவையில்லாத காரியங்களை பாக்குறாங்களேப்பா, ஒருவரி நீர் மாற்ற வேண்டும் ஜெபிக்கிறோம். அவங்க ஆத்மா வெளியேறப்பட்டது ஐயா, யாருமே ஆத்மா வேஸ்டா போயிடக்கூடாது சுவாமி, எப்படியாவது அவங்க சந்திக்க முடியாது கெஞ்சுகிறோம். அன்பின் ஆண்டவரே நீங்க தான்ப்பா உதவிச்சு, நீங்க தான் உதவிச்சுன்னு அப்பா தேவையில்லாத செல்போன்லயும் தேவையில்லாம போய் பாக்குறவங்க எத்தனை பேர், ஆண்டவரே இவங்களெல்லாம் மாற்றுங்கப்பா மாற்றுங்க. எத்தனையோ மக்கள் குடித்து வெறித்து ஆத்துமாக்களை கெடுத்து கொண்டிருக்காங்களப்பா. இவங்க வாழ்க்கையில ஒரு புதிய தந்திரல முடிய ஆக்கி வைக்கிறோம். அவங்களுக்கு இதை பார்க்கும்போது கசப்பாய் மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறப்பா. நீர் அதிசயங்களை செய்ய முடியாது கூட கெஞ்சுகிறோம். அன்பின் தகப்பனே இறங்குங்கப்பா இறங்குங்க அப்பா. எத்தனை பேர் இந்த வெத்தலை பாக்கு போட்டு ஆத்துமாக்கு எடுத்து கொண்டிருக்காங்க, அவங்கெல்லாம் மாத்திருங்க மாத்திருங்க. அவங்க கண்ணீர்லாம் துடைச்சிருங்க ஈசப்பா. கேட்ட சமான இல்லைன்னு தானப்பா சொல்றாங்க, சமான இல்லை அதனால்தான் இப்படி பண்றேன்றாங்களப்பா. அவங்களுக்கு நீங்க சமான் தாங்க சந்தோஷத்தாங்கப்பா. அண்டு உரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஈசப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க, என்ன விலை இருந்தாலும் குணமாக்குங்க. மந்திரம் செவனைகள் பெல்லிசுனியங்களை அழித்து போடுங்க, நிர்மலமாக்கி போடுங்க ஆண்டவரே. கட்டுடி கரவங்களை தாங்கட்டும் அப்பா கட்டாவே. எத்தனையோ கஷ்டங்களப்பா, எத்தனையோ பாப்பா வர கஷ்டங்கள் பிரச்சனைகள், குடும்பத்துல சண்டை சச்சரவு, எத்தனை குடும்பங்கள் இருக்காங்கப்பா. எல்லா சண்டை சச்சரவுலாம் மாத்திருங்க மாத்திருங்க. நிம்மதியை கொடுங்க, ஆறுதலை கொடுங்க, தேர்தலை கொடுங்க ஈசப்பா. எத்தனையோ குடும்பங்களை சமையல் செஞ்சா கூட சாப்பிட முடியாத போயிருதப்பா. சண்டை குழப்பம் தேவையில்லாத பிரச்சனை உண்டாக்குற பொல்லாத அசுத்தவி ஏசுக்கு நாம் அதை கழிந்து கொண்டு கட்டுகிறோம். பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். கடனால கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்கப்பா. பணத்தேவை சந்திங்க ஏசப்பா சந்திங்கப்பா. வெள்ளியும் என்னோட இது பொண்ணு என்னோட சொன்னீங்க தானே ஏசப்பா. எத்தனை குடும்பங்கள் கடன் பிரச்சனால் தவிக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க. எத்தனை குடும்பங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பால் கூட வாங்க முடியாம கஷ்டப்படுறாங்க. இந்த சூழ்நிலை மாற்ற வேண்டுமே ராஜா, மாற்ற வேண்டுமே. எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வாதத்தை கட்டிட வேண்டுமே, நன்மைகளை செய்ய வேண்டுமே. இந்த பொல்லாத கொரோனா வைரஸ் அப்புறப்படுத்த வேண்டுமே ஆண்டவரே. எஸ்அப்பா நீங்க சொல்லாக நீங்க கட்டிட நிற்கும் ஐயா. பலத்த அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஐயாமை நோக்கி கெஞ்சுகிறோம் தகப்பனே. நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீங்க சொல்லுங்க சொல்லுங்கப்பா. இந்த பொல்லாத வியாதி எங்க தேசத்தை விட்டு அப்புறப்படுத்துங்க. கொரோனா வாட்டி படித்து கொண்டிருக்குதப்பா. அதுல இருந்து விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க ராஜா. குமார விடுதலையாக்கலால் மெய்யாக விடுதலான்னு சொன்னீர் தேவக்குமாரன். இயேசுக்கு துணீர் ஒருவர் மட்டும்தான் விடுதலையாக்க முடியும். கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க. தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸில் இருக்கிற மக்களுக்கு வெற்றி தாரும் ஐயா. தோட்டத்தில் வெள்ளம் மழைச்சிருக்கிற விவசாயிகளை கண் நோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்போ மழைனால யாருக்கு நஷ்டம் வந்துடாத இடிக்கு. மழை எங்களுக்கு ஆசீர்வாதமான மழை தாரும். எந்த விவசாயிகளுக்கு நஷ்டம் வரக்கூடாது ஆண்டவரே, வரக்கூடாதப்பா. ஆசீர்வாதமான மழை தாரும் ஆண்டவரே. அப்பா தண்டனை மழை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஆசீர்வாதமான மழை தாரும். மழை எங்களுக்கு தேவை. எங்கள் கரத்துல எல்லாம் தண்ணி வேணும், குடி தண்ணி எங்களுக்கு தேவைப்படுது ஆண்டவரே. இங்க ஆசீர்வாதமான மழை தாரும் ஐயா. வெள்ளம் விளைச்சல் தாரு, நல்ல விளையணும் அப்பா. ஈசாக்கு விதை வைத்தான் தேவன் 100 மடங்கு ஆசீர்வத்தேன்னு சொல்லி வாக்கு தத்துவத்தின்படி விவசாயிகளுடைய நிலம் நல்ல விளையணும். ஆசீர்வத்தை கட்டளிடுங்க ஏசப்பா. உங்களாலதான் அது முடியும் அப்பா. அவை நோக்கி கெஞ்சுகிறோம். யாரும் விவசாயிகள் நஷ்டம் அடையக்கூடாதப்பா. இந்த வருஷத்துல எவ்வளவோ நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே. அப்பா அவை துதிக்கிறோம். இந்த கொரோனானால எத்தனையோர் வெள்ளம் விளைஞ்சு அதுவும் சரியான முறையில் நெல் அறுக்க முடியல. எத்தனையோ குடும்பங்களில் பூவெல்லாம் வேஸ்டாக போயிடுச்சுப்பா. அப்படியே மக்கி போகிற அளவுக்கு ஆயிடுச்சு சுவாமி. அதனால வராதபடிக்கு, யாருக்கு விவசாயிகளுக்கு நஷ்டம் வராதபடிக்கு ஆசீர்வாதத்தை கட்டிட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம். நீங்கள் ஆசீர்வதிங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து உங்கள் நாமத்தை மகிழ்படுத்துங்க. எல்லா துதிக்காக நாம் மகிமுக்கு செலுத்துகிறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் அம்சத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ₹100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443 7 8 0 1 9

0: 8019 மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம் 12 bar 80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் குன்னூர் 6431 நீலகிரி மாவட்டம் தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி பேங்க் ஆஃப் பரோடா குன்னூர் 1049001000229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் யூகோ பேங்க் குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
1: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 8144192 192 ஈஸியா மனசை வச்சுக்கலாம். 8144192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரிய மாதிரி வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோடு ஏதாவது நீங்க உங்க பிரச்சனைகளை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களும் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜபங்களை உங்கள் ஜப குறிப்புகளை நீங்கள் சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா?
3: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பிரியமானவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944307809 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, 12 bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர் 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.
6: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தமிழ் டிவி.

0: அவ அந்த பாவத்தை விட்டு எழுந்து வரும்போது அங்க அதிசயம் நடந்தது. ஹலேலூயா. மனவ என்ன செஞ்சாங்க? பழி செலுத்தும் போது அங்க அதிசயம் நடந்தது. ஹலேலூயா. அவங்க பழி செலுத்தும் போது அதிசயம் நடந்தது. நம்ம வாழ்க்கையில ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணும்போது அதிசயம் கட்டாயம் நடக்கும். ரெண்டாவது, இந்த இளையகுமார் என்ன செஞ்சான்? தன்னுடைய பாவத்திலிருந்து எழுந்து புறப்பட்டு வரும்போதே தூரத்துல அவங்க அப்பா என்ன செய்யறாரு? கழுத்தை கட்டி கொண்டு மனுதுருகி கழுத்துக்கு கட்டி கொண்டு முத்திரமிட்டான். அப்புறம் பாவம் காணாம போனான், திரும்ப கிடைத்தான், மறித்து போனான். திரும்ப என்ன செஞ்சிட்டான்? உயிர்த்தான்னு சொல்லி எல்லாரும் என்ன செஞ்சாங்க? சந்தோஷப்பட்டு களி கூர்ந்தார்கள். அங்க ஒரு சந்தோஷம் நடக்குது. ஆமா அருமையானவர்களே, நம்ம பாவத்தை விட்டு விலகி வரும்போது ஒரு சந்தோஷம், ஒரு அதிசயம் நடக்குது. நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஒரு அதிசயம் நடக்குது. உங்க வாழ்க்கையில ருசித்து பாருங்க. அதான் கத்தர் சொன்ன, கத்தர் நல்ல இருப்பத ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவன். முதல்ல மன பாருங்க, அவங்க வந்து ஆட்டை வெள்ளாட்டு குட்டியை பிடிச்சி போஜனை பழி கொண்டு வந்து வச்சாங்க. அங்க சாப்பிட்டு பார்த்துட்டே இருந்தாங்களா? பார்த்துட்டு அங்க என்ன நடந்தது? அதிசயம் நடந்தது. நம்மளும் கூட என்னென்ன பாவத்துக்கு அடிமையா இருக்குமோ அதை பாவத்தை விட்டு மனம் திரும்பதான் நம்ம வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். நம் பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். என்னென்ன பாவம் செய்யறோம் நமக்கு தான் தெரியும். அதான் பாவம் செய்யறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்க, பாவத்தை விட்டு மனம் திரும்ப, அதுதான் எகித்து. இன்னும் முழுமையா ஆண்டவர் அன்பை ருசிக்க முடியல. அதான் கர்த்தர் சொன்னார், கர்த்தர் நல்ல இருந்தது ருசித்து பாருங்க. ருசித்து பார்க்கணும்னு சொன்னா அந்த பாவமான செயலை விட்டு வெளியேறி வர வேண்டும். மூன்றாவதாக எப்ப அதிசயம் நடக்குது பாருங்க, யோபின் புஸ்தகம் 5:8-9.
1: ஆனாலும் நான் தேவனை நாடி,
0: என்
1: நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும்
0: நான் தேவனிடத்தில் எல்லா கருத்து ஒப்புவிப்பேன். அப்ப என்ன செய்றாரா? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும்
1: எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார்.
0: நம்ம ஆண்டு ஒப்புவிக்கும் போது நமக்கு என்ன செய்யறாரு? ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். ஹலேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமா எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். அதனாலதான் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹலேலூயா. நாமளும் பழி செலுத்தணும். ரெண்டாவது, பாவத்திலிருந்து விடுதலை, அந்த பாவத்தை விட்டு எழுந்து வந்துடணும். ஹலேலூயா. நம் வாழ்க்கையில் அதிசயம். மூணாவது என்ன செய்ய? தேவனை நாடி என் ஆயத்தவரத்துல ஒப்பிவிப்பேன். அவர் என்ன செய்ய? ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். ஹலேலூயா. அதிசயங்களை செய்வார். நீங்க அவரத்துல உங்க நியாயத்துல ஒப்புவீங்க. முழுமையா அவரத்துல ஒப்பு கொடுங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில் ஆராய்ந்து மொழி பெரிய கருத்து எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் கட்டாயம் செய்வார். 105:4.
1: கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள்.
0: கர்த்தரையும் ஒரு வல்லமையும் நாடுங்கள்.
1: அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள்.
0: சமூகத்தை என்ன செய்யணும்? நித்தமும் தேடுங்கள். சமூகத்தை என்ன செய்யணும்? நித்தமும் தேடும். காலை தோறும் எழுந்து அவர் சமூகத்தை நம்ம தேடணும். ஆண்டு தேடும்போது கர்த்தர் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். ஆராய்ந்து முடிய பாரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். ஒவ்வொரு நாளும் நம்ம தேட வேண்டிய, ஏதோ ஒரு நாள் தேடிட்டு மற்றவங்களுக்கு ஒரு நாள் விட்டுறக்கூடாது. என்னைக்குமே அவரை தேடணும். அல்லேலூயா. 136:4.
1: ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள்.
0: ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள்.
1: அவர் கிருபை என்றும் உள்ளது.
0: கிருபை என்னது? என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்வர். அதிசயம் சின்ன அதிசயம் இல்லை, பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அவரை துதிங்கிற கிருபை என்றும் உள்ளது. அவர் தான் பெரிய அதிசயங்களை செய்ய முடியும். அது ஆண்டவராய் இயேசுக்கு சொன்னார், சோர்ந்து போகாம எப்போதும் ஜெபம் பண்ணுங்க. லூக்கா சுவிசேஷம் 18:1.
1: சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும்.
0: எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். முத அதிசயங்களை போய் செய்யறாரு. மனவ என்ன செஞ்சாங்க? மனவ அவங்க மனைவியும் வெள்ளாட்டிய குட்டி கொண்டு வந்து போஜனை பண்ணி விட்டாங்க. அது அதிசயம் பார்த்தாங்க. ரெண்டாவது அதிசயம் செய்யணும், பாவத்திலிருந்து நம்ம விடுதலை பெறும்போது நமக்கு அதிசயம் நடக்குது. மூணாவது எப்ப அதிசயம் நடக்குது? அவங்க எல்லாத்தையும் கர்த்தரத்தில் ஒப்புவித்து செவிச்சாங்க. அதிசயம் வந்து அவரை பெரிய அதிசயங்களை செய்யறோம். அவரை துதிங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் பெரிய அதிசயங்களை செய்வார். அவரை எப்போதும் சவம் பண்ணி பாருங்க. அதை சோர்ந்து போகாம சவம் பண்ணணும். கர்த்தர் கட்டாயம் செய்வார். அவர் சோர்ந்து போகணும் எப்போதுமே செய்ய வேண்டும். கடைசியாக கர்த்தர் எப்போ அதிசயங்களை செய்கிறார்? லூக்கான் சுவிசேஷம் 5:20.
1: அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு
0: திமிர்வாத காரணை நோக்கி மனுஷனே,
1: உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார்.
0: விசுவாசம் நமக்கு வேணும். விசுவாசம் தான் பாவத்தை மன்னிப்பார். அது மாத்திர அதிசயங்களே செய்வார். நமக்கு விசுவாசம் வேணும். ஆண்டுகிட்ட கேட்கணும், விசுவாசம் எனக்கு தாங்க ஆண்டவரே, விசுவாசம் தாங்கன்னு சொல்லி கேட்கணும். 25 லூக்கா சுவிசேஷம் 5:25.
1: உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து
0: தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு
1: தேவனை மகிமைப்படுத்தி
0: தன் வீட்டுக்கு போனான்.
1: அதனாலே
0: எல்லாரும் ஆச்சரியப்பட்டு
1: தேவனை மகிமைப்படுத்தினார்கள்.
0: அல்லாமலும்
1: அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள்.
0: என்ன காரியங்களை கண்டாங்க? திமிராதுக்காரர் என்ன செஞ்சான்? நடந்து போனா. ஹல்லேலூயா. முதல் அதிசயம் நடந்துச்சு, பழி சுத்தம். ரெண்டாவது அதிசயம் நடந்துச்சு, பாவத்திலிருந்து விடுதலை பெறும் போது. மூணாவது அவங்க காரியங்களை ஒப்படைத்து அவங்க செபிக்கும் போது பெரிய அதிசயங்களை செய்கிறவர். நாலாவது அதிசயம் நடந்துச்சு, விசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்தது. அதிசயங்களை கண்டோம் என்றார்கள். நமக்குள்ள விசுவாசம் வேணும். அதான் கர்த்தராகிய தேவன் சொன்னார், ஆண்டவரே இயேசுக்கு சொன்னார். யோவான் சுவிசேஷம் 11:40.
1: இயேசு அவளை நோக்கி
0: நீ விசுவாசித்தால்
1: தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார்.
0: அப்ப நமக்கு விசுவாசம் இருந்தா தேவனுடைய மகிமையை நம்ம பார்க்க முடியும். விசுவாசித்தா போதும். விசுவாசம் நம்ம மிக மிக அவசியம். ஆண்டவரே கேட்கணும், விசுவாசம் என் உள்ளத்துல தொடங்கும். ஆண்டவரே நீங்க தான் எனக்குள்ள விசுவாசம் தொடங்கணும்னு சொல்லி நம்ம கேட்கணும். எபிரேயன் புஸ்தகம் 12:1.
1: ஆகையால்
0: மேகம் போன்ற
1: இத்தனை திரளான சாட்சிகள்
0: நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க
1: பாவமான யாவற்றையும்
0: நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும்
1: தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி
0: நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில்
1: பொறுமையோட ஓட கடவோம்.
0: நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் விசுவாசம் தொடங்குறவர் தான், விசுவாசத்தை முடிக்கிறவர் தான். விசுவாசத்தை கேட்கணும். ஆண்டவரே என் விசுவாசம் தாங்கப்பா. நமக்குள்ள விசுவாசம் இருந்தா அதிசயங்களை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. விசுவாசம் கேட்கணும். அதாங்க கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. எபிரேயன் புஸ்தகம் 11:6.
1: விசுவாசம் இல்லாமல்
0: தேவனுக்கு பிரியமா இருப்பது
1: கூடாத காரியம்.
0: பாத்தீங்களா, விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். மத எப்ப அதிசயம் நடந்துச்சு? மன்னவும் அவங்க மனைவியும் என்ன செஞ்சாங்க? வெள்ளாட்டு குட்டியும் போச்சனை பண்ணியும் கொண்டு செலுத்தினாங்க. அப்ப அதிசயங்கிறது கண்ண பாத்துட்டே இருக்கும்போது அதிசயம் நடந்தது. ஹல்லேலூயா. ரெண்டாவது பாவத்தை விட்டு மனம் திரும்பி இலையகம் வரவங்க அப்பாட்ட வரும்போது அதிசயம் நடந்தது. மூன்றாவது எப்ப அதிசயம் நடந்தது? எல்லாத்தையும் ஆண்டுட்டு நம்பிக்கையோட கத்துட்ட செபித்தாங்க, அப்ப அதிசயம் நடந்தது. நான்காவதாக விசுவாசிக்கும் போது தேவன் அதிசயங்களை செய்தார். ஆண்டவர் கத்துல ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே எனக்கு இந்த நாலு கரியன் வாழ்க்கை நிறைவேற்றுங்க. ஆண்டவரே நான் இப்படியா இருக்கிறப்பா, பாவத்துக்கு அடிமை வாழக்கூடாதப்பா. எகித்துலேருந்து பாவமான அந்த எகித்து பாவம் எனக்குள்ள இருக்கக்கூடாது. பாவத்தை விட்டு மனம் திரும்ப, இளையகுமார் எப்படி மனம் திரும்ப, அவர் எழுந்து போயிட்டாரப்பா, நான் அதே பாவத்தில் அந்த இடத்துல உட்கார்ந்து அதே செய்ததான் செய்திட்டு இருக்கேன், என்னை மாற்றின்னு சொல்லி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நிச்சயமா நம்மளே வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார்.
2: அவரே அதிசயங்களை செய்கிற தேவன். அவரே நமக்கு அதிசயங்களை செய்கிற தேவன். இன்றைக்கும் கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, கர்த்தர் நோக்கி பார்த்து அப்பா என்னுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்யும் என்று சொல்லி அதை திறந்து கேட்பீங்களா? கர்த்தர் எப்பொழுதெல்லாம் அதிசயங்களை செய்கிறார் என்று சொல்லி மிக தெளிவாக நாம் கேட்டோம். நான்கு விதமான காரியங்களை நாம் பார்த்தோம். வேதம் சொல்லுகிறது, இதோ மாம்சமான யாவருக்கும் நாம் தேவனாய் கர்த்தர் என்னால செய்யக்கூடிய அவசியமான காரியம் ஒன்று உண்டோ அவரால் முடியாதுன்னு சொல்லி எதுவுமே கிடையாது. அவர் நம்ம வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய அவளோடு கூட காத்திருக்கிறார். அன்பானவர்களே, எப்போதெல்லாம் அதிசயம் நடக்கும் என்று சொல்லி நான்கு விதங்களிலே ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார். மனவாவும் அவரது குடும்பத்தினரும் என்ன செய்தார்களாம், பலி செலுத்தினார்கள். அங்கே அதிசயம் நடந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஸ்தோத்திர பலியை கொடுத்திருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் பொழுது நமக்கு, பலி செலுத்தும் பொழுது நமக்கும் அதிசயம் நடக்கும். அந்த ஸ்தோத்திர பலியை செலுத்தும் பொழுது மனப்பூர்வமாய் நாம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி கேட்டோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனப்பூர்வமாய் செலுத்த வேண்டுமா? கர்த்தர் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி என்னுடைய வாயில் இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னார். இன்றைக்கும் ஒப்பு கொடுப்போமா? ஒரு இதுவரையும் ஸ்தோத்தரிக்காம இருக்கிறோமா? கர்த்தரை ஆராதிக்காம கர்த்தரை துதிக்காம இருக்கிறோமா? இன்னைக்கு அர்ப்பணம் அற்புதம் செய்வோம். இன்றைக்கு நம்ம அர்ப்பணம் செய்வோம். இன்றைக்கு நம்மை கர்த்தர் சமூகத்தில் அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, என்னை துதிக்க உங்க அன்பின் கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எப்பொழுதுமே துதித்துக் கொண்டிருக்க எனக்கு உடைய குருவை தாரம் என்று சொல்லுங்க. துதிக்கிறவர்களுக்கு அதிசயம் நடக்கும். தேங்க்யூ லார்ட், நன்றி நன்றி. கர்த்தரை துதிக்க அர்ப்பணிப்பீர்களா? துதிக்க உங்களை அர்ப்பணிப்பீர்களா? இரண்டாவதாய் சொன்னார், நீ எகிப்தை விட்டு புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே அதிசயத்தை காணப்படும். எகிப்து என்பது அடிமைத்தன வீடு. எந்த ஒரு மனிதன் பாவம் செய்கிறானோ அவன் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். பாவத்திட்டு வெளியே வரும் பொழுது இளைய மகன் எழுந்து அப்பாட்ட எப்படி புறப்பட்டு வந்தானோ அதே போல பாவத்தை விட்டு வெளியே வரும் பொழுது கர்த்தர் நமக்கு அதிசயங்களை செய்ய ஆவலோடு கூட காத்திருக்கிறார். மூன்றாவதாக, எப்பொழுது அதிசயம் நடக்கும் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். நான் தேவனை நாடி சென்று என் நியாயத்தை அவருடன் ஒப்புவிப்பேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். எப்பொழுதுதான் நாம் தேவனை நாடி தேடி ஓடி சென்று ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ கர்த்தர் அற்புதத்தை அதிசயத்தை செய்ய ஆரம்பிப்பார். சோர்ந்து போகாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய ஆவலுள்ளவராயிருக்கிறார். கடைசியாக கர்த்தர் சொன்னார், அந்த திமிர்வாதக்காரனுடைய வாழ்க்கையில அவனை சுமந்து கொண்டு போன மக்களுடைய விசுவாசத்தை பார்த்து அவனை நடக்க வைத்தார். எல்லாரும் சொன்னார்கள், பெரிய அதிசயமான காரியத்தை நாம் கண்டோமே, எப்பொழுது அதிசயம் நடக்குது பார்த்தீர்களா? அந்த விசுவாசம், ஒரு விசுவாசத்துல சோர்ந்து போயிட்டீங்களா? இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில விசுவாசத்தை தாரும் ஆவியானவரே, எனக்கு விசுவாசத்தை பெருக பண்ணுங்கப்பா. விசுவாசத்தின் ஆவியை தாரு, விசுவாசத்தின் வரத்தை தாரு, விசுவாசத்தின் கனியை தாரும். எல்லாம் வாய் திறந்து ஜெபிக்கலாமா?

0: உங்களை துதிக்க ஒப்பு கொடுங்க, கர்த்தரை ஸ்தோத்தரிக்க பலி செலுத்த அர்ப்பணிங்க. எழுந்து பாவத்தை விட்டு வெளியே புறப்பட்டு இளைய மகன் தன் தகப்பனிடத்தில் வந்தது போல நம் தகப்பன் இயேசுவிடம் வர உங்களை அர்ப்பணம் செய்யுங்க, ஜெபிக்க அர்ப்பணியுங்கள். என் காரியத்தெல்லாம் கர்த்தரிடம் சொல்லுவேன், அவரை நாடி தேடி ஓடுவேன் சொல்லி யோகு சொன்னது போல ஜெபிக்க ஒப்பு கொடுங்க, விசுவாசிக்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்ன நிலை வந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன், ஆண்டவரே என் ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டீர் என்று சொல்லி விசுவாசிங்க. கர்த்தர் இன்றைக்கு அற்புதம் செய்ய அதிசயம் செய்ய விரும்புகிறார். எல்லாம் கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அடியார்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண் நோக்கி பார்ப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா மனோவா குடும்பம் அவருக்கு பலி செலுத்தின போது அதிசயம் நடந்ததப்பா. அதே போல எங்கள் வாழ்க்கை நாங்கள் எப்பொழுதுமே துதிபலி சோத்திர பலி செலுத்த, எங்கள் சரீரத்தை தகரம்பலியாய் செலுத்த, இந்த வாஞ்சை விருப்பத்தை தாகத்தை அவியானவரே எங்களுக்கு உருவாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம் ராஜா, ஜெபிக்கின்றோம் அப்பா. அப்பா பாவத்தை விட்டு வெளியே வருவதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க அப்பா. எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்ட நாளிலேன்னு சொன்னீரே, பாவத்தை விட்டு வெளியே வந்து அப்பா இளைய மகன் உம்மிடத்திலே வந்தது போல நாங்களும் ஓடி வரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க, என் தேவனை நாடி செல்வேன் என்று யோபு சொன்னது போல ஒவ்வொரு நாளும் சமூகத்தை நாடி தேடி ஓடி வர எங்களுக்கு அந்த கிருபை அதிகமாய் தாரும் ஆண்டவரே. எப்பொழுதுமே விசுவாசி எங்களுக்கு கிருபை கொடுங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசா தேவன மகிமை காண்பாய் என்று சொன்னீரே. திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வந்த மனிதர் விசுவாசத்தை பார்த்து அவனை நடக்க வைத்தீர். எல்லாரும் சொன்னார்களே இன்றைக்கு ஒரு அதிசயமான காரியத்தை கண்டோம் என்று சொன்னார்களே, அதே போல இங்க வந்திருக்க எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில இப்பொழுது எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்க பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கையில ஒரு அதிசயம் விளங்குவதாக, ஒரு அதிசயம் நடப்பதாக, இன்றைக்கு இங்க வந்திருக்கும் ஜனங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நிகழ்வதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற மக்களுக்கு என்ன அதிசயம் தேவையோ கர்த்தரை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ மாம்சமான யாவருக்கும் தேவனை கர்த்தன்னு சொன்னீரே, என்னால் செய்யக்கூட அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரே. இப்போது அதிசயம் விளங்குவதாக நடப்பதாக, உடைய பிள்ளைங்கள் அதிசயத்தை காண்பார்களாக. நீ செய்ய போவதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துறோம் ஆண்டவரே, நன்றி. கடைசியாக உங்க ஆசீர்வாதத்திற்காக அக்கா அவர்கள் ஜெபிக்க போகிறார், எல்லாரும் அவரோடு சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ண போறோம்.
1: அற்புதங்களை செய்யுங்க, உங்க மகத்துமுள்ள நாமத்தை மகிப்படுத்த முடியாது. ஜெபிக்கிற ஆண்டவரை இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்க. ஒரு வாழ்க்கையில அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. பலவீனங்கள், நோய்கள், பலவீனங்கள், வியாதிகள் எல்லாம் நீங்கி போட்டும் ஆண்டவர, மந்திரம் செய்வனை எல்லாம் உடைந்து போட்டும். தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, பலவீனத்தை இயேசுக்கு நாமல் சிறப்பிடிக்கிறோம் ஆண்டவர். வல்லம் இறங்கட்டும், வல்லம் இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும் ஐயா. தேவண்ட பிரசனை மூடிட்டும் ஐயா, தேவண்ட அக்கினி மூடட்டும் ஐயா, தேவண்ட வல்லமை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவர. அவையில் அடலாக்கும் ஐயா, ஒவ்வொருத்தரத்துல பொறுமையா இருக்க உதவி செய்யுங்கப்பா. அத்வா கண்கள் திறந்து விடுங்காண்டவரை, திறந்து உள்ளத்தில் அற்புதம் நடக்கட்டும், வெளியரங்கம் அதிசயம் நடக்கட்டும். கர்த்தருடைய கரம் தொடமைட்டு செபிக்கிறோம். நீங்க இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, நேத்த அந்த வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க ஆண்டவரே. அதிசயம் நடக்குங்க, அற்புதம் நடக்கணும், சீமான சாட்சியில் எழுப்பணும் ஐயா. பழத்த காரியத்தை செய்யுங்க, உங்க நாமத்தை மாற்று மையப்படுத்துங்கப்பா. இளையகுமாரை எப்படி தகப்பன இடத்துல ஓடி வந்தாரோ அதே போல எல்லா மக்கள் இடத்துல ஓடி வரட்டும் ஆண்டவரே. பழத்த காரியத்தை செய்யுங்க. பாவஞ்சர பாவத்துக்கு அடிமையா இருக்கன்னு சொன்னீரு, யாரும் பாவத்துக்கு அடிமை இருக்க வேண்டாம் ஆண்டவர், உமக்கு அடிமையாக்கி கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. தேவனே சுத்த இதயங்களிலே சிருஷ்டி ஐயா, நிலபரமான ஆவி எங்களை உள்ளத்துல புதுப்பிக்க முடியாது. செவிக்கிறோம், பழத்த காரியத்தை செய்யுங்க, பழத்த அற்புதங்கள் அடையாளங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பாக்கத்தை தரணும். சமாளாத குடும்பத்தில் சமாளி தரும். குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை செய்யணும். கண்ணீரோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யணும். கடன் கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், துன்பங்கள், தொல்லைகள் எல்லாவற்றையும் மாற்றி மாண்டவர். தொழிற்சேர குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசிரியங்க. கேசவ இருக்க மக்கள் வெற்றி தாரும். உள்ளத்திலே அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க ஆண்டவர். தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவர். அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. சீவுள்ள சாட்சியில் எழுப்புங்காண்டவர், எழுப்புங்காண்டவர், எழுப்புங்காண்டவரே. தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. உள்ளத்திலே வெளியரங்கமா இருப்பது நடக்கட்டும் ஆண்டவர். அதிசயம் செய்யுங்க ஆண்டவர். படிக்கிற பிள்ளைக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். தேவண்ட கரம் தொடட்டும். தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. மந்திரம் செய்வனை எல்லாம் உடைந்து போட்டு சாத்தாண்டு கிரி அழிக்கப்பட்டு போட்டு ஆண்டவர் ஆண்டவரே அற்புதம் நடக்கணும் அதிசயம் நடக்கிறவங்க நான் மகிப்படணும் ஆண்டவர் நீங்க மகிமடன் இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே கெஞ்சிரப்பா கெஞ்சிரப்பா நீ மகிமடையணும் மகத்தான காரியத்தை செய்யுங்க அதிசயங்களை செய்யுங்க அற்புதங்களை செய்யுங்க உன்னதாவை நிரப்புங்க எல்லா துதிகானமாக்கி முக்கிய செலுத்துறோம்
2: அன்பு சகோதர சகோதரிகளே ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க
3: அன்பு நேயர்களே உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள் உங்கள் திருமண நாள் குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள் அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே அல்லது மாதம் ₹100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார் இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30780-19 மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம் 12/80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் குன்னூர் 643-101 நீலகிரி மாவட்டம் தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம் வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி பேங்க் ஆப் பரோடா குன்னூர் 10949100000229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் யூகோ பேங்க் குன்னூர் 1-3-3-1-0-1-0-0-0-0-2-6-2-4 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம் இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்
2: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம் இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள் உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்
4: பிரியமானவர்களே உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது மிக்க நன்றி எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம் 12/80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் குன்னூர் 643-101 நீலகிரி மாவட்டம் தென் இந்தியா எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30780-19 மற்றும் 7598-11-2435 இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் 12/80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் கோனூர் 643-101 நீலகிரி சவுத் இந்தியா செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435 அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com அவர் வெப்சைட் handofjesus.in God bless you
5: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தமிழ் டிவி.

이만 지분을 뜨고 돼. 알고만 그리래서.

这里喂，说你那个人要哪来这里的？தெரிஞ்சா ஒத்தங்கட நிக்க முடியாது. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களாடா? ஏய் எவனடா அவன்? ஹெப்

0: 나오는 이제 사가리 보는 눈이
1: 막내 옛내니 아리와야
0: 원라 마니기 반데 옛내 아리와야는 개그리에 이 냐이마 இல்ல நியாயமா இது இப்போ நான் தான் ஓனன்ற நீ சொல்லு
1: என்னை நன்றாக உற்றுப்பார் மகனே
0: எங்க அந்த உன்னை உத்து பாக்கிறது கண்ணெல்லாம் கூசுது
1: மகனே இங்கு அருகாமையில் ஏதாவது தேவாலயம் உள்ளதா என்னை அங்கு நீ அழைத்து செல்வாயா
0: தேவாலயம் அப்படின்னா சர்ச்சா எந்த சர்ச்சுக்கு போனோம் இந்த வெள்ளை புடவை கட்டின்னு பைபிள் வச்சுக்கின்னு போகிறாங்களே அந்த சர்ச்சுக்கு போனோமா இல்லை கலர் கலராக புடவை கட்டின்னு பொட்டு வச்சுக்கின்னு தலையில் பூ வச்சுக்கின்னு போகிறாங்களே அந்த சர்ச்சுக்கு போனோமா இல்லை கயாமுயான
1: பரவாயில்ல
0: போத தெரிஞ்சாலும் பரவாயில்ல உன்னை கூட்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல நான் சேர்த்துறேன் சரியா ஏறி குந்தர்

காலம் கேட்டு கிடையுது.

0: என்ன ஒருத்தன் மாட்டல, எனக்கு ஐஜியை தெரியும், கலெக்டரை தெரியும், கவர்னரை தெரியுன்றான தவிர ஒருத்தன் கூட இன்னைக்கு கலெக்ஷன் கொடுக்கவே இல்லையே. ஏறானுங்க, யாரும் ரெண்டு பேர் வரானுங்க, பார்ப்போம். சரி டேய், நிறுத்து நிறுத்துறா.
1: அண்ணா சார்,
0: நிறுத்து. யாரா நீங்க, எங்கடா போயிட்டு வரீங்க? ஊதுரா ஊதுரா, குடிச்சிருக்கேடா?
1: ஆமா சார், குடிச்சிருக்கிறா சார்.
0: என்ன தைரியம் தான் என்கிட்டயே சொல்லுவ
1: சார். ஒரு நாளெல்லாம் ரிக்ஷா வலிக்கிறேன், இதை போட்டா தான் சார் உடம்பு வலி இல்லாம நிம்மதியா தூக்கம் வரும்.
0: ஆமா, அவர் யாரு? நாடகத்துல வேஷம் கட்டு அப்படியே வந்துட்டாரா? அவரும் போதில் தான் இருக்காரா
1: சார்? அப்படிலாம் சொல்லாத சார், அவர் அப்பாவி சார்.
0: ஏன் அவர் பேச மாட்டாரா? நாடகத்துல மட்டும்தான் வசனம் பேசுவாரா? யோ, உன் பேர் என்னையா?
2: என் பேர் இயேசு கிறிஸ்து.
0: யோ, இந்த ராத்திரி எங்கயா போயிட்டு வரீங்க
1: சார்? இவர் வெளியூர்ல இருந்து வந்துகிறாரு, சர்ச்சுக்கு போனோன்னு சொன்னாரு, அதான் நான் சர்ச்சுக்கு கூட்டின்னு
0: போயினுக்கிறேன். சரி, எவ்வளோ வச்சுன்னுக்குறேன்?
1: என் கையில் இப்போ ஒன்றும் இல்லை சார்.
0: அவர்கிட்ட எவ்வளோ இருக்கு?
1: அவர்கிட்ட பாக்கெட்டே இல்லை சார்.
0: ஏய், ஒரு ரூபா கூட இல்லாத ஏன்டா வெளியே வர?
1: அப்பெல்லாம் சொல்லாத சார், என் லுங்கில் 3 ரூபாய்க்குது.
0: ரா குடுறா, அதையாவது எடுறா.
1: இதை கூட உபயோகிக்க மாட்டியா சார் நீ?
0: பாத்தியா
1: சார், கால எப்படி கெட்டு போய் கிடையுதுன்னு.

0: ஏசா, இதான் நீ கேட்ட சர்ச்சு. நான் உன்னே நேரம் கேட்ட நேரத்தில் போகிறான், வா போய் பார்க்கலாம்.
1: நிறுத்தியா,
0: குட் நைட், நீ போலாம். இது வேற நிக்க மாட்டேது. நில,
1: சொல்லிட்டே இருக்கேன், என்ன செய்யற?
0: யோ, நான் வர வரையும் வண்டிய பாத்துக்க, நான் வந்துறேன். பெருசா இயேசுவையும் பாத்துக்க,
1: வந்துறேன்.
0: எங்களுக்கு எல்லாம் தெரியும். நடுராத்திரில வந்து ஃபாதரை டிஸ்டர்ப் பண்றோமே, என்ன பண்றது? எல்லாம் உனக்காக தான். ஆ, போறேன் இரு. ஃபாதர், ஃபாதர் நல்லா தூங்குறாரு போல இது. ஃபாதர், ஃபாதர் வணக்கம் பாதர். வணக்கம் பாதர்.
2: யார் பாணி, உனக்கு என்ன வேணும்?
0: நான் பாதர், எத்தனை தடவை என்ன பாத்துக்கிறீங்க தெரியலையா உங்களுக்கு? என்ன எத்தனை தபா உங்க ஸ்கூலுக்கு சவாரி வந்திருப்பேன், சர்ச்சுக்கு வந்திருப்பேன். என்ன பார்த்து யாருன்னு கேக்குறீங்களே பாதர்?
2: சரிப்பா, ஸ்கூலுக்கு வந்திருக்கலாம், சர்ச்சுக்கு வந்திருக்கலாம், அதுக்காக நைட்டு 1:30 வந்து டிஸ்டர்ப் பண்றிய, என்னப்பா இது?
0: அடா, என்னமோ எனக்காக வந்து கேக்குற மாதிரி ஃபீல் பண்றீங்களே. நான் எனக்காக வரல பாதர், ரிக்ஷால படுத்துருந்தேனா அப்போ ஒருத்தர் வெள்ள அங்கி போட்டுன்னு வந்தாரு. நான் ஒண்ணு கேட்டேன், பக்கத்துல ஏதாவது சர்ச்சு தான் கேட்டாரு. என்னமோ தெரியல பாதர், சர்ச்சுன்னு ஒண்ண நீங்க தான் ஞாபகத்துக்கு வந்தீங்க, அதனாலதான் உங்ககிட்ட கூட்டினு வந்துருக்குறேன்.
2: எங்க வரு?
0: இதா இங்கதான் இருக்காரு. ஏசே, ஏசே, பாதர் உங்களை கூப்பிடுறாரு, வாங்க வாங்க.

0: நான் தான் இயேசு.
1: இயேசுவா? எந்த இயேசு? எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? இயேசு ராஜாவா, இல்ல இயேசுதாசா, இல்ல இயேசு அடியானா? உங்க முழு பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா?
0: என் பெயர் இயேசு கிறிஸ்து.
1: என்ன வேணும் உங்களுக்கு?
0: இந்த ஒரு ராத்திரி பொழுது இந்த புனித ஆலயத்துல தங்குறதுக்கு எனக்கு அனுமதி கிடைக்குமா?
1: ஆலயத்துல தங்குறதா? நோ நோ நோ நோ, பிஷப்போட லெட்டர் இல்லாம நாங்க யாரையும் தங்க வைக்கிறது இல்ல. நீங்க தயவு செய்து வேற எங்கேயாவது போய் தங்கிக்கங்க, முதல்ல கிளம்புங்க. வாட்ச்மேன், இவங்களை வெளியே தள்ளி கதவு சாத்து.
2: யோ, இரியா கை பூச்சி இழுக்காதே.

பெருசே, ஃபாதர் அந்த மாதிரி சொல்லுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்ன பண்ணுறது, விடு, நமக்கு தெரிஞ்ச பாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை போய் பார்க்கலாம். ரொம்ப தங்கமான மனுஷன், எது கேட்டாலும் உடனே செஞ்சிருவார். என்னமோ ஏசே, இந்த காலத்தில் யாருமே புரிஞ்சிக்க முடில. ஏசே, நான் பகலில் அரை மணி நேரத்துக்கு மேலே ரிக்ஷா ஓட்டினதே கிடையாது. உடனே ஒரு குவாட்டரை வாங்குவேன், உள்ளே விட்டுருவேன். ஆனால் பாரு, நைட்டில் ஒரு மணி நேரத்துக்கு மேலே உன்னை வச்சு சுற்றினுக்கிறேன். உடம்பு வலியும் இல்லை, போதையும் இறங்கி போச்சு. என்னமோ போ, தெம்பாக இருக்குது ஏசே. ஏசே, நான் சொன்ன பாஸ்டர் வீடு இதுதான். வீட்டுக்கு பின்னாடி பெரிய சர்ச்சு இது, கிட்டத்தட்ட அதில் 100 பேருக்கு மேலே தங்கலாம், அவ்வளோ பெரிய சர்ச்சு. சரி, நீ இங்கே இரு, நான் உள்ளே போய் அவருக்கு

0: ஏதோ தருங்க பாஸ்டர், பாஸ்டர்.
1: இந்த நேரத்தில் யாரும் தெரியலையே
0: பாஸ்டர். குட் மார்னிங் பாஸ்டர்.
1: குட் மார்னிங்கா? இப்போ மணி என்ன தெரியுமா? நைட் 2. இப்போ போய் குட் மார்னிங்கா?
0: கோச்சிக்காதீங்க பாஸ்டர், நடு ராத்திரில எழுப்பி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு பாஸ்டர்.
1: அதான் பண்ணது பண்ணிட்டிய, என்ன வேணும் சொல்லு முதல்ல.
0: இல்லை பாஸ்டர், நம்ம வண்டியில இயேசுன்னு ஒருத்தர் வந்துருக்கிறாரு, சர்ச்சுக்கு போனோம்னு சொன்னாரு. உங்ககிட்ட பெரிய சர்ச் இருக்குதுல்ல, அதனால தான் அவர் இங்க கூட்டினு வந்துக்கிறேன்.
1: ஏசா?
0: ஆமா.
1: எந்த ஏசு? தருமபுரி ஏசா இல்ல கோயம்புத்தூர்ல இருப்பாரு அந்த ஏசா? எதுக்கு வர சொல்ல? வர சொல் பாப்போம்.
0: வர சொல்லுவா?
1: வர சொல்.
0: ஏசே, ம், வா வா, பாஸ்டர் கூப்பிடுறாரு, வா. இதோ வராரு. பார்த்தா ரொம்ப நல்ல மனுஷனா தெரியுற பாஸ்டர்.
1: யார் இவரு? எங்கேயும் பார்த்த மாதிரி தெரியலையே. யாருங்க? யார் நீங்க?
2: நான் தான் இயேசு.
1: இயேசுவா? என்னமோ தெரியல. சரி, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க.
2: இந்த ஒரு இரவு உங்கள் ஆலயத்தில் தங்க அனுமதி வழங்க முடியுமா?
1: ஆலயத்தில் தங்கணுமா? ஏன் தம்பி, அவர் தங்கிறதுக்கு எத்தனையோ லார்ஜ் இருக்குது, எவ்வளோ இடம் இருக்குது, அங்கே போயிருக்கலாமாப்பா. ஏப்பா, வரவங்களாம் தங்கிறதுக்கு சத்திரமா சாவடியா? அதெல்லாம் சரி வராது, முதல்ல கிளம்புங்க.
3: ஏங்க, யாருங்க, யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க?
1: ஏன் கேட்குறேன்? யாரோ ஏசுவான், இன்னைக்கு ராத்திரி நம்ம சர்ச்சில் தங்கணுமா, இந்த நேரத்தில் வந்து கூட்டிகிட்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க.
3: ஏங்க, நாலு புற உபவாசம் இருந்து ஜபம் பண்ணி சாப்பிட்டு இப்போ தான் படுத்தோம், டயர்டாக இருக்குங்க. அதுக்குள்ளே ஏசு வந்திருக்காரு, அவரு வந்திருக்காரு, இவரு வந்திருக்காருன்னு. என்னங்க இது? முதல்ல உள்ள வாங்க
0: பாஸ்டர். இன்னைக்கு ஒரு நாள் தங்க வைங்க பாஸ்டர். பாஸ்டர், பாத்தியா, இப்பெல்லாம் மனுஷனுக்கு மரியாதையே கிடையாது. என்ன ஏசே, இப்ப நீ தங்கறதுக்கு இடம் வேணும், அவள் தானே, சூப்பர் இடம் காட்டுறேன். வா வா, வந்து குந்து. அங்க என்ன பாக்குற? வந்து குந்து ஏசே, வா போலாம், வா போலாமா?

0: பைபிள்ல இயேசு தன்னுடைய இரண்டாவது வருகை பத்தி சொல்லும் போது திருட மாதிரி கூட வருவேன்னு சொல்லியிருக்காரு. அதான் எனக்கு புரியல, கொஞ்சம் கலக்கமாவே இருக்கு.
1: அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, சும்மா எதையாவது போட்டு குழப்பிக்காதீங்க, வந்து படுங்க, காலைல சீக்கிரம் எந்திரிக்கணும்.

நீயும் வேலையும் ஜொலியமா இருக்கிற, என்னடா குட்ஸைக்குள்ள கூட்டு போறானேன்னு பாக்குறியா? நாங்களும் நல்ல வீட்டுல இருந்தோம், இந்த சுனாமி வந்துச்சு பாத்தியா, அதுல எங்களோட ஊடகம் போச்சு, எங்க வாழ்க்கையும் மாறி போச்சு. அப்பெல்லாம் நீ எங்க இருந்தியோ? இந்த இடத்துக்கு கூட்டினு வரத்துக்கு எனக்கே கஷ்டமாகுது. உன்னைதான் யாரும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்றது? இந்த காலத்து மனுஷங்க எப்படிக்கிறாங்க பாத்துக்கோ. அவங்க இருக்கிற இடம் வேணும்னா பெருசா இருக்கலாம் எஸ்ஏ, ஆனா அவங்க மனசெல்லாம் சின்னது. இங்க அப்படி இல்ல, எங்க மக்களோட இடம் வேணும்னா சின்னதா இருக்கலாம், ஆனா மனசு ரொம்ப பெருசு எஸ்ஏ. அப்புறம் இந்த மண் தர இருக்குது பாரு, இது எங்களுக்கு பஞ்சு மத்த மாதிரி. பார்த்தா போதும், சும்மா சல்லுன்னு தூக்கம் வந்துடும். எப்படி தூயினுக்குறாங்க பாரு. ஏசே, வந்ததுல இருந்து என்ன பத்தியே பேசினுங்க, உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட கேக்கலையே. ஆமா, நீ சாப்பிட்டியா? உன்னை பார்த்தா சாப்பிட்ட மாதிரியே தெரியலையே. நீ எங்க சாப்பிட்டுருக்க போற? நீ வந்ததே நடு ராத்திரி, வந்த உடனே சர்ச்சுக்கு போனோம்னு சொன்ன, நானும் கூட்டினு போனேன், உன்னை யாரும் அங்க சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. ஆமா, நீ யாரதான் பார்க்க வந்துக்கிற? உனக்கு என்னத்தான் ஓனும்? அது ஏதாவது சொன்னேனா தானே நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் ஏதாவது பண்ண முடியும். நீ பாட்டு கம்முன்னு வந்தியனா நான் என்ன பண்ண முடியும் சொல்லு. காலம் ரொம்ப கெட்டு போய் கிடக்குது ஏசே, நடு ராத்திரில கடவுளே வந்து நேர்ல நின்னா கூட மக்களுக்கு கண்ணு தெரியாது. இந்த நேரத்துல வந்து நீ சர்ச்சுக்கு போனோம்னு சொல்ற, இந்த ராத்திரி பூரா தங்கறதுக்கு நம்ம ஊடு தான் கரெக்டு. கிடைக்கிற பணத்தெல்லாம் குஷ்டு ஊற சுத்தின்னு இருந்தேன், வீட்டு பக்கமே தலை வச்சு படுகல. உன்னால இப்ப வந்துக்கிறேன், என்ன சொல்ல போறாளோ? இதான் என் வீடு, நீ இங்க இரு, நான் உள்ள போயிட்டு பாய் தலைக்கானி எடுத்துக்கினு சாப்பிட்டுக்கு எதனா இருக்குதான்னு பாத்துன்னு வரேன். இங்கே நில்லு.

என்னடா இது, ஒரே இருட்டா இருக்குது. எது எங்க பார்த்துன்னு தெரியலையே. யாரு கால் இது? குழந்த கால். அவ எங்க? தோ படுத்துட்டு இருக்கிறா. அப்பா.

0: தூங்குனா பேய் மாதிரி தூங்குவா, ஏந்தா நாய் மாதிரி குழைப்பா. இவகிட்ட மாட்டி விட்டியா ஏசே, இதை மெதுவா எழுப்பினாலும் வேலைக்கு ஆகாது. ஹேய் ஏந்திருமே,
1: வந்துட்டோம். யோ அறிவில்ல உனக்கு, நடு ராத்திரியில நாய் பராண்டற மாதிரி பராண்டிட்டு இருக்கற, ரிக்ஷா ஓட்டுறேன்னு நாளெல்லாம் ஊரு சுத்த வேண்டியது, ராத்திரியானா வந்து குடிச்சிட்டு என் உயிரை வாங்க வேண்டியது.
0: சதா உடுமை, ஏமா இப்ப கத்தி நிக்கிற? இப்போ
1: எப்படியா கத்தாம இருக்க முடியும்? வீட்டுல ஒரு பொண்டாட்டி இருக்கா, ரெண்டு பிள்ளைங்க இருக்குதுங்க, கொஞ்சமாச்சும் உனக்கு அக்கறை இருக்கா? கிடைக்கிற காசுக்கு குடிச்சிட்டு வந்து நடு ராத்திரியில வந்து தொந்தரவு பண்ண வேண்டியது. உன்னெல்லாம் அந்த ஆண்டவ வந்தா கூட திருத்த முடியாதயா.
0: சரி உடுமை, இப்ப ஏன் கத்தி நிக்கிற? ஏந்திருமே, ஏந்து உக்காருமா ஃபர்ஸ்ட்.
1: யோ இனாயா, தினமும் இதே ரோதனையா போயிடுச்சு. யோ அந்த பிள்ளைங்களை பாரியா, ஒரு வா கஞ்சி கிடைக்காம அந்த வீட்லயோ இந்த வீட்லயோ மிச்சம் மீதி மீறத அதுங்களுக்கு வாங்கி கொடுக்கறையா? நான் வெறும் தண்ணிய குடிச்சிட்டு படுத்து கிடக்குறேன். இப்ப அதுங்க ஏஞ்சி அம்மா சோறுன்னு கேட்டா நான் என்னத்தையா பண்ணுவேன்? இந்த கஷ்டம் எல்லாம் உனக்கு எங்கயா தெரிய போகுது? ஏதோ 50-100 சம்பாதிக்க வேண்டியது, அந்த காசுலயும் பாலா போன சாராயத்தை குடிச்சிட்டு ராத்திரி ஆனா இங்க வந்து பராண்ட வேண்டியது.
0: இப்ப ஏமா குவினுகிற? என் ஃப்ரெண்டு ஏசுன்னு ஒருத்தர கூட்டினு வந்துக்கிறமே.
1: ஆமா, ஓ ஃப்ரெண்டு உன்ன மாதிரி தானே இருப்பான். நீ குடிகாரன்னா அவன் மகா குடிகாரனா இருப்பான்.
0: அவரு காதுல வீதுல ஊந்துற போது ஊந்துச்சுன்னா மனசு கஷ்டப்படுவாருமே.
1: ஆமா, உன் ஃப்ரெண்டு கலெக்டர் இதை கேட்டு தப்பா நினைச்சுக்க போறாரு. நீ ஒருத்தன் பண்ற ரவுசியே தாங்க முடியல, இதுல ஃப்ரெண்டு வேறையா?
0: ஆமா, நீ அவரை கூட்டினா அந்த சர்ச்சுக்கு போனா அங்க சேர்த்துக்க மாட்டேன்றாங்க, இந்த சைடு பாஸ்டர் வீட்டுக்கு போனா அங்கேயும் சேர்த்துக்க மாட்டேன்றாங்க. சரி எங்கேயும் சேர்த்துக்கலையே, நம்ம வீட்டு கூட்டினு வந்து ஒரு புடி சோறு போடலான்னாக்கா நீயும் வந்து இந்த மாதிரி பண்ற. மனுஷனோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிறியாமா நீ? எங்க மனுஷனோட ஃபீலிங் புரிஞ்சுக்கிறியா?
1: மேல கீழ கைய வச்சா அப்புறம் நடக்கிறதே வேற.
0: ஆமா, இந்த கோபத்துக்கு எந்த வித குறைச்சலாம் இல்ல. நான் அப்பவே நினைச்சேன் பேய எழுப்புனா நாய் மாதிரி குலைக்கும்னு. அந்த மனுஷன் முகத்தை பார்க்கவே பாவம் மாறிது. ஒரு புடி சோறு குத்தாம்பலான்னு பார்த்தா சோறு இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு சொல்ற. இப்ப அந்த மனுஷனுக்கு என்னாடி பதில் சொல்றது நானே? ஆ சே பொம்பளையாமே நீ, ஈவ் இறங்குறதுதான் உனக்கு. ஏசியா கோச்சிக்காது ஏசியா, உன்னை ரொம்ப நேரமா நிக்க வச்சிட்டான். என் நிலமை அப்படி ஏசியா, நான் என்ன பண்றது? என்ன அப்படி பாக்காத ஏசியா, என்ன ஏசி யோசிச்சுனுக்குற? ஏசே கோச்சுக்காத ஏசே, என் பொண்டாட்டி நைட்டு பசங்களுக்கு சாப்பாட்டியே பக்கத்து வீட்டுல இருந்து வாங்கி கொடுத்தேன்னு சொல்றா. அது மட்டும் இல்லை ஏசே, என் பொண்டாட்டி கூட பச்சை தண்ணி தான் குடிச்சுட்டு பத்துனுக்குறாளாம். என்ன ஏசே, நான் சொல்றத பார்த்தா உனக்கு பொய் சொல்ற மாதிரி தெரியுதா? சிரிக்கிறீங்க? உண்மையத்தான் சொல்றேன் ஏசே. உங்களுக்கு என்ன, இன்னைக்கு ஒரு ராத்திரி நீங்க எங்கேயாவது தங்கணும், அவள் தானே? இப்படி ஒரு ஓரமா பத்துக்கோ.

0: தாசா, என் பேர் எப்படி உனக்கு தெரியும்? நான் கூட உன்கிட்ட சொல்லவே இல்லையே.
1: அனைத்தும் நான் அறிவேன். உள்ளே சென்று பார், அனைத்து விதமான உணவுகளும் தயார் நிலையில் உள்ளன.
0: சாப்பாடு தயாரா இருக்குதா? என்ன சொல்ற? இரு, உள்ள போய் பார்த்துட்டு வரேன். என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. அவர் என்னடானா உள்ள வகை வகையா இருக்குதுன்றாரு, இவ என்னடானா ஒண்ணுமே இல்லைன்றா. இப்படி நடந்து நடந்து போதையா தெளிஞ்சு போச்சே. சலா எஸ்தர் கண்ணு, சலா எந்திரா. சலா,
2: யோ, உனக்கு என்னதான் வேணும்? ஏன் யார் ராத்திரி நேரத்துல இந்த மாதிரி தொல்லை பண்ணினுங்கிற?
0: எஸ்தர் கண்ணு, நான் சொல்றத நல்லா கவனமா கேள். செல்லாம், முறைக்காதம. வழக்கம் போல நானும் ஒரு 90 வாங்கி விட்டுனேன். சும்மா கின்னு அப்படியே ரிச்சால இருந்தோமே, திடீர்னு ஒரு மின்னல் வெட்டிச்சுமே.

0: துன்றதுக்கு எதனா கொடுக்கலான்னு பார்த்து உங்ககிட்ட கேட்டேன். நீயும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்ட. அவர்கிட்ட போய் சொன்னா அவர் வகை வகையாக உள்ளே இருக்குதுன்றாரு. எதமே நம்ப சொல்ற?
1: யோ, அப்ப நான் சொல்றத நீ நம்பலல்ல? வா வந்து நீயே பாரு என்ன இருக்குன்னு. வத்திப்பட்டி எங்கே ஆகுது? காணுமே, ஐயோ எங்க வச்ச? இதாகுது.
0: நாம பண்ண போறோம் இப்போ.
1: யோ வந்து பாரியா, ஒரு பைசாவும் கொடுக்க மாட்டேன், ஒரு இளவும் கொடுக்க மாட்டேன், சோறு சோறுன்னுவேன். யோ இங்க வந்து பாரியா, கழுவி வச்ச பாத்திரம்லாம் அப்படியே இருக்குது. தோர கை நிறைய சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு நான் ஆக்காத மாதிரி பேசுற பாரியா? நல்லா கண்ணை திறந்து பாரு, என்ன ஆகுது இதுல? வெறும் பாத்திரம் தான் ஆகுது. யோ என்னமோ வகை வகையாகுதுன்னு எங்கே ஆகுது? யாரு என்ன சொன்னாலும் நம்ப வேண்டியது, நடு ராத்திரியில வந்து தூக்கத்தை கெடுக்க வேண்டியது. அந்த கொஞ்ச நேரம் தானே என் கவலையை மறந்து நிம்மதியா தூங்குறோம். அது பொறுக்கலையா அவனுக்கு? சம்பாதிக்கிற மொத்த பணத்தையும் குடிக்க வேண்டியது. எதனா கையில கொடுத்தா தானே கஞ்சி கிஞ்சி காய்ச்ச முடியும். அது கூட பரவாயில்லையா, ராத்திரி ஆனா குஷ்டு வந்து கை நோவுது கால் நோவுதுன்னு என்ன பிராண்ட வேண்டியது. யோ நமக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குதே, உனக்கு கவலை கீதா இல்லையா? ஐயா ஏன் யா தினமும் இப்படி உத்தரவு வாங்குற?
0: இங்க பாருங்க.
2: அடப்பாவமே, எப்படியா வந்துச்சு இதெல்லாம்? நீ சொன்ன மாதிரி எல்லாம் வகை வகையா இருக்கியா? யோ சோரியா, நல்லா வாசனையாகுதுயா. இதெல்லாம் எனக்கு செய்ய கூட தெரியாதுயா. இதோ பாரியா, சிக்கனியா
0: மீன
2: நல்ல டேஸ்ட் ஆகுதுயா. அட முட்டை பாரியா, எத்தனை முட்டை இருக்குது?
0: ஏய் நண்டுமா பாராயத்தா.
2: யோ எம்மா பெரிய நண்டாகுதுயா.
0: நல்ல டேஸ்ட் ஆயா
2: இது. ஆமா, உன் ஃப்ரெண்ட் யாருன்னு சொன்ன?
0: இயேசுன்னு சொன்னாருமே.
2: இயேசுவா? நம்ம ஆண்டவரா இருக்குமோ? வேதத்துல கூட ஆண்டவர் வருவார்னு சொல்லிக்குதியா? ஒருவேளை ஆண்டவர் தான் நம்மள தேடி வந்திருப்பாரோ? இருக்கும்யா. இது உண்மையா? அதிசயம் நடந்துக்குதியா? இதெல்லாம் எனக்கு செய்யவே தெரியாதுயா. ஆமா, எங்க இருக்கிறாருன்னு சொன்ன?
0: வெளியதாம நிக்கிறாரு.
2: வெளியதான் இருக்காரா?
0: ஆமாமே, நம்ம வீட்டுக்கு வெளியதான் நிக்கிறாரு.
2: வாயா போய் பாக்கலாம். போயா. யோ சீக்கிரம் வா,
0: இங்க தான் நிக்கிறாரு.
2: யோ எங்க இருக்கறாரு?
0: எஸ்ஏ இங்க தான நின்னு
2: யோ எங்க அவரே?
0: டே இங்க தான் நிக்க வச்சு உள்ள வந்தேன்.

0: எங்க
1: என்ன போயிருப்பாரு? ஏசே ஏசே இங்கதானே இருந்தாரு?
0: நான் எது ஏசே
1: ஏசே
0: எங்க போயிருப்பாரு?
2: ஏய் யார் அது?

0: அவர் தான் போன மாசமே செத்து போயிட்டாரா? அவர் யா தேனுகிறா?
1: அவர் இல்லப்பா, என் கூட வந்த இயேசுவ பாத்தியா?
0: யோ பையா, அதெல்லாம் பாக்கலையா? தூக்கம் வருதா? நீ வேற
2: எங்க போயிருப்பாரு?
1: உங்களுக்கு என்ன, இனி ஒரு ராத்திரி நீங்க எங்கேயாவது தங்கணும், அவ்வளவுதானே? இப்படி ஒரு வாரமா பாத்துக்கோ.
2: எங்கயா போட்டார் அவரு?
3: தாஸ், உள்ளே சென்று பார், என்னை முழுமையாக நம்பு.
1: ஏய், வந்தது ஆண்டவர் தாமே. ஏ சாமே, எங்க இருக்கீங்க சாமே?
2: தெரியலையே
1: சாமே.
2: என்னயா இது
1: சாமே?
2: எங்கயா போயிருப்பாரு?
4: ஏல தாசே, உனக்கும் பொண்டாட்டிக்கும் வேற வேலையே இல்லடா. ராத்திரி ஆனா தண்ணி அடிக்க வேண்டியது, இப்படி கரெக்டா பண்ண வேண்டியது. இப்ப ரோட்டுக்கே வந்துட்டீங்க.
1: நோ, அது இல்லனா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுனா. நான் பாட்டு ஸ்டாண்ட்ல நல்லா தண்ணி வச்சுட்டு குப்புற பத்துன்னு இருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா இயேசுன்னு ஒருத்தர் வந்தாரு.

மனிதர்களே, யாரை தேடுகின்றீர்கள்? என்னை நோக்கி கூப்பிடும் உங்கள் அழைப்பின் புனிதம் என்னை நேரில் கண்டபோது எங்கே போனது? இன்னுமா நான் யார் என்று புரியவில்லை. நான் தான் இயேசு. உண்மையின் நிஜங்களை உதாசீனப்படுத்திவிட்டு பொய்களின் நிழல்களை ஜீவன் என்று நம்பி போய்கொண்டிருக்கின்றீர்கள். என்னிலிருந்த ஜீவன் உங்களில் விழிப்போடு இருந்தும் நீங்கள் ஜீவனற்றவர்களாய் உங்களுக்குள்ளே என்னை தேட மறந்துவிட்டீர்கள். விழிகளுக்கு அருகில் இமைகள் இருந்தும் ஒன்றையொன்று காணாததைப் போல் என் அருகில் இருந்தும் பொய்களையே கண்டு பழகிவிட்டீர்கள். அன்போடு வாழ்வதை விட்டுவிட்டு அடையாளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் மீது நான் கொண்ட பாசம் என்னை மீண்டும் உங்களை காண தூண்டியது. இரண்டாவது முறையாக திருடனை போல் வந்தேன். திருந்தாத உங்களைத்தான் கண்டேன். மனம் திருந்துங்கள் மானிடர்களே, மனம் திருந்துங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது.

0: கோபமா இருக்கு. அங்க மட்டும் அவ்வளவு வெளிச்சமா இருக்கு. இவங்க வரை கீழே நிக்கிறானுங்க. ஒருவேளை வட்டிக்கு பணமாகத்தான் வந்திருப்பாங்களோ. நம்ம கிட்ட பணம் வாங்க வந்துட்டு ஏன் முதுகட்டி நிக்கிறாங்க? நமக்கு ஆவாகம் யாரோ கம்மி வட்டிக்கு பணம் தரேன்னு சொல்லியிருப்பான். இடம் வேற புதுசா இருக்கு, எல்லாம் குழப்பமா இருக்கு. இது எந்த இடம்?
1: இது பாதாளம். அவங்க எல்லாம் இறந்தவங்க, நீங்களும் இறந்து போயிட்டீங்க.
0: நான் இறந்து போயிட்டேனா? சரி, எனக்கு கீவில் பழக்கம் கிடையாது. ஸ்டீவ் ஜாப்ஸ் எத்தனை வருஷம் ஆச்சு? அவட்ட சொல்லியிருந்தா ஒரு ஆப் ரெடி பண்ணி கொடுக்க போறாரு. இன்னும் கீவில் இருக்காங்க.
1: கொஞ்சம் பொறுங்க. ஆப் தானே, உள்ள நிறைய ஆப் இருக்கு. நீங்க போதும் போதும் சொல்ற அளவுக்கு கொடுப்பாங்க.
0: என்னோட பிரேஸ்லெட், என்னோட செயின், என் நகை எல்லாமே எடுத்துக்கங்க. என்னை ஷார்ட் வேலையில கொண்டு போயிடுங்க. ஐயோ, என்னோட பிரேஸ்லெட்டு, என் வாட்சு, எதுவுமே இல்லையே.
1: நீங்க விளைவிப்பான்னு நினைக்கிற எல்லா பொருளும் பூலோகத்திலேயே அதோட மதிப்பு இழந்துடுச்சு. பாதாளத்துல அந்த பொருள்களுக்கு மதிப்பு இல்லை.
0: அப்ப நம்ம செத்துட்டோம். ஒத்துக்கிறேன், உண்மைதான், செத்துட்டேன்.
1: நீங்க இந்த பக்கம் போகணும்.
0: இது கூடவா எனக்கு தெரியாது. இந்த பக்கம் தான் கூட்டமே இல்லையே. இந்த பக்கம் பாருங்க, ஆடி தள்ளுபடிக்கு துணி எடுக்கிற மாதிரி எவ்வளவு ஜனம். சரி, நாமும் போவோம். இது எந்த இடம்?
2: நரகம்.
0: நரகமா? ஐயோ சார், எத்தனை குடும்பம் நீங்க நல்லா இருக்காங்க? எவ்வளவு பேர் நல்லது பண்ணிருக்கேன்? என்ன போய் நரகத்துல போறீங்க?
1: நீங்க நல்லது பண்ணு சொன்னீங்கல்ல, அதை கொஞ்சம் பாருங்க.
3: சூஸ்திரம்
4: சூத்திரம் பிரதர்.
5: வணங்க தலைவரே.
6: என்னப்பா சச்சி வந்தியா?
5: ஆமாம் தலைவரே, ஆண்டவரை பார்க்காம இருக்க முடியுமா?

0: இங்க வந்து செலவு பண்ற ஒரு நாள வெளியில எங்கேயாவது வேலை செஞ்சா பணம் சம்பாதிக்கலாம்ல, இதெல்லாம் என்ன பிரயோஜனம் உனக்கு?
1: தலைவரே ஒரு மன நிம்மதி தான்.
0: என்ன மன நிம்மதி? உங்ககிட்ட பணம் இருந்தா எப்போ மனசு நிம்மதியா இருக்கு? முதல்ல பணத்தை சம்பாதிக்கிற வழிய பாருயா, நேரத்தை வீண் வச்சுட்டு இருக்க.
1: சரிங்க தலைவரே.
2: என்ன தலைவர் எவ்வளவு தூரம்
0: சர்ச்சுக்கு டொனேஷன் கொடுக்கலாம் வந்தீங்க?
2: ஓ அப்படியா,
3: வணக்கம். பாத்து போங்க.
0: பணம்
3: எல்லாம் வேண்டாயா, ஆண்டவர் புண்ணியத்துல எல்லாம் வச்சுக்கிறாரே. இருக்க இடம், சாப்பிடற சாப்பாட்டுக்கு எந்த குறை இல்லாம ஆண்டவரால நிம்மதியா இருக்கேன்.
0: கஷ்டம் தாத்தையா, பணத்தோட அருமை தெரியும்.
3: ஐயா நல்லாதான் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க கோலப்படாதீங்க, நீங்களே கஷ்டம் போது ஆண்டவர்தானே தேடிவீங்க. இப்ப நல்லா வச்சிருக்காரு, வசதியா இருக்கீங்க, கார்லாம் வச்சுட்டு வசதியா இருக்கீங்க. ஆனா ஆண்டவர் மட்டும் மறந்துட்டீங்க. என்னையா நியாயம் இது? வசதி வந்தாலும் மாறக்கூடாது, ஒரே மாதிரி இருக்கணும். நீங்க செய்த பாவத்தினால்தான் மனைவி கை கால் அடங்காம
0: பட்டிருக்கேன்.
4: நீங்க பேசுறதுலாம் கேட்டுதா இருந்தேன். இவ்வளவு தூரம் போராடி இவங்க தெரிஞ்சல, இப்ப நீங்க சொல்லியா தெரிஞ்ச போறாங்க?
0: சரி, நான் உள்ள போயிட்டு வரேன். நானும் கிளம்புறேன். சரி, வீட்டுக்கு வா, உங்க கூட கொஞ்சம் பேசணும்.
1: சரிங்க தலைவரே.

0: ஐயா வணக்கம் ஐயா. ஐயா குழந்தைக்கு உடம்பு சரியில்லை.
1: யோ அதெல்லாம் விடு, எவ்வளவு பணம் வேணும்
0: ஐயா? ஒரு 5 லட்சம் வேணும் ஐயா.
1: டாக்குமெண்ட் என்ன வச்சிருக்கா?
0: ஒண்ணும் இல்ல ஐயா.
2: சொந்தமா வீடு வச்சிருக்காரு ஐயா?
1: என்ன வீடெல்லாம் வச்சிருக்கன்றாப்புல? என்ன
0: குடிசை வீடு ஐயா?
1: குடிசை வீடா? குடிசை வீடா இருந்தா லேண்ட் வேல்யூ இருக்குல்ல, இந்த பட்டாத்து குத்துட்டு காசு வாங்கிட்டு போ.
0: சரிங்க ஐயா.
1: அப்புறம் ஒரு விஷயம், 10 பைசா வட்டி ஒரு மாசம் கூட தவற கூடாது, கரெக்டா வரணும்.
0: சரிங்க ஐயா.
1: வட்டி தவறிச்சு மேல இருக்கிற வீடு என் மேல கவி மாடுவேன். சரியா?
0: சரிங்க ஐயா.
1: பட்டாத்து குத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போ.

0: வாங்க.
1: ஐயா வணக்கம். ஐயா ஒரு 10,000 ரூபா கிடைக்குங்களா?
0: என்ன டாக் மாட்டு வச்சிருக்கா
2: ஐயா? டூ வீலர் வச்சிருக்கா ஐயா. ஆர்சி புக்கை வாங்கிட்டு காசு கொடுத்துடலாம் ஐயா.
0: ஃப்ரெண்டா? வர வர சொல்ல தாள முடியல. எனக்கே புத்தி மாதிரி சொல்ற. சரி ஆர்சி புக் வாங்கிட்டு பண்ணல.
2: சரிங்க ஐயா.
1: சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம் ஐயா.
3: என்னங்க எவ்வளவு நேரம் ஆச்சு, சாப்பிட வாங்க.
0: வரமா
3: பிரான்சிஸ் ஐயாக்கு சாப்பாடு போடுப்பா.
0: இருங்க வர.
2: சரிங்கம்மா.
0: என் ஆத்மாவே, நான் சேர்த்து வைத்திருக்கிற சொத்துக்கள் ஆஸ்திகள் எல்லாம் உனக்குத்தான். என் ஆத்மாவே, நீ புசித்து குடித்து இளைப்பாரி சந்தோஷமாயிரு.

0: أمي.
1: உங்ககிட்ட கஷ்டம்னு வந்தவங்ககிட்ட அதிக வட்டிக்கு கடன் கொடுத்து அவங்கள மேலும் கஷ்டப்படுத்திருக்கீங்க.
0: எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா? வேற வழியே இல்லையா? என்னை எப்படியான சொர்பத்தை அனுப்புங்க சார், பிளீஸ்.
2: பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விடுகிறார்கள்.
1: நீங்க வரிசையில போய் நில்லுங்க. நீங்கள் செய்த பாவத்திற்கான தண்டனை அனுபவிச்சே தீரணும்.
3: பாருங்க,
4: தண்ணி குடிங்க
3: ஐயா. சொல்லுங்க ஐயா.
0: அப்பா இருந்தா உன்ன போலதான் பாருங்கணும் ஐயா. நடந்த விஷயத்த என்ன சொல்லுவேன், என்னால சொல்ல முடியல. என் உடம்பு டயர்டா இருக்கு, நான் அப்புறமா சொல்றேன்.
3: அத பத்திலாம் நம்ம அப்புறம் பேசலாம் ஐயா. ரொம்ப டயர்டா இருக்கீங்க, முதல்ல ரெஸ்ட் எடுங்க ஐயா. பாத்துக்கோங்க.
4: பாத்துக்கிறேன்
3: ஐயா, நான் அப்புறம் வந்து பேசுறேன் ஐயா. ஐயா பாத்துக்கோங்க.
4: சரிங்க, பாத்துக்கிறேங்க.
0: இதெல்லாம் கனவா? கனவே அவ்வளவு பயங்கரமா இருக்க, வாழ்க்கையில நிஜமா நடந்துட்டா? ஐயோ, என் வாழ்க்கை மாத்தணும், என் வாழ்க்கை மாத்தணும்.
5: பைக்கில இருந்து கீழே விழுந்தோம், கண்ணு மூடி கண்ண தரக்கத்துக்குள்ள நம்மளை எங்கேயோ கொண்டு வந்து போட்டாங்களே.
3: எந்த இடம் இது? சுத்தி முத்தி யாரையும் காணோம். நாம இப்போ எங்க இருக்கோம்? சுத்தி ஆள் நடமாட்டமே இல்ல.
1: நீங்க பாதாளத்தில் இருக்கீங்க.
3: என்னது பாதாளமா? நான் செத்துறேனா?
1: ஆமா, நீங்க இறந்து போயிட்டீங்க.
3: இறந்து போயிட்டனா? சரி, நமக்கு சொர்க்கம்தான்.
1: நீங்க அந்த பக்கம் போகணும்.
3: அந்த பக்கமா?
1: உங்க பேரு ஜீவ புஸ்தகத்துல இல்ல.
3: என் பேர் ஜீவ புஸ்தகத்துல இல்லையா? நல்லா பாருங்க, கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா நிச்சயமா என் பேர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கும்.
1: உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல இல்லன்னு சொல்றல, கிறுக்கி போடப்பட்டிருக்கு.
3: என்னது கிறுக்கி போடப்பட்டிருக்கா? எங்க? ஞாயிற்றுக்கிழமை ஆனா காலையில முதல் ஆளா பிரேயர்ல போய் நிப்பங்க. இயேசுவோட அன்பை பத்தி எல்லாருக்கும் எடுத்து சொல்லிருக்கேன். கிராம கிராமமா போய் கிராம ஊழியம் பண்ணிருக்கேன். இயேசு கிறிஸ்துவ என் ரட்சகரா ஏத்துக்கிட்டு இருக்கேன். உபவாசம் இருந்திருக்கேன். எத்தனையோ பேரு என்ன பாராட்டி இருக்காங்க. நிறைய பேருக்கு இயேசுவோட அன்பை பத்தி எடுத்து சொல்லிருக்கேன். நான் ஜபம் பண்ணி எத்தனையோ பேர் நல்லா இருக்காங்க. சர்ச்சில் எவ்வளவு வேலை எல்லாம் செஞ்சிருக்கேன். ரோடு ரோடா நின்று டிராக்ஸ் கொடுத்துருக்கேன். இன்னும் எவ்வளவோ எவ்வளவோ சொல்லலாங்க.
1: இது உங்களுடைய ஒரு பக்கம்தான். உங்களுடைய இரண்டாவது வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்க.

0: என்ன கார் வீட்டுல சமைச்சிட்டீங்களா?
1: நான் காலையிலேயே சீக்கிரம் பண்ணிடுவேமா.
0: நான் இனிமேதாங்க பண்ணணும். அவர் கடைக்கு போயிருக்காரு.
1: வாப்பா, பிளாஸ்க்ல டீ ஊத்தி வச்சிருக்கேன், குடிச்சிரு.
2: சரிம்மா.
0: சொல்லுக்கா, வந்துடுறேன்னாரு. அதுக்கப்புறம் நான் ஏதாவது செய்யணும்.
1: இவ்வளவு நேரம் கழிச்சா
0: இந்த மாதிரி பையன் கிடைக்க நீங்க குடுத்து வச்சிருக்கோம்.
1: ஆமாமா, எல்லாம் அந்த கடவுளோட கிருபை தான்.
0: அந்த கடவுளோட மகிமை மகிமை.
2: அம்மா, நான் போயிட்டு வந்துறேன்.
0: சரிப்பா.
2: அக்கா வரேன்.
0: பாத்து போப்பா.
3: கவர்ச்சி நாயகியே.
0: பொறுக்கி, ஏய், ரெக்கார்ட்ல முடிச்சிட்டியா?
3: கவர்ச்சி நாயகியே, நிறைந்தவளே.
0: எப்படி போறான் பாரு, எங்க போய் சாவான்னு தெரியல.
4: பாருங்க, உனக்கு உரிமை இல்லாத ஒரு பெண்ணை இச்சையோடு பார்ப்பது அவளோடு நீ விபச்சாரம் செய்வதாகும். இதுவே கண்ணின் இச்சை. ஒன்று, அனலாயிருங்கள் அல்லது குளிராயிருங்கள். வெதுவெதுப்பாயிருந்தால் வாந்தி பண்ணி போடுவேன் என்று வாசித்திருப்பீர்கள். இருமணம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலை வரப்பட மாட்டான். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் உன் சொந்த ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன?
5: உண்மைதான், உண்மைதாங்க. மத்தவங்களையா மாத்தல, மத்தவங்களையா மாத்தலன்னு சொல்லி என்ன நானே ஏமாத்திக்கிட்டேன். யாரும் பார்க்கல சொல்லி நான் பண்ண காரியத்தால எங்க நிக்கிற பாத்தீங்களா? எனக்கு மன்னிப்பே கிடையாது, என் பாவம் மன்னிக்கப்படாது. அந்த ரட்சிப்ப நான் கேந்துட்டேன். என்ன போல வாழ்றவங்களுக்கு என் வாழ்க்கை ஒரு பாடமா இருக்கட்டும். முடிவு பரிவந்தம் நிலநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். என்னை போல் உள்ளவன் அக்னிக்கு தப்ப மாட்டான்.
6: தம்பி,
7: வாங்க பிரத.
6: உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.
7: எங்கிட்ட பேசணுமா? வா, உட்காருங்க, பேசலாம். உட்காருங்க.
6: இந்த பக்கம் வந்தேன், உன் ஞாபகம் வந்தது, அதான் பார்க்கலான்னு வந்தேன். நீயும் என்ன போலதான் கடவுள் வாழ்ந்துட்டு இருக்க, மக்களுக்காக எவ்வளவு நல்லது பண்ற, அதெல்லாம் பாவத்தை சரி செய்யாதுப்பா. மிருகத்தோட ரத்தமும் பாவத்தை போக்காது. இயேசு கிறிஸ்து ரத்தம் மட்டும்தான் உன் பாவத்தை போக்கும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து முன்னுமே ரத்தத்தை சிந்திட்டாரு. நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு அவர் மட்டும்தான் ஒரே வழி. அதை நான் மனப்பூர்வமா அனுபவிச்சேன். இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சு சொந்த ரட்சகரா ஏத்துக்க. அவர் மூலம் மட்டும்தான் உன் பாவம் மன்னிக்கப்படும். இந்த வாழ்க்கை நிஜம் இல்லைங்க. நாம நினைக்கிற மாதிரி செத்து போயிட்டா ஒண்ணுமே இல்லை நினைச்சேன். செத்த பிறகுதான் எல்லாமே இருக்கு. தயவு செய்து நான் சொல்றத கேளுங்க. இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏத்துக்கு. உன்னுடைய பாவம் முழுவதுமா மன்னிக்கப்படும்.
7: ஏதோ சொல்றீங்க, பாப்போம்.
6: சரிப்பா, நான் வரேன்.
7: எப்படி இருந்த மனுஷனா இப்படி ஆகிட்டீங்களேடா? எங்க பார்த்தாலும் கடவுள் கடவுள் பேச சொல்லி நல்லா ஏமாத்துறாங்க. அப்படி ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. இன்னைக்கு செத்தா நாளைக்கே பால், அவ்வளவுதான் வாழ்க்கை. சே, இது தெரியாம கடவுள் கடவுள் ஏமாறாங்க. எல்லா மனுஷரும் நேசிக்கிற எனக்கு இந்த கடவுள வணங்குற பார்த்தா எரிச்சலா வருது. அவங்க மேல இருக்கிற கோபத்தை என்னால் அடக்க முடியல.

என்னுடைய நோக்கம் இந்த உலகத்துல கடவுளே இல்லைன்னு நிரூபிக்கணும். அது வரைக்கும் என் உயிர் பிரியாது.

0: ஆ ஹலோ, யாராவது இருக்கீங்களா அங்கே? ஆ என் சத்தம் யாருக்கும் கேட்கலையா? யாராவது இருக்கீங்களா அங்கே? யார் பேசுறதும் எனக்கு கேட்கலையே, ஒரே அமைதியா இருக்கேன். என்ன நடக்குதுங்க? கையெல்லாம் சொல்லுங்குது. யாராவது இங்க இருக்கீங்களா? யாராவது இங்க இருக்கீங்களா? யார் பேசுறதும் கேட்க முடியல, ஒரே அமைதியா இருக்கேன். ஐயோ, என்ன நடக்குதுங்க? உடம்புலாம் ஒரே சில்லுனுக்கு.
1: நீங்க இறந்து விட்டீங்க, அதனாலதான் பூமியில் உள்ளவர்களின் சத்தம் உங்களால கேட்க முடியல. நரகம் நியமிக்கப்பட்டிருக்கு.
0: கீழ் மாதலுமா? ஐயோ, என்னது, நான் நரகத்து போடுமா? அப்போ ராஜா சொன்ன மாதிரி கடல் வந்தா சொர்க்கத்துக்கு போக முடியுமா? எல்லாட்டையும் அன்பு பங்குந்தேனே, அன்போடைய கடவுள் பெரியவரா?
1: எல்லோரிடமும் அன்பை பகிர்ந்து நீ அனைவரையும் படைத்த ஆண்டவரை உதாசீனப்படுத்தின.
0: நான் உதாசீனப்படுத்துறேனா? ஆண்டவரை நான் உதாசீனப்படுத்துறேனா?
1: ஆமா, ஆண்டவரை வணங்குறவங்களை உதாசீனப்படுத்தினா நீங்க ஆண்டவரையே உதாசீனப்படுத்தினதா தான் அர்த்தம். ஆண்டவரை வணங்குறவங்களை நீங்க மனுஷனா கூட மதிக்கிறது இல்ல.
0: ஒன்னு தான் பெருசு, இந்த உலக நஜ நினைச்சேன், ஆனா செத்து போனா ஒண்ணுமே நினைச்சேன். இப்ப நான் அந்த இயேசு ஏத்துக்கிறேன், எப்படியாவது எனக்கு வாய்ப்பு கொடுங்க.
1: இனி அது முடியவே முடியாது. நீ பூமியில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் மனம் திரும்ப வாய்ப்பு, மரித்த பிறகு வாய்ப்பே இல்லை.
0: போயிட்டு வந்த ராஜா உடம்பு எழுதி சொன்னா என்னையே நரகத்துக்கு தள்ளி விடுறீங்க. யார் தான் நித்திய ஜீவனுக்குள்ள போவா? எனக்கு சொல்லுங்க, யாரு போவா?
1: நீங்க யாரு மதிப்பு கொடுக்கலையோ, யாரு கேவலமா நடத்தினீங்களோ, அந்த பூலோகம் தான் நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு ரசிக்கப்பட்டது.
0: ஐயா, என் மனைவி, என் பிள்ளைகள், நண்பர்கள், மற்ற சொந்தக்காரெல்லாம் இருக்காங்க, அவங்க யாருக்கும் இந்த இடத்துக்கு வரக்கூடாதுயா? வரக்கூடாது.

0: உங்களுக்கு சொன்ன மாதிரியே அவங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவ பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அவங்க அதை கேட்டு மனம் திரும்பினால் இங்க வரமாட்டாங்க. நீங்க இனி போக முடியாது. அன்றியும் ஒரு தரம் மறைப்பதும் பின்பு நியாய தீர்ப்பாளியிடம் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடி.
1: பொண்டாட்டி பிள்ளையை பார்க்க முடியாதா? பார்க்க முடியாதா? ராஜா, என்னை ஏமாத்திட்டேடா.
2: இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சு சொந்த ரட்சகரை ஏத்துக்க. அவர் மூலம் மட்டும்தான் உன் பாவம் மன்னிக்கப்படும்.
1: இயேசு நம்ம பத்தி சொல்லிருக்கலாமே, என்ன பத்தி விலகி சொல்லிருக்கலாமே. நான் கேக்க என் காத கூட வெட்டிருக்கலாமே. ராஜா, என்னை ஏமாத்திட்டேடா, ஏமாத்திட்டேடா. நான் சரியா கேக்கலடா. என் கைய கூட வெட்டிருக்கலாமடா. நான் ரெண்டு கையோட நடகத்து போறதோடய ஒரு கையோட நித்திய ஜீவன் போயிருப்பேனடா. நான் நீ சொல்றத பாக்கலனா கூட என்ன கண்ணு குத்திருக்கலாமடா, குத்தி எடுத்திருக்கலாமடா. நான் இப்ப ரெண்டு கண்ணோட நரகத்துக்கு போறதை பார்க்கலாம், ஒரு கண்ணோட நித்திய ஜீவன் போயிருப்பேனா? என்ன ஏமாத்திட்டீடா ராஜா, ஏமாத்திட்டீடா. என் காலை கூட வெட்டிருக்கலாம ராஜா. என்னை ஏமாத்தி நரகத்துக்கு அமிச்சிட்டேடா. இயேசுவின் அன்பு சொல்லியிருந்தால் நான் நித்திய ஜீவனி போயிருப்பேனா ராஜா?
0: இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைப்படி நடக்கிறவர்கள் மட்டுமே நித்திய ஜீவனை அடைகிறார்கள்.

0: அம்மா நான் காலேஜ் போயிட்டுறம்மா.
1: சரிடா பார்த்து போயிட்டு வாடா, அப்படியே அப்பாக்கிட்டே சொல்லிட்டு போடா.
0: சரிம்மா.

0: போறப்பா காலேஜ் போயிட்டாரம்பா.
1: காலேஜுக்கு போறானா? காலேஜுக்கு உன்ன பிள்ளைய பெற்றதுக்கே கேவலமா இருக்கடா. உன் அண்ணன பாரு, இன்போசிஸ்ல கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறான். நீ இருக்கிறிய கைப்பிரதி கொடுக்கறேன், அது கொடுக்கறேன், இது கொடுக்கறேன்னு சொல்லிட்டு. ஏய், என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொல்றான், இவன் வந்து தெருமுனையில நின்னுட்டு கைப்பிரதி கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. என்னடா உனக்கு, படிக்கிற வேலையை விட்டுட்டு கைப்பிரதி கொடுக்கறேன், அதை கொடுக்கறேன், இதை கொடுக்கறேன், மண்ணாங்கட்டி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு. சும்மா இயேசுநாதர் வராரு, அவரு வராரு, இவரு வராருன்னு சொல்லிட்டு எவரு வந்தா உனக்கு என்னடா?
0: இல்லப்பா, இயேசுநாதர் இந்த உலகத்துக்கு இரண்டாம் முறை வரப்போறாரு, நம்மள எல்லாரையும் நியாயம் விசாரிக்க வரப்போறாரு.
1: நிறுத்து, நீ என்ன இலக்கிய பாடம் இருக்கிறியா? அவளை போக சொல்லு, இலக்கிய அவன் மூஞ்சில பாக்கவே பிடிக்கல. போறான்.

ஐயா, பாவங்களை விட்டு மனம் திரும்புங்கள். அங்கள் பணம் திரும்பி ஆயத்தமாகுங்கள். அண்ணே, நம் நினையாத நாளில் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை இருக்கும்.

0: Excuse me, sir. May I come in, sir?
1: Yampa, பத்து மணிக்கு காலேஜ் தெரியுமில்ல, இந்த நேரத்துக்கு வர்ற? ஆமா, நான் அந்த தெருமனையில பார்த்தேன், எல்லாருக்கும் துண்டு பிரசுரம் கொடுத்துட்டு இருக்கற. என்ன எலெக்ஷன் நிக்க போறியோ? சைலன்ஸ்.
0: இல்ல சார், இயேசு இந்த உலகத்துக்கு சீக்கிரமா வரப்போறாரு, அதை தான் நான் இந்த துண்டு பிரசுரம் மூலமா சொல்லிட்டு இருக்கேன்.
1: ஏன்பா உனக்கு இந்த வேலை? உன் அப்பா எனக்கு போன் பண்ணிருந்தாரு. உன் அண்ணன் இந்த காலேஜில் தான் படிச்சான், இன்னைக்கு இன்ஃபோசிஸ்ல மேனேஜர் லெவல்ல வந்துட்டான். நீ என்னன்னா திருமணையில நின்னு கைப்பிரதி கொடுக்கறேன், அது கொடுக்கறேன், இது கொடுக்கறேன்னு. இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு. சரியா? சரி, நீ போ. நாளைல இருந்து சீக்கிரமா வரணும். சரியா? போ, போய் உட்கார். இந்த ப்ரோக்ராம் நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல நடத்தி இருக்கிறேன், கவனமா கவனிங்க. ஒரு ரீகேப் மாதிரி தான் சொல்றேன், ஓகே?

0: சார், சார்.
1: என்னப்பா என்ன
0: சார்? ஜான காணல சார்.
1: என்ன ஜான காணலையா? எல்லாரும் இருக்கீங்க, ஜான மட்டும் காணுங்கிற. அவன் எழும்பி எங்கேயாவது போயிருப்பான். ஒருவேளை துண்டு பிரசுரம் கொடுக்க போயிருப்பான்.
0: இல்ல சார், இவ்வளவு நேரம் நாங்க எல்லாரும் பாத்துட்டான் சார் இருந்தோம். அவனை திடீர்னு காணோம் சார்.
1: திடீர்னு காணுமா
0: சார்? அவனோட பேகு, கைப்பிரதி எல்லாமே இங்க தான் சார் இருக்கு. இங்க பாருங்க சார், இந்த கைப்பிரதியில இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். முதலாவது மரித்தவர்கள் கல்லறையிலிருந்து எழும்புவார்கள், பின்பு உயிரோடு இருக்கிறவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்று இருக்கு சார்.
1: என்னப்பா இது, என்ன நடக்குது?

தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனந்திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார்.

0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமானா வாதை உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட் ஆகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாவற்றிலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

0: யோவான் சுவிசேஷம் 14:18.
1: நான் உங்களை திக்கற்றவர்களாக
0: விடே,
1: உங்களிடத்தில் வருவேன்.
0: கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், திக்கற்றவர்களா விடவே மாட்டேன், திருமண உலகத்துல வருவேன் அப்படின்றாரு. எவ்வளவு அன்புள்ள தேவன் பாத்தீங்களா, நம்மளை கைவிட்டுற மாட்டாரு. நான் உங்களிடத்தில் திரும்ப வருவேன். நம்மளை வந்து எங்கே செய்வார், பரலோகத்துக்கு நம்மள கூட்டிட்டு போவார். இந்த உலகம் நமக்கு சொந்தமே கிடையாது. அதுக்கு தந்த வாக்கு தத்தங்கள் தான் இப்ப நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நான் திரும்ப உங்களுக்கு வருவேன்னு சொன்னாரு. நம்மளை கூட்டிட்டு போய் வரப்போறாரு. சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. லூக்கான சுவிசேஷம் 21:11.
1: பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும்
0: பஞ்சங்களும்
1: கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து
0: பயங்கரமான தோற்றங்களும்
1: பெரிய அடையாளங்களும் உண்டாகும்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, வானத்திலிருந்து பெரிய அடையாளங்களும் தோற்றங்களும் உண்டாகும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும்னு சொன்னாரு. இப்ப எங்க பார்த்தாலும் பூமி அதிர்ச்சி பார்த்தீங்களா? கொஞ்ச நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜப்பான்ல பூமி அதிர்ச்சி, ஜப்பான்ல அடிக்கடி பூமி அதிர்ச்சி வருது. அப்புறம் பஞ்சங்கள், இப்ப எங்க பார்த்தாலும் வேலை இல்லாதனால எவ்வளவோ பேர் பஞ்சங்கள், எவ்வளவோ பேர் போன் பண்றாங்க, எங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம், எவ்வளவு பேர் பண்றாங்க பஞ்சங்கள். அது மாத்திர கொள்ளை நோய், எல்லா இடத்திலும் கொள்ளை நோய், நம்ம தேசம் மாத்திரல எல்லா இடத்திலயும் கொள்ளை நோய். ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டு வருகிறது. அந்த கொள்ளை நோய் எப்படி வரும் சொல்லியிருக்காருன்னா, லூக்கான சுவிசேஷம் 21:35.
1: பூமியிலெங்கும்
0: குடியிருக்கிற அனைவர் மேலும்
1: அது ஒரு கண்ணியை போல வரும்.
0: அது எப்படி வருதா? ஒரு கண்ணியை போல, கண்ணி வச்சா என்ன செய்யும், எத்தனையோ மிருகங்கள் மாட்டும், பறவைகள் மாட்டும், அந்த மாதிரி கண்ணியை போல பூமி எங்கும் குடியிருக்க மாதிரி எல்லா உலகம் முழுவதுமே இந்த கொரோனா கொள்ளை நோய் வந்து கொண்டிருக்குது. ஆண்டவரை இயேசுக்கு சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறுது. அதான் உங்களுக்கு திக்கட்டால் விடேன், திக்கட்டங்களும் விட மாட்டேன், திரும்ப உங்களிடத்துல வருவேன், வந்து நம்மளை கூட்டிட்டு போறாரு. அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. லூக்கான சுவிசேஷம் 21:25.
1: சூரியனிலும்
0: சந்திரனிலும்
1: நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும்.
0: சூரியன்ல சூரியன் இப்ப ஓட்டு வந்துருச்சுன்னு சொல்றாங்க, சந்திரன்ல ரத்தமா இருந்து சொல்றாங்க, அப்புறம் நட்சத்திரத்திலும் அடையாளம், நட்சத்திரம்லாம் கீழே விழுதுன்னு சொல்றாங்க. இந்த காரியங்கள்லாம் நிறைவேறுது.
1: பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு
0: தத்தளிப்பும்
1: இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும்
0: அலைகளும்
1: முழக்கமாயிருக்கும்.
0: பாத்தீங்களா, இப்ப எங்க பாருங்க, சமுத்திர அலைகளும் முழக்கமா இருக்குது, தண்ணி வந்துருச்சு பக்கத்துல இல்லைன்னு சொல்றாங்க. இப்படின்னு பாக்கும்போது ஆண்டவராக இயேசுக்கு வரப்போறாரு. அதான் சொன்னாரு, உங்களை திக்கட்டகளா விடே, மறுபடியும் உங்களத்துல வருவேன். சொன்ன வாக்கு தத்துவங்கள் நிறைவேறுது. கர்த்தராகிய தேவன் வரப்போறாரு, நம்ம ஒருத்தரையும் கூட்டிட்டு செல்ல வரப்போறாரு. நம்ம எப்படிலாம் இருக்கணும் தான் நம்ம பார்க்க போறோம். கர்த்தர் வந்து நம்மளை கூட்டிட்டு போறாரு. இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை, உலகத்தின் வேசம் ஒரு நாள் கடந்து போகணும் சொல்லி 1 Corinthians 7:37.
1: இவ்வுலகத்தின் வேசம் கடந்து போகிறதே.
0: இந்த உலகத்தின் வேசம் என்ன போகுது, கடந்து போகுது. டிராமால் நடிச்சாங்கன்னா ராஜா மாதிரி நடிப்பாங்க, அந்த இடத்த விட்டு வரும்போது எல்லா வேசத்தையும் கழட்டி போட்டுருவாங்க. அதே போலதான் உலகத்தின் வேசம் கடந்து போகிறது. நம்ம உலகத்தை நம்பி யாருமே வாழக்கூடாது. ஆண்டவரை இயேசுக்கு வரப்போறாரு. அவர் வருகைக்கு நம்ம ஒரு நாளும் ஆயத்தத்தோட எப்போ வருவேன்னு எதிர்பார்ப்போட நம்ம இருக்க வேண்டும். எப்போ வருவீர் ஆண்டவரே, எப்போ வாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு நாளும் வாஞ்சியோடு எதிர்பார்ப்போட, நம்ம ஒரு நாள் எப்போ வருவார் எப்போ வருவார் நம்ம எதிர்பார்ப்போட வாஞ்சியோட அவரை வருகைக்கு நம்ம காத்திருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது, ஊக்கமா செபிக்கணும், போராடி செபிக்கணும். நம்ம எந்த சூழ்நிலையும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்ம எப்போ ஆண்டவர் எப்போ வருவேன் நம்ம ஒவ்வொரு நாள் எதிர்பார்ப்போட காத்திருக்கணும். ஆண்டவரை இயேசு வரப்போறார். அதை சொன்ன உங்களை திக்கற்றாய் விட, திரும்ப வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. திரும்ப வரப்போறாரு. நம்ம ஒரு நாள் அந்த எதிர்பார்ப்போடு கத்தர் வருகை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும். முதலாவது பார்க்கிறோம் எபிரேயன் புஸ்தகம் 10:37 38
1: வருகிறவர்
0: வருகிறவர்
1: இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார்
0: இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார்
1: தாமதம் பண்ணார்
0: விசுவாசத்தினாலே
1: நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி போவானானா அவன் மேல் என் ஆத்மா பிரியமா இராது என்கிறார்
0: ஆமா பிரியமானவர்களே, வருகிறவர் தாமதம் கொஞ்ச காலத்தில் வருவாரு. நம்ம விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. இன்னும் ஆண்டவர் வராரு வரான்னு சொல்றாரு, இன்னும் வரலன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. விசுவாசம் நமக்கு எப்பவுமே விசுவாசம் நிலைச்சிருக்கணும். கட்டாயம் வருவாரு, வரேன்னு சொன்ன கட்டாயம் வருவாரு. நம்ம எல்லாம் ரட்சிக்கப்படணும், நம்ம எல்லாம் என்ன ஆண்டவருக்குள்ள வரணும், நம்ம எல்லாம் என்ன கட்ட முழுமையா தேடணும். அதுக்கு தான் ஆண்டவருக்கு கொஞ்சம் தாமதமா இருக்கிறாரு. நம்ம என்ன செய்யக்கூடாது, விசுவாசத்தை விட்டுருவே கூடாது. இன்னொரு
1: வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார்
0: தாமதம் பண்ணார்
1: விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்.
0: விசுவாசம் தான் கர்த்தர் சொன்னார் கட்டாயம் வருவாருங்கிற நமக்குள்ள இருந்தா நம்மள கர்த்தர் நீதிமான மாத்திர நீதிமான் பிழைப்பான்
1: பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமா இராது என்கிறார்
0: கர்த்தர் வருவாரு. நம்ம விசுவாச தளர விட்டுறக்கூடாது. நம்ம விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும், நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார் கட்டாயம் வருவார். அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நம்ம என்ன செய்யணும், ஒரு நாளும் ஆண்டு வருகைக்கு ஆயத்தத்தோட எதிர்பார்ப்போட கர்த்தருக்காக எப்போ வருவார் ஏக்கத்தோட தாகத்தோட நம்ம ஒரு நாளும் இருக்க வேண்டும். அதான் பின்வாங்கி போகக்கூடாது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் இல்லாட்டா என்ன செய்யணும், பின்வாங்கி போனா கர்த்தருடைய ஆத்மா நம்ம மேல என்ன செய்ய பிரியமாறாது. இந்த உலகத்துல நம்ம யாரு நம்மளுக்கு விட்டு போனாலும் கர்த்தர் மேல நம்ம விசுவாசம் இருந்தா நம்ம ஆத்மா என்ன செய்யும், கர்த்தருடைய ஆத்மா என்ன செய்யும், நம்ம மேல பிரியமா இருக்கும். நம்ம விசுவாசம் இல்லாம நம்ம பின்வாங்கி போயிட்டோம்னா கர்த்தருடைய ஆத்மா நம்ம மேல பிரியமா இருக்காரு. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் என் ஆத்மா அவன் மேல பிரியமா இருக்காது அப்படி சொல்றாரு. யாரு பிரியமா இல்லாட்டாலும் நம்ம கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யக்கூடாது, பின்வாங்கி போகவே கூடாது. எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நம்ம கர்த்தர் உறுதியாய் படிச்சுக்கொள்ளணும். விசுவாசத்தோடு அவரே நம்ம கரத்தை பிடிச்சுக்கணும். நம்ம பின்வாங்கி ஒரு நாளும் கர்த்தர் விட்டு பின்வாங்கவே கூடாது. ஒவ்வொரு நிமிஷமும் அவரை விட்டு பின்வாங்கி கூடாது. வினாடியே நம்ம அவரோடு இருக்கிறோமான்னு சொல்லி நம்ம இதயத்தை சோதித்து பார்க்க வேண்டும். பின்வாங்கி போவானால என் ஆத்துமாவில் பிரியமா இருக்காதுன்னு ஆண்டவராக ஏத்துக்கிட்டு சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே நீங்க என்னை எப்படியாவது உங்களுக்கு விசுவாசமா இருக்கணும், அந்த விசுவாசம் எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். அதனாலதான் நீதிமன்ற புஸ்தகத்துல வாசிக்கிறோம் 24:10
1: ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது.
0: பாத்தீங்களா, நம்ம பிரச்சனைகள் ஆபத்துகள் போராட்டங்கள் வரும்போது நம்ம நினைச்சுக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. என்ன வந்தாலும் சரி, இயேசுக்கிட்ட என்ன கைவிட மாட்டேன். அந்த ஒரே நம்பிக்கை, இயேசுக்கிட்ட என்ன கைவிட மாட்டார். அவருடைய பிள்ளை நானே, அவரை என்ன ஒரு நாளுமே கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். நம்ம ஆபத்து காலம் சோர்ந்து போனாலும் பலன் குறியினது. நம்ம சோர்ந்து போகக்கூடிய இப்பெல்லாம் பாருங்க, எங்க பார்த்தாலும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் பண பிரச்சனைகளும் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ கஷ்டங்கள். இந்த சூழ்நிலை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பின்வாங்கி போயிடக்கூடாது. பின்வாங்கி போன என் ஆத்மாவின பிரியமா இராதுன்னு சொல்லி இருக்கிறார். அது மாத்திரல, ஆபத்துக்களை சோர்ந்து போனா என்ன செய்ய, பலன் என்ன ஆயிருமா, குறுகினது. எந்த பலன், நம்ம ஆவிக்குரிய பலன் நமக்கு குறுகி போயிடும். எந்த சூழ்நிலையும் கர்த்தர்ட்ட உண்மையா நிலைச்சிருக்க வேண்டும். அது மாத்திரல கர்த்தர் சொல்றாரு, நமது விசுவாசம் நமக்கு எப்படி கிடைக்கும். நமக்கு பரிசுத்த பவுல் நமக்கு அருமையா சொல்லி வச்சிருக்கிறாரு, விசுவாசம் நமக்கு விசுவாசத்தில் சோர்ந்து போயிட்டா நமக்கு எப்படி விசுவாசம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாரு. 2 Corinthians 4:13
1: விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி
0: நாங்களும்
1: அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து
0: விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே எனக்கு பரிசுத்தாவி தாங்க பயன் விசுவாசம் வேணும், பரிசுத்தாவினர் வந்துட்டார்னா நம்மளுக்கு விசுவாசம் கட்டாயம் தருவாரு. ஆண்டவரே விசுவாசிக்கிற ஆவி எனக்கு தாருமப்பா. பரிசுத்தாவின் அபிஷேகம் மேல் சம்பூர்ணம் பொழிந்தருளும் ஆண்டவரே, பரிசுத்தாவின் அபிஷேகம் மேல் சம்பூர்ணம் பொழிந்தருளும் சொல்லி கேட்டா கர்த்தர் விசுவாசிக்கிற ஆவியை நமக்கு தருவார். நம்ம சோர்ந்து போகாமல் நம்ம ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்துவார், நம்ம ஆற்றுவார் தேற்றி அவர் ஆறுதல் படுத்துவார். ஒருவன் அவன் தாய் தேற்று போல தேற்றுன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம இந்த விசுவாச நாவை பெற்றுக்கொள்ள வேண்டும். யூதா ஒரே அதிகாரம் தான், 3வது வசனம்.
1: பிரியமானவர்களே,
0: பொதுவான ரட்சிப்பை குறித்து
1: உங்களுக்கு எழுதும்படி
0: நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில்
1: பரிசுத்தவான்களுக்கு
0: ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக
1: நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது.
0: பார்த்தீங்களா, நம்ம அந்த விசுவாசத்தை உறுதியா இருக்கணும், போராடணும். விசுவாசம் சோறு வைப்பான், விசுவாசம் இல்லாம உன் எங்க ஆண்டவர் கைவிட்டார், உனக்கே இந்த மாதிரி நடக்கல, உனக்கு என்ன நடக்கு, இது இப்படி நடக்கலையே, அப்படி நடக்கலையே, அப்படிலாம் சோறு வைப்பான். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தரின் ஒரு நாளும் கைவிட மாட்டார். நம்மளுக்கு அவர் எதை செய்தாலும் எனக்கு நன்மைக்கு தான் செய்வார், எதை செய்தால் அவர் நன்மைக்கு தானே செய்வார், நான் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டேன் அப்படின்னு விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். ஆண்டவரே விசுவாசத்துல உறுதியா இருக்க எனக்கு உதவி செய்யுமாப்பா, விசுவாசம் எனக்கு தாங்க, விசுவாசத்துல உறுதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். விசுவாசம் என்ன விட்டுட்டோம்னு சொன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, ஆண்டவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாது. அதான் சொல்லி விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் அப்படின்னு சொல்லி எபிரேயர் 11:6
1: விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம்.
0: விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் நம்ம கேட்டு பெற்றுக்கலாம், ஆண்டவரே விசுவாசம் எனக்கு தாங்கப்பா, விசுவாசம் என் வாழ்க்கையில் வர்த்திக்க மொதல் விசுவாசம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். 2வதாக 1 Yohan 3:2-3
1: பிரியமானவர்களே
0: இப்பொழுது
1: தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்,
0: இனி எவ்விதமாய் இருப்போம் என்று
1: இன்னும் வெளிப்படவில்லை.
0: ஆகிலும்
1: அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால்
0: அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று
1: அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறார்.
0: ஆமா அருமையானவர்களே, நம்ம இப்ப இப்படி இருக்கிறோம், வரும்போது என்ன ஆண்டவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணம் அவருக்கு ஒப்பாகவே நம்ம இருக்க போறோம் அப்படின்னு இந்த உலகத்துல நம்ம சுத்திகரிக்க வேண்டும். நம்ம இறந்த பிறகு சுத்திகரிக்க முடியாது, நம்ம இந்த உலகத்தில் இருக்கும்போதே சுத்திகரிக்க வேண்டும். நம்ம ஆண்டவராய் இயேசு சொன்னார், அவங்களை திக்கற்றால் விடே, திரும்ப உங்களிடத்துல வருவேன்னு சொன்னார், வரப்போறாரு. நம்ம ஒவ்வொரு நாள் என்ன செய்ய வேண்டும், அவர் இருக்கிற வண்ணமாக நம்ம இருக்க வேண்டும். கர்த்தர் பிரியமானவர்களே, கர்த்தர் வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவர் நோக்கி நம்ம செவ்வணும், நம்ம தேவைகளை ஆண்டவர் கட்டாயம் சந்திப்பார். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறங்க பரலோக பரிசுத்த பிதாவே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. டிவி பார்த்திருக்க ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வித்து பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். சமாளித்தாரு, சந்தோஷித்தாருமையா, நன்மையான காரியத்தை செய்யப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியேச்சர் தேவன் ஆண்டவரே, அப்பாமை துதிக்கிறோம். நீர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அசியங்களை செய்கிறவரையுமே துதிக்கிறோம், போற்றுகிறோம். கர்த்தருடைய கரம் தாங்க வேண்டும் ஐயா. எத்தனை பேர் அப்பா தாய் தப்பு இழந்திருப்பாங்க ஆண்டவரே, எத்தனை பேர் பிள்ளைகள் இழந்திருப்பாங்க, அவங்களெல்லாம் நீங்க ஆற்றுங்க, தேற்றுங்க, ஆறுதல் படுத்துங்க. அன்பின் தகப்பனே அப்பாமை துதிக்கிறோம். தாய் இழந்த பிள்ளைகளுக்கு சமான சந்தோஷத்தாரும், அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வழி உருவாக்கி தாங்க. தேவைகள் அனைத்து சந்திங்க, ஆசீர்வைத்து உயர்த்த வேண்டியா ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய கரம் தாங்கி வழி நடத்திட்டுமையா, நன்மையான காரியத்தை செய்ய வேண்டிக் கொடுத்திருக்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரீச்சர் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. வேலை இல்லாத குடும்பங்களை வேலையை கொடுங்க சப்பா. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும். கற்பத்தின் கனி கற்றால கிடைக்கும் சுகுந்தரணி சொன்னீரை குழந்தை பாக்கிட்ட தாருமை பார்த்தாங்க சப்பா தாங்க. குழந்தை தாருமையா அண்டூரி உமக்கு லேசான கருமையா. பலவன் காய்கிலும் பலவீனன் காது உதவிச்சிடும் லேசான கரும். குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாய்த்து கொடுக்க முடியாச்சு பிக்கிறோம். நன்மைகளா நிரப்ப முடியாச்சு பிக்கிறோம். கடன் அடைக்க உதவிச்ச முடியாச்சு பிக்கிறோம். கஷ்டத்தை மாத்த முடியா கெஞ்சுகிறோம் ஐயா. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தர முடியாச்சு பிக்கிறோம் ஐயா. வாகனம் வச்சிருக்கிற மக்களை வாகனத்தை ஆசீர்வதிக்க முடியாச்சு பிக்கிறோம். வாகனம் நல்லா ஓடத்தக்கதாக கிருப தர முடியாச்சு பிக்கிறோம். தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாச்சு பிக்கிறோம். அப்பா அம்மட பார்த்து விழுந்து கெஞ்சிரும். வியாபாரம் செய்யற மக்களை ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திக்க முடியாச்சு பிக்கிறோம். பொருளாதாரத்துல பின் வாங்கியிருக்க ஒவ்வொரு மக்களோட தேவைகளும் சந்தித்து ஆசீர்வித்து உயர்த்துங்க. தேவை கிருவை சூழ்ந்துகளட்டும். நன்மையினால முடிச்சுட்டு காத்துக்கோங்கப்பா. எங்க அருமையான சிறு பிள்ளைகள் நம்மட கருத்துல கொடுக்கறோம். எல்லா தீங்குக்கு விலை காத்துக்கோங்கப்பா. சிறு பிள்ளைகளுக்கு எத்தனையோ பிசாசன் கண்ணி வைத்திருக்கான் ஆண்டவர. அவருடைய கண்ணிக்கெல்லாம் விலைக்கு காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. தகப்பனே தகப்பனே எங்க சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும் பராமரித்துக் கொள்ளும். எல்லா குழந்தைகளும் செபிக்கிற குழந்தைகளா துதிக்கிற குழந்தைகளா மாற்றும் ஆண்டவர். அதிசயங்களை அற்புதங்களை செய்யப்பா. ஞானத்திலும் பக்தியிலும் கல்வியிலும் சிறந்து விளங்குற பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். நல்ல செபிக்கிற பிள்ளைகளா துதிக்கிற பிள்ளைகளா ஆராதிக்கிற பிள்ளைகளா மாற்றுங்கப்பா. சிறு பிள்ளைகளுக்கு வைத்து பிசாசு வச்சு கண்ணில யாரும் இந்த கண்ணில மாற்றாதபடிக்கு பிள்ளைகள் எல்லாவற்றிலும் அப்பா சிறுவர் வாயினால அப்பா பலன் உண்டு பண்ணுவேன்னு சொன்னீரப்பா. துதி உண்டு பண்ணுவேன்னு சொன்னீரு. அப்படியாக சிறு பிள்ளைகள் ஆசிரியத்து உயர்த்துங்க. பொறுப்படுத்து காத்துக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே ஆமேன். கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டார் கலங்காதீங்க.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறிஸ்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும். அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனையார் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனையர் தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உத்தாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ₹100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12 Bar 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431001, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1049101000229 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி ஏசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.
2: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தமிழ் டிவி.

0: நாங்க வந்துட்டோம்னு உங்க மாஸ்டர் கிட்ட சொல்லிடு.
1: அவர் எல்லாத்தையும் பாக்குறாரு.

0: நான் இப்போ அலெக்சாண்டர் ஸ்டுடியோவுக்கு முன்னாடி நின்னுகிட்டு இருக்கேன். இங்க கூட்டம் பயங்கரமா நிரம்பி வழியுது. உள்ள போய் பார்க்க முடியுமான்னு எல்லாரும் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க.
1: என்னுடைய அடுத்த விருந்தினருக்கு மக்கள் மத்தியில நிறைய வரவேற்பு இருக்கு. அவரை பாக்கிறதுக்காகவே நேத்து ராத்திரில இருந்து ஸ்டுடியோக்கு வெளியே கூட்டம் ரொம்ப வழியுது. உலக பிரசித்தி பெற்ற இவர் இன்னைக்கு நமக்கு பேட்டி கொடுக்க போறாரு. இவருடைய புது புத்தகமான எம்பவர் யுவர் ஃபியூச்சர் பை எம்ப்ரேசிங் யுவர் பாஸ்ட்ல நம்மளோட பல கேள்விகளுக்கு பதில் சொல்லி வாழ்க்கையோட தத்துவத்தை நமக்கு புரிய வைக்கிறாரு. இப்படி ஒரு என்ட்ரிய நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. வேர்ல்ட் ரிலிஜன் மற்றும் மித்தாலஜில டாக்டரேட் பட்டம் வாங்கினவங்களை எதுக்காக கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டில இருந்து வெளியே
2: அனுப்புனாங்க? அவங்களுக்கு என்ன வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் எப்பவுமே செமினார்ல சொல்ற மாதிரி ஒரு விசித்திரமான வாழ்க்கையை உண்டாக்க ஒரு விசித்திரமான மனக்கட்டுப்பாடு தேவை.
1: உங்களோட பல முக்கியமான வேலைகள்ல நீங்க குறிப்பா பைபிள் கோட பத்தி ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க இல்லையா? பல நாட்களுக்கு அப்புறம் அது மறுபடியும் தலைப்பு செய்தியா வந்திருக்கு. அப்புறம் ரோஸ்டன்பர்க் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க.
2: ரோஸ்டன்பர்கோட இழப்பு ஈடு செய்ய முடியாதது. அவர் சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம்.
1: நம்மளோட ஆடியன்ஸ்க்கு இந்த பைபிள் கோட்னா என்ன, அது எப்படி வேலை பாக்குதுன்னு சொல்ல முடியுமா?
2: வெல், ஒரு கிராஸ்ல மறைச்சு வைக்கப்பட்டிருக்கிற வாக்கியங்களும் வார்த்தைகளும் இருக்கு. அது நம்முடைய கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் மட்டும் சொல்லல, நம்முடைய எதிர்காலத்தையும் தெளிவா சொல்லுது. நிறைய பேர் இதுல உலகத்துடைய ப்ளூ பிரிண்டே இருக்கிறதா நம்புறாங்க. நல்லா கவனிங்க. இந்த எல்லா இடைவெளிகளையும் பங்க்சுவேஷன்ஸையும் எடுத்துட்ட பிறகு ஒளிச்சு வைக்கப்பட்ட வார்த்தைகள் சமமான எண்களை கொண்டு இருக்கு. உதாரணத்துக்கு ஒவ்வொரு 4வது, 12வது, 50வது வார்த்தைகளை சொல்லலாம். ஹிட்லர், கெனடியோட கொலை எல்லாமே இதுல ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கு. ஐசக் நியூட்டன் தன்னுடைய கடைசி 10 வருஷத்தை எப்படி கழிச்சார் தெரியுமா? பைபிள் கூட ஆராய்ச்சியில. இன்னொரு உதாரணத்தை சொல்லணும்னா பிரின்சஸ் டயானாவை சொல்லலாம். சரியான இடைவெளி விட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. இப்படியே இடைவெளி விட்டு பார்த்தா பாரிஸ் டனல் ஆகஸ்ட் கூட வரும். அப்புறம் 57 பார்த்தா 1997 நம்ம தேதி படி கிட்டத்தட்ட அதே நேரத்தில் அவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. அதுவிட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா டேனியல் புத்தகத்துல கடைசி நாள் வரைக்கும் புத்தகத்தை சீல் பண்ணி வைக்க சொல்லி தேவதைகள் சொல்லுது. ஆனா இந்த புத்தகத்தோட ரகசியத்தை ரோஸ்டன்பர்க் கண்டுபிடிச்சிருக்கலாம். அவர் என்ன நம்பினார்னா பைபிள் உண்மையிலே ஒரு ஹாலோகிராபிக் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்னு. 2D இல்லாம 3D தான் அதை தெரிஞ்சுக்க முடியும். இது மட்டும் நாம கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த கோடை வச்சு கடவுள் நம்ம எதிர்காலத்தை எப்படி எழுதிருக்காருன்னு நாம கண்டுபிடிச்சிடலாம். எப்படியும் நான் இத பத்தி என்னோட புத்தகத்துல ஏன் எழுதிருக்கேன்னா, நாம எல்லாரும் நம்புறது மதங்களை மட்டும்தான். ஆனா நம்ம சிந்தனைக்கும் மேல நிறைய விஷயங்கள் இருக்கிறத நம்ம ஏத்துக்க மறுக்கிறோம்.
1: உங்களை மாதிரி நல்லா படிச்சவங்க கூட இந்த பைபிள் கோடெல்லாம் நம்புறீங்களேன்னு யாராவது உங்ககிட்ட கேள்வி எழுப்பியிருக்காங்களா? அப்படி கேட்டிருந்தா நீங்க என்ன பதில் சொன்னீங்க?
2: நீங்க சொல்ல வர்றது இயேசு நம்மை நேசிக்கிறார், அது இதுன்னு பைபிள்ல நிறைய வார்த்தைகள் இல்லையன்னு கேட்க வரீங்க இல்லையா?
1: ஆமா, அதேதான்.
2: எங்க அம்மா இந்த கண்ணோட்டத்துல தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னாச்சு தெரியுமா? எனக்கு 10 வயசு இருக்கும் போது எங்க அம்மா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க. அவங்களுக்கு கடவுள் மேல இருந்த நம்பிக்கை, கடவுள் மேல இருந்த பக்தி எல்லாமே கட்டுக்கதுன்னு நான் அப்பதான் நம்பினேன். ஒரு முடிவுக்கும் வந்தேன். அதனால இந்த மாயை நிச்சயமா உண்மையா இருக்கணும்.
1: இது உங்களோட தனிப்பட்ட கருத்துன்னு கூட சொல்லலாம் இல்லையா? உங்களோட குறிக்கோள் தான் என்ன?
2: சென்ட்ரா, என்னோட குறிக்கோளே மக்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணுங்கிறது தான். நீங்க எல்லாரும் மாறுதல விரும்புறீங்களா? அதான் எனக்கு வேணும். மாறுதல் தான் எல்லாத்துக்கும் அர்த்தத்தை கொடுக்கும். நான் பல பேர் பின்தங்கி இருக்கிறத பாத்திருக்கேன். ஏதோ ஒரு பெரிய சக்திக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, உணர வேண்டியது என்ன தெரியுமா? அந்த சக்தியே நாம தாங்கிற உண்மையே. பரிணாம வளர்ச்சியில அடுத்த அடியை எடுத்து வச்சு கடைசியா நாம சாதிச்சு காட்டணும்.

0: மாதம் ஆனா கோடோட கடைசி பகுதி மிஸ் ஆகுது. அவரோட நோட்ஸ்லயும் கடைசி பக்கத்தை காணும். ஆனாலும் இந்த ப்ரோக்ராம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு.
1: அலையை சேர்ந்த ரெண்டு பேர், அவங்களை நாம எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும்.

0: அலெக்சாண்டர் இப்போது மக்களின் பார்வைகளுக்காக திறக்கப்பட்டிருக்கு, அதுவும் சில நல்ல பணிகளுக்காக. இது வந்துட்டு மக்களின் மனதில் கொடி கொண்டிருக்கும் டாக்டர் கேலன் ஹேன். சார், நீங்க இங்க விக்கிரவரா வந்திருக்கீங்களா இல்ல வாங்குறவரா வந்திருக்கீங்களா?
1: அதெல்லாம் இல்ல, கொஞ்சம் ஷாம்பேன் குடிச்சிட்டு போலான்னு வந்தேன். நல்ல விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கேன்.
0: அலெக்சாண்டர் எல்லாராலையும் போற்றப்படுபவர். தற்போது அரசியலுக்காக யூரோப்பியன் சேர்மனாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் தன்னுடைய இந்த நாளை கொண்டாட விரும்பினாரு. அதுக்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சு இதுல வர பணத்தை வச்சு ஆப்பிரிக்கன் ரிலீஃப் ஃபண்டுக்காக உதவ போறாரு.

0: லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உங்களோட நிதி உதவி எனக்கு ரொம்ப தேவை. நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோட ஃப்ரெண்ட் டஸ்கரியோட பிரின்சஸ் கேப்ரியாலா நம்மிடையே வந்திருக்காங்க. அவங்க சில வார்த்தைகள் பேசுவாங்க. நன்றி. வாங்க பிரின்சஸ் கேப்ரியாலா.
1: கடந்த சில வருஷங்களா சேர்மன் அலெக்சாண்டரோட ஒத்துழைப்பு நமக்கு பல வழிகள்ல உதவி இருக்கு. அழிஞ்சுகிட்டு இருக்கிற நம்ம பொக்கிஷங்களை அவர் தான் காப்பாத்துறாரு. வெற்றியோட ஆரம்பத்துல நாம இப்ப இருக்கோம். முதலாவதாக ஆரோக்கியமான பிஸ்கட் ஒண்ணு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இத சாப்பிட்டா மனிதன் நாள் பூரா சக்தியோட இருப்பான். தேங்க்யூ. அடுத்ததா ஒரு புதிய தொழில்நுட்பத்தால கடல் நீரை சுத்திகரிச்சு சுத்தமான ஒரு குடிநீரா தயாரிச்சிருக்காரு. பாலைவன மக்களுக்கு இது ரொம்ப உதவும். மிக அற்புதமான இந்த கண்டுபிடிப்புகளுக்காக நான் சேர்மன் அலெக்சாண்டருக்கு இந்த வருஷத்துக்கான யுனைடெட் நேஷன்ஸோட மிகச்சிறந்த மனிதருக்கான விருதை அளிக்கிறேன்.

0: Thank you.
1: Mr. Chairman.
2: Ah, Mr. Mythology. நீங்க தானே டாக்டர் லேர்ன்? பரவாயில்ல, அவரை விடு. ஆமா, உங்களுக்கு என்ன எங்க எல்லாரையும் தலைமையில தாங்கறத நினைப்பா?
1: உங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவியை செய்ய வந்திருக்கேன்.
3: அப்படியா மிஸ்டர் லேன்? ஒரு சிறந்த உலகத்தை உருவாக்க விசித்திரமான மனநிலை வேணும் இல்லையா?
2: நீங்க இவங்களை சந்திச்சிருக்கீங்களா?
1: நான் இவங்களோட ரசிகன்.
2: அப்புறம் இன்னொரு விஷயம், உலகத்துல மாறுதல்களும் தொலைநோக்கு பார்வையும் ரொம்ப முக்கியம்.
1: சார், நான் உங்களை சந்திச்சு சில முக்கியமான விஷயங்களை பேசணும். யார் இருந்தாலும்
3: கேக்குறீங்களா? இவன் அலெக்ஸோட காவலாளி மாதிரி ரொம்பவே பயங்கரமான ஆளுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
1: அப்படின்னா நான் இவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும்.
3: ஸ்டோன் ரொம்ப நல்ல மனுஷன், அவரை பலியாக்க கூடாது.
1: அவர் நல்லது செய்வாருன்னு எனக்கும் நம்பிக்கை இருக்கு. நானும் பணம் சம்பாதிக்க விரும்பல, மக்களுக்கு நல்லது செய்ய விரும்புறேன்.
3: பிரமாதம், உங்களுடைய பேச்சு வலிமை மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு.
4: Kind of you. What would your wife say?
5: We're separated, so probably not too much.
4: Almost as effective as your personal power tapes.
5: Did I do something to offend you in a former life?
4: No, only in this one. You know, Stone is a good man. He doesn't deserve to be exploited.
5: Hey, I believe in what he's doing for the world. I'd like to help people out where it's not about making money.
4: Brilliant, because you know the best thing about your power tapes.
3: கண்டிப்பா பணமும் வந்து சேரும்.

0: எப்படி நம்ம ஷாட்? நான் இதுல எக்ஸ்பர்ட். ஆமா, ஏன் டல்லா இருக்க?
1: ஒண்ணும்
0: எப்பவும் எதையாவது சந்திச்சுக்கிட்டே இருக்க. ஆமா, உன் ஃபேமிலி எப்படி இருக்க?
1: இதுக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கலாமா?
0: கேட்டது தப்பா? அந்த அலெக்சாண்டரோட மீட்டிங்க்கு போக வேண்டாம், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லி இருக்கேன். ஆனா கேட்காம போயிட்டு வந்து நிக்கிறேன்.
1: என்ன கூப்பிட்டதே நீங்க தான் மறந்துட்டீங்களா?
2: பாய்ஸ், உங்க டிஃபன் ரெடி. நீங்க ரெடியா?
0: நீ அடிக்கடி வெளியே சுத்திக்கிட்டே இருப்பியா? டென்னிஸ் கோல்ஃப் கோர்ட்னு
1: சொல்ல வந்தது சீக்கிரமா சொல்லுங்க.
0: தவரத்தை நேத்து உன் மனைவி கிட்ட பேசியிருக்கா,
1: அதுக்காக வர சொன்னீங்களா?
0: உங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை, நீங்க ஏன் என்கிட்ட முதலியா சொல்லல? டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கியாமே.
1: உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி ஒரு 30 வருஷம் இருக்குமா ஜாக்?
0: 32 வருஷம் ஆச்சு. எங்க கதையை விட உங்க கதைக்கு என்னாச்சு?
1: இப்ப உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? என்னோட திருமண வாழ்க்கைய நான் எழுதிட்டேங்கிறதையா, இல்ல எனக்கு சமாளிக்க தெரியலங்கிறதையா?
0: அவசரப்படாத, நாம நண்பர்கள், நண்பர்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கணும்.
2: கலன், எங்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. செனட்டரோட மனைவியா இருக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. என்ன பண்ணிச்சிருங்க. என்ன நடந்தாலும் நாங்க பிரிய மாட்டோம்னு எங்களுக்குள்ள நாங்க உறுதியா இருந்தோம். எந்த நேரத்திலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும்
1: சரி. தொலைநோக்கு பார்வையை பத்தி சொல்லுங்க.
0: தொலைநோக்கா? எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது.
1: ஆனா எனக்கு அந்த பார்வை இருக்கு.
0: அப்படி என்ன பார்வைன்னு சொல்ல முடியுமா?
1: கெட்டது நடக்க போதுன்னு எனக்கு தெரியுது.
0: ஒருவேளை உன்னுடைய உள்ளுணர்வு ஏதோ சொல்ல வரும்போதுன்னு நினைக்கிறேன்.
1: அப்படியா? என்ன கிண்டல் பண்றீங்கல்ல?
0: என்னை எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சு இந்த பதவியில உட்கார்றதுக்கு காரணமான ஒன்ன நான் கிண்டல் பண்ணுவேனா? எனக்கு அந்த மாதிரி உள்ளுணர்வு எல்லாம் இல்ல. குடும்பத்தை பத்தியும் தெரியும், கல்யாணத்தை பத்தியும் தெரியும். ஒரு மனிதனோட உண்மையான வெற்றிய அவன் மனைவியோட முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. அதனால அவளை அனுசரிச்சு போக கத்துக்க.
3: ஓகே ஓகே, நீங்க சொன்ன விஷயத்த நான் மறக்கல. ஓகே, நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, கவலையே படாதீங்க. ஓகே ஓகே ஓகே ஓகே, பாய். அது அந்த ஸ்கிரீன்ல டாக்டர் லேனை பாத்திய, அவரை பத்தி நீ என்ன நினைக்கிற?
1: அவரை பத்தி நான் எதுவும் நினைக்கல.
3: என்னை பொறுத்த வரைக்கும் அவரு சுவாரஸ்யமானவர், தொலைநோக்குள்ள மனுஷன். என்ன சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி தொலைநோக்கு இல்ல.
4: Tamil rocker at Thangami.
5: Hello, Gillan.
6: Daddy!
1: என்னோட பர்த்டே பேபி எங்க?
6: இதோ இங்க.
5: நீங்க அவளை இப்படி கெடுக்க கூடாதுல்ல. நான் ஏற்கனவே அவள
6: டாடி எங்க இருக்கேன்னு கண்டுபிடிங்க.
1: எங்கடா இருக்க செல்லம்? நீ எங்க இருக்கன்னு எனக்கு தெரியும். நான் வருவன் எதிர்பார்க்கல. எப்படிய சர்ப்ரைஸ்!
6: நீங்க எப்படியா வருவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க என்ன சிரிப்பு மாட்டீங்களா? உங்களுக்கு
5: குழந்தைகள் அன்பு இருக்க மாதிரி என் மேலயும் இன்னும் அன்பு இருக்கா?
1: மனசுக்குள்ளேன் இங்கே இருக்க போறேன், உனக்காகவும் குழந்தைக்காகவும். இதெல்லாம் நடக்க நாளாகும் தான், ஆனா எப்படி நடத்தி காட்டும்? நம்ம கனவுகளோட உள்ள போனா நாம எப்படி இணைக்கப்பட்டிருக்கோங்கிறது நல்லா தெரியும். சில பேர் சொல்லுவாங்க, என்னோட வாழ்க்கை ஒருவேளை வேற ஒருத்தருடைய கனவா இருக்கலாம். இந்த சமுதாயத்துல மித்தாலஜிங்கிறது தனிப்பட்ட மனிதனோட கனவு. ஆனா மதம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல சாத்தான்கள் நிறைய இருக்கு. அதுங்க எப்பவுமே ஆத்மாக்களோட சண்டை போட்டு போராடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? நம்மளோட வேலைகளை நம்ம சரியா செய்யலனா
7: வரவேற்க சொல்லிருக்காரு.
1: மன்னிக்கணும், உங்களோட அழைப்பு ஏத்துக்க முடியாது, நாங்க வரவும் முடியாது.
7: இது அவருக்கு ரொம்ப ஏமாத்தமா இருக்கும்.

0: ஐசக்கோட வீடு, யூதர்களுடைய மத கூட்டம், இஸ்மாயிலுடைய வீடு ஒரு மாஸ்கா இருக்கும், அநேகமா டோம் ஆஃப் ராக்கா இருக்கலாம்.
1: நம்ம ஏஜென்ட்ஸ கான்டாக்ட் பண்ணி ஜெருசலம் திட்டத்தை ஆரம்பிக்க சொல்லு. கமான், டூ இட்.

0: பாக்க எப்படி இருக்கேன்?
1: உனக்கு என்ன, நீ எப்பவுமே அழகுதான்.
0: தேங்க்ஸ். இவ்வளவு தூரம் ஷார்ட் அவே.
1: ஓகே,
0: ஃப்ரேம் வெச்சிட்டேனே சொல்லு.
1: ஓகே, ரெடி. கேமரா ஆன் பண்ண சொல்லுங்க, சீக்கிரம்
0: சார். சீக்கிரமா அதை ரெக்கார்ட் பண்ணுங்க.
1: ஓகே.
2: ஒரு முக்கிய செய்தி, ஜெருசலத்துல இப்ப இருக்கிற நம்முடைய நிருபர் சாண்ட்ராவை நம்ம தொடர்பு கொள்வோம். சாண்ட்ரா,
0: இப்ப எனக்கு பின்னாடி தெரியற இஸ்லாம்களோட டோம் ஆஃப் தி ராக் தகர்க்கப்பட்டதா நீங்க பாக்குறீங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ஒரு பெரிய வெடி சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்ட போது அப்படியே காதை வெடிச்சிட்டு போல.

0: பெஞ்சமின் எங்க? பெஞ்சமின்
1: அவன் இறந்துட்டான். இனிமே உன்னால் அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது.
2: நீ எடுத்துக்கிட்டு போக வேண்டிய முக்கியமான மெசேஜ் இருக்கு. நீ முதல்ல இங்கிருந்து போயாகணும். நீங்க கூட வா.

0: கடந்த வாரம் நடந்த வெடிகுண்டு தாக்குதலுக்கு காரணம் தாங்கள் இல்லை என்று இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன மக்கள் மறுத்து வருகிறார்கள். 7வது நாளாக வன்முறை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மிஸ்டர் அலெக்சாண்டர் 3 நாட்களாக 2 நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். ஆனாலும் எந்த முன்னேற்றமும் இல்லை. கடைகள் மற்றும் வர்த்தக மையங்கள் மூடப்பட்டுள்ளன. நடந்த சம்பவத்திற்கு இஸ்ரேல் பொறுப்பேற்கும் வரை தன்னுடைய எல்லா வர்த்தக கப்பல்களையும் நிறுத்தி வைப்பதாக சவுதி அரேபியா
1: அறிவித்துள்ளது. நைட்டு வேலைக்கு போறீங்களா இல்ல ஏன் கூடவே இன்னைக்கு தாங்க போறீங்களா? கல்யாணமான புதுசுல எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம்ல. எந்த கவலையும் இல்லாம, எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாம.
2: என்ன
1: இது? அலெக்சாண்ட்ரா, நீங்க ஏன் இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல?
2: சொல்லணும்னு எனக்கு தோணல.
1: முக்கியமான மீட்டிங்கா? போயிட்டு இந்த வீக்கெண்டுக்குள்ள வந்துருவீங்கல்ல? வெக்கத்தை விட்டு நான் சொல்லட்டுமா? இதுக்காக எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்த தெரியுமா?
2: ஒரு வாரம் தானே.
1: சுலபமா சொல்லிட்டீங்க.
2: இது உன் மேலயும் மேடி மேலயும் சத்தியம். எல்லாம் சரியாயிடும். நான் சொல்றத நம்பறேன்.

0: பாலஸ்தீனம் மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரண்டு நாடுகளுக்கும் இழப்புகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றன. இருந்தும் பேச்சுவார்த்தைக்கு இடமிருக்கிறது என்று அலெக்சாண்டர் தரப்பு நம்புகிறது.
1: உள்நாட்டு போர் தீவிரம் அடையும் என்று சிலர் கூறுகிறார்கள். இதே நிலைமை நீடித்தால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும் என்று மக்கள் அஞ்சுகின்றார்கள்.
2: சார், இஸ்ரேல் பேச்சுவார்த்தையிலிருந்து விலகிக்கிறேன்னு அறிவிச்சிருக்காங்க. அவங்க உங்களுடைய பதவிக்கு எந்த அர்த்தமும் இல்லைன்னு நினைக்கிறாங்க.
3: இப்படிப்பட்டவங்கதான் உலகத்தை நல்வழிப்படுத்துவாங்கன்னு அவங்க கிட்ட சொல்லுங்க. காரணம் இல்லாம அவங்களுடைய நாடு அவங்களுக்கு கிடைக்கும்னு நம்ப வேணாம்னு சொல்லுங்க. அது முட்டாள்தனம், புரிய வைங்க. அவங்க ஒரு ஒப்பந்தத்துக்கு வர வரைக்கும் நீங்க அவங்களுக்கு உதவ முடியாதுன்னு சொல்லுங்க.
2: இதெல்லாம் நடக்காத விஷயம்.
4: டாக்டர் லேனோட அருமையான யோசனைப்படி நான் இஸ்ரேல் பிரதமரை சந்திக்க விரும்புறேன். நீ அவரோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போய் அவர் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ண. போ.
3: சரி சார்.
4: எல்லாரும் கிளம்புங்க, நாங்க தனியா பேசணும். நீங்க எங்களுக்கு ரொம்ப உதவியா இருப்பீங்க.
3: இதைத்தான் எல்லாரும் விரும்புறாங்க. அடிமைகளை மேலும் அடிமைப்படுத்த ஒரு சாத்தம் தேவை.
4: இருக்கலாம், ஆனா அவங்க மட்டும் இல்ல, நாங்களும் கெட்டவங்க தான், தனிப்பட்டவங்க தான், வரமுறை இல்லாதவங்க தான். இங்க எந்த விதிமுறையும் கிடையாது. இங்க இல்லாத இன்னொரு விஷயம்
3: தொலைநோக்கு.
4: எஸ். ரோமன் எம்பையர் உருவானதுக்கு இப்படிப்பட்ட காவல் தான் ஒரு காரணம். அது நம்மளோடது மாதிரி கிடையாது. 200 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்ச உலக சமாதானம். கலை, இலக்கியம், பண்பாடுன்னு உலகமே ஒன்னா சேர்ந்து இருந்தது. அந்த உலகத்தை நான் மறுபடியும் பார்க்க விரும்புறேன். நீங்க சொல்ற மாதிரி மக்களோட வாழ்க்கையில மறுபடியும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புறேன். நம்மளோட எவல்யூஷன்ல அடுத்த கட்டத்துக்கு நான் போக விரும்புறேன்.

0: நமக்கு யாராவது இப்ப தூண்டுகோளா இருக்கணும், நமக்கு உந்துதலா இருக்கணும். இது என்ன மியூசிக்?
1: இது மெக்கலையோட மியூசிக். ரொம்ப அற்புதமா இருக்கும். அவர் தான் எனக்கு ஒரு தூண்டுகோளா இருக்காரு.
0: எஸ், தூண்டுகோள் தான். நம்ம செய்திகளை வெளியே கொண்டு போற ஒரு சாதனமா இருக்கிறவங்க நமக்கு தேவை. அதாவது டாக்டர் மார்ட்டின் லூதர் கிங் மாதிரி, காந்தி மாதிரி, ஒரு புதிய அமைதியை நிலைநாட்ட நமக்கு ஒரு புதிய சீசர் தேவை.
1: வேண்டாம், சீசர் மாதிரி வேண்டாம். அவர் பிரம்மாண்டமா முன்னாடி போக, நாம சாதாரண ஆள் மாதிரி கையை கட்டிட்டு அவர் பின்னாடி போய் நம்மள நாமளே அவமானப்படுத்திக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுல எனக்கு விருப்பமும் கிடையாது. கண்டிப்பா இதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஒரு சிலருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயத்தை இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த பாம் பிளாஸ்ட், பஞ்சம், கொடிய நோய் எல்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கு.
0: எப்படின்னு சொல்லுங்க.
1: எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா நம்ம வேலை அவசரமானதுன்னு மட்டும் எனக்கு புரியுது. இது ரொம்ப அற்புதமான ஒரு ட்ரிங்க்.
0: மிஸ்டர் அலெக்சாண்டரோட சிறப்பு விருந்தினருக்காக, அதுவும் முழு அன்போட.
1: எங்க அப்பா இந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தார். எங்க அப்பா மாதிரி எத்தனையோ அலெக்சாண்டர்கள் இந்த பதவியில இருந்துட்டு போயிருக்காங்க. எங்க அம்மா தான் பாவம்.

தேவரீரின் கடவுளே, முழு இதயத்தோடு நன்றி கூறுகிறேன். நீர் என்னை காணச் செய்தீர்கள். நீர் எனக்கு வாக்களித்த நாடு இது.

0: எதிர்பார்த்து கிடைத்ததல்ல இந்த பூமி, கடவுளின் கைவேளைப்பாடு. அவர் நம்மோடு இந்த கானானில் இருக்கிறார். தேவையான ஆட்களை அழைத்துச் சென்று இந்த பள்ளத்தில் தேவைப்படும் இடத்தை சுற்றி வளைத்து
1: நான் மம்ரே, ஒரு எமோரியன். இவர்கள் என்னுடைய இரு சகோதரர்கள்.
0: நான் அபிராம். இது என் சகோதரனின் மகன், பெயர் லாத். இவர்கள் என் கூட்டத்தார்.
2: இந்த பள்ளத்தாக்கு எங்களுக்கு சொந்தமானது. இதை உங்கள் ஆட்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
0: இது மிக அருமையான பள்ளத்தாக்கு.
1: ஆமாம், எனது முப்பாட்டன் தண்ணீருக்காக கிணறு தோண்டிய போது நிலத்தடியில் நீரோட்டத்தை அவர் கண்டுபிடித்தார். அதுதான் இங்கே ஓடுகின்ற ஆறு. எனது தாத்தா தான் இங்கிருக்கும் மரங்களை நட்டார். எனது தந்தை அணை கட்டி நீரை தேக்கிய ஏரியில் தான் 9 கால்நடைகள் நீர் பருகுகிறது.
0: உங்களுக்கும் சகோதரர்களுக்கும் பங்களிப்பு இல்லையோ?
1: ஏன் இல்லை? இதை பாதுகாக்கிறோமே.
2: பெரியப்பா, நமது கரம் ஓங்கி இருக்கிறது. இது நல்ல இடம். நமது ஆட்களும் பயணக்கலை போடு இருக்கிறார்கள். நாம் இங்கேயே தங்கிவிடலாம். நம்மால் இந்த இடத்தை பாதுகாக்க முடியாதா என்ன?
0: இவர்களை கொல்ல வேண்டும் என்கிறாய்?
2: அவசியம் ஏற்பட்டால்.
0: அவசியம் ஏற்படலாம். என் சகோதரனின் மகன் தங்களின் கரம் ஓங்கி இருப்பதாக கருதுகிறார்.
1: உங்கள் சகோதரனின் மகனிடம் அதிக ஆள்பலம் இருக்கலாம். எப்படி அதை அவன் பயன்படுத்துகிறான் என்பதை நாங்களும் பார்க்கிறோம்.
0: கூடாது! மனிதரின் நியாயம் கூட்டத்தின் எண்ணிக்கையிலும் கொட்டப்படும் ரத்தத்திலும் அல்ல தீர்மானிக்கப்பட வேண்டியது. உங்கள் தந்தை, உங்கள் பாட்டன், முப்பாட்டன் சேர்ந்து இந்த இடத்தை செழிப்படை செய்தார்கள். இந்த இடம் உங்களுக்கு சொந்தம். நாங்கள் இங்கிருந்து வெளியேறுகிறோம். மந்தைகளை ஒன்று சேருங்கள். நாம் நமது இடத்திற்கு திரும்புவோம்.

என் தேவனாகிய கடவுளே, என்னை வழி நடத்தியவர் நீர், வாக்களிக்கப்பட்ட பூமியை காட்டியவரும் நீர். ஆனால் அதை ஏன் எங்களிடமிருந்து எடுத்துக் கொள்கிறேன்? என்னை நம்பி என்னோடு வந்தவர்களை நான் எப்படி காப்பாற்றுவேன்? இங்கேயே இருக்கவா, இல்லை அவர்களை எங்கேயும் கூட்டிச் செல்லவா? எங்கே போவேன்? எங்கு எங்கு எனக்கு சொல்லும். நாம் உமது ஊழியன், எப்படி ஊழியம் செய்ய வேண்டும்? எப்படி செய்ய வேண்டும்?

0: அவரிடம் பேசி பார்த்தேன். எந்த பலனும் இல்லை. அவர் வினோதமான கடவுள். புறப்பட்டு வர சொன்னார். செய்தோ கானா நாட்டை காணும்படி செய்தார். நம் இனத்தை பெரிய இனமாக ஆக்குவதாக சொன்னார்.
1: ஆனால் அதுவரை நாம் உயிர் வாழ்வது எப்படி?
0: அவரே வழி காட்டுவார். எனக்கு வாக்களித்தார். அவர் ஒருபோதும் வாக்கு மாற மாட்டார்.
1: நேற்றிரவு பக்கத்து கூடாரத்தில் ஒரு குழந்தை இறந்துவிட்டது.
0: எனக்கு தெரியும்.
1: கால்நடைகள் மரணத்தோடு போராடுகின்றன.
0: எனக்கு தெரியும்.
1: நிலங்களில் வெடிப்பு. எப்படி இந்த கடவுளை நம்பிக்கொண்டிருக்க முடியும்?
0: நான் நம்புவேன், நம்புவேன், நம்பியே தீருவேன்.

0: நீயம்மா இப்படி பேசுகிறாய். அவர் வாக்களித்த காணானை விட்டு நாம் வெளியேறிவிட்டால் அதை அவர் விரும்புவாரா? நம்மை விட்டு விலகி செல்ல மாட்டார். இதை ஏன் யாரும் புரிந்து கொள்ளவில்லை?
1: நாம் இங்கேயே இருந்தால்
0: நம்மை பசி வாட்டும். ஆனால் சாராய், நிச்சயமாக சாக மாட்டோம்.

0: என்ன என நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்து விட்டேன்?
1: மனதை தளர விடாதீர்கள், நம்பிக்கையோடு இருங்கள்.
0: நம்பிக்கை?
2: நீருள்ள புல்வெளியை நிச்சயம் பார்ப்போம் பெரியப்பா.
3: இவை இரண்டும் உள்ள இடம் வெகு தொலைவில் இல்லை. வாசனை திரவியங்களை வணிக பொருட்களை எடுத்து செல்லும் போது நானும் இந்த வழியில் வந்திருக்கிறேன்.
4: வாசனை திரவியங்களா?
3: ஆம், எகிப்திற்கு நல்ல நைல் நதி பாயும் செழிப்பான நாட்டிற்கு.
2: நாமும் அதை நோக்கித்தான் போய் கொண்டிருக்கிறோம்.
3: அது எளிதான ஒன்றல்ல. எகிப்தை ஆள்வது பாரவான் ஒரு பயங்கரவாதி. கண்கொத்தி பாம்பை போல் அவன் நாட்டை காத்துக் கொண்டிருக்கிறான்.
1: அது சாத்தியமில்லை என்றால் இடைப்பட்ட பகுதியில் ஏதேனும் செழிப்பான பள்ளத்தாக்கு இருக்காதா?
3: வாய்ப்பே இல்லை. இங்கிருந்து பாரவன் வரை வறண்ட பாலை வளர்ந்தான்.
0: சரி, அந்த நயல் நதி பாயும் நாட்டிற்கே போவோம். நாம் புறப்படலாம்.

0: 哎呀，哎呀，
1: 一波子那弄的给力不得，德克里人都玩到那个孙儿们，埃及地，贝里也不承认给他，他到都巴尔文，我的朋友在那，阿拉给朋友来，我们这么滚出去玩的，来给贝里也给我们的也给他拿。
2: அங்க சட்டங்கள் கிடையாது?
1: இருக்கிறது. உண்மையை சொல்லணும்னா அங்குள்ள சட்டங்கள் கடுமையானவை. ஒருவன் மனைவியை மற்றவன் அபகரிப்பதை அங்கிருக்கும் புனித சட்டம் கண்டிக்கிறது.
2: பிறகு என்ன?
1: சட்ட மீறலுக்கு குறுக்கு வழி கண்டுபிடித்திருக்கிறான் பார்வோன். அவன் விரும்பும் பெண்ணின் கணவனை கொள்வது.
3: ஓர் அரசன் ஆசைப்படும் பெண் அல்ல நான்.
4: யாருனே?
5: ஆபிரா, தேராகுவின் மகன்.
4: இந்த மற்றவர்கள்?
5: இவர்கள் என் மக்கள்.
4: இவர்கள் அனைவரையும் பற்றி இன்னும் விவரமாக சொல்ல முடியுமா?
5: சொல்லலாம். லாத் என் சகோதரன் ஆராத்தின் மகன். எலியாசர் தமாஸ்குவை சேர்ந்தவன். சாராய் தேரோகுவின் மகள். அவள் என் சகோதரி. மேலும்
4: போதும் போதும் போதும். மொத்தம் எத்தனை பேர்?
5: 53 பேர் உள்ளோம்.
4: எகிப்திற்கு வந்ததின் நோக்கம் என்ன?
5: இங்கே தங்கியிருந்து எங்கள் கால்நடைகளை பராமரித்து வியாபாரம் செய்வதற்கு.
4: என்ன வியாபாரமா?
5: கம்பளி ஆடைகள் நெய்வோம். பதப்படுத்தப்பட்ட தோல், காலணிகள் மற்றும்.
4: தாமதமாக வந்துவிட்டார்.
5: என்ன?
4: நாடோடி கும்பலாலும் அவர்களின் மந்தையாலும் எகிப்து நாற்றம் அடித்துக் கொண்டிருக்கிறது. கால்நடை கழிவுகள் வேற மலையாக குவிந்து கொண்டிருக்கிறது. குடியேறும் அனுமதி மறுக்கப்படுகிறது.
5: மறுப்பா?
4: ஆமா.

0: ஏய், கொஞ்சம் பொறு.
1: ஒரு மாற்றம் நிகழ வாய்ப்பு இருக்கிறது, என்ன நினைக்கிறாய்?

0: வியாபாரியிடமிருந்து திருடிய குற்றத்திற்காக பாரோவன் நடைமுறை சட்டப்படி தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அவர்களுடைய கைகளை வெட்டுங்கள். அழக அழகான பெண், அப்புறம் நீ வாங்க. நீ அவளின் சகோதரன், சரியா? உன் நாட்கள் மேய்ச்சல்காரர்கள் இல்லையா? அருமை, உங்களுக்கு ஏராளமான ஆடு மாடுகள், எருதுகள், வண்டி வண்டியாய் உணவுப் பொருட்கள், கூடாரங்கள், இன்னும் என்னென்னவோ, இவற்றோடு மேய்ச்சல் நிலவும் தரப்படும். நீங்கள் எகிப்தின் சட்டங்களை கடைபிடித்து வரி செலுத்துவதோடு எகிப்தின் தெய்வங்களுக்கு வணக்கம் செலுத்த வேண்டும். உனது சகோதரி இன்று முதல் அரசனின் உரிமை பொருள். எனக்கு தெரியும், இது முறைகேடான பெரிய வெகுமானம் தான். பெரும்பாலும் தவிப்பு தடுமாற்றம் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் உனது நன்றிக்கு அவசியமில்லை. ஏனென்றால் சூரியனின் சுடரொளியைப் போல எல்லையற்றது எங்கள் பார்வோனின் உள்ளம். எகிப்து உங்களை வரவேற்கிறது.
1: லாத், நம் ஆட்களை கூட்டிக் கொண்டு வா. தண்ணீர், உணவுக்கு தேவையானவர்களை கவனி, சீக்கிரம். அவளை எப்படியாவது வெளியே கொண்டு வர வேண்டும். அவளை பாதுகாக்க எத்தனை பேர் உள்ளார்கள் என்பதை தெரிந்து கொண்டு வா.
2: நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள்.
3: பொறுங்கள் பொறுங்கள், அசையாதீர்கள். என் வேலை முடிந்துவிட்டது. எனக்கு தெரியும், கண்களை திறந்து பார்க்க முடியாத அளவிற்கு இது இருக்கும் என்று. ஆனால் இங்குள்ளவர்கள் இப்படித்தான் அணுகிறார்கள், அரைகுறை பார்வையுடன், ஆளுக்கு ஆள் வித்தியாசம் தெரியாமல்.
4: பாரவன் கூடவா?
3: நான் அவரை இருமுறைதான் பார்த்திருக்கிறேன். என்னை இங்கே அழைத்து வந்த முதல் நாள் அன்றும், உங்களின் அடிமையாக என்னை தேர்வு செய்த போதும், நான் தான் உங்களுக்கு முதல் பரிசு.
4: அவர் எப்படிப்பட்டவர்?
3: அவரா? அவரை உயிருள்ள கடவுள் என்கிறார்கள் குருக்கள். சாதாரண மனிதனாய் இருப்பார் என்று நான் எண்ணினே. சில சமயங்களில் அவரை கொடிய மனிதனாக பார்க்கிறேன்.
4: உன் பெயர் என்ன?
3: ஆகார்.
4: எப்படி இங்கு வந்தாய்?
3: என் தந்தை சொத்துக்களை இழந்து கடனாளியானார். நான் கடன் தொகையானேன்.
4: எவ்வளவு நாட்கள் நீங்க இருக்க வேண்டும்?
3: ஏஜமானி, யாரும் இங்கிருந்து போக முடியாது. உங்களை தயாரிக்கும் பொறுப்பு எங்களுக்கு. அவருக்கு நீங்கள் தேவைப்படுவதற்கு சில வாரங்கள் கூட ஆகலாம். பிறகு நீங்கள் எதிர்ப்பினை தெரிவித்து விட்டால் இழக்க கூடாததை இழப்பீர்கள். இதுதானே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே எப்போதும் நிகழ்வது?

அவர்கள் எப்போதும் தவறிழைக்கிறார்கள். என்னிடம் சொன்னார்கள், பாலைவனம் ஒன்றிலிருந்து இதுவரை இப்படிப்பட்ட ஒரு அழகி வந்ததே இல்லை என்று. ஆனால் அது தவறு. எந்த இடத்திலிருந்தும் இப்படிப்பட்ட ஒரு அழகி இதுவரை வந்ததே இல்லை என்பதே உண்மை. வா. வந்து உட்கார்.

0: என்ன சிந்தனை? பதில் கூற பயப்படுகிறாயா? உள்ளத்தின் எண்ணங்களுக்காக இதுவரை நான் யாரையும் தண்டித்ததில்லை. நமக்குள் நடக்க இருப்பதை நினைத்து பார்க்கிறாயா? ஒன்றும் நடக்காது. நீ விரும்பாத ஒன்றும் நடக்காது. நீ நம்பவில்லையா? நீ பேரழகி, ஆனால் என்னிடம் ஏராளம் ஏராளம் பெண் அழகிகள் உண்டு. அனுபவிக்கும் அதிகாரமும் எனக்குண்டு. ஆனால் அதிகாரத்தை பயன்படுத்தி பயன்படுத்தி அழுத்து போய்விட்டது எனக்கு. நாம் நட்புறவோடு இருக்கலாம். நட்பையும் தாண்டி நமக்குள் நெருக்கம் ஏற்பட்டால் அதன் விளைவு நீதான் தீர்மானிக்க வேண்டும். இது என் பிரார்த்தனைக்கான நேரம். வாழும் கடவுள் நாம், நேரம் வரட்டும். எனது சொர்க்கலோக சகோதரர்களின் ஆலோசனையை நான் பெறட்டும்.
1: இன்னும் சொல்லுவதானால், இதற்கு மேல் பாரோவன் எந்த தவறையும் சகித்துக் கொள்ள மாட்டான். அவருக்கு இது சிறிதும் பிடிக்கவில்லை. சிக்கலில் இருந்து விடுபடவே விரும்புகிறார். இத்தகைய செயல் தண்டனைக்குரியது. நாங்கள் உன் பதிலுக்காக காத்திருக்கிறோம்.
2: ஐயா, தயவு செய்து வந்துவிடுங்கள். இங்கிருந்தால் நம் உயிருக்கு ஆபத்து. சாராய்க்கு இங்கு பலத்த காவல் போட்டிருக்கிறார்கள். அரண்மனை காவலாளி ஒருவனுக்கு கையுண்டு கொடுத்து தகவல் பெற முயற்சித்தேன். வெள்ளி காதுகளோடு அவள் தலைமறைவை விட்டான். ஐயா, மறந்து விடாதீர்கள். அநேக உயிர்கள் உங்களைத்தான் நம்பியிருக்கின்றன. நீங்கள் வேண்டும் அவர்களுக்கு. உங்களை எங்களையும் பொறுத்தவரையில் நமக்கு சாரா இல்லாமல் போய்விட்டால் நாம் சாராய்க்காக துக்கப்படுகிறோம். ஆனால் நிலைமையை நினைத்து பாருங்கள். பின் விளைவுகளை எண்ணி பாருங்கள். தன்னை கடவுள் என்று கூறிக்கொள்ளும் பாரவோன் அவளை தனக்கு சொந்தமாக்கிவிட்டார்.
3: சாரா எனக்கு சொந்தம், எனக்கு மட்டும்தான் சொந்தம். என்னுடையவள், என் கடவுளை காட்டிலும் நியாயம் உள்ளவனா நீ? அவருக்கு தெரியும் என் உள்ளம். அவருக்கு தெரியும். அவள் இல்லாமல் வாழ்வதை விட நான் மடிவதை தான் விரும்புவேன். போ, என்னை விடு, விடு. போ என்று சொன்னேன்.
0: அங்கே பார், கட்டி முடிக்கப்பட்ட காட்சியகம் ஒன்று இருக்கிறது. மக்களுக்காக ஒரு கல்விக்கூடத்தை உருவாக்கியிருக்கிறேன்.
4: கல்விக்கூடம்?
0: ஆம், கல்விக்கூடம். நகரில் இருந்து சமவெளி வரை நிறைய கல்விக்கூடங்கள். கல்வி அறிவில்லாத மக்களால் நாடு வலுவிழந்து விடும். ஆர்வத்தை மிகவும் தூண்டும். இதை பார்த்தாயா?
4: என்ன இது, மலை போல் தோற்றம் அளிக்கிறது.
0: மலையளவு உயரம் இருக்கும். அதோடு மிக அகலமானதும் கூட.
4: இது எதற்காக?
0: கால ஓட்டத்தை கட்டுப்படுத்த. ஆற்று நீரோட்டத்தை தடுத்து அணை கட்டுவது போல ஒரு பிரமிடு. உள்ளே அறை ஒன்றிருக்கும். எதனாலும் மாற்ற முடியாத, காலத்தால் அழிக்க முடியாத, என்றும் வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு அமைதியான இடம். அங்கேதான் நான் முடிவில்லாத வாழ்வை கொண்டிருப்பேன்.
4: கல்லறையிலா?
0: ஆம், என்றோ வரவிருக்கும் எதிர்காலத்தில். இப்போதைக்கு இது என் பாதுகாப்பு அரங்கு. ஏன் தள்ளியே நிற்கிறாய்? உனக்கு நான் ஏதாவது பரிசளிக்க வேண்டும்.
4: என் தேவைகள் எத்தனை பெரியதல்ல.
0: என்ன உன் தேவைகள் சொல், என்ன வேண்டும், எது வேண்டுமானாலும் கேள்.
4: எது வேண்டுமானாலுமா?
0: என் சக்திக்கு உட்பட்ட எது வேண்டுமானாலும்.
4: நான் என் குடும்பத்தாரை பார்க்க வேண்டும், என் சகோதரனை பார்க்க வேண்டும், என் கூட்டத்தாரோடு போய் சேர வேண்டும்.

0: யஜமானி, இங்குள்ள பழங்களை நீங்கள் விரும்புவீர்கள் என்று நான் நினைத்தேன். வருத்தப்படுத்திவிட்டேனா?
1: இல்லை. ஆமாம், அவரின் விளையாட்டு என்னை வேதனைப்படுத்துகிறது. என் இதயத்தை கிழித்தெறிகிறார். என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை.
0: உங்களை பயமுறுத்தினாரா?
1: அன்பாய் நடத்துகிறார்.
0: இதுவரை யாரிடமும் அவர் இப்படி நடந்து கொண்டதில்லை. உங்கள் கூட்டத்தினரையும் கண்ணியமாக நடத்துகிறார்.
1: இதற்காக அவருக்கு நன்றி கூறுகிறேன். ஆனால் இவற்றை எல்லாம் பார்க்கும் பொழுது என் மீதே எனக்கு வெறுப்பாக இருக்கிறது. அவரை எதிர்த்து என் பெருமையை நான் காத்துக் கொள்ள முடியும். ஆனால் பாருவனின் கோபத்திற்கு ஆளாகி என் கூட்டத்தினர் துன்பப்படுவார்கள் என்று நினைக்கும் பொழுது எனக்கு உறுதலாக இருக்கிறது. எப்போதாவது எந்த பெண்ணாவது இங்கிருந்து
0: போயிருக்கிறார்களா? கேட்கிறீர்கள்? இல்லை, முயன்று தோற்றிருக்கிறார்கள்.

0: தாங்க முடியவில்லை.
1: தண்ணீர் கொண்டு வா, வைத்தியரை கூப்பிடு, சீக்கிரம்.
0: எரிகிறது.
1: கனவு எதுவும் கண்டீர்களா மகா பிரபு?
0: எனக்கு உதவுங்கள்.
1: வலி. கனவு என்னவென்று சொல்லுங்கள் பிரபு, காரணத்தை கண்டுபிடிக்கலாம்.
0: எரிச்சல் தாங்க முடியவில்லை, எரிகிறது.
1: உறக்கத்தில் கனவு வந்து அடையாளம் மீது பிரபு.
0: கனவு எதுவும் இல்லை, என் உடல் எரிகிறது.
2: அரச பெருமா, தங்களுக்குமா? தங்கள் மனைவியார், தங்கள் குழந்தைகள் எல்லோருமே தங்களைப் போலவே துடித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
3: நஞ்சை கொடுத்திருக்கிறார்கள். எனக்கும் என் குடும்பத்திற்கும் யாரோ கோடியர் நஞ்சை கொடுத்திருக்கிறார்கள்.
2: யாராக இருக்கும் அரசே?
3: யார் என்று யாருக்கு தெரியும்? யாராக இருந்தாலும் அவர்களை அவர்களை கொல்லுங்கள்,
0: கொன்று விடுங்கள். உடனே அவர்களை கொன்று விடுங்கள்.
3: எரிகிறது, எரிகிறது, எரிகிறது. நீங்கள் எல்லாம் கையாலாகாத மூடர்கள்.
1: முடிந்ததெல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் பிரபு.
3: வெளியே தூக்குங்கள்,
0: என்னை வெளியே தூக்குங்கள்.
1: இதுதான் நடந்திருக்கிறது பிரபு. ஒரு தெய்வீக சக்தியின், நாம் அறிந்திராத ஒரு கடவுளின் சாபம் தான் இதற்கு காரணமாக இருக்க முடியும்.
3: சாபமா? என்ன சாபம்? அது யார்? நாம் அறியாத கடவுள். இங்கு நான் மட்டும்தான் கடவுள்.
2: அரசே, ஒரு முக்கியமான விஷயம், இந்த நோய் நம் மக்களையும் தொற்றிக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறது. எல்லோரும் வீதியில் இருக்கிறார்கள். வைத்தியர்களுக்கும் என்ன செய்வதென்று புரியவில்லை. பாரோவன் அரசே, நாடோடி கும்பலோடு ஒரு அந்நிய கடவுள் நம் நாட்டிற்குள் அடியெடுத்து வைத்திருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை நாம் அனுமதித்த அந்த பாலைவன நாடோடிகளாக கூட இருக்கலாம்.
3: பாலைவன நாடோடிகளா? அந்த பெண் சாராவின் ஆட்களா?
2: ஆம் அரசே. அரசே, நமக்கு கிடைத்திருக்கும் சில தகவலின்படி இந்த நாடோடிகளின் கடவுளை பற்றி தெரிய வந்திருக்கிறது. சாரா என்ற பெயருடைய அந்த பெண் இந்த கடவுளின் பாதுகாப்பில் இருக்க வேண்டும். நாடோடி கூட்டத்தின் தலைவனை கைது செய்து விட்டோம்.
3: அவள் சகோதரனை?
2: அவன் சகோதரன் அல்ல, கணவன். அவர்களுக்கு தண்டனை தர வேண்டும். ஆடவர், பெண்கள், குழந்தைகள் என்று எல்லோரையும் கொன்று குவித்து விட வேண்டும் என்று சொல்கிறேன்.
3: உடனடியாக இங்கே வர வேண்டும். அவனை உள்ளே அழை.
1: இதோ

0: மண்டியிடு, உன்னை மண்டியிடச் சொன்னேன்.
1: அவன் நிற்கட்டும், அருகில் வா. உன்னை பார்க்க முடியவில்லை, அருகில் வா. நீ என்ன செய்திருக்கிறாய் பார்த்தாயா? எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் என் மக்களுக்கும் ஏதோ ஒரு கடவுளை கொண்டு உன் வேண்டுதல்கள் மூலமாக நான் செய்யாத பாவத்திற்காக என்னை நீ பழி வாங்கியிருக்கிறாய். ஏன் அவள் உன்னுடைய சகோதரி என்று என்னிடம் ஏன் சொன்னாய்?
2: பொய் சொன்னேன். ஆண்டவன் முன்னிலையில் ஒருவனை கொன்று அவன் மனைவியை அபகரிப்பதை விட பொய் பெரிய பாவம்.
1: என்ன சொன்னாய்? யார் உன் கடவுள்? வினோதமான கடவுள், இப்படிப்பட்ட சக்தி கொண்ட அந்த கடவுள் யார் சொல்?
2: வினோதம், ஆம், சக்தி கொண்டவர்கள்தான் என்னிடம் பேசியிருக்கிறார்கள்.
1: உன்னிடம் பேசியிருக்கிறாரா?
2: ஆம்.
1: எப்படி?
2: எங்களை இங்கு வரும்படி அவரே வழிகாட்டினார்.
1: எகிப்திற்கு வர வழிகாட்டினாரா? ஏனா?
2: எனக்கு தெரியவில்லை. அது ஏன் என்று அவருக்குத்தான் தெரியும்.
1: என்ன சொன்னாய்? அவருக்கு தெரியுமா? அப்படி என்றால் உனக்கு தெரியவில்லையா? அது உனது கற்பனை, நீயாக எண்ணிக்கொண்டது. எப்படிப்பட்ட கடவுள் அது? என் குடும்பம், என் குடிமக்கள், நானும் உன் பொய்க்காக துன்பப்பட வேண்டுமா? இந்த சாபம் நீங்க ஏதாவது வழி இருந்தால் சொல். யார் நீ?
2: நான் அபிராம், மந்தை மேய்ப்பவன்.
1: ஓ, மேய்ப்பவன்.
2: சாரா எங்கிருக்கிறாள்?
1: உன் மனைவி என் சொத்து. அவள் எனக்கு உரிமையானவள். உன் கடவுள் அவளை எனக்கு தந்திருக்கிறார். எனக்கு
2: அநேக காரியங்கள் எனக்கு புரியவில்லை, ஆனால் ஒன்று நிச்சயம், அவள் கண்டிப்பாக உங்களுக்கு இல்லை, அது உறுதி. அவளை பாருங்கள், எந்த பாதிப்பாவது அவளுக்கு ஏற்பட்டிருக்கிறதா? நீ ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், நீ சபிப்பவர்களை நானும் சபிப்பேன் என்றார், என்னிடம் சொன்னார்.
1: போகச் சொல்லுங்கள் இவனை. நெல், இதற்கு மேலும் உன் கடவுளோடும் மோத எனக்கு விருப்பமில்லை. இதுதான் பாரவோனின் முடிவு. நீ உனது மனைவியையும் அவளுக்கு நான் தந்த அடிமைகளையும் அழைத்துக் கொண்டு போ. மேலும் உனக்கு கொடுத்த பொருட்கள், அதாவது உனது கரம் தொட்ட அனைத்தையும் எடுத்துக்கொண்டு எனது கண்கள் காணாத இடத்திற்கு புறப்படு. எகிப்தை விட்டே போய்விடு. கையோடு உனது சாபத்தையும் கொண்டு போய்விடு.

போங்கள், போங்கள், விலகி போங்கள். எதையும் தொடாதீர்கள், தொட்டால் அவதிப்படுவீர்கள். நகருங்கள், சீக்கிரம் போங்கள், சீக்கிரம்.

0: விட்டதே, கிடைத்து விட்டதே.
1: ஐயா, இதை லோத்துதான் கண்டுபிடித்தார்.

0: திரும்பவும் வந்து விட்டீர்களா?
1: திரும்பும்படி ஆகிவிட்டது மும்ரே.
0: கிணறும் தோண்ட ஆரம்பித்து விட்டீர்களா?
1: குடிநீர் வேண்டுமே.
0: தாராளமாய் நீர் இருக்கிறதே.
2: ஏராளமாக இருக்கிறது.
1: தண்ணீரை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம்.
0: நாம் நெருங்கிவிட்டோம். எங்கள் நண்பர்கள் உங்கள் நண்பர்கள், எங்கள் எதிரிகள் உங்கள் எதிரிகள், சரியா?
1: ஆம், நிச்சயமாக.

0: நிறுத்துங்கள் உங்கள் முட்டாள்தனத்தை. உண்மையில்தான் சொல்கிறேன், நிறுத்து. என்ன செய்ய இருந்தாய்? இவனுக்கு உயிரே போயிருக்கும்.
1: லோத்துவின் ஆட்கள் கால்நடைகளுக்கு தண்ணீர் தர மறுக்கிறார்கள்.
2: ஆமாம் ஆமாம், அவர்களை விடாதே.
0: உனக்கு மூளை கலங்கிவிட்டதா? நாம் ஒரே குடும்பத்தினர், குடிநீர் எல்லாருக்கும் பொது.
3: எனக்கு அவமானமாக உள்ளது உங்கள் செயலை கண்டு. எல்லோரையும் கண்டு நான் இன்று வெறுப்படைகிறேன். வெக்கக்கு.
0: ஆனால் லோத்துவின் ஆட்கள்
3: சண்டையின் மூலமாக தீர்வு காண முடியாது. ஆற்றுக்கு அப்பால் இருக்கும் மேய்ச்சல் வெயிலுக்கு கருகிக் கொண்டிருக்கின்றது. அதை அப்படியே விட்டுவிட்டால் அடுத்த மழை அங்குள்ள மணல்களை அரித்து சென்றுவிடும்.
4: அப்படி என்றால் என் மந்தையை அங்கு ஓட்டிக் கொண்டு போகிறேன்.
3: நீ என்ன சொல்கிறாய்
4: பெரியப்பா? நம் இருவரின் மந்தைகளும் தனித்தனியாக இருப்பதுதான் நல்லது. அவைகள் கலந்துவிட்டால் கணக்கெடுக்க சிரமமாக இருக்கிறது.
3: கணக்கெடுப்பா? ஆமாம், கணக்கெடுப்பு. அது மிக மிக அவசியமான ஒன்றுதான்.
4: அது மட்டுமின்றி போதுமான தண்ணீர் இங்கே இல்லையே. இருக்கும் இடம் கூட நம் இருவருக்கும் போதாது.
0: பணிவோடு சொல்கிறேன் லோத், நாம் பிரிந்து போவதால் வலுவிழந்து போகிறோம்.
3: நீ சொல்வதும் நியாயம்தான். முடிவெடுங்கள். வலது பக்கம் நாங்கள் சென்றால் இடது பக்கம் நீங்கள் செல்லுங்கள். வலது பக்கம் நீங்கள் சென்றால் இடது பக்கம் நாங்கள் செல்கிறோம்.
4: அந்த மலையை தாண்டி பசுமையான புல்வெளி, அருகிலேயே ஜோர்தான் ஆறு ஓடுகிறது. சில ஊர்கள் கூட இருக்கின்றன. என்னால் அங்கு கம்பளி, தோல் ஆகியவற்றை விற்கவும் முடியும்.
3: ஆனால் அங்கிருக்கும் வியாபாரிகள் இங்கு வந்துதான் வாங்குகிறார்கள்.
4: ஆமாம், ஆனால் குறைந்த விலையை தருகிறார்கள். நான் அதை அங்கு கொண்டு போய் விற்றால் எனக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும்.
3: விலை? கூடுதல் விலை வேண்டும். ஓ ஆமாம் ஆமாம், கூடுதல் விலை. விலைதான் முக்கியம். சரி, ஆகட்டும், நீ அப்படியே செய். உன் பிரிவு என்னை பாதிக்கும். நீ தேடுவதை கண்டிப்பாக அடைவாய் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. பலரை நான் பார்த்திருக்கிறேன். நல்லவர்கள் உண்டு, கெட்டவர்கள் உண்டு. அது எப்படியானாலும் எனக்கு சந்தோஷத்தை தான் தந்துள்ளது. உனது ஆட்களை ஒழுங்குபடுத்து.
4: நன்றி பெரியப்பா.
2: நாம் புறப்படுகிறோம். மந்தைகளை ஒன்று சேருங்கள்.
3: என் சகோதரனின் மகன் அல்ல அவன், எனக்கும் மகன்தான். ஆண்டவன் காப்பான்.

0: சோதோமை தாக்கினார்கள். நான்கு அரசர்கள் சோதோமை தாக்கினார்கள். அதோ வருகிறார்கள், அதோ வருகிறார்கள்.
1: தண்ணி கொண்டு வா.

0: யாருக்கு நீங்கள் கட்டுப்படுவீர்கள்?
1: தேராகுவின் மகன் அபிராமுக்கு. சோதாம் நாட்டிற்குள் நீங்கள் எதற்காக வந்தீர்கள்? தண்ணீரும் இங்குள்ள புற்களும்
2: தரமானவை இல்லையா? தவறான முடிவு. சோதாமின் புற்கள் கொடிய கசப்பாக இருக்கும்.
3: ரத்தத்தை நாம் நீராக ஊற்றினால் கசப்பு இனிப்பாகி விடுகிறது.
0: பறிமுதல் செய்யுங்கள். கூடாரங்கள், பொருட்கள், மிருகங்கள் எல்லாவற்றையும்.
3: மேய்ச்சல்காரர்கள், பசும் புல்வெளிகளை தேடுகிறீர்கள். இவர்களை அடிமைகளாக இழுத்து போங்கள்.
4: ஒரு காலத்தில், அநேக அநேக வருடங்களுக்கு முன்னால், எல்லா மக்களும் உலகத்தில் ஒரே மொழியில் தான் பேசினார்கள். சீலோ என்ற இடத்தில் ஒன்று கூடி இப்படித்தான் பேசிக் கொண்டார்கள். நாம் எல்லோரும் சேர்ந்து மேகத்திற்கு மேல் ஒரு கோபுரத்தை கட்டி எழுப்பி விடுவோம். அப்படி செய்தால் பெருமை அடைவோம் என்று எண்ணினார்கள். ஆகவே கடினமாக வேலை செய்து வேலை செய்து கஷ்டப்பட்டார்கள். அவர்களின் கடினமான உழைப்பை பார்த்த ஆண்டவர் வந்தார். அவருக்கு கோபம் வந்துவிட்டது. பொதுவாக இருந்த அவர்களின் மொழியை ஆண்டவர் மாற்றவே வெவ்வேறு மொழிகளில் அனைவரும் பேச தொடங்கிவிட்டார்கள். என்ன பேசுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. ஒரே குழப்பம். அங்குள்ள அனைவருக்கும் கோபுரம் பாதியில் நின்றுவிட்டது. கடவுள் அவர்களை எல்லா புறமும் சிதறடிக்க செய்துவிட்டார். அனைவரும் பிரிக்கப்பட்டார்கள். வெவ்வேறு மொழியில் பேசப்பட்டார்கள்.
0: ஐயா, ஐயா, லோத்துவை அவருடைய ஆட்களையும் பிடித்துக் கொண்டு போய்விட்டார்களாம்.
4: பம்ரே மற்றும் அவர்கள் சகோதரர்களுக்கு சொல்லி அனுப்புங்கள், சீக்கிரம்.

0: அரசர் தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைக்கிறார். காவலுக்கு கூட இங்கு யாரும் இல்லை. எல்லாவரும் குளிர்காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். மலைக்கு வடக்கு புறமாக போய் அவர்களை வளைத்துக் கொள்ளலாம். சிலர் மேற்கு புறம் செல்லுங்கள், சிலர் கிழக்கு புறம் செல்லுங்கள். வெள்ளி உச்சிக்கு வரும் வரை காத்திருங்கள். நான் சொல்லும் போது தாக்க வேண்டும்.
1: அவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள்?
0: நிறைய பேர். ஆனால் நமது எண்ணிக்கை அவர்களுக்கு தெரியாது. இருட்டு நம்மை காட்டிக் கொடுக்காது. ஒவ்வொருவரும் 5 விதமான குரலை எழுப்பிக் கொண்டே தாக்க வேண்டும்.
2: 10 விதமான குரல் ஒலியை நாங்கள் எழுப்புவோம்.
0: சரூக்,
2: இதோ
0: உலகத்தில் ஒரே மொழியில்தான் பேசினார்கள். சீலோ என்ற இடத்தில் ஒன்று கூடி இப்படித்தான் பேசிக் கொண்டார்கள். நாம் எல்லோரும் சேர்ந்து மேகத்திற்கு மேல் ஒரு கோபுரத்தை கட்டி எழுப்பி விடுவோம். அப்படி செய்தால் பெருமை அடைவோம் என்று எண்ணினார்கள். ஆகவே கடினமாக வேலை செய்து வேலை செய்து கஷ்டப்பட்டார்கள். அவர்களின் கடினமான உழைப்பை பார்த்த ஆண்டவர் வந்தார். அவருக்கு கோபம் வந்துவிட்டது. பொதுவாக இருந்த அவர்களின் மொழியை ஆண்டவர் மாற்றவே வெவ்வேறு மொழிகளில் அனைவரும் பேச தொடங்கிவிட்டார்கள். என்ன பேசுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. ஒரே குழப்பம். அங்குள்ள அனைவருக்கும் கோபுரம் பாதியில் நின்று விட்டது. கடவுள் அவர்களை எல்லா புறமும் சிதறடிக்க செய்துவிட்டார். அனைவரும் பிரிக்கப்பட்டார்கள். வெவ்வேறு மொழியில் பேசப்பட்டார்கள்.
3: ஐயா ஐயா, லோத்துவையும் அவருடைய ஆட்களையும் பிடித்துக் கொண்டு போய் விட்டார்களாம்.
0: மம்ரே மற்றும் அவர்கள் சகோதரர்களுக்கு சொல்லி அனுப்புங்கள், சீக்கிரம்.

0: அரசர் தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைக்கிறார். காவலுக்கு கூட இங்கு யாரும் இல்லை. எல்லாவரும் குளிர்காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். மலைக்கு வடக்கு புறமாக போய் அவர்களை வளைத்துக் கொள்ளலாம். சிலர் மேற்கு புறம் செல்லுங்கள், சிலர் கிழக்கு புறம் செல்லுங்கள். வெள்ளி உச்சிக்கு வரும் வரை காத்திருங்கள். நான் சொல்லும் போது தாக்க வேண்டும்.
1: அவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள்?
0: நிறைய பேர். ஆனால் நமது எண்ணிக்கை அவர்களுக்கு தெரியாது. இருட்டு நம்மை காட்டிக் கொடுக்காது. ஒவ்வொருவரும் 5 விதமான குரலை எழுப்பிக் கொண்டே தாக்க வேண்டும்.
2: 10 விதமான குரல் ஒளியை நாங்கள் எழுப்புவோம்.
0: சரூக்,
2: இதோ

0: 너 딩댕일래. 엘리야서, முடிந்த அளவுக்கு உணவுப் பொருட்களை எடுத்து சேகரி. மற்றவர்களுக்கு கூட அவர்களிடம் போய் பேசு. அவர்களுக்கு உண்மை தெரிந்திருக்கும். புரிகிறதா? வீரர்கள்,
1: யஜமானி, யஜமானி,
2: அக்கார்
1: இறந்து விட்டார். என் கண்களால் பார்த்தேன், அபிராம் இறந்து விட்டார்.
2: இல்லை, இல்லவே இல்லை, இது வெறும் கனவு யஜமானி.
1: இல்லை, அது உண்மை, அவர் இறந்து விட்டார். நான் பார்த்தேன்.
2: தூக்கத்தை கெடுத்திருக்கேன்.
1: இல்லை, இது காய்ச்சலினால் அல்ல, நான் உயிர் வாழ தகுதியானவள் அல்ல. அவர் இறந்து விட்டார்.
2: சாகவில்லை.
1: இல்லை, அவர்
2: நீங்கள் காய்ச்சல் வேகத்தில் புலம்புகிறீர்கள்.
1: விட்டார்,
2: அவர் சாக மாட்டார். என்னை பாருங்கள்.
1: முட்டாள் பெண்ணே, என்னை பார். நான் ஒன்றும் இல்லாதவள் ஆகிவிட்டேன். உணர்ந்து போனவள். அவர் இறந்து விட்டார். இறந்து போன அவரோடு இருந்து போனது என் வாழ்வு.
3: நம் ஆட்கள் ஒத்துமையும் அவர் குடும்பத்தாரையும் பார்த்திருக்கிறார்கள். உயிரோடு தான் இருக்கிறார்கள்.
0: ஓ தேவனே, மெம்ரேயும் அவர் ஆட்களும் வந்துவிட்டார்களா?
3: இன்னும் இல்லை, சீக்கிரமே வரும். அந்த இரு அரசர்களும் மிக வலிமையானவர்கள். அதுதான் இம்முறை என்னை பயமுறுத்துகிறது.
0: எலியேசர், நேற்று இரவு என் நெஞ்சுக்கு நேராக வந்த அம்பிலிருந்து நான் உயிர் பிழைத்தேன். ஒரு பெரிய சந்ததியின் தலைவனாவே நின்று சில ஆண்டுகளுக்கு முன்பு தேவன் எனக்கு வாக்களித்தார். ஆனால் அந்த வாக்குறுதி வாக்குறுதியாக மட்டுமே இருந்தது. ஆனால் இன்று இந்த உயிர் போராட்டத்தில் என் உயிர் பிரிந்து விட்டால் என் இடத்தை பார்த்துக் கொள்ள எனக்கு வாரிசு இல்லை, என் சாராய்க்கு பாதுகாப்பும் இல்லை, யாருமே இல்லை, யாருமே இல்லை. நான் தீர்மானித்து விட்டேன், நீதான் என் வாரிசு.
3: ஐயா, என்ன நீங்கள் இப்படி எல்லாம்?
0: நீ எனக்கு உறுதிமொழி தர வேண்டும். உன் முழு அறிவாற்றலோடு என் இனத்துக்கு வழிகாட்டுவாய் என்று. நீ உயிர் வாழ்ந்து என் சாராவை காப்பாற்ற வேண்டும்.
3: ஐயா, அவ்வாறே நடப்பதாக உறுதி கூறுகிறேன்.

제로 그릇.

0: அவன் போகட்டும்.
1: நீ யார்?
0: அபிராம். இவன் என் சகோதரனின் மகன்.
1: இவன் உனக்கு வேண்டுமா வேண்டாமா?
0: இவன் ஆட்களும் வேண்டும்.
1: அவ்வளவுதானா?
0: இல்லை, இவனுடைய பொருட்கள், கால்நடைகள், சிறை பிடித்து வைத்திருக்கும் அனைவரும்.
1: இதற்கு ஈடாக எனக்கு என்ன கிடைக்கும்?
0: உன் உயிர்.
1: உன்னை இப்போதே கொல்ல முடியும்.
0: மிகவும் சரி, அத்துடன் உன் கதையும் முடியும்.

0: அருமையான உடன்பாடு. நேர்மையானவன் நிச்சயம் சாதிப்பான்.
1: அவர்கள் அனைவரையும் போகவிடு.

ஒட்ட வேண்டிய அளவுக்கு ரத்தம் கொட்டிவிட்டது. எங்களுக்கு தேவையானது கிடைத்துவிட்டது. இத்துடன் முடித்துக் கொள்வோம்.

Ha ha ha!

0: நமது குழந்தைகளுக்கு இவை அனைத்தும் நேரும் என்று எதிர்பார்க்கவில்லை.
1: சரியாக சொன்னீர்கள் பெரியப்பா, அந்த நகைகளை எடுத்துக்கொள்.
2: விடை பெறுகிறோம். நன்றி உங்களுக்கு.
3: எங்கள் எதிரிகளை அழித்த ஆபிரகாம் புகழுக்குரியவர். சாதாம் நாட்டு அரசனாகிய நான் பிரகடனம் செய்கிறேன், இது ஒரு மாவீரனுக்கு ஒரு மன்னன் செய்ய மரியாதை. இவரது துணிச்சலை பாராட்டி மகிழ்ந்து போரின் மூலம் பெற்ற அனைத்து பொன் பொருட்களையும் இவருக்கே அளிக்கிறேன்.
0: எனக்கு எதுவும் வேண்டாம்.
4: என்ன?
0: என் சகோதரனின் மகனுக்காக தான் போராடினேன்.
4: எதுவும் வேண்டாம்?
0: எனக்கு எதுவும் வேண்டாம். வல்லமை மிக்க ஆண்டவனின் மீது ஆணையாக கூறுகிறேன், கிடைத்ததில் ஒன்றும் எனக்கு வேண்டாம். ஒரு குண்டூசியோ ஒரு தோல் துண்டு கூட எனக்கு வேண்டாம். இதில் ஒன்றை கூட நான் தொடமாட்டேன். இந்த வெற்றி உனக்குத்தான். செரோக், பொருட்களோடு அந்த பிராணிகளையும் விட்டுவிடு.
3: ஆபிரகாம், நீங்கள் ஒன்றை மறந்துவிட்டீர்கள். எனது வீர

0: பெண்களையும் மக்களையும் கூட விட்டு விட்டீர்கள்.
1: நிர்கதியாக விட்டுவிட மாட்டேன். இல்லை, உன்னை இவ்வாறு ஒருபோதும் தண்டிக்க மாட்டேன்.
2: பெரியப்பா அவசரப்படாதே, நாம் இங்கிருந்தால் செழிப்பாக வாழலாம். தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் இங்கே இருக்கப் போகிறேன்.
1: உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய். உன் குடும்பத்தை காப்பாற்றும்.

0: விடுவீர்களோ என்று பயந்தேன்.
1: உன்னை நிர்கதியாக விட்டுவிட்டார், அது கண்டிப்பாக நடக்காது.
0: ஆனால் நான் உங்களுக்கு ஒரு மகனை பெற்று தராமல் தண்டித்து விட்டேன். இப்போது காலம் கடந்து விட்டது. கடவுள் நம்மை தண்டிக்கிறார்.
1: தண்டிக்க மாட்டார், அவர் வாக்கு மாற மாட்டார். நமக்கு அவர் தந்திருக்கும் வெற்றிகள் மிகப்பெரியவை. நமது இழப்புகள் அற்பமானவை.

0: என் தேவனாகிய கடவுளே, என் தேவனே, நான் நடுங்குகிறேன், தனிமையில் வாடுகிறேன். நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடன் பேசுங்கள், கெஞ்சி கேட்கிறேன். பேசுங்கள் என்னோடு, தயவு செய்து பேசுங்கள், பேசுங்கள்.
1: அஞ்சாதே, நான் உன் பாதுகாப்பு அரண், பெருத்து ரகுபதியை நீ பெறுவாய்.
0: ஓ என் தேவனே, ஏன் ஆண்டவரே எனக்கு வெகுமதி, ஏன் எனக்கு குழந்தை இல்லையே, சந்ததி இல்லை, தனிமையில் உள்ளே தனியாக மரிப்பேன். ஏன் நீங்கள் எனக்காக செல்வங்களை தருகிறீர்கள்? நீர் எனக்கு தரும் வாரிசு தாமஸ் கோவின் எலியேசர். அவன் பொறுப்பை ஏற்கட்டும்.
1: ஆபிரகாம், எலியேசர் இல்லை, அவன் உன் வாரிசாக இருக்க மாட்டான். போ, பலிபீடத்திற்கு போய் தகனப்பலியை தயார் செய், வானத்தை ஏறெடுத்து வா. விண்மீன்களை கணக்கிடு, அவ்வாறே உன் சந்ததி பெருகும். உனக்கும் பின்வரும் சந்ததிக்கும் இந்த பூமியை சொந்தமாக்க உன்னை ஊர் நகரத்திலிருந்து அழைத்து வந்திருப்பவர் நாமே.
0: ஆனால் அது எவ்வாறு நடக்கும்? ஒரு மகன் இல்லாத, சந்ததி இல்லாத எனக்கு எப்படி முடியும்?
1: ஆபிரகாம், உன் வாரிசாக உனது சொந்த உதிரத்திலிருந்து ஒரு மகன் உருவாவான். இதன் நாம் உன்னோடு கொள்ளும் உடன்படிக்கை.

Thank you.

வானமும் பூமியும் உண்டாக்கிய அதி உன்னத தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கட்டும். உமது பகைவர்களை உம் கரங்களில் ஒப்படைத்த மிக உன்னத தேவன் உண்மையில் போற்றப்படுவாராக. தேவனின் பெயரால் உம்மை தேடி வந்திருக்கிறேன்.

0: நான் மெல்கி செதெக், செலமின் அரசரின் தலைமை குரு. உமக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்திருக்கிறேன்.
1: கனிவான உங்கள் வார்த்தைக்கு எனது நன்றி. உன்னத தேவன் அவரா? அதாவது இதை அவர்
0: எண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய அவரை
1: வணங்குகிறீர்?
0: ஆம். அவரை நீர் அறிவீர்.
1: நான் அவர் குரலை கேட்டிருக்கிறேன், அவ்வளவுதான்.
0: வெற்றிகளை உமக்கு அளித்தவர்.
1: வெற்றிகள்? ஆம். அதற்காக அவருக்கு நன்றி கூறுகிறேன். ஆனால் இந்த வெற்றி
0: கசக்கிறது. வன்முறையை கையாண்டுதான் வெற்றியை காண மனிதன் முயல்கிறான். திரண்ட செல்வம் இருக்கிறது உம்மிடம், ஆனால் அப்ரஹாம், அதனை நீர் பொருட்படுத்துவதில்லை. காரணம்?
1: பொருளற்றதா?
0: நாம் கண்டிருக்கும் காட்சியோடு ஒப்பிட்டால் அப்படித்தான் தோன்றும். எதிர்காலம் பற்றிய ஒரு காட்சி. சொந்தம் கொண்டாட, பாதுகாத்து வாழ உமக்கு ஒரு நாடு. இறைவன் போற்றப்படுவாராக.

0: உங்களை புரிந்து கொண்டவரின் அறிமுகம் கிடைத்திருக்கிறது.
1: என் நல்ல தேவன் இவரை அனுப்பியிருக்கிறார்.

0: எஜமானி, நாங்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்?
1: நீங்கள் அனைவரும் இங்கிருந்து செல்லுங்கள். உட்கார். உன்னால் எனக்கு ஒரு காரியமாக வேண்டியிருக்கிறது.
0: என்னாலா எஜமானி? நான் உங்கள் பணிப்பெண், நீங்கள் எது கேட்டாலும் செய்வேன்.
1: முடிவெடுக்க வேண்டியவள் நீதான். இதில் என் வற்புறுத்தலுக்கு இடமில்லை. எகிப்திய பெண்ணான உனக்கு எங்கள் நடைமுறை புரியாமல் தான் இருக்கும். உனக்கு சம்மதமானால் இதை செய். தினமும் இரவு என் கூடாரத்திற்கு வந்து என் கணவரோடு உறவு கொள்ள வேண்டும். இந்த ஏற்பாடு நீ கருத்தரிக்கும் வரை மட்டும்தான். அதோடு சரி. நீ குழந்தையை பெற்றெடுத்த பின்னர் இப்போது இருப்பது போல என் பணிப்பெண்ணாயிருப்பாய். அந்த குழந்தை என்னுடையதாக மட்டும் வளரும். எங்கள் சட்டம் இது.
0: எஜமானி,
1: வேறு வழி தோன்றவில்லை.

என் கர்ப்பத்தின் கதவுகளை கடவுள் பூட்டி வைத்திருக்கிறார். எனது பணிப்பெண்ணோடு நீங்கள் உறவு கொண்டால் நமக்கு குழந்தை இல்லா குறை நீங்கும்.

0: பாபா பார்த்தாயா, எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு ஆட்டுக்குட்டிகள் பிறந்துள்ளது.
1: இன்னொன்று பிறக்கப் போகிறது. ஆகார் கருத்தரித்திருக்கிறான்.

0: எனக்கு மகன் பிறப்பான்.
1: ஒருவேளை மகளாக இருந்து விட்டால்?
0: கடவுளின் வாக்குப்படி அவன் மகனாகத்தான் பிறந்த. புத்திசாலியான பலசாலியான மகனாக.
2: உங்களுக்கு மகனைத்தான் பெற்றுக் கொடுப்பேன்.
0: சரி சரி.

0: என்னவோ போல இருக்கிறது.
1: ஆட்டுக்குட்டி சாப்பிடுகிறது இந்த மூலிகையை.
0: இது எங்கே கிடைக்கிறது?
1: எங்கள் எகிப்தியர்களுக்கு மட்டுமே இது தெரியும்.
2: என்ன இது?
1: எஜமானருக்காக சமைக்கிறேன்.
2: ஏன் அவருக்கு நான் சமைக்க மாட்டேனா?
1: ஞாபகத்திற்கு வருகிறது, இது பார்வனுக்கு பிடித்த ஒன்று. அவரோடு இதை நீங்களும் பலமுறை சாப்பிட்டிருப்பீர்களே.
2: தூக்கி எறி.

0: செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அது என்ன?
1: தொட்டில், குழந்தைக்காக.
0: இப்படியே செய்வது? கூடையை போன்று குழந்தையின் உடலை இது உறுத்துமே.
1: பறவை கொடுப்பல பஞ்சுகளால் மெத்தை தேய்த்திருக்கிறேனே.
0: மிருதுவான மரத்தில் எகிப்து பட்டு மெத்தைகளின் பூக்கள் நறுமணம் வீசும். அழகிய மெத்தைகள் நகரப்புறத்தில் விற்கப்படுகின்றன. அதை விட்டுவிட்டு இப்படி ஒன்றிலா என் குழந்தை தூங்குவது?
1: அந்த கவலை உனக்கு வேண்டாம். குழந்தையை வளர்க்க போவது நான். வாசனை தொட்டில் எல்லாம் அவசியம் இல்லாதது. குழந்தை எங்கள் வழக்கப்படி வளரும். இந்த பெண் தன்னை எஜமானியாகவும் என்னை பணிப்பெண்ணாகவும் எண்ணுகிறாள். என்னை வேதனைப்படுத்துவது உங்களை வேதனைப்படுத்துவது போல. உறவு கொள்ள அவளை உங்களுக்கு தந்தது நான் தான் என்று கருத்தரித்தாலோ அன்றிலிருந்து அவள் என்னை எதிரியாக பார்க்கிறாள். உங்களுக்கும் எனக்கும் இடையே தேவன் மட்டுமே இருக்க முடியும்.
2: உங்களுக்குள் ஒப்பந்தம் செய்து கொள்ளவில்லையா?
1: செய்தும்.
2: செய்திருந்தால் நீதான் முடிவெடுத்திருக்க வேண்டும். எப்படி இருந்தாலும் அவள் உன் பணிப்பெண். நீ விரும்பும்படி அவள் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் சட்ட திட்டங்களின் படி ஒரு ஒப்பந்தம் மீறப்படுவது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை.
1: நீங்கள் சொல்வது உண்மைதான். நமது பழக்க வழக்கத்தையும் அவள் மதிக்க வேண்டும். நீங்கள் சென்று வேலையை கவனியுங்கள். நான் அவளை பார்த்துக் கொள்கிறேன்.

Oco. Oco. Oco. Zero, 네 안도 폭감선. 예리에서 니가 린도 폭감선인가. 이게 봐.

0: Ajá.
1: எப்படி தெரியும் என் பெயர்?
0: எங்கிருந்து நீ வருகிறாய்? எங்கே சென்று கொண்டிருக்கிறாய்?
1: என் எஜமானியிடமிருந்து தப்பித்து வருகிறேன்.
0: கருவுற்றிருக்கும் நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய். கணக்கிட முடியாத அளவு உனது சந்ததியை கடவுள் பெருகச் செய்வார். உனது மகன் விலங்கை ஒத்தவனாவான், வெல்ல முடியாதவனாய் வாழ்வான், மற்றவர்களுக்கு எதிராக இவன் போரிடுவான். அது மட்டுமல்ல, மற்றவர்கள் இவனுக்கு எதிராக எழுவார்கள். தன் சகோதரர்கள் காணும்படி இவன் அரசாளுவான். கடவுள் செவி சாய்க்கின்றார் என்ற பொருள் கொண்ட இஸ்மாயில் என்று இவனுக்கு பெயரிடுவாய். நீ திரும்பிச் சென்று உன் எஜமானிக்கு பணி செய்யாகார்.

0: நீங்கள் எல்லோரும் பள்ளத்தாக்கிற்கு அப்பால் சென்று பாருங்கள்.
1: கிடைக்கவில்லையா?
0: இல்லை இல்லை.
2: அதோ வருகிறாள். எப்படி பதற வைத்து விட்டாய்? உனக்கு ஒன்றுமில்லையே.
0: ஓ என் தேவனே,

கண்டேன். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவனது பெயர் இஸ்மயேல் என்று கூறினார்.

0: என் மகன் இஸ்மாயில், என் மகன் இஸ்மாயில், என் மகன், என் மகன் இஸ்மாயில்.
1: இஸ்மாயில், உனக்கு விருப்பமான ஒன்றை கடவுளுக்கு பலியாக கொடுக்க வேண்டும். விருப்பமானதென்றால் மிகவும் விருப்பமானது. வாழ்க்கையில் நீ இழந்துவிடக் கூடாது என்று நினைக்கும் ஒன்று இந்த ஆட்டை போல. இது அழகான ஒன்று. உன் சொத்தின் மதிப்பை உயர்த்த கூட செய்யலாம். ஆனால் இதை நீ கடவுளுக்கு பலி கொடுப்பது ஓர் அடையாளம். கடவுள்தான் எனக்கு எல்லாம், அவரினும் பெரியது எதுவும் இல்லை என்று காட்டும் ஓர் அடையாளம். இதை என்றுமே நீ மறக்க கூடாது. புரிகிறதா?
2: புரிகிறது.
1: இப்பொழுது சடங்குகளை முறையாக செய்ய வேண்டும். நீ பலி கொடுக்க போகும் பிராணி பலியாவதற்கு உடன்பட்டு அமைதியாக இருக்க வேண்டும். நன்றாக கட்டி வைக்க வேண்டும். அமைதியாக இரு. இப்பொழுது சத்தம் போடக்கூடாது. தொட்டுப்பார், அது பயந்துள்ளது. பயத்தை போக்க வேண்டும். ஆறுதல் சொல். அப்படித்தான். இப்பொழுது இதை பலிபீடத்தில் வைக்க வேண்டும். இதை வேகமாக கொன்றுவிடு. சீக்கிரம். மகனே, வேட்டையாடி கொள்ளும் திறன் உனக்கு உள்ளது.
2: இது வித்தியாசமானது.
1: ஓ ஆமாம், உனது மனம் இதை வேறு விதமாக உணர வேண்டும். சரி,

0: இப்பொழுது நாம் நன்றி கூற வேண்டும். ஓ தேவனே, உமக்கு நன்றி கூறுகிறேன்.
1: நான் நன்றி கூறுகிறேன். ஓ என் தேவனே,
0: நான் ஒவ்வொரு நாளும் கண்விழிக்கும் போதும் எனக்கு ஒரு புதிய நாளை தருகிறீர்.
1: நான் ஒவ்வொரு காலையில் கண்விழிக்கும் போதும் நீர் எனக்கு ஒரு புதிய நாளை தருகிறீர்.
0: மேலும் என் தேவனே, வீரமும் பலம் கொண்ட என் மகன் இஸ்மாயில் உமக்கு நன்றி கூறுகிறான். ஒரு நாள் அவன்தான் என் கூட்டத்திற்கு தலைமை தாங்க வேண்டும். நீர் அவனோடு இருக்க வேண்டும். சுள்ளிகளை சேகரித்து தகன பலி செலுத்துவோம்.

0: அபிரகாம், உனது கடவுளாகிய நாம் உனக்கும் எமக்கும் இடையே ஓர் உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்வோம். இனி உன் பெயர் மேலான மனிதன் என்ற அபிராம் அன்று நாடுகளின் மூதாதை என்ற அபிரகாம் என்றே அழைக்கப்படுவாய். எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை தலைவனாக்கும். உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவர். உன் மனைவி இளவரசி சாராய் அல்ல, அரசி சாராள் என்று அழைக்கப்படுவாள். அது மட்டுமல்ல அபிரகாம், நாடுகளின் தலைவியான அவளிடமிருந்து அரசர்கள் பிறக்கும்படி அவள் வழியாய் உனக்கு ஒரு மகனை தருவோம்.
1: எப்படி இறைவா, இந்த வயதில் இருக்கும் மனிதன் எப்படி தந்தையாக முடியும்? சாராய் எப்படி தாயாக முடியும்?
0: சாராள் ஒரு மகனை பெற்றெடுப்பாள். அவனை ஐசக் என்று பெயரிட்டு அழைப்பாய்.
1: ஐசக், ஐசக்.
0: நீயும் உன் வழி மரபினரும் என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும். உங்களுள் ஒவ்வொரு ஆடவனும் தன் உடலில் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும். இது உங்களுக்கும் நமக்கும் இடையே உள்ள உடன்படிக்கையின் அடையாளமாய் இருக்கும். என்றும் உள்ள உரிமை சொத்தாக கானான் நாடு முழுவதையும் உனக்கும் உன் வழி மரபினருக்கும் நாம் தரும்.

0: விருந்தினர்கள் வருகிறார்கள், தண்ணீர் கொண்டு வாருங்கள். உங்கள் வருகையில் மகிழ்ச்சி, களைப்பாறிக் கொள்ளுங்கள், வாருங்கள். தங்கள் பாதங்களை சுத்தம் செய்ய தண்ணீர் கொண்டு வருகிறோம். உணவருந்தி விட்டுதான் செல்ல வேண்டும்.
1: நன்றி ஆபிரகாம், உங்கள் உபசரிப்பிற்கு.
0: அபிரகாம்,
2: உங்களோட மனைவி சாரா எங்க இருக்காள்?
0: கூடாரத்தில் இருக்கிறான்
3: ஆபிரகாம்.

0: ஆயன் தேவனே, உமது உள்ளத்திலும் பார்வையிலும் எனக்கு தயவு கிடைக்குமா? உமது ஊழியனோடு தங்கும் கடந்து சென்று விடாதேயும். கொண்டு வரும் ஆபத்தை உண்டு பசியார வேண்டும்.
1: சொன்னவாரே செய்.

சற்று நேரம்தான் இங்கு இருக்க போகின்றோம். திரும்பி வருவோம் இன்னும் ஓராண்டுக்குள். அந்த ஓராண்டுக்குள் உன் மனைவி சாராள் ஒரு மகனை பெற்றெடுப்பாள்.

0: சாராள், கடவுளால் முடியாதது ஏதேனும் இருக்கிறதா? ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியாத வயோதிகத்தை அடைந்து விட்டோம் என்று எண்ணுகிறாயா? அப்படியென்றால் ஏன் சிரித்தாய்?
1: நான் சிரிக்கவில்லை.
0: இல்லை, நீ சிரித்தாய். ஆபிரகாமுக்கு நீ ஒரு மகனை பெறுவாய். அவன் ஐசக் என்ற பெயரால் அழைக்கப்படுவான். சிரிப்பு என்பது அதன் பொருள்.
2: தேவனே, இஸ்மாயில்
0: இஸ்மாயிலை பற்றி கலக்கமடையாதே. நாம் அவனுக்கு ஆசி வழங்கி அவனை மிக பெருமளவில் பலகச் செய்வோம். பன்னிரு இளவரசர்களுக்கு அவனை தந்தையாக்குவோம். அவன் வழியாய் ஒரு பெரிய நாடு தோன்றும்.
2: என் தேவனே, தாங்கள் இன்னும் அதிக நேரம் இங்கு தங்கியிருக்க கூடாதா?
0: நாடுகளின் மோதாதையும் என் நண்பனுமான ஆபிரகாமிடம் நாம் என்ன செய்ய இருக்கின்றோம் என்பதை மறைக்க மாட்டோம். சோதோம் கொமோரோ பட்டணங்களுக்கு எதிராக ஒரு பெரும் கண்டன குரல் நம்மை எட்டியுள்ளது. மிக கொடியது அவற்றின் பாவங்கள். கண்டன குரலின் உண்மை நிலையை காண நாம் அங்கே செல்லுகிறோம்.
2: என் தேவனே, நீதிமான்களை தீயவர்களோடு சேர்த்து அழிப்பீரோ? ஒருவேளை என் தேவனே அவர்களில் 50 நீதிமான்களாக இருந்தால் அவர்கள் பொருட்டு அந்நகரை அழிக்காமல் விட்டுவிட மாட்டீரோ? தீயவர்களோடு நீதிமான்களையும் அழிப்பது தேவனுக்கு ஏற்புடையது அல்லவே? இவை அனைத்தும் நியாயமானதா தேவனே?
0: சோதோமில் 50 நீதிமான்கள் இருந்தால் அவர்கள் பொருட்டு முழு நகரையும் நாம் காப்பாற்றுவோம்.
2: என் தேவனே, தூசியும் சாம்பலுமான நான் உம்மை கேள்வி கேட்க துணிந்து விட்டேன். 50 நீதிமன்றங்களில் 5 அழிந்து விட்டால் அதற்காக நகரத்தை அழித்து விடுவீரோ ஆண்டவரே?
0: 45 நீதிமன்றங்களை நாம் அங்கு கண்டால் அழிக்க மாட்டோம்.
2: கோபம் கொள்ளாதே. ஒருவேளை 40 பேர்கள் இருந்தால்
0: அந்த 40 பேரை முன்னிட்டு அதனை அழியோம்.
2: ஒருவேளை 30
0: 30 என்றாலும் அழிக்க மாட்டோம்.
2: 20 என்றால்
0: 20 பேர்கள் இருந்தாலும் நிச்சயம் அழிக்க மாட்டோம்.
2: என் தேவனே, தேவனே, இந்த ஒரு முறை மட்டும் கேட்க அனுமதியும். 10 பேர் இருந்தால்
0: 10 பேர்களுக்காக அழிக்காதிருப்போம்.
2: என் தேவனே,

0: என் தேவன், என் தேவனே, என் தேவனே,
1: இந்த இடத்திற்கு புதியவர்களாகிய உங்களை எங்கள் நகரம் வரவேற்கிறது. என் வீட்டிற்கு வந்து தங்கியிருப்பதோடு உங்கள் பாதங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள்.
2: அப்படியே செய்யுங்கள். அதிகாலையில் எழுந்து உங்கள் பயணத்தை தொடரலாம்.
3: நன்றி, ஆனால் இரவு பொழுதில் வெளியில் தங்கிக் கொள்கிறேன்.
1: உங்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் நண்பர்களே, வெளியே தங்க வேண்டாம், எங்களோடு தங்க
2: வாருங்கள். என்னை விட அவர் நன்றாக சமைப்பார், அதை ஒத்துக்கொள்ள மாட்டார்.
4: உங்கள் விருந்தினரை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். உங்கள் வீட்டில் இருப்பவர்களை வெளியே அனுப்புங்கள், நாங்கள் அவர்களை பார்க்க விரும்புகிறோம். எங்களுக்கு அவர்கள் வேண்டும். எல்லாரையும் நீயே வைத்துக் கொள்ளாதே. ஹலோ,
1: இவர்கள் என் விருந்தினர்கள். என் வீட்டில் என் உபகரிப்பு மற்றும் பாதுகாப்பில் இவர்கள் இருக்கிறார்கள்.
4: அதெல்லாம் இருக்கட்டும், சோதோம் நகரத்து உபசரிப்பை நாங்கள் காட்ட வேண்டுமே.
5: உங்களை நான் கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன், தயவு செய்து இப்படி செய்யாதீர்கள். நான் சொல்வதை கேளுங்கள், தயவு செய்து இங்கிருந்து போய்விடுங்கள்.
6: நண்பர்கள், நண்பர்கள், நாங்கள் உனது நண்பர்களா? இந்த ஊரை உன்னால் விலைக்கு வாங்க முடிந்தால் எங்கள் நட்பையும் வாங்கலாம்.
1: நான் வருகிறேன், அவர்களை விட்டு விடுங்கள்.
6: என்ன சொன்னாய்?
1: என்னை எது வேண்டுமானாலும் செய்யுங்கள், என் நண்பர்களை விட்டு விடுங்கள்.
6: உன்னை கொண்டு போவதா? நல்ல வேடிக்கை.
1: விருந்தாளியின் உயிரை காப்பது ஒரு புனிதமான செயல். என்னை அல்லது எனது மகளை கூட நீங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம், ஆனால் என் விருந்தினரை எதுவும் செய்துவிடாது.
4: இனிய இரவு எல்லாம் நமக்குத்தான். வாருங்கள்.

சிந்திக்காதீர்கள், திரும்பி பார்க்கவே கூடாது, எங்கும் நிற்கக்கூடாது, மலையை நோக்கி ஓடுங்கள். நினைவிருக்கட்டும், திரும்பி பார்க்கக்கூடாது, அப்படி பார்த்தால் முடியும்.

あっ！

0: கடவுள் வாக்களித்ததை தராமல் போக மாட்டார்.
1: ஒருவேளை ஒரு மகனை தந்துவிட்டு என் மனைவியை எடுத்துக்கொண்டார். நீ அவளை பார்த்துக் கொள்ள வேண்டும்.
2: எதற்கு?
1: எதற்கா? அவள் அங்கு அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறாள். மருத்துவ வசதி எதுவும் இன்றி துடித்துக் கொண்டிருக்கிறாள். நீ அவளுக்கு உதவி செய்தால்தான் நன்றாக இருக்கும். கண்டிப்பாக நீ செல்ல வேண்டும்.
2: நான் பெரிதாக எதுவும் செய்துவிட முடியாது. கடவுளிடம் பொறுப்பை விட்டாக வேண்டும். ஆபிரகாம், சொல்லுங்கள், எனக்கு இஸ்மாயிலை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று எனக்கு சொல்லுங்கள். பிடிக்கும் அவனை?
1: என்ன கேள்வி இது? அவனை நான் உயிரினும் மேலாக மதித்து,
2: பின்பு ஏன் 10 ஆண்டுகளாக அவன் பிறந்ததிலிருந்தே ஒரு வார்த்தை கூட என்னிடம் பேசாதிருக்கிறீர்கள்? ஏன் உங்கள் அன்பை எனக்கு காட்ட மறுக்கிறீர்கள்?
1: உண்மை, உண்மை. என்னை மன்னித்துவிடு.
2: எனக்கு தெரியும் என் உதவி இப்போது உங்களுக்கு தேவைப்படுகிறது, அதனால் பேசுகிறீர்கள். மற்ற வேலைகளுக்கெல்லாம் உங்களுக்கு ஆட்கள் இருக்கிறார்கள். அதோ கேட்கிறதா? நல்ல விதமாக முடித்து விட்டார்கள். சாராவை போய் பாருங்கள்.

அருமை அருமை. இன்று முதல் இவனை எல்லோரும் ஐசக் என்று அழைக்க வேண்டும்.

0: என்னுடன் மோதிப்பார் செருக். உன் பலம் என்று கூடியிருக்கிறது.
1: ஆமா மிசாக், பார்த்தேன். அவன் பலசாலியே தான்.
2: திறமை தந்திரம் எல்லாம் இஸ்மாயிலிடம் நிறையவே இருக்கிறது.
1: அவனை பார்,
2: தலைவனுக்குரிய தகுதி அவனுக்கு பிறவிலே வந்துவிட்டது. இன்னும் என்னென்ன ஒழுக்கத்தை கத்து வைத்திருக்கிறான் என்று பார்க்கலாம்.
3: என் உயிர்,
1: எங்கே ஐசக்?
3: ஐசக் இஸ்மாயிலோடு இருக்கிறான். ஏன் கேட்கிறாய்?
1: பயங்கரமான கனவு ஒன்று கண்டேன்.
3: அதனால் கலக்கமா? என்ன கண்டாய்?
1: வரப்போவதை.
3: வரப்போவதா? ஓ, எதிர்காலம், எதிர்காலம். யாருடைய எதிர்காலம்? யாருடைய எதிர்காலம்?
1: என் மகனின். மலைப்பகுதிகளுக்கெல்லாம் அவனை தனியாக அனுப்ப வேண்டாம்.
3: அவன் தனியாக செல்லவில்லை, இஸ்மாயில் உடன் செல்கிறான். ஒவ்வொரு முறையும் ஐசக்குக்கு இஸ்மாயில் எதையாவது ஐசக்கிற்கு சொல்லிக் கொடுக்கிறான். திரும்பி வரும்போது ஆடு மேய்ப்பவர்களுக்கு தெரியாத பல விஷயங்களை அவன் கற்றுக்கொண்டு வருவான்.
1: திரும்பாமல் போய்விட்டால்
3: அவன் ஏன் திரும்பி வர மாட்டான்?
1: ஆக்கார் எது சொன்னாலும் அப்படியே செய்வான். இஸ்மாயில் கடவுள் நமக்கு தந்திருக்கும் அந்த மகனின் இடத்தில் தன் மகனை வைக்க ஆக்கார் எது வேண்டுமானாலும் செய்வாள்.
3: ஓ ராசாய், ராசாய், நீங்கள் இருவரும் மனதில் இருப்பதை வெளிப்படையாக சொல்லிவிடுகிறீர்கள். அதெல்லாம் பழைய கதை. அப்படி
1: இஸ்மாயிலின் பின்னால் செல்வதற்கு இப்போதே நம் ஆட்கள் தயாராக இருக்கிறார்கள். ஐசக்கிற்கு அவன் எத்தனையோ வயதிற்கு மூத்தவன், முரடன், பயமில்லாதவன். அவன் தாயின் முகத்தை பார்க்கும்போது எப்படி சொல்வது? கொடூரமான ஆசை ஆக்காரின் கண்களில் தெரிவதை நான் பார்த்தேன். நம் காலம் வெகு தொலைவில் இல்லை. நாம் கடவுளிடம் போய்விடப் போகிறோம். நமக்கு பின்னால் ஐசக் இஸ்மாயில் இவர்கள் இருவரில் யார் வாரிசு? இந்த கூட்டத்தினரை யார் தலைமை ஏற்பார்கள்?
3: நமக்கு ஐசக்கை தந்தவர் கடவுள் தான். அவன் சகோதரனை நேசிக்கிறான்.
1: ஓ ஆமாம், அவன் நேசிக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் இஸ்மாயில் கேட்டால் தன் வாரிசு உரிமையை மகிழ்ச்சியோடு தந்துவிட்டு அவனுக்கு பின்னால் இவன் போவான். இஸ்மாயிலை தன் தலைக்கு மேல் வைத்துக் கொண்டு கொண்டாடுவான்.
3: ஐசக் கடவுளின் பிள்ளை, அவரது வாக்களிப்பால் வந்தவன்.
1: எனக்கு சொல்லுங்கள், நாம் இல்லை இஸ்மேலையும் அவன் தாயையும் இந்த ஐசக் எதிர்த்து நிற்க முடியுமா? கடவுள் கூட ஆக்காரையும் இஸ்மேலையும் இல்லாமல் செய்துவிட்டு எல்லாம் இவனுக்கு தான் என்று உறுதி செய்வாரா? நீங்கள் இருவரையுமே மிகவும் நேசிக்கிறீர்கள். அதனால் தான் இதை பற்றியெல்லாம் நீங்கள் எண்ணி பார்ப்பதில்லை. நானும் நேசிக்கிறேன். ஆனால் இந்த பிரச்சனை நம்மால் வந்தது. இதன் முடிவை கடவுள் நம்மிடம் கொடுத்திருக்கிறார்.
3: இல்லை, இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தான். கடவுளின் வார்த்தைகளை நான் முழுதாக நம்பவில்லை. தீர்வு காண வேண்டும். ஆனால் எப்படி? எப்படி? எப்படி?
1: வெளியே அனுப்புங்கள்.
3: என்ன? ஆமா, வெளியே வெளியே அனுப்பிவிடலாம், வெளியே அனுப்பிவிடலாம்.
1: நம் மகனை நாம் பாதுகாக்க வேண்டும்.

உன்னுடைய வார்த்தைகளை மதிக்கிறேன். அது உன்னுடையதல்ல, ஆண்டவனுடையது. காலையில் தாயும் மகனும் புறப்பட்டு விடுவார்கள்.

0: கடவுள் உங்களோடு இருக்கட்டும்.
1: அப்பா எங்களை பற்றி கவலைப்படாதீர்கள். எப்படி வாழ்வது என்று எனக்கு தெரியும்.
0: உனக்கு எல்லாம் தெரியும்.

ஒரு நிமிஷம். கடவுளின் வார்த்தைகளை நினைவில் வைத்துக்கொள், அஞ்சாமல் இரு. அவர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்.

0: என்னாயிற்று மகனே? இஸ்மாயில் வேண்டும். தேடுகிறாயா? நானும் தான். கவலைப்படுகிறாயா? ஆண்டவரின் உதவியை கேட்டு பார்க்கலாம்.
1: ஆமாம் அப்பா.
0: இஸ்மாயிலை நீ எந்த அளவுக்கு நேசிக்கிறாயோ அந்த அளவுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்துக்கொள். பலி கொடுக்க வேண்டும், நீயே தேர்ந்தெடு.
1: நான் செய்கிறேன். மிகவும் விரும்பும் ஒன்றா?
0: ஆம்.

இப்பொழுது வேண்டாம், இப்பொழுது வேண்டாம் மகனே, வேண்டாம். ஆண்டவர் இஸ்மாயிலை காப்பாற்றுவார், கண்டிப்பாக காப்பாற்று.

ஆகார், பயப்படாதே. கடவுள் இஸ்மாயிலின் கதறலை கேட்டார். எழுந்திரு, உன் மகனை இறுக பிடித்துக்கொள். கடவுள் அவனை மிகப்பெரிய இனத்தின் தலைவன் ஆக்குவார்.

0: குடி.
1: ஆக எல்லா விண்மீன்களும் நமக்குள் ஒன்றாக கூடி விலங்குகளைப் போல் காட்சியளிக்கின்றது. ஆடு முதலில் வருகிறது, அதற்கு பிறகு செம்மறியாடு, அதற்கு பிறகு மீன்கள், இன்னும் சில உயிரினங்கள். இப்பொழுது தெரிகிறதா எந்த விண்மீன்கள் எங்கே இருக்கின்றது என்று? அவைகள் தங்கள் பாதையில் சென்று இரவு பயணத்தில் நமக்கு உதவி செய்கிறது. அதில் சிலது போரில் நாம் வெற்றி பெறவும் உதவி.
0: ஆகாயத்தில் இரவு நேரத்தில் விண்மீன்கள் எல்லாம் சின்ன விலங்குகளைப் போல தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா?
2: நான் என்ன சொல்ல, நீங்கள் எது சொன்னாலும் சரியாக தான் இருக்கும்.
1: பயிற்சிக்கான நேரம், இங்கு வந்து நில்.
0: சரி குருவே.
1: நீங்கள் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக் கொடுக்க எனக்கு அவகாசம் சிறிதே உள்ளது, ஆனால் அவனுக்கு அபாரமான மூளை. சொல்வதை மிக எளிதாக புரிந்து கொண்டு மிகவும் அருமையாக கற்றுக்கொள்கிறான்.
2: உண்மைதான் ஐயா,
1: நன்றாக கற்றுக்கொள்கிறான்.
2: உங்கள் கவனத்துக்கு ஒன்றை கொண்டு வர வேண்டும் ஐயா.
1: எவ்வளவு அழகாக ஓட்டிச் செல்கிறான். இவ்வளவு சிறிய வயதில் யாரும் இப்படி கற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீ என்ன நினைக்கிறாய்?
2: ஆமா, மிகவும் நன்றாக சவாரி செய்கிறான். நான் என்ன சொல்றேன்?
1: நானும் அதையேத்தான் சொல்கிறேன். மிகவும் அருமையாக சவாரி செய்கிறான். பெரியவர்கள் கூட இவ்வளவு சீக்கிரம் கற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவன் இன்னும் உயரத்துக்கு உயரத்துக்கு.
2: நான் உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும். செருக்கின் மகனுக்கு இப்போது 8 வயது. அவனுக்கு விருத்த சேதனம் செய்ய அவர்கள் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள்.
1: எனக்கு தெரியும், அது மிகவும் சாதாரண விஷயம், நீயே செய்யலாம்.
2: ஆனால் அது நன்றாக இருக்காது.
1: ஏன் அப்படி சொல்றேன்? நன்றாக அம்பு எய்தாய். அப்படித்தான், நான் தான் அதை செய்ய வேண்டும் என்று இல்லை, நீ கூட செய்யலாம்.
2: ஆனால் செருக்கிற்கு நீங்கள் தான் வேண்டுமாம்.
1: இதையெல்லாம் எப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகிறார்கள்? எனக்கு எவ்வளவு வேலைகள், வர வர குழந்தைகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள்.
2: நீங்களும் வர வர அந்நியர்களாகிக் கொண்டிருக்கிறீர்கள்.

0: சாரால் உன்னிடம் அப்படி சொன்னாளா?
1: ஆமா.
0: நினைத்தேன். நல்லது. அவளிடம் என்ன பேசினேன் என்று சொல்கிறேன். ஐசக் தலைமை பொறுப்புக்கு வருவா. கூடிய விரைவில் அது நடக்கும். இவன் எனது ஒரே மகன். ஆம், இவனை நான் வேகமாக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இதைவிட முக்கியம் எனக்கு வேறு எதுவும் இல்லை. புரிகிறதா? புரிந்து கொள்.
1: புரிகிறது.
0: எலியேசர், என் கடவுளை நான் திரும்பவும் ஏமாற்ற மாட்டேன்.
1: திரும்பவுமா?
0: அவர் என்னை விட்டு சென்று விட்டார் என்று நான் எண்ணிய காலங்கள் கூட உண்டு. ஆனால் விலகியது நான் தான். திரும்பவும் அது நடக்காது. அவரை மறுபடியும் ஏமாற்ற மாட்டேன்.
2: ஐசக், வா, வில்விட கற்றுத் தருகிறேன். இன்னும் நன்றாக வளைக்க வேண்டும். வா.

0: அப்ரஹாம், அடியேன், இது உனது மகன் ஐசக்கை மோரியா நிலப்பகுதியில் நாம் காட்டும் மலைக்கு இட்டு செல். அவனை அங்கு நமக்கு தகனப்பலியாக கொடு. தகனப்பலியாக அவனை எனக்கு கொடு.
1: தேவனே,
0: தகனப்பலியாக அவனை எனக்கு கொடு.
1: ஆண்டவனே, அவனை தகனப்பலியாக நான் கொடுக்க வேண்டும் என்கிறீர்களா? ஏன் தேவனே, எதற்காக ஐசக்கை தகனப்பலியாக கேட்கிறீர்கள்? ஏன் தேவனே, ஏன் அவனை பலியாக, ஏன்?

நீங்கள் இங்கேயே இருங்கள். நானும் என் மகனும் மேலே சென்று தேவனை தொழுதுவிட்டு வருகிறோம். இங்கு வா.

0: அப்பா, இந்த உயரத்தில் ஆடு இருக்காதே, நெருப்பு உண்டாக்க கற்கள் இருக்கிறதா? நம்மிடம் விறகு இருக்கிறது, ஆனால் தகனப்பள்ளிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே அப்பா?
1: கடவுள் அவரே தருவார்.

உன் மகனை ஒன்றும் செய்து விடாதே. அன்பார்ந்த மகன் என்றும் பாராமல் அவனை நீ பலியிட துணிந்ததால் கடவுளிடம் அச்சமுடையவன் என்பது விளங்குகிறது.

நாம் உனக்கு ஆசி வழங்குவோம். கடற்கரை மணல் துகள்களைப் போல, வான்மண்டலத்து விண் மீன்களைப் போல உனது சந்ததி பல்கி பெருகும். தனக்கு தரப்பட்ட ஆயுள் நாட்களில் நிறைவு கண்ட ஒரு மனிதனாக ஆபிரகாம் அருமையும் முழுமையும் கொண்ட வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் மரித்த போது அவருடைய மக்கள் ஐசக்கும் இஸ்மாயேலும் அவர் விலை கொடுத்து வாங்கியிருந்த எப்ரோனுடைய நிலத்தில் மக்பேலா குகையில் அவரது மனைவி சாராளின் கல்லறையின் அருகிலேயே அவரை நல்லடக்கம் செய்தார்கள். அங்கே சகோதரர்களின் கரங்கள் ஒன்றிணைந்தன.

0: வெளிப்பட்ட விசேஷம் 22:12.
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்,
0: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
1: அவனவனுடைய கிரியைகளின்படி,
0: அவனவனுக்கு கிரியின்படி,
1: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்,
0: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்
1: என்னோட கூட வருகிறது,
0: என்னோட கூட வருகிறது. இந்த உலகத்துல கர்த்தருக்காக எதை செய்யறோமோ அந்த பலன் என்ன செய்வார் கர்த்தர் சொல்றாரு, அவனவனுக்கு அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கொண்டு வருவேன் சொல்றாரு. இந்த உலகத்துல என்ன பேங்கில் பணம் போட்டு வச்சிங்கன்னா வட்டி வரும், அவ பிள்ளைகளை படிக்க வைக்கலாம், திருமணத்துக்கு எதுக்கெல்லாம் சேர்க்கலாம். இங்க ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறா, இன்னொரு ஆசிப்பா,
1: இதோ சீக்கிரமாய் வரு,
0: இதோ சீக்கிரமா வருகிறேன்.
1: அவனவனுடைய கிரியைகளின்படி,
0: அவனவன் கிரியின்படி, யாரு என்னென்ன கர்த்தருக்காக கிரியை செய்திருக்கோமோ அவனவன் கிரியின்படி,
1: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்,
0: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்
1: என்னோட கூட வருகிறது,
0: என்னோட கூட வருது. கர்த்தர் கொண்டு வர பலன், நீங்க என்னென்ன செஞ்சிருக்கோ அந்த பலத்தை கர்த்தர் கொண்டு வருவாரு. அல்லேலூயா. அவர் சீக்கிரம் வரப்போறாரு. இங்க சொல்றாரு, ஒன்னு தேசலின் புஸ்தகம் 4:17.
1: பின்பு உயிரோடு இருக்கும் நாமும்,
0: உயிரோடு இருக்கும் நாமும்
1: கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக,
0: கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக,
1: மேகங்கள் மேல்,
0: மேகங்கள் மேல்
1: அவர்களோட கூட,
0: அவர்களோட கூட
1: ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு,
0: மேகங்கள் மேல் அவரோட கூட என்ன எங்க எடுத்து போட போறா, ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு
1: இவ்விதமாய்
0: எப்பொழுதும்
1: கர்த்தருடனே கூட இருப்போம்.
0: எப்போது என்ன செய்ய போறோம், கர்த்தரோடு கூட இருக்க போறோம். உயிரோடு நாம் கர்த்தர் வரும்போது நம்ம எடுத்து செல்வார், எப்போதும் கர்த்தரோடு இருக்க போறோம். அதுக்குத்தான் இந்த உலகத்துல நம்ம கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும். அது மாத்திரல, வெளிப்படுத்தின சேஷத்துல வாசிக்கிறோம், 3:1.
1: உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன்,
0: கிரியைகளை அறிந்திருக்கிறேன்.
1: நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம்,
0: உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம்,
1: செத்தவனாயிருக்கிறாய்,
0: செத்தவனாயிருக்கிற. நமக்குள்ள ஒரு சந்தேகம் வரலாம், நான் உயிருள்ளதானே இருக்கேன், எனக்கு கிள்ளா வலிக்குது, எனக்கு என்னென்ன பேசுறாங்க, எல்லா உணர்வு இருக்கு, எல்லாமே இருக்குன்னு. உயிருள்ளவனாதான் இருக்கேன், என்ன எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு எண்ணம் உள்ளத்தில் உருவாகலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பரிசுத்த பவுல் எழுதுகிறார், எபேசியர் புத்தகம் 2:2.
1: அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த,
0: அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த
1: நம்மை,
0: நம்மை
1: கிறிஸ்துவுடனே கூட,
0: கிறிஸ்துவனுடைய கூட
1: உயிர்ப்பித்தார்.
0: இங்க சொன்னார்ல, உயிரோடு இருக்கிற பேர் கொண்டிருந்தோம், செத்தவனா இருக்கு. எப்போ நம் பாவத்துல மரித்தவரா இருந்தோம், கர்த்தர் என்ன செஞ்சார், இப்ப நம்ம கர்த்தர்கள் வந்தப்ப நம்ம என்ன பண்ணிட்டாரு, எப்படி என்ன செஞ்சாரு, ரத்தத்துல நம்ம கழுவி நம்மள என்ன பெஞ்சாரு, உயிர்ப்பிச்சார். அல்லேலூயா.
1: அக்கிரமங்களில்,
0: அக்கிரமங்களில்
1: மரித்தவர்களாய் இருந்த,
0: மரித்தவர்களாய் இருந்த
1: நம்மை,
0: நம்மை
1: கிறிஸ்துவுடனே கூட,
0: கிறிஸ்துவுடனே கூட
1: உயிர்ப்பித்தார்.
0: இப்ப கிறிஸ்துவுடன் என்ன பண்ணிட்டாரு, உயிர்ப்பித்தார். அப்ப கிறிஸ்துவுடன் உயிர்ப்பிக்கப்படாதங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உயிருள்ள பேர் பெற்றிருந்தோம், செத்தவனா இருக்கிறார். சரி, நம்ம உயிர்ப்பிச்சிருக்கோம். ஒரே வசனம் நமக்கே தெரியும், 115 17:17.
1: மரித்தவர்களும்,
0: மரித்தவர்களும்
1: மௌனத்தில் இறங்குகிற அனைவரும்,
0: மௌனத்தில் இறங்குகிற அனைவரும்
1: கர்த்தரை துதியார்கள்.
0: இதுதான் பாத்துக்கணும், நம்ம மரிச்சிருந்தோம்னா கர்த்தரை என்ன செய்ய முடியாது, துதிக்க முடியாது. மௌனத்தில் யாவரும் கர்த்தரை துதிக்க முடியாது. மரித்திருந்தா நம்மை கர்த்தரை என்ன செய்ய முடியாது, துதிக்க முடியாது. மௌனத்தில் இறங்கியிருந்தாலும் கர்த்தரை நம்ம துதிக்க முடியாது. இப்போ நம்ம ஆண்டவரே என்ன ஆத்தும் உயிர்ப்பியும். சங்கீதக்காரர் சொல்றாருல, சங்கீதம் 85:4.
1: எங்கள் ரட்சிப்பின் தேவனே,
0: எங்கள் ரட்சிப்பின் தேவனே,
1: நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும்,
0: எங்களை திருப்பிக் கொண்டு வாரும்,
1: எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆறப்பண்ணும்,
0: எங்கள் மேலுள்ள உங்களுடைய கோபத்தை ஆறப்பண்ணும்,
1: என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீரோ, தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்,
0: உம்முடைய ஜனங்கள் மேல் மகிழ்ந்திருக்கும்படி
1: நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ.
0: கச்சர் கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் மகிழ்ந்திருக்கும், உம்மிலே மகிழ்ந்திருக்கும்படி திரும்ப என்ன செய்யுங்க, எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ, எங்களை உயிர்ப்பி ஐயா. என்ன சொன்னாரு, உயிர் உள்ளவன் பேர் கொண்டிருந்தோம், செத்தவனா இருக்கிறார். அப்ப ஆண்டு நம்மளை உயிர்ப்பிச்சா நாம் மகிழ்ந்திருக்க முடியும். அலையிலுயா, உயிரோட இருக்கதான் கர்த்தருக்குள்ள மகிழ்ந்திருக்க முடியும். அதுக்காக நம்ம ஆண்டுகிட்ட கேட்டு நம்ம கேட்போம். சரி, முதலாவது பார்ப்பறோம், இன்னைக்கு சர்ச்சைட்டு வந்து சங்கீத மத்தியாலு சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் 42 வசனம்.
1: உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று,
0: இந்த நாளிலே வருவார் என்று
1: நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள்.
0: விழித்திருங்கள். நம்ம ஆண்டவர் எப்போதான் யாருக்குமே தெரியாது. பிதா ஒருவரை தவிர யாருக்கும் தெரியாது. உங்க ஆண்டவர் இன்ன நாளில் வருவார் என்று நீங்க அறியாதிருக்கபடியே எப்படி என்ன செஞ்சுமா? விழித்திருக்கணும். விழித்திருந்தா தூங்காமே விழித்திருக்குமா? இல்ல. உன்னத பாட்டில் வாசிக்கிற 2 அதிகாரம் 5 வசனம்.
1: நான் நித்திரை பண்ணினேன்,
0: நான் நித்திரை பண்ணினேன்,
1: என் இருதயமோ விழித்திருந்தது.
0: சொல்றாங்க, நான் நித்திரை பண்ண இருதயம் என்ன ஆயிடுச்சு? விழித்திருந்தது. அதுபோல தூங்கினாலும் நம்ம ஆத்மா விழிப்பா இருக்கணும். அதுதான் சொல்றாரு. உங்க ஆண்டவர் இன்ன நாளில் வருவார்னு நீங்க அறியாத இருக்கிறபடினா என்ன செய்யுங்க? விழித்திருங்க. எதுல? ஆத்மாத்திர விழித்திருக்கணும். இருதயத்துல விழிப்பா இருக்கணும். இருதயத்தில் விழிப்பா இருந்தா தான் ஆண்டவர் இயேசு வரும்போது எக்கால சத்தத்தோட பிரதான தூதனோடும் தேவை எக்கால் சத்தத்தோடும் கத்திர ஒரு நாள் வரப்பார, அந்த சத்தத்தை நம்ம கேட்க முடியும். அதுதான் சொல்றாரு. உங்களுக்கு தேவன் இன்ன நாளில் வருவாருன்னு நீங்க அறியாத இருக்கிறபடியா என்ன செய்யுங்க? விழித்திருங்கள். விழித்திருக்கணும். அதான் கொலோசியர் பரிசுத்த பவுல் எழுதுறாரு. கொலோசியர் 4:2 வசனம்.
1: இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள்.
0: இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க.
1: ஸ்தோத்திரத்துடன் ஜபத்தில் விழித்திருங்கள்.
0: இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரத்தோட ஜபத்துல விழித்து நம்ம நினைக்கலாம், எப்படி நான் வேலை செய்யணும், சாப்பாடு செய்யணும், வேலைக்கு போகணும், எல்லாம் செய்யணும். நீங்க வேலை செஞ்சாலும் நீங்க பாக்குற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக நீங்க ஜெபிக்கலாம். யாராவது ஒருத்தர் குடிச்சிட்டு போறாங்க, அவங்களுக்காக ஜபம் பண்ணுங்க. யாராவது குடும்பத்துல குடும்பத்தன்மை பக்கத்து வீட்டுல சண்டை சச்சரவா இருக்கலாம், அவங்களுக்காக ஜபம் பண்ணுங்க. அதான் இடைவிடாம உங்க கையை தான் வேலை செய்யுது, வாயு தேவனோடு துதிச்சுட்டும் சோதனை பண்ணிட்டும் இருக்கலாம். அதான் சொல்றாரு, இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க. சோத்திரத்தோட ஜெபத்துல விழித்திருங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க. தாவி ராஜா, பெரிய ராஜா, ராஜா சொல்றாரு என்ன சொல்ற? கத்திரை காலத்திலயும் துதி எப்போதும் வாயில இருக்கும், எப்போதும் வாயில இருக்கும். இந்த வாயில துதி இருக்கணும். அப்ப நான் பாவம் செய்யாத ஒரு தேவன் காத்துக்கொள்வார். லூக்கா சுவிசேஷம் 21:36.
1: ஆகையால் இனி சம்பவிக்க போகிற,
0: இனி சம்பவிக்கும் இந்த உலகத்துல என்னென்ன காரியம் சம்பவிக்கு இப்பயே பாருங்க. எங்க பார்த்தாலும் காய்ச்சல், எங்க பார்த்தாலும் வியாதிகள், கொள்ளை நோய்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இயற்கையில மாற்றங்கள், எத்தனையோ காரியம் நடக்குது. இனியும் சரி, என்ன நடக்க போதோ தெரியுமா? அதான் சொல்றாரு, இனி நடக்க போற இவைகளுக்கெல்லாம்,
1: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி,
0: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க,
0: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு,
0: அவருக்கு முன்பாக நிற்க என்ன செய்யணும்? பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு
1: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: அத்தர் சொல்லல, நீங்க வந்து இவ்வளவு காணிக்க கொடுத்தாதான் ஆண்டவர் ஆட்சிக்கு போகணும் அப்படின்னு சொல்ல, என்ன சொன்னாரு? ஏசுக்கத்துக்கு முன்பாக நிற்க நீங்க பாத்திரம்னா என்ன பண்ணி சொல்லணும்? எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். ஜெபம் இல்லைன்னா அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. இனி சம்பவிப்பார், இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவனா என்ன பண்ணு சொல்லணுமா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். நம்ம ஜெபம் பண்ணு விழித்திருக்கணும். இருதயத்தில் விழிப்பா இருக்கணும். சரீரத்துல வாயினால ஜெபம் பண்ணி விட்டுறக்கூடாது. நம்ம இருதயம் எங்கேயோ விலகி இருக்கும். நம்ம ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லணும். நம்ம இருதயம் எங்கேயோ விலகி இருக்கும். நம் இறுதியும் கத்தரோடு இசைந்து இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஜெபமணி விழித்திருங்கள். அருமையான சகோதரி சகோதரிய, நேரில் பார்க்குற யாரா இருந்தாலும், எப்போ பிராடி கேட்குற யாரா இருந்தாலும், யூடியூப் பார்க்குற யாரா இருந்தாலும், எப்பொழுதும் ஜெபமணி விழித்திருங்க. கத்தர் வரப்பாரு. கத்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறி கொண்டிருக்குது. அவர் வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் சொல்ற எபேசியன் புத்தகம் 6:18 வசனம்.
1: எந்த சமயத்தில்,
0: எந்த சமயம் கஷ்டமா நஷ்டமா எந்த சமயம் இருந்தாலும் சரி, வியாதியா பலவீனமா சொல்ற எந்த சமயத்திலும்
1: சகலவிதமான வேண்டுதலோடும்,
0: வேண்டுதல் கத்திட்ட வேண்டிட்டே இருக்கணும், சகலவிதமான வேண்டுதலோடும்
1: விண்ணப்பத்தோடும்,
0: விண்ணப்பத்தோடும்
1: ஆவியினாலே ஜபம் பண்ணி,
0: ஆவிலே மனசுல அன்னி பாசல் நிறைஞ்சி நிறைஞ்சி பெருமூச்சோடு அன்னி பாசல் நிறைஞ்சி
1: ஆவியினாலே ஜபம் பண்ணி,
0: ஆவியினாலே ஜபம் பண்ணி
1: அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோ,
0: மனசுல வந்து எனக்கு என்ன வேணும்? உறுதி வேணும். என் தகப்பனோட பேசிட்டு தான் மத்த வேலை செய்வேன். முக்கிய எனக்கு ஏசுதான். என் தகப்பனோட பேசாம வேற வழியை செய்ய மாட்டேன். மன உறுதியோடும்
1: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்,
0: எத்தனை ஊழியர் குலத்தில் இருக்காங்க இல்லையா, மிஷினரிகள் எத்தனை ஊழியர் இருக்காங்க இல்லையா, சகல விதமான பரிசுத்த வேண்டுதலோடும்
1: பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள்.
0: பரிசுத்தவான்கள் வேண்டுதலோடும் சொன்னீங்க, விழித்துக்கணும். நம்ம ஊழியருக்கு மட்டும் நீங்க, நம்ம ஊழியத்துக்கு மட்டும் ஜெபிக்கிறல, எல்லா ஊழியருக்கும் செவம் பண்ணும், மிஷினரிகளுக்கு செவம் பண்ணணும். செவம் பண்ணி விழித்துக் கொண்டிருங்க. இருதயத்தில் எப்பயுமே இருதயத்தில் சோறு வர விட்டுறாதீங்க. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னான், சோர்ந்து போக எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும். இரண்டாவதாக நம்ம மனசு விழித்திருந்தா தேவனை சந்திக்க முடியும். இரண்டாவதாக என்ன செய்ய வேண்டும்? மத்தேயு சுவிசேஷம் 24:44
1: நீங்கள் நினையாத நாளிகையிலே,
0: நீங்க நினையாத தேவன் வர்றது யாருக்குமே தெரியாது, பிதா தவிர யாருக்குமே தெரியாது, நீங்க நினையாத நாளிகளிலே
1: மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள்.
0: சந்திக்க என்ன செய்யணும்? ஆயத்தமா இருக்க வேண்டும். கல்யாணம் விட்டு போனா அதுக்கு தகுந்த புடவை, ஏதோ ஒரு புடவை கட்டிட்டு போனா யாருமே மதிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்க சிஸ்டர் ரொம்ப அன்பா இருப்பாங்க எங்க மேல. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணோம், சும்மா சாதாரண சேலை கட்டிட்டு நைட்டு ஆள் நெட்டு முடிச்சுட்டு தூக்கத்தோடு வர எங்களை பார்த்து பேசாமல் போயிட்டாங்க. இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா நல்ல புடவை கட்டிட்டு தாசல்தார் ஆஃபீஸுக்கு போயிட்டு ஆர்டி பார்த்துட்டு வரோம். பார்த்தோன்னே சொன்னாங்க, வாகசிட்ட கொஞ்சம் சாப்பிட்டு இட்டு ஹோட்டல் சாப்பிட்டு போகலாம், வாங்க வாங்க. இல்லை சார் வரலன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்போ நம்ம மனிதரே இப்படி இருக்கும்போது அவரை நம்ம சந்திக்க என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். எப்போ ஆண்டவர் வந்தாலும் சந்திக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு வரையாரு எனக்கு தெரியுது இல்லைன்னா நம்ம செவிச்சிருப்போனேன்னு சொல்லக்கூடாது. இன்னொரு கதவாசி,
1: நீங்கள் நினையாத நாளிகையிலே,
0: நீங்க நினையாத நாளிகையிலே
1: மனுஷகுமாரன் வருவார்.
0: அவர் எப்ப நினைச்சிருக்கே மாட்டார், மனுஷகுமார் வருவார்.
1: ஆதலால் நீங்களும் ஆயத்தமா இருங்கள்.
0: நீங்கள ஆதலால் என்ன, நீங்களும் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தமா இருக்க வேண்டும். ஆயத்தம் வருதான் பரலோகத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா. எசேக்கியேல் புத்தகம் 38:7 7வது வசனம்
1: நீ ஆயத்தப்படு,
0: நீங்க நீ முதல் நீ ஆயத்தப்படுங்க. நம்ம ஒவ்வொருவரும் முதல் நம்ம ஆயத்தப்படணும். நீ ஆயத்தப்படு,
1: உன்னுடனே கூடின எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து.
0: எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ முதல் நீ ஆயத்தப்படு, அப்படித்தான் உன்னுடனே கூடின எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். நம்ம எல்லாருக்கும் இயேசுவை பத்தி சொல்லணும், கைப்பற்றி கொடுக்கணும், இயேசுக்கிட்ட வரப்பறான்னு சொல்லணும். அதான் நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின எல்லா கூட்டத்தையும் என்ன செய்ய, நீ ஆயத்தப்படுத்து.
1: நீ அவர்களுக்கு காவலாளனா இரு.
0: சொன்னது மட்டும் சுவிசேஷம் அறிவித்தது மாத்த போதாது. நான் சுவிசேஷம் எல்லாருக்கும் சொல்லிட்டேன்னு இரவும் போகல அவங்களுக்கு செவிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம சொல்லிட்டே மட்டும் போதாது, அதான் சொல்றாரு, நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூட ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, நீ அவங்களுக்கு காவலனாயிரு, காவலனாயிரு. அவங்களுக்கான நம்ம செபிக்கணும், இரவும் பகல் அவங்களுக்காக செபிக்கணும், கண்ணீரோடு செபிக்கணும். அவங்க ஆத்தம பாறை பரலவத்துக்கு வர்ற வரைக்கும் செபிக்கிற பாறம், அதுதான் ஆண்டு சொல்றாரு. எபிரேயர் புத்தகம் 11:13 சொல்றாரு இல்லையா, நீ வந்து மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், உத்தரவாதம் சொல்ல வேண்டும். வாசித்து பாருங்க.
1: உங்களை நடத்துகிறவர்கள்,
0: உங்களை நடத்துகிறவர்கள்,
1: உங்கள் ஆத்துமாக்களுக்காக,
0: உங்கள் ஆத்துமாக்களுக்காக
1: உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய்,
0: உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய்,
1: விழித்திருக்கிறவர்களானபடியா அவர்கள் துக்கத்தோட அல்ல,
0: அவர்கள் துக்கத்தோட அல்ல,
1: சந்தோஷத்தோட,
0: சந்தோஷத்தோட
1: அதை செய்யும்படி,
0: அதை செய்யும்படி
1: அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள்,
0: கீழ்ப்படிந்து அடங்குங்கள். உங்களுக்காக செவித்து கொடல வேண்டும். அவன் யாரெல்லாம் சத்தியம் சொல்றீங்களோ, யாராருக்கெல்லாம் ஆண்டரை பத்தி அறிவிக்கிறீங்களோ, அதை நீ முதல் ஆயத்தப்படு. ரெண்டாவது, உன்னோட கூட ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. அப்புறம் என்ன செய்யணும், அவங்களுக்கு செபிக்கணும், காவலரா இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் என்ன சொல்லிட்டோம், வந்துட்டோம், படுத்துட்டோம், ஊழி முடிச்சிட்டோம், அது இல்ல. ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு காவலனா இருக்க வேண்டும். ஆண்டவர் ஒரு நாள் கேட்பார், ஒரு நாள் ஆண்டவர் கேட்பார், காவலனா இருக்க வேண்டும், செபிக்கணும், துதிக்கணும். ஆண்டவருக்காக துதிச்சு செபிச்சு ஆண்டவருக்காக எப்போதும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். தேவன் அதைத்தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார், ஆயத்தப்படணும். அதாங்க சொல்றாரு, நம்ம வாசிக்க கேட்ட மத்தேயு சுவிசேஷம் 25:10
1: அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார்.
0: ஆயத்தமாயிருந்தவர்கள்
1: அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள்.
0: ஆயத்தம் இருந்தவங்க தான் கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசிக்க முடியும். எல்லாரும் பிரவேசம் பார்த்தீங்களா? ஆயத்தமா இருந்தவங்க கல்யாண வீட்டுல பிரவேசித்தார்கள்.
1: கதவும் அடைக்கப்பட்டது.
0: கதவு என்ன ஆயிடுச்சு? பரலோக கதவு அடைக்கப்பட்டுச்சு. ஆயத்தமா இருந்தவங்க பரலோகத்துக்கு போக முடியும். ஆயத்தமா இருக்கமா? இருந்தவங்களுக்கு ஆயத்தமா இருக்கா? மற்றவங்களுக்கா செபிக்கிறீங்களா? ஆயத்தமா இருந்தவர்கள் கல்யாண வீட்டுல பிரவேசித்தார்கள். கதவு என்ன ஆயிடுச்சு? அடைக்கப்பட்டுச்சு. சரி, ஒன்னுல இருந்து பத்து வரைக்கும் வாசிக்கலாம். மத்தியான சுவிசேஷம் 25:1-10.
1: அப்பொழுது பரலோக ராஜ்யம்
0: தங்கள் தீவீட்டிகளை பிடித்துக்கொண்டு
1: மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட
0: பத்து கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும்.
1: அவர்களில் ஐந்து பேர் புத்தி உள்ளவர்களும்
0: ஐந்து பேர்
1: புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள்.
0: எல்லாம் கன்னிகை தான். பத்து பேருமே கன்னிகை தான். அஞ்சு பேர் என்ன செஞ்சாங்க? புத்தி இல்லாதவங்க. ஆனா எல்லாருமே கன்னிகை தான், இதுல சந்தேகமே கிடையாது. புத்தி இல்ல கன்னிகை என்ன செஞ்சாங்க? எண்ணெய் எடுத்துட்டு போனாங்க.
1: புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவீட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள்.
0: புத்தி உள்ளவங்க என்ன செஞ்சாங்க? தங்கள் தீவீட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள்.
1: எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை.
0: புத்தி உள்ளவங்க என்ன செஞ்சாங்க? தீவீட்டி எடுத்து போனாங்க. கூட என்ன சொன்ன என்ன கொண்டு போனாங்க? எண்ணெயும் கொண்டு போயிருந்தாங்க. புத்தி இல்லாத அவங்களுக்கு கன்னிகை தான். அவங்க வேற யாரும் கிடையாது, அவங்களுக்கு கன்னிகை தான். அவங்க என்ன செய்யல? புத்தி இல்லாதவங்க எண்ணெயை வேணும் சொல்லி கூட எடுத்துக்கொண்டு போகல.
1: புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோட கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள்.
0: தங்கள் பாத்திரம் எதை குறிக்குது? சங்கீதக்காரர் சொல்றாருல்ல 23 என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆச்சுங்க,
1: என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதா?
0: பாத்திரம் எதை குறிக்குது? நம்ம இறுதியமாகிய பாத்திரம். அந்த பாத்திரம் எப்படி இருக்கு? அவங்களுக்கு நிரம்பி வழிகிறது. புத்தில கண்ணு என்ன செஞ்சாங்க? அந்த பாத்திரத்தை என்ன கொண்டு போனாங்க? எண்ணெய் கொண்டு போயிருந்தாங்க.
1: மணவாளன் வர தாமதித்த போது,
0: இப்ப ஆண்டவர் வர வரேன்னு சொல்றாரு, நம்ம என்ன பண்றோம்? மணவாளன் வர கொஞ்சம் தாமதமா இருக்கு, நம்ம எப்படி இருக்கோம்?
1: அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கி விட்டார்கள்.
0: பல காரியங்கள் என்ன செஞ்சிட்டோம்? தூங்கிட்டோம். அசதி, அலட்சியம், நிர்வசரம், செவிக்க முடியல, துதிக்க முடியல, இப்படி எல்லாம் இருக்கிறோம்.
1: நடு ராத்திரியில இதோ மணவாளன் வருகிறார். அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று.
0: அப்பொழுது
1: அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து
0: தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள்.
1: புத்தி இல்லாதவர்கள்
0: புத்தி உள்ளவர்களை நோக்கி
1: உங்கள் எண்ணெய்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள்.
0: எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள்.
1: புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக
0: அப்படியல்ல,
1: எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவரிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது
0: மணவாளன் வந்துவிட்டார்.
1: ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோட கூட
0: கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள்.
1: கதவு என்ன ஆயிடுச்சு?
0: அடைக்கப்பட்டு. அதனாலதான் அருமையானவர்களே, தேவனை கர்த்தர் சொல்ற ஆயத்தமாயிரு, உன் தேவனை சந்திக்க ஆயத்தமாயிரு. உலக காரியத்தொட்டு வெளியே வா. உலகம் கண்ணி நீச்ச மாம்சத்தி நீச்ச ஜீவனத்தின் பெரியமான காரியத்துட்டு வெளியே வா. அப்பதான் பரலோகராஜ்யத்துக்கு நாம் போக முடியும். கண்ணி நீச்ச மாம்சரிச்ச ஜீவனத்தின் பெருமை, இந்த காரியம் நமக்குள்ள இருந்தா எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. கர்த்தர் சீக்கிரம் பாரு, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறுது. நம்ம அந்த காரியத்தெல்லாம் விட்டு வழிய வந்தாதான் அவரை சந்திக்க ஆயத்தமா இருக்க முடியும். பாருங்க, புத்தி உள்ளவருக்கு 5 பேர் அவங்களுக்கும் கன்னிகை தான், புத்தி இல்லாதவங்க 5 பேர் அவங்களுக்கும் கன்னிகை தான். அவங்ககிட்ட என்ன இல்ல, இவங்ககிட்ட ஏ பாத்திரத்துல எண்ணெய் கொண்டு வந்தாங்க, அவங்ககிட்ட என்ன இல்ல, பாத்திரத்துல எண்ணெய் இல்ல. அருமையான சகோதரி சகோதரியே, நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை வேஸ்ட் பண்ணிட்டோம்னா இன்னொரு நாளை கிடைக்காது. தேவனே தேவனே சொன்ன அவர் என்ன சொல்ற, உங்களை நான் கொறுக்காலும் அறியல. நான் ஊழியெல்லாம் செஞ்சனே, இதெல்லாம் பண்ணனே, அதெல்லாம் பண்ணேன்னு சொல்லலாம், நான் உன்னை அறியலன்னு சொல்லிடுறாரு. சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும், உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். சரி, என்ன எதை குறிக்குது? நம்ம ஆசிக்க கேட்ட 92:10
1: என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர்,
0: என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர்,
1: புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன்.
0: புதிய எண்ணெயால என்ன செய்யணும், அபிஷேகம் ஒவ்வொரு நாள் பண்ணப்படணும். ஏன் எனக்கு மட்டும் பரிசுத்தாவினர் கிடைக்கல, நானும் தானே கூப்பிட்டு பரிசுத்தாவினருக்க காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கலாம். ஆண்டவராக இயேசுக்கு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் அடைய புத்தகம் 1:7
1: பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது,
0: பரிசுத்தாவியார் உங்களிடத்தில் வரும்போது
1: நீங்கள் பலன் அடைந்து,
0: பரிசுத்தன் எங்க வருவாரு, உங்களிடத்துல, என் இடத்துல வரும்போது பலன் அடைவோம். சும்மா பரிசுத்தன் அன்னை பேசி பேசிட்டு அப்படி விடுறதில்ல, பரிசுத்தாவியார் உங்களிடத்தில் வந்தாதான் எனக்குள்ள இருக்காரா இல்லன்னு சோதித்து பார்க்க வேண்டும். உங்களிடத்தில் வரும்போது பரிசுத்தனை கூப்பிட வேண்டும், பரிசுத்தர் எனக்குள்ள வாங்கப்பா, என் உள்ளத்துக்குள்ள வாங்கப்பா, எனக்குள்ள வாங்கப்பா, அப்பதான் நான் பலன் அடைய முடியும். எருசலேமிலையும் யூதியா முழுவதும் சமாரியாவிலையும் பூமி கடை சொறிந்து எனக்கு சாட்சியலா இருக்குன்னு சொல்லி இருக்கிறார். உங்களிடத்துல வந்திருக்காரா, பரிசுத்தனை அபிஷேகத்தை பெற்றுட்டு அப்படி விட்டுட்டு போயிடுறமா, யோசித்து பாருங்க. புத்தி உள்ளவங்க பரிசுத்தவன எண்ணெய் இறுதி வாங்கிய பாத்திரத்தில் பெற்று கொண்டு இருந்தாங்க. இப்புத்தி இல்லாத கண்ணிய பரிசுத்தாவினர் அவங்க உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளவில்லை. சவுத்துக்கு போனா பரிசுத்தா நிரப்பும் நிரப்பும், நல்ல மனசுந்தா நிரப்பும் நிரப்போம், இல்லைன்னா அப்படியே உட்கார்ந்து அல அப்படியே தூங்கிடுறோம், அப்படியே அசதியா இருந்தார், அப்படியே நிர்வசாரமா இருந்துடுறோம். பரிசுத்தாவை கூப்பிட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ரட்சிப்பு எதை குறிக்கிறது? ஏசாயின் புஸ்தகம் 62:1
1: எரிகிற தீவிட்டி போலவும்,
0: ரட்சிப்பு எரிகிற தீவிட்டி போலவும்
1: வெளிப்படும் மட்டும்
0: வெளிப்படும் மட்டும்
1: அமராமலும் இருப்பேன்,
0: அமராமல் இருப்பேன்.